0: புறம்பே தள்ளுமா. அது மட்டுமில்லாமல் 2 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 7 வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், வேதாமத் புத்தகத்தை நாங்கள் திறந்து வாசிப்போமானால் அங்கே பயப்படாதே பயப்படாதே என்று தேவன், பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அநேக தடவைகளில் கூறியிருப்பதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட வேத ஆராய்வார்கள் சொல்லுகிறார்கள், 365 தடவைகள் பயப்படாதே பயப்படாதே என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதாக கூறுகிறார்கள். அப்படி என்று பார்த்தால் ஒரு வருடத்திலே ஒவ்வொரு நாளும் அவ்வார்த்தை நம்மை பார்த்து பேசுவதாக கூறலாம். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, பயப்படாதே என்று அந்த வார்த்தை நமக்கு நம்முடைய பயத்தை எங்களை விட்டு அகற்றுகிறது. இந்த மனுக்குலத்தில் ஏன் இந்த பயம் உண்டானது என்று நாங்கள் பார்க்கிறோம். மனுஷருக்கு எப்படி இந்த பயம் வந்தது என்று வேதாமத்தை நாங்கள் திறந்து வாசிப்போமானால், மனிதன் பாவம் செய்த போது, தேவ கட்டளையை மீறிய போது, கீழ்ப்படியாமல் போன போது பயம் அவனை பற்றி கொண்டது. பாவம் செய்த போது ஆதியாகமம் 3:10 சொல்லுகிறது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்று அங்கே ஆதாம் சொல்கிறார். பாருங்க, தேவன் அங்கே தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்படியாக மனிதனை படைத்து சகலவற்றை ஆளும்படியாக, சகலவற்றுக்கு ஆளுமையின் உரிமையை கொடுத்து அவனை மகிமையான ஒரு சரீரத்தினாலும் அதனுடைய மகிமையினாலும் மூடி அவனை தேவ சாயலாக படைத்த வேளையிலே அந்த மனுஷன் பயந்து தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் இப்பொழுது பாவத்தின் நிமித்தம் அவன் ஒழித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பயத்தை நீக்கும்படிதான் தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தார் என்பது நிச்சயம். அதை நாங்கள் யாவரும் அறிந்த அந்த நற்செய்தி, அவர் இந்த பயத்தை நீக்கி நம்மோடு வாழும்படியாக நமக்குள்ளே பிரவேசித்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தானும் ஒருவராக இருந்து பயத்தை நீக்கி எங்களை தெளிவுபடுத்தும்படி தம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்கு வாழ்வளித்தார். இங்கே நாங்கள் பழைய பாட்டு காலங்களிலே பார்க்கும் போது தேவன் தெரிந்தெடுத்த மனிதன் ஆபிரகாமுடன் பேசும் போது கூட, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஏனென்றால் அவனை இந்த ஊரை விட்டு அவர் தூர இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அது மட்டுமல்ல, அவனை தனிமைப்படுத்தி அவனை குடும்பமாய் வேறு பிரிக்கிறார். அப்பொழுது அவர் கூறுகிறார், பயப்படாதே, இன்றும் இந்த செய்தியை கேட்கின்ற நீங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய வழிகளிலே நடந்து அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதினால் உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய உறவுகள் உங்களை எதிர்க்கிறார்களா? பயப்படாதீங்கள். அங்கே தேவன் என்ன சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் உனக்கு பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று உங்களை பார்த்து கூறுகிறார். இன்னொரு தடவை அவர் எய்த்துக்கு யாக்கோபு போன நேரத்திலே அவர் எய்த்துக்கு போகலாமா, யோசேப்பை சந்திக்க போகலாமா என்று ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு சிந்தித்த வேளையிலே போக புறப்பட்ட போது அப்பொழுது தேவன் அவருக்கு தரிசனமாகி, நான் தேவன், நான் தகப்பனுடைய உன் தகப்பனுடைய தேவன், நீ எய்த்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், போ இஷ்டவேலே நீ பயப்படாது என்று சொல்லி அவனை தைரியப்படுத்துவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மோசே இஷ்டவேல் ஜனங்களை வழி நடத்திய போது தேவன் எழுந்தருளினார். அவர் வானத்திலிருந்து இடி முழக்க சத்தங்களோடு பேசியபடினால் அந்த ஜனங்கள் பயப்பட்டு, ஐயோ எங்களோடு தேவன் பேச வேண்டாம், நீ பேசினால் போதும் என்று அவர்கள் சொல்லுகிற வேளையிலே பயந்த போது அவர்களை பார்த்து மோசே கூறுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். தேவனை பற்றும் பயம் நம்மிடத்தில் காணப்பட்டால் இந்த உலக காரியங்களை குறித்து, இந்த உலகத்தினால் வரும் மயக்கங்களை குறித்து, இந்த உலகத்தினால் வரும் சோதனை குறித்து அன்பானவர்களே நாங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மோசே அப்படித்தான் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு அவருக்கு பயந்து தம்மை பற்றும் பயத்தினால் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்று அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். உபாகம் 5:29 அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இப்ப நம்முடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இருப்பதற்கு, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தங்குவதற்கு நாங்கள் இந்த எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. அங்கே அவர் இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருப்பதற்கு என்னுடைய கற்பனைகளின்படி கை கொண்டு பயந்து நடவுங்கள், அது உங்களுக்கு நலமாயிருக்கும் நன்றாயிருக்கும் என்று அங்கே கூறுகிறார். அது மட்டுமல்ல, மோசே தான் மரிக்க போவதை அறிந்து ஜனங்களை வழி நடத்துவது இனி யோசுவாதான் என்று தேவன் அவருக்கு தெரியப்படுத்திய போது அங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பாயாக என்று சொல்லி சொல்லுகிறார். நீ அங்கே வெற்றி கொள்ள போகிற தேசத்துல நீ பயப்பட வேணாம், ஏனென்றா அவர்களை கர்த்தர் உன் காலடியில தருவார். சத்துருக்கு பயப்படாது அவர் சொல்லுகிறார், யோசுவாயை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாமலும் கலம்பாமலும் இரு என்று சொல்லி அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். தாவீது ராஜா கூட அங்கே தன் ஆலயத்தை கட்டி முடித்து கட்டப்போகிற வேளையிலே சாலோமனை அழைத்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலோமோனே என்று அவனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமாய், ஏனென்றால் தாவீதுக்கு தெரியும் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் போன பல சூழ்நிலையிலே சிறுவனாக இருந்த காலத்திலிருந்து தேவன் அவரை சார்ந்து வாழ்ந்தபடியால் அவரை நான் அவன் ஆபத்து காலத்தில் நம்பியபடியால் அங்கே அவனை ஜெயமாய் தேவன் வழி நடத்தினார். எத்தனையோ போர்கள் யுத்தங்கள் வந்த போதும் அவற்றிலே எதிரிகளை முறியடித்து அவருக்கு வெற்றியை கொடுத்த தேவன். ஆகவே அதை அனுபவித்த தாவீது ராஜா தன் மகனை நோக்கி சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, இதை நடப்பி, இந்த ஆலயம் கட்டுற வேலையை நீ நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, இன்று தேவனாய கர்த்தர் என்றும் உன்னோடே இருப்பார், ஆலயத்தை கட்டுகிற சகல வேலைகளையும் கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் என்று அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நிச்சயமாய் கூற முடியும், நீங்கள் கர்த்தர் மேல் சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கும் பொழுது, உங்களுடைய உள்ளத்திலே தேவ பயம் இருக்கும் பொழுது அங்கே அந்த உலக பயம், உலக காரியங்களை குறித்து, உலக தீய மனுஷர்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற குழப்பங்கள், வியாதிகள், வேதனைகள் எதுவாயிருந்தாலும் அவற்றில் எல்லாம் உங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து நடப்பிப்பார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார். 2:20 பார்த்தால் அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் தியானிப்போம். யூதா ராஜாவாகிய யோசபாத் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் யூத ஜனங்களை. 2:20 அந்த சம்பவம் இருக்கிறது. எதிரிகள் படையெடுத்து வந்தபோது அவர் கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா அனைத்துக்கும் உபவாசத்தை கூறிவிட்டார். அவர் கர்த்தருடைய ஆலயத்திலே ஜனங்களை கூட்டினார், வாருங்கள் என்று ஜெபிக்க கூட்டினார். அவர் செய்த நல்ல காரியத்தை பாருங்கள், அங்கே உபவாசத்தை கூறிவித்து ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து அங்கே 2:20:6 சொல்லுகிறது, சகரியாவின் புத்திரர் யாகேசின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இவர்கள் அங்கே எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற பொழுது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே யாகாசியேல் என்ற ஒரு மனிதன் மேல், ஒரு லேவி புத்திரன் மேல் இறங்கியது. இறங்கினதால் அவன் சொல்லுகிறான், யூத கோத்திரத்து சகல ஜனங்களே, யூத ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அங்க என்ன சொல்லுகிறார், பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம். இது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது என்றார். அன்பின் ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வருகிற சகல யுத்தங்களையும் தேவன் செய்து முடிப்பார். ஏன் அவர் சொல்லுகிறார், யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது என்று அவர் கூறுகிறார். யூதா மனுஷரே, எருசலேம் குடிகளே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். அங்கே பார்க்கிறோம், அந்த ராஜா யோசபாத் ராஜா, யூத ராஜா தரை மட்டும் முகம் குனிந்து அங்கே தேவனை வணங்கினார். சகல கோத்திரத்தாரும் எருசலேம் குடிகள் யாவரும் கர்த்தரை முகம் குப்புற விழுந்து கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து கர்த்தருக்கு அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். இது காணப்பட வேண்டும். நம்முடைய கர்த்தரை பயப்படுகிற ஜனங்கள், கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து துதிக்கிற ஜனங்கள், நாங்கள் கர்த்தரை மகா சத்தமாய் ஆரவாரித்து கம்பீரமாய் துதிக்க வேண்டும். பின்பு யோசபாத், யூதாவின் எருசலேம் குடிகளே கேளுங்கள் என்று அங்கே ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ராஜா அங்கே பெலனடைந்து இந்த தீர்க்கதரிசியின் வார்த்தை கூடாக நம்பி அங்கே அவர் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைக்கப்படுவீர்கள். நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு அவருடைய வார்த்தைகளை நாங்கள் நம்ப வேண்டும். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தியை பெறுவீர்கள் என்று கூறுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், வேதனைகளை, வியாதிகளை நாங்கள் ஜெயிக்க வேண்டுமானால், சித்தி பெற வேண்டுமானால் என்னவாம், தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, அவரிலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை, தேவனுடைய வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளை வாசித்து நாங்கள் நம்பும் பொழுது நாங்கள் சித்தி பெறுவோம் என்று கூறி கர்த்தரை துதிப்பதற்கு அவர் என்ன செய்தாராம், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடர் பாடி துதிக்கத்தக்கதாக பாடகர் குழுவினை அவர் நிறுத்தினாராம். ஆகவே எதிரிகளுக்கு விரோதமாய் அவர்கள் துதி செய்ய தொடங்கிய போது என்னவாம், எதிரிகள் அவர் ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பி அவர்கள் அங்கே தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களே ஒருவருக்கொருவராய் எழும்பி அங்கே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக என்னவாம், கர்த்தர் இந்த நாளிலே அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அன்பானவர்களே, அப்பொழுது அங்கே யூதா மனுஷர்கள் எல்லாரும் நோக்கி பார்க்கும் போது அங்கே எதிரி படை அவர்கள் தரையிலே எல்லோரும் விழுந்து கிடந்ததை பார்த்தார்கள். அவர்கள் ஒருவரும் தப்பவில்லையாம், ஒருவரும் தப்பவில்லை. முதல் எதிரி படைகள் விரோதமாய் கைகலந்தவர்கள் புற தங்களுக்குள்ளே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கைகலந்தார்கள். இன்று உங்களுக்கு எதிராளிகள் இருக்கிறதா? சத்துருவானவன் தொடர்கிறானா? சத்துரு போராட்டம் வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல இருக்கிறா? உடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, எதிரி படைகள் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுவார்கள். உங்களுக்கு எதிராக எழும்புறவர்கள் ஒருவரும் இல்லாமல் தப்பி போகாதபடி சத்துருவாய் துரத்தி அடித்து அவர் அங்கே விழ பண்ணுவார். அவர் நீங்க தேடியும் காணாதபடி அங்கே செய்வார் என்று பார்க்கிறோம். ராஜா வெற்றியோடு கூட சந்தோஷத்து கூட ராஜாவும் ஜனங்களும் வந்து பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். யோசபாத்தின் ராஜ்ய பாரம் அமெரிக்கா இருந்தது, யுத்தம் இல்லாது இருந்தது என்று பார்க்கிறோம். அன்பானுடைய இந்த சரித்திரத்துக்கூடாக, இந்த சம்பவத்துக்கூடாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தரை நாங்கள் பயத்தோடு தொழுது கொள்ளும் போது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது அங்கே பார்க்கிறோம் வெற்றி. எங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் எதிரியை முறியடிக்கிறார், கர்த்தர் எதிரிகளுக்குள்ளாகவே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார், சத்துருவின் கோட்டையை அவர் தகர்த்து முறியடிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது, நீங்கள் கர்த்தரை பயத்தோடு சேவியுங்கள், நடுக்கத்துடன் களி கூறுங்கள். தாவீது ராஜா அங்கே கூறுகிறார், பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரை களி கூறுங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் சங்கீதத்திலே அநேக காரியங்களை எழுதி வச்சிருக்கிறார். அது அவருடைய அனுபவம். 34:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவர்கள் பயந்தவர்கள் மேல் சூழப்பாளையம் இறக்கி அவர்களை விடுவிக்கிறார். நீங்கள் பிரயாணம் பண்ணும் போது கூட, நீங்கள் வாகனத்தில் எங்கே போனாலும் கூட, கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தர்கள் சூழ பாளையம் இறக்கி அவர்களை விடுவித்து காக்கிறார். தெய்வ பயமற்றவர்கள் என்னவாம் துன்மார்க்கர், அவர்கள் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. துன்மார்க்கருடைய கண்களுக்கு முன்னே தெய்வ பயம் இல்லை என்று அங்கே சங்கே சாவிது ராஜா கூறுகிறார். அவர் அங்கே சந்தித்த விரோதிகள் எல்லாம் தெய்வ பயமற்றவர்கள், அவர்கள் கண்ணுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று அவன் துணிகரமாக சொல்லக்கூடியதா இருக்கிறது. அன்பின் தேவச்சனங்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை குறித்து கலங்குகிறீர்களா? இங்க பயப்படும் நாளிலே நான் உம்மை நம்புவேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல 56:3 வாசித்து பாருங்கள். நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன் என்று அங்கே அவன் கழிகூந்து சொல்லுகிறான். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்று அங்கே கூறப்படுகிறது. பூமியின் எல்லைகள் எல்லாம், பூமியின் எல்லைகளில் உள்ள ஜனங்கள் எல்லோரும், பூமியில் வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது அங்கே என்னவாம் அவருடைய நம்பிக்கை உண்டாகும், அவருடைய விடுதலை உண்டாகும், அவருடைய வெளிச்சம் அங்கே தேசத்திலே பிரவேசிக்கும். 86:11 சொல்லுது, உம்முடைய வழியை எனக்கு போதியும் கர்த்தாவே, நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்து. என்னவாம் சத்தியத்திலே நடக்க வேண்டும். ஆகவே தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே என்னை போதித்து வழி நடத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் இருதயத்தை அவர் ஒருமுகப்படுத்துவார். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற நமக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? ஞானத்தை கொடுப்பார். நீதிமொழிகளிலே சாலோமன் எழுதுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கும் பொழுது அது என்ன செய்யுமா? எங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள்ல சாலோமன் ராஜா அழகா எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று கூறுகிறார். ஏசாயாவிலே நாங்கள் வாசித்தோம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை தேவனை தெய்வமாய் கொண்டு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்துக்கு பயந்து அவருடைய வழிகளிலே கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது அன்பானவர்களே அங்கே பார்க்கிறோம், ஆயுசு நாட்கள் பெருகும், ஞானம் எங்களுக்கு உண்டாகும். மற்ற அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருப்பார், நமக்குள்ளே வாசமாயிருப்பார். ஆகவேதான் ஏசாயாவிலே அங்கே கூறுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கூறுகிறார். ஏசாயா 41:10 வாசிப்போமானால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்றைக்கு நீதி இல்லையா உங்களோட வாழ்க்கையில? இன்னும் நீங்க வழக்கு விஷயமா கவலைப்படுகிறீர்களா? உங்களுடைய பக்கம் நீதி இல்லை வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல? உங்களுடைய நீதிக்கு புறம்பான காரியங்கள் நடக்கிறதா? தேவ நீதிக்கு புறம்பான காரியங்கள் நடக்கும் போது ஆண்டவர் அங்கே எழுந்தருளுவார். நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய வழிகளிலே நடக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எரேமியாவிலே அவர் சொல்லுகிறார், யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஷ்டவேனே, கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நாங்களும் யாக்கோபா இருக்கிறோம், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாங்கள் இஸ்ரவேல் சந்ததியா இருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் என்னவாம் கவனித்து கேட்பார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தம் என்று அவருக்கு முன்பாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானுடைய இவ்வளவு பெரிய சலாக்கியம், நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் நினைக்கலாம் எங்களை யார் கவனிக்கிறார், யார் பார்க்கிறார் என்று துஷ்டர்கள் நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் அங்கே எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருக்கு பயந்தவர்கள் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளும் பொழுதாம் கர்த்தர் என்ன செய்கிறாராம், கவனித்து கேட்கிறார். தகப்பனை போல, எங்களுடைய தாய் எங்களை கவனித்து கேட்பது போல, எங்களுடைய தகப்பன் உற்று கேட்பது போல அங்கே என்னவாம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் என்னவாம் அங்கே ஒரு புத்தகம் அங்கே அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவைதான் யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அங்கே அவர் கூறுகிறார். ஆகவே அன்பானவர்களே, நீங்களுக்கு எந்த காரியத்தை குறித்து கலங்கினாலும் இன்றைக்கு உங்களோடு இந்த வார்த்தை பேசும் நீங்கள் உங்களுடைய முற்றுமாய் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். அவருடைய அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தலே அங்கே யோவானுக்கு தேவன் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி அங்கே கூறுகிறார். அந்த தூதன் வந்து அங்கே 14:7 சொல்லுகிற சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களே அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று அங்கே கூறுகிறார். ஆகவே நாங்கள் தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவரை நினைத்து அவருக்கு மகிமையை செலுத்தி துதியுங்கள் என்று அங்கே யோவானுக்கு அங்கே தேவன் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் இன்றைய நாளிலே உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தை புறம்பே தள்ளி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று அவருடைய அன்பினாலும் அவருடைய ஆவியினாலும் நாங்கள் நிறைந்து வாழும் பொழுது தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஜனங்களே, உங்களுடைய இருதயத்தை முற்றுமாய் கொடுங்கள். இன்றைக்கு தான் இந்த வார்த்தையை முதலாவது கேட்கிற நேராய் இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பயத்தின் தன்மைகளையும் பயத்தின் ஆவியையும் அவர் எடுத்து போட்டு அவருடைய அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியினாலே நிரப்புறார். உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவார், உங்களுடைய பேர பிள்ளைகளை நிரப்புவார், உங்கள் மருமக்கள் மக்களை நிரப்புவார், உங்களுடைய குடும்பத்தை நிரப்புவார். எந்த பிள்ளை கர்த்தருக்கு எதிராக போகிறதோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே தேவன் தம்முடைய பலத்தினாலும் தம்முடைய அன்பினாலும் உடைக்கட்டி தெளிந்த புத்தியுள்ள ஆவியினாலே நிரப்புவாராக. இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் கேட்ட தியானித்த இந்த வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. எவ்விதமாக யூத ராஜா யோசபாத் ஆண்டவரே உம்மை நம்பி உம்முடைய தீர்க்க தரிசனங்களை நம்பி ஆண்டவரே தேசத்திலே வந்து எருசலேம் ஆலயத்திலே வந்து அவன் துதித்து தன்னை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கும் பயப்படும் பயத்தினாலே அவனும் குடிகளும் தாழ்த்தி ஜபித்த போது தரை மட்டும் விழுந்து குனிந்து தாழ்த்தி ஜபித்த போது கர்த்தாவே அவருடைய சத்தத்தை கேட்டு ஜெயத்தை கொடுத்தீர் அல்லவோ. இன்றும் ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்கிறோ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காய் போராடி கொண்டிருக்கிறார்களோ, வியாதிக்காக போராடலாம் ஆண்டவரே, துன்பங்கள் எதுவானாலும் அவன் இந்த போராட்டத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஜெயற்றியும் ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுத்து பயப்படாதே, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே கலங்காதே என்ற வார்த்தை கூடாக அவர்களை தேற்றி பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துகிற வானொலி ஆண்டவரே நிகழ்ச்சி இந்த வெளிச்சம் எங்கும் போகத்தக்கதாக, உடைய வசனத்தின் வெளிச்சம் துதேசம் எங்கும் போகத்தக்கதாக, இதற்கு பிரயாசப்பட்டு உழைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உம்முடைய ஆவியினால் அழைத்து அபிஷேகித்து பலப்படுத்தி சுகமும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு அவருடைய குடும்ப அங்கத்தவர்கள் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருகப்படும்படி உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறேன் அப்பா. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி. இன்றைய நாளுமே உற்சாகமாக வந்து 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்படி சொல்லி பாவம் எப்படி வந்தது ஆதியா 3:10 எடுத்துரைத்து பயத்தை போக்க குமாரனைகளுக்கு அனுப்பினான்னு சொல்லி ஜோசபாத்தை பற்றி சொல்லி மிகவும் அருமையா பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே நானும் தேவன், நான் உன்னை பயப்படுத்தினுக்கு சாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கத்தினால தாங்குவேன் போன்ற வசனங்களை எடுத்துரைத்து எங்களை உற்சாகப்படுத்துறீர்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்த சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென்.
1: சிஸ்டர் டோலி,
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
3: பிரைஸ் தி லார்ட்.
2: ஆமென். அருமையான வார்த்தை மூலம் எங்களை ஆசீர்வதிங்க சிஸ்டர். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. இன்னும் அதிகமாக உங்களை கர்த்தருக்கென்றே அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு உங்களை கர்த்தர் ஹி வில் யூஸ் யூ ஃபார் ஹிஸ் க்ளோரி. தேங்க்யூ, நன்றி சிஸ்டர், நன்றி. கர்த்தர் உங்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்ப நாங்க யாவரும் பாஸ்டர் சாமுவேல் ராஜா அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
4: ஐந்தாவது அதிகாரம் 17வது வசனத்துல இருந்து நாம தியானிக்கலாம். யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இந்த வசனத்துல இருந்து நாம எலியா கருத்தாய் ஜெபம் செய்த ஒரு 4 இடங்களை நான் காண்பித்து தந்துட்டு ஒரு காரியத்தை நாம மிக வேகமாய் தியானிக்கலாம். முதலாவது எலியா ஜெபித்த முதலாவது காரியம் பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 21-22, ஒரு விதவையின் மகன் உயிர் பெற ஜெபித்த ஒரு சம்பவம். இரண்டாவது எலியா ஜெபித்த இரண்டாவது ஒரு சம்பவம் என்னவென்றால், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36-37, பாகால்களுக்கு முன்பாக வானத்துல இருந்து அக்கினியை இறங்கி வர பண்ணின ஒரு ஜெபம். மூன்றாவது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42-45 நீங்க வாசித்து பார்த்தால், மலைக்காக கர்மேல் பர்வதத்துல இருந்து ஜெபம் செய்த ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்க முடியும். 4வது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யெசபேலுக்கு பயந்து ஒரு சூரிய செடியின் கீழ் போய் எலியா ஜெபிக்கிறார், போதும் கர்த்தாவே போதும் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்த ஒரு சம்பவத்தை நாம பார்க்கிறோம். இந்த நாளில நாம ஒரு பகுதியை தான் நாம தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல 36வது 37வது வசனத்துல எலியா ஜெபித்த ஒரு காரியத்தை நாம தியானிக்கலாம். வசனம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 37வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று ஜெபித்த ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, மிக ஒரு சிறிய ஒரு ஜெபத்தை எலியா ஏறெடுக்கிறது இங்க நாங்க பார்க்கிறோம். என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும். அதுக்கு மேல் பகுதிகளில் நீங்க பார்த்தீங்கன்னா, பாவர்களின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பல மனுஷியாளர்கள் காலையிலிருந்து மதியமாகி இரவாகிற வரையிலும் அவர்கள் போராடி அவர்களும் ஜெபிக்கிறார்கள். பல மணி நேரங்கள் தங்களுடைய தெய்வத்தை கூப்பிட்டு பார்க்கிறார்கள். ஆனால் எந்த விதமான ஒரு பதிலும் வந்ததாக அங்கு காணப்படவில்லை. ஆனா எலியா தன்னுடைய நேரம் வந்த பொழுது அவன் வானத்தை நோக்கி பார்த்து இப்படி ஜெபிக்கிறான், என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நான் இதோடு என்ன சொல்ல வரேன் என்றால், பெரிய பெரிய ஜெபங்கள் சாதிக்காத ஒரு காரியத்தை அற்பணமுள்ள ஒரு சிறிய ஜெபம் சாதித்துவிடும். அதை கவனிங்க, பெரிய பெரிய ஜெபங்கள் சாதிக்காத ஒரு காரியத்தை அர்ப்பணத்தோடு செய்கிற அர்ப்பணமுள்ள ஒரு சின்ன ஜெபம் அந்த காரியத்தை சாதித்தேன். இந்த இடத்துல எலியா என்னை கேளும் என்று கேட்டருளும் என்று சொல்லி ஜெபித்த ஜெபத்துக்கு உடனே வானம் திறந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிகள் எல்லாம் வச்சுட்டு போட்டதை நம்ம பார்க்கிறோம். எப்படி இது ஆனது, இது எப்படி சாத்தியமாகும், எலியா செய்த காரியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரத்துல நிறைய காரியங்களை எலியா படிப்படியாக செய்து வந்து கடைசியில இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது எலியா செய்த காரியம் என்ன, வசனம் சொல்லுகிறது பாருங்க, 30வது வசனத்துல இப்பொழுது வாசிக்கிறோம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, செப்பனிட்டான், தகர்க்கப்பட்ட உடைந்து போன பலிபீடத்தை எலியா செப்பனிட்டான். செப்பனிடுகிற பலிபீடங்களை செப்பனிடுகிறவர்களுடைய ஜெபங்கள் துரிதமாய் தேவ சமூகத்தை போய் எட்டுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய பலிபீடங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலத்துல வந்து நிற்கிறோம். பலிபீடங்களை எல்லாம் நாம் செப்பனிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தாலே போதும், வானம் நமக்கு நேராய் திறக்கப்படும். பரலோகத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து பலிகளையெல்லாம் பச்சித்து போட அது ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலும் கூட என்னுடைய செய்தியின் தலைப்பு நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, நாம் நம்முடைய பலிபீடங்களை செப்பனிடுவோமானால் துரிதமான பதில்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் செப்பனவிட வேண்டிய பலிபீடங்களை துரிதமாக ஒரு 4 காரியங்களை தந்து சொல்லி தந்து விட்டு நாம ஜெபம் செய்ய கடந்து செல்லலாம். முதலாவது பாருங்க, செப்பனிடப்பட வேண்டிய பலிபீடங்கள். முதலாவது ஓசியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம். ஓசியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் இப்படி நாம வாசிக்கிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம், 8வது வசனம். ஓசியா 10வது அதிகாரத்துல 8வது வசனம், இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆவேலின் மேடுகள் அழிக்கப்படும், முச்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும், பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். நல்ல கவனிங்க, பலிபீடங்கள் நீண்ட நாட்களாக கவனிக்கப்படாத பலிபீடங்கள். கவனிங்க, நாம் நமது பலிபீடங்களை செப்பனிட வேண்டிய ஒரு காலத்துல வந்து நிற்கிறோம். வசனம் இங்க இப்படி சொல்லுகிறது, நீண்ட நாட்களாக செப்பனிடப்படாத பலிபீடங்கள். இந்த இடத்துல வாசித்து பாருங்க, வசனம் இப்படி சொல்லுகிறது, பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டே இருந்த பலிபீடம், ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருந்த ஒரு பலிபீடம், அக்கினி இருந்து கொண்டே இருந்த ஒரு பலிபீடம் இன்றைக்கு கைவிடப்பட்டு அந்த பலிபீடம் எல்லாம் முச்செடிகளும் முட்பூண்டுகளும் உண்டாகிற அளவுக்கு அது நீண்ட காலமாக கைவிடப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமான தேவனுடைய சன்னி, இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக. அசன் சொல்கிறது நீண்ட நாட்கள், ஆரம்ப நாட்களில் நம்முடைய தனி செபங்கள் எவ்வளவு வல்லமையா இருந்திருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆரம்ப நாட்களில் நம்முடைய குடும்ப செபங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆரம்ப நாட்கள்ல சபை கூடுதல், சபையில நடக்கிற அத்தனை காரியங்களில் நம்முடைய ஈடுபாடுகள் எவ்வளவு மேன்மையாக இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு கவனித்து பார்த்தா, அவைகளெல்லாம் முச்செடிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கிற அளவுக்கு நீண்ட நாட்கள் அந்த பக்கமே நம்ம போகல என்கிறது அடையா இருக்கும். தனி ஜபத்தை விட்டு நீண்ட நாட்கள் ஆயிற்று, சபை ஜபத்தை விட்டு நீண்ட நாட்கள் ஆயிற்று, வீட்டு ஜபத்தை விட்டு நீண்ட நாட்கள் ஆயிற்று. எனக்கு பிரியமான தேவனுடைய சன்னமே, பலிபீடங்களுக்கு மேல இன்றைக்கு முச்செடிகள் பூண்டு போய் பூண்டுகள் முளைத்து போய் இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவன் ஜனமே, கவனியுங்க, இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்னவா இருக்கிறது? ஏன் வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து நம்முடைய பழிகளை பட்சிக்க முடியவில்லை? ஏன் வானம் திறந்து நாம் கூப்பிட்ட உடனே பதில்கள் வராமல் போய்விட்டிருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. செப்பனிடப்பட வேண்டிய பழிபிடங்கள் செப்பனிடப்படாமல் நாம் அந்த பாகால் தீர்க்க தரிசிகளைப் போல எவ்வளவுதான் கத்தினாலும் எவ்வளவுதான் காலத்தை நேரத்தை செலவழித்தாலும் நம்முடைய சரீரங்களை கிழித்து கொண்டாலும் அங்கு மீங்கு துள்ளி குதித்து ஆடி பாடினாலும் செப்பனிடப்படாத பலிபிடங்களின் மேல அக்கினி இறங்கி வருவது இல்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் செப்பனிடப்பட வேண்டும். மிக வேகமாய் நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், வசனத்தை கவனித்து பாருங்க. செப்பனிடப்பட வேண்டிய பலிபிடங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 28 அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 28 அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது இப்படி நாம வாசிக்கிறோம். 7-8 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 28:7-8 வசனங்கள். ஆனாலும் இவர்கள் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்க தரிசியும் மதுபானத்தால் மதி மயங்கி திராட்சரசத்தால் விழுக்க விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தினால் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறது இடர்கிறார்கள். போஜன பீடங்களை எல்லாம் வாந்தியினால் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடம் இல்லை. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் பலிபிடங்களை செப்பனிட வேண்டிய காலத்துல நாம வந்து நிற்கிறோம். இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வசனம் சொல்லுகிறது பலிபீடம் எல்லாம் வாந்தி பண்ணி போடப்பட்டிருக்கிறது. தேவன் வந்து அசைவாடுகிற, தேவன் வந்து உலாவுகிற இடத்துல அசுத்தம், தேவன் வந்து தங்கி நிற்கிற இடத்துல தேவன் அருவறுக்கிற காரியம். ஆசாரியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சாராயம் குடித்து மதுபானம் குடித்து ராவெல்லாம் குட்டி வெறியில இருந்து காலையில ஓடி போய் பலிபீடத்துல நின்று வாந்தி பண்ணி கொண்டு திரிகிற ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து நீங்க கூப்பிட்ட உடனே பலிகள் எல்லாம் பச்சிக்கப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் சுத்தம் உள்ள பலிபீடங்களாகும், சுத்திகரிக்கப்பட்ட பலிபீடங்களாக நாம் கூப்பிட்ட உடனே தேவன் வந்து வாசம் பண்ணுகிற பலிபீடங்களாக நாம் மாற வேண்டும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். வசனம் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒரு கூட்ட ஜனங்கள் பாருங்க, வசனம் சொல்லுகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:8-9 வசனங்களை இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின்படி முறையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரி ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, எனக்கு ஒரு தருணம் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் ஆசாரிய ஊழியர் செய்யறதுக்கு வாஞ்சையோடு விருப்பத்தோடு தாகத்தோடு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு காலத்துல ஆசிரியர் அந்த அந்த அந்த சகரியாவின் நாட்களை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுக்கு அந்த சீட்டு விழுந்தாதான் அந்த ஆலயத்துக்குள்ள போய் அந்த பலிபீடத்துல போய் அந்த ஆசாரிய வேலை அவனால செய்ய முடியும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, வசனம் சொல்லுகிறது அந்த சீட்டு முறைமையின் படி தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா ஏங்கி கொண்டிருக்கிற அந்த ஆசாரியர்களுடைய அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஏசாயா 28 வாங்க. இந்த ஆசாரிய கூட்டங்கள் செய்யற வேலையை பாருங்க, குட்டித்து வெறித்து அந்த பலிபீடத்தையே நாசமாக்கி போடுகிற ஒரு சம்பவத்தை தான் நாம் அங்க வாசிக்கிறோம். என் வேதம் சொல்லுகிறது, எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய பலிபீடங்களை செப்பனிட வேண்டிய ஒரு காலத்துல நாம வந்திருக்கிறோம். நம்முடைய பலிபீடங்கள் அசுத்தங்களால நிரம்பி இருக்குமானால், நம்முடைய பலிபீடங்கள் தேவன் வந்து வாசம் பண்ண முடியாத அளவுக்கு தீட்டுப்பட்டு இருக்குமானால், வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிகளை பட்சித்து போட வாய்ப்பில்லை. ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய பலிபீடங்களை செப்பனிட வேண்டிய ஒரு காலத்துல வந்து நிற்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். வசனம் சொல்லுகிறது பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல நாம அதே வசனத்தை பாருங்க. 18வது அதிகாரம் 3வது நாம செய்ய வேண்டிய செப்பனிட வேண்டிய ஒரு காரியம் 30வது வசனத்துல

பிரிந்து போயிருக்கிறது. ஒருவரை ஒருவர் கடித்து பச்சிக்கிற நிலையில இருக்கிறார்கள். பாகாலுக்கு பின்பதாக போட்டி போட்டு கொண்டு போய் அவனுடைய காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். எல்லா கோத்திரத்தாரும் அங்கும் இங்கும் சித்தரிக் கொண்டிருந்த அந்த நேரத்துல எலியா செய்த காரியம் என்னவென்றால், எல்லாரையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் பிரிந்திருந்தால் தேவ நம்முடைய பலிபீடங்களுக்கு மேல அக்கினி இறங்கி வர போகிறதில்லை. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல கூடி வருகிறோமோ, அப்பொழுது தேவனுடைய அக்கினி வானத்துல இருந்து இறங்கி வந்து பலிகளை எல்லாம் பச்சித்து போட அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு, ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து கொண்டு வானத்தை நோக்கி எவ்வளவு தான் ஜெபம் பண்ணினாலும் நம்முடைய பலிபீடத்துக்கு மேல அக்கினி இறங்கி வருகிறதில்லை. நாம் நம்முடைய பலிபீடங்களை செப்பனிட வேண்டிய ஒரு காலத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை கூட புதிய ஏற்பாட்டுல பாருங்க, இப்படி நம்ம வாசிக்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மத்தேயுவின் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இப்படி வாசிக்கிறோம். 23, 24, 25 வசனங்களை பாருங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம். ஆகையால் நீ பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு நீ போய் உன் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்துக்கு கொண்டு ஒப்பு கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்துல ஒப்பு கொடாமலும், நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியிலே இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து. இந்த மூன்று வசனங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகுங்க, நல் மனம் பொருந்த வேண்டிய இடத்துல நல் மனம் பொருந்துங்க, ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இடத்துல ஒன்று சேர்ந்து வாங்க. வேதம் சொல்லுகிற நீ பலிபீடத்துல வந்து நின்று அவன் மீது குறை சொல்லுவாயானால், இவன் மீது குறை சொல்லுவாயானால், ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது உன் பலியை நிறுத்தி அதை வைத்துட்டு முதலாவது உன் கண் முன்னே இருக்கிற அந்த சகோதரத்துல போய் ஒப்புரவா, அவனோடு கூட நல்மனம் பொருந்து, அவனோடு பகையை வைத்துக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டு அவனோடு கூட கசப்பை வளர்த்து கொண்டு நீ எவ்வளவு பலி செலுத்தினாலும் அதுல பிரயோஜனம் கிடையாது. ஆகவே நீங்க செய்ய வேண்டிய புத்திசாலித்தனமான ஒரு காரியம் என்னவென்றால், அவனோடு கூட நல்மனம் பொருந்து. வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து உங்கள் பலிகளை பட்சிக்க வேணுமா? ஒப்புரவாக வேண்டியவர்களோடு ஒப்புரவாங்க. குடும்பத்துல யாரோடு நீங்க ஒப்புரவாக வேணுமோ அவர்களோடு ஒப்புரவாங்க. சபையில யாரோடு நீங்க ஒப்புரவாக வேணுமோ அவர்களோடு ஒப்புரவாங்க. நீங்க வேலைத்தளத்துல யாரோடு ஒப்புரவாக வேணுமோ நீங்க அவர்களோடு ஒப்புரவாங்க. அப்பொழுது உங்களுடைய பலிகளுக்கு மேல வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து அதை பச்சிக்க ஆரம்பிக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நல்மனம் பொருந்த வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து, நம்மை சரி செய்து, நம்முடைய பலிபீடங்களை நாம் செப்பனிடுவோமானால் வெடித்திருக்கிற உடைந்திருக்கிற பலிபீடங்களுக்கு மேல அக்கினி இறங்கி வருகிறது இல்லை. எலியா செய்தது அதுதான். அவன் என்ன செய்தான்? கல்லுகளை எடுத்தான். 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக 12 கற்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த பலிபீடத்துக்கு மேல பலிகளை வைத்து அவன் என்ன செய்கிறான்? வானத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம் பாருங்க, எவ்வளவு கருத்தாய் ஒரு ஜெபம் பாருங்க. சொன்ன மாத்திரத்துல என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொன்ன மாத்திரத்துல வானம் திறந்து அப்படியே அந்த பலிகளுக்கு மேல அக்கினி இறங்கி வந்து அந்த பலிகளை எல்லாம் சித்து போட்டது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் நம்முடைய பலிபீடங்களை செப்பனித்தால் நம்முடைய பலிகளுக்கு மேல அக்கினி இறங்கி வந்து அது அந்த பலியை பச்சிக்கும். நாம் நம்மை செப்பனிட்டால் தேசத்தில் ஒரு எழுப்புதல்

0: வரும், சபையில ஒரு எழுப்புதல் வரும், குடும்பத்துல ஒரு எழுப்புதல் வரும், தனிப்பட்ட உங்களோட வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரும். நீங்க எங்கெங்கெல்லாம் எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல் என்று கேள்விப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் எழுப்புதல் கூடுவே என்று சொல்லி நீங்கள் கேள்விப்படுகிறீர்களோ, ஒரு விஷயத்தை நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. செப்பனிட்டால் மாத்திரமே, சீர் செய்தால் மாத்திரமே, ஒப்புரவாகினால் மாத்திரமே, நல்மனம் பொருந்தினால் மாத்திரமே, மனம் திரும்பினால் மாத்திரமே, வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து பலிகளை பட்சிக்க அது ஆயத்தமாயிருக்கும். இன்றைக்கு கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவோட சமூகத்துல நாம் எலியாவை போல வழிகளை வழிபிடங்களை செப்பனிட்டு வானத்தை நோக்கி பார்ப்போமானால், இன்றைக்கும் வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து அதை பட்சிக்க வல்லமை உள்ளதாய் இன்றைக்கும் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நல்லா வசனத்தை கவனிச்சு பாருங்க. வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 26:7, சங்கீத புஸ்தகம் 26:7 இப்படி வாசிக்கலாம் பாருங்க. வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 26:7, நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி சுற்றி வருகிறேன். நல்ல கவனிங்க, நான்காவது ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடம் என்றால் சுற்றி சுற்றி வர வேண்டிய பலிபீடம். அவருடைய பீடத்தை எப்பொழுதும் சுற்றி சுற்றி வர வேண்டிய ஒரு பலிபீடம். இதை கொஞ்சம் ஆழமாய் நாம பார்க்கலாம். எப்படி அந்த பலிபீடத்தை நாம் சுற்றி சுற்றி வருவது? ஒரு ஒரு சம்பவத்தை நாம் வேதாகமத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகத்துக்கு நீங்க வாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:2, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:2, நாம் பலிபீடத்தை சுற்றி சுற்றி வர வேண்டும், ஏன் அவருடைய பீடத்தை சுற்றி சுற்றி வர வேண்டும் என்றால், வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஆதியாகம 22:9 இப்படி வாசிக்கிறோம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலே அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஆனவர் வானத்தில இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அத கவனிங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாய் ஒரு புதிய ஏற்பாட்டின் பார்வையிலிருந்து நாம் அதை பார்க்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன அந்த காரியம்? நீ நேசிக்கிற உன் ஏக சுதனை நீ கொண்டு போய் மோரியா மலையில அவனை பலி கொடு அப்படின்னு ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். உடனே காலையிலேயே இந்த ஆபிரகாம் கட்டைகளை எடுத்துக் கொள்கிறான், வேலைக்காரர்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான், கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு எல்லாத்தையும் ஆயத்தம் செய்து கொண்டு என்ன செய்கிறான், மோரியா மலையை நோக்கி போகிறான். இப்போ வசனம் சொல்லுகிறது, இப்போ அந்த சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட அந்த இடம் வந்த பொழுது ஆபிரகாம் செய்கிற ஒரு வேலையை பாருங்க, ஈசாக்குடைய கையையும் காலையும் கட்டுகிறான். ஈசாக்கை அந்த அந்த அந்த பலிபீடத்துக்கு மேல கட்டைகளை அடுக்கி அந்த கட்டைகளுக்கு மேல இந்த ஈசாக்கை பலியாக அந்த கட்டைகளுக்கு மேல தூக்கி வைக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, கத்தியை எடுத்துக்கொள்கிறான். அந்த கத்தி கழுத்துக்கு நேராய் அந்த ஈசாக்கை வெட்டும்படி புறப்படுகிற அந்த கடைசி நேரத்துல வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருகிறது, ஆபிரகாமே ஆபிரகாமே நீ உன் மகன் மேல கை போடாதே அப்படின்னு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டு அந்த ஈசாக்கு அந்த கொலை செய்யப்பட வேண்டிய கொல்லப்பட வேண்டிய அந்த சந்தர்ப்பத்துல அந்த ஈசாக்கு காப்பாற்றப்படுகிறான். இந்த இந்த சம்பவத்திலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த இடத்துல கவனிங்க, ஆபிரகாம் அந்த ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலி கொடுத்தார். நல்ல கவனிங்க, ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒரு வேத ஆய்வாளர்கள் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த ஆடு எப்படி அந்த மோரியா மலையில வந்து அந்த புதர்களுக்கு மத்தியில சிக்கப்பட்டு இருந்தது என்று ஒரு கேள்வியை அவர் எழுப்பி இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் அந்த இடத்துல ஆபிரகாம் வருவான், ஈசாக்கை பலி கொடுக்க வருவான் என்று அறிந்து ஆபிரகாம் வருவதற்கு முன்னதாகவே அந்த ஆடை அந்த இடத்துல ஆண்டவர் திட்டமிட்டபடியே அந்த ஆட்டை ஒரு புதரில சிக்க வைத்து ஆண்டவர் காத்திருந்தாராம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நான் என்ன சொல்ல பாருங்க, ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆடு கட்டப்படுகிறது. ஈசாக்குக்கு பதிலாக அந்த கட்டைகளுக்கு மேல அந்த ஆடு வைக்கப்படுகிறது. ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆடு கொல்லப்படுகிறது. ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆடு அந்த நெருப்புல சுட்டரிக்கப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனனி, ஏன் நாம் இந்த பலிபீடத்தை சுற்றி சுற்றி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் கொல்லப்பட வேண்டும். ஆனால் எனக்காக இயேசு கொல்லப்பட்டார். நான் தான் கட்டப்பட வேண்டும், ஆனா எனக்காக இயேசு கட்டப்பட்டார். நான் தான் அந்த கட்டைகளுக்கு மேல தூக்கி வைக்கப்பட வேண்டிய மனுஷன், ஆனா எனக்காக இயேசு அந்த கட்டைகள் மேல தூக்கி வைக்கப்பட்டார். என்னுடைய இடத்தை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், என்னைய விடுதலை ஆக்கிட்டார். எனக்கு பிரியமான தேவஜானமே, நாம் ஒவ்வொரு நாளும் சுற்றி சுற்றி வர வேண்டிய பலிபீடம். எனக்கு பிரியமான தேவஜானமே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக ஒரு காரியத்தை கேட்டு ஜெபிக்கிறதுக்காக அல்ல தேவ சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். எனக்கு தேவன் செய்தவைகள் என்ன என்ன என்ன என்பதை அறிந்து அவைகளை நினைத்து நன்றி உள்ள மனதோடு, ஆண்டவரே இந்த இடத்துல நான் தான் கட்டப்பட வேண்டும், இந்த இடத்துல நான் தான் தூக்கி வைக்கப்பட வேண்டும், இந்த இடத்துல நான் தான் கொல்லப்பட்டிருக்க வேண்டும், ஆனா எனக்காக ஆண்டவர் மறித்தாரு, எனக்காக அதுல தன்னை ஒப்பு கொடுத்தாரு, எனக்காக அதுல தன்னை ஜீவனையே கொடுத்தாரு. அந்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய பீடத்தை சுற்றி சுற்றி சுற்றி வர வேண்டிய ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்னொரு காரியத்தை நான் அதுல கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கலாம். அதை கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அந்த அந்த அந்த ஈசாக்கை அந்த ஆபிரகாம் மோரியா மலைக்கு கூட்டிட்டு வரும் வரும் வரையில். இப்ப நல்லா கவனிங்க வசனத்தை பாருங்க, முதலாவது 22 அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறார். அதுக்கு பிறகு இடையில எங்கேயும் அவர் பேசல. அவர் நடந்து வாராங்க, மலைகளுக்கு மேல ஏறி வாராங்க, தகப்பனுக்கும் மகனுக்குள்ள சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது, வேலைக்காரர்கள் கவனித்து கேட்டுக்கொண்டே வாராங்க, ஆண்டவர் பேசவே இல்லை. ஆனா கடைசி நேரத்துல ஈசாக்கை கொல்லப்பட வேண்டிய அந்த கடைசி நேரத்துல வானத்துல இருந்து ஒரு சத்தம் துரிதமாய் வேகமாய் கடந்து வர ஆரம்பிக்கிறது. எனக்கு பிரியமான தேவனை சனமே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம கொல்லப்படுகிறோம் என்று அறிந்த பொழுது துரிதமாக வேகமாக வானத்துல இருந்து இறங்கி வந்த அந்த சத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல அந்த கத்தி பாய்ந்த பொழுது வானத்திலிருந்து சத்தம் வரல, அவரை காப்பாற்ற அந்த சத்தம் வரல, அவரை விடுவிக்க அந்த சத்தம் வரல. ஏன் தெரியுமா? அவர் அப்படி கொல்லப்பட வேண்டும் மனுகுலத்தின் மீட்புக்காக, மனுகுலத்தின் ரட்சிப்புக்காக, மனுகுலத்தின் விடுதலைக்காக இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது. ஏசாயா 53 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சுற்றி சுற்றி வர வேண்டிய ஒரு பலிபீடம் உண்டு. இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வசனம் சொல்லுகிற பலிபீடம் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு வசனத்தை, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லு. தேவனும் மனுஷனும் சந்திக்கிற இடம்தான் பலிபீடம். வேதாகமத்துல எங்கெல்லாம் நீங்க வாசிக்கிறீங்களோ தேவ மனுஷர்கள் ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடம் என்று சொன்னால் பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துல இருந்து ஆண்டவரின் முகத்தை நோக்கி பார்ப்பார்கள். அத கவனிங்க, பலிபீடம்ங்கிறது நாம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய காரியங்களை கொண்டு போய் இறக்கி வைக்கிற ஒரு இடம் தான் பலிபீடம். அதே போலதான் தேவன் தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய மனதின் ஆழத்துல இருக்கிற காரியத்தை மனிதனிடத்துல வந்து இறக்கி வைக்கிற ஒரு இடம் தான் பலிபீடம். தேவ சமூகத்துக்கு போற நேரம் எல்லாம் நாம் நம்முடைய தேவைகள், நம்முடைய பாரங்களை இறக்கி வைத்து விட்டு தேவனுடைய பாரத்தை சுமந்தவர்களாய் கடந்து வர வேண்டும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவனுடைய பாரம் என்ன? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை எப்படியாகிலும் மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பாரம். ஒவ்வொரு நாளும் சாத்தான் சிறைப்பிடித்துக் கொண்டிருக்கிறான், கெடுத்துக் கொண்டிருக்கிறான், அழித்துக் கொண்டிருக்கிறான். ஐயோ, இந்த ஜனங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு என் காரியமா யார் போவா, என் காரியமா யார் புறப்பட்டு போவா, என் காரியமா யார் எழுந்து இந்த வேலையை செய்வார் என்கிற பாரத்தோடு தேவன் ஒவ்வொரு நாளும் பலிபீடத்துல உங்களை சந்திக்க வருகிறார். அவருடைய பாரத்தை சுமந்து, அவருடைய பாரத்தை சுமந்து அவருடைய சமூகத்துல இருந்து புறப்பட்டு வர வேண்டியவர்களா இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய பாரங்கள் எல்லாம் கொண்டு போய் இறக்கி வைக்கிறோம் இல்லையா, அதே போல தேவன் தன்னுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு பலிபீடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஜெப அறையில இந்த மனநிலையோடு, இந்த கோணத்துல, இந்த நோக்கத்தோட தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே என் தேவைகளை மாத்திரம் கொட்டி விட்டு வருகிற இடம் அல்ல பலிபீடம், என்னுடைய காரியத்தை மாத்திரம் இறக்கி விட்டு வருகிற இடம் அல்ல பலிபீடம். பலிபீடம்ங்கிறது தேவனுடைய பாரத்தை சுமந்து, தேவனுடைய மனதின் பாரத்தை நாம் சுமந்து புறப்பட்டு போக வேண்டிய ஒரு இடம்தான் பலிபீடம். கண்களை மூடி நாம ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். ஒரு எலியாவை போல ஆண்டவரே கருத்தாய் ஜெபித்தான். நம்மை போல பாடுங்க மனுஷன் தான் எலியா, ஆனா கருத்தாய் ஜெபித்தான். செப்பனிட வேண்டியவைகளை செப்பனிட்டான், சரி செய்ய வேண்டியவைகளை சரி செய்தான், சீர் செய்த வேண்டியவைகளை சீர் செய்தான், உடைக்கப்பட்டதை அவன் மறுபடியும் கட்டி எடுக்கினான், பிரிந்து கிடந்ததெல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்த்தான். ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்துல கூட்டி சேர்க்கிற ஒரு பெரிய வேலையை செய்துட்டு இந்த எலியா வானத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை கேட்டதும் என்று சொன்ன பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து பச்சித்தது போல இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க சீர் செய்ய வேண்டியதை சீர் செய்யும் பொழுது, சரி செய்ய வேண்டியதை சரி செய்யும் பொழுது, செப்பனிட வேண்டியதை செப்பனிடும் பொழுது, உடைக்கப்பட்ட காரியத்தை நீங்க சரி செய்து காரியங்களை எல்லாம் சீர் செய்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் பிரிந்து கிடக்க வேண்டாம், ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டு நிற்க வேண்டாம், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் தூட்டி திரிய வேண்டாம், ஒருவருடைய கஷ்டத்துல, ஒருவருடைய பலவீனத்துல நாம் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் ஒப்புரவாக வேண்டிய நேரத்துல ஒப்புரவாகட்டும், மனம் திரும்ப வேண்டிய நேரத்துல நான் மனம் திரும்பட்டும், நல் மனம் பொருந்த வேண்டிய இடத்துல நான் நல் மனம் பொருந்தட்டும், என்னுடைய ஜெபங்களுக்கும் கூப்பிட்ட உடனே பதில் வரட்டும், என்னுடைய ஜெபங்களுக்கும் மானம் திறந்து அக்கினி இறங்கி வரட்டும். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுக்கு கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமென், ஆமென். செப்பனிடுவோம், அருமையான ஒரு ஆழமான சத்தியம். இதை உண்மையில ஒரு கடுமையான ஒரு ஆழமான சத்தியம், சரியாக புரிந்து கொண்டாதான் அந்த அர்த்தம் புரியும். அப்படியாக ஒன்று ராஜாக்களிலிருந்து சத்தியத்தை கொடுத்திருக்கேன், மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. மறுவரப்புல மீண்டும் கேட்க போறோம், கேட்டுத்தான் பெற்றுக்கணும். கர்த்தர் உங்களை ஊழியர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி.
2: நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தைகள். செப்பனிடுவோம், அப்பா, நான் முதல் தடவையாக அந்த வார்த்தையை கேட்கிறேன். இருந்தாலும் கர்த்தர் அருமையாக அந்த அவரோட வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தாராம. நாங்கள் பள்ளிப்பிடத்தில் போய் எங்களை சுத்தரித்தாதால் சுத்திகரிக்க வேணும். நான் அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதிங்க பாஸ்டர். மறுபடியுமாக இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை இன்றைக்கு எல்லாத வார்த்தையிலும் அருமையான வார்த்தையில் ஒவ்வொரு நாளும் அருமையான வார்த்தையால் தான் இருந்தாலும் நாங்கள் கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு புதிதான வல்லமை கொடுத்து அதை எங்களை வெளிப்படுத்துகிறார். அன்றி நன்றி செலுத்தி இப்போ நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாம் அவர்களை அழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பாஸ்டர் ஞான பிரகாசம்.
2: ஓ சாரி சாரி. ஆமாம் ஆமாம் பாஸ்டர் ஞான பிரகாசம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் ஞான பிரகாசம்.
2: பாஸ்டர் ஞான பிரகாசத்தை நாங்கள் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: ஓகே பாஸ்டர், தொடர்ந்து தொடர்ந்து செய்தியை கொடுங்க பாஸ்டர்.
3: செய்தியை ஆரம்பிக்கின்றேன். உங்களோட சேர்த்து இந்த இன்டர்நெட்ல பேசுவதற்கு இன்றைக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக கோடி நன்றி சொல்லுகின்றேன். அதாவது எனக்கு இன்றைக்கு ஆவியினால் வந்த ஒரு அழுத்தம், ஆழத்தின் அற்புதங்கள். அதாவது அற்புதங்கள் வந்து சின்ன அற்புதங்கள் இருக்கு, பெரிய அற்புதங்களும் இருக்குது. ஆனால் ஆழத்தின் அற்புதங்கள், எவ்வளவு ஆழமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இறங்கி பார்க்கின்றோமோ அவ்வளவுக்காய் அந்த வார்த்தை எங்களுக்கு அந்த கணுக்கால் அளவு தண்ணியில நாங்கள் நிற்கிறதோ இடுப்பளவு தண்ணியில் நிற்கிறதோ சரி வராது. நீந்துகின்ற அளவு ஆழத்தின் அற்புதங்கள். இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணி முடிந்த பின்பு மோசையை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீனை பிடிக்கும்படியாக உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அவருடைய போதகம் முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, அதற்கு சீமோன், ஐயரே, கிராம முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் என்பதை நாங்கள் லூக்கா 5:4-5 வாசிக்கின்றோம். சீமோன் பேதுருவுடைய காரியம். அதுபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மேற்பட்ட படையிலே இருந்த கூட்டாளிகள் கூட வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி கைசாலை காட்டி அவர்களை அழைத்து 2 படகுகள் அமிழ்த்தக்கதாக நிரப்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. சீமோன் பேதுரு அதை கண்டு பயந்து நாட்டிங்கி இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான ஒரு மனுஷன், நீர் என்னை போக வேண்டும் என்றான். அவர் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் ஒரு பிரமிப்பை உண்டாக்கின வழியினாலே அவன் அவ்வண்ணமாக சொன்னான். சீமனுக்கும் கூட்டாளியான செபத்தையும் குமாரனாகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அவளது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இருந்த நீ மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்றார். அவர் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று லூக்கா 5:4-11 வரைக்கும் வாசிக்கின்றோம். நிறுத்தால் நாங்கள் என்னத்தை கவனிக்கணும், 2 படகுகள் நிறைய 153 மீன்களை பெரிய மீன்களை பிடித்து கொண்டு வந்தவர்கள் அதை கரையிலே அங்கே வைத்து விட்டு அந்த படகையும் அங்கே விட்டு விட்டு இயேசுவுக்கு பின்னாடி போனார்கள். என்று நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறதுல எவ்வளவோ ஒரு கெட்டிக்காரனாக இருந்தவன். அவருக்கு எங்க மீன் இருக்கு, எந்த இடத்துல மீனை பிடிக்கலாம் என்கின்ற அனுபவம் வாய்ந்த அவர். ஆனால் அன்றைய தினம் அவரால் ஒரு மீனை கூட பிடிக்க முடியாதபடி இருந்த காரியத்தை குறித்து அவர் பிரமித்தார். எனவே இயேசு இல்லாதபடி எந்த காரியத்தையும் எங்களால் செய்ய முடியாது என்பதை நாங்கள் இங்கே உணர்ந்து கொள்கின்றோம்.
4: Yes.

0: கரண்ட் போயிருச்சு, சரி பரவாயில்ல. ஒரு நாள் அவர் கடற்கரைக்கு ஏராளமான படகுகளின் நடுவே வந்த பொழுது இரண்டு படகுகளை கண்டார். அவைகள் வெறுமையாக இருந்தன. இன்றைக்கு நீங்கள் வெறுமையாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப வல்லமையுள்ள கர்த்தர் உங்களுடைய பாத்திரத்தை தெய்வீக சகல சம்பூர்ணத்தினால நிரப்பி வழிய செய்வார். பூமி எங்கும் சுற்றி பார்க்கின்ற அவருடைய கண்கள் உங்களுடைய வெறுமையையும் தாழ்மையையும் அன்போடு நோக்கி பார்க்கின்றன. வெறுமையான படகிலே ஏசி ஏறி இது போல உங்கள் வாழ்க்கை படகிற்குள் கடந்து வர இயேசு பிரியப்படுகிறார். அவர் வரும்பொழுது முழு பரலோக மகிமையையே உங்களுக்குள் இறக்கி வைக்கிறார். அவர் வரும்பொழுது அடுக்கடுக்கான அற்புதங்கள் தானாகவே நிகழும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை படகு வெறுமையான படகா? வேலை இல்லையே, நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, ஐக்கியம் இல்லையே, பணம் இல்லையே, பொருள் இல்லையே என்றெல்லாம் வெறுமையான ஒரு காரியத்தினால் திணறி கொண்டு இருக்கலாம். முதலாவது தேவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வரட்டும், படகில் ஏறட்டும். என் தேவன் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் எழுதிய நிருபத்திலே 4:19 படமாக சொல்கிறது, சிருஷ்டிப்புக்கு முன்னால் உலகம் வெறுமையாக இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது. கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கின்ற தேவன். ஒன்றுமில்லாமல் இருந்து சகலவற்றையும் சிருஷ்டிக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சிருஷ்டிப்பின் வல்லமையை விளங்க பண்ணுவார். அவர் அற்பமாக அல்லது சொற்பமாக இல்லை, அற்பமாக. தெய்வீகத்தின் பரிபூரணத்தினாலே நிறைவாக திரளாக ஆசீர்வதிக்கின்றார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பரிவீஷிக்க மாட்டேனோ என்றும், அதனால் என்னை சோதித்து பாருங்கள், என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார் என்று மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3:10 வாசிக்கின்றோம். அற்புதத்தின் வழி வழிமுறைகள் நாங்க என்ன பார்க்கிறோம், சிருஷ்டிப்பின் உலகம் வந்து வெறுமையாக இருந்தது. அதற்கு நான் பிறகு நான் பேசுறேன். வெறுமை இல்லாமையை ஒப்புக்கொள்ளுங்கள். அதாவது அதற்கு சீமன் ஐயரே, ராம் முழுவது நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லையால் ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படியே வலையை போடுகிறேன் என்றான் என்று 5:5 நாங்கள் வாசிக்கின்றோம். என்னால் முடியவில்லையே என்று எப்பொழுது உங்களுடைய தோல்வி இயலாமையை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார், உங்களுக்காக வழக்காடுவார், யுத்தம் செய்வார், யாவை செய்து முடிப்பார். தோல்வியையே அறிக்கை இல்லாதபடி பெரியின் பாதையில் செல்ல முடியாது. பாவத்தை அறிக்கை செய்யாதபடி பரிசுத்தை பெற இயலாது. துயரத்தின் நிலவரத்தை அறிவிக்காதபடி சந்தோஷத்தின் பாதையில் வளர முடியாது. இயன்றவரை முயற்சி செய்துவிட்டேன், முடியவில்லை. எத்தனையோ நாட்களாகியும் ஒரு ஒரு பொண்ணு சொல்லுது, தனதனுடைய குடி பழக்கத்தை மாற்ற முடியவில்லை என்றும், பிள்ளைகளை ரிச்சிப்புக்குள் வழிநடத்த முடியவில்லை என்றும், பரிசுத்தமாக ஜீவிக்க முடியவில்லை என்றும் கலங்குகிறாளா? பேதுருவைப் போல கர்த்தரிடத்தில் உள்ளதே உள்ளபடி சொல்லுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த பேதர் யாரு? பரம்பரை பரம்பரையாக மீன் பிடிக்கின்ற ஒரு தொழிலில் பார்க்கப்பட்டவர் ஒருவர். கைதேர்ந்த மீனவர். மீன் எங்கே இருக்கும், எங்கே இருக்கும், எவ்வளவாக இருக்கும், எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், கடலின் போக்குகள், அலைகள், நிலைமைகள் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்தவர். தொழிலே பழகின திறமைசாலி என்று சொல்லலாம். சுயநலத்தை நம்பியவர், சுய ஞானத்தை நம்பியவர், மீன்களை பிடிக்கும் திறமையை நம்பியவர். இப்பொழுதோ வெட்கப்பட்ட நிலையில் தலை குனிந்து நிற்கின்றார். எது வழக்கமாக ஒரு இரவிலே 2000-3000 மீன்களை பிடித்திருக்க ஓடும். ஆனால் நேற்று இராத்திரி முழுவதும் வலைவீசி பார்த்தும், நூற்றுக்கணக்கான முறை முயற்சி செய்து பார்த்தும், 5 அல்லது 10 மீன்களை கூட அவரால் பிடிக்க முடியாமல் போய்விட்டது. தோல்விதான். எப்பொழுது நீங்கள் உங்களால் முடியாது என்ற நிலைக்கு வருகிறீர்களோ அதே நேரம் தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்ற நேரம். நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்தால்தான் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனுடைய வெள்ளத்திற்கு முன்பாக என்னால் ஒன்று செய்ய முடியாது. நானும் அம்பிழிந்து போய் விழுவேன். அதாவது எங்களால் வந்து ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்ய முடியாதுன்னு போனா நாங்களும் அவங்களோட சேர்ந்து அமிழ்ந்துதான் போவோம். இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படிய வேண்டும். ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் லூக்கா 5:5. பேதுருடைய தாழ்மையும் கீழ்ப்படுதலுக்கு வழி நடத்தியது. பேதுரு தர்க்கம் பண்ணவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய சொந்த திறமை, தாளந்து, சுய ஞானம், புத்தி கூர்மை, திறமை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லலாம். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜெபியுங்கள். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பற்றி பிடித்து மன்றாடுங்கள். வாக்கு தத்தம் செய்தீரே, உமது வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாக அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். 2 Samuel 23:19 அப்படமாக நாங்கள் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை கதிவதை அறிந்திருந்தார். 100 கதிபதி வார்த்தைக்கு 100 சேவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்றும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு வானமும் பூமியும் பாதாளமும் கீழ்ப்படியும். ஒரு வார்த்தை மாத்திரம் நீர் சொல்லும், அவள் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அவர் விசுவாசித்தார். வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் வார்த்தையினால் வேலைக்காரனை சுகமாக்க மாட்டாராம். வார்த்தையினால் திரளான மீன்களை பிடிக்கும்படியாக உதவி செய்ய மாட்டாரோ. வார்த்தையினால் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரோ. அன்றைக்கு சீசர்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி கேட்டார்கள், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அளவோ உண்டு. ஆம், கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தை மகா உன்னதமானது. அவர் வார்த்தையிலே ஆவியும் ஜீவனும் உண்டு. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர். அவர் வார்த்தை பேதையை ஞானியாக்குகிறது. அவருடைய வார்த்தை ஒருபொழுதும் வெறுமனே திரும்பி வருவது இல்லை. என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எசாயா 66:2, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கூடாதபடி ஜீவிக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஆனால் பேதுருவோ உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். முதலாக ஆழமான அற்புதங்களுக்குள் கடந்து வாருங்கள். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படியாக உங்கள் வலையை போடுங்கள் என்று லூக்கா 5:4 வாசிக்கின்றோம். கிறிஸ்துவின் வாழ்க்கையில் மேலோட்டமான பகுதியும் உண்டு, ஆழமான பகுதியும் உண்டு. சுகபோகமாக வாழ்கிறவர்களும் உண்டு, உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்படும்படியாக வாஞ்சிக்கிறவர்களும் உண்டு. பெயர் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் உண்டு. அநேக நேரம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதித்து பிரியப்படுத்துகிறவர்களும் உண்டு என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். சிலர் நதிக்கு வெளியே நின்று விடுகிறார்கள், சிலர் நதிக்கு உள்ளே இறங்கி கணுக்கால் அளவு வரை வருகிறார்கள், சிலர் முழங்கால்கள் வரை வருகிறார்கள், சிலர் இடுப்பளவு வரைக்கும் வருகிறார்கள், வேறு சிலரோ நீச்சலின் ஆழத்திற்குள் கடந்து செல்கிறார்கள். அதுபோலவே சிலர் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்து நின்று விடுகிறார்கள், வேறு சிலர் ஞானஸ்தானம் எடுக்கும் வரை வருகிறார்கள், சிலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரையில் வருகிறார்கள், வேறு சிலர் வேறுபாட்டின் ஜீவியம் என்கின்ற நிலைக்கு வருகிறார்கள், வேறு சிலரோ பரிசுத்தின் மேல் பரிசுத்தம், கிருபையின் மேல் கிருபை, வெளத்தின் மேல் வெளன், மகிமையின் மேல் மகிமை என்று நீச்சலின் ஆழத்திற்குள் செல்கிறார்கள். நீச்சலின் ஆழத்திற்குள் செல்கிறார்கள். கர்த்தர் பேர் எவ்வளவு பசித்தாகத்தோடு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழமான ஐக்கியத்திற்குள் நாம் போகின்றோம். அனுபவத்திற்குள்ளும் தேவன் நம்மை அழைத்து செல்வார். கடலின் ஆழத்தில் தான் விலையேற பெற்ற முத்துக்கள் இருக்கும், மீதியான பொஞ்சங்கள் இருக்கும், அங்கே அதிகமான மீன்களை பிடிக்க முடியும். சிலர் மேலோட்டமான ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை தேடுகிறார்கள். தலைவலி நீங்க வேண்டுமா, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டுமா, கடன் பிரச்சனை நீங்க வேண்டுமா, விசாசுகளை துரத்த விடுதலை கிடைக்க வேண்டும். அது கிடைத்து விட்டால் பின்பு கர்த்தரை தேடுவதில்லை. ஆண்டவரை தலைவலியை நீக்கும் மாத்திரத்தை மாத்திரையை கொடுக்கும் ஒரு டாக்டரை போல அவர்கள் எண்ணிவிடுகிறார்கள். ஆழத்தில் தான் தேவனுடைய அன்பையும் மகிமையும் மகத்துவத்தையும் காண முடியும். அன்பானவர்களே, தேவனுடைய நேசத்தின் உச்சிதங்களை அனுபவிக்க முடியும். ஆழத்திற்குள் தள்ளி கொண்டு போய் என்பது பேதுருக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு முக்கிய கட்டளையாகும். படகு என்பது நம்முடைய குடும்பமாகும், குடும்பத்திலே கட்டளையாக தோன்றுகிறது. படகு என்பது நம்முடைய குடும்பமாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய ஆழமான அனுபவத்திற்குள் நாங்கள் செல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே மோவானுடைய பேழையையும் கூட ஒரு படகாய் இருந்தது. நோவாவின் குடும்பத்தினர் எல்லோரும் அந்த பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த பேழை கிறிஸ்து அடையாளம். எதையாவது தீர்க்கதரிசியின் புத்தகம் 63:13 சொல்லுகிறது, அவர்கள் இயலாதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினார் என்று. நாம் மேலோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்தனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து இந்த அறிவுக்கு எட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்றும் கிரேசியர் 3:18-19 வாசிக்கின்றோம். நம் ஆழத்தில் செல்ல செல்ல செல்ல கிறிஸ்தனுடைய அன்பு, நேசம், மனதுருக்கம், தயவு, கிருபை, காரண்யங்களை ருசித்துக் கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தையை தருகின்ற ஒரு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை எங்களால் அனுபவிக்க முடியும். விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். அந்தபடியே அவர்கள் செய்து எங்கள் வலை பிடிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் என்றும், அவ்வளவு மற்ற படகில் இருந்த கூட்டாளர்கள் தங்களுக்கு வந்து உதவி செய்யும்படி கை சாலை காட்டினார்கள் என்றும், அவர்கள் வந்து இரண்டு படகுகளை நிரப்பினார்கள் என்றும் ஐந்தாவது அதிகாரத்திலே ஆறு ஏழாவது வசனத்திலே வாசிக்கின்றோம். விசுவாச கண்களினாலே காண்பதை செய்கைகளினாலே நிறைவேற்றுங்கள். ஆழத்திலே சென்றதோடு நின்றுவிடவில்லை, வலைகளை போட்டார்கள், இன்று வலைகளை இழுத்தார்கள், வலைகள் கிழிந்து போகத்தக்க மீதியான மீன்களை பிடித்தார்கள். நம் ஆண்டவருடைய கண்கள் விசுவாச கண்கள், ஆழத்தில் ஏராளமான மீன்கள் இருக்கிறதை கரையிலே நின்ற அவருடைய விசுவாச கண்களினாலே கண்டன. அந்த விசுவாசம் அந்த மீன்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி வலைக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. சீசர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே விசுவாசத்தோடு செயல்பட்ட பொழுது அவருடைய வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கின்றோம். படகுகள் அமிழ்ந்து போகத்தக்க நாக மீன்களை நிரப்பினாலும் வலை கிழியவில்லை, படகும் அமிழ்ந்து போகவில்லை. அது ஒரு அதிசயம். இந்த இடத்துல ராமுழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்ட பொழுது கூட மீன்கள் எப்படி தோன்றிற்று, இதுவரை கிடைக்காத மீன்கள் இப்பொழுது எங்கிருந்து வந்தது, உங்கள் விசுவாசத்தினால் மீன்களை புது மீன்களை சிருஷ்டித்து தருவதாக கர்த்தர் பலவராய் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார்கள். யோவான் 14:14 கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பதாகும். மற்றொரு மொழிபெயர்ப்பும், நீங்கள் கேட்பது இல்லாவிட்டால் அதை உருவாக்கி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுவதாக இருக்கின்றது. அந்த டிரான்ஸ்லேஷன், அவர் அற்புதத்தின் தேவன், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து 5000 பேர்களுக்கு பங்கிட்டவர் அல்லவா, இன்றைக்கு ஜீவன் உள்ளவராகவே இருக்கிறார். முன்பு அவர்கள் இயேசு இல்லாமல் முயற்சித்தார்கள், வெறுமையே கண்டார்கள். பின்பு அவர்கள் கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி விசுவாசத்தோடு முயற்சித்தார்கள், நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இயேசு இல்லாத நிலைமைக்கும் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற நிலைமைக்கும் எவ்வளவு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை நாங்கள் இங்கே காண்கின்றோம். பேதுரு ஆழத்தின் அதிசயங்களை கண்டபொழுது கர்த்தருடைய பாதத்திலே பணிந்து விழுந்து மீன்கள் இல்லையே பரவசமாக நின்றுவிடவில்லை, கர்த்தருடைய பாதத்திலே பற்றி கொண்டான். உம்முடைய பாதம் எனக்கு போதும், பேதருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய குதூகூலம் வந்தது, ஆராதிக்க அனுபவம் வந்தது. அதே நேரம் தன்னுடைய நிர்பாக்கியமான ஒரு நிலையையும் அவர் உணர்ந்து கொண்டார். நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லும் பொழுது இயேசுவை புறக்கணிக்கவில்லை, ஒரு ஆராதிக்கும் அனுபவத்துக்குள் அவர் கடந்து சென்றார். ஆபிரகாமும் சாராளையும் பாருங்கள், அவர்கள் முயற்சியினாலே ஒரு குழந்தையும் கொண்டு வர முடியவில்லை. வயது 100 சரீரம் செத்து போனது, கர்ப்பம் அழைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தரோ வானது நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் அவர்களுக்கு சந்ததியை உண்டு பண்ண வல்லவராக இருந்தார். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது என்று எபிரேயர் 11 வாசிக்கின்றோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது ஒரு கூடாத காரியம் என்றும், ஏனென்றால் தேவனிடத்திலே சேர்கிறவன் அவர் உண்டென்றும், நன்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்றும் எபிரேயர் 11:6 வாசிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையின் அற்புதம் வேண்டுமா? நீங்க திரளான மீன்களை பிடிக்க வேண்டுமா? ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? கர்த்தரை விசுவாசியுங்கள், விசுவாசமே நம்முடைய ஜெயம். 5 கர்த்தருக்கு பின் செல்லுங்கள். இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்றார். அவர் படகுகள் கடையிலே கொண்டு வந்து போய் நிறுத்திவிட்டு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று லூக்கா 5:11 வாசிக்கின்றோம். எல்லாவற்றையும் விட்டு விட்டேன். மீன்களை பிடித்து அற்புதத்தோடு நின்று விடாதீர்கள். மனிதரை பிடிக்கின்ற அற்புதத்திற்கு வாருங்கள். திரளான மீன்களை பிடித்து பேதர் அதை வீட்டிற்கு கொண்டு போக இல்லை, மார்க்கெட்டில் வைத்து விற்கவோ பணம் சம்பாதிக்கவோ பிரியப்படவில்லை. அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டார், கர்த்தரின் பின் சென்றார், ஆழத்தின் உச்சகட்டத்திற்கு கடந்து போனார். திரளான மீன்களை பார்க்கிலும் அவர் சிறந்தவர். ஆயிரம் பதினாயிரம் பேருக்கும் மேல் அவர் சிறந்தவர். அவர் முற்றிலும் அளவுள்ளவர், ஒப்பற்றவர், உன்னதமானவர். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய நேசத்தில் நிரம்புகின்ற ஆழமான அனுபவத்துக்குள் வாருங்கள். அவருடைய மகிமையால் நிரப்பப்படுகின்ற அனுபவத்துக்குள் வாருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரையே பின்பற்றுகிறீர்களா? கர்த்தருடைய நாமத்தினால எவன் ஒருவன் தடகையாவது, சகோதரனையாவது, சகோதரியையாவது, பிள்ளைகளையாவது விட்டு விடுகிறவன் நூற்றம் தனியாக அதிகமான காரியங்களை பெற்றுக்கொள்வான். இன்றைக்கு கர்த்தர் உலக பிரமாணமான அற்புதங்களையும் ஆவிக்குரிய அற்புதங்களையும் உங்களுக்கு செய்வார். ஆழமான அனுபவத்துக்குள் வாருங்கள் என்று சொல்லுகிறேன். முதலில் சொல்லும் பொழுது பூமி வெறுமையாக இருந்தது என்று ஆதியாகமம் 1:2 The earth was without form and void in darkness and was on the face of the deep. And the Spirit of the God was hovering over the face of the waters. The hover means to stay in one place, linger near under the bird's wings, feathers. சிறகுகளினாலே முட்டையை சிட்டையின் கீழே மூடி அடைகாத்து உயிர்ப்பிக்கின்ற வண்ணம் முட்டைக்குள் உயிர் வரும் வரைக்கும் கூட்டின் மேல் அமர்ந்து குஞ்சுகளை காண ஆவல் கொள்வதை போல ஒரு ஆத்மாவிற்குள், அதாவது பேகன்ஸ், தேவனை அறியாதவர்கள், இயேசு உருவாகும் வரைக்கும் ஜெபிக்க எங்களை நாங்கள் தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். மனம் உடைந்துவிட கூடாது. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக எண்ணி பாருங்கள். அவ்வளவு ஆண்டவர் செய்த காரியங்களை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றாக பெயரிடுங்கள். நம்முடைய ஞானம் உடைந்த பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார், கிறிஸ்துவின் ஆவியை தருகிறார். யார்? ஆண்டவர். நம்ம கண்ணால காணாத ஆண்டவர்
1: தருகிறார்.
0: எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார். பிலிப்பியர் 4:19 நம்ம இழகும் பொழுது நம்மை தூக்கி பிடிக்கிறார். ஆண்டவர் நம்மை 7 அல்ல, மேலாக 70 மன்னிக்கின்றார். ஏன்? நாங்கள் அவருடைய சாயல படைக்கப்பட்டவர்கள். ஒரு நாளும் நரகத்துக்கு போக கூடாது என்கின்ற ஒரு வைராக்கியம்
1: அவருக்கு
0: இருந்ததுனால தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனித ரூபத்திலே அனுப்பி எங்களுக்காக அவர் சிலுவையிலேப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். எப்படி இன்டைன் மேல் அந்த பறவை உட்கார்ந்து தன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் பசியை அடக்கி சாப்பிடாதபடி ஒரு கற்பு கற்றது என்று சொன்ன ஒரு பெண் கற்ப பை இதை இருந்து அந்த கற்ப வேதனையோடு அந்த பிள்ளை வெளியே வரும் வரை அவளை எவ்வளவோ காரியங்களை நீப்பாட்டி, அவளுடைய ஆசைகளை நீப்பாட்டி அந்த பிள்ளை பெறும் வரை எவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து கொள்கிறார்களோ அதே வண்ணமாக தேவனை அறியாதவர்களை நாங்கள் தேவனுக்குள் கொண்டு வர வேண்டுமே ஆனால் அமிதமான கஷ்டத்துக்குள் நாங்கள் கடந்து வர வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல நான்
1: ஆசைப்படுகின்றேன்.
0: பேராது கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருந்து என்ன செய்ய? நாங்கள் இதுல சொன்னதுபடி தலைவலி வருது என்று சொல்ற மாதிரிக்கு டாக்டர்கிட்ட போற மாதிரி இயேசு கிறிஸ்து நாங்க போக வேண்டியதில்லை. ரட்சிப்பின் நிச்சயம். இயேசு அல்லாத ரட்சிப்பு தர வேற ஒருத்தருமே கிடையாது. கடைசியாக நாங்கள் மரணம் எங்களை விரட்டும் பொழுது நீ எங்கே ஓடுவாய், மண்ணாக பிறந்த மனுஷனே நீ எங்கே ஓடுவாய், ஓட முடியாது. ஏசுடன் போகலாம், நீங்க இப்படி சொல்லுவீங்க, நான் நல்லதை செய்யவே யோசிக்கின்றேன், ஆனால் பொல்லாத காரியங்களை செய்கின்றேன், எனக்குள்ளே இருக்கிற பாப பிரமாணம் என்னை அப்படி செய்கின்றது என்று ஏசி இருக்கும் பொழுது பாப பிரமாணம் உங்களிடத்துல எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு கோயில்.
2: ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் ஞான பிரகாசம். ஆமேன். சிஸ்டர் டாலி.
3: ஆமேன். நன்றி நன்றி. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய பாஸ்டர் கர்த்தரின் மென்னலுமாக மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம். அவருடைய குடும்பத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான செய்திகளை கொண்டு எங்களிடம் பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசனாம் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
3: பிரைஸ் தி லார்ட். ஆமேன். டைம் ஆகிவிட்டது. 9:35 தரன்றோ டைம். இருந்தாலும் கர்த்தர் வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது எங்களுக்கு நான் கர்த்தர் எங்களுக்கு புதிய பலனை கொடுத்து வழி நடத்துகிறார். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். வேறுங்கள் பாஸ்டர் வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவளோடு காத்து நிற்கிறோம்.
4: ஆமீன். இன்றைக்கு நாங்கள் பழைய பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் உள்ள தொடர்பை பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பழைய பாட்டில வாழ்ந்த ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய பாவத்துக்கு பலி செலுத்தினார்கள். அது ஒரு முடியாத பலியாக தொடர்ந்து இருந்தது. ஆனாலும் தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அந்த ஒரே பேரான குமாரனை சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக் கொண்டார். இந்த இந்த கிப்டை தேவனிடத்தில இருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டோம். நாங்கள் விசுவாசத்தினால கிருபையை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தன்னுடைய மகனை சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ள வைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றியோடு அவருடைய ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு வேதனைகளும் நாங்கள் எங்களுடைய வேதனைகளாக எங்களுடைய பாடுகளாக எண்ணி அவருக்கு துதி கன மகிமை எங்களுடைய மெய்யான தேவனுக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பெண் பாவம் செய்தால் விபச்சாரம் செய்தால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு விடத்துல வந்து அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். நாங்கள் யோவான் 8 பார்க்கும் பொழுது இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இயேசுடைய புதிய ஏற்பாட்டை அவர் ஒவ்வொரு நாளும் அந்த ஆலயங்களில பிரசங்கித்து வந்தார். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை அதிசயங்களை மக்கள் பார்த்தார்கள். பாருங்கள், அதே நேரத்தில் அவருக்கு இந்த ஊழியக்காரர்கள் அன்று ஊழியம் செய்த பரிசேயர் சதுசேயர்கள் தங்களை மிஞ்சி ஒருவர் வந்துவிட்டார், அவரை பின்பற்றுகிறார்கள் ஜனங்கள் என்று சொல்லி அவரில் குற்றம் பிடிப்பதற்காக இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலையும் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற பலர் இப்படியாக குற்றம் பிடிக்கிறவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை மன்னித்து தேவனுக்கு விருப்பமாக தேவனுடைய சித்தத்தின்படி நாங்களும் காரியங்களை செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை. பாருங்கள், இப்படியாக அப்பொழுது யோவான் 8:3 அப்பொழுது உபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரி உபச்சாரத்தில் கையும் மெய்யா மெய்யும் ஆய்ப்பிடிவிட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படியாக கல்லறிந்து கொன்றுவிட வேண்டும்.
5: புதிய ஏற்பாட்டத்தில் அவர் மரிப்பதற்காக வந்தார். பாருங்க, 30-33 வருடங்கள் ஊழியம் செய்தார். அந்த காலத்தில் எப்படியாவது இயேசுவை குற்றம் பிடித்து அவரை பாவியாக்கி விட வேண்டும் அல்லது அவரை கொலை செய்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர்கள் பலவிதமான இடங்களில பலவிதமான கேள்விகளை கேட்டு அவரை குற்றவாளியாக பிடித்து விட வேண்டும் பல தடவை முயற்சித்தார்கள். பார்கள், இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை திருமண்டத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக அவர் வார்த்தையின்படி அவர்களுக்கு தன்னுடைய மனித ரப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். இப்படியாக வார்த்தை கூடாக தேவன் பேசி அவர்களுக்கு ஞானமான வார்த்தைகள், தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை அவர் தேவனிடத்திலே இருந்து பெற்று பேசி ஒவ்வொரு தடவையும் பிசாசு அந்த பரிசேயர் சதிய சேரு கூடாக செயற்பட்ட பொழுது கூட இயேசு தேவனுடைய வார்த்தையினூடாக வெற்றி சிறந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். பாருங்கள், இப்படியாக இந்த உலகத்தில பிறந்த எல்லாருமே பாவிகள். நாங்களும் இந்த உலகத்தில பிறக்கும் பொழுது பாவத்தோடு பாவிகளாக பிறந்து பாவ சரீரத்தோடு வாழ்ந்து பாவத்தில வாழ்ந்தோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்து முழுக்கு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழுவப்பட்டு இன்றைக்கு தேவனங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பிடிக்கப்பட்ட உடலுக்கூடாக பார்க்கிறார், எங்களை நீதிமான்களாக பார்க்கிறார். நாங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோம். இலவசமாக கிருபையாக அவர் எங்களுடைய பாவங்களில் எல்லாம் கழுவி எங்களை பரிசுத்த பிள்ளைகளாக தேவனோடு நாங்கள் வாழக்கூடிய தகுதியை அவர் தந்திருக்கிறார். எங்களுடைய பெயர்களை பரலோகத்தில் உள்ள அவருடைய புஸ்தகத்தில் எழுதி எங்களை பரலோக சிட்டிசன்ஷிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். இம்மைக்கு பின்பு மறுமையில நாங்கள் அந்த மெய்யான தேவனோடு இயேசுவோடு வாழுகிற வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், பாவத்துல எல்லோரும் பிறக்கிறோம். ஆதாமேவாளின் பாவத்தை கூடாக ஆதாமேவாளின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாக பிறந்து இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக இருக்கிறோம். பாருங்கள், இயேசுவை தவிர இந்த உலகத்தில பாவம் இல்லாத ஒரு மனிதனுமே இல்லை. ரோமர் 3:23 வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தகுதி இல்லாதவர்களாக நாங்கள் எல்லாருமே போனோம். இந்த உலகத்துல பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் இயேசு மட்டும்தான் பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால கற்பம் தெரிந்து பரிசுத்த சரீரத்தோடு அந்த பரிசுத்த இரத்தத்தை சிந்தி சிலுவையில மரித்தார் ஒவ்வொரு மனிதருக்காகவும். இன்றைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்த இனி வாழப்போகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இயேசுடைய வருவதற்கும் வாழப்போகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் அவர் சிலுவையில் அந்த இரத்தத்தை கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி வெண்கலம் மீட்டுக் கொண்டார். பாருங்கள், உலகத்துல பொருட்களை மீட்க கொள்ளுமானால் வெள்ளியினாலும் பொன்னினாலும் பணத்தினாலும் மீட்டுக் கொள்ளலாம், ஆனால் எங்களை மீட்டுக் கொண்டார் இயேசு கிறிஸ்துடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே, பரிசுத்த இரத்தத்தினாலே. இந்த உலகத்துல கிடைக்க முடியாத அந்த இரத்தம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்தவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இந்த ஒரே போரான குமாரன் சன் ஆஃப் கோட்டாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்படியான இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டு

எடுத்து கொள்கிறவராக இருக்கிறார். அவரோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வு இப்படியாக பாருங்கள் இயேசு நிமிந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரை காணாமல் ஸ்திரியை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? பழைய பாட்டில இந்த மகள் இருந்திருந்தால் அவர்கள் எல்லோரும் கல் அறிந்து கொலை செய்திருப்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு அந்த மகளின் மேல் அன்பு வைக்கிறார், அன்பு வைத்து மன்னிப்பு கொடுக்கிறார். மன்னிப்பு கொடுத்து அந்த மகள், ஒரு எல்லோருமே பாவம் செய்தோம், இனிமேல் இன்றில இருந்து பாவம் செய்யாமல் வாழ் என்று சொல்லி, அதற்கு அவள் இல்லை ஆண்டவர் என்றால் இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது என்றார். பாருங்கள், மரணத்தில இருந்து அந்த மகளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். இதுதான் அன்பு, மெய்யான அன்பு. இப்படியான ஒரு உயிரை காக்கிற அன்பு. மரணத்தில இருந்து இயேசு அந்த பாவத்திற்காக சிலுவை மரணத்தை, எங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காக வந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த மன்னிப்பை கொடுக்கிற தகுதியை அவர் பெற்று கொண்டார். பாருங்கள், இதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் முதல் முறை வரும் பொழுது பாவ மன்னிப்புக்காக வந்தார். பாருங்கள், இரண்டாவது முறை வரும் பொழுது அவர் எங்களை எடுத்து கொள்ளுவார். அவர் தான் நியாயாதிபதியாக வரப்போகிறார், நியாயாதிபதியாக ஜட்ஜாக வரப்போகிறார். பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்க போகிறது. நீங்கள் மத்தேயு 25 அதிகாரத்தின் படி ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது, பசி உள்ளவர்களுக்கு தண்ணீர் உள்ளவர்களுக்கு, வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபிப்பது, இப்படியான காவலில் உள்ளவர்களுக்கு, பாவம் செய்தவர்களுக்கு பாருங்கள் இயேசுவை அறிவிப்பது, உங்களுடைய சாட்சியை சொல்லுவது, இப்படியாக தேவனுக்கு பிரியமாக இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் நற்கிரிகைகளை செய்யும் பொழுது, உதவி செய்யும் பொழுது பாருங்கள், தேவன் அதை நீங்கள் இயேசுவுக்கு செய்கிறீர்கள். அந்த எளிய உருவத்தில அந்த தேவை நிமித்தம் உணவற்ற தன்மை ஒரு ஏழை இயேசு உருவத்தில் அந்த மனிதனை தேவன் பார்க்கிறார். இப்படியாக ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பாருங்கள், இப்படியாக ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்காமல் உலகத்துக்கு ஒளியாக வந்தார். பாருங்கள், மக்கள் எல்லாரும் இருளில வாழ்ந்தார்கள், பாவம் என்ற இருளில வாழ்ந்தார்கள், மரணம் என்ற இருளில வாழ்ந்தார்கள், சாபம் என்ற இருளில வாழ்ந்தார்கள், பண பற்றாக்குறை என்ற இருளில வாழ்ந்தார்கள், இப்படியான தீமைகளை செய்கிற பிசாசின் உருவத்தில வாழ்ந்தார்கள். பாருங்கள், பிசாசு எப்பொழுதும் திருடுகிற, கொல்லுற, அழிக்கிற வேல்களிலே செய்து கொண்டுதான் இந்த உலகத்துல இருக்கிறான். தேவனுக்கு விரோதமாக போய் சொல்லுவவனாக இந்த இத்தனை தீமைகளையும் அவர் நன்மையாக மாற்றுவதற்காக வந்தார். ஒவ்வொருவரையும் நற்கிரிகைகளை செய்கிற மனிதர்களாக மாற்ற வந்தார். இருளில் இருக்கிற மக்கள், பாவ இருள், இப்படியான இருள்கள் எல்லாமே இருளாக இருக்கிறது, ஒரு ஒளி இல்லாத வாழ்வு. அந்த இடத்தில் அவர் ஒளியை எங்களுக்கு தந்து நற்கிரிகையை செய்யும்படியாக எங்களை மலைமேல் உள்ள பட்டணத்தில வாழுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிறார். பாருங்கள், இயேசு ஜனங்களை நோக்கி யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாருங்கள், இப்படியாக ஒரு இருளில் இருக்கிற மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுதான் இயேசு என்ற வெளிச்சம். இதற்காகத்தான் நாங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒளி விழாவாக, இருளில வாழுகிற இந்த உலகத்து மக்களுக்கு ஒரு ஒளி விழாவாக அதை கொண்டாடுகிறார்கள். பாருங்கள், பழைய பாட்டு காலத்துல ஒரு பாவ நிவாரண பலியாக காளையை செலுத்த வேண்டும். ஒரு காளை, ஆட்டுக்குட்டி போன்றவைகளை செலுத்த வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது லேவியராக 5:7 ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 புறாக்களையாவது, 2 புறா குஞ்சுகளையாவது, ஒற்றை பாவ நிவாரண பலியா

தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியத்தில் கொண்டு வர கடவன். இப்படியாக பாவம் செய்யும் பொழுது நாட்டுக்குட்டி புறா மிருகங்கள் இப்படியான ஆசாரியன் சொல்லுகிற பலியை கொண்டு வர வேண்டும். இப்படியாக அந்த ஆசாரியன் பலியிட்டு பாவ நிவர்த்தி செய்வான். பாருங்களா, இப்பொழுது பழைய ஏற்பாடுகளை இப்படித்தான் செய்ய வேண்டும். எந்த மனிதன் பாவம் செய்கிறானோ அந்த மனிதன் பலி செலுத்த வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல இரத்தம் சிந்தப்படுகிறது ஒரு மிருகத்தின் பலியாக. புதிய ஏற்பாட்டில வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் இயேசுதான் அந்த பரிகார பலியானார். சிலுவையில அவரை நாங்கள் விசுவாசத்தினால கிருபையினால இரக்கத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அவர் எனக்காக மரித்தார். நான் மரிக்க வேண்டிய சிலுவையில் அவர் எனக்காக மரித்தார் என்ற உணர்வோடு அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மரித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வந்து என்னை பரலோகத்தில் அழைத்து செல்வார், எனக்கு பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில எழுதி வைத்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் பரலோகத்தில இருந்துதான் இந்த பரிசுத்த ஆவி வந்தது என்ற உணர்வோடு 1 பேதுரு 1:12 செல்லப்படுகிறது. இப்படியாக பாருங்கள், பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக வாழ்ந்து பாவ பலியாக எங்களுக்காக மரித்தார். எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றையும் இந்த ஆசாரியரும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாகவும் நிற்பான். பாருங்கள், ஒரு பாவத்தை செய்துவிட்டால் பலி செலுத்துவான், அதன் பின்பு போய் பாவம் செய்வான். தொடரான பலியை செலுத்தி கொண்டுதான் இருக்கணும். முடிவில்லாத பலிகள் இயேசு அந்த முடிவில்லாத பழிவு பலிகளுக்கு ஒரு முடிவை இயேசு கிறிஸ்து தான் மரித்ததன் நிமித்தம் குமாரனாக இந்த உலகத்துல வாழ்ந்து பரிசுத்த இரத்தத்தோடு மரித்து எங்களுடைய பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியுடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இவரோ, நாங்கள் எபிரேயர் 10:12 இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இப்படியாக ஒரே பலியை செலுத்தி எங்கள் எல்லாருக்காக புதிய ஏற்பாடுல வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு நிரந்தர வாழ்வை, ஒரு நித்திய வாழ்வை அந்த பலிக்கூடாக எங்களுக்கு தருகிறார். ஒன்றான மித்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வது நித்திய ஜீவன். பாருங்கள், அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல வாழ்ந்த ஜனங்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அங்கு பலியாக பலியை செலுத்தி அவர்களை மீட்டு கொண்டார். இன்றைக்கு எங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவரையும், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் மீட்டுக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது வேதாக புதிய ஏற்பாட்டை நீங்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோன் இந்த 4 புத்தகங்களை இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையின் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவும் மூலமாய் உண்டாகின. பாருங்கள், இந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு 2 கற்பனையில கொண்டாந்து இயேசு முடிக்கிறார். இரக்கத்தையும் கிருபையிலையும் அவர் முடிக்கிறார். பாருங்கள், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டது. அவர் எங்களை நேசிக்கிறார், எங்களை அன்பு கூறுகிறார். அவருடைய அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது
நாங்கள் பாருங்கள், மெய்த்தேவனை நாங்கள் நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். இந்த ரெண்டு தான் இந்த பத்து கற்பனைகள் நியாய பிரமாணங்களில் எல்லாத்திலையும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். நாங்கள் பிறரை நேசிக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக பாருங்கள் இப்படியான காரியங்களை செய்ய மாட்டோம், பொச்சாட்சி சொல்ல மாட்டோம், அவர்களுடைய வேலை கொலை செய்ய மாட்டோம், வச்சாரம் செய்ய மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்ல மாட்டோம், பிறனுடைய வீட்டை இச்சியாக இருப்போம், வச்சாரம் செய்ய மாட்டோம். பாருங்கள் ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. பாருங்கள் இயேசு அந்த பத்து கற்பனைகள் கட்டுரைகள் எல்லா நியாய பிரமாணத்தையும் ஒரு அன்பு என்ற கற்பனையில கொண்டு எங்களிட தந்திருக்கிறார். நீ பிறனை நேசிக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக நீ எதுவும் செய்ய மாட்டாய். நீ அந்த மெய்யான உன்னை படைத்த தேவனை நீ நேசிக்கும் பொழுது நீ விக்கிராராதனை செய்ய மாட்டாய், மிருகங்களை வணங்க மாட்டாய், ஊர்வன ஊரும் பறவைகள் மிருகங்களை வணங்க மாட்டாய். அந்த ஒன்றான கிரியேட்டரை நீ அன்பு கூறும் பொழுது, அந்த மெய்யான தேவனை அன்பு கூறும் பொழுது பிறனை பிறன் அவருக்கு அவரை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். பிறரை நேசிக்கும் பொழுது பிறருக்கு விரோதமாக நீ பாவம் செய்ய மாட்டாய். இந்த மெய்யான தேவனில அன்பு கூறும் பொழுது அந்த அன்பு பிறரையும் நேசிக்க வைக்கிற அன்பாக தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இப்படியாக மாம்ச இச்சைகளை விட்டு துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இப்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அவரை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். நற்கிரிகைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். பாருங்கள், இந்த உலகம் ஒரு அழிந்து போகிற உலகமாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படியாக இன்றைக்கு இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

நாமம் பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கள்ளி

என்றும் மாறிட நாமம் நம்பினொரை என்றும் கைவிட நாமம். மிக இயேசுவிடத்தில நம்பி வந்தான். இயேசு சொல்லுகிறார் வேதாகமத்தில, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. இப்படியான ஒரு அன்புள்ள வந்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம்

0: ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறது. இயேசு நாமத்தில இந்த பிசாசுகள் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்திருக்கும் பொழுது பிசாசினுடைய கிரிகைகள், பிசாசின் ஆவிகள் எங்களோடு இருக்க முடியாது. ஆண்டவரே, யோசேப்பு எப்படி பிசாசுக்கு எதிர்த்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தது போல, நாங்கள் ஒவ்வொருவரும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி உம்முடைய ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாக்கும்படியாக உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அனுப்பி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக, அவருடைய வீடுகளில அவர்களுடைய நாட்டில தீமைகள் பரவாதபடி, பாவங்கள் சாபங்கள் நெருங்காதபடி உம்முடைய இரத்த கோட்டையினால் அவர்களை மூடி உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்கள் அந்த தேசங்களில பாதுகாப்பு கொடுப்பீராக. இந்த கடைசி காலத்தில உம்முடைய நாமத்தை அறிகிற மக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உம்முடைய நாமம் என்பதை இந்த உலகத்தில் உள்ள அறிந்து கண்ட மக்களுக்கு அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில நாங்கள் ஜெயம் பெற்று பெறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில பிசாசை கட்டுகிறோம், உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்கிறோம். ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் நாமத்தில எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்வார்களாக, தீமைகள் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்குவதாக. பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த பலத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஆத்மாவில பலன் கொடுத்து ஆத்மாவை தேற்றி அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆத்மாவை தேற்றி துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உம்முடைய அபிஷேகத்தினால நிறைந்து வாழ கிருபை செய்வீராக. சத்துருவை கட்டுகிறோம், நன்மைகளை கட்டவிழ்கிறோம். அவருடைய வாழ்விலையும் உம்முடைய இரக்கத்தை காண்பியும். உம்முடைய ரத்தத்தினால மூடி ஒவ்வொருவரையும் பார்த்து பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை அப்பொழுது நேசிக்கிறங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: Recording stopped.
0: Dolly sister, God bless you, Dolly sister. Thank you, Jesus.
2: Praise God. நன்றி, நன்றி, நன்றி. கொஞ்சம் மியூட் பண்ண. Frozen night, anyway. நன்றி, நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். எல்லாமே கர்த்தருடைய இரத்தம், இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு அந்த விடுதலை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். உங்களோட வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க கர்த்தர். உங்களுடைய இந்த மென்மேலமாக உங்க கூட இருந்து உங்களோட ஊழியத்துல இருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர் வார்த்தையில மூலமாக எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி.
0: God bless you, everybody.
3: Amen.
2: God bless you.
3: God. Amen. Amen. நாளை தொடக்கம் முதல் முடியும் வரை கர்த்தர் வழி நடத்தினார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நன்றாக உச்சாமா நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, தெய்வ வார்த்தைகள் ஐந்து ஊழியர்கள் தெய்வ செய்து கொடுத்தார்கள். வைகரமான கருத்துக்கள் அநேக காரியங்களை இந்த ஊழியர்கார மூலம் கற்றுக்கொண்டோம். அதுக்காக நன்றி சொல்றேன். நாளைய தினத்திலே சனி ஞாயிற்றுக்கிழமையிலே சங்கமவாரம் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ங்க. யார் முதல் வாரர்களோ அவர்களுக்கு தான் முதலிடம். கத்தர் உங்களை அவசியப்பாரு. முடிவு சேர்த்துடுங்கம்மா.
2: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்க கூட இருந்து உங்களோட கிருபையினால முடிசூட்டி எங்களை வழிநடத்தி உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலம் வழி நடத்தின ஒவ்வொரு கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துற ஒவ்வொரு அப்பா, பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல உங்களுடைய கிருபை மூலமாக யாவருக்கும் ஆண்டவர் ரட்சித்து உங்களை அழைத்து அழைப்பின்படி வரவழைத்து வந்து ஆசீர்வித்த ஒவ்வொரு பாஸ்டர் சிஸ்டர்ஸ் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். அப்பா அழைத்தவரே உண்மை இல்லை, அவர் பரிசுத்தமாக்கினார். ஆவியாத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு தேவ வார்த்தையிலையும் ஆண்டவரே ஜீவனை கொடுத்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. துதி செய்தவர்களையும் ஆண்டவரே, சிஸ்டர் கருணா காண்டு ஜெபிக்கிறேன். அவங்களுடைய ஊழியத்தில் கூட இருந்து அப்பா அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி சிஸ்டர் கிரேஸும் அவருடைய பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க கூட இருந்து அவங்களோட போக்கிலையும் விரத்திலும் இருந்து அவர்களை அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரஞ்சினிக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க ஜபித்த ஜபங்களுக்காண்டவரே நீங்க பதில் கொடுத்து அநேகரை எங்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க பொறுப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி அவர்களையும் அவங்களோட குடும்பத்தாரும் கூட இருந்து அவர்களுடைய அப்பா இன்னும் அதிகமாக உங்களோட அன்புல ஆழத்துல ஆழத்துல இருந்து உங்களை இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்புறத்துல கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி மகேந்திரன் ஐயாக்கா வந்து ஜபிக்கிறேன் அப்பா. அவர் இவ்வளவு நேரம் கூட இருந்து அப்பா உங்களோட வார்த்தையிலே பகிர்ந்து கொடுத்து எங்க என்னோட கூட இருந்து எனக்கு முதல் செய்து அப்பா இவ்வளவு நேரம் உங்களோட வார்த்தையில அப்பா பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவரை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக உங்களோட திரு ரத்தத்தில் மறைத்து வைத்து உங்களுக்கு மகிழ்ந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு எழுந்து பிரகாசிப்பதற்கு உங்களுடைய பேலனை கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி அப்பா. வந்து வந்த ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் சிஸ்டர்ஸையும் உங்களோட கருத்தில் கொடுக்குறேன். கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துற அவங்க யாவரே மாண்டவரே உங்களோட திரு சித்தத்தின்படி வழி நடத்துங்கப்பா. சிஸ்டர் சுவிசேஷி அருந்ததி சாரி யாரு ஜஸ்டின் காணி வருகிறாண்டவரே அவங்க பயந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி. அவங்க குடும்பத்தார கூட இருந்து அவர்களுடைய அவங்களையும் அதிகமாக உங்களோட ஊழியத்துக்கு அப்ப எடுத்து உபயோகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்து அவர்களையும் அதிகமாக இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்க கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் அருந்ததிக்கான வருகிற அவங்களும் அதிகாலை நேரம் வந்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வார்த்தை அப்பா இப்பொழுதும் உயிருள்ளதாக இருக்கிறது, ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அந்த ஜீவ அப்பம் என்று கூறி எங்களுக்கு அந்த அற்பத்தை பித்து கொடுத்து எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள பெலனடைய கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்களையும் சிஸ்டரையும் அவங்களை அருந்ததையும் அவரோட குடும்பத்தார் யாவரையும் உங்களோட கரத்துல கொடுக்கிற அவங்களை இன்னும் அப்பா இன்னும் அதிகமாக அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து அவங்களோட ஊழியத்திலிருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. பாஸ்டர் ஜெயராஜாவுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு சாமுவேல் ராஜ் சாரி அவருக்கான ஜெபிக்கிற அவங்களோட ஊழியத்துல கூட இருந்து அவங்களுக்கு இன்னும் அதிகமாக அவங்களோட ஊழியத்தை பெருகி புதிதான ஆத்மாக்களை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஞான பிரசத்துக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. அம்மா உங்களுக்கு ஆண்டவரே காலை நேரம் வந்து எங்களுக்கு பயந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நன்றி செலுத்தி அவர்களுடைய ஊழியத்திலும் இருந்து அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் அன்ட்ரன் ராசனத்துக்கான ஜபிக்கிறேன் அப்பா. ஆமீன் அப்பா. எல்லாரும் பாவம் செய்து அப்பா பாவத்துல இருந்து அப்பா எல்லாரும் விலக்கி பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே ஆனாலும் நீங்க எங்களை இரத்தத்தினால கல்வியுங்கள் வெளியேற பெற்ற இரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து அவர் கொடுத்த வார்த்தையின் படியாண்டவர் எங்களுக்கு புதியதான ஜீவனை கொடுத்து எங்களை வழி நடத்துகிற கிருபியருக்கான நன்றி. அவங்க கூட இருங்க பாஸ்டர் ஆண்டனர் செய்யற ஊழியத்திலையும் அவங்க அப்பா அவங்களோட போக்கிலையும் வரத்திலும் இருந்து அவங்களுக்கு தேவையானங்களை சந்தித்தாண்டவர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. வாதேந்தன் கூடாரத்தை அணுகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் வந்து ஆசீர்வதி கொடுத்த வாழ்த்தலுக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி கத்தருக்கு எல்லா கன மெகிமையும் உண்டாவதாக. பொதுவாக சிஸ்டர் ஸ்பெஷலி சாரி பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டாவுக்கான ஜெபிக்கிறேன். அவங்க அப்பா அந்த வானொலி சங்கமம் வானொலி திறந்து கொடுக்காவிட்டால் நாங்கள் யாவரும் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டோம். அதன்படி அந்த அந்த பெரிதான தரிசனத்தை அவங்களுக்கு கொடுத்து அழைத்த இப்பயும் அபிஷேகம் உபவாச அபிஷேகத்தையும் ஆசீர்வதிக்க போறபடியா நன்றி செலுத்துறேன். நாளைக்கு ஆண்டவர் அபிஷேகத்து கூட்டத்தையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குற உங்களோட சித்தப்படுத்துங்க அப்பா. புதிதான காரியங்களை புதிதான அப்பா வெளிப்படுதலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதித்து வர கிருபியலக்கா நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவங்களோட ஊழியத்தில் அவங்களோட பிள்ளைகளுக்கு கூட ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஜெனரேஷன் அவங்களை ஆசீர்வதிங்க மகேந்திரன் ஐயா, ஆசீர்வதிங்க. அவங்க எல்லாரும் கூட நடத்தி என்ன தொடக்கிய ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பார்க்குறீங்க ஐயா. இன்னும் அதிகமாக அப்பா ஆத்மா பெறுவதற்கு பெறுவதக்கதா பெறுவதற்கு நடத்துகிற அந்த ஊழியங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆத்மா தாகத்தை இன்னும் அதிகமாக ஊழியக்காரர்களை கொடுத்து எங்களுக்கு தேவ பயத்தை கொடுத்து இன்னும் தாழ்மையாக நாங்கள் உங்களுக்கு ஊழியர் செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நேற்று இன்று மாறாததே இன்றும் எங்கள் மத்தியில் இருந்து உங்களோட சித்தத்தின்படி நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவது ராஜ்யத்தை அவர் நீதியை தேடும் பொழுது கத்தர் எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக கொடுத்த எங்களை இன்று மட்டும் ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து தாழ்த்தி என்னை ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தை மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஐயா. ஆமேன் ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளே முடி ஜெபத்தை எடுத்துறீங்க, நிகழ்ச்சி நடத்துறீங்க, அது மட்டும் இல்ல ரஜினி அலங்காரம் கூட தொடக்கம் முதல் முடியும் வரை எங்களோடு கூட இருந்து வழி நடத்த அதுக்காக நடத்துவேன். இப்போ நான் எல்லோரும் சேர்ந்து என் ஆத்மாவே சொல்லுவோமா? ஓகே, எல்லாரும் எல்லாரும் சொல்லுவோம்.
4: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து தொகுத்து வழங்கிய சௌரி டாலி சௌரன் மகேந்திரன் ஐயா அவர்களையும் அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொரு சகோதரி சகோதர சகோதரிகள் சௌரி கருணா சௌரி கிரேஸ் சௌரி ராங்கினி அவர்களையும் அதே வேளையிலே தேவ செய்தி எடுத்து வந்த பாஸ்டர் அன்டன் ராசனம் பாஸ்டர் ஞானப்பிரகாசம் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் சுவிசரி ஜஸ்டினா அவர்களையும் அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்களோட தேவ செய்தி எடுத்து வந்தார். அவருக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், கத்திரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். பாஸ்டர் ஜீசுதாசன் அவர்கள் பெந்திகோஸ்டல் சபை கொழும்பு இலங்கையிலிருந்து இணைகிறார். அந்த வேளையிலும் இணையுங்கள். கத்தருடைய வசனங்களை பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே இந்த வசனங்களை கூடாக வழி நடத்துவாராக. முதல் முதலாக எங்களுடன் இணைகிறார் இலங்கையிலிருந்து. அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே தங்கு தடையின்றி எல்லா காரியங்களும் நடைபெற கத்தர் உதவி செய்வார்கள். கத்தருடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இரவு வணக்கங்களை கூறுகிறோம். உங்கள் எல்லோருக்கும் இரவாக இருப்பதனாலே எங்களுக்கும் இரவாக இருக்கிறது. அதனாலே இரவு வணக்கங்களை கூறி விடவேற்று கொண்டு கால வேளையிலே திரும்பவுமாக அதிகால வேளையிலே கால வேளையிலே திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் திருவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உற்சாகமாக வழி நடத்திய சௌரி டோலி சௌரம் மகேந்திரன் ஐயா சௌரி ரஞ்சினி அவர்களோடு இணைந்திருக்கிறார்கள். கத்துடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பவுமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுவோம். காட் பிளஸ் யூ ஆல்.
3: ஆமென்.
4: ஆமென்.
2: God bless you, Mahendra Bhaiya. God bless you, Brother Leslie, Sister Rita. God bless you, Sister Ranjini. God bless you all. Amen.
4: Amen.
5: God bless you, Brother Mahendra. God bless you, Brother Leslie and Sister Rita. God bless you, Sister Dolly. God bless you all. The pastor, Yesudasan, வந்து CPM அல்லது தனியா வேற பெண்டிகோஸ்டல் சர்ச்
4: CPM தா
5: CPM ஆ ஓகே
4: CPM தா
5: ஆ
4: முதல் அவருடன் செய்தி அனுப்பி கொண்டிருப்பேன் வார்த்தார். ஆனால் அழைத்தேன், அவர் வாழ்றாண்டார். அவர் எங்களுடைய பல குரூப்புகளில் இருக்கிறார். அதனுடையால் நான் அழைத்தேன், வந்துவிட்டார். கத்தருடைய சோத்திரம். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாளை நாளே ஆயத்தமாகவும் புதிய செய்திகள் புதிய காரியங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அபிஷேக ஆராதனையிலே காலவேளையிலே சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் மாலை நேர நித்திய ஒளிச்சு நிகழ்ச்சியிலே கடந்து சென்றோம். ஐந்து செய்திகளுக்கூடாக கடந்து சென்றோம். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் மறு ஒலிப்பிலே கடந்து செல்வோம், பாடல்களை கடந்து செல்வோம். காலை வேளையிலே 8 மணிக்கு அபிஷேக ஆராதனையாக இருக்கும். அதற்கு முன்னதாக நாங்கள் 7 மணிக்கே நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். 8 மணிக்கு அபிஷேக ஆராதனை ஆரம்பமாகும். இந்த வேலையை கர்த்தர் வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு நிறைவு.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி.
1: கண்ணீர் விட்டு கதறான் சில சமயத்துல யாராவது இந்த 24 வசனத்தோட வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூலை? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமர் கெழுதி நிருபம், 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பாக்குறதோ சீரியல் பாக்குறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பாக்குறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கும் முடியும், வாழ்ந்திருக்கும் முடியும், சம்பூர்ணமா இருக்கும் முடியும், பட்டினி கிடக்கும் முடியும். எப்படி பவுலே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவி.
2: Recording in progress.

மகிமைப்படுத்தி உன் தலையை என்னையா அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அதை நிறைவேற்றிருக்கீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் ரெண்டு கரம் உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி என்னை எதிர்க்கின்றவர்

நீங்க மாத்திரம் நன்றி ராஜா.

0: Amen. Amen. Amen. Praise the Lord, Sister Rajani.
1: Praise the Lord, Brother Mahindran. God bless you. அன்பான அனைவர்களுக்கும் நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் வந்து நிற்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அத்துடன் 97 ஸ்டேஷன்ஸும் சங்கமம் ரேடியோ காஸ்பிளோடு அணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்திலே வந்து அணைந்து அவருடைய நாமத்தில் உயர்த்துவதற்காக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்குவதாக. காட் பிளஸ் யூ ஆல். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகள் கூட செல்லும் முதல் நான் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய தொகுப்பாளினி சிஸ்டர் அஞ்சனி அலங்காரமணி. Thank you, Lord, for this moment, Lord, that you have given to us, Lord, through Nithya Valicham. Lord, this network, Lord, that you have found, Lord, from Sangamam Radio Gospel to join with 97 stations, Lord, is your hand of love and grace and mercy. So we thank you for that, Lord. Even as we, Lord, emanate, Lord, Lord, nothing of us, Lord, nothing of us that could ever, Lord, come close to what you could accomplish, Lord, with your power, with your presence, with your spirit, Lord, into the nations of the world, the people that have joined, the people that have gathered in your name, Lord, to receive that blessing upon their lives, Lord, and to be, Lord, brought out, Lord Jesus, of all the ways in which only you can minister to them, Lord Jesus. So we thank you for each and every one of them, Lord, that have gathered also, Lord, from 200 plus nations, Lord, and 2,000 people at one sitting. Lord, we thank you. We thank you, Master, in Jesus' name. And Lord, even as we go into the program, Lord, be with all the handmaidens that have joined us and the pastors that are going to bring the word as well, Father. Bring about, Lord, your anointing power of the Holy Spirit to rest upon them and minister through them as well. I pray in Jesus' name alone. Amen and amen. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக நாங்கள் நான் ஆரம்ப ஜபத்துடன் ஒரு பாட்டையும் பாடி ஆரம்பிக்கிறேன். அதை தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் வந்து அவர் எப்பொழுதும் ஆராதனையை செலுத்தி அத்துடன் தேவ தியானத்தையும் கொண்டு வருவார். அவரும் நிற்கிறார். அவரும் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதை தொடர்ந்து சிஸ்டர் டாலி ஊழியர்களுக்கு ஜெபிப்பார். அவரும் ஒரு பாட்டை பாட முடிந்தால் இன்றைக்கு பாடி ஒரு ஜபத்துடன் வருவார். அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் கர்த்தருடைய நாமத்தில். அதை தொடர்ந்து நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பேன். அதை தொடர்ந்து நாங்கள் கங்கள் ஏறெடுக்கும் பகுதியில் 6:30 7:30 8 வரை கண்களை ஏறெடுத்து எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். விண்ணப்பங்களையும் கொண்டு வாருங்கள். God bless you all. இப்பொழுது நான் ஒரு பாடலை பாடிவிட்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். உம்மால் ஆகாததொன்றும் இல்லை, உம்மால் ஆகாததொன்றும் இல்லை, அம்மால் ஆகாததொன்றும் இல்லை, ஐயா ஆகாததொன்றும் இல்லை.

உம்மாலாகாததொன்றுமில்லை, உம்மாலாகாததொன்றுமில்லை, உம்மாலாகாததொன்றுமில்லை, உம்மாலே தானாகும். அல்லேலூயா. உம்மாலே தானாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம்

ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து

மாத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய்

0: உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தானாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தானாகும், உம்மாலே தானாகும், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும். ஆமேன், ஆமேன். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எல்லாமே உம்மால முடிந்த காரியம் ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ லார்ட், பிளெஸ் யூ லார்ட. Thank you, Lord. We worship you. We praise you. We glorify you. We give thanks to you. We honor you. We, Lord, lift your name up, Lord Jesus. Lord, even as we pray, Lord, and we gather, Lord, together, Lord, with the team that is, Lord Jesus, behind us, Lord. We bring each and every one of them, Lord Jesus, at this time, Lord. Father, even as Lord Jesus, Sister Grace and Sister Dolly and Brother Mahindran alongside Lord Jesus and also Brother Leslie and Sister Rita, Lord, doing all the work that has to be needed, Lord, to do the recordings and all the program to be coordinated, Lord, along with Brother Mahindran, who has been calling and doing all the what is needed, Lord. Father, Lord, this is a teamwork, Lord. As one man, Lord, we accomplish this, Lord, for your name's sake, Lord, for your honor and for your glory, Lord, that you'll be lifted up, Lord, that you will draw all men unto yourself. So we thank you for that, Master. Even as we, Lord, we go into the program at this time, Father, we entrust this into your hands, Lord. And many, Lord, that are joining us also, Lord, are receiving this blessing, Lord, as they are going to, Lord, worshiping together, Lord, and they are already, Lord Jesus, being blessed by it, Lord, by your power of the Holy Spirit that is emanating over them, Lord Jesus. And as Sister Grace comes in, Lord, and also, Lord, leads in worship, Lord, and brings in the devotional, be with her as well, and Sister Dolly as well, Father, as she brings in, and Lord, her way of, Lord, praying and standing, Lord, over, Lord, in prayer, over the workers, Lord Jesus. So we bring them to you as well, Father, in the name of Jesus. Amen. இப்பொழுது நாங்கள் Sister Grace-ஐ அழைப்போம். அவர் வந்து தேவ தியானத்தை எடுக்கும் முதல் தேவ ஆராதனையையும் கொண்டு வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நாங்களும் அவரோடு சேர்ந்து ஆராதிப்போம், தேவனை துதிப்போம், உயர்த்துவோம், அவரோட நாமத்தை உயர்த்துவோம். அத்துடன் அவர் தேவ தியானத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்.
1: ஆமென், ஆமென். தேங்க் யூ சிஸ்டர்.
0: காட் பிளஸ் யூ.
1: ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரால் எல்லாமே கூடும். செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு, அவரால் செய்யக்கூடாது. எல்லா வகையிலும் அவருக்கு ஆகும். நல்ல ஒரு பாடலை பாடி நீங்கள் ஆசீர்வாதமா இருந்தது. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இந்த நாளுக்கு அமக்கு நன்றி செலுத்துறோம். சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமானவரே, ஆண்டவரே, நாங்கள் துதிக்க வந்தது என் தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், சல்வர், சர்வ வல்லவர், மகத்துவமானவர், சர்வ வியாபி, சர்வ லோகாதிபதி, சர்வ கத்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. கத்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரே கத்தரை பாடி துதித்து கீர்த்தனம் பண்ணி ஆண்டவரே எல்லா இடங்களிலும் உம்முடைய துதி ஏறெடுக்கும் போது சமாதானம் சந்தோஷம் நிறைவோடு ஆண்டவரே ஒவ்வொருவரும் வாழும்படியாக துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த ஜனங்களை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அந்த துதிக்கு பாத்திரான தேவனை உயர்த்துவ இந்த இடத்திலே வந்து நாங்கள் கூடியிருக்கிறோம். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவர், நாங்கள் கிறிஸ்துக்குள் உட்பட்டவர்களா இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை என்று வேதம் சொல்ற பிரகாரம் ஆவியானவர் நடத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலும் ஆண்டவரே நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி ஆண்டவரே. தொதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நேரென்றும் உயர்ந்தவரே, எங்களின் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நீ சர்வ வல்லவரே, தொதிகள் மத்தியில் வாசம்

துணையாளரே உம்மை ஆராதிப்பேன், என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே. துணையாளரே உம்மை ஆராதிப்பேன், என்னை தேற்றிடும் துணிவம் நீரே.

கத்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையாளரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும்

முன்னறிந்ததால் தேடி வந்தே என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதே முன்னறிந்ததால் தேடி வந்தே என் படகில் ஏறிக்கொண்டாரே. முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காணானை

0: கையளித்தாரே ஆராதி போமே அவரை முழு மனதாய் ஆராதி போமே அவரை தலைமுறையே. நன்றி ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வழிகள் எல்லாம் காக்கும்படி எப்பொழுதும் எங்களோடு கூட நடக்கிறவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் துதியை ரட்டுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. இந்த வேளையிலும் நாங்கள் வேத வசனத்து கூடாக ஒரு பைபிள் வசனத்தை எடுத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துறேன். தேவனுக்கு நன்றி நன்றி. நித்திய வாழ்வு தேவனின் பரிசு. நித்திய வாழ்வு எங்களுக்கு என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:9-10 வசனம், 9-10 வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோல் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப நாங்கள் அந்த ரட்சிப்பை பற்றி நாங்கள் எப்படி அது ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்துட்டு அவருக்குள்ளாக நாங்கள் எப்படி வாழ வேணும் என்றது அந்த நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வு தேவனின் ஒரு பரிசு. எங்களுக்கு தந்த அந்த நித்திய நித்தியமாக நாங்கள் எப்படி வாழ வேணும் என்றதை, இந்த பூமியில மாத்திரமல்ல இட்டர்னல், எங்களுக்கு இன்னும் என்னும் என்னும் அந்த நித்தியமாய் வாழுகிற வாழ்வண்டோண்டிருக்கு. அதற்காகத்தான் இந்த வசனம் சொல்லுறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கேட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். அப்ப அந்த ரட்சிப்பு ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொள்ள, எப்படி நாங்கள் தெரிந்து கொள்ளணும்டா, இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே நாங்கள் அவர் எங்களுக்காக வந்தார். இந்த பூமிக்கு வந்த நோக்கம் எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிகிற அறிவி அடைய நித்திய நித்தியமாய் வாழுகிற வாழ்வு வாழும்படியாகத்தான் இந்த பூமியிலே அவர் வந்தார். அவர் என்னண்டா, காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் மனிதனாய் வந்து பாவமற்ற பூரண வாழ்வை வாழ்ந்தார். அவர் அடிக்கப்படவும் நொறுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து இறுதியில் நமக்காக பாவமாகி, நமக்காக அவர் பாவமாகி சிலுவையில் மரித்தார். பின்னர் அவர் கல்லறையிலிருந்து அவர் உயிரோடு எழுந்தார். அந்த நேரத்திலிருந்து இந்த பூமி பழைய நிலைமையில் இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றிலும் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு எழுந்த நேரத்தில இருந்து தேவன் மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் யாவற்றையும் அவர் செய்து முடித்து நாங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வாழ வேணும் என்றால் அந்த வாழ்ந்து நாங்கள் எப்படி வாழ வேணும் என்றதை அவர் இந்த வார்த்தை கூடாக நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவ்வளவு சுதந்திரம் நாங்கள் கிறிஸ்துக்குள் உடன் சுதந்திரம், கிறிஸ்துவின் சுதந்திரம் அவரோடு உடன் சுதந்திரமா இருக்கிறபடியா அவர் கூறிய வாக்குகள் அனைத்தும் கிறிஸ்துகள் எங்களை உடையது. ஆமண்டும் ஆமேன் என்றும் வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு இருக்கிறது. அப்ப ஒரு புது யுகத்தை இயேசு ஆரம்பித்து வைத்தார். இப்பொழுது ஆண் பெண் குழந்தைகள் யாவரும் தேவனோடு சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது மட்டுமல்லாமல் தேவனை அறிந்து கொள்ளவும் முடியும். மனிதனுடைய இருதயம் மறுரூபமாவதே மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்பவும் மறுரூபமாக்கப்பட வேணும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இங்கே கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 2 Corinthians 5:17 வசனம், 17-18 வசனம் தான் இப்படி இருக்க. நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. பழையவைகள்னு சொல்லி கூட நாங்கள் முந்தின எங்களை நடக்கைகளுக்கு என்னென்ன பாவந்தால சாப பாவங்களால வந்த ரோகம், சாப பாவம் ரோகம்னு சொல்லி எல்லா பாவங்களுக்குள்ளாயும் நாங்கள் இருந்திருந்தமெண்டா தேவனை அறியாத நேரம் அந்த நேரம் இருந்திருந்தால் அது வந்து பழைய மனிதன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினு சொல்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் உங்கள் ஆவி மாறிவிட்டது. இந்த வசனம் உங்கள் சரீர புதிதானவை பற்றி பேசவில்லை. நீங்கள் ரட்சிக்கப்படும் முன் எப்படி இருந்தீங்கள் என்றது தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஜாவத்தையும் செய்து முடித்து உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சத்தியான இருதயமாக உங்களுக்கு கொடுப்பேன் சொல்லி இயேசுக்கில் சொன்ன பழைய ஏற்பாடு தான். ஆனால் அது எல்லாவற்றிலும் இருந்து இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாக புதிய சிருஷ்டி அவர் எங்களுக்குள்ள இருந்து கற்றுத்தருகிறபடினால நாங்கள் பழைய மனிதன் அவருடைய கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோட கூட நாங்கள் எழுந்திருக்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். இப்ப மெய்யான நீதி, அப்ப நாங்கள் எங்களோட நீதியில சுயநீதி அழுக்கான கந்தை என்று சொல்லப்படுகிற எங்களோட சுயநீதி, ஆனா தேவனுடைய மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவன் 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி, அப்ப எங்களோட நீதி இல்ல தேவனுடைய நீதி ஆகும்படி அவர் தாமே பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். நீங்கள் நீதியும் பரிசுத்தம் உள்ள ஒரு புதிய ஆவியா இருக்கிறீர்கள். உங்கள் ஆவியில் பாவம் இல்லை. நாம் தேவனுடைய நீதியாக இருக்கும்படிக்கு இயேசு நமக்காக பாவமானார். இந்த வாழ்க்கையை நாம் ஓடி முடித்து தேவையான ஏதோ ஒரு சிறிய அளவு தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் நமது ஆவியில் தேவனுடைய முழு நீதியையும் பெற்றிருக்கிறோம். உங்கள் ஆவியானது நீதியும் முழுவதும் எவ்வளவு முழுமையானதாகவும் பூரணமானதாகவும் இருக்கும்போது இருக்குமோ அதே அளவு இத்தருணத்திலும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்களிலும் அது இருக்கிறது. எப்பொழுதும் பிறகு இல்லை, நாங்கள் பல்லோகத்து போனா பிறகு இல்லை, அவருடைய நீதி எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது. அந்த தேவ நீதி அது வந்து நாம் நமது ஆவியில் தேவனுடைய முழு நீதியையும் பெற்றிருக்கிறோம். உங்கள் ஆவியானது நித்தியமும் நித்தியம் முழுவதும் எவ்வளவு முழுமையானதாகவும் பூர்ணமானதாகவும் இருக்குமோ அதே அளவு இத்தருணத்திலும் எங்களுக்குள் இருக்கிறது. நாங்கள் கர்த்தரை சென்றடையும் பொழுது ஒரு புது ஆவியை பெற்றுக்கொள்ள போவதில்லை. நாங்கள் ஒரு புது மகிமை அடைந்து சரீரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இப்பவே நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். அறிந்து கொள்ள இந்த வாழ்க்கையில் உங்கள் சரீரம் பாவம் செய்யும் சுபாவத்தை உடையதாக இருக்கும். உங்களின் மனம் எப்பொழுதும் புதிதாக்கப்பட வேண்டிய நிலையிலேயே இருக்கும். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் உங்கள் ஆவியே இத்தருணத்தில் உங்கள் இருதயத்தில் வாழும் பரிசுத்த ஆவியானவர் அவர் உடையதாக எங்களுக்குள்ளாக அந்த பரிசுத்தத்தை எப்பொழுதும் எங்களுக்குள்ளாக தந்து கொண்டிருக்கிறபடினால அது எப்பொழுதும் இருதயம் எங்களுக்குள்ள அந்த காவலோடு எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளும் போது அந்த மன சிந்தைகள் மனதில் தப்பான எண்ணங்கள் வரும். சில நேரம் இன்னும் நீ சரியா நீதியாகல நீதிமான் ஆகல அப்படி, ஆனா அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டார் ஆண்டவர். இப்பொழுது பரிசுத்தமா நாங்கள் பரிசுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த நாட்கள்ல நான் இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தகப்பனே. ஒவ்வொருத்தரும் இதை கேட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆவியானவர் தாம் எங்களால முடியாது. ஆனா தேவ ஆவியானவர் அதை சரியான வழியிலே அதை ஒவ்வொருத்தருக்குள்ள இருதயத்துல பதிய நிற்கிற சிறுபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். கத்தருடைய ராஜ்யம் என்ன மாதிரி எங்களுடைய இருதயத்துக்குள்ள வருகிறது, அந்த ரசிப்புக்குள் கத்தர் கொண்டு வர்றாரு சொல்லி ரோமர் 10:9-10 இருந்து நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். மற்றும்படியும் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய ரசிப்புக்குரிய வார்த்தைகளாக இருக்கிறது என்றபடியால் அது பெரிய ஆசீர்வாதமாயிருந்தது. கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையுமாக இருந்தது என்றபடியால் தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
1: தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.
0: அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். அத்துடன் இன்றைக்கு முடிந்தால் பாடுவார், இல்லாட்டி இல்லாவிட்டில் நாங்கள் அவரை ஜெபிக்கிறதுக்கு அழைப்போம். சிஸ்டர் டாலி வாருங்கள், வந்து ஜெபியுங்கள்.
2: நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே, நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்கள் மத்தியில் உங்களுடைய உங்களோட பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களுடைய உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக யாவரை வழி நடத்தி கொண்டு போக போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் தங்கி இருக்கும் பொழுது ஆண்டு எங்களுக்கு அது ஜெயமாக இருக்கிறது அப்படியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. நீர் நல்லவர், நீர் போதுமானவர் என்று நாங்கள் கூறும் பொழுது அப்பா எங்களுக்கு நீங்க எவ்வளவு அதிசயங்களை அற்புதங்கள் செய்து எங்களை வழி நடத்துக்கிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஏற்றவர்களாக நீங்க ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு ஜொப ஆவியும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறனப்பா. தீமைகளை நன்மையாக்க மாற்றி துன்பங்களை இன்பமாக மாற்றுறதாக நீங்கள் ஐயா அப்பா எல்லா கண்ணீரையும் நீங்க துடைத்து நாங்க உங்களுக்கு உயிருள்ள ஜீவனை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு உங்களோட ஜீவனை கொடுத்து எங்களை நாங்க உங்களுக்கு சாட்சியாக நிலை நிற்பதற்கு தந்த இந்த மக்கா பிரிதான சிலாக்கியத்திற்கு நன்றி செலுத்துறனப்பா. அப்பா உங்களை நாங்க உம்மாலே நாங்க ஒரு போதும் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவோம் என மதில்களை தாண்டிடுவோம். நன்றி ஐயா, நன்றி, சோத்திரம் சோத்திரம் நன்றி. அதே போல ஆண்டவரே ஒவ்வொருகளுக்கும் புதிதான வெளிப்படுத்தலை இன்று மாலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தத்தினால மூடி அப்பா நீங்க உங்களோட சித்தத்தின்படி அவர்களை காத்து உங்களோட வல்லமை நிறைந்த அந்த அபிஷேகத்தை அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இந்த சங்கமம் வானொலிய எங்களுக்கு திறந்து கொடுத்த சிஸ்டர் பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, இந்த மகேந்திரன்யா கூட அவங்க கூட இருந்த இந்த சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த நாள்ல இருந்து எப்ப கத்தர் அலை இன்று மட்டும் அவர்களது நடத்தி கொண்டு வருது அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால மட்டும்தான் செய்ய முடியுமா இருக்கிறது, அதுக்காக நன்றி செலுத்துறேன். அவர்களை ஆசீர்வதிங்க. யாவரையும் உங்களோட சித்தத்தின் படி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமென். ஆண்டவரே சோத்திரம் என்ற கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. நன்றி சாமி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. பலவீனத்துல பலன் கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் உங்களுக்கு ஏற்றவராக நாங்க ஜீவிப்பதற்கானவரே. நாங்க உங்களுக்குள்ள ஒரு தாழ்மையான ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் தாழ்மையான ஆவியை கொடுத்த ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் சுத்தமா இருப்பதற்காண்டவரே, நீங்க எங்களுக்கு தரிசிப்பதற்கான எங்களை இருதயங்களை சுத்தமாக்கி அதிகமாக நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமை பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன்.

0: அமேனப்பா, இன்று வரையும் காத்த தகப்பன், இனிமேலும் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் பேர் சொல்லி அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரராக யாவரையும் ஆண்டவரே, உங்களோட சித்தத்தின் படி வண்ணைந்து எங்களை உங்களுக்கு உகந்த பாத்திரராக ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உங்களுக்குள்ள சிந்தனை உள்ளவர்களாக எங்களுக்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை இன்னும் அதிகமாக ஊற்றி உங்களுக்குள்ள பலப்படுத்தி உங்களுக்குள்ள மகள செய்கிற மகா பெரிதனக்கு பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஹலோ, ஹலோ ரஞ்சினி.
2: சிஸ்டர் ரஜினி.
1: நன்றி சிஸ்டர். அது திரும்ப மியூட் ஆக போய்விட்டது, சாரி. காட் பிளெஸ் யூ, நன்றாக பாடினீர்கள். கர்த்தர் உங்களோட குளரை திரும்பவும் தந்து விட்டார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவருடைய நாமமே உயர்த்தப்பட்டு மகிமைப்படுவதாக. காட் பிளெஸ் யூ.
0: நன்றி. ஆமே.
1: நாம் அடுத்ததாக கர்த்தர் என்னை தூண்டி இருக்கிறார். பிரதர் மகேந்திரனை கூப்பிட்டு அவரையும் ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி, அவர் பாடினாலோ ஜபித்தாலோ எதை கர்த்தர் நடத்துறாரோ அதே மாதிரி அவரும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். சிஸ்டர் பிரதர் மகேந்திரன்.
2: அன்பான பரலோக தாப்பனி சுவாமி, சங்கமா வானொலியில் நடக்கின்ற இந்த நித்திய நிகழ்ச்சியை நீ கேட்டுக்கொண்டிருக்கு, பார்த்து கொண்டிருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கா மக்க நன்றி ஆண்டவர். ஐயா, இந்த நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிற கிருபைக்கா மக்க நன்றி ஆண்டவர். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவரையா அந்த கிருபைக்கா மக்க நன்றி. கேருபிங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் இஸ்ரவேலின் தேவனே மக்கள் நன்றி ஆண்டவரே. ஐயா, இங்கே நாளே முது பிள்ளைகள் துதித்து ஆராதித்து பாடிய பாடலை நீர் கேட்டு அந்த பரலோக ராஜ்யத்தை அசைத்து விட்டார்களே சுவாமி, அந்த கிருபைக்கா மக்கள் நன்றி. இன்றைய நாளே கலந்து கொண்டு பிள்ளைகள் தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள் துதித்த பிள்ளைகள் அனைவரை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கேன் சுவாமி. நீ நல்லவரை

அது பேர் அம்மாண்டோரே. நாலு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களுக்கு முன்பாக வைத்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சத்தமிட்டு ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி அந்த கிருபைக்கு நன்றி.

ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி துதித்து ஆராதித்து போற்றி பாடும்பொழுது சுவாமி உமது பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்றுகிற தேவன், யார் யார் இந்த தொண்டிச்சேர் ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு பிரசன்னத்தை ஊற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே.

நிழல் கூறுவே நாம் ஆண்டவரே. நீர் எங்களை கரம்பிடித்து வழிநடத்துகிற தேவன், எங்கள் தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிற தேவன் நீர் ஆண்டவரே. வலது பக்கம் சாயும் போதும் வலது இடது புறம் சாயும் போதும் வலியுதுவே கேட்கப்படுகிற தெய்வமே இந்த கிருபை.

0: சுத்தரனே தினமும் நான் ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் துதித்து ஆராதித்து பாடும்படும் சுவாமி. ஐயா, எங்களோட கூட இருக்கிறது, எங்களோட கூட வருகிற சுவாமி அந்த கிருபைக்கிறான். ஐயா, இந்த நாளே சுவாமி நிகழ்ச்சி எல்லா தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகளும் வராதபடி ராஜா ஆடிபாந்த கரத்தால் நீர் ஆசிர்வதியா இன்றைய நாளே தேவ செய்தி கொடுக்கிற பிள்ளைகள் ஆவியர் அனல் கொண்டு தேவ செய்தியை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக உலகம் அங்கும் விதைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஒவ்வொரு ஊழியக்காரன் சரியான நேரத்தில் நீ கொண்டு வந்து நிறுத்தி இந்த நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கும். அப்பா, மறு உழைப்புடைய கேட்கிற பிள்ளைகள், இந்த 97 ரேஞ்சில் கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலி நிலையத்தை நினைவு கூறுகிறோம். ரீட்டா பிள்ளைகள் பெரு பிள்ளைகள் இந்த குடும்பங்கள் அனைத்தையும் வல்லெடுத்த வேணும் என்று எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமேன், ஆமேன். பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக நன்றாக ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் அறிந்து அதை நன்றாக அறிந்து நிற்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பிரதர் மகேந்திரன். அடுத்ததாக நாங்கள் நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதைத் தொடர்ந்து நாங்கள் கங்களை ஏறெடுக்கும் பகுதியிற்கு செல்லலாம். நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். Thank you, thank you, thank you, Lord, for this time that you have given us, Lord. Lord, right up to this very moment, Lord, you've been present. Your presence has been very much, Lord Jesus, with us, Lord, that I have been, Lord, experiencing, Lord, and you are with us, Lord, that you have been showing to me, Lord, in many ways, Lord, how you are emanating through the nations of the world, through the 97 stations that have gathered together, Lord, and also from our very main station, Lord, coming out of Toronto, Canada, Lord, from Sangam Radio Gospel, Lord, oh God, and coming, Lord Jesus, connecting, Lord Jesus, this many stations. This is the wonder-working hand of miracle and power and praise, Lord. So we thank you for that, Lord. We bring you, Lord, all the worship and adoration that belongs to you, Lord, that has been going forth, Lord, right up to this very moment, Lord. You've been exalted, magnified, glorified, Lord, because of that. Thank you, thank you, thank you. You inhabit the praises of your people, oh God. That is your promise, Lord, even as we are doing that this very moment. And also, Father, the blessing that we have been receiving because of that, Lord, comes from the heaven above, who inhabits the very praises that we have been sending forth up above. Like the incense goes before you, Lord, it comes down, Lord Jesus, as a blessing above us, Lord. So we thank you for that, Master. And we also now pray, Lord, for the listeners, Lord, and they have gathered, Lord, into these many stations, Lord, that are emanating and bringing forth, Lord Jesus, as they are broadcasting right from Toronto to 97 stations that have joined together, Lord, into the countries that they represent, Lord Jesus, like we are doing right from Canada, Lord, from Toronto, Canada, Lord, into the nations that this has been, Lord, given to them, Lord Jesus, as a gift and a blessing, Lord, from you, Lord. Lord, we thank you, Master, that they are listening and they have been praised and worshipped, Lord, through it, Lord Jesus. They are coming through the blessings, Lord. They are participating in praise and worship, Lord. So we thank you for that, Lord. Now we pray that blessing over them, Father, no matter what they are, where they are at, no matter if they are traveling or if they are anywhere, Lord, even at work or industrial places, technical places, Lord, wherever they might be, Lord, they are able to be able to, Lord, open up their networks, Lord, oh God, into the media networks that are arriving at this time, Father. And also, Lord, we pray, Lord Jesus, that this would, Lord Jesus, has a plan and a purpose, that you would, Lord Jesus, use it, Lord, in a way, Lord, that they are, Lord Jesus, listening to it, for that blessing to come upon them, and you are moving upon them, Lord Jesus, with that same anointing power of the Holy Spirit, bringing that same blessing that is purposed, Lord Jesus, to go upon their lives. Now I pray, Lord, even as they are listening, Father, that you are the one, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to understand that rest, because you are the one who said, Lord, that the peace comes to us, the peace that passeth all understanding, to rest and abide within you. And Lord, that understanding of peace comes to us only through the Savior that comes into our hearts and lives. He's our peace giver. He's the peacemaker. He's the one who has the only peace that can this world can give to us. No world can give it to us except the living God that can come into the world situation give us that peace. It's until you establish that peace, we cannot have that peace within us, Lord. No matter what the world goes through, but no matter what the world has to offer, we are above that. That is why you called us in Deuteronomy. We are the head and not the tail, above and not beneath, and highly favored of the Lord. So we thank you for that, Lord. Even as they take and grasp the very truth, Lord, they are the ones who are, that are receiving this blessing upon their very lives at this moment, Lord. So we thank you, Master, in the name of Jesus. I also pray for the needs that they are, Lord Jesus, right now at this moment, Lord, even as they are facing whatever their needs they might be, mentally, physically, emotionally, Lord, no matter what they are, Lord, nothing is too big for you. All things are possible to them that believe, you said, Lord. Increase their faith. Help them to lean upon you and not upon the flesh, Lord. Nothing that we can accomplish, Lord Jesus, when we lean upon our flesh or any flesh, Lord, any way, Lord, in any human beings that can, Lord Jesus, offer what you can only do and offer through the miraculous intervention, Lord. So help us to focus on you. Look up to the hills where comes from our help from, and only from the living God, to the living way that you come, Lord. Lord, not through any images or any kind of worship, Lord, that comes through idolatry or anything. We have to seek a living God who has that breath, who put that breath upon our lives, who gives us that very way in which he can only come forth and bring us the way in which he can bring us that answer to prayer, the request that come through a living God, through the living God who come through and bring us that breath into our very lives, is the way we can answer our call. We can bring us our call, answering our calls to us, Lord. So we thank you for that, Lord. Thank you, thank you, thank you, Master. Now I pray, Lord Jesus, for the wonderful blessings in which you have blessed them, Lord, and also, Lord, till the end of the service, Lord, all the workers that are coming, Lord, and this meeting, Lord, of Nithyabalicham. Lord, I pray, Lord Jesus, that they would come forth with your anointing, with your power, the Holy Spirit resting upon them, and Lord, come forth, Lord, and bring forth much of the blessing upon the hearts and lives, Lord, that they open up their hearts, receive your word upon them, and bring forth that the much fruit upon their hearts and lives, not just 30 and 60, 90 fold, Lord, but all that you have, Lord, in 100% of the measure that you would pour upon them, Lord. When they open up their hearts, Lord, that is where it lies, through obedience, and you would grant them that obedience that comes to them through your grace and your power and your might alone. I pray, opening their eyes of understanding in Jesus' name. Amen and amen. அடுத்ததாக நாங்கள் கண்களை ஏறெடுக்கும் பகுதிக்கு நாங்கள் செல்ல போகிறோம். அதுக்கு முதல் நான் ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள பார்க்கிறேன். ஏனென்றால் இது எங்களுடைய விசுவாசத்தை முதலாவதாக நாங்கள் அந்த ஏறெடுக்கும் பகுதியில் நாங்கள் கண்களை ஏறெடுக்கும் பகுதிக்கு போகும் முதல் இது ஒரு ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறு கதை ஒன்று. அதோட ஒரு டெஸ்டிமோனியுடன் நான் இதை நான் உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாங்கள் ஒரு தரம் போர்ட்லண்டுக்கு சென்றிருந்தோம். ஒரு கிறிஸ்மஸ் பகுதியில் நாங்கள் கிறிஸ்மஸ் டைம்ல எங்களுக்கு கசின் அங்கே எங்களை கூப்பிட்டு இருந்தார். அவருடன் வந்து கிறிஸ்மஸ் டே ஸ்பெண்ட் பண்ண சொல்லி அப்பொழுது நானும் என்னுடைய கணவரும் பிள்ளைகளும் சேர்ந்து தான் போயிருந்தோம். அப்பொழுது நாங்கள் அங்கே இந்த டைம் நியூ இயருக்கு எங்களுக்கு நாங்கள் எப்போதுமே நியூ இயருக்கு நாங்கள் வாட்ச் நைட் சர்வீஸ் என்று சொல்லி இரவுல இருந்து 2-3-4 மணி மட்டும் நாங்கள் எப்போதுமே நாங்கள் ஜபிப்பது உண்டு. அதுதான் எங்களோட வழக்கம் பழக்கம் எல்லாமே பெண்டெகோஸ்டல்ல இருந்து வளர்ந்ததால. நான் ஆங்கிலிக்கனா தான் இருந்தேன் 18 வரை. அதுக்கு அப்பாறம் தான் நான் எனக்கு அதுக்கு அப்பாடு தான் எனக்கு பெண்டெகோஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தது. இந்த என்ன மாதிரி நாங்கள் பரிசுத்த ஆவியினால் பெற்று அந்நிய பாஷை ஆலயம் நாங்கள் அதை அவரோட கிஃப்டாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு. அப்ப அந்த இடத்துல நாங்கள் அந்த சர்ச்சுகள் போனது வந்து ஒரு பேப்டிஸ்ட் சர்ச். அந்த சர்ச்சில் நாங்கள் போயிருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்க ஒரு கைப்பிடி ஆக்கள் தான் இருந்திருப்பார்கள். ஏன் அப்படி அவ்வளவுதான் இருந்திருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். நாங்கள் அவ்வளவு ஜெபிக்கிற நேரம் கத்தர் என் மேல பெரிய ஒரு அபிஷேகத்தோட வந்து அந்த பாஸ்டர் இருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் ஒரு பெரிய ஒரு பாரத்தை என்ற இருதயத்துல போட்டு ஒரு ஒரு வேர்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்டும் எனக்கு மேல வந்து அவரின் மூலமாக பரிசுத்தாவியின் மூலமாக நான் அந்த பாஸ்டரும் குடும்பத்தாருக்காகவும் நான் ஜெபிக்க தொடங்கிவிட்டேன். நான் என்னை அறியாமலேயே பரிசுத்த ஆவியானவர் என்ன மூலமாகவே என்னை ஒரு கருவியாகவே அந்த இடத்துல உபயோகித்து அப்படி நான் ஜெபித்தேன். ஜபித்து முடிந்து நாங்கள் வழியிலே வீட்டுக்கு சென்று விட்டோம். சர்வீஸ் முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் அதே கோயிலுக்குத்தான் பிறகு சண்டையும் போயிருந்தோம். ரெண்டு மூணு நாட்களுக்கு அப்புறம் அதற்கப்பாடு நாங்கள் அந்த கோயிலுக்கே போயிருந்தோம். அப்ப அந்த சர்வீஸை முடிந்த உடனே அந்த பாஸ்டர் நேராக எனக்கும் என் கணவரும் நாங்கள் குடும்பத்தாரும் நாங்கள் அதுல இருக்கும் பொழுது அவர் நேராக எங்கள்கிட்ட அந்த மேடையை விட்டு வந்து இறங்கி நேராக எங்களிடம் நடந்து வந்து எங்கள் கைகளை குளுத்தி சொன்னார், சிஸ்டர் நீங்கள் அன்றைக்கு ப்ரே பண்ணது வந்து கத்தரே உங்களை நடத்தி கத்தரே உங்களுக்கு அந்த வேர்ட் ஆஃப் டிஸ்டர்ன்மெண்ட்டையும் கொடுத்து நீங்கள் எங்களுக்கு ப்ரே பண்ணினீர்கள். அது கத்தராலேவே நடந்து கத்தரே அந்த ஆறுதலை எங்களுக்கு தந்தார். ஏனென்று சொல்றேன் என்றால் அவர் சொன்னார், அவருடைய மகன் சவுத் கொரியாவுக்கு ஒரு மிஷனரியாக போயிருந்தார். அங்க போயிருந்த பொழுது அவர் இருந்த அந்த ரூமில் அவர் இருந்த அந்த ரூம்ல என்ன மாதிரி என்ன ஆகினோ தெரியல, ஒரு கேஸ் லீக் கொண்டு ஆகி அவர் மரணம் அடைந்து விட்டார். அப்ப அது அவர்களுக்கு பெரிய ஒரு என்ன கவலையும் ஒரு லாஸும். கத்தருக்காக போன ஒரு பையன், அவன் 21 or 22 வயசு தான், இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி பெரிய பாரத்தோடு இருந்தார்கள். அந்த நேரம் அந்த கத்தர் அந்த மாதிரி வந்து அவர்களுக்கு அவரோட ஆறுதலை உண்டாக்குறதுக்கு அவரோட வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு மினிஸ்டர் பண்ணி கொண்டே இருந்தார். நான் ஜெபிக்க தொடங்கின உடனே அப்ப நான் அந்த ஜெபித்த விதம் ஏன் சொல்றேன் என்றா, கத்தர் அந்த மாதிரி நாங்கள் அவருக்கு உண்மையாகவும் அவரை நாங்கள் தொழுதும் பொழுது அவருக்கு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் உடன் ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் என்று நான் சொல்லுவேன் எனக்கு மேல வந்து அவர்களே ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன் மூலமாகவும் வந்து எனக்கு மேல அவர் அவர்களுக்கு மினிஸ்டர் பண்ண தொடங்கினார். அதே இப்ப சொல்றேன், அதே போல எனக்கு இப்பொழுது நாங்கள் கண்களின் மேல ஏறெடுக்கும் போற டைம் வந்திருக்கிறது. அதுக்கு நாங்கள் இப்பொழுது அமைந்திருக்கிறோம். அதுக்கு நாங்கள் போறதுக்கு முதல் எனக்கு கத்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய டீமுக்குள் உள்ள ஒரு சிஸ்டர் சுபாரன் சொல்லி அவர் தான் இந்த வென்ஸ்டேயும் தேர்ஸ்டேயும் புதனும் வியாழனும் வந்து நடத்துறவர். அவருடைய கணவருக்கும் கூட ஒரு பலவீனம் வந்திருக்கிறது. அதை நாங்களும் ஒரு பெரிய பாரத்தோடு தான் நாங்களும் இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த கத்தர் காட்டினதை நான் இந்த சிஸ்டரோட இப்பொழுது நான் ஏன் சொல்றேன்டா, கத்தரிடம் இருந்து வந்த வார்த்தை கத்தருடன் அவர் சொல்றத நாங்கள் கீழ்ப்பணிந்து நடந்தால் அதில் இருந்தவர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும். அதுல ஏன் சொல்றாருன்னு அவர் ஏன் சொல்றாருன்னு எனக்கு சொல்லுவேன். அவர் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒன்றும் வெளியரங்கரமான ஒரு காரியத்தையும் பார்க்க வேண்டாம், நீங்கள் கத்தருக்காக அவருடைய நாமத்துக்காக அந்த ஒரு எண்ணெயை எடுத்து அபிஷேகித்து கத்தரின் அபிஷேக தைலமாக்கி அதை உங்களுடைய கணவரின் தலையிலே மூன்று தரம் பாதசன இந்த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி மூன்று தரம் ஒரு ஒரு சிலுவையை போட்டு நீங்கள் அவருக்காக ஜெபியுங்கள். ஒன்றுமே வெளியரங்கமான நிலை ஒன்றுமே நினைக்காதீங்க. அவரை பற்றியும் குறித்து ஒன்று நினைக்க வேணாம். நீங்கள் கத்தருக்காக அவரோட நாமத்திலே அதுக்கு முதலே நீங்கள் போய் அவருடைய தனியாக இருந்து முதலாவது ஜபித்து விட்டு அந்த எண்ணெயை எடுத்து நல்லா அபிஷேபித்து விட்டு அவருக்காக நீங்கள் ஜபியுங்கள். அந்த மாதிரி அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாவது எடுத்து அவருடன் நீங்கள் சேர்ந்து ஜபிக்க வேணும். அவர் என்ன மாதிரி எந்த இடத்துல இருந்து வந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலுமோ அது ஒன்றுமே பரவாயில்லை. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் நினைக்க தேவையில்லை. நீங்கள் கத்தருக்காக நின்று கத்தருடைய உரிமையை உங்கள் மேலே வைத்து அவர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் உபயோகித்து அதுக்காகவே நீங்கள் அந்த இடத்துல நின்று நீங்கள் அவர் சொல்றதை நீங்கள் செய்யுங்கள். கத்தர் உங்களோட அவருடைய இருதயத்தை நன்றாக கத்தர் இப்பொழுது அந்த அளவுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதை நான் நன்றாக பார்க்கிறேன். அது எனக்கு தெரிகிறது. அதால தான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய இருதயம் இப்பொழுது இலகி போய் நன்றாக இருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிறது. அதை நீங்கள் இப்பொழுது நன்றாக உபயோகிக்க வேணும். கத்தர் உங்களுக்கு கொடுத்த உரிமையின்படி அவருக்கு மேல நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் 5 நிமிடமாவது சேர்ந்து ஜபிக்க தொடங்குங்கள். அத்துடன் அவருக்காக நீங்கள் அவருடைய இரட்சிப்புக்காகவும் எல்லாத்துக்குமாகவும் நீங்கள் ஜபிக்கிறது மட்டும் இல்ல, அவரோட சேர்ந்தும் ஜபித்து விட்டு அந்த தைலத்தை அந்த அபிஷேக எண்ணெயும் அவர் மேல ஊற்றி ஜபியுங்கள். கத்தர் கொடுத்ததுதான் உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக கண்களை ஏறெடுக்கும் பகுதியில் போய் நாங்கள் ஜபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதலாவது நாங்கள் கண்களை ஏறெடுக்கும் பகுதியிலே சிஸ்டர் டாலியை அழைப்போம். அவர் வந்து இப்பொழுது கத்தர் நாடுகளுக்காகவும் கத்தர் அவருக்கு காற்ற வேற விஷயங்கள் கத்தரின் பரிசுத்த ஆவியின் மூலமாக கூட நாடுகளுக்காகவும் தான் கத்தர் எனக்கு காற்றார். நீங்கள் வேற எதுவும் கற்றாரண்டா நீங்கள் அதுக்காக ஜெபியுங்கள் சிஸ்டர் டாலி.
2: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட பரிசுத்தமா ஆன ஆவி மூலமாக எங்களை வழி நடத்திருக்க உங்களோட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறார். கத்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவனுப்படியா கத்தர் ஆத்மா மேல் எவ்வளவு அன்பா இருக்கிறார். அவரை தேற்றி அவர்களை உங்களோட சித்தப்படி ஆண்டவரை அழைப்பதற்காக இந்த தேசம் எங்கும் ஆண்டவை உலகம் எங்கும் ஆண்டவரை உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்கள் அறிந்ததும் உங்களை அறியாமல் இருந்தாலும் ஆண்டவரை உங்களோட தேவ அன்ப அவர்களுக்கு அனுப்பி உங்கள் அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. அவர்கள் எந்த இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் மரணத்தின் இருளில் இருந்தாலும் ஆண்டவரே நீங்க தான் உங்களோட அறம் மட்டுமே உங்களோட வெளியேறப்பெற்ற ரத்தம் மட்டுமே அவர்களை விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே அப்பா. நேற்று இன்றும் மாறாதவரே இன்றும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீங்க அப்பா. அப்பா நீங்க எஜமானாக எங்களுக்குள் எஜமனாக இருந்து வழி நடத்தி கொண்டு வருகிற இந்த மக்கா பெரிதான ஊழியங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு மனுஷரும் அந்த மனுஷருக்கு கேட்டபடி சிந்தியாமல் உங்களுக்கேற்றபடி சிந்தித்து ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே ஜீவன் உள்ளவர்கள் போல அப்பா அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய சிந்தனையில் இருப்பதற்காண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம். ரத்தம் சிந்தி மீட்பவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யமா இருந்து உங்களுடைய தயவுகள் தயவின் மூலமாக யாவரே மாண்டவரே உங்களோட சித்தத்தின்படி ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட வல்லமை இப்பொழுதும் குறைந்து போக இல்லையா? உங்களோட வல்லமை இப்பொழுது மாண்டவரே அந்த இஸ்ரி அந்த வஸ்திரத்தை தொடும் பொழுது கத்தர் அவருடைய வல்லமை அவருடைய அவரிடத்திலிருந்து விலகி போனதை அவர் அது காணக்கூடியதா இருந்தது அவருக்கு. அதே பொழுது ஆண்டவரே நாங்கள் உங்களோட திருப்பாதத்தை வந்து நிற்கும் பொழுது அப்பா பாவிகளை ரட்சிக்க வந்தவரே இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல உங்களோட பரிசுத்தமான எண்ணெயை ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. மேரண பள்ள தாக்கில் அப்பா இத்தனை பேர் நோய்களில் வாடி போய் நடக்க முடியாம ஆண்டவரே இருக்கிற பொழுதும் ஆண்டவரே அப்பா நீங்க அவர்களை மீட்க வர்ற தகப்பனா இருக்கிறீங்க. இன்றும் ஆண்டவரே மரணத்துக்குள் அப்பா அவங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு மரணம் என்பது அப்பா இன்னொரு ஜீவியம் உங்களுக்குள்ள நாங்க வந்து மகிழ்ச்சியோட கலி கூர்ந்து கொண்டு இருப்பதற்கு அவர்களோட கண்களை திறந்து அவர் மனக்கண்களையும் அவங்களோட உள்ளத்தையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எபெனேசரே எபெனேசரே இன்று மட்டும் எங்களை காற்று வந்த தகப்பனே இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாக்கப்படுத்துவதற்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஒவ்வொரு உள்ளான ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சிறு பிள்ளைகளே உங்க கரத்துல கொடுக்கிற அப்பா எத்தனை சிறு பிள்ளைகள் ஆண்டவரே வழி தப்பி அப்பா அந்த சரியான அவர்களுக்கு கண்களை அவர்களுக்கு மேல் ஏறெடுக்காம கத்தருக்கு மேலாண்டவரே ஏறெடுப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்கும் ஒரு ஞானத்தையும் பயம் பயத்தையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஒரு 10 வயசு பிள்ளாண்டவரே எங்கேயோ வழி நடத்தி எங்கேயோ துளைந்து போய் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை எங்க போறதுன்னு தெரியாமக்கு ஒரு பைப்புக்குள்ள போய் அதுக்குள்ள ஒரு 4 நாள் இருந்து அவனுக்கு எங்க இருக்கிறது சரியானக்கு இறந்து விட்டான். எப்படி ஆண்டவரே இந்த ஸ்கூல்களையும் ஆண்டவரே, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு இந்த ஸ்கூல் தொடங்க போகுது, அதுக்காண்டி ஆண்டவரே சிறு பிள்ளைகளோ வாலிபர்களோ அப்பா அவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போறன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் திரியறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா உங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஆண்டவே. இதை நாங்கள் நினைத்தால் உங்களுக்குரியவர்களாக இவர்கள் மாறும்படியாக இவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க. இந்த ஸ்கூல்ல தொடங்கும் பொழுது ஆண்டவரே, இப்பொழுது அருவாசி ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து விட்டார்கள், போய் போய் பிள்ளைகளுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கும் பொழுது அந்த வரப்போற பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்தாண்டவரே, அவர்களுக்கும் ஒரு தேவ அன்பை கொடுத்தாண்டவரே, இதுவரையும் உதவினே பினேசரே, இனிமேலும் நீங்க உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. சுகம் தரும் தெய்வமே யெகோவா ரஃபா, பூரண சுகத்தை தரும்ப பூரண சமாதானத்தின் சுகத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். புது பலனை கொடுத்து அப்பா உங்களுடைய சிறகின் கீழே மறைத்து வைத்து உங்களுக்குரியவர்களை சிந்திப்பதற்கு அந்த பூரண அன்பையும் சமாதானத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கும் பொழுது அப்பா எங்களுடைய பிள்ளைகளையும் வரப்போற அப்பா புதிதான ஆத்துமாக்களையும் உங்களோட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். நானே வழியின் சத்தியமும் ஜீவனும் என்று கூறியபடி அந்த ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காண்டவரே, இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய அன்பின் மூலமாக நீங்க அவர்களை வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக கழுவி நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் அவர்களையும் ஒரு புதிதான வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்களே எங்கள் ஜெபங்களை கேட்டு நான் அதிகமாக யாரை ஆசீர்வதிக்க போற கிரிவேலுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக யாவரையும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அடுத்ததாக சிஸ்டர் சாந்தியா நோவேல இருந்து.
0: இல்ல இல்ல வேற இல்ல, அது எஸ்தர்.
1: ஓ எஸ்தர் ரூபியா?
0: இல்ல இல்ல,
1: ஓ முதலாவது வார்த்தையை கொண்டு வர்றதுக்கு. ஓகே சிஸ்டர் பிருந்தா. ஓகே ஓகே சிஸ்டர் பிருந்தா, நீங்கள் உங்களுக்கு முடிந்தால் ஜபிக்கலாமா? நீங்கள் சுகவீனம் உள்ளவர்களுக்காக ஜபியுங்கள் சிஸ்டர் பிருந்தா. நன்றி. நீங்கள் சுகவீனம் உள்ளவர்களுக்காக ஜெபியுங்கள். மற்றும்படி உங்களுக்கு தெரியும் சிஸ்டர் சுபாவோட கணவருக்கும் பலவீனமாக இருக்கிறார். அத்துடன் எல்லாருக்காகவும் சேர்த்து நீங்கள் ஒரு ஜெபத்தை கொண்டு வாருங்கள். காட் பிளெஸ்.
3: தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே நன்றி. ராஜா ஆராதனைக்குரியவரே நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவர நன்மைகளின் நாயகனே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக பலியானவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். பழுதற்ற பலியே உமை துதிக்கிறோம். ஆண்டவரே போதுமானவரே உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பரம்பரை சாபங்களில் இருந்து எங்களை விடுதலை செய்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே இதோ நீங்க ஆண்டவரே இதோ எல்லாவற்றையும் நீங்க தடுத்து போட்டீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவரே உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பலனானவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே நன்றி நன்றி நன்றி. அப்பா ஃபாதர், அப்பா ஃபாதர், வி கால் அப்பான் யூ மை மாஸ்டர். ஆண்டவரே இந்த வேளையில உமை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே இதோ உடைய பிரசன்னம் இந்த இடத்த நிரப்பட்டோம். ஆண்டவரே மலை ஆண்டவரே எல்லா மலைகளும் உங்களுடைய பிரசன்னத்தினால உருகி போகும் என்று சொன்னீரே. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவரே இதோ உங்களுடைய பிரசன்னத்தை அழைக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உமை தொழுது கொள்கிறோம். தகப்பனே பரிசுத்தரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ராஜரிக கூட்டமாய் மாற்றினவரே உமை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வல்ல வாக்கு திட்டங்களை தந்தீங்களே ஆண்டவரே, வியாதி எங்களை அணுகுவது இல்லை என்று சொன்னீங்களே, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவது இல்லை என்று சொன்னவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அப்பத்தையும் நீரையும் ஆசீர்வத்து வியாதிகளிலிருந்து எங்களை நீக்குவேன் என்றவரே உமை துதிக்கிறோம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றும் வர பண்ணேன் என்று சொன்னீரே. இதோ உடைய கை கட்ட ஆண்டவரே கட்டளைகளை கை கொள்வீர்கள் என்று சொன்னீரே. உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அக்கினியிலே நாங்கள் ஆண்டவரே வேகாத படிக்க எங்களை இழுத்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய அன்பினால் எங்களை இழுத்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் கண்மலையே உமக்கு நன்றி, கண்மலையே உமக்கு நன்றி ராஜா. இதோ இந்த வேலையிலையும் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வியாதி எங்களிடத்துல அணுக முடியாது, வியாதி எங்களிடத்துல இருக்க முடியாது ஆண்டவரே. இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ இந்த நேரத்திலையும் யார் யார் வியாதிப்படுத்தியுள்ள இருக்கிறார்களோ எல்லாரையும் உம்முடைய வார்த்தையினாலே சுகத்தை அனுப்புகிறேன் அப்பா ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திலே இதோ உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறேன் தகப்பனே. இயேசுவே, இயேசுவே, எங்கள் நாவிலே ஜீவன் உண்டென்று சொன்னீரே. இதோ வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறவரே, இதோ வார்த்தை அனுப்பி சுகத்தை அனுப்புகிறவரே, இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் சுகம், சுகம், சுகம் என்று நான் பேசுகிறேன். இதோ இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்குள்ளும் உடைய உயிர் தெளிந்த வல்லமை கிரியை செய்வதாக என்று நான் பேசுகிறேன். இதோ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னீரே. இதோ உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன பொழுது ஆண்டவரே அவைகள் காலூன்று எழுந்து நின்று மகா பெரிய சேனையாய் வந்ததே. அதே போல ஆண்டவரே இதோ இப்பொழுது உடைய ரூபா காற்று ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் பாயட்டம் ஆண்டவரே, புதுபலன் அடையட்டும். இதோ ஒவ்வொருவரும் ஊன்றி நிக்கத்தக்கதாய் ஒரு தேவ பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவரே வியாதியின் கூறுகள் அணுகாத படிக்கே உம்முடைய தெய்வீக சுகத்தினாலே ஒரு விடுதலையை அனுப்புவீராக. இதோ யார் யார் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை கிரியை செய்வதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே ஆண்டவரே விசேடமாய் அப்பா பிரதர்க்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஹோஸ்ட் பண்ணுகிற மகளப்பா, இதோ ஆண்டவரே உம்முடைய தேவ கிருபை இப்பொழுதே ஆண்டவரே கிரியை செய்வதாக ஆண்டவரே. இதோ இப்பொழுதே ஒரு பரிபூர்ண சுகத்தை நாங்கள் பேசுகிறோம். இதோ பலவீனங்கள் ஆண்டவரே நரம்பு பகுதிகளுக்குள்ளே ஒராபா ஷகேனே மெகக்கேனே மறு கர வரக்கேரே பாபா, இதோ இப்பொழுதே, இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய தேவ வல்லமை ஆண்டவரே கிரியை செய்வதாக ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய வல்லமையினாலே புதுபலன் அடையட்டும். இதோ தேவனனை தொட்டார் சுகம் உண்டானது என்று சொல்லத்தக்கதாய் சாட்சி எழும்பட்டும் அப்பா. ரபா ஷக்கென்னே மெகக்கெனே மரோ கொரோ லபா ஷக்கென்னே மெகக்கெனே மனா ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தையினாலே வருகிற விடுதலை இதோ இப்பொழுதே இந்த கழுத்து பகுதிகளுக்குள்ளே, இதோ இந்த நரம்பு மண்டலத்துக்குள்ள ஆண்டவரே. ஏசப்பா இப்பொழுதே உன்னதத்து பலன், உன்னதத்து பலன், உன்னதத்து பலன் ஆண்டவரே இறங்கட்டும் மகனுக்குள்ள. இதோ இப்பொழுதே இந்த பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே நிர்மூலமாக்கி போ என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்துல. இதோ பரிபூர்ண சுகம் என்று நான் பேசுகிறேன், பரிபூர்ண விடுதலை என்று நான் பேசுகிறேன். இதோ கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக என்று நான் பேசுகிறேன். இதோ இந்த கழுத்தை அடிமையாக்கி வைத்திருக்கிறேன். இதோ ஆண்டவரே ரபா ஷெக்கென்னே மெக கெனே மன கொரோ லபா ஷெக்கென்னே மெக கெனே மன ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே மகனோடு போராடுகிற எல்லா கிரியைகளும் இதோ அந்தகாரத்தின் கிரியைகளுடைய வல்லமைகள் செயலிழந்து போவதாக ஐ ஸ்பீக் ஃப்ரீ ரைட் நவ், ஃப்ரீ ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். இதோ உயிர் திறந்த வல்லமையினாலே வருகிற சுகமும் விடுதலையும் இப்பொழுதே உண்டாகட்டும் மகனை, நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இதோ இன்னுமாய் ஆண்டவரே யார் யார் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, யார் யாருடைய உறுப்புகள் செயலிழந்து இருக்கிறதோ ஆண்டவரே, இதோ தனக்கு இப்படியாய் நேர்ந்து விடுமோ என்று பயத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமையினாலே ஆண்டவரே வருகிற the supernatural healing, the supernatural breakthrough, the dunamis power, இதோ இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் வெடிக்கட்டும் ஆண்டவரே. இதோ கழுத்து வலியப்பா, இதோ வணங்கா கழுத்துள்ள ஆண்டவரே கிரியைகள் ஆண்டவரே, ஸ்ட்ரெஸ்னால உண்டான வலிகள் ஆண்டவரே, தோள்பட்ட வலிகள் the frozen shoulder ஆண்டவரே, the nerve system ஆண்டவரே, ஆண்டவரே மூட்டு பகுதியில முழங்கால் பகுதியிலே இருக்கிற வழிகள், ஆண்டவரே இடுப்புல ஸ்பைன் கார்டில் இருக்கிற வழிகள் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே நிர்மூலமாய் போவதாக. வெளியேறிப்போம், இதோ சரீரங்களை விட்டு வெளியேறிப்போம். எல்லா பலவீனத்தின் பிசாசுகள், எல்லா வழியினுடைய டிமாண்ட்ஸ் இயேசுவனுடைய நாமத்திலே வெளியேறிப்போம், வெளியேறிப்போ. இதோ இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம், இதோ நீர் தங்க இந்த இடத்துல இருக்க முடியாது. இதோ தேவனுடைய அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய்ப்போ. எல்லா டிஸ்ட்ரெஸும் இயேசுடைய நாமத்திலே வெளியேறிப்போ. எல்லா ஆன்சைட்டிஸ் பிசாசு இயேசுடைய நாமத்திலே வெளியேறிப்போ. எல்லா டிப்ரெஷன் ஸ்பிரிட் லீவ் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். ஆல் த அன்வான்ட் ஃபியர் லீவ் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். இதோ இயேசுடைய நாமத்தை அழைக்கிறேன், இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுடைய ரத்தம், இயேசுடைய ரத்தம். இதோ உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வர இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இதோ பரவட்டும், பாயட்டும், புதுபலன் உண்டாகட்டும், வியாதியிலிருந்து ஒரு விளக்கம் உண்டாகட்டும். இதோ உற்சாகத்தின் நதி, ஜீவநதி பாயட்டும், பரவட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் க்ஷபிக்கிறேன் அப்பா. இதோ உன்னதத்திலிருந்து வருகிற பலத்துக்காக ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரை வனாந்தரமாய் இருக்கும், ஆனால் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றுகிற பொழுது வனாந்தரம் வயல்வெளியாகும், அவாந்தரம் ஆராய் மாறும். ஹல்லேலூயா. இதோ ஆண்டவரே இந்த ஜீவநதி போகிற இடங்கள் எல்லாம் மச்சங்கள் உயிர்வடையட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஜெபித்தீர்கள். பெரிய பலன் அடைந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். Thank you. God bless you, sister. நீங்கள் இன்னொரு இரண்டு நிமிடத்துல வந்து உங்களோட வார்த்தையை தொடங்கலாம். அதற்கு முதல் நான் பிரதம மகேந்திரனை வந்து நாங்கள் கொடுத்த எல்லா ஜபங்களுக்காகவும் சேர்த்து உங்களோட முடிவு ஜபத்தை தாருங்கள் இந்த இடத்துல. ஆமென்,
0: ஆமென், ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே நித்திய வச்ச நிகழ்ச்சியை இதுவரை சம்பூர்ணமாய் நடந்து கொண்டு வந்தீர் சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. உமது பிள்ளைகள் வந்து துதித்தார்கள், ஆராதித்தார்கள், பாடினார்கள், உமது நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், வேதத்தியான பகுதியை நடத்தினார்கள் சுவாமி, அதுக்காக நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் உம துதித்தார்கள் அந்த பிள்ளைகள், இப்போ உங்களுடைய செய்திக்காக பாதப்படியிலே வந்திருக்கிறார் சுவாமி. உமது செய்தியிலே வல்லமை உண்டு, இந்த செய்தியை கேட்கவும் உண்டு, தாகத்தோடு வாஞ்சோடு கட்டாவே இந்த வார்த்தை நேரத்திலே உமது பிள்ளைகள் ஓடோடி வந்து இந்த வார்த்தை கேட்க வந்திருக்காளே, அவருடைய ஆசிரியம் அது மட்டுமல்ல 97 ரேடியோல இந்த கொடுக்கும் வார்த்தையில கேட்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து மறு உழைப்பிலே கூட இந்த தேவ பிள்ளைகள் கொடுக்குற வார்த்தையை நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக வச்சிருக்கேன். மட்டுமாக ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தந்தீரே இந்த கிருபைக்கான தொடர்ந்து வரும் செய்தியை ரத்த கோட்டோடு மூக்கு என்று நாள செய்தி கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர்

0: நம்மை தேவனை இந்த பிள்ளைகள் கண்டு உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு இந்த சங்கம வானொலி கையெழுத்து செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதிக்கிறதே தொடர்ந்து இந்த செய்திகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென். நன்றி பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் முதலாவது வார்த்தையை கொண்டு வருவதற்கு சிஸ்டர் எஸ்தர் பிரெண்டா அவர்கள் களத்தில் நிற்கிறார். அவர் தான் இதுவரையும் பலவீனத்துக்காகவும் ஜபித்தார். அவரை நாங்கள் இப்பொழுது வரவழைப்போமாக. சிஸ்டர் பிரெண்டா வாருங்கள், வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: ஆமென் ஆமென். தேங்க் யூ சிஸ்டர். ஆமேன். ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பழுதற்ற பலியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நிவாரண பலியே உம்மை துதிக்கிறோம். குற்ற நிவாரண பலியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற நல்ல ஆசாரியனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ வார்த்தையினாலே ஆண்டவரே வல்லமையுள்ள வார்த்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வார்த்தையிலே வல்லமையை வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையிலே ஜீவனை வைத்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே சர்வ வல்லவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். நீங்க செய்த எல்லாவற்றிற்காகவா நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு உமை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எவ்வளவு மேலானது ராஜா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி, நன்றி ராஜா. உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்கள் மீது ஆண்டவரே காட்டுகிற உங்களுடைய கிருபை மேலானது அப்பா. ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டே ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஞானவான்களே அல்ல பைத்தியங்களையே தெரிந்து கொண்டேன் என்றவரே. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியா எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பார்க்கும் ஆண்டவரே கண்களை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பாடும் உதடுகளை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பேசும் வாயை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசப்பா, எங்களுக்கு வேலைகளை செய்வதற்கான கரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நடக்கும்படியான கால்களை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சரீரத்துல உள்ள எல்லா உறுப்புகளும் இயங்கும்படியாய் கிருபை செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது எத்தனை சிலாக்கியம் அப்பா. ஆண்டவரே, மூன்று நேரமும் சாப்பிட சாப்பாடு தந்தீங்களே ஆண்டவரே, இந்த சாப்பாட்டை சாப்பிட கிருபை தந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அப்பா இதோ சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாத நிலைமையில ஆண்டவரே ஆரோக்கியமற்று இருக்கிற பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே சாப்பாடு வாங்க திராணிய கொடுத்தீங்க. அந்த சாப்பிட ஆண்டவரே எங்களுக்கு நேரத்தை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, இதோ அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ தனிமையாய் இல்லாத படிக்கே ஆண்டவரே வீட்டிலே ஆட்களை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே கேட்கும் காதுகளை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வேலைகளை நாங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம நாங்களே செய்ய எங்களுக்கு திராணிய கொடுத்தீங்களே, எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இயேசுவானவர் நம்மளுக்கு சுகத்தை தருகிறவர், நாம் சுகமாய் இருப்பதையே அவர் விரும்புகிறவர். நம் இடத்திலே வியாதிகள் வருகிற பொழுதும் அந்த வியாதியை வார்த்தையினாலே துரத்த முடியும். நாம் தேவனை எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவருடைய கரத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்த்தோம். அப்படி என்றால் அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எதற்காக செய்ய வேண்டும்? தேவன் சகலத்தையும் சிலுவையிலே செய்து முடித்தார் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது இதுல என்ன இருக்குது? நம்ம எல்லாத்தையுமே அவர் செய்துட்டார்னு சொன்னா நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம் தானே. அப்போ செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கிற பொழுது நாம் எத்தனையோ

0: நம் கவனித்து கொண்டு வந்தோம். அதிலே நாம் முதலாவது பார்த்தது என்ன? முதலாவது எதை செய்தாலும் நம்ம தேவனுக்காக நம்ம செய்யணும். அது மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடு கூட நாம் அவரை தேட வேண்டும், நாட வேண்டும். நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறோம் என்கிற அந்த திடமான நம்பிக்கை, அந்த சத்தியம் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம அவருடைய வலது பாரசத்துல இருக்கிறது எல்லாமே நம்ம தேடணும். அவருடைய வலது பாரசத்துல பேரின்பம் இருக்கு, சமாதானம் இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த மேலானவைகளையே நம்ம என்ன செய்யணும்? தேடணும். மேலானவைகளை தேடுகிறது மாத்திரமல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, அதற்கும் மேலானவைகளையே நம்ம என்ன செய்யணும்? நாடணும். ஏன் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துடனே கூட மரித்திருக்கிறோம், கிறிஸ்துடனே கூட நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? உயிர்த்தெழுந்திருக்கோம். அப்ப நம்ம உயிர்த்தெழும் பொழுது கூட, நம்ம உயிர்த்தெழுந்திருந்தாலும் கூட, நம்ம வாழ்க்கையில நம்ம ஏன் தேவ கோபாக்கினை நம் மேல் வருகிறது, ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்கு நாம் தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு நம்ம மாமிசத்தின் கிரியைகள் இல்லாதபடி ஆவியின் கனிகள் நமக்குள்ள இருக்கணும். நம்ம வந்து பழைய மனுஷனை களைந்து போட்டு நம்ம புதிய மனுஷனை நம்ம இயேசுவாய் நம் தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனை இயேசுவின் சிந்தனையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாத்துக்கும் நம்ம உண்மையை சொல்லி சண்டை வந்தா பரவாயில்லை. நம்ம உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதை இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டமாய் நம்ம இருக்கணும். அதை விட நாம் சாந்தத்தோடு இருக்கணும், நீடிய பொறுமையோடு இருக்கணும். ஒருவரை ஒருவர் நாம் குற்றம் செய்தாலும் கூட அந்த குற்ற அந்த அந்த குறைபாடு இயேசு எப்படியாய் நம்மளுக்கு நீக்கினாரோ அதே போல நாமும் அந்த குறைபாடை ஒருவருக்கொருவர் நீங்கி நம்ம ஆண்டவரை மன்னி நம்மளை மன்னித்தது போல அவர்களையும் மன்னித்து விட வேண்டும். அதை நம்முடைய இருதயத்துல வைத்து கோபமோ கசப்போ நம் இடத்துல இருக்க கூடாது. ஏனெனில் நாம் எல்லோரும் ஒரே சரீரமாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு நன்றி எழுதல் உள்ளவர்களாய் நாம இருக்கணும். எல்லா விதத்திலும் கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசம் பண்ணி இருக்கிறபடினால, அந்த வசனமும் சத்தியமும் நமக்குள்ள நிலை இருக்கிறபடினாலே, எப்பொழுதும் சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகளாலும் புத்தி சொல்லி கர்த்தரை பாடி பக்தியுடன் பாடி அவரை என்ன செய்யணும்? நம்ம மேன்மைப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? பிதாவை நம்ம முன்னிலைப்படுத்த வேண்டும். கர்த்தராய இயேசுவின் நாமத்தினாலே செய்து இயேசுவின் நாமத்தை நம்ம முன்னிலைப்படுத்தணும். ஆனால் பிதாவாகிய தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால நம்ம சுதந்திரமாக பலனை நம்ம பெற்றிருக்கிறோம். மற்றவர்கள் செய்கிற காரியங்கள், பாவிகளோ அவருக்கான அவர்கள் என்னென்ன துன்மார்க்கமாய் செய்கிறார்களோ அதற்கேத்த பலனை அவர்கள் அடைவார்கள். நம்ம முழு இருதயத்தோடு எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நம்ம உத்தம இருதயத்தோடு தேவன் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம அவரை லைக் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், அவருடைய வார்த்தையிலேயே சர்ச் பண்ணி நம்ம படிக்கணும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது அதை விட வேறொரு உண்மையாக நாம் பார்த்தோம். நம்ம அந்த ஃபேஸ் ஐடி, நம்மளுடைய ஃபேஸ் ஐடி ஜீசஸ் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற பரலோகத்தின் பொக்கிஷங்களை திறப்புவதற்கு நம்மளுடைய ஃபேஸ் ஐடி இந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டு வந்து நம்ம தேவ சாயலாக இந்த உள்ளார்ந்த மனிதன் நமக்குள்ள சாந்தம், பொறுமை, அன்பு, நீடிய பொறுமை இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்ம தேவனுக்காக காத்திருக்கிற பொழுது, தேவனை மேன்மைப்படுத்துகிற பொழுது, நம்முடைய சாயல் மாறும் பொழுது அங்க என்ன நடக்குது? எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நம்முடைய நம்ம வாழ்க்கையில அந்த சாயலா மாற மாற தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள், சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ, ஹீலிங், டெலிவரன்ஸ், பினான்சியல் காரியங்கள், எல்லாவற்றிலும் ஒரு அற்புதம், அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கும். தேவச்ச நம்ம இதைத்தான் நம்ம தொடர்ந்து வேற வேற வார்த்தைகளிலே தியானிக்கிறோம், வேற வேற வசனங்களிலே எடுத்து காட்டி பேசினாலும் இதுதான் முக்கியமான காரியம் என்று சொல்லி இந்த கொலோசியர் 3 அதிகாரத்தை தினந்தோறும் படிங்க என்று சொல்லி நாம் பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்க, எபிரேயர் 4 அதிகாரத்தை வாசித்து விட்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆனபடியினாலே அவருடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. அதற்கு முன்னதாக இருக்கிற அந்த மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிற ரெண்டு வசனங்களையும் வாசிக்கிறேன். பின்னும் என்னுடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனபடியினாலே அவருடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலைப்பார்தலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். அன்றையும் அவர்கள் என்னுடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்பது இல்லை என்றும் அந்த இடத்திலேதான் சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இலைப்பார்தலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரு. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இலைப்பார்தலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பார்தலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஆமேன், ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனன், இதோ இதிலே வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஆனால் இதுல இரண்டாவது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்றைக்கு நாமும் எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், யூடியூப்ல பார்க்கிறோம், சர்ச்ல மெசேஜஸ் கேட்கிறோம். ஆனா இந்த கேட்கிற வசனத்தினால நமக்கு ஏதாவது ஒரு உப்புக்கு பிரயோஜனம் இருக்குதா? நமக்கு ஏதாவது கஷ்டப்படும் போது நம்மளுக்கு அது ஆறுதல் தருதான். இல்ல நம்ம இத நமக்கு ஒரு காரியம் வரும் பொழுது நம்ம உற்சாகத்தோடு கூட தேவன் எனக்காய் செய்கிற யுத்தத்தை என் கண் காணும், இதோ எனக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மை என் கண் காணும், என் தேவன் எனக்கு நியாயத்தை செய்வார் என்று நாம் விசுவாசத்தினாலே வருகிற சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறோமா? அல்லது இந்த கேட்ட வார்த்தை நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லாம இருக்கா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இது இன்றைக்கு இருக்கிற காரியம் மாத்திரம் அல்ல, முதலாவது இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்ட பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, முதலாவது இந்த ஜனத்துக்கு சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமனாலே அதை பிரவேசியாமற் போனபடியினாலும். அப்போ இந்த சத்தியம் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இத எப்படியா இந்த ஜனங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டதை விசுவாசிக்கிறார்களோ அதன்படிதான் அவர்கள் அந்த பலனை அனுபவிக்க பண்ண முடியும். நான் ஆரம்ப காலத்திலே சில வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு நான் அதையே வச்சு ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பொழுதே ஒரு விடுதலை உண்டானதாமே, இந்த வசனத்தை கேட்ட பொழுதே ஒரு சுத்திகரிப்பு உண்டானதாமே, இந்த வசனத்தை கேட்ட பொழுதே விடுதலை உண்டானதாமே, இந்த வசனத்தை கேட்ட பொழுது பிறவி முடவன் எழுந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினானாமே, அப்படி என்று சொல்லி இந்த வசனத்தை கேட்ட போதே என்று சொல்லி நான் அதை நம்புவது உண்டு. ஆனா இங்க பாருங்க, அந்த வசனத்தை கேட்பதனாலே உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த வசனத்தை நீங்கள் கேட்கிற பொழுது எந்த அளவுக்கு விசுவாசித்து கேட்கிறோமோ, அந்த விசுவாசத்தோடு இந்த சுவிசேஷத்தை கேட்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசேஷம் நடக்கும். இந்த சுவிசேஷத்தை நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்கும். தேவன் வைத்திருக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில நதிய போல நடக்கும். நம்ம எது நடந்தாலும் அற்புதம் தான் நடக்கும். நான் போன வாரம் ஒருத்தவங்கிட்ட சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நமக்கு வர்ற ப்ராப்ளத்தை எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு சால்வ் பண்ணுவாரு, நம்மளுக்கிட்ட ப்ராப்ளத்தை நம்மளுக்கு சால்வ் பண்ணுவாரு அப்படி சொன்னாங்க. நம்ம அந்த ப்ராப்ளம்னு கூட நீங்க பார்க்காதீங்க, தேவன் கரத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதம், ஒவ்வொரு நாளும் ஒரு மிராக்கிள், அது ப்ராப்ளமே இல்லை. வருகிற எல்லா சோதனையும் ஆண்டவர் நம்மளுக்கு அவருடைய கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் பார்க்கத்தக்கதான ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறார். ஒரு காரியம் அதுல நடக்குது என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்திற்கான ஒரு காரியமா இருக்கலாம், அல்லது நம்முடைய வருங்கால சந்ததிக்கு அதுல ஒரு பாவமோ சாபமோ வராதபடிக்கு தேவன் நம்மளை அதுல இருந்து பிரித்து எடுத்திருக்கலாம், அல்லது ஒரு சூழ்நிலை உண்டாகிற பொழுது என் தேவனதை நன்மைக்கு எதுவாகத்தான் மாற்றுவார் என்கிற நம்மளுக்கு அதிக நிச்சயம் நம்மிடத்திலே உண்டாயிருக்க வேண்டும். தேவச்சனமே, இதோ கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும், ஒருவருக்கும் கூட அந்த இடத்துல வந்து ஒரு நியாயமா இருக்கிறதே இல்லை, ஜனங்கள் நியாயமாகவே நடந்து கொள்வது இல்லை. அப்படியான காரியங்கள் அதுவும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எப்படி இப்படி எல்லாம் நடக்குது என்று புரியவே இல்லை. ரெண்டு பேருமே விசுவாசிகளா இருக்கிறாங்க, ஆனா ரெண்டு பேரும் செய்கிறத பார்த்தா விசுவாசி வீட்டுல கூட விசுவாசம் இல்லாதவர்கள் வீட்டுல கூட அப்படி நடக்காது. அப்போ அவ்வளவு கஷ்டங்களா இருக்கு, நம்பவே முடியல. அப்போ எல்லாரும் கடைசி நாட்களில அன்பு தணிந்து போகணும்னு சொல்றாங்க. ஆனா இதத்தான் பைபிள் இருந்த காலத்துல இருந்தே, ஆரம்ப காலத்துல இருந்தே அதைத்தான் சொல்றாங்க. நம்ம பாக்குறோம் அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள், அவன் வந்து சொந்த சகோதரர்களாலே அவர் அங்கே தள்ளப்படுகிறார். இது எந்த காலத்துல அன்பு தணிஞ்சு போச்சு? அப்ப அதுவும் அங்க ஆதி காலத்துல இருந்தே இதெல்லாம் நடந்துகிட்டேதான் இருக்கு, எதுவுமே புதுசா நடக்கல. அங்க நடக்கிற இங்க இப்போ இந்த சூழ்நிலை நடக்கிற காரியங்கள் எதுவுமே புதிதாய் நடக்கல. ஆனா நம்முடைய சிந்தனையில இன்னைக்குதான் உலகத்திலேயே எல்லாம் நடந்த மாதிரி அப்படி நமக்குள்ள ஒரு பிரம்மைய கொண்டாருது. அப்போ இந்த ஒரு தாவீதினுடைய மறுமனையாட்டியோட சொந்த மகனே வந்து அவனை கெடுத்த காரியங்கள், இப்படி ஒரு அசிங்கமான காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் பிற்காலத்திலேயா நடந்து, ஒரு தேவ பயம் இல்ல, தகப்பன் என்கிற பயம் இல்ல, தாய் என்று ஒரு சிற்றன்னை என்கிற ஒரு பயம் இல்ல, இது எல்லாமே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனையில எவ்வளவு பொய்யான நம்மளை நம்ப வச்சு, நம்மளோ நம்ம தான் ஒதுக்கப்பட்ட மாதிரி, நம்ம தான் உலகத்திலேயே பெரிய கஷ்டப்படுற மாதிரி ஒரு பிரம்மைய கொண்டு வந்து தேவன் கொடுத்த நன்மையை நம்ம நினைத்து பார்த்து நன்றி சொல்ல முடியாதவர்களை, நன்றி கட்ட ஜென்மங்களாய் நம்ம இருக்கிறபடினாலதான் நம்ம தேவன் வைத்திருக்கிற நன்மையை நம்மளால பார்க்க முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. சோ இன்னைக்கும் சில காரியங்களில நம்முடைய மனசுல வேதனை, இன்னைக்கு ஒரு சகோதரியோட பேசும்போது எவ்வளவு ஆசையா அவர்கள் வந்து தன்னுடைய சகோதரியினுடைய மகளை இந்த தேசத்திற்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அந்த சகோதரியோட மகள் இங்க வந்து தனித்திருக்கிற அவளுக்கு அப்பங்க இந்த எல்லா சிச்சுவேஷன் எல்லாம் மாறுகிற பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல இங்க டொரண்டோல இல்லாம கொஞ்சம் தள்ளி ஸ்கூல் காலேஜ் கிடைச்சது. அப்ப கூட நானும் வந்து ரொம்ப யோசிச்சேன், எப்படி இவங்களால சப்போர்ட் பண்ண முடியும், இவங்களும் பெருசா பொருளாதாரத்துல அவங்க ஒண்ணு இங்க நல்ல வேலையிலையும் சம்பாதிக்கிறதுல, ஏதோ குடும்பத்தை அவங்க வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணி இங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மத்தியிலும் தன்னுடைய சகோதரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பிள்ளையை கூட்டிட்டு வந்தாங்க, தகப்பன் இல்லாத பிள்ளையேன்ற சொல்லி. ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு படிச்சு முடிச்சிருச்சு, ஆனா இங்க வந்து ஒரு வேலை ஒரு இது எடுக்கல. அப்போ அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் உள்ள ஊர்ல ஒரு பில்டிங்ல இருக்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓ இந்த பில்டிங்லயா இருக்கீங்க, இந்த பில்டிங்லயா இருக்கீங்கன்னு சொல்லி அவர்களை ஏளனமா சொல்லும் பொழுது இந்த பிள்ளையோட எண்ணம், ஐயோ இவ்வளோனா நம்ம சித்தி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, அந்த எண்ணமே இல்லை. ஒரு ஆம்பளை பையனா கூட இருந்தா கூட சரி, இந்த உலகத்து பசங்க ஏதோ ஒன்று விட்டுறலாம், ஒரு இலங்கையில இருந்து வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல இருந்து வந்து இதுவும் கிறிஸ்தவ பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு தன்னுடைய பெரியம்மா தனக்கு செய்த நன்மைகளை உணராம வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம், அவங்களுக்கும் ஒரு பிள்ளை இருக்கு, ஆனா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரைட். அப்ப வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சு, ஒரு வீட்டுல வந்து இருந்து இவ்வளவு காசையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணி அவங்களும் கஷ்டத்தின் மத்தியில கொடுத்தாங்க. நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு மனசு ஆறி போயிடும், ஏதோ ரெண்டு திட்ட திட்டிட்டு விட்டுறலாம். ஆனா தண்டை நகைய வச்சு தண்டை எடுத்து கொடுத்து எல்லாம் செய்து இன்றைக்கு அந்த பிள்ளை அவர்களிடத்துல ஒரே வீட்டுக்குள்ள இருக்குது, ஆனா பேச மாட்டேங்குது. இவங்க போய் கேட்டாலும் அவங்களுக்கு அந்த பிள்ளையோட பேச மாட்டேங்குது. எனக்கே கேக்க ரெண்டு அற விடணும் போல வருது, எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படி என்று சொல்லி. ஆனா இது எல்லாமே வந்து நான் அவரை இதேதே நானும் இந்தியா இருந்தா ஒரு நல்ல நானும் சேர்ந்து அவங்களோட நானும் நல்லா திட்டம் திட்டி இருப்பேன், அந்த பிள்ளையா அந்த பிள்ளை பாரு கடைசி நாள் அன்பு தனிஞ்சு போகும், பிடித்தாக்கா உலகமே பிடித்தாக்கா அப்படி என்று சொல்லி நானும் அவர்களோடு கூட சப்பக்கட்டு கட்டியிருப்பேன். ஆனா இப்ப நான் அப்படி நான் சொல்லல, சரிக்கா நம்ம ஜெபிப்போம். இந்த உலகத்துல பிள்ளைகளுடைய கண்களை குருட்டாட்டமாய் வைத்திருக்கிற இந்த சத்ருடைய கண்கள் திறக்கப்படணும். அந்த சத்ருவானன் வைத்திருக்கிற அந்த பிரிவினையின் ஆவிகள் குடும்பத்துல நிம்மதியே இல்லாதபடிக்கு ஒரு பிரிவினையை கொண்டு வருகிற அவன தந்திரங்களை நம்ம உடைச்சு போடணும். ஆனா அதே நேரத்துல அந்த அந்த பெரியமாவுக்கு எவ்வளவு வலிக்கும்ல, அப்ப அந்த காயம் இருக்குல்ல, அந்த காயத்தை நம்ம என்ன செய்யணும், அத அவங்கக்கிட்ட ஒரு குறையாவோ அல்லது அவங்கள ஏத்தி விடாம, இப்ப ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றாங்கன்னா அத நம்ம கேட்டு அவங்களுக்கு தேவன் எப்படியா ஆலோசனை கொடுக்கிறாரோ தேவ வார்த்தையின்படி நம்ம சொல்லணும். அப்ப நம்ம அவர்கள் வந்து அப்படி சொல்லும் பொழுது அந்த காயத்தை கடவுள் தான் அற்றணும், ஜீரணிக்க முடியுமா, எப்படி ஜீரணிக்க முடியும் அந்த காயத்தை. ஆனாலும் என் தேவன் நல்லவர், உங்களை கொண்டு உங்களுக்கு திராணியை கொடுத்து அவருக்கு நன்மை செய்யும்படியாய் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். அதனால கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க, நிச்சயமாக தேவன் அதை மாற்றுவார் என்று மாத்திரம் சொன்ன. அவங்களுடைய அங்கலாய்ப்பையும் நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணணும், அவங்க வேதனையும் நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். ஆனா அதை நம்ம வார்த்தையினால சொல்லி நம்ம ஒன்றை செய்ய முடியாது. உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றினால் மாத்திரமே விடுதலை, அபிஷேகத்தினாலே மாத்திரம்தான் நுகங்கள் முறிந்து போகும். அதனால யார் என்னவோ பண்ணிட்டு போகட்டும், அவங்க அவங்க செய்கிற நியாயங்கள் அவங்க அவங்களுக்கு, அந்த நியாயத்தை நம் தேவன் பார்த்து கொள்வார். ஆனா இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம தேவ வார்த்தையின்படி நான் எந்த அளவு மார்க் வாங்குறேன், எனக்கு ஒரு காரியம் வருது. இப்ப இன்னைக்கு ஒருத்தவங்க அப்படி செய்யும் பொழுது எனக்கு செய்யறதுக்கு நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், இருப்பு உனக்கு கடவுள் வைப்பாரு பாரு அப்படின்னு அப்படி சொல்லுவதற்கு வார்த்தை இது வரைக்கும் வந்தாலும் கூட அப்பா சாரிப்பா, நான் உங்க சாயலா என்னால இருக்க முடியலப்பா. அப்பா எனக்கு எரிச்சலா இருக்குப்பா, எனக்கு வேதனையா இருக்குப்பா. அப்பா ஐ வாண்ட் டு பி உங்களோட சாயலா நான் எனக்கு இருக்கணும்னு ஆசையா இருக்கு டாடிகா. டாடிகா நான் உங்க சாயலா மாறணும். அப்பா இந்த காரியம் எல்லாம் பெரிய விஷயமே இல்லப்பா. அப்பா இதை விட பெரிதானவைகளை நீங்க வச்சிருக்கீங்க. அப்பா நான் உங்களுடைய வலது பாரசத்துல இருக்கிற மேலானவைகளை நான் நாடிக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே எத்தனை பேர் வியாதியில கஷ்டப்படுறாங்க டாடிகா. ஆண்டவரே எனக்கு நல்ல சரீரத்துல எல்லா உறுப்பையும் நீங்க உயங்க பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அப்பா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நீங்க திராணிய கொடுத்துருக்கீங்கல்ல அப்பா, இத குறிச்சு நான் சந்தோஷப்படணும்ப்பா. எப்படி இந்த மூச்சு சுவாச காட்டுறப்ப அந்த ப்ரெஷர் அளவெல்லாம் இருக்குல்லப்பா அப்பா, அதெல்லாம் என் உடம்புல சீரா நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல டாடிகா. இத குறிச்சு நான் பிரமிக்கத்தக்க விதமாய், ஆண்டவரே நான் அதிசயத்தக்க விதமாய் நான் உண்டாக்கி இருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே நான் உருவாகி இருக்கிறேன், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உருவாகி இருக்கிறேன் என்பதை நான் நினைச்சு பார்த்து, ஆண்டவரே மத்தவங்க நன்றி எழுதல் இருக்காங்களோ இல்லையோ அது எனக்கு மேட்டர் இல்லப்பா. அப்பா நான் உங்களுக்கு உண்மையுள்ளவளா இருக்கணும். அப்பா நான் உங்களுக்கு நன்றி எழுதல் உள்ளவளா நான் இருக்கணும் டாடிகா. அப்பா நான் ஏதோ மனக்லேசத்துல ஏதோ ஒரு அங்கலாய்ப்புல நான் பேசிட்டேன்ப்பா, ஆனா அது கூட என் சிந்தனையில கூட வரக்கூடாதப்பா. ஐயோ நான் அதை அருவ இருக்கிறேன்ப்பா. அப்பா நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன், ஏன் எரிச்சலான அப்படின்னு எனக்கு தெரியலப்பா. என்னுடைய ஜென்ம சுபாவத்துல சில சில நேரம் அது பாப் அவுட் ஆகுது டாடிகா. டாடிகா யூ பிளக் இட் அவுட் ஃப்ரம் த ரூட் ஓ காட். ஆண்டவரே இதோ என்னுடைய சிந்தனையில கூட இல்லாத படிக்கிறது வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. இதோ மனம் புய்தாகிறதுனாலே மறுரூபமாகிறேன் என்று சொல்லி உம்முடைய சிந்தையோடு கூட நான் இருக்கத்தக்கதாய் எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படி என்று சொல்லி தேவ கரத்திலே நாம் அவரிடத்துல சரண்டர் ஆகும் பொழுது, நீங்க உண்மையா அவரிடத்துல போய் நான் நல்லவன் நான் எல்லாத்திலயும் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் நீங்க தேவனிடத்துல பரிசேர போய் வர வேண்ட அவசியமே இல்லை. உங்களுடைய பலவீனத்திலையும் உங்களுடைய விழுந்து போன காரியத்திலையும் கூட தேவன் என்ன பண்ணுவார், அவரிடத்துல உண்மையாய் வருகிற பொழுது நம்ம தேவன் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார். தேவ ஜனமே இதோ இப்பொழுதும் ஆண்டவரே இதோ இப்பொழுதும் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இதோ இந்த வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பலவீனத்தையும் அவர் கருத்துல ஒப்பு கொடுங்க, அவர் பார்த்து கொள்வார். நமக்காக பரிதபிக்கிற ஒருத்தர் அங்கே நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்காதவர், நமக்காக பரிதபிக்கிறவர் அவரே நம்மளுக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். நம்மளுக்கு அந்த பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், நம்மளையும் ஆசாரியராய் மாற்றி இருக்கிறார். வாட் அ பிரிவிலேஜ் இஸ் திஸ். ஹல்லேலூயா. சோ அதனால நீங்க அதை உற்சாகத்தோடு கூட நமக்காக ஆசாரியர் இருக்கிறார். இன்றைக்கு நான் யாரையும் நான் டக்குன்னு ஒருத்தவங்க ஒன்று சொன்னா உடனே அவர்களை குற்றப்படுத்த உண்மையிலேயே என்னுடைய எண்ணம் வரும், டக்குன்னு குற்றப்படுத்திடணும். நீ ஏன் இப்படி பண்ண, நீ இதை எப்படி கொஞ்சம் பண்ணிருக்கலாமே, நீ அப்படி பண்ணிருக்கலாமே என்று சொல்லி என்னுடைய எண்ணமோ என்னுடைய வார்த்தையோ கூட வந்துடும். ஆனா நான் வாங்கின அடிகள் இருக்குல்ல, என்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் இருக்குதுல்ல, அப்படி யாரையுமே பேச விடாது. ஒருத்தவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்திற்காக இதை செஞ்சிருக்காங்க, இதுக்குள்ள என்ன ஆவி கிரியே செய்து இதனுடைய பின்புலம் என்னவா இருக்குது என்று சொல்லி டக்குன்னு யாரையும் அப்படி பதட்டபடி அப்படியே நான் வந்து டக்குன்னு வார்த்தைய இப்ப விட மாட்டேன், இப்ப விட மாட்டேன். ஆனா மிந்தி எல்லாம் நான் பேசுவேன், பேசி இருக்கேன் எனக்கு. ஏன்னா அது ஒரு தைரியமாக நான் பார்த்தேன். நான் வந்து ஒருத்த ஒரு இதை பார்த்தேன்னா ஓகே நான் தைரியமா சொல்றேன், மற்றவர்கள் தைரியமா சொல்ல மாட்டாங்க. எனக்கு நான் தைரியம் இருக்கு, மூஞ்சுக்கு நேரம் நான் ரெண்டு கூடு கொடுத்துருவேன் பாருங்க அப்படி என்று சொல்லி நான் சொல்லிவிடுவது உண்டு. ஆனா இப்பொழுது என் தேவனுக்காக காத்திருக்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்ப நான் தேவனையே சார்ந்திருக்கிற பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறார், என்னால என்ஜாய் பண்ண முடியுது. ஒவ்வொரு சூழ்நிலையும் கத்தர் கரத்துல இருந்து வருகிற நன்மையை பார்க்கிற பொழுது என்னால அந்த நன்மையை சொல்லி முடியவே முடியாது. நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம தேவனையே மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதோ இப்பொழுதும் வியாதியோடு இருப்பீர்கள் என்று சொன்னா, அல்லது டிப்ரெஷனோடு கூட, அல்லது யாராவது உங்களை காயப்படுத்தி நீங்க நன்மை செய்தும் உங்களை துவண்டு போக பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா, இதோ தேவனிடத்துல வாருங்க. தேவனுடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பாருங்க. இதோ நீங்க செய்த பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக கொடுத்த இயேசுடைய ரத்தத்தை பாருங்க. இதோ பார்க்கிற பொழுது அது நிச்சயமாவே உங்க வாழ்க்கையில எல்லாவற்றை நிவர்த்தி செய்யற பாவ நிவாரண பலியாய் இருக்கும். ஹல்லேலூயா. தகப்பனே தகப்பனே, இதோ இப்பொழுதும் யார் யார் உம்மண்டை வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நாங்க உம்ம போல இருக்கணும்னு தாப்பா வாஞ்சிக்கிறோம். எங்களை காணுகிறவர்கள் உம்மை காணணும் என்று சொல்லித்தான் நாங்க வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிங்கப்பா. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உம்மை துக்கப்படுத்தி இருந்தா எங்களை மன்னிங்கப்பா. எங்க சிந்தனையினாலோ செயலினாலோ உம்மை துக்கப்படுத்தி இருந்த காரியங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நாங்க அடுத்த முறை விழாத படிக்க நாங்க நிற்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. அப்பா, இந்த நேரத்துல யார் யாரும் இடத்துல ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி வந்திருக்கிறார்களோ, இதோ ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிடைக்கட்டும். இந்த மன்னிப்பின் பலனை அவர்கள் ஆண்டவரே, இந்த மன்னிப்பினுடைய விளைவை அவர்கள் சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூவாய், சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ் அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று நான் கேட்கிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே ஆண்டவரே, இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய பரிபீரண சுகத்தை நான் பேசுகிறேன், நித்திய ஜீவனை நான் பேசுகிறேன், செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு உரிமையான ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. மேலான காரியங்களை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சிந்தனைகளை எங்களுடைய இருதயத்துக்கும் எங்களுடைய மனதுக்கும் எங்களையும் அதே மாதிரி நடத்துவார். அந்த அதே போல நீங்கள் நன்றாக எத்தனையோ வசனங்கள் மூலமாக அந்த வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் பிருந்தா. இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் வெங்கட்டை காணவில்லை இன்னும். ஆனால் சிஸ்டர் கவி கவிந்தா யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து நிற்கிறார். அவருக்கு நாங்கள் ஒரு 5-10 நிமிடங்கள் கொடுக்கலாம் பாஸ்டர் வெங்கட் வரும் வரை என்றபடியால். சிஸ்டர் கவி கவிந்தா, நீங்கள் வாருங்கள். அடுத்ததாக ஒரு பாஸ்டர் வந்து நிற்கிறார். அவர் வர மட்டும் நீங்கள் ஒரு 5-10 நிமிடங்கள் எடுத்து உங்களுடைய ஆராதனையை கொண்டு வாருங்கள். God bless you.
2: ஆமென். சூத்திரம் ஆவியானவரே, உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன் உள்ளது வாதி தேவனே, அற்புதமானவரே. அப்பா, இந்த நாள் பொழுதோடு தேவாவியானவரே தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து நடத்துகிறதுக்காய் சூத்திரம். பரிசுத்தாவியானவர், நீங்கள் நடத்துகிறதுவன், நீங்கள் வல்லமை நிறைந்ததுவன், நீங்கள் மாட்சிமை நிறைந்ததுவன் ஆவியானவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு நாட்களோடும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்குறதுக்காய் சூத்திரம். பரலோக தேவனே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர், அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன், கண்மலையா ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமமே, உயர்ந்த நாமம் உடையவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஜீவ தண்ணீராய் பெருக செய்கிற ராஜாதி ராஜாவே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அப்பா, வில உயர்ந்த மூளைக்கல்லே, உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம். பிதாவே மக்கு நன்றி, பிதாவே மக்கு நன்றி, பிதாவே மக்கு நன்றி. மகிமைக்கு பாத்திரரான பிதாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆவியானவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிற ஆவியானவரே. அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வல்லமை உள்ள வார்த்தையாய், ஜீவன் உள்ள வார்த்தையாய் புறப்பட செய்கிற தெய்வமே ஆவியானவரே. சூத்திரன், நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லமை நிறைந்த தேவன் ஆண்டவரே. நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாத அற்புதமானவரே. அப்பா, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். வேண்டும். பிதாவே மக்கு நன்றி நன்றி நன்றி. ஆயிரம் பதினாயிரங்களுக்கு சிறந்த தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அற்புதரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பிதாவான தேவனுக்கு சூத்திரமையா நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய ஆவியானவரே சூத்திரம். அல்லேலூயா.

ஹலேலூயா. கர்த்தாவே அப்பா, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை பலத்தை எங்களுக்கு தருகிறவரே, ஜீவன் உள்ளதேவனே, சூத்திரம் பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, அற்புதமான தெய்வமே, அதிசயமான தெய்வமே, கண்மலையான தெய்வமே, மாட்சிமயுமா காண்டவரே, மகிமயுமா காண்டவரே, அப்பா ஆண்டவரே, தாழ்விலும் ஆண்டவரே, வாழ்விலும் உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் பார்க்கக்கூடிய பலத்தை கிருபைகளை தருகிறங்கள் ராஜாவே. அப்பா மக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். கத்தருங்கள் கண்மலையும் கத்தருங்கள் கூட்டையுமா இருக்கிறார் ஆண்டவரே. அப்பா மக்கு நன்றி, நன்றி. நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் அல்லவோ? நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாத ஆண்டவரே, எல்லா தடைகளையும் உடைத்தருகிறவரே. அப்பா மக்கு கூடான கோடி, கூடான கோடி, கூடான கோடி, கூடான கோடி ஆவியானவரே, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஜீவனுள்ள தேவனே, சூத்திரமாண்டவரே, சூத்திரமாண்டவரே, சூத்திரமாண்டவரே, துதிக்க துதிக்க சாத்தானின் கிரியைகளை உடைத்தறிகிறவரே, சத்ருவின் வல்லமைகளை உடைத்தறிகிறவரே, தந்திரமாய் செயற்படுகிற மனுஷீக திட்டங்களை உடைத்தறிகிறவரே, ஜீவ தண்ணீராயிருக்கிற தெய்வமே, சூத்திரம், சூத்திரம். உம்முடைய நாமம் பலத்த துருதம், உம்முடைய நாமம் வல்லமை நிறைந்த நாமம், பதினாயிரங்களில் சிறந்த நாமம் ஆவியானவரே, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஆவியானவரே, ஆவியானவரே. அப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜாங்கள், கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவரே மகிமைக்கு பாத்திரராண்டவரே, எங்கள் மங்காத ஒளி விளக்காயிருக்கிறவரே, ஹாலேலூயா, பரிசுத்தாவியானவரே, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உங்களை நட

0: Sabancı değil. Pasta vardı.
1: உங்களுக்கு தான் அல்லேலூயா சூத்திரம் தேவனுடைய கரங்கள்ல தொடர்ந்து கொடுக்குவாவியானவர் இந்த சங்கம மொழிபெற போடு கூட இருந்து வழி நடத்துங்க. ஆமென்.
2: தேங்க்யூ சிஸ்டர் சாவிதா கவிந்தா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ந்து செய்தி கடந்து செல்ல போறோம். இங்கிருந்து பாஸ்டர் வெங்கட் அவர் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் வெங்கட்.
3: பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: கர்த்தருடைய கிருபை நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைய நாளே உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உங்களுக்கு 30 நிமிடங்கள் தருகின்றேன், கவலைப்பட வேண்டாம். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமே.
3: நன்றி ஐயா. உங்க போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு ஜூம்ல. கர்த்தர் உங்களை நீண்ட ஆயுளோட நல்ல சௌக்கியத்தோட ஆசீர்வதிப்பாராக. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு முக்கியமான சங்கீதம். ஒரு சின்ன ஜபத்தோட ஆரம்பிப்போம். Father, we come to you this wonderful evening in the mighty, matchless name of Jesus Christ, our Lord and Savior. We ask you, Father, to teach us your word. Give us a spirit of wisdom and the spirit of revelation through your word, O Lord. Let your Holy Spirit teach us your word. In Jesus' name we pray. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு விளக்கி சொல்லும் ராஜா. வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. அன்பு இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து அதுல்லம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல ஒரு குகை இருக்கு. அது ஒரு பள்ளத்தாக்குல இருக்கு அந்த குகை. இந்த அதுல்லத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது ஒரு கண்மலை, பள்ளத்தாக்கு கிடையாது, கண்மலை. அந்த அதுல்லம்ங்கிற இடத்துல வந்து தாவீது ராஜா சவுலுக்கு தப்பி ஓடிய போது ஒளிந்து கொண்ட இடம் அந்த குகை. நம்ம ஜெபிக்கிறோம்ல கண்மலையானவரே அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு கண்மலை. அந்த கண்மலைக்குள்ள போய் தாவீது ராஜா ஒளிஞ்சுக்கிறாரு சவுல் தொடர்ந்து வரும்போது. நான் 2 வசனத்தை படிக்க போறேன். படிச்சுட்டு அந்த கதையை பார்ப்போம். நம்ம அதுலத்துல என்ன பண்ணாரு தாவீது அப்படின்ட்டு. முதல்ல வந்து சங்கீதம் 56 பக்க எண் 704 நான் படிக்கிறேன். சாம் 57 எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது. விக்கணங்கள் கடந்து போக மட்டும் உமது செத்தைகளின் நிலையிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். இது தாவீது ராஜா குகையிலிருந்து எழுதின சங்கீதம், அதுல்லம்ங்கிற குகையிலிருந்து. இப்போ வந்து இந்த காலத்துல அரியலூர் வெஸ்லி ஐயா இதை எழுதியிருக்காங்க. எனக்காக, நல்ல பாட்டு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த வசனத்தை வச்சு. அடுத்து பார்க்க போறது வந்து சங்கீதம் 143. இந்த 2 சங்கீதமுமே ஒரு முக்கியமான ஜபமாகும். ஒரு கடுமையான சூழ்நிலை, ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வந்தாக்க இதை வச்சு நம்ம அப்படியே ஜபிக்கலாம். ஆண்டவர் வந்து அவருடைய வார்த்தையை எப்பொழுதுமே கனம் பண்ணுவார். God always honors his word. இந்த மாதிரி பைபிள்ல இருக்க ஜபத்தை வச்சு நம்ம ஜபம் பண்ணும்பொழுது ஆண்டவரின் கரம் வல்லமைய நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யறதை பார்க்க முடியும். அதனால கடுமையான சூழ்நிலைகள் வரும்பொழுது, சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம தளர்ந்து போகக்கூடாது. தளர்ந்து போகாமல் இந்த மாதிரி வசனத்தை வச்சு நம்ம ஜபம் செய்து அறிக்கையிட்டு ஜபம் பண்ணும்போது அந்த தளர்ந்து போக செய்கிற பிரச்சனைகள், கடுமையான சூழ்நிலைகள் உடைப்பட்டு போகும். இதுல என்ன சொல்றாரு சங்கீதம் 142? நான் வந்து 5வது 6வது வசனத்தையும் படிக்கிறேன். ஆனா இது நல்ல சங்கீதம், ஃபுல்லா கூட படிக்கலாம். 6வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளவர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். இது நல்லா ஆராய்ச்சி பண்ணி படிச்சாக்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் பயங்கரமான அர்த்தம்லாம் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம இன்னைக்கு படிக்க போறது வேற விஷயம். என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்பவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு தவிதப்படுறார்கள். இந்த கதை ரொம்ப பிரபலமான கதை. அது வந்து 1 சாமுவேல் 22 இருக்கு. அது முதல்ல இருக்க 2 வசனத்தை மட்டும் படிக்கிறேன். 1 சாமுவேல் 22 பக்க எண் 371. தாவீது அபிடத்தை விட்டு தப்பி அதுல்லம் என்ற கெபிக்கு போனான். அந்த குகைக்குள்ள போயிட்டார் தாவீது. அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், பாருங்க எந்த மாதிரி ஆளு தாவீது கூட வருதுன்னு பாருங்களேன். தாவீது வந்து ஒரு கிறிஸ்துவுக்கு முன்மாதிரி. பைபிள் படி பார்க்க போனாங்க, பழைய ஏற்பாட்டுல ஜோசப்பு தாவீது எல்லாம், யோசேப்பு தாவீது எல்லாம் வந்து கிறிஸ்துவுக்கு முன்மாதிரி, டைப் ஆஃப் கிரைஸ்ட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் கிரைஸ்ட் வந்து டேவிட், தாவீது இந்த இடத்துல அவர் உள்ள போயிடுறாரு. அவர்கிட்ட சேர்ந்த ஆளுங்களை பாருங்களேன், பணக்காரங்களும் நல்ல வசதி படைச்சவங்களும் பலவான்களும் வந்ததா பைபிள் சொல்லவே இல்லை. என்ன சொல்லுதுன்னாக்க, ஒடுக்கப்பட்டவர்கள், அப்ரஸ்ட், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கம்ப்ளைண்ட் பண்றவங்க யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இது வந்து 1 சாமுவேல் 22. இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை உள்ள ஆளுங்களா வந்து தாவீது கிட்ட சேர்றாங்க அந்த குகைக்குள்ள. இதே பைபிள் நீங்க படிச்சுட்டே போனீங்கன்னாக்க, 2 சாமுவேல் 22 வரும்பொழுது, 23 வரும்பொழுது இந்த 400 பேரை வந்து மைட்டி மென் ஆஃப் டேவிட்னு ஆயிடுவாங்க, தாவீதின் பலவான்கள் அப்படின்னு ஆயிடுவாங்க. அந்த அவர் கூட இருந்து அப்படின்னாக்க, ஏசு கிட்ட நம்ம நேரம் செலவிட நாம் பலவான்களாக, வல்லமை உள்ளவர்களாக, ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்படுகிறோம். அதான் உண்மைங்க. மோசமான ஆளுங்க வந்தாங்க, எல்லாரும் ஒடுக்கப்பட்டவங்க வந்தாங்க. ஆனாக்க 2 சாமுவேல் 23 பாத்தீங்கன்னா, அவங்க மைட்டி மென் ஆஃப் டேவிட், தாவீதின் பலவான்கள். நீங்க வந்து பைபிள் ஆராய்ச்சி, பைபிள் பழைய ஏற்பாட்டுல படிக்கும் பொழுது மைட்டி மேன் ஆஃப் டேவிட்னு பார்த்து படிச்சீங்கன்னாக்க நிறைய கதைகள் வரும். அதுல ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம செய்திக்குள்ள போவோம். அதான் மகேந்திரன் ஐயா சொல்லிட்டாரு, 1/2 மணி நேரம் இருக்குன்னு. நான் நல்ல கதையை சொல்றேன் உங்களுக்கு. இந்த மைட்டி மேன் ஆஃப் டேவிட பாத்தீங்கன்னாக்க, அந்த 2 சாமுவேல் 23 ஆரம்பிக்கும் அந்த கதைகள்லாம், தாவீதின் பலவான்கள். ஒரு நாள் என்ன பண்றாருனாக்க, தாவீது வந்து அந்த பாசறையில் இருக்காரு. எங்க சுத்தி பிலிஸ்தீன்ஸ் இருக்காங்க, சுத்தி பிலிஸ்தீர்கள் இருக்காங்க. தாவீது வந்து அந்த பாசறைக்குள்ள இருக்காரு. பாசறைனா என்ன, ஒரு டென்ட் மாதிரி போட்டு சுத்தி ராணுவங்கள். பார்த்தாக்க அவங்களை சுத்தி பிலிஸ்தீர் படைகள் நிக்குது. அதனால அவங்க வந்து அதெல்லாம் ஒளிஞ்சுக்கி நிக்கிறாங்க. அவங்க ஆர்மி கேரிசன் வாங்க இங்கிலீஷ்ல, பாசறையில் இருக்காங்க அவங்க. இப்ப தாவீது சொல்றாரு, நான் சும்மா கேஷுவலா சொல்றேன் கதையை, பைபிள் இருக்க வசனம் கிடையாது. தாவீது சொல்றாரு, நான் வந்து இப்ப வந்து பெத்லகேமில் இருக்க அந்த கிணத்துல இருக்க தண்ணி எனக்கு ஆசையா இருக்கு. அந்த நாட்கள் எனக்கு வந்து பிரச்சனை இல்லாத நாட்கள். நான் நல்லா வந்து ஆடி மேய்ச்சிக்கிட்டு பெத்லகேமில் அந்த கிணத்துல சுவையான தண்ணியை நான் குடிச்சிருக்கேன். இப்ப வந்து இவ்வளவு பிரச்சனைகள் அழுத்துது நம்மள என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. யார்கிட்டக்க, அவருக்கு பக்கத்துல இருந்தவங்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அவர் நைட்டு தூங்க போயிடுறாரு. இந்த மைட்டி மென் ஆஃப் டேவிட், தாவீதின் பலவான்கள் என்ன பண்ணாங்கனாக்க, 5 பேரு உடனே குதிரையில எடுத்துட்டு போய், குதிரையில போய் பெலிஸ்தியர்கள் இருக்க அந்த ஆர்மி இருக்கு பாத்தீங்களா, பெலிஸ்தியர் படைகள் எல்லாம் கடந்து, கட்ட கிராஸ் பண்ணி கடந்து பெத்லகேம் வரைக்கும் போயிட்டு அங்க இருக்க தண்ணிய எடுத்துக்கிட்டு அவங்க வந்து திருப்பி அந்த படைகளுக்கு நடுவில் எதிரிகளுக்கு தெரியாம அவங்க வந்து வர்றாரு. அவரு எங்க திருப்பி அந்த அவங்க அந்த மைட்டி மென் ஆஃப் டேவிட் வர்றாங்க. வந்துட்டு மறுநாள் கிட்ட, மறுநாள் தாவீது, ஆண்டவரே இதான் நீங்க கேட்ட தண்ணி, நாங்க போய் பெத்லகேம்ல இருந்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாரு. உடனே தாவீது வந்து அந்த தண்ணியை வாங்கிட்டு, இந்த தண்ணி வந்து தண்ணி கிடையாது, இது உங்களுடைய ரத்தம், உங்க உயிரை பணையம் வச்சு நீங்க போய் இந்த தண்ணியை கொண்டு வந்திருக்கீங்க, இதை குடிக்கிறதுக்கு நான் வந்து அந்த தகுதி எனக்கு கிடையாதுன்னு சொல்லி தண்ணியை தரையில ஊத்திடுறாரு. என்னக்க, அது வந்து அவங்களுடைய ரத்தம். God alone can accept blood. Nobody else can drink blood. எனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் அது உரித்தது. அந்த ரத்த பலி வந்து ஆண்டவருக்கு மட்டும்தான். அதனால வந்து தரையில ஊத்திடுறாரு. ஊத்திட்டு வந்து எனக்கு நான் குடிக்க கூடாது, எனக்கு குடிக்கிறதுக்கான அருகதை எனக்கு இல்லை அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு தாவீதின் பலவான்கள்ல. இதுல ஒரு கதை, நம்ம இந்த செய்தியை பார்ப்போம். இப்போ வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கவங்க தான் தாவீது வந்தாங்க. எல்லாம் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை உள்ள ஆளுங்க இந்த அடுல்லாம்ங்கிற இடத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு அந்த குகையிலிருந்து அவர் பேசுறாரு. அதனால நமக்கு இதுல என்ன தெரிய வருதுனாக்க, எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கவங்க வந்தா கூட இயேசு கிட்ட வந்தாக்க, இயேசுவால நமக்கு வந்து ஞானத்தையும் அறிவையும் தந்து நம்ம மாற்ற முடியுது. இப்ப பாக்க பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த இயேசு அப்படின்னாக்க வார்த்தை. இப்ப நம்ம வந்து எப்படி நம்ம அப்ப பாட்டு இப்ப பாத்தீங்கன்னாக்க அப்போஸ்தலர்ல 4:38 நினைக்கிறேன், அதுல வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பேதுருவும் யோவானும் அந்த பரிசேய சதுசேயர் கேள்வி கேட்கும் பொழுது, சான்ஹெட்ரின்ல கேள்வி கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நல்லா வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லுவாங்க, கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லுவாங்க. பதில் சொன்னதான் அவங்க சொல்லிக்குவாங்க அவங்களுக்குள்ள பரிசேயர்கள், இவங்க வந்து படிப்பறிவு இல்லாத மீனவர்களாச்சு, இவங்க எப்படி இவ்வளவு நல்லா பேசுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னாக்க, தென் தே ரியலைஸ் தே ஸ்பெண்ட் டைம் வித் ஜீசஸ். அவங்க ஏன் அப்படி பேசுறாங்கன்னாக்க, அவங்க வந்து இயேசுவிடம் நேரம் செலவிட்டார்கள். அந்த மாதிரி இப்ப நமக்கு என்ன கேள்வினாக்க, எப்படி இயேசுவிட நேரம் செலவிடுறது? வார்த்தையில் நம்ம செலவிடும் பொழுது நம்ம வந்து இயேசுவோட நேரம் செலவிடுகிறோம். ஏன்னா வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. இந்த பிகினிங் வாஸ் தி வேர்ட், தி வேர்ட் வாஸ் காட், தி வேர்ட் இஸ், தி வேர்ட்னால ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அதனால நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவன் கூட நேரம் செலவிடுவதற்கு எப்படி செலவிடுறதுனாக்க, நம்ம வந்து பைபிளை படிக்கும் பொழுது செலவிடுறோம். அப்படி செலவிடும் பொழுது நம்முடைய குணாதிசயங்கள் மாற ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னாக்க ஒடுக்கப்பட்டவங்க கடன்பட்டவங்களாம் வந்தாங்க, வந்துட்டு தாவீது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, தாவீது கூடவே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 அதிகாரம் தள்ளி பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து எல்லாம் பலவான்களா மாறிட்டாங்க. அந்த மாதிரி வர்றவங்களை மாத்தக்கூடிய தன்மை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. எனக்கு ஒரு ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வருது, ஒரு புகழ்பெற்ற ஊழியர் இந்தியால பெங்களூர்ல இருக்காரு, அவர் சபை ஆரம்பிக்கும் போது நினைச்சாரா, சரி நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம், ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்க சொல்றாரு, அது நிறைய பணக்காரங்க சபைக்கு வருவாங்க, நல்ல வசதிப்பட்டவங்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாராம். பார்த்தாக்க வந்ததெல்லாம் பிரச்சனை இருக்க ஆளுங்களாம். அப்புறம் ஆண்டவர் சொன்னாராம், பணக்காரங்க வந்து உன் சபைக்கு வந்து உன் ஆசீர்வதிச்சாக்க எனக்கு எங்கே பெருமை இருக்கு, எனக்கு எனக்கு நான் தேவையில்லையே. இந்த மாதிரி ஒண்ணுக்கும் வழியில்லாத ஆளுங்க வந்து அவங்க நல்லா வந்து உன்னை ஆசீர்வதிச்சாக்க அப்பதான் எனக்கு மகிமை கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்தவங்களை மாற்றக்கூடிய தன்மை வந்து வார்த்தைக்கு மட்டுமே இருக்கு. கடந்து செல்வோம். இப்ப வந்து இன்னொரு குறிப்பு என்னன்னாக்க, இந்த 1 Samuel 22 வரைக்கும் தாவீது வந்து ஆண்டவரை நோக்கி போகல. தாவீது என்ன பண்ணாருனாக்க, பிரச்சனைகள் விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஆனாக்க அவர் இந்த அதுல்லம்ங்கிற குகைக்குள்ளாதான், அதுல்லம் த சீக்ரெட் பிளேஸ் இங்க பாட்டுலாம் போடுவாங்க அமெரிக்கால, அதுல்லம் த சீக்ரெட் பிளேஸ்னாக்க அதுல்லம் அது என் மறைவிடம், என் உறைவிடம் அப்படிம்பாங்க. அந்த அதுல்லம்ங்கிற இடத்துல வந்து தாவீது நேரம் அந்த சீசன்ல அவர் நேரம் செலவிட்ட பிறகு அவருடைய குணாதிசயங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. அவரோட மாமிச வலிமையோ அவரோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த்லயோ அவர் வந்து கவனம் செலுத்தாமல் அவர் வந்து ஆண்டவரை வந்து உறைவிடமாக கொண்டு ஆண்டவருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்படி ஆண்டவர்கிட்ட உறைவிடமாக கொண்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் பலவானாக மாற்றப்பட்டார். அவர் கூட இருந்தவங்க எல்லாம் பலவான்களாக மாற்றப்பட்டார். அவர் வந்து அந்த இருட்டான அறையில் இருந்து இந்த சங்கீதம் 57 சங்கீதம் 142 அவர் வந்து எழுதினாரு. எழுதி ஜெபம் செஞ்ச பிறகு அவர் பயந்து ஓடிய காலம் முடிந்தது. Fear stopped. Faith started. அவர் பயந்து உடைய காலம் முடிந்து விசுவாசிக்கிற காலம் வந்துச்சு. என்ன விசுவாசிச்சாரு, ஆண்டவரே என் உறைவிடம், ஆண்டவரால் இதை பண்ண முடியும், ஆண்டவர் என்னை விடுவிப்பார். அந்த ஜபத்தை திருப்பி நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து சொல்றாரு, ஆண்டவரே நீரே என் உறைவிடம், நீரே என் மறைவிடம், நீரே என் கண்மலை. என்னை வந்து நிறைய பலவான்கள் துரத்துறாங்க, அவங்க என்னை விட வலிமையானவங்க, எப்படி நான் தப்பிப்பேன், நீரே என்னை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு பாடுறாரு. கடைசியில் பார்த்தாக்க அவர் வந்து கடைசியில் ராஜாவாயிடுறாரு. ராஜாவாய் அவர் வந்து இஸ்ரவேலையும் ஜூடாவையும் ஆட்சி புரிகிறார். அதனால அப்போ வந்து ஃபெய்த் வருது. எப்படி அந்த பயம் போய் விசுவாசம் எப்படி வந்துச்சுனாக்க, அவர் வந்து ஆண்டவரே உறைவிடம், ஆண்டவரே மறைவிடம்னு ஆண்டவருக்குள்ள போகும்பொழுது. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை யாரா துரத்துறாங்க, இப்ப கொஞ்சம் பேருக்கு லாஸ் அவுட்லாம் இருக்கு, கொஞ்சம் பேர் வந்து பிரச்சனைல போறாங்க, ஹெல்த் பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம வந்து தளர்ந்து போகக்கூடாது. ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, உங்களை சந்தோஷத்தை உங்களை ஜாய திருடுறது தான் வருது, வசனத்தை திருட வருது. நமக்கு தெரியும் யோவான் 10:10 போட்டிருக்கு, Thief come to steal, kill and destroy. எதை ஸ்டீல் பண்ண வருது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான். எதை திருட வர்றான், திருட வசனத்தை திருட வர்றான். அந்த வசனத்தை திருடிட்டாக்க நமக்கு வலிமை வலிமை கிடையாது. வசனம் தான் நமக்கு வலிமையா. ஜாய் ஆஃப் தி லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரெங்த். வசனத்தை திருடிட்டாக்க போச்சு, முடிஞ்சது. வசனம் போச்சு, எல்லாம் போச்சு. வசனத்தை திருடிட்டா முடிஞ்சது. அதனாலதான் சாத்தான் வந்து அந்த ஜாய் ஆஃப் தி லார்ட் இஸ் ஜாய், வசனத்தை சந்தோஷத்தை திருடிதான் வரான். அவனுக்கு மத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது, பணம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சந்தோஷத்தை திருடணும். திருடினாக்க ஆளை கொள்றது ஈஸி. வசனம் இல்ல, வசனத்தை வலிமை இல்லாட்டாக்க ஆள் காலி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு, போன வாரம் நல்லா இருந்தாரு, இந்த வாரம் பிரச்சனையா இருக்கு, அவருக்கு எமர்ஜென்சி வாரில் இருக்காரு. வசனத்தை திருடிட்டாக்க ஆள் முடிஞ்சுது. ஆளை முடிச்சுட்டாக்க ஆண்டவர் அவங்களுக்காக வச்சிருக்க டெஸ்டினி முடிஞ்சுது. ஆண்டவர் திட்டம் அழிஞ்சிடும். ஸ்டீல் கில் அண்ட் டெஸ்ட்ராய் தி டெஸ்டினிம்பாங்க ஜான் டென்டன். அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வந்து தளர்ந்து போகாமல் தாவீது ராஜா போய் உறைவிடமாக கர்த்தரை உறைவிடமாக கொண்டு கர்த்தரை மறைவிடமாக கொண்டு நம்ம வந்து இந்த ஜபத்தை பண்ணணும். ஜபத்தை பண்ணும்போது பிரச்சனைகள் முறிக்கப்படும், சாத்தான் கோட்டைகள் அழிக்கப்படும். துரத்துறவங்கெல்லாம் ஆண்டவர் அடிச்சு துரத்துவார். அதனாலதான் பைபிள்ல திருப்பி திருப்பி திருப்பி வருது, ஃபியர் தவ் நாட் ஃபார் ஐ அம் வித் தீ. பயப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். ஃபியர் தவ் நாட் ஃபார் ஐ அம் வித் தீ, பீ நாட் டிஸ்மேட், ஐ அம் தை காட், ஃபார் ஐ வில் ஸ்ட்ரெங்தன் தி, ஐ வில் ஹெல்ப் தி, ஐ வில் அப்ஹோல்ட் தி வித் தி ரைட் ஹேண்ட் ஆஃப் மை ரைட்சியஸ்னஸ். அது தமிழ்ல நல்லா இருக்கும். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிறாரு. அதனால நம்ம வந்து எப்படி தாவீது ராஜா குகைக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை ஜெபிச்சாரோ அந்த மாதிரி நம்ம கர்த்தருக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு கர்த்தரை உறவிடங்களை கொண்டு கர்த்தருடைய நேரம் செலவழிச்சு நம்ம வந்து ஜபத்தை பண்ணணும், அறிக்கைடணும். அப்படி பண்ணும்பொழுது நம்மை துரத்துபவர்கள் எல்லாம் வந்து அடிபட்டு போயிடுவாங்க. அவங்கள வந்து நம்மள அவங்க அவங்களால அவங்க அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வந்து வலிமையுள்ளவர்களாக மாற்றப்படுவோம். இந்த வலியுறுத்துற மாதிரி கதை சொன்னேன், ரொம்ப சின்ன கதை தான், நான் எடுக்கிறேன், அதை எடுத்துச்சிருக்கேன். எப்படின்னாக்க இது சாதாரண உதாரண கதை, உண்மை கதை கிடையாது. இப்ப எப்படின்னாக்க ஒரு நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ஆண்டவரை வந்து கழுகா, நம்ம வந்து கழுகை போல சுமந்தாருன்னு நம்ம படிக்கிறோம். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகிக்கிறோம்னு சங்கீதம் 91 படிக்கிறோம். அப்படின்னாக்க கழுகு வந்து ஆண்டவரை குறிக்குது, ஈகிள். இந்த கதை கழுகை பத்திய கதை. ஒரு அம்மா கழுகு இருந்துச்சான். என்ன, அந்த அம்மா கழுகு ஒரு மரத்துல கூடு கட்டி இருந்துச்சு. அம்மா கழுகு இறை தட போயிடுச்சு. சடனா அப்போ வந்து ஒரு புயல் வருது, மழை வருது. அப்படியே அந்த மரம் எல்லாம் வந்து குலுங்க ஆரம்பிக்குது. கூட அந்த குட்டி குட்டி கழுகுகள், அப்பதான் குட்டி போட்ட கழுகு, ஒரு நாள் ரெண்டு நாள் குட்டி குட்டிலாம் ஒண்ணும் புரியல அதுக்கு, எல்லாம் பயந்துருச்சு. உடனே கத்த ஆரம்பிக்குது, குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டே இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப வந்து அம்மா கழுகு வருது. அம்மா கழுகு வந்து தன்னுடைய செட்டைகளை விரிச்சு அப்படியே சுத்திக்குது. அப்படி மூணு குட்டியாவும், மூணு குட்டி கழுகையும், குட்டி கழுங்க இவ்வளவுதான் கத்திக்கிட்டு இருந்த கழுதுங்க நிம்மதியா உறங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னாக்க அந்த அம்மாவோட இதமான அந்த இது, அரவணைப்பு, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு எல்லாம் அந்த செட்டைகளின் கீழே இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து செட்டைகளின் கீழ் நம்ம வச்சிருக்காரு. அதனால நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்வுனாக்க நம்ம ஆண்டவரின் செட்டைகளுக்குள்ள இருக்கணும். எப்படி செட்டைகளுக்கு போறது, ஆண்டவர் வசனத்தின் போகணும். போகும்பொழுது நம்ம வந்து பாதுகாக்கப்படுவோம். எனக்கு இன்னொரு இது ஒன்று ஞாபகம் வருது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான், சங்கீதம் 103. அதுல போட்டிருக்கோம், பிரைஸ் தி லார்ட், பிளஸ் தி லார்ட் உமை சொல்லு ஆரம்பிக்கும். அந்த இடத்துல என்ன ரெண்டு குறிப்பான ரெண்டு இப்ரேய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, என்ன வார்த்தைனாக்க, கெசட் கைண்ட்னஸ் அண்ட் ராக் ஆஃப் மெர்சிஸ். ஏன்னா அதுல போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல, காட் protects you, surrounds you with loving kindness and tender mercies. Nu potrukom 5th verse la nenikiren, loving kindness and tender mercies. Loving kindness epdina ka adha hebrew vathla pathinga ka kesed, k c h e s e d nu poduvanga, kesed kindness. The kesed kindness epdina ka or thagappan than maganukku eppadi irangrano andha mari kesed kindness andar kaamikiraran. Adhe mari rakam mercies naka ipo or amma vande கர்ப்பமா இருக்காங்க, குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குனாக்க அவங்க வந்து 24 நேரம் குழந்தைய பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க, நடக்கும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, உறங்கும் போது எல்லாம். அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம நினைக்கிறாங்களாம், ஒரு மகனுக்கு எப்படி இறங்குறாரோ அந்த மாதிரி இறங்குறாரா, இந்த ராக் ஆஃப் மெர்சிஸ், ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குறாரோ, எப்படி கவனமா இருக்கிறோம், அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் வந்து சூழ்ந்து கொள்கிறாரா, அவருடைய இறக்கங்கள் எல்லாம் கிருபிக்கலாம். கெசட் கைண்ட்னஸ் அண்ட் ராக் ஆஃப் மெர்சிஸ்னு வரும் இங்கிலீஷ் பைபிள்ல. அதனால ஆண்டவர் நமக்கு வந்து நம்மை வெகுவாக நேசிக்கிறார். எபேசில பாத்தீங்களா போட்டிருக்கோம், ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாக்க ஃபுல்னஸ் ஆஃப் காட் இஸ் இன் யூ போட்டிருக்கோம். அதான் பவுல் ஜெபம்ன்றாரு, லார்ட் கிவ் தம் த விஸ்டம் டு நோ த லெங்த் த டெப்த் த பிரெத் அண்ட் த விட்த் ஆஃப் யுவர் லவ் ஃபார் அஸ் இன் கிறைஸ்ட் ஜீசஸ் சோ தட் தே வில் பீ ஃபில்ட் வித் த ஃபுல்னஸ் ஆஃப் காட்னு போட்டிருக்கோம். அதனால அந்த அளவுக்கு நேசிக்கிற ஆண்டவரை வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனை வரும்போது விட்டு போய்விடாமல் அவரை அண்டி அவரை சட்டைகளின் கீழே புகுந்து குகைகள் அவரை கண்மலைக்குள்ள புகுந்து அங்கே இருந்து அவரை துதித்து ஜெபம் செய்து பிரச்சனைகளை மேற்கொண்டு வெற்றிகரமாக நம்ம வந்து வெளியில வரணும். பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கு. லைஃப் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ். எவ்ரிபடி ஹாஸ் சேலஞ்சஸ்.

0: You are a friend that sticks closer than a brother. Help us to stick close to you. Help us to hide under the shelter of your wings. Help us to be in the secret place of our Dulam, Lord. Help us to be. You are our rock. You are the rock of all ages. Help us to be in the rock so that we are protected from all evil. I ask you, Father, to bless everyone who is listening to this broadcast. Bless them beyond measure. Keep them in good health. Lead them and guide them, O Lord. Show them your chesed kindness, the loving kindness and tender mercies every day of their lives. In the name of Jesus Christ, Son of the living God, we pray. Amen. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களை ஆசீர்வதியும் அவர்களை உம்முடைய செட்டைகளின் கீழே உம்முடைய அதுலத்துக்குள்ளே உம்முடைய கண்மலைக்குள்ளே மூடி பாதுகாத்து அரவணைத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜபிக்கிறோம் அன்பரேசுவன் இன்ப நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாசவங்கர். ஒரு கேள்வி ஒன்று இருக்கு பாச. இதுல 2 Samuel 23:16 அதை குடிக்க மனம் இல்லாமல் அதை கத்தருக்கென்று ஊற்றி போட்டான். அதாவது 5 பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பெருசியத்தாவது கொண்டு வந்த தண்ணீரை ஏன் ஊற்றினர்? அதான் அந்த கேள்வி.
0: ஏன் ஊற்றினார்னாக்க, அந்த தண்ணி வந்து தண்ணி கிடையாது, அந்த தண்ணி வந்து ரத்தம். ஏன்னா அவங்க உயிரை பணையம் வச்சு அந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த தண்ணியை குடிக்கிற அருகதை எனக்கு இல்லைங்கிற தாவிதாங்க. அதான் இங்க முக்கியமான வசனமே அந்த அந்த கதையில. என்னாக்க, அவங்க உயிரை பணம் வச்சு பிலஸ்தீர்களை கடந்து ரகசியமா போய் ராவோடு ராவா போய் அந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க போற வழியில செத்து போயிருக்கலாம், ரத்தம் சிந்தியிருக்கலாம். ரத்தம் சிந்தி உயிரை பணயம் வைத்து அந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட தண்ணி வந்து தண்ணி கிடையாது, அது ரத்தம். அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள வல்லமை உள்ளவர் நம்முடைய பிதா மட்டும்தான் சொல்லிட்டு அவர் கீழே
1: ஊத்திட்டாரு. ரஜினி,
2: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள், நன்றாக கற்றுக்கொண்டோம் பாஸ்டர் வெங்கட். Thank you, God bless you.
0: Thank you, ma'am. Thank you very much. God bless you. Bye-bye.
2: அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராதநாயத்தை அழைக்க போகிறோம். அவர் களையத்தில் இருந்தார், அவர் வந்து அடுத்த வார்த்தையை கொடுப்பார். பாஸ்டர் ஆண்டன் ராதநாயம்.
3: ஓ, பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரேஸ் தி லார்ட் நேயர்களே,
2: பிரேஸ் தி லார்ட். வாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். 200 நாடுகளும் நிற்கிறார்கள் கேட்பதற்கு. பாருங்கள், நாங்களும் அவளோட நிற்போம், நிற்கிறோம் உங்க வார்த்தையை கேட்பதற்கு. God bless you.
4: God bless you. நாங்கள் இன்றைக்கு முகாந்திரம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளை பகைப்பார்கள். தானியேலை முகம் காரணம் இல்லாமல் பகைத்தார்கள். இயேசுவை காரணமே இல்லாமல் சிலுவையில கொன்றார்கள். இப்படியாக முகாந்திரம் இல்லாமல் உலக மக்கள், பிசாசின் பிடியில் அகப்பட்ட மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு செய்வார்கள். ஆனாலும் எங்களுடைய தேவனுங்களுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் ஒரு இயக்கத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, தானியேலை முகாந்திரம் இல்லாமல் அவர்கள் குற்றம் பிடித்தார்கள். அதே போல இயேசுவையும் ஒரு முகாந்திரமும் இல்லாமல், ஒரு காரணமும் இல்லாமல் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அப்படியே கிறிஸ்தவர்களுக்கும் செய்வார்கள். ஆனாலும் யோபு அப்படி உத்தமத்தில இருந்தானோ, தானியேல் அப்படி உத்தமத்தில இருந்தார், அதே போல நாங்கள் இந்த கடைசி காலத்துல உத்தமமா இருந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீர்கள். துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் தானியேல் 3:3 பார்க்கும் பொழுது, தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பர்கள் ராஜா தானியேல் இப்படியாக அவர்களை அந்த ராஜ்யத்துல வளர்த்து ராஜாவுக்கு முன்பாக நின்று தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருக்கிறத நிமித்தம் அவனை உயர்ந்த அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பர்கள் பொறாமல்

കൊണ്ട് മറ്റവരുടെ ഒരു കേന്ദ്രമാക്കി അടുത്ത വസനത്തിൽ വാങ്ങുമ്പോഴത് താനിയെ 6:4 പ്രധാനികളും ദേശാധിപതികളും രാജ്യത്തിന് വിസാരിപ്പിലെ താനിയയിലെ കുറ്റപ്പെടുത്തുംപടി മുഖാന്തരം തേടിനാളുകൾ. ആനാലും ഒരു മുഖാന്തരത്തെയും കുറ്റത്തെയും കണ്ടുപിടിക്ക അവളാൽ കൂടാതിരുന്നത്. അവൻ ഉണ്മയുള്ളവനായിരുന്നപടിയാൽ അവൻ മേൽ സുമത്ത യാതൊരു കുറ്റമും കുറവും കാണപ്പെടലില്ല. ഇപ്പടിയാകത്താൻ താനിയെ ദേവനിക്ക് പ്രിയമാകെ എപ്പോഴും ജപം പടുകിറവനാക വാഴ്ന്നാണ്. പാരങ്ങൾ അവർകൾ അപ്പോഴത്തെ அந்த മനുഷ്യർ നാം இந்த താനിയേലെ அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் மாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் மாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பாருங்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமாக மற்ற மக்களால குற்றம் பிடிக்க முடியாத அளவுக்கு கிறிஸ்தவர்கள் நாங்கள் தானியலை போல வாழ வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும், யோபுவை போல வாழ வேண்டும். பாருங்கள், அவர்களிடத்துல எந்த குற்றத்தையும் இந்த குற்றம் சுமத்துகிறவர்களால கண்டுபிடிக்கப்பட முடியாதிருந்தது. இப்படியாக அந்த மனிதர்கள் அவனோடு கூட இருந்த பொறாமை பிடித்த மனிதர்கள் தானியல் 6:6 அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி இப்படியாக ராஜாவை வாழ்த்தி ஒரு சட்டத்தை கொண்டு வரும்படியாக ராஜாவுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். பார்கள், இப்படியாக ராஜா அந்த சட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். பாருங்கள், அவர்கள் கொடுத்த சட்டம் ஒவ்வொன்றாகிலும் 30 வரையில் தானியல் 6:7 பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றாகிலும் 30 வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினான் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீடு செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் அந்த கட்டளை இட்டு கையெழுத்து ராஜா கையெழுத்து வைத்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். இதே தானியல் அறிந்தவனாக இருந்தாலும் எங்களுடைய அந்த சிலையை வணங்க மாட்டேன் என்ற ஒரு உறுதியோடு பாருங்கள் நிற்கிற ஆராதனை தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத ஆராதனையாக இருக்கிறது. இப்படியான ஒரு விக்கிரகத்தை ராஜாவினுடைய உருவத்திலே இருக்கிற விக்கிரகத்தை நான் வணங்க மாட்டேன் உறுதியோடு இருக்கிறான். பாருங்கள், தானியோலோ என்றான் 6:10 தானியோ தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். பாருங்கள், அவன் பப்பிளிக்காக என்னுடைய தேவன் உயிருள்ள தேவன் உண்மை உள்ள தேவன் அவரை விட வேறு தேவன் இல்லை என்ற வேதாகமத்தின் வசனத்தின்படி அவன் வாழ்ந்து அவர் தேவன் 3 விசேஷித்த ஆவியுடையவனாக இன்றைக்கு நாங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் போல மறுபடியும் பிறந்திருக்கிறவர்கள் போல அவர் இந்த விசேட ஆவியை பெற்று தேவனுக்கு உண்மையின் உத்தவமாக 3 ஜபம் பண்ணி தோத்திரம் பண்ணி முழங்கால் படி செய்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களுக்கு அவர்கள் சட்டத்தை போட்டு விட்டார்கள். அவன் செய்கிற அவனுடைய மெய்யான தேவனுக்கு அவன் செய்கிற காரியத்தை ராஜாவை வணங்கும்படியாக ராஜாவிடத்துல போய் ராஜா சிலையை வணங்கும்படியாக
அவர்கள் அந்த பொறாமை பிடித்தவர்கள் செய்தார்கள். இப்படியாக தானியே தன்னுடைய மெய்யான தேவனுக்கு ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தானியல் 6:11 அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியே தன் தேவனுக்கு முன்பாக ஜபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இப்படியாக பாருங்கள், இப்படியாக ராஜா பாருங்க, நாங்கள் தானியல் 6:12 ராஜாவுக்கு முன்பாக அந்த மக்கள், அந்த பொறாமை பிடித்த மக்கள் வந்து ராஜாவின் தாக்கீதை குறைத்து எந்த மனுஷனாகில 30 வரையிலும் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியனுக்கும் பெர்ஷியனுக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். பாருங்கள், இப்படியாக அவன் செய்கிற அந்த மெய்யான தேவனுக்கு ஜெபம் பண்ணுகிறதை குற்றமாக ஒரு ஒரு விக்கிரகத்தை ஆராதனை செய்யும்படியாக அந்த மெய்யான தானியலை தானியேல் எஸ்தர் இன்றைக்கு ஈரான் நகரத்தில பிறந்தவர்கள், ஈரான் தேசத்தில் அவர்களுடைய அவர்கள் பிறந்து அந்த தேசத்தில சாட்சியாக வாழ்ந்தவர்கள். பாருங்கள், இப்படியாக அந்த அந்த மனிதன் இப்படியாக குற்றத்தை ராஜாவிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள். இப்படியாக அவனை தானியேலை பிடித்து சிங்க குகைகளில போடுகிறார்கள். சிங்கத்தின் கோயில தானியாய் போடுகிறார்கள். இப்படி போடும் பொழுது பாருங்கள், ராஜா சிறைக்கு போட்ட பின்பு ராஜா அந்த இடத்துக்கு வருகிறார். தானியேல் 6:16 அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிப்பான் என்றான். பாருங்கள், ராஜா சொல்லுகிறான், அவன் ஒரு மெய்யான தேவனை அறியாத ராஜாவாக இருக்கிறான். ஆனா தானியேல் மெய்யான தேவனை நோக்கி விண்ணப்பப்படுகிறான். ஆனாலும் அந்த அறியாத மனிதன் சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். பாருங்கள், இப்படியாக அவனை அந்த சிங்க குகையில போட்டதையும் காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். பாருங்கள், அவன் தானியேலை பார்ப்பதற்காக, தானியலுக்கு என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக அவன் துக்கத்தோடு அன்று இரவு முழுக்க துக்கமாக அதிகாலையில போகிறான். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேட்டு செய்ததில்லை என்றான். பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு உண்மையாக நடக்கும் பொழுது, உத்தமமாக இருக்கும் பொழுது, தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி அந்த மெய்யான உயிருள்ள உண்மையுள்ள தேவனுக்கு நாங்கள் உண்மையாக உத்தமமாக இருக்கும் பொழுது எந்த ஆபத்தில இருந்தும் அவர் எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இப்படியாக சிங்கத்தை படைத்தவர் சிங்கங்களின் வாயை, மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் எங்களுடைய தேவன். பாருங்கள், தானியேலை அவர்கள் சிங்க கோயில போட்ட பொழுது அந்த வாயை, சிங்கத்தை உருவாக்கினவரை தான், சிங்கத்தை படைத்தவரை தான், மனிதரை படைத்தவரை தான் நாங்கள் மெய்யான தேவனாக நாங்கள் வணங்குகிறோம். சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், மிருகங்கள், பறவைகள்
இல்லாவற்றை அடைத்த தேவன், அந்த தேவன் எங்களுடைய ஆபத்தில் நாங்கள் உண்மையாக அவருடைய கட்டளைகளை கீழ்படிக்கும் பொழுது அந்த சிங்கத்தின் வாயை கட்ட வல்லவராக இருக்கலாம். பாருங்கள், செங்கடல் இரண்டாக பிரித்து பாதை உருவாக்கிற தேவன் யோர்தான் நதியை பின்னிட வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்ற தேவன், அந்த ஓ முடியாத எரிகோ கோட்டையை அவர் வெளுத்தி துதியினால வெளுத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கான பாலம் தேனுமிடுகிற கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த தேவன் தான் எங்களுடையது. இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் அன்றைக்கு நிழலான கானான் தேசத்துக்கு அவர் போனார்கள். நாங்கள் போற தேசம் நிஜமான கானான் தேசம். அதற்கு அவர் எல்லாரையும் அழைக்கிறார். நீங்க மதங்கள் பாருங்கள், இந்த மதத்தில் உள்ள ராஜா இப்படியாக அவன் அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தானியேலை காப்பாகின தேவன் பாருங்கள். அப்பொழுது தானியேல் 6:23 அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பாருங்க, அவர்களுடைய மெய்யான தேவன் மிருகங்களை பேச வைக்கிற தேவன், மிருகங்களின் வாயை கட்டுகிற தேவன், தீமை வராதபடி பாதுகாப்பு தருகிற தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற மெய்யான தேவன். பாருங்கள், இப்படியாக தானியேல் 6:24 தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். பாருங்கள், தானியேல் சிறையில அந்த சிங்கக்குயில போட்ட மனிதர்களை கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரு முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் இலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பாருங்கள், இவர்கள் எல்லாரும் அந்த மெய்யான தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டவர்கள். மெய்யான தேவனுடைய மதங்களுக்கு விரோதமாக மதங்களுக்குள்ள செயற்பட்டவர்கள். பாருங்கள், சிலையை வணங்கும்படியாக அந்த மனிதர்கள் இருந்தார்கள். இப்படியாக தவறான ஒரு வணக்கத்துக்கூடாக அவர்கள் நடந்து சென்றதன் நிமித்தம் அந்த ராஜா ரட்சிக்கப்பட்டார். பாருங்கள், அந்த ராஜா அதன் பின்பாக தானியேல் 6:25 பின்பு ராஜாவாகிய தரியு தேசமங்கம் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. சமாதானத்தை தருகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய மெய்யான தேவன். என் சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இப்படியாக அந்த ராஜா கட்டளை போடுகிறான். 6:26 ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று இன்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் இருக்கும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தானியேலின் தேவன். ஈரானில இருந்த ஈரான் தேவன், ஈரானில இருந்த அந்த மெய்யான தேவன். பாருங்கள், அதன் பின்பாக கிறிஸ்தவங்கள் அகற்றப்பட்டு அந்த தேசத்துல இஸ்லாம் வந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தானியேலுடையவும் எஸ்தருடைய ஜபமும் இன்றைக்கு அந்த தேசத்தில் அநேக கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவத்தை தேடுகிற மக்களை அந்த தேசத்தில உருவாக்கி வைத்திருக்கிறது. பாருங்கள், அவர்கள் மத சட்டங்களை போட்டார்கள். ஆனால் அந்த தானியேலின் ஜபம், எஸ்தரின் ஜபம் இன்றைக்கும் அந்த தேசத்துல பல மக்கள் இன்றைக்கு பல விதமான மொஸ்குகள் எல்லாம் மூடப்பட்டு இயேசுவை தேடுகிற ஜனங்களை அதிகரித்து வைத்திருக்கிறது. பாருங்கள், அந்த தேசத்துல இயேசு உயிரோடு அந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு அவர்
தன்னுடைய சரீரத்தோடு பல மக்கள் அவருக்கு அவருக்கு நேரடியாக அவர்களை பார்த்தார்கள். உயிரோடு இருக்கிற இயேசுவை அவர்கள் பார்த்து பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் கூகுள்ல போய் ஈரானில் ஜீசஸ் அப்பியரன்ஸ் என்று அடித்தீர்களாக இருந்தால், இயேசு அவர்கள் பல இடங்களில் இயேசு அவர்களுக்கு தரிசனமாக நித்திரை தரிசனமாக சொற்பனமாக அவர்களுக்கு காண்பித்து, நான் தான் உயிருள்ள தெய்வம், அந்த தன்னுடைய மெய்யான தெய்வத்தை அவர்கள் இயேசு வெளிப்படுத்துறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்கள் தானியேல் எழுதுகிறான், தானியேல் 6:27, தானியேலை சிங்கங்களின் கையை தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும். பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். பாருங்கள், இப்படியாக தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இப்படியாக அந்த தானியேல் அந்த ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்பதை பாருங்கள். ஒரு மதத்திலே இருக்கிற மக்கள் தானியேலுக்கு எதிராக பொறாமை கொண்டு எழும்பின பொழுதிலும், ஆனால் அந்த மெய்யான தேவன் சிங்கங்களில் மெய்யான தேவன் அந்த சிங்கங்களின் வாயை கட்டி அந்த ராஜாவுக்கு அவருடைய மனதை மாற்றினான். பாருங்கள், இந்த பிரதேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் தானியேலின் தேவனைத்தான், தேவன் தான் ரட்சிக்கிறவர், நித்திய காலமாக தானியேலின் சிங்கங்களுக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். பன்னெண்டு மனித தெய்வங்களை இந்த மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால், யாரும் ரட்சிக்க முடியாது, யாரும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய முடியாது, இந்த வீணான தேவர்களுக்கு மழை வரிசிக்க தன்மை உண்டோ என்று பாருங்கள். எரேமியா 14:22 சொல்லப்படுகிறது. ஆமோஸ் 4:13 காற்றை படைத்தவர், மலைகளை உருவாக்கிறவர், இந்த சண்ட சராசரங்களையும் படைத்த அந்த தேவனிடத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். யாரையும் புறம்பு எதல்லாத தேவன் தான் எங்களுடைய தேவன். ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதன். தூதர்களை அவர் தேவன் ஸ்பிரிட்டாக படைத்தார், ஆவியாக படைத்தார். எங்களை அவர் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைத்தார். எங்களுடைய ஆவி ஆத்துமா பாருங்கள், இந்த பாவம் செய்ததன் பின்பாக இந்த சரீரம் வந்தது. நாங்கள் மறித்து உயிர்த்தெழும் பொழுது எங்களுடைய மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் இயேசுடைய சரீரம் உங்களுக்கு வருகிறது. நாங்கள் இயேசுவை போல இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வை இயேசு எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். யோவான் 15:23 சொல்லுகிறது, என்ன இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். பாருங்கள், தேவன் குமாரனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். பல இடங்களில இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று பாருங்கள். பல இடங்களில வானத்தில இருந்து சத்தம் கேட்டது என் அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பேதுரு மறுரூபமாகும் பொழுது பேதுரு யாக்கோபு யோவானோடு இயேசு மறுரூபமலை கழித்து தந்து மறுரூபமாகும் பொழுது இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இப்படியாக பல இடங்களில நேச குமாரனாக அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களை நேச குமாரனாக இன்றைக்கு எங்களை ஏற்றிருக்கிறார். மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அவருடைய நேச குமாரனாக மாற்றியிருக்கிறார். அவர் என்னை பாய்க்கிறவர், என் பிதாவை பாய்க்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரிகைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதே இருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டு பகைத்து இருக்கிறார்கள்.
முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். பாருங்கள், இயேசு சகல மக்களுக்கு அவரிடத்துல வந்து எல்லாரும் நன்மைகளைத்தான் பெற்று சொன்னார். ஒரு தீமை கூட செய்யாத இயேசு முகாந்திரம் இல்லாமல் அந்த மக்கள், பிசாசனுடைய பிடியில பிடிக்கப்பட்ட மக்கள், அதிகாரிகள் எல்லாரும் இயேசுவை பகைத்தார்கள். நாங்கள் மத்திய 15:25 ஒரு காரணமே இல்லாமல் இயேசுவை பகைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கிய நிறைவேறும்படி இப்படி ஆயிட்டு. பாருங்கள், வேதாகமத்தில பழைய ஏற்பாட்டில எழுதின காரியங்கள் அப்படியே அவரை 33.5 வயதுல மடிப்பார். அவர் மனுக்குலத்திற்காக அந்த சிலுவையில இரத்தத்தை சிந்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் பிசாசுக்கு கீழ்படிந்த மனிதர்கள், பிசாசினால் பிடிபட்ட அரசு அதிகாரிகள் அவர்களை பகைப்பார்கள். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இன்றைக்கு நாங்கள் அந்த தேற்றரவாளரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த சதவீத சங்கம் ரேடியோவை கேட்கிறவர்கள், இந்த ஊழியம் செய்கிறவர்கள் அனைவரும் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். பாருங்கள், முதல் தாயின் வயிற்றில பாவ உணர்வோடு பிறக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உள்ள பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, எங்களுடைய மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாக அவர் எங்களை மாற்றியிருக்கிறார். இப்படியாக நாங்கள் சாட்சியராயிருக்கிறோம். 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை, பரலோக வாழ்வை அவர் தந்திருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 17:11 நீங்கள் பார்க்கும் பொழுது தேசாதிபதி இடத்துல இயேசுவை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். தேசாதிபதி பிலாத்து இவரிடத்தில் நாம் ஒரு குற்றத்தை காணவில்லை. அவர்கள் குற்ற முகாந்திரம் தேடுகிறார்கள். எப்படி இவரை ஒரு குற்றப்படுத்தி, தானியலை குற்றப்படுத்தி அவனை சிங்க கோயில் போட்டதோல இயேசு எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும். குற்றம் தேடி அந்த பிலாத்து ஒரு குற்றத்தை காணவில்லை. பாருங்கள், 21:11 இருந்து பார்க்கும் பொழுது, 12 பிரதான ஆசாரியர் மூப்பர் அவர் பேர் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்கள், நீ அவைகளை கேட்கவில்லையா? அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. இப்படியாக யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். 27:15 காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாக இருக்கிறது. இப்படியாக 27:17 அவர்கள் பொறாமையினால இயேசு, பாருங்கள், ஒரு பாவம் கூட செய்யாத இயேசுவே அவர்கள் பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் இப்படியாக அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையா கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையா, இயேசுவையா என்று கேட்கிறார்கள். பாருங்கள், ஒரு குற்றம் செய்து சிலுவையில் அறையப்பட்ட மனிதனை விட்டு ஒரு பாவமும் கூட செய்யாத நன்மையை மட்டும் செய்த இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். உங்களுக்காக, எனக்காக அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களை நீதிமானாக மாற்றுவதற்காக அவர் மரிக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக 27:20 பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். இப்படியாக பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை சிலுவையில அறைந்தார்கள். இப்படியாக பாருங்கள், 27:24 பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய நித்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான்.
வாருங்கள், அடுத்த 21:25 அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பள் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக சொன்னிக்கு சில காரியங்கள் நடக்கிறது. அந்த இரத்தப்பள்ளி பாருங்கள், அப்படியாக அந்த யூத ஜனங்கள் பல காலங்களாக அந்த கிட்லர் காலம் தொடக்கம் பலவிதமான இரத்தப்பள்ளிகளை அவர்கள் பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். இப்படியாக பாருங்கள், அவர்கள் அந்த தங்களுடைய ஜெனரேஷனுக்கு அந்த பாவத்தை சுமந்து கொண்டார்கள். ஆனாலும் இயேசு அவர்கள் மேலும் இரக்கம் வைத்து ஒரு நாள் அவர்களையும் ரட்சிப்புகளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இதற்காகத்தான் இயேசு ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மனுக்குலத்தின் மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய மனுக்குலத்தின் அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல் வந்தது. இயேசுடைய தள்ளும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உங்களுடைய நோய்கள் குணமாக வேண்டுமாக இருந்தால் மற்றவர்களை மன்னித்து விட வேண்டும். இயேசுடைய தழும்புகளை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். இப்படியாக அவருடைய அவரை நொறுக்கினார் தேவன். அவர் அவருடைய ஆத்ம நீதி அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருத்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். யார் யார் இன்றைக்கு நீங்கள் இயேசுவிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறீர்களோ, இலவசமாக எங்களை நீதிமானாக்கி அவர் அத்தனை பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

பில நற்றவன் யாராயிருந்தாலும் உதவி செய்வது லேசான காரியம், உமக்கு அது லேசான காரியம். மண்ணை

0: ஆண்டவரே, வினேதத்திலே ஒவ்வொரு மக்களையும் அபிஷேகத்தினால் நிரம்புவது உமக்கு லேசான காரியம். அப்பந்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? அல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை அறிந்திருக்கும் பொழுது, பாவமில்லாத இயேசு எங்களுக்காக பாவமானீர், சாபமில்லாத இயேசு எங்களுக்காக சாபமானீர். ஆண்டவரே, எங்களை நீதிமான்வதற்காக, எங்களை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறதற்காக ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக ஒரு பாவமே செய்யாத இயேசு பாவமானீர், ஒரு சாபம் கூட செய்யாத நீர் சாபமானீர். எங்களை நீதிமானா மாற்றுவதற்காக, எங்களை பரலோ அபிஷேகத்தை ஊற்றுவதிலே சான காரியம். பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்புவது உமக்கு லேசான காரியம். உண்மையோடும் ஆவியோடும் தொடர்ந்து கொள்கிறோம். துக்கங்களை சுமந்து கொண்டீர், நோய்களை சுமந்து கொண்டீர், கவலைகள் கண்ணீர்கள் எங்களுடைய அத்தனை அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டீர். கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தவர். இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்பி பரவசப்படுத்துவதற்காக நன்றி. இனி ஒரு நாள் இல்லை, இன்று நாளே ரட்சணிய நாள். இன்று நீரே ரட்சிக்கப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று ஒவ்வொருவரும் விசுவாசிக்கத்தக்க உணர்வை கொண்டும், நீர் மறித்தீர், உயிர்த்தீர், மீண்டும் வருவீர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து ரட்சிப்பை பெற்று உம்முடைய பரலோக பிரஜைகளாக ஒருவரை உள்ளத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவன் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சாட்சிகளாக இருப்பது போல ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சிகளாக இருக்க, துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரியாம அந்த அன்பை எங்களுக்கு தந்தங்களை நடத்துகிற கிருபைக்காக மக்களே, தானியேலே உத்தமத்தை கண்டீரே, யோசேப்பில உத்தமத்தை கண்டீரே, இப்படியாக நீர் உத்தமமாக வாழ்ந்தீரே, ஆபிரகாமின் உத்தமத்தை போல எங்களை உத்தமர்களாக மாற்றி உம்முடைய வழியில் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க இந்த கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்யும். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறீர்கள். இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். கடைசி காலத்தில் உள்ள நாட்களில் எங்களை ஓட்டத்தை ஓடி முடிக்க அவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. நீ நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். கூட அந்த சிங்கக்கூட்டிலே இருந்து தானியலே இந்த மாதிரி கத்தர் அவரோட தூதர்களை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை மூடினது அது நன்றாக உரைத்தீர்கள். அதிலிருந்து வந்த பலனை காண்பித்தீர்கள். அதில் நாங்கள் நன்றாக கற்றுக்கொள்ள கூடிய ஒரு ஒரு விஷயம் கத்தரோட வார்த்தையிலிருந்து அந்த விஷயத்தை நீங்கள் காட்டினீர்கள். அத்துடன் மற்ற எல்லா மாதிரி வார்த்தைகளும் கத்திரத்தான் அது நடைபெறுகிறது, அவரோட வார்த்தையினாலதான் அது நடைபெறுகிறது என்று சொல்லி சுட்டி காட்டி எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ வார்த்தையின் மூலமாக நீங்கள் எடுத்து காட்டினீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர். அதே அந்த பலனை எத்தனையோ பேர் கேட்டு ரட்சிப்புக்குள் கூட வந்திருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.
0: காட் பிளெஸ் யூ, கண்டினியூ, காட் பிளெஸ் யூ நேயர்களே. ஆமென்,
2: ஆமென். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை சிஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே அவருடைய பிரசன்னத்தினாலே தொடக்கம் முதல் முடியும் வரை நன்றாக நடத்தினீர்கள். அதுக்காக நன்றி சொல்கிறேன். அது மட்டுமில்லை, இன்றைய நாளிலே துதித்து ஆராதித்து பாடு பாடி வேதத்தியானம் எடுத்த பிள்ளைகள் வார்த்தை கொடுத்தக்கூடிய அனைவரும் தேவன் அவருடையும் ஆசிரியப்பாராக. இந்த முடிவு ஜெபத்தேடுங்கம்மா.
1: ஆமேன், ஆமேன். Thank you, thank you, thank you, Lord, for being so present, Lord. So, so present, Lord, with your very presence. Lord, it is nothing but the work of your Holy Spirit that we will never, never ignore. We will never, Lord Jesus, look away from it. We bring forth all honor and glory to you, Lord. This is your work. This is your kingdom work through which, Lord, you have chosen us, Lord. The kingdom people, Lord, to come and bring forth what belongs to you, Lord, rightfully, that we, Lord, carefully bring forth all honor and glory to you because of that, because that is how you perform your will and your work, Lord, to come through your people that you have set aside, Lord, set apart, Lord, from this very teamwork that we have, Lord, brought in together, from Lord Brother Mahindran to Brother Leslie and Sister Rita and all the handmaidens of the Lord and all the pastors that came along from right from the beginning, Lord, Father, Lord, even as I even hosted it today, Lord Jesus, with your help and your grace and how you came through with the power of your Holy Spirit, Lord. Even, Lord, a mighty word of encouragement that came to me, Lord, through the word that you gave me. And it has been, Lord, burning within my heart for the last 2 days regarding, Lord, the household of Sister Subha, that I had to share what you gave to me, Lord, as a word of God, as the word of how you would, Lord, emanate, Lord Jesus, into that very household through obedience and the power that is, Lord, already present and working, Lord. And thank you for that miraculous intervention that is going to come out as a powerful victory, a powerful testimony, Lord, that is going to come through. And I thank you for that, Lord. At this time, Lord, even as we went in, Lord, into the program, we thank you, Lord, for Sister Grace's devotional and also the way she has been leading, Lord Jesus, all the time coming prepared, Lord, with worship and adoration, Lord, for you. And we thank you for her call and her ministry as well. And Lord, all that she has, Lord, brought forth to bless, Lord Jesus, many that have been listening and been blessed by it. And also thank you for Sister Dolly who came and also, Lord, worshipped and praised Lord Jesus and praised her and also prayed for the workers, Lord, that is so essential before they come to share, Lord, to stand in gap and pray for all of them, Lord, with your anointing, power of the Holy Spirit to rest upon them. And the hearers, Lord, also following that to be able to, Lord, come and listen and bear fruit and be hearers and doers of the word, Lord, that it will have its power and its work, Lord, to come through their lives and do the work of Calvary upon them and bring them much of your salvation and healing upon their bodies. And we thank you, Lord. And Brother Mahindran, Lord, Lord, alongside, Lord, as you had already prodded into my heart and my spirit, Lord, that he should partake, Lord, in the praying and the worship, Lord. He came, Lord Jesus, so faithfully, Lord, and worshipped you and thanked you and praised you and, Lord, brought forth, Lord, a time of devotion to you, Lord. So we thank you, Lord Jesus, for his service and his time and dedication, that you would always honor him, Lord, for that and set aside, set apart for that very purpose, Lord, that he spent so much time in your presence, so much time in dedicating his time, Lord, making all the calls, making the coordination of the people right from the days he gets into the days for the meetings, Lord, on Saturday and Sunday that has been done by Brother Leslie, Lord, and they work together in coordination, Lord, with these programs. So we thank you, Lord. Thank you, thank you, thank you, Master. Even as Brother Leslie also, Lord, has been given the burden for the weekend meetings, has turned out to have turned out to be such a blessing, Lord, into the nations of the world. I always, Lord, see it in my spirit, Lord, how much of a blessing that has turned it out to be Saturday to Sunday, Lord, as many that are at home between the nations of the world could come and now, Lord, participate in it and be blessed by it, Lord, because of not only, Lord, a Saturday, which is a Sunday for a weekend service for them, and also Monday morning in other countries, as long as Sunday in our own country, Lord, of North American continent, and maybe some of the other parts of the world. So, Lord, I thank you, Master. Lord, I thank you for the time and dedication and service, how you come through your spirit, Lord, enlightening and enlarging the borders through this. The 97 stations, Lord, is not a light thing, Lord. It's a glorious thing that you have provided, Lord, that these 97 stations would reap the same blessings as, Lord, they are participating, just like we do, Lord, from Sangamam Radio Gospel, Lord, that comes from, Lord, our own Canada, Lord Jesus, coming from Toronto, Canada, that we would reap the blessing through it also, Lord. Not only as a network, but as a land that goes out of our land for the word, the living God, and the praises to our living God. And we thank you for that, Lord. And same with the 97 radio stations would do the same with their own countries, I pray, in Jesus' name. Also, thank you, Lord, for Sister Rita also, who does all the side work she does with the household work, like all the other women of God that are coming to participating, Lord. We thank you, Lord, for that, Lord, in the name of Jesus. And give her the strength and the stamina and all the wisdom, knowledge and understanding. I pray, Lord, even as she gives her times and service, Lord, accordingly, be with her leader and guider and protector as well, Father, with their family. And I thank you, Lord, for all that is said and done. It's for your honor and for your glory's sake, I pray. And I thank you, Lord, for the Sister Brinda who came and gave the word, Lord, and also joined us, Lord, with the worship time, Lord, Parvathin mele erukum time, Lord, that you gave also for her the heart to come and join and feel the burden to pray, Lord, also especially for Sister Subha's husband as well, with a burden how she prayed, Lord. We thank you, Lord, for that prayer that you heard it, Lord. We are going to see the fruit of many have been standing in the gap and praying, Lord. And we are going to see, Lord, such a wonderful way you are going to come through, Lord. It is a purpose and a power that is going to show forth, Lord, that you are going to turn it out to be a marvelous testimony through this, Lord. Thank you, thank you. I see that hand of God is already at work. And he is moving, he is working, and it's going to come through in a mighty way with this powerful testimony out of it in Jesus' name. Also, thank you, Lord, for Sister Subha, as we remember her, for much of your strength, much of your power, much of your glory resting upon her with your anointing, Lord. I pray, Lord, that she will not be downcasted by any means. Encourage her soul, encourage her, Lord, into her heart, Lord, with your power, Lord. She's a woman of God. Protect her mind, body, soul, and spirit, and give her the strength to bear everything through your grace, Lord. You will sustain her, Lord, and keep her with her household and her children, Lord, together, Lord. That the children also, Lord Jesus, be, Lord, sustained by your grace at this time, Lord. Thank you, Lord, for your ministry of the Holy Spirit upon them and their protection in that household, I pray. In Jesus' name, amen and amen. And also, Lord, I thank you for Pastor Venkat and Pastor Anton Rasanayam, Lord, for their word as well, Father, for the beautiful way in which they come and share the word. It's all for the ministry of the gospel, Lord, to go through, Lord. Each of them receiving it accordingly, Lord, with powerful words, powerful word of the living God coming through. It has been such a blessing for us. How much do we see that in people's lives, Lord, as they divide the word and share it, Lord, as the word of God goes through the anointing power to rest upon them, bring them salvation, bring them healing, bring them all that it does, Lord. Only your power of the word can do it, Lord. So we thank you for each of their messages. Bless them, Lord, accordingly, Father, upon Pastor Venkat and his family, Pastor Anton Rasanayam with his call, and the way they serve you and love you. And Lord, we thank you for their dedication and service with Sangam Radio Gospel Network, with Nithya Balicham and Bharti and Balicham. They come in and share with us. In Jesus' name I pray. Amen and amen.
3: எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட வருகின்ற புதிய மாதத்திலே கூட எங்களை நீர் ஆசீர்வதித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழிநடத்த முடியாத ஒப்பு கொடுக்கிறோம். வருடம் முழுவதுமாய் தேவனுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியால் முற்றிலுமாய் தாழ்த்தி அது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வேலையிலே கூட நாங்கள் ஒரு மனத்தோடு வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் ஒரே மனதோடு கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே வாலிப ஆண் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாலிப ஆண் பெண்களின் வாழ்விலே ஆண்டவரே நீங்க அற்புதத்தை அடையாளங்களை செய்யுங்கப்பா. அவர்கள் வாழ்வாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் செய்கிறதான வேலைகள், படிக்கிறதான படிப்புகள், வாழ்கிறதான திருமண வாழ்க்கையில கூட ஆண்டவரே அவர்கள் உத்தமத்தோடு வாழ்ந்திருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சோத்திரம். இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்திலே குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா குடும்பத்தில் உள்ள வாலிப ஆண் பெண்களை கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களையுமாய் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. தேசங்களுக்கும் சபைகளுக்கும் சமுதாயத்துக்கும் அவர்கள் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த வாலிப ஆண் பெண்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்க அவர்களுக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை நீங்க கட்டளிடுங்க தகப்பனே. அவ்விசுவாசமாய் வாழ்ந்திராதபடி அவர்கள் வாயின் வார்த்தைகளின்படி அவர்கள் போய்விடாதபடிக்கு வாயில இருக்கிற வார்த்தையின்படி அவர்களை எல்லோரையுமா ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நாவின் வார்த்தையினாலே கர்த்தாவே அவர்கள் சோர்ந்து போய்விடாத படிக்கிற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெரிய பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அவர்கள் உம்முடைய வேத வார்த்தைகளை படித்து வேதத்திலே வல்லவர்கள் ஆக கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா பாவங்களுக்கும் விலகி ஓடின யோசேப்பை போல ஆண்டவரே எல்லா விதமான பாவங்களுக்கு அவர்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்க தியானிக்க அதனை இருதயத்திலே வைத்து கொண்டு அவைகளின் படி நடந்து அவைகளை மற்றவர்களுக்கு போதிக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஞானத்தினாலும் அப்பா அபிஷேகத்தினாலும் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட வழி தவறி போகிறவர்களுக்கு கூட அவர்கள் நல்ல உபதேசங்களை சொல்லி இந்த சிறு வயதில் இருந்து இந்த வாலிப வயதிலிருந்தே அவர்கள் காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் உமக்கு செய்ய கர்த்தர் தாமே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய காரியங்களில் எல்லாம் பொறுப்பிடுங்க. சபைகளில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்கள் கூட ஆண்டவரே பவுமக்காய் எழும்பி பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற்று அவர்கள் அவர்களுடைய காரியங்களிலே பாப்பே முழுமையாய் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாத படிக்கு உற்சாகத்தின் ஆவினாலே நிரப்பி அவர்களை நல்ல பலத்தினாலே இடைக்கட்டி கர்த்தாவே காண்டாமிருகத்த பலன் கொடுத்து மான் கால்கள் போன்ற கால்களை கொடுத்து அவர்கள் வேலை செய்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் அப்பா சாட்சியின் பிள்ளைகளாய் நீ நிறுத்தி ஆசீர்வதிக்க முடியாது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் தான் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்காகவும் யாவரையும் கர்த்தர் அவர்களுக்கு முன்னாலே நீர் மடங்கடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகாத படிக்க அவர்கள் முன்னேற கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக எல்லா யுத்தங்களிலும் யுத்தம் செய்வார், அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி அவர்கள் இருதயத்திலே நீர் வைத்து வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாலிபர்களின் அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமா இருக்கிறது அப்பா. அப்படியாக அவர்களுடைய அலங்காரம் எல்லாம் பராக்கிரமத்திலே காட்டவும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே விசுவாசத்திலே வளர ஒவ்வொரு நாளும் அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து சாட்சியின் பிள்ளைகளாய் நிறுத்து ஆசீர்வதிக்கும்படி அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு விசை கூட சங்கம ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, இதே மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் யாவரையுமா ஆசீர்வதிங்கப்பா. மருமக பிள்ளைகளையும் இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படி அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்க. வருகிற 8ஆம் தேதி அப்பா அவர்கள் செய்கிறதான் இந்த புத்தகத்தை வெளியிடுகிற நாள்ல கர்த்தரோ கர்த்தரும் கிருபை நாளை மகளை முடிசூட்டி பாதுகாத்து கொண்டு மன விருப்பத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதித்து எல்லா காரியங்களையும் செவ்வன செய்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி போக்கையும் வரவையும் நீர் அமோகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே கூட கர்த்தாவே இறுதியாக ஜெபிக்க வருகிறதான் ஏமி மகளையும் ஜெபித்த யாவரையும் ஜெபிக்க வருகிற யாவரையுமா ஒரு வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்படியே நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கண மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்,
4: ஆமேன். எனக்கு சோத்திரம், நன்றி சிஸ்டர். கத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். ஏமி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆவியானவரே, இந்த நாளும் தகப்பனே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. வாலிபர்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் அவை கணக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. என்ற தகப்பனே உம்முடைய ஆவினால் நிரப்பிக்க தாவே ஆண்டவரே. ஒரு ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் கொண்டு எழும்பக்கூடிய ஒரு வாலிப ஜோதிகளாய் கத்தாவே வாலிப உலகமாய் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நேசிக்கிற நேசம் அவர்கள் மேல இறங்கட்டும் ஐயா. உம்மிலே நிலைத்திருக்க வேணும் ஆண்டவரே. கத்தாவே உம்முடைய வசனத்துக்கு ஐயா இந்த வாலிப பிள்ளைகள் முன்னுரிமை கொடுக்க கத்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ற கத்தரண்டு சொல்லி அவர்கள் ஆண்டவரே விசுவாசிக்க கத்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பாவத்திலே விளையாட பாடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் ஆண்டவரே, விக்கிற ஆதனைகள் கத்தாவே ஆண்டவரே, பாவத்தின் சிறையிலே வாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிறீரப்பா ஆண்டவரே. அவர்களை அந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. போத வஸ்துகளினாலும் ஆண்டவரே, பெற்றாரின் கவலைகளினாலும் ஆண்டவரே நிரம்புகிறது கத்தாவே. இவர்களுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள் கத்தாவே, இனிமாய் தகப்பனே குருட்டு தன்மையிலே நிற்கிறார்கள் கத்தாவே. அவர்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியலே ஆண்டவரே. அப்பா இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஐயா, ரட்சியும் கத்தாவே ஆண்டவரே. அவர்கள் வழிகளை அறிந்திருக்கிறீர், பாதைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய கரத்தில் எல்லா வாலிப ஜோதிகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கண்டத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகள், எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகள் எல்லாரையும் நீ நினைத்தள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், என்னுடைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமையும் உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
5: ஆமேன், ஆமே. நன்றி தாப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொதுமானவரே, எங்களுக்கு சோத்திரம். துதிக்கு பாத்திரரே, சோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாத இறுதி நாளையும் நாங்க காண வைத்த தயவுக்காய் எங்களுக்கு சோத்திரம். நாங்க நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் உங்களே சுத்த கிருபையப்பா. பாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சாதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, சாதரியுடைய பிரியான காரியங்களை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பயணம் பண்ணுகின்ற விமானம், வாகனங்கள், செல்லுகின்ற வாகனங்கள், தங்கி இருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் கூட இரத்த கோட்டைகளை நாங்கள் மூடி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பாத்து சாவ் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிறதான அந்த இந்தியா தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த இந்தியா தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதுல இல்ல அந்த தேசத்திலே இயேசப்பா எல்லா உறவுகளும் ரட்சிக்கப்பட வேணுமாய், வாலிப பிள்ளைகள் மனம் திரும்ப வேணுமாய், ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மக்கள் ஆண்டவரே இயேசப்பா அந்த இடத்திலே மனம் திரும்பி ஆண்டவரே அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண வேணுமாய், எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் சாதரி டாலிசிசருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஊழியத்திலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். ஆண்டவரே திரும்பமாக சிவப்பிலத்தோடு வீடு போய் சேர நீங்கள் உதவி செய்ய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தாப்பனே, அதே போல சாதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பா, குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி, தாயார் சிஷ்லி அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம், ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படவும் இன்னும்மாக அவளுடைய விருப்பங்கள் இருந்தே வாந்திகள் ஒவ்வொன்றிலும் நீங்க கூட இருந்து அவளை ஆளுகை செய்து நீங்க நடத்தவும் தேவசித்தம் அவளுடைய வாழ்க்கையிலே செய்யப்படவும் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பதகுணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள், அவருடைய ஊழிய காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் அந்த குடும்பத்தார் எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அந்த சந்ததியை காத்து கொள்ள வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே, அதே போல இயேசப்பா எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காய் உறவுகளுக்காய் எங்களுக்கு சோத்திரம். இந்த நாளும் சாதரி வினோவுக்காய் ஜசிமாவுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவுடைய அந்த திருமண காரியங்களை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வினோவுக்கும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நடத்த வேணுமா, அவருடைய இருவருடைய பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே சந்திக்கப்பட வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்னமாக ஜெசிமாவை நீங்கள் கூட இருந்து ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் வேலைக்கு செல்லுகின்ற நேரங்களிலும் பாதுகாக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக கத்தாவே இந்த இடத்திலும் பாசப்பாவில் சரணை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி. அவருடைய குடும்பத்தார் உறவுகள் சபை மக்கள் எல்லோரையும் தந்து ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அதே போல அப்பா அவங்களை கரம் கூட இருக்கட்டும். அன்பு இயேசப்பா இந்த நேரத்திலும் தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா, அந்த தாய்மாருடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் அந்த தாய்மாரை பின்பற்றி இயேசப்பா இந்த ஊழியங்களிலே இணைந்து வருங்காலத்திலே ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக அந்த பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே, சகோதரி ஆயிரினுக்காய் நன்றிய வாயிருக்கிற தேசத்துக்காய் சோத்திரம். அந்த தேசத்திலே அவட தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சாதரி ஆயிரினை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம். சாதரி சாந்தினியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சாந்தினியுடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சாந்தினியையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமா, இன்னும் இன்னும் உங்களுக்கு எலும்பை பிரகாசிக்க உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த மக ஆண்டவரே சௌதரி மேகலாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். மேகலாவையும் ஆசிர்வதித்து இந்த வானொலியிலே இணைத்த நோக்கத்தை சௌதரியுடைய வாழ்க்கையிலே நீங்க நிறைவேற்றி உங்களுடைய நாம ஒன்றையும் மகிமைப்படுத்த வேணுமா எங்களுடைய கரத்திலே படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தாப்பினே அதே போல ஆண்டவரே சாதன் வானரைய அவர்களை படைக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அவர் தரப்போன்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. சௌதரி வாணி வெங்கட்டுக்காய் சோத்திரம். அவாவையும் பொறுப்பேற்று நீங்கள் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மகாண்டவரே சௌதரியோடு உங்களை கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இந்த வேளையிலும் பாசாண்டன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் எல்லாவற்றுக்காய் நன்றி. சபை மக்களுக்காய் அவருடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சாதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதர் சுபாலங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்பேற்று நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களோ சுவையினங்களோ அணுகி விடாதபடிக்கு பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுபாவுடைய கணவரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்துக்காக ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தாப்பனே. சௌதரியமாக நித்திய வெளிச்ச நேரத்திலே வந்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை நடத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சங்கமம் வானொலி சாவகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் உங்களுடைய கரம் இவர்களோடு கூட இருந்து நடத்தி செல்ல வேணுமா ஜபிக்கிறோம். சபைக்கு செல்லுகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமாய். குடும்பத்தாரோடு ஆண்டவரே சுவாமி ஒன்று கூடுகின்ற நேரங்களிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே ஒரு வல்லமை உள்ள சாட்சியாய் நீங்க நிறுத்தி வைத்திருக்கிறதுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னமாக இந்த இடத்துல அநேக உறவுகள் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய பாதத்திலே நாங்கள் தந்து ஜபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியம் இன்னும் ஆண்டவரே பழகி பெருகி வரப்போன்ற மாதங்களிலும் ஆண்டவரே சுவாமி தேவசித்தம் போல இன்னமாக இந்த வானொலியிலே நீங்கள் புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்த்த வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து

கொள்ளுங்கள். அடுத்ததாக நாளைய நாளிலே எங்களுடன் சனிக்கிழமை காலை விஜயன் ஜோசப் என்பவர் இந்திய மண்ணிலிருந்து இணைந்து தனது ஜீவ சாட்சி எடுத்து வருகிறார். நாளைய நாளில் அபிஷேக ஆராதனையிலே நீங்கள் அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தொடர்புகள் எல்லாம் ஒழுங்கு கிரமமாக வர கத்திரதல் செய்யணும், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சுபாலங்கோக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கணவனார் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும், அதற்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் போது நேற்றைய நாளிலே ஒரு ஆக்சிடென்ட் பட்டார் திரும்பமாக, அந்த வகையிலே வீட்டிலேதான் ஆக்சிடென்ட், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில டெஸ்ட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், சுகமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அதற்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜெனட்டுடைய கனடா பிரயாணத்துக்காகவும் புக் ரிலீஸுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பலர் அந்த இடத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அனுகூலமாக அவருடைய போக்கிலும் வரத்தும் அந்த நடைபெறுகின்ற அந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த சனிக்கிழமையாக இருக்கிறது காலை வேளையிலே, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எங்களுடன் போல் சரண் அவர்கள் இணைகிறார் செய்தியோடு, அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அபிஷேக ஆராதனையில இணையுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இணையுங்கள். அதே வேளையில் நிறைய ஜெபங்களை எடுத்து வந்தது ஊழிய சௌரிய புஷ்பராஜ் அவர்களையும் ஆசீர்வதிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் அவர்கள் ஒரு நாளும் தொகுத்து வழங்குகிறார். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் புவிக்கிறோம். கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தருடைய நாம மகிமைக்காகவும். அதே வேளையிலே அவர் தனது சபையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ செய்திகளை எடுத்து வருகிறார். தமிழிலேயா ஜெர்மன் பாசையில் தெரியவில்லை, ஆனாலும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் அவருக்கு மென்மேலும் ஞானத்தை கூட்டி கொடுத்து அவரை கத்தர் உயர்த்தி வழி நடத்த வேண்டும். அதற்காகவும் அவர் அவருடைய உற்றார் உறவினர்கள் ரட்சிப்புக்காக அவர் விசேடமாக கனடாவுக்கு வருகிறார், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இணைந்து ஜெபித்த சௌரி அருந்ததி காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்தும் இணைந்தார்கள். அதே வேளையிலே சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ஸ் அவர்கள் மாலை வேளையிலே இரவு வேளையிலே பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்தார்கள். இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவுகிறோம். இணைந்து ஜெபித்த பாஸ்டர் ரஞ்சன் தாசநாயகம் அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு இணைய முடியாதவர்கள் சமர் காலங்களில் இணைய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சௌரி டோலி அவர்களை சுக பலனாக கத்தர் கூட்டி சேர்த்தார், கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். சௌரி ரொமானா கூட இணைந்து ஜபிக்க ஆயத்தமாக வருகிறார். சௌரி கவீந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்தார்கள், சென்று விட்டார்கள். ஆனாலும் மீதியான ஊழியர்கள் இணைய முடியாதவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்திலே சௌரி ஜெனட் அவர்கள் பிரயாணப்படுகின்ற பொழுது சௌரி டோலி அவர்களும் சௌரி அவாஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். ஆயத்தமாகுங்கள். இலங்கையிலிருந்து சௌரி அவாஸ் அவர்கள் இரண்டு நாள் நடத்துவார்கள், மூன்று நாள் சௌரி டோலி அவர்கள் நடத்துவார்கள். அவர் திரும்பமாக சௌரி ஜெனட் போய் சேரும் வரையும் கத்தர் வழி நடத்துவார்கள். கத்தரை கருத்திலே உங்களை ஒப்புக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் பிரசங்க படத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கத்தரை பாதுகாப்பின் கரம் ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபித்து ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி

0: ஜபங்களோடும் சிறமாக வாலிபர்களுக்குள்ளாகவும் ஜபங்களோடு வழி நடத்தினார்கள். கத்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து
1: நடத்துவாராக.
0: ஆமேன், ஆமேன். நாங்கள் இவற்றை பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம், மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். அவர்களும் அறிய வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம், நாடுகளின் சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாடுகளுக்கு ஜெபிக்கிறோம். இதை அறிந்து இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் சபையிலே என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனபடியால் போய் கையை கூப்பி கும்பிட்டு விட்டு வரவில்லை. அவர்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறார்கள், காலை மாலை இரவு அல்ல, இந்த நேரமும் கத்தரண்டை.

துவாராக உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாழ்வு உணவு உடைய இருக்க இருப்பிடத்தை தந்து கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபங்களை கத்தர் கேட்கிறார். ஆமேன். அது உதவி செய்வார். கேட்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: 2 சாமுவேல் 16 அதிகாரம். தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது, இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக் கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக் கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அக்கியனாகிய ஊசா என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது, ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ, உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன், இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன், அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா, உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு மாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும்.
1: எரேமியா 20 அதிகாரம். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனும் ஆகிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் நிசாபீப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைபிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை சொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்படக்கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போலிருந்து காலமே அலறுதலையும் மதியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் எந்தைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன. நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு.
0: ரோமர் 5 அதிகாரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு. ரோமர் 6 ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பள மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கும் காத்திருப்புகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தும் எண்ணியும் பார்த்திராத நன்மைகளை தந்தும் ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றவற்றில் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத இடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதித்து இருக்கின்றார். இது நாள் வரையில் இருந்த சிறையிருப்புகளில் இருந்து விடுதலை தருகின்றார். கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுகின்றார். புலம்பலாய் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 வாசிக்கையில் அங்கே ஈசாக்குக்கு எதிராக பெரும் பிரச்சனைகள் வந்தது. முப்பிலாக்கள் வெட்டிய துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள செல்லுகையில் ஈசாக்கிற்கு எதிராக விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். வெட்டுகிற துறவையெல்லாம் திரும்பவும் மூடி போட்டார்கள். ஈசாக்கு விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் பேரில் துறவுகளை மீண்டும் மீண்டும் தோண்டினான். தோண்டிய துறவிலெல்லாம் நீரூற்றை கண்டான். தன்னுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை, பெருக்கத்தை கண்டபடியினால் ஈசாக்கை எதிர்த்து ஆரவாரத்துடன் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறார்கள். பின்பு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறோம் என்று சமாதானம் பண்ணி கொண்டார்கள். இப்படியாக கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆரவாரங்களை அதட்டினார், சிறையிருப்புகளை திருப்பினார், விருத்தியடைய செய்தார் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில் சத்துருவானவன் தொடர்ந்து வந்து நீங்கள் போகிற வழிகளை எல்லாம் அடைத்து போட்டும் அடிக்கடி தூற்று போட்டும் எழுந்திருக்க முடியாமல் கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம் எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்தும் சத்தமிட்டும் வந்ததோ அவைகளையெல்லாம் அடக்கி போக பண்ணி உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்கின்றார். உங்களின் ஆரவார சிறையிருப்புகளிலிருந்து விடுவித்து ஆனந்த சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால் மனிதர்களினால் உங்களின் சமாதானம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றை இழந்து போய் கசப்பான அனுபவங்களுடன் விரக்தியோடு மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் உண்டு என்கிறார். இன்றைக்கு நீங்கள் எழுந்து போன யாவற்றையும் பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். இதனால் உங்களை பார்க்கின்ற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை தயவை எண்ணி ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆதியாகமம் 14:19. பிரியமானவர்களே, தசம பாகங்களினாலும் காணிக்கைகளினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் போது அவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாம் இருக பிடித்துக் கொள்கிறவர்களாக இல்லாமல் திறந்த கைகளும் தாராளமான இருதயமும் உடையவர்களாக இருப்போமாயின் நாம் கொடுத்ததினால் இழந்தவர்களாக அல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த கொள்கை எமது நேரம், பொருள், பணம், குடும்பம், உறவுகள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அனைத்துக்கும் பொருந்துகிறது. ஆபிரகாமை பாருங்கள். லோத்து அவனை விட வயதில் இளையவனாய் இருந்தும் ஆபிரகாம் தனக்காக முன்வராமல் லோத்திடம், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கின்றதல்லவா, உனக்கு விருப்பமானதை தேர்ந்து கொள் என்று தெரிவை கொடுத்தான். இதுவே சிறந்த கைகள், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை மற்றும் பிறரை ஆசீர்வதிக்கும் இருதயமாகும். நீங்களும் ஆபிரகாமை போல தேவனுடைய ராஜ்யத்திற்காக தாராள மனதோடு கொடுப்பவர்களாய் இருந்தால் உங்கள் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிவார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அதுபோல நாங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக கணக்கு பார்ப்பவர்களாக அல்லாமல் மனநிறைவோடும் சந்தோஷத்தோடும் கொடுப்பவர்களாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளெஸ் யூ.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் ஊழியர் புதிய வாக்குத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் நன்மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29 ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 Samuel 17:10. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தாவீதை தேவன் எவ்வளவாக நேசித்தார். தாவீதோடு கடைசி நாட்களிலே அவர் கூட இருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே செய்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் கூட இருந்து நடத்தி வந்த. ஆனால் இந்த 4:17 சொல்லப்படுகிற காரியம், தேவனுடைய வார்த்தை நாத்தான் மேலுக்கு நாத்தானுக்கு உண்டாகி அங்கே அவர் சொல்லுகிற காரியம் தாவீதை குறித்தும் தாவீதனுடைய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் அங்கே கற்களினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்வதில்லை என்பதை அங்கே நாத்தானுக்கு தெளிவாக இந்த நாட்களில் ஆண்டவர் பேசுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை, சொல்லிவிட்டு இந்த நாட்களில் கடைசியாக அங்கே தாவீதனுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த 10 சொல்லப்படுகிறது, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கடைசி நாட்களிலே தாவீதுடைய வயசான நாட்களிலே தேவன் இப்படியான ஒரு காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். நீ உன் பிதாக்களோடு பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்னும் உன் புத்திர ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று அங்கே இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே உறுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தாவீதினுடைய முடிவு காலத்தை குறித்து தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, தாவீதினுடைய சந்ததியை குறித்தும் இந்த நாட்களிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், தாவீதுக்கு தேவன் இந்த நாட்களிலே ஒரு வீட்டை கட்டுகிறார். ஆனால் அதே வழியிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தாவீதினுடைய சந்ததியிலே பிறந்த சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனம் என்று நிலைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் நம்மை கொண்டு இந்த நாட்களிலே சில காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களுக்கு தேவனோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் தரிசனங்களிலே தேவன் அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களிலே தருவார். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்திலே பாருங்கள், தாவீதுக்கு மட்டுமல்ல, தேவன் தாவீதினுடைய சந்ததிக்கும் சந்ததியை கொண்டு நான் என்ன செய்வேன் என்பதை குறித்தும் திட்டவட்டமாக தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருடைய வெளிப்பாடும் சத்தியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், தாவீதோடு அன்று தீர்க்கதரிசி மூலமாய் பேசின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த நாட்களை வாசம் செய்கிறார் என்பது நிமித்தம் தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களிலே இடப்படுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒரு பிள்ளை

வார்த்தைகளை சொல்லி இந்த நாட்களில் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்கு தத்துவங்களை விசுவாசியுங்கள். தேவன் உங்களோடும் பேசுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய காரியத்தை குறித்து என்னோடு பேசும் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவாக இந்த நாட்களில் பேசுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 29ஆம் தேதி, ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பு ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து தங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நிகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நாங்கள் விசுவாசிப்போம், கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருக்கிறது, தங்குவதாக. ஆமேன். ஆமேன். நம்முடைய நாளிலே 365 நாளில் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் 3-4 அதிகாரங்கள், ரோமர் 3-4 அதிகாரங்கள் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம், அத்தோடு தேவனுடன் ஒரு நிமிடம் என்று அந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய விரும்பினாலும் நீங்களும் எங்களுடன் தொடர்பு கொண்டு அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து நாங்கள் பதிவு செய்வோம். அதே வேளையிலே வானொலியிலே ஒளிபரப்பி ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் கூட மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஆக்கங்களை அனுப்பி தருவோம். அந்த வேளை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள், கற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையில இணைகிறோம். எங்களுடன் பாஸ்டர் நவோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். வாஞ்சியோடு இணைந்து ஊழியம் செய்கிற அவரை கர்த்தர் பல வருடங்களாக தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார், மேன்மேலும் உயர்த்தி வருகிறார். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சிகள், தேவைகள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். நீங்கள் கண்கூடாக காண முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். அவரையும்

0: மேலும் வசனகோமி லோகன் அவர்களை வரவேற்போம். சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார் அபிஷேக ஆராதனோடு. அவரிடம் படைப்போம், அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம்.
1: ஆமேன்.
0: இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தும்
1: இந்த வேளையிலே கூட நாங்கள் யாத்ராகமம் 23 அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் சத்ருக்களுக்கு சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் கானானியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்துக்கு முன்னின்று கானானியரையும் எபிசியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா ராஜா உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை பிரஸ்தாப பண்ணும் எந்த இடத்திலும் இருந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனே ராஜா, இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே காலதோறும் உடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் புதிய கிருபையில எங்களை வழி நடத்தும் அப்பா ராஜா. ஆண்டவரே மோசே அதிகாலையிலே வந்து ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே உடைய பிரசன்னத்தில் வந்து நின்றார் ஐயா ராஜா. தேவனே அப்பா பிதாவே ராஜா, நியாய பிரமாண கட்டளைகளை அவருடைய கரங்களில் எழுதி கொடுத்தீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவராகிய தேவனே நாவியானவரே உம்முடைய நியமங்களையும் கட்டளைகளையும் எங்களுடைய இருதயத்தில் எழுதுவது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் உணர்வுகளிலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்கள் வாயின் வார்த்தைகளிலே, நாங்கள் நடக்கின்ற காரியங்களிலே, செய்கைகளிலே, முகங்களிலே ஆண்டவரே தேவனே உம்முடைய கிருபை, ஆண்டவரே தேவனே தகப்பனே

தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களை பலகவும் பெருகவும் பண்ணுவீராக ராஜா. ஜாபேசின் ஜெபத்தை இந்த வேளையிலும் திரும்ப எடுக்கிறோம் ஐயா. தேவரீர் எங்களை ஆசீர்வித்து, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வித்து, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வித்து, எங்கள் ஊழியங்களை ஆசீர்வித்து, எங்கள் திருச்சபையும் திருச்சபை மக்களையும் ஆசீர்வித்து, எங்கள் சகோதரங்களை ஆசீர்வித்து, எங்கள் ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வித்து, நாங்கள் இருக்கின்ற தேசத்தை ஆசீர்வித்து, எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே தகப்பனே.

அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. உங்கள் அப்பத்தின் தண்ணீரே ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி விடு வைக்கிறவர் ஐயா ராஜா தகப்பனே. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா தேவரை விடுவித்து அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். எங்கள் ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசவாடுவீராக. ஆண்டவரே தேவனே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி எங்கள் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே உலர்ந்து போன ஒவ்வொரு வாழ்க்கையை உயிரடைய பண்ண விடமா செவிக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீரப்பா ராஜா தேவனே. அப்பா பிதாவே அன்றைக்கு செய்த அற்புதங்கள் இந்த வேளையிலும் நீங்க செய்யும்படி செவிக்கிறீங்க தாவே. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக, சத்துடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முறிக்கப்படுவதாக, சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக ஆண்டவரே. சபைகள் பெருக்கமடைவதாக ராஜா. இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. மந்த பெறுகிறது போல் நீர் மனுஷர்களை பெருக பண்ணுகிறதற்காக சூத்திரம் ஐயா. என் ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனாலே வேதனையை கூட்ட மாட்டீர் ஐயா ராஜா. இந்த வேளையிலும் கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஆண்டவரே அவர்களுடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக ராஜா தேவனே. அவருடைய களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே முகசூத்திரமையா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே.

0: தகப்பனே அப்பாவிதாவே சோத்திரமைய ராஜா மண்டவரே துதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை காண செய்கிறது மனியா ராஜா ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை காண செய்கிறது மன். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலும் ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் அங்கே மிகுந்த கஷ்டத்தோடு ஊழியர் செய்கிற ஒரு தேவ மனுஷர், அவர் ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு வருகின்ற வழியில் அவர் சொல்லுகிறார், தனக்கு அந்த கால்களில் எல்லாம் அந்த காயம் பட்டு அந்த சொக்ஸில கூட ரத்தம் வந்திருந்தான்னு சொல்லி மிகவும் களைத்து போயிருந்தாராம். அப்பொழுது அந்த இடத்திலே வாகனம் வருவதற்கு எந்த வித அடையாளம் இல்லையாம், ஒரு வாகனம் வந்து நின்றதாம். வெள்ள வடிவான அழகான ஒரு வாகனம், ஒரு கார் வந்து நின்றதாம். அதுல இருந்து ஒருவர் வந்து நல்ல பிரகாசமான உடையை உடுத்திருந்தாராம். அவர் வந்து கேட்கிறார், நீங்கள் ஊட்டிக்கு போக வேணுமான்னு சொல்லி கேட்கிற வழியில அவர் சொன்னாராம், ஆம் நான் வருகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏறி உட்கார்ந்து உட்கார்ந்த வேளையிலே தனக்கு சரியான அந்த ஊழியம் செய்துட்டு வருகிற வேளையில சரியான களைப்பா இருந்தது. அவர் கொஞ்ச நேரத்திலே அந்த கார்லயே தூங்கி விட்டாராம். அதுக்கு அப்புறம் பார்க்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட அவர் சொல்லுகிறார், தன்னுடைய இடத்திலிருந்து ஊட்டிக்கு போவதா இருந்தால் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் எடுக்குமா, ஆனால் ஒரு 25 நிமிஷத்திலேயே அங்கே ஊட்டிக்கு அந்த கார் வந்து விட்டது. அவரு இறங்க சொல்லி தன்னிடம் அப்பொழுது காசு இல்லையாம், ஒரு $5 இருந்ததாம், ₹5, அதை அவரிடம் கொடுக்கின்ற வழியில அவர் சொன்னாராம், உங்களிடம் காசு வாங்குவதற்கு என்னை அவர்கள் அனுப்பவில்லை, உங்களை கொண்டு வந்து விட்டு விடும்படி அவர்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் சொல்லி சொன்னார்களாம். அப்பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், தான் அந்த இடத்திலிருந்து திரும்பி விட்டு திரும்பி பார்க்கின்ற வேளையிலே அந்த கார்கள் எல்லாம் போவதற்கு அணியணியா நின்று கொண்டிருக்குதாம், ஆனா இந்த காரை மட்டும் காணவில்லை. ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு சாட்சியம், உயிருள்ள சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஜெரி சவேலன் சொல்லி அமெரிக்காவில ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன், இப்பொழுது கர்த்தருக்குள்ள அவர் நித்திய அடைந்து விட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு தடவை நட்ட நடுராத்திரியில அவர் வருகின்ற வழியில கார் பழுதாகிவிட்டது. அப்பொழுது நடுராத்திரியாம், அதுவும் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அப்பொழுது ஒரு த்ரோ பண்ற ஒரு ட்ரக்கோடு ஒருவர் வந்தார். வந்து சொன்னாராம், உங்களை த்ரோ பண்றதா என்று சொல்லி கேட்கின்ற வழியில கூட்டிக் கொண்டு போகின்ற வழியிலே ஒரு இடத்துல போனால் பார்த்தா கராஜ் இருக்கிறதாம். அது பக்கத்திலே ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருந்ததாம். அப்போ இவர் போய் அந்த கராஜை அவரே கதவை திறந்து அழைத்து கொண்டு போய் இந்த காரை திருத்தி அப்படியே கொடுத்து விட்டாராம். அதுக்கு பிற்பாடு அவர் அடுத்த நாள் வந்து அந்த இடத்தை பார்க்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த கராச்சி இல்லையாம், அந்த காஃபி ஷாப்ல போய் கேட்கிறாராம், இதுல ஒரு கராச்சி இருந்தது என்று அவர் சொல்றாராம். நான் எத்தனையோ வருஷமா இந்த இடத்துல நான் இந்த காஃபி ஷாப்ல வைத்திருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கராச்சி இல்லையா. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாயிருக்கிறார். காலையில் ஏன் இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாளிலே கூட எனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமே, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டுமே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அங்கே மனோவாவும் அவனுடைய மனைவியும் அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கின்ற வேளையில் உங்களுடைய நாமம் என்ன சொல்லி கேட்கின்ற வேளையிலே அவர்கள் சொல்வார், என்னுடைய நாமத்தை நீ கேட்கிறது என்ன, என்னுடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. ஏசாயாவிலும் போடப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமாகத்தான் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இல்லாதவைகளை உருவாக்குற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே கூட இல்லாதவைகளை அவர் உருவாக்குற தேவன். இளம்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிகள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், உதிக்கிற உங்கள் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயராஜா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஐயராஜா தகப்பனே, எங்களுக்குள் இருக்கிற காரியங்களை நீர் தான் காண்கிற தேவன். ஐயா ராஜா தேவனே, மனுஷன் எங்களுடைய முகத்தை பார்க்கிறான் ஐயா, நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற தேவன். ஐயா ராஜா அப்பா பிதாவே, எங்கள் இருதயங்களில் இருக்கிற காரியங்கள், மறைவாயிருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. எங்கள் உணர்வுகளில் இருக்கிற பாதிப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து விடுமாண்டவர். எங்கள் வாயின் வார்த்தைகள் செவ்வையாய் பேச கடவுது தகப்பனே, ஆண்டவரே மற்ற ஜனங்களை நாங்கள் தூக்கி விடுகிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே ஒரு சமாரியனை போல ஆண்டவரே விழுந்து கிடக்கிறவர்களை ஆண்டவரே தூக்கி விடுகிறவர்களாக, மருந்து ஆகிய இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே காயம் கட்டுகிறவர்களாக, வெண்ணியை பூசுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. தகப்பனே அப்பா, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்த வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் சபைகளில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகள் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா பெருகுவதாக தகப்பனே. ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவார்களாக ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய கண்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. தகப்பனையும் அறிகின்ற அறிவையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி எங்களுக்கு தந்தருளிவீராக ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே எங்களை கிருப தரும்படி செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தகப்பனையும் அப்பா இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஆண்டவரே கனடா பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறதப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே பரிசுத்த வான்கள் வாழ்ந்த பூமி அப்பா ஆண்டவரே, இந்த யூரோப் தேசங்கள் அமெரிக்கா கனடா தேசங்கள் ஐயா ராஜா ஆண்டவரே ஒரு காலத்திலே ஐயா ராஜா தேவனே சுவிசேஷத்தை சுமந்து நம்முடைய தேசங்களுக்கு கொண்டு வந்தவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா ராஜா இந்த தேசங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை இந்த தேசங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. அப்பாவிதாவே இந்த சந்ததிகளை ஆண்டவரே தூக்கி நிறுத்தும் ஐயா ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் மத்தியிலே வாலிபர்களை இழுக்கக்கூடிய விதத்திலே ஐயா வாலிப யுவதிகளையும் வாலிப ஆண்களையும் ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்புக்குள் நடத்துவீராக ராஜா. உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொன்னீர் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் பாழா கிடந்ததை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்க உதவி செய்யும் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. என் அப்பா அவனுடைய பார்வைக்கு ஆண்டவரே நலமானதுபடி செய்வீராக. ஆபிரகாம் இசாக்கை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தான், பாவனியாய் திரும்ப பெற்றுக் கொண்டானப்பா ஆண்டவரே தேவனே. உம்முடைய சித்தத்துக்கு எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஆண்டவரே இருந்து பிரகாசிக்க நிற்கிருவதாரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே மனக்கண்கள் தெளிவாகட்டும் ஐயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவராகிய தேவனே இன்னும் ஆண்டவரே உமக்காக காரியங்களை செய்ய உமக்காக ஊழியங்களை செய்யங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே ராஜா, இந்த தேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே தகப்பனே எல்லா பூத வஸ்து கடைகளும் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படும்படி கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே, உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே தேவனே. உமக்கு சோத்திரம். எல்லாவித விபச்சாரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். போதை ஆவிகளே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. பல தார ஆண்டவர் உறவுகள் இயேசுவின் நாமத்தை கடிந்து கட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவனே திருநங்கைகள் ஐயா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அவருடைய கண்கள் பிரகாசமாக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்களுடைய பிசினஸ்ல வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவராகிய தேவனே தகப்பனே அப்பா ராஜா தேவனே இந்த திருநங்கைகளை அப்பா ராஜா ஆண்டவரே மாற்றங்கள் வரவேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. அவர்களுக்கு ஆண்டவர் உணர்வுகளிலே மாற்றங்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. எங்கள் வருங்கால சந்ததிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் வருங்கால சந்ததிகளையா உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவர் ஊழியங்கள் செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே தேவனே அப்பா பிரகாசிக்கிறவர்களா இருக்க உதவி செய்ய வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. அவருடைய ஆண்டவரே கண்கள் தெளிவாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே துதிக்கிறோம். இந்த தேசங்களிலே இருக்கின்ற, யூரோப் தேசங்களிலே இருக்கின்ற, இலங்கை தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக செபிக்கிறோம், சபை ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. மக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்கள் ஆண்டவரே பலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் இயேசப்பா ராஜா இலங்கையிலே இருக்கிற சபைகளிலே இருக்கிற தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்படுவதாக, தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு வருவதாக ராஜா. என் தகப்பனே மக்கு சோத்திரம் ஐயா. இலங்கையில் இருக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உடைய கரமையா ராஜா, இலங்கை தேசத்து சபைகளை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு சோத்திரம், மாற்றம் வருவதாக, இலங்கையிலே மாற்றம் வருவதாக ராஜா. உடைய கரம் ஐயா கூட இருப்பதாக. உடைய திருவள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு நாமத்தினால்.
1: ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளையும்

காரியங்களும் வந்தாலும் கத்த தாமே கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக என்று சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே

0: உயர்த்தி அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து
1: வழிநடத்துவார்.
0: போய்ப்போம் கர்த்தர் தாமே அவருடன் குடும்பத்தாருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் எப்ப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம், ஆயத்தமாவோம்.
1: போய்ப்போம்

காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவனே இந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வழியிலே சங்கமம் சங்கமம் தமிழ் கஸ்தூர் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஜெபிக்க

இஸ்ரேல் நாடு யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறார்கள். அந்த வயலில் இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நிகழ்ச்சியின் 4:20 கூறப்பட்ட அந்த வசனத்தினை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். கிருபை உள்ள தேவன் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு மத்தியிலே இறங்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களும் யுத்தம் பண்ணுகிற தேவன். அவரை தாவரமாக கொண்டு நீங்களும் நாங்களும் பாக்கியவான்கள். நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை அறியாதவர்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 நாளில் வாசித்து நிற்கிறதுக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 Samuel 15, Jeremiah 19, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து Romans 3:4 அதிகாரங்கள். இதை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவமன்னா இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனிடம் ஒரு நிமிடம் அந்த அந்த காரியத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே பார்க்க முடியும், அல்லது யூடியூப்பிலே போய் பார்க்க முடியும், ஃபேஸ்புக்கிலே பார்க்க முடியும், அல்லது ட்விட்டர்லேயே பார்க்க முடியும். இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், அது மட்டுமல்ல ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெறத்துக்காக அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. மிகுந்த உற்சாகத்தோடு வாஞ்சியோடு ஊழியர்கள் இவற்றை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறார்கள். நீங்களும்

ஆமா, லண்டன் யூகேயில் இருந்தும், மாலைவேளையிலே சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சௌரி அருந்ததி அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி மேகலா வாசகர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே இணைய போகிற ஒருவரையும் கத்தர் தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. புஷ்பராஜா நிற விஜயங்களை எடுத்து வருவார். இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜானத் அவர்கள் யமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி

0: அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய காரியம். அந்த வயலே ஊழிய சௌரி ஜானத்துக்கு நம்ம படைப்போம். அவர் மீதியான தேவங்களை தொகுத்து வழங்குவார். சோட்டமா உங்களுக்கு மாலை வணக்கங்க. இந்த வேலையில் உங்களிடம் படைக்கும் வழிநடத்துங்களாமேன் கொடுப்போம்.
1: தங்கம் வானொலி நேர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் சில காரியங்களை பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். என்ற எண்ணாலே மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாய் இருக்கும் என்று சொல்லி கண்டால், அங்கு முதல் மனிதன் தேவனுக்கு கீழ்படியாமல் போனபடியால் அவர்கள் வழியாய் வந்தவர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் தேவ மகிமையாற்று போனவர்களாயிருந்தோம். அந்த இழந்து போனவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் தேவ மகிமையா இழந்தவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் பாவம் ஒரு காரணம், விசுவாசின் தந்திரம் அடுத்த காரணமாயிருக்கிறது. இதனால் மாமிசத்தில் தான் நாங்கள் கற்பத்தில் இருந்து வந்தோம். இந்த கற்பத்தில் இருந்து பாவத்திலே நாங்கள் கற்பந்தரித்து பிறக்கப்பட்ட நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அது அங்கு ரோமர் 7:5 சொல்லப்படுகிறது. நாம் மாமிசத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினால் தோன்றிய பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய அவயங்களிலே வெலன் செய்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய சரீரத்திலே இந்த பாவ ஈச்சையும் அங்கு மரணத்துக்கு ஏதுவான காரியமும் இருந்தது என்று சொல்லி இந்த காரியத்தின் அங்கு வெளியேற்ற வேண்டும். இந்த காரியத்தை அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மாமிசத்தின் கிரிகளை நீங்கள் ஆவியினால் அழிப்பீர்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஆகவே எங்களிடத்திலே இருக்கிற அந்த பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் வெளியே துரத்த வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளை கொடுத்தது. அந்த நியாய பிரமாணம் பாவ சொல்லி வேதம் எங்களுக்கு கேள்வி எழுப்புகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது பாவம் இல்லை, பாவம் இன்னதென்று அறிவிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்ததை அங்கு நாங்கள் ஆவினாலே வெளியே அகற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ஆக்கினைக்கு தீக்கப்படாதபடி எங்கள் காக்கப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு யோவான் 3:19 சொல்லப்படுகிறது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துக்கு இந்த பூமிக்கு வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பாருங்கள், ஆக்கின தீப்பு எதனால் வருகிறது என்று சொன்னால், நாங்கள் பொல்லாத மனுஷனுடைய கிரிகள் எல்லாம் பொல்லாததா என்றைக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது மிகவும் வேகமாய் இந்த பாவம் கிரிய செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீப்பு இல்லை. இந்த ஆவிக்குரியவன் அவனுடைய வாழ்க்கை தேவ ஆவியானவரினால் மட்டும் அங்கு நடத்தப்படுகிறபடியால் அவன் ஆக்கினைக்கு தீப்புக்கு அக்னத்தீப்பு இல்லாதவனாக இருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பாவ பிரமாணத்துக்குத்தான் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சிறையாய் இருக்கிறது. இதனால் தான் அங்கு யுத்தங்கள், அங்கு நெருப்பு எரிவுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்று சொல்லி கண்ட இந்த பாவ பிரமாண மனுஷனுக்குள்ளே சிறையாக்கி கொண்டு இருக்கிறபடியால் அங்கு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தையும் செய்யத்தான் வேணும் வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உணர்வற்றவர்களா இருக்கிறோம். இதிலே பாருங்கள், வேறொரு பிரமாணம் வந்து சொன்னால் தேவனுடைய விதி இல்லாத பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிரமாணத்துக்கு விதிகளுக்கு உட்படாமல் இருக்கிறவர்கள் அங்கு மாமிசத்துக்குரியவர்களா இருக்கிறார்களாகவே. ஆனபடியா நாங்கள் நன்மை செய்ய விரும்பினாலும் எங்களிடத்தில் தீமை உண்டாயிருக்கிற ஒரு பிரமாணத்தை நாங்கள் காண்கிறோம். அதுதான் மாமிசத்தின் பிரமாணமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மாமிசத்தின் பிரகாரம் சிறிது சிறிதாய் வலிமை இழக்க பண்ணி தீமையை உண்டாக்குறது. இன்றைக்கு தேசங்கள், நாடுகள், ராஜாக்களுக்குள்ளே இப்படியான மாமிசத்தின் கிரிகள் இருக்கிறபடியா தேசங்கள் அழிகிறது. ஏனென்றால் தேச தலைவர்கள் தேசங்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களே காப்பாற்ற முடியாம இருக்கிறார்களே. தேவனுக்கு பயப்படாத பயம் தீமை செய்து அங்கு தேவனுடைய காரியத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தன்னை அவமாக்க விடவே மாட்டார். ஆகவே நாங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நீதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இப்படியாய் மாமிசத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். இரண்டாம் அவர்களுடைய இருதயங்கள், அவருடைய சிந்தைகளை அங்கு பாவ செயல்கள் சிறியாக்கி கொண்டு போகிறதை நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாய் இருக்கிறது. இது ஆரம்பம். இனி முடிவு எவ்வளவு அங்கு பரிதாபமாக போகிறது என்பதை நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாமிசத்தில் பிறந்த மனுஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படவும் ஆவிக்குரிய மனுஷர்களாக எல்லாரும் மாற்றப்பட, அவருடைய சிந்தைகள், இருதயத்திலே இருக்கிற பாவ இச்சைகள் அல்லது சத்துருவின் தந்திரங்களை எல்லாம் விலகப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
2: கிருபையும் விரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம் தாய்.

உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்த வாழ்வை அடைந்து கொள்வார்களாக. உமக்கு பிரியமாக வாழுகிற வாழ்வு, நாங்கள் மாம்ச கிரியைகளை நீச்சைகளை கண்களின் நீச்சை மாம்சத்தின் நீச்சை ஜீவனத்தின் பெருமை இவற்றை எதிர்த்து அந்த இச்சைகளில வாழ்ந்து மறிக்காதபடிக்கு மறுபடியும் பிறந்த வாழ்வு, அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெற்ற வாழ்வை வாழ்வினால நிறைந்து எங்களுடைய சிந்தைகள் இருதயங்கள் எங்களுடைய கடினமான இருதயங்கள் மாம்ச இருதயம் எப்படி சகைவுக்கு மாறியதோ, அவன் புதிய ஆவியை இயேசுடைய ஆவியை பெற்றுக் கொண்டானோ அவனுடைய கடினமான இருதயத்தை சதியாக மாத்தினீரோ, அதே போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மாம்சத்துல வாழுகிற மனிதனும் ஆண்டவரே இந்த மாம்சமான ஜாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களுடைய இருதயத்தை திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம், அவருடைய சிந்தைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், மரணத்துக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஆவியினால பிறந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில வாழ்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு தமிழ் மக்களும் எங்க மதங்களில வாழுகிற மக்கள் பாவத்தில வாழுகிற மக்கள் கடவுளே இல்லை என்று வாழுகிற ஒவ்வொரு மக்களும் பரலோகத்தில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவரே பலி செலுத்தினார்கள், புதிய ஏற்பாட்டுல வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அந்த ஆட்டுக்குட்டியாகி லேம்பாக எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நாங்கள் விசுவாசித்து கிருபையினால உம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவர் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்து உமக்கு பிரியமாக உமது வார்த்தையின் படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறது போல இன்றைக்கு மாம்சத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் இப்படியான இச்சியான காரியங்களை விட்டு எங்களுடைய சரீரத்தில காணப்படுகிற மாம்சத்துக்குரிய அவயவங்களை ஆவிக்குரிய அவயவங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய சரீரங்களை உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ எங்களுடைய அவயவங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த சரீரங்களில நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, கண்களின் நீச்சை மாம்சத்தின் நீச்சை ஜீவனத்தின் பெருமை இதனாலே ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள். அதே போல இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்படியான இச்சியான காரியம்

இருக்கிறதற்காக நன்றி. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இன்றைக்கு மதங்களிலும் வாழுகிற ஒவ்வொரு மக்களுடைய சிந்தியை மாம்சத்தின்படி நடவாமல் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற சபைகளுக்கு போய் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று உமக்கு பிரியமாக வாழ இன்னைக்கு பிம்பங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு பரலோகமாக இருக்கிறது. நமது குடியிருப்போ பரலோகத்தில்.

நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிடியான மாம்சத்துல வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல கொடுக்கும்படியாக கேளுங்கள். கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடுவீர்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் தேட நன்மையான இவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, அன்புள்ளவரே, சமாதானத்தை தருகிறவரே, சந்தோஷம், நிச்சயடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய உடைய கனிகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. உம்முடைய ஆவினால் அபிஷேகம் படுகிறதற்காக நன்றி. ஒருவரோடு படைப்படுகிறதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்வு உம்முடைய உமக்கு பிரியமான வாழ்வாக, உம்மை நோக்கி பார்த்த வாழ்வாக, இயேசு எப்படி நற்கிரிகைகள் செய்து வாழ்ந்தாரோ அதே போல நாங்களும் உம்முடைய குணங்களை தரித்து உம்முடைய ஆவியை பெற்றுக் கொண்டு உம்மை போல நன்மை செய்கிறவர்களாக எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்தும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பி மாம்ச சித்தத்தில் காரியங்களை செய்யாதபடி, அன்று ஆபிரகாம் மாம்ச சித்தத்தின்படி பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேலாக இருக்கிறது. ஆபிரகாமினுடைய தேவனுடைய சித்தத்தின்படி, ஆவியின் சித்தப்படி பிறந்த மனிதன் ஈசாக்காக இருக்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாக இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபி

0: தாவியானவரை நாங்கள் பேற்று உமாக்கு பிரியமாக வாழ உங்களுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்களுடைய சிந்தைகளை பொருட்படும், எங்களுடைய இருதயத்தை பொருட்படும். உங்களுடைய ஆவியினால நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்க இந்த கடைசி காலத்துல விழித்திருக்க எபித்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக எபிக்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, இயேசு நற்கிரிகளை செய்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மலைவேல் உள்ள பட்டணமாக நற்கிரிகளை செய்கிற ஆவியையும் உம்முடைய உள்ளான மனிதரில நாங்கள் செயற்பட ஆவியின்படி நடக்க உம்முடைய கனிகளோடு வரங்களோடு நாங்கள் செயற்பட நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக தொடர்ந்து கூட இருந்து உம்முடைய ஆவியின் சித்தம் எங்களுக்காக தந்த ஒவ்வொருவரும் மாம்சம் சித்தத்தின்படி நடவாமல் ஆவியின் சித்தப்படி நடந்து இந்த உலகத்தை ஜெயித்து வாழ இயேசு நீர் ஜெயித்து வாழ்ந்தது போல நாங்களும் ஜெயித்து வாழ கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்த ஆவியின் சித்தத்திற்காக நன்றி. மறுபடியும் பிறந்த வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி. விசுவாசிகளுக்கு ஆவியின்படி வாழ நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி. இன்னும் அபிஷேகம் பெறாத மாம்ச சித்தத்தின்படி வாழுகிற ஒவ்வொரு மக்களையும், மதத்தில வாழுகிற மக்கள், பாவத்தில சாபத்தில கடவுளே இல்லை என்று வாழுகிற மக்கள், நீர் ஒருவர். எங்களுடைய கண்ணை படைத்தவர் பாராரோ, காதை படைத்தவர் கேளாரோ, நீர் பரலோகத்தில இருந்து என்னை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ என்று சொல்லி இந்த பூமியை நோக்கி பார்க்கிறீர். உம்முடைய உத்தாசையோடு உம்முடைய பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றுங்களை படைத்த எல்லா மனிதர்களையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்க்க இந்த காலங்களில் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்களை மன்னிக்கும்படியாக அறியாமை செய்த பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்தது போல இந்த மக்களுக்கு பாவத்தில வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் மன்னித்து நீர்தான் மெய்யான தெய்வம், நீர் தருகிற ஆவிதான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்தி வாழ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாயி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆவிக்குரிய எல்லா வல்லமையும் தந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
0: ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
2: சங்கமம்.
1: பாவமும் பிசாசின் தந்திரங்களும் அந்த மனித குலம் அறிந்து கொள்ள இச்சியான வழியில இழுப்புண்டாதபடி கத்ததாம எங்கள் தேசத்தையும் எங்கள் மக்களையும் எங்கள் ஜனங்களையும் காக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் நாங்கள் கேட்கிற ஜெபங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களிடத்திலிருந்து மட்டுமே ஒரு தாசை வரக்கூடியதா இருக்கிறது. ஆனப்படியே இந்த மக்களுக்கு இறங்கி ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கிருபை எப்பொழுதும் குறைவானது இல்லாண்டவரே அப்பா. கிருபையின் மூலமாக நாங்க ரட்சிக்கப்பட்ட அந்த அந்த கிருபை ஆண்டவரே இவர்களுக்கும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அதே கிருபைய இவர்களுக்கு அப்பா கட்டளிட்டு இவர்களே இல்ல அந்த பாவமான ஜீவித்திருந்து வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் தகப்பனே. இவர்களுக்குள்ள ஜீவனை கொடுங்க. அசுத்தமான ஆவி, அசுத்தமான ஜீவித்த ஜீவிக்கிற எல்லா விதமான பாவங்களிலிருந்து உங்களுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இவர்களை மீட்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு, உங்களுடைய நாமம் மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே, யாவருக்கும் ஒரு பயமுள்ளாவே கொடாமல் பெலனும், அப்பா நீங்க தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கீங்க, பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இன்று நாளைக்கு காலை எங்களுக்கு காலையா இருந்தாலும், அவங்களுக்கு மாலையா இருந்திருந்தாலும், எந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக இவர்களை ஆண்டவர்களே உங்க சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களுக்கேற்றவர்களாக மாற்றி இவர்களை ஒரு காலம் சாட்சியாக நிலைநிற்பதற்கு அவர்களை விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா பிரதர் லேஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஜென சிஸ்டருக்கானும் பாஸ்டர் நவமிக்கானும் வருகிற அப்பா வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களுக்கும் புதிதான திலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட காரத்தை ஒப்புக் கொடுக்கிறார். உங்களுக்கு மகிழ்ந்து களி கூர்ந்து உங்களை மட்டுமே நாங்க எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்கள் நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு புதிதான கிருபையின் அன்பும் ஒரு அபிஷேகத்தின் மூலமாக எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்துல கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் முதலாவது ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் எந்த ஹாலிடேஸ்லயும் நீங்க எங்க கூட இருக்கபடியா நன்றி. ஆமீன்.
1: ஆமீன். ஆமீன்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேலையில நம்பரோடு இருக்கிறீங்க, லயரி நான் நிக்கிறீங்க,

0: அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் அம்மா, பிரைஸ் தி லார்ட்.
0: நீங்கள் மனுஷனுடைய கிரியைகள் அங்கு பொல்லாததா இருக்கிறது என்று, அங்கு நோவா காலத்தில இருந்து இன்று மட்டுமானது அப்படியா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருளை விரும்புகிறார்கள், இருளை விரும்பாதபடியும் இந்த பொல்லாதவர்களின் இருதயங்கள், கடின இருதயங்கள் மாற்றப்பட கத்தர் சதியான இருதயத்தை அவைக்குள்ளே வைக்கணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் சுவாமி, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் கடைசி கால ஆண்டவரே கட்டத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கத்தாவை எல்லா மனுஷருக்கும்

அமைதலான ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும்படி சொன்னது. இவனை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பரிசுத்தர் ஐயா, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்ப

தகப்பனே, இந்த காலத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு மனுஷருக்காகவும் ஜெபிக்கிறோம், பொல்லாத இருதயங்கள் மாற்றப்படுவதாக ஆண்டவரே, சிறைப்பட்ட ஜனங்கள் விடுதலை காண்பார்களாக ஆண்டவரே, கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி எங்கள் வந்த தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து ஒவ்வொருவருக்கும் கண்டித்து உணர்த்தும்படியாய் பேசும்படியாய் மனம் திரும்பும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறங்கள் அன்பு தெய்வமே, ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே, இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களை உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே விட்டு வைக்கும்படியாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சத்தங்களை கேட்கிறவரே சித்தம் செய்யும்படி ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்களுடைய பொல்லாத இருதயங்கள் ஆண்டவரே திருக்குள்ள இருதயங்கள் மாற்றப்படுவதாக, சதியான இருதயம் கொடுக்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தாவே நீர் சொன்னது போல ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பு ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருதயத்திலே வைத்து நடக்கத்தக்கதாக படியத்தக்கதாக தகப்பனே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே பொல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் நீ பேசுவீராக. துன்மார்க்கர் மனம் திரும்புவதை விரும்புகிற தேவன் அல்லவா, பாவத்திலே மறிக்காதபடி ஆண்டவரே சத்தத்தை கேட்கும் போது உடைய வார்த்தையை கேட்கும் போது மனம் திரும்பும்படியாக விரும்புகிற தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொட்டுங்க சுவாமி. உடைய வார்த்தை அவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே, சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். நீரே சத்திய பெறராய் இருக்கிறீரப்பா, சத்தியமாகிய உண்மை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிப்பை காண கிருப செய்யும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில எங்களுடைய தேசங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களுடைய நாடுகளை ஒப்புக்கொடுக்கிறோம், இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய நாடுகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற அன்பு தகப்பனே, உடைய கிருபையை ஊற்றுங்க, இரக்கத்தை ஊற்றுங்க, உடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கவும், ஒருவருடைய பாவங்களை ஒருவர் மன்னித்து ஆண்டவரை ஒருவரை ஒருவர் ஆண்டவரை நேசித்து கர்த்தாவே உம்முடைய அன்பு ஆண்டவரை எல்லோருடைய இருதயங்களிலும் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க சுவாமி, தேசங்கள் வாழ்க்கைப்படட்டும் ஆண்டவரே, தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிகூறு என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாடுகளையும் கண்ணங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட்டு உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தை நீதியையும் தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொன்னது அவர். ஆண்டவரே நீதிமான்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன்.

0: உங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துறா கர்த்தா. உடனே சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.
1: கனடா தேசங்கள், இந்தியா தேசங்கள், எந்தெந்த தேசத்துல, லண்டன் தேசம், எந்தெந்த தேசத்துல இருந்து வந்து இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசங்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: பார்த்தா அப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம். இந்த வேலையில இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே, இவ்வளவு பேருடைய ஜெபங்களை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக அப்பா என்னை தாழ்த்தி உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா இந்த ஐரோப்பா நாடுகள், கனடா நாடுகள்ல இருந்து ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேசங்கள்லயும் ஆண்டவரே, இந்தியா, இலங்கை தேசங்கள், ஜெர்மன் தேசங்கள்ல இருந்து

நீர் சுத்திகரிக்கிறதுக்காக அப்பா உங்க ரத்தத்தை தேசங்கள் எல்லை முழுவதும் நாங்க கரையெல்லாம் பூசுறோம் ஆண்டவரே, உம ரத்தத்தை பூசுறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் இந்த நாடுகளை வந்து தீண்டாதபடி அப்பா, ராஜாக்கள் ஒவ்வொரு பருவம் ஒவ்வொரு வருடங்களும் மாறிக்கொண்டு வர்ற ராஜாக்கள் நேர்மையாவும் உமக்கு பயந்து ஆட்சி செய்யும்படியாக தகப்பனே, இந்த ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களுடையதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஞானத்தை சாமுவேல் கேட்டது போல அந்த ஆட்சி புரிகிற ஞானத்தை நீங்க

கொடுத்துக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா கட்டளை இடுங்க ராஜா, ஒவ்வொரு தேசங்களின் ராஜாக்களுக்கு கட்டளை இடுங்க ஐயா. நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் ஆண்டவரே, சத்தியமாகவும் ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு பயந்து ஆட்சி புரியும்படி ஆண்டவரே கட்டளை இடுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அதே ராஜா அப்பா ஒவ்வொரு தேசங்கள்ல ஆண்டவரே தகப்பனே, அந்த கஞ்சா இதுகள் அபீனுகள் ஒவ்வொரு வகையால ஆண்டவரே அப்பா பயங்கரமா இருக்கிறது, இந்த சின்ன பிள்ளைகள் அதுல பாதிக்கப்படுகிறத அந்த ராஜாக்கள், அந்த நாட்டை ஆள்ற ராஜாக்கள் மந்திரிகள் யாவரும் ஆண்டவரே இதை கவனிக்காதபடி இருக்கிறத பாக்குறீங்க ராஜா. சின்ன பிள்ளைகள் 12 வயதுல இருந்து 16 17 வயது பிள்ளைகள் பாதிக்கப்படுறத பாக்குறோம். இந்த பிள்ளைகளை நாக்கு ஆண்டவரே உங்க கரத்துல வைக்கிறோம் அப்பா, உங்க செட்டைக்குல இந்த பிள்ளைகளை வைக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க இந்த பிள்ளைகளை ஞானமாய் நடத்துறதுக்காய் அவர்களுக்கு கொடுத்த அந்த பெற்றோர்கள் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை ஞானமாய் ஆண்டவருக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா ஞானமா நடத்த அந்த ஞானத்தை நீங்க அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா அடிச்சாலும் பிடிய அடிக்க கூடாதுன்ற சட்டங்களை போட்டிருக்கிறார்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள்ல ஆண்டவர், அந்த சட்டங்கள் எல்லாத்தாலும் தான் தாப்பனே இந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காம இருக்கிறதுக்காக டிசிப்ளின் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாம தவிக்கிறது நாங்க பாக்குறோம் ஆண்டவரே, கேள்விப்படுறோம் ஆண்டவரே. அதனால

0: வேலைக்கு போற ஒவ்வொரு வீரரையும் பாதுகாக்கிறதுக்காக புது புது சட்டங்களை நீங்க நிரூபிக்கிறதுக்காக அப்பா நீங்க ஒத்தாசு தருகிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா கட்டளை இடுங்க ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ராஜாக்களையும் நீர் ஆண்டவரே ஞானமாய் நடத்துறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக கண்ணோக்கி நீங்க பாக்குறதுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. இந்த தேசங்களை ஆண்டவரே நோக்கி பாருங்க இறக்கப்படுங்க ஐயா. இந்த தேசங்களுக்காக ஐரோப்பிய நாடுகள் கனடா நாடுகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளை உங்க கரத்துல இல்லையா தந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா, ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பூமியை சுத்தம் செய்யறதுக்காக நன்றி. நீங்கள் ஒருவரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா எங்களால முடியாதத நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்களுக்காக நாங்க சீக்கிரமா கம்பீரமா அறுக்க நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி. இறங்கி வாரும் ராஜா, அப்பா இறங்கி வாருங்க ராஜா. அப்பா இந்த தேசங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளையும் உங்களோட கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள முக்கியமா இந்த வாலிப பிள்ளைகளினால இந்த நாடு தேசங்கள் அப்பா சீரழிந்து போகாதபடி ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து அப்பா சீரான வழியில நல்ல முறையில நடத்துறதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுறதுக்காக ராஜா, நீங்க ரட்சிப்புகளை கொண்டு வர்றதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறதுக்காக ஆண்டவரே. அப்பா பணம் கொட்டி கிடக்கிறது ஆனால் உங்களுடைய வேதம் தொடப்படாத மாதிரி இருக்கிறது ராஜா. அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாக்குறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். சிறியவர்களை என்னிடம் விடுங்கள் என்று சொன்னவர் அல்லவா நீங்க ஆண்டவரே, அது போல இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே தொடுங்க ராஜா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை நாங்க சொல்லி கொடுக்க ஆண்டவரே, எங்களுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ராஜா. இந்த தேசங்கள் மகிழ்ந்து களி கூற உதவி செய்யுங்க அப்பா. சாமுவேல் எழுப்புதல் கண்டது போல இந்த ஒவ்வொரு தேசமும் ஆண்டவர் ஐரோப்பா தேசங்கள் கனடா தேசங்கள் ஒவ்வொரு தேசங்கள் இந்தியா தேசங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு தேசமும் எழுப்புதல் காண வேண்டும் ஐயா. அப்பா ஒவ்வொரு தேசமும் மகிழ்ந்து களி கூறட்டும் என்று வாக்குத்தம் தாங்க ராஜா. அப்பா நீங்க கண்ணோக்கி பார்த்து இந்த தேசத்தை சுத்தி அறியுங்க ராஜா. எழுப்புதல் நாங்க காண வேண்டும் ராஜா. இந்த தேசங்கள்ல நாங்க எழுப்புதல் காண வேண்டும். சாமுவேல் கண்டது போல நாங்கள் இந்த தேசங்கள்ல எழுப்புதல் காண வேண்டும் ராஜா. ஜெபிக்கிறதுக்கு இன்னுமாய் இன்னுமாய் ஜனங்களை ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்து இன்னுமா இந்த வானொலி சங்கமத்துல கொண்டு வந்து இணைக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த வானொலி சங்கமத்துல வந்திருக்கிற அவ்வளவு சகோதரிகளையும் ஜன சிஸ்டரையும் சிசிலி ஒவ்வொருவரை நிர்மலா சிஸ்டரை ஒவ்வொருவரை நவோமி சிஸ்டர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க காலத்துல தடுகிறோம் ராப்பனே. எந்த தடைகளும் பெறாதபடி அவர்களை பெலத்தோட பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜன சிஸ்டர் போற பயணங்கள்ல செய்யற ஊழியங்களை நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதுக்காக அவங்க போய் ஊழியம் செய்து வந்துருங்க. அவங்கள பாதுகாத்து கொண்டு வாரத்துக்காக ஜெபம் கட்டி நிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு சௌரியன் பிரதரையும் ஆண்டவரே கர்த்தாவே உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்துற லெஸ்லி பிரதரை அப்பா உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இன்னுமா இன்னுமா ஆசீர்வாதமா வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. இன்னுமா ஒவ்வொரு ஜனங்களும் பெறாம என்று தடையா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நேற்று எனக்கு தடையா இருந்தது போல வானொலியில வருகிறோம். தடைகள் வந்ததுக்கு ஆண்டவரே அந்த தட்டைகளை உடைத்தெறிகிறவராக இருக்கிறீங்க. முன்னால போய் எங்களுக்கு பாதையை செம்மையாக்குற தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்ட எங்கட ராஜாதி ராஜா ஜேசப்பா உங்களுக்கு உங்களுடைய நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்க ஜெபங்களை கேட்டத அவனுக்கு சூத்திரம் நன்றி சிஸ்டர். எங்கள் ஜபத்தை கேட்டு ஐரோப்பா தேசம் தேசம் இந்தியா தேசம் நோர்வே தேசம் இங்கிலாந்து தேசம் அகப்பன் நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். விசுவாசத்தினால்

0: நாங்கள் நிர்மலா அமரியா அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் தி லார்ட். கொண்டு போட்டது ஏனென்றால்
1: விட்டு விட்டு கேக்குதுங்க சிஸ்டர்.
0: கேக்கலையா? நாடுகளுக்காக பூமி அதிர்ச்சி நடக்கும் இடங்களுக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான நாளிலே கூட அப்பா ஒன்றாக கூடி ஜெபிக்க நீர் செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரேரி மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தின எல்லா தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான இந்த ஜப குறிப்புக்காய் சோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே அநேக தேசங்களில் இந்த நாளிலே போராட்டங்கள் யுத்தங்களாய் இருக்கிறதப்பா. அதன் மூலியமாய் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, ஆத்மாக்கள் அழிகிறார்கள், எல்லாம் நஷ்டங்கள் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் அப்பா ஒரே ஆத்மாக்கள் இழந்து போய் குடும்பங்களிலே ஒரே பிரச்சனையும் போராட்டமுமா இருக்கிற வேலையிலே தேவன் தாமே அந்த அப்படிப்பட்ட போராட்டம் உள்ள தேசங்களின் மீது உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியா ஜபிக்கிறோம். நீர் சமாதானத்தின் தேவன் அப்பா, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எல்லா தேசங்கள் மீதும் நீர் மூடி தேசங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜபிக்கிறோம். அப்படியாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதபடிக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் ஆத்துமாக்கள் எல்லோரையுமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேக மரணங்கள், இழப்புகள் ஆண்டவரே, நஷ்டங்கள், இது போன்ற காரியங்கள் ஏற்படாத வண்ணம் ஆண்டவராகிய தேவன் உமது கரத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரஜா நீர் சமாதான சீக்கிரத்திலே இந்த சாத்தானை உங்கள் காலடியிலே நீர் நசுக்கி போடுவீராக அப்பா. இப்ப ஏற்பட்ட காரியங்கள் வந்து எல்லா தேசங்களிடையே சமாதானம் இல்லாமல் இருக்கிறபடினாலே எல்லோருக்கும் ஒரு கலக்கம், பயம் போன்ற காரியங்களில் இருந்து எல்லாவற்றிலும் விடுதலை ஆகவும் படி ஜெபிக்கிறோம். அப்படியே கூட அப்பா அதிகமான இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள், லேண்ட்ஸ்லைடு போன்ற காரியங்கள் அதிகமா இருக்கிறதப்பா. அவைகள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்களினாலே அநேகர் ஆண்டவரே சோத்திரம் அப்பா மறித்து போறாங்க. அநேக வீடுகள் எல்லாம் நிலத்துக்குள்ளே புதைந்து போயும் திக்கற்றவர்களாய் நிற்கிற இந்த காரியங்களிலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். உமது கோபாக்கினை மனுஷர்கள் மேல வராதபடிக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியா ஜபிக்கிறோம். அதிகமான தேசங்களிலே, இந்திய தேசத்திலே கூட அதிகமான பூமி அதிர்ச்சிகள் அப்பா, அப்படியாக இந்த நில சரிவுகள் போன்ற காரியங்கள் நீரினாலும் நெருப்பினாலும் பாதிப்பு உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. அதனை நீர் தாமே கட்டுக்குள்ளாய் கொண்டு வருவீராக. இயற்கையிலே கர்த்தாவே இயற்கைகளை யாவற்றையும் அப்பா உமது கரத்திலே நீர் அடக்கி வைத்திருக்கிறபடினாலே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இவைகள் எல்லா ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், கட்டளைட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி இவைகளே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றையும் நீ நிறுத்தும்படியாய் ஜபிக்கிறப்பா. யுத்தங்களை எல்லாவற்றையும் நீ தடுத்து நிறுத்தி நீர் யுத்தங்களை ஓய பண்ணி ஆசீர்வதித்து மக்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கப்பா, பயமின்றி வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்யும்படியாய் உமது கரத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். அப்படியாக எல்லா தேசங்களின் மீது ஆண்டவரே நீ ரத்த சிந்துதல் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து பூமி எந்த இயற்கை சீற்றங்களினாலே எந்த ஒரு வித பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியா உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கூட இயேசப்பா இந்த வேலையிலே இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன்ல செய்யா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களையும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் அதிகமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன், மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மகள் அப்பா அந்த 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்தவரே அந்த புத்தகத்தை வெளியிடும் போது தெய்வ மகிமை விளங்கட்டும் ராஜா. அநேகர் இதனால ஆசிர்வாதம் பெறவும் ஆண்டவரே, இது அநேக இடங்களுக்கு கடந்து செல்லும்படியா கூட ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா காரியத்தையும் அந்த நாளிலே நீ சந்திங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து போக்கையும் வர்றவையும் ஆசிர்வதித்து கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களையும் நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் கூட தேவரீர் நீர் ஆசிர்வதிங்க. இறுதியாக வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ கூட தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து பாதுகாத்துக் கொள்ள முடியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து கர்த்தரில்.
3: கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க, ஒழுங்கா வேலை செய்ய
0: நினைக்கிறேன். நாங்கள் மேல் அப்பாட்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட் சிஸ்டர் கேட்குதான். திட்டங்கள் முறியடிக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்தில நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாட்கள் உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற கத்தினுடைய காரியங்கள், அவர்களை கத்தினுடைய பாதத்தில் உண்டாகப்படுத்தி விண்ணப்பளிக்கிற காரியங்கள், உலகத்தில் காணப்படுகிற சொல்லாதவன் செய்கிற பிழையான காரியங்கள், அதை நிமித்தமாய் ஆண்டுபடி உங்களுடைய தேவ பிள்ளைகள் விழுந்து போகாதபடி இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளுகிறாங்க. இந்த நாட்கள்ல வறுமை என்ற காரியத்தையும் ஆண்டவரை பணம் என்ற காரியத்தையும் கொண்டு வந்து ஆண்டுபடி இந்த மனங்களை குழப்புகிறது போல தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல குழம்பி ஆண்டுபடி பின்வாங்கி போகிறார்கள். பணம் இல்லாத நிமித்தம், பணம் அதிகரித்தது நிமித்தம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறது நிமித்தம், கணவன் மனைவி பிரிவின் நிமித்தம் என்று அநேக காரியங்கள் ஆண்டவரில் அதன் நிமித்தமாய் பின்வாங்கி போகிறார்கள். அவற்றனே அவர்களுக்காக இறங்குகிறார்கள். அவர்கள் சரியான காரியங்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக, சரியான காரியங்களை கண்டறியத்தக்கதாக ஆண்டவரே நிறவோடு இடைப்படுகிறார்கள். தேவனை சரியான முறையில அறிந்து கொண்டு நீ ஜீவன் இந்த தேவன் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர் என்ற அந்த நிச்சயத்தை அவர்களுக்கு இதை கொடுக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே தேவ பிள்ளைகளை மரத்த குட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரை, பட்டைகள் எதுவும் வராதபடி ஆண்டவரை அவருடைய ஜெப வேலையிலேயோ அவருடைய ஜெபிக்கிற காரியங்களிலேயோ அவர்கள் சத்திரத்தன்று செய்கிற ஊழியங்களில் எந்த தடைகளும் வராதபடி ஒரு இரத்த போட்டிக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைக்கிறபடி நாளை உங்களுக்கு நன்றி. அதே போல ஆண்டவரை வாலிபர்கள் எத்தனையோ ஆண்டவரை இடங்களில் சத்திரத்தன்று எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை அவர்களை ஆண்டவரை வேறு வாலிபர்கள் ஆண்டவரை தொடுத்து மனதை ஆண்டவரை மாற்றாதபடி கத்தாவே உங்களுடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அதே போல தாப்பனே ஆண்டவரே வாலிபர்கள் தன்னிச்சே அழைகிறார்களே தாப்பனே, தேவருடைய மகிழ்ச்சி இல்லாமல் ஆண்டவரே அந்த கத்தவிழ்த்தப்பட்டவர்கள் போல அழைந்து சென்ற அந்த வாலிபர்களை உறுதிசை கண்ணோக்கி பார்த்தீராக சகோதரி. ஆண்டவரை சொன்னார் ஆண்டவரை பெற்றோரால் ஆண்டவரை தண்டிக்கப்பட முடியாது, பெற்றோரை அட்வைஸ் பண்ண முடியாதபடி வாலிபர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். எனக்கு புத்தி சொல்லத்தக்கதாகவும் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆண்டவரே சொல்லத்தக்கதாகவும் நீ உதவி செய்கிறாக. அவர்களுடைய மனதில் ஒரு பெற்றான ஒரு மாறுதலை உண்டு பண்ணுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. அதே போல குழந்தைகள் வாலிபர்கள் குடும்பர்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து செல்லும். அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல யுத்தங்கள் நடக்கிற இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஆண்டவரே காசா பகுதிகள், இஸ்ரவேல் ஆண்டவரே பகுதிகள், அதே போல ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகளிலேயும் கூட ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கிறது, அதே போல ஆண்டவரே ரஷ்யா யுக்ரைன்லேயும் நடக்கிறது. இது நிமித்தமே ஆண்டவரே எத்தனை பேர் அழிந்து போகிறார்கள், அந்த தேசம் ஆண்டவரே இதற்கு முன்பாக ஆண்டவரே நிற்கப்பட்டதாக தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அந்த யுக்ரைன் ரஷ்யா அவங்க இருக்கிறார்கள். தகப்பனே அவர்களுக்காக மனம் நிரம்புகிறாங்க, அவர்கள் உண்மையை முற்றமாக இந்த கேடுகளை தாழ்ந்து ஆண்டவரே அவர்களுக்காக இறங்கின அந்த தேசத்தில் ஆண்டவரே மன்னரை காணப்படுகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே கட்டி ஆண்டவரே கட்டாவை கட்டப்படத்தக்கதாக வழிவாசல்களை திறப்பீராக, யுத்தங்களை எல்லாம் நிறுத்துகிறாங்க என்று இயேசுவின் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே யுத்தங்களை உண்டு பண்ணுகிற அசித்த ஆதியின் எண்ணங்களும் ஆண்டவரே இந்த தேசங்களை பிடிக்க வேண்டும், அதே பொருளாதாரத்தை ஆண்டவரை உடைக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டு ஆண்டவரை கிரியை செய்த எல்லா பத்திரியுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்கள்ல அழிக்கப்பட வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எந்தெந்த தேசங்கள்ல ஆண்டவர் யுத்தத்துக்கு ஆண்டவர் புதிய புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவை யாரும் ஆண்டவரை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு நிற்பப்படத்தக்கதாக இயேசுவின் கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அற்புதம் செய்கிறாக, அதே போல ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் கூலனி பாலிய நிறங்கள் ஆறு கண்டத்தில் இருக்கிற அதிபதிகளையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே அதிகாரிகள் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களால் காணப்பட ஜனங்களை ஆண்டவரை வாழ்க்கையில் ஆண்டவரை பொருட்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்கிறாக. ஆண்டவர் இந்த ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா, ஆண்டவரை அவருடைய துக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக நீர் அற்புதம் செய்கிறாக என்று சொல்லுகிறேன். அதிகாரிகள் உள்ளத்தில் ஞானத்தால் நிரப்பும் உங்களுடைய தெய்வீக ஞானம் வருகிற வேலையில இந்த ஜனங்களை எவ்வளவுமாய் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே காலமன் ஒப்பந்தமாய் கத்தெடுத்து ஆண்டவரே இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஜனங்களை ஆட்சி செய்தான அபிசந்தமாக ஆண்டவரே ஞானத்தோடு ஆட்சி செய்து ஜனங்கள் சீராக சிறப்பாக வாழத்தக்கதாக வழிவாசல்களை தருகிறாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் எந்த மூலை முடுக்கில இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனாவது ரட்சிப்பு இல்லாமல் மறிக்க கூடாது. தகப்பனே இவர்களை உடைப்படும் உடைப்படும் உடைப்படும் அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே கடைகள் யாவற்றையும் உடைப்படும். உங்களுடைய நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா, அற்புதம் செய்கிறாக அதிசயம் செய்கிறாக. எல்லா திவிகள மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இந்த ஜீவனுள்ள நல்லருமை தகப்பம். ஆமென்.
0: அமீனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கத்தருங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக்
5: கொள்ளுகிறேன்.
0: நாட்களே மனுஷர்களுக்குள்ளே இந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் வராதபடி கத்ததாமே அந்த ஆக்கின தீப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேணும். ஏனென்றால் இந்த ஆக்கின தீப்பு வியாதியை கொண்டு வருகிறது, சரீரத்தில பலவீனங்களை கொண்டு வருகிறது, வாலிப ஜோதிகளுக்குள்ளே போதைகளை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த ஆக்கின தீப்புக்கு தப்பும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: மத்தியில் வாசமா இருக்கிறீங்களா? அற்புதமான உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. நல்லவர் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து இம்மட்டுமாய் காத்த தெய்வன் இனியும் கூட கத்தாவைங்களோடு குடும்ப வழி நடத்துவீராக. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர, அப்பா மனிதனுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் ஆண்டவர உம்முடைய கரங்களில் இருக்கிறது கத்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஆண்டவர் உட்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து விடுவித்து ஆண்டவர இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவும் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய வாழ்விலே ஆண்டவர என் தேவனாக கர்த்தர் அப்படி ஆக்கின தீர்ப்பு வராதபடிக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழும்படியாக நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவர உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தரை நம்பி ஆண்டவர் கர்த்தருடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆண்டவரே அவளுக்கு இடரல் இல்லை என்பதை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் இடரை போகாதபடி ஆண்டவரே அப்பா நீர செய்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்க. அதே வேளையில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே உங்களுக்கு கடங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி ஆண்டவரே திசை கெட்டு போகிற அப்படியால் அவர்களும் ஆண்டவரே இந்த ஆக்கின தீர்ப்பிலே ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய வாழ்வை இழந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வதாக ஆண்டவரே சந்நிதியிலே உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளா அவர்கள் வந்து நிற்க அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறணப்பா. தன்னுடைய தப்புகளை எல்லாம் தவறுகளை எல்லாம் ஆண்டவரே அவர் செய்கிறதான காரியங்கள் தவறான காரியங்களிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தெளிவு பெற்று ஆண்டவரே மனமே மனதிலே அறிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனமாற்றம் அடைந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நித்தம் நித்தமாய் பரிசுத்தமான ஆண்டவர சந்ததியாய் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவரும் ஆண்டவர உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு எப்போதும் ஆண்டவர் இந்த ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னை உணர்ந்தவர்களாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர அவர் தங்களை ஆண்டவர் புதுப்பிக்கத்தக்கதாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க பயப்படுத்துங்க வழி நடத்துங்க. அப்ப ஏன் தேவம் செய்ய போவதற்காய் முக்க கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கூட கத்தாவோ ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் மக்கள் நன்றிகள் எடுக்கிற கத்தாவு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட கத்தாவு வாழ்வு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர நல்ல எதிர்காலத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தபடியாய் சிந்திக்கிறோம். அவர்கள் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கவும் நல்ல ஆண்டவர சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை வழி நடத்தபடியாய் சிந்திக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காய் உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு தவிய இந்த வேளையில ஆண்டவர அப்பா அந்த அருமையான ஜப வேலையை நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவர அவருக்கு ஆண்டவர அவர் கையிட்டு செய்யற மேலையும் ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவர தேவனில் எப்போதும் கலி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி ஆய் கொடுக்கத்தாவே அவருக்கு தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர தேவன் பேர் பெறாக தந்தையாக ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை நான் ஆண்டவர பெயரை நீர் ஆண்டவர பெருமைப்படுத்தும்படியாய் சிந்திக்கிறோம். அப்படியாக தேவன் இவர்களுக்கு ஆண்டவர எல்லா வகையிலும் துணையா இருந்து ஆண்டவர எல்லா பொல்லாப்பும் ஆண்டவர் எந்த ஒரு பொல்லாப்பு நெருங்காதபடிக்கு எந்த வாதையும் ஆண்டவர் குருநாத்தை அணுகாதபடிக்கு தேவனே இவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருந்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாச்சு. தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாக இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவர அப்பா உமக்காக ஆண்டவர அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு இந்த ஊழிய காரியத்தை ஆண்டவர நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர். ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர இவர்கள் செய்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர தேவன் ஆண்டவர பெரிய காரியங்களை செய்து நடத்த முடியாது. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே மேம்பட்டுமாக காத்த தேவன் இனியும் கொடுக்கத்தாவைகள் எல்லோரையும் காத்து வழிநடத்த நீ நல்லவரும் வல்லவருமா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம் ஜெபத்தோடு கூட இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே நாமத்தினா உடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கத்தாவே என்னால் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டி தேசங்கள் தலைவர்கள் மக்கள் எல்லாரையும் நீர் காண்கிற தேவன் அப்பா. அவர்களை மனந்திருப்பவன் ரட்சிக்கவும் வல்லவரே. ரட்சிப்பு முடியது தேவரீர். இவர்களுடைய ஆண்டவரே சிரசின் மேலும் உடைய ஆசீர்வாதம் தங்க கத்தாவை கிருபசையும் இவருடைய தேவைகள் வாஞ்சுகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
5: நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களுக்கு சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை எங்களை கருத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் ஆண்டவரே சுவாமி இந்த வானொலி ஊழியத்தினூடாக நிறைவான ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி. அவர்களுடைய குடும்பங்கள் சபைகள் இருக்கிற தேசங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் சாதரி ஜனடுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் சோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது கத்தாவே, எங்களை கரம் கூட இருந்த அநேகர் அந்த புத்தகங்களை வாங்கவும் அந்த புத்தகங்களை வாசிக்கவும் ஆண்டவரே, அந்த புத்தகத்திலே சாதரி கற்றுக் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள் வசனங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே படிக்கும் பொழுது கத்தாவே, அந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் கொடுக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே போக்கிலும் பலத்திலும் துணையாக இருக்க வேணுமாய். ஆண்டவரே, சகோதரி பயணம் பண்ணுகின்ற வாகனங்கள் விமானங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் வந்து அந்த இடத்தில் இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமா? ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த புதிய நாளும் சகோதரி மேகலாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா? இந்த வானொலியில இணைத்த நோக்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே, சகோதரி சாந்தியை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த தேசத்திலே செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல அருந்ததி என்ற சகோதரியை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே கூட இருந்த அந்த ஊழியங்களை ஆசிர்வதித்து அந்த ஊழியங்களில் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் அறுவடை செய்யவும் ஆண்டவரே, சுவிசேஷ வாசல்கள் அந்த தேசையில் எங்கும் திறக்கப்படவும் நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி டாலிசிஸ்வருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரியுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே எங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேணுமா? எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி, இன்னமாக பாசப்பாள் லூயிசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் இருக்க கர்நாடகா மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக ஆண்டவரே அவர் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். தாயார் சிஷிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு சரீர சுவைனங்களோ பலவீனங்களோ ஒன்றும் அணுகி விடாத படிக்கும் ஆண்டவரே, அவர்களை நீங்கள் காத்து நடத்த வேணுமா? எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் இந்த புதிய நாளிலும் தகப்பனே. அதே போல ஆண்டவரே, தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் கிளேந்திரன் அம்மா அருமையாக எங்களுக்கு கொடுத்த இந்த தாய்மாருக்காய் நன்றி அப்பா. அவளுடைய ஜபங்கள் அவளுடைய ஊழியங்கள் அவளுடைய சந்ததிக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக இந்த புதிய நாளும் ஊழியர் சுசேஷரை தின்வானறையா

0: சியந்தனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ஐரினுக்காய் அவளுடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்பு கொடுக்கிறோம். அவள் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்சத்திலே வரப்போகின்ற தாசர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாத சகோதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். அவளுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னமாக குடும்பத்திலே உள்ள தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்கார மணிக்காய் சோத்திரம் அப்பா. அவளுடைய ஊழியங்கள் அவளுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னமாக குடும்பத்தார் உறவுகள் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை பாதத்திலே தருகிறோம். அதே போல சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கூட இருந்து நடத்த வருமா இந்த குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே சுவாமி பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி வினோபாய் ஜசிமாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஜசிமாவுடைய திருமண காரியத்தை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அல்ல தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னமாக ஜசிமாவை வேலிடத்திலே பாதுகாக்க வேணுமாய் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம் அம்மானுள் சாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம். பிற குழந்தைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். தகப்பனே அந்த வேலையெடுத்து ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்திலே நீங்கள் திறந்து வைத்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலை இடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகள் இந்த மாக ஆண்டவரே சுவாமி அவர்களும் மத்தியிலும் ஒரு ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே போக்கிலும் மரத்திலும் துணியாயிருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள் பொருளாதாரத்தின் தேவைகள் ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்திலே கத்தாவே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாக இந்த ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜூம் இணைப்புகள் வாட்ஸ்அப் இணைப்புகள் ஆண்டவரே இன்டர்நெட் இணைப்புகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ரத்தத்தை பூசி நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே இணைகின்ற ஊழியர்கள் எல்லோரும் நேரத்துக்கு இணையம் உதவி செய்ய வேணுமாய் ஜபிக்கிறோம். இந்த மாக வெக்கேஷனுக்கு சென்றிருக்கின்ற ஊழியர்கள் இந்த மாக ஆண்டவரே இந்த வானிலைக்கு வர முடியாமல் சுவயினங்கள் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் மாக ஆண்டவரே சுவாமி நீ இந்த நாளிலும் ஆண்டவரே உந்த ஜப குழுங்களே நீங்கள் இணைத்து வருகின்ற ஒவ்வொரு புதிய ஊழியர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிரதர் டொனாலை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே ஜபிக்கிறோம். மங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். நிறைவில் எங்கள் எடுத்து வந்தது ஊழியர் சௌரியம் ராஜா தொடர்ந்து இந்த காலவேளையில் இணைந்தார்கள்.

0: எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கர்த்தர் தாமை வழி நடத்துவாராக. சௌரி ஐரீன் அவர்கள் கூட கொழும்பு இலங்கையில் நினைந்தார்கள். கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு காலை நேர ஜபத்திலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில்
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

0: அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவர்களிடம் ஒப்படைப்போம். இளைஞர்களுக்காக விசேடமாக ஜெபிப்பார்கள். இந்த வேளையிலும் அவர்களை வரவேற்றுக் கொண்டு காலை வணக்கங்கள் மாலை வணக்கங்கள் கூறிக்கொண்டு இரவு வணக்கங்களையும் கூறி வாழ்த்து வரவேற்போம். சௌரி சுபாசினி அவர்கள் இந்த வேளையிலும் வழி நடத்துவார். சௌரி ஜனத் அவர்கள் வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். ஜனத்
1: உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, மீண்டுமாக இந்த வாரத்திலே நாங்கள் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லா தடைகளையும் நீக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரமதகப்பனே, நீங்களே பொறுப்படுங்கள், நீங்களே வழி நடத்துங்கள். கர்த்தாவே கூட இருங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த இணைப்பரையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த யுகங்களை ஈரெடுக்கிற எங்களையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். பரிசுத்தாவியானவரே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென்.

0: ஆமென் ஆமென்ங்க. பாடலை கேட்டதாமே ஆசீர்வதித்து இன்னுமாய் தாளந்துகள் பல்கி பெருக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் முதலாவது நான் செபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் திருச்சபை மக்கள் மத்தியிலே கத்ததாமே கூட இருந்து இந்த நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இன்னதென்று அவர்கள் அறிந்து செய்யக்கூடிய ஒரு கிருபியை அங்கு கிருபியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜபத்திலே வழி நடத்துவேன். எங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை மக்களுக்காக, தலைவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்தை உமக்கு முன்பாக வைக்கிறோம். இலங்கை தேசத்தின் ஆண்டவரே, ராஜாக்கள் தொடங்கி கடைசி மகன் மட்டும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் தேசத்தின் பாவத்தோச அக்கிரமங்கள் மீறுதல்கள் ஒவ்வொன்றையும் மன்னிப்பீராக கர்த்தாவே. அவர்களை இருதயங்களும் சிந்தைகளும் சீர்கேடானதுகளுக்கு கடக்காதபடி கர்த்தாவே, என் தேவனே, இவர்களை மனம் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மானமண்டலங்க தரமாக்கங்க கடற்பிராந்தி தேசத்தின் குடிகள் ஆண்டவரே கர்த்தாவே, ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல்மக்கள் பாலிமேந்துகள் அப்பா கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட உம்முடைய நாமத்தினால் பரிசுத்தப்பட வேண்டும். சிறு பிள்ளைகள் உம்முடைய ரத்தத்தினால் மூடப்பட வேண்டும் ஆண்டவரே. வாலிப ஜோதிகள் மனம் போன போக்கிலே போய்விடாதபடி கர்த்தாவே மனம் திருப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா எல்லாம் குடும்பங்கள் உமக்கு சமாதானம் உள்ள குடும்பங்களாய் வாழ செய்வீராக கர்த்தாவே ஆண்டவரே. முதியோரை காக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருதற்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்துமையா. எல்லாருக்குள்ளும் வரவேண்டிய உம்முடைய ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்குள்ளே வர கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்தாவியானவர் நிழலிட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கள். இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு உட்படுத்துகிறோம். உம்முடைய ஆளுக திகர வல்லவினால் நிரப்பும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க ஆண்டவரே. எங்கள் தேச மக்களை பொறுப்பேறுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா அவர்கள், நீங்க திருச்சபை மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அப்போ சிலர் 10:3 உகந்த மனுஷன் என்று எழுதியிருக்க, இந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதன் சொல்லுவதாகவே. திருச்சபையில இருக்கிற எல்லா ஊழியக்கார சபைகள் மக்கள் எல்லாருக்குள்ளும் அந்த உகந்த மனுஷர்களாய், தேவனுக்கு ஏற்ற மனுஷர்களாய், தேவனுக்கு பயப்படுற மனுஷர்களாய் இருக்க கர்த்தர் இந்த நாட்களிலே அவர்களை ஏவி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழிநடத்தும்.
1: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனை கர்த்தாவே, இன்றைய நாளும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளும் நாமம் தரிக்கப்பட்டவர்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்க இவர்களை புறப்படுங்கள் கர்த்தாவே, இவர்களோடு கூட இருங்கள் ஆண்டவரே. அன்பான நேசரே, எங்கள் மீட்பரே, இரட்சகரே அப்பா ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க நீர் ஒவ்வொருத்தரையும் அவ்வண்ணம் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான நேசரே அப்பா, இவர்கள் ஆண்டவரே, இவர்களும் ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே அப்பா உமக்கு உகந்தவர்களா எங்களை மாற்றிக்கொள்ள நீர் அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக உங்களிடத்தில் கேட்கிறோம் அப்பா. என் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தாவே, உண்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு கர்த்தாவே, உமக்கு உகந்தவர்களா ஜீவிக்க வேணுமண்ட அந்த ஆண்டவரே இருதயத்தின் நினைவுகள் அவர்களுக்குள் காணப்படத்தக்கதாக நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகையும் உம்முடைய வழி நடத்தலும் இருந்தால் கர்த்தாவே, ஒவ்வொருத்தரும் உமக்குகந்தவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அபிஷேகத்துக்குள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உமக்கு பயப்படும் பயம் ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமாய் வாழ வேணும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, அந்த இருதய பயம் இருந்தால் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டார்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிப்பார்கள் கர்த்தாவே அப்பா. அந்த இருதயத்தை நீர் கட்டளையிடும்படியா
2: உங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே அப்பா, ஏனோ தானோ ஒன்று உம்முடைய பிள்ளைகள் இருந்து விடாதபடிக்கு கத்தாவே ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தோடு கத்தாவே இன்னும் உமக்குள்ளே கட்டி சேர நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை உம்மண்டை இருந்து சத்துருவானவன் பிரித்து விடாதபடிக்கு கத்தாவே, நீரே பாதுகாத்து தொடர்ந்தும் இவர்களை வழி நடத்தும்படியாக, எல்லா தடைகளுக்கும் விலக்கும்படியாக கர்த்தாவே, உம்முடைய அற்புத கரத்துக்குள் முற்றுமுழுக்க ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
0: ஆமீன். ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நான் இலங்கை தேசத்திலே கத்தருக்கு பயப்படுற பயம் அங்கு வர வேணும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றால் கத்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும் இருக்கிற எங்கள் நீதியின் தேவன். ஆகவே அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, எங்கள் தேசம் இலங்கை மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கற்பிடி தாய்மார்கள், கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாரையும் நீர் காண்கிறீர் கத்தாவே. என் தேவனே அப்பா, இவர்கள் உகந்த வாசனையாய் உமக்கு இருக்க கத்தருக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு கடந்து வர கத்தாவே, அவர்களை சீர்கேடாக்குற கத்தாவே, அவருடைய சிந்தைகள் அவருடைய இருதயங்கள் பொல்லாப்பு பொல்லாத கிரியலை கொண்டு வர ஆவிகள் பின்பு ஆவிகள் எல்லாவற்றையும் கட்டிந்து போடும் ஆண்டவரே. எல்லாரையும் நீ ஆண்டவரே கத்தாவே, பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருக்குள்ளும் வரவேண்டிய அந்த ரட்சிப்பு ஆண்டவரே, எங்கள் தேச மக்களுக்குள்ளே ஆண்டவரே கத்தாவே, இன வேறுபாடு இல்லாதபடி மத வேறுபாடு இல்லாதபடி கத்தாவே வரக்கூடியதா ஆண்டவரே கத்தாவே, ஒவ்வொரு ஜாதிகள் மேலும் வரக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்கள மக்களாய், தமிழ் மக்களாய், முஸ்லீம் மக்களாய், வரங்கி மக்களாய் கத்தாவே, எங்கள் தேசத்தில் எந்தெந்த ஜாதிகள் எந்தெந்த பாசிய பேசுறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ ரட்சிக்க வல்லவருக்கே ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறேன் ஐயா. எங்கள் தேச மக்களுடைய பாவதோஷ அக்கிரமங்களை ஒரு கணம் நீங்க ராஜா, ஒரு கணம் மனம் திருப்புதலுக்கு அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் இயேசு நாமத்துக்கு தேவனே, உம்முடைய வார்த்தைக்கு நீதிக்கு சிறைப்படியும் ஆண்டவரே. ஒவ்வொருடே நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே. ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல்மக்கள் பார்லிமெண்ட்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் உமக்குள்ளாய் எடுக்கப்பட கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 9 மாகாணம் 25 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே கத்தாவே, நீர் தேவனாய் இருக்கிறபடியால் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ரட்சிக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதிக வெப்பமும் வராதபடி, அதிக மழையும் வராதபடி எங்கள் தேசத்தை தகுந்த நிலைமையில மாற்றி ஆண்டவரே நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் அழிவில் இருந்து மக்களை காப்பாற்றி வீராக கத்தாவே. மக்களும் மனம் திரும்பி வாழ ஆக்கினைக்கு உட்படாதபடி கத்தாவே. எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரே வர உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுற பயம் மனித நேயங்கள் அவர்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் எங்கள் தேசத்திலே இன்றைக்கு அங்கு ஏழைகளாய் விதவைகளாய் திக்கற்ற பிள்ளைகளாய் உணவு உடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காய் சுபா நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: அன்பின் தகப்பனே சுபா, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகள் எளியவர்களையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை நீங்கள் புறப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. அன்பின் தந்தி இயேசப்பா ஆண்டவரே, நாள்தோறும் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே தேவைகளுக்காக ஈக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கத்தாவே, உண்ண உணவுகளுக்காக ஆண்டவரே, உடுக்க உடைகளுக்காக, நல்ல இருப்பிடங்கள் இல்லாமல் ஆண்டவரே தவிக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காக பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே, நாள்தோறும் நீர் இவர்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படி உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனை கத்தாவை, ஆதரவிட்டு இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. இவர்களை பொறுப்படுங்கள் கத்தாவே, இவர்களுக்கு வேண்டிய மனித தயவுகள் ஆண்டவரே கிடைக்க கிருபை செய்யுங்கள். இவர்களுடைய நாளாந்த தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் இவர்
2: அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் இருந்து பராமரிப்பில்லாமல் கவனிப்பில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பெருமூச்சுகள், இவர்களுடைய ஆண்டவரே கண்ணீர்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு குறைவுகளை கொண்டு வந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீ பொறுப்படுக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை வைத்து தவிக்கிற ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாளாந்தம் எவ்வளவு தேவைகள் உண்டு கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுடைய தேவைகள், அந்த குடும்பத்தின் தேவைகளை நீ சந்தித்து வழிநடத்தும். இவர்களை இனங்கண்டு இவர்களுக்கு உதவுகிற மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை பொருட்படும் ஆண்டவரே, கணவன் இல்லாமல் ஆண்டவரே விதவைகளாக ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களை நடத்துகிற ஒவ்வொரு பெண்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இவர்களை நீ பொருட்படுங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு எதிராக தீய மனிதர்கள் எத்தனையோ ஆண்டவரே காரியங்களை செய்வார்கள், அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் நீர் இந்த குடும்பங்களை பாதுகாத்து கர்த்தாவே இந்த குடும்பங்களை வழிநடத்துங்கள். எத்தனையோ பெண்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளிலே பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவரே, அவர்களுடைய கரங்களின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை வழிநடத்துங்கள். அது மாத்திரமல்ல கணவனால் கைவிடப்பட்ட குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சொந்த மனைவி குடும்பங்கள் இருக்கத்தக்கதாக தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படிப்பட்ட குடும்பங்களை பொருட்படுத்த கர்த்தாவே இவர்களிடத்தில் ஒரு மனமாறுதலை கொடுத்து குடும்பங்களில் ஐக்கியத்தை பெருகப்பண்ணி நீர் வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனை பொருட்படுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே தங்களுக்கு இறங்க யார் உண்டு என்று இறுக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற தேவன் ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் நீங்கள் அப்பா ஆண்டவரே. நீர் இப்படிப்பட்டவர்களை பொருட்படுத்து கர்த்தாவே. இவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பித்து இவர்களை நாள்தோறும் பராமரித்து நடத்தும்படியாக உங்களுடைய கரங்களுக்குள் தந்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த நாட்களிலே அநேக நுழம்பு கடியினால், அங்கு டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், மரணத்தை சந்தித்த பிள்ளைகள், அதனால் வேதனைப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இந்த நாட்களிலே எங்கள் தேசத்திலே அப்பா நுழம்பு கடி காரணமாய் கத்தாவே ஆண்டவரே, இந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் கத்தாவே ஆண்டவரே, மரணத்தை சந்தி அநேகர் கத்தாவே தேவாவியானவரே, அப்படியாய் வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு பூரண சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் உண்மை காண்கிற இருதயத்தை கட்டளையிடுவீராக, உண்மை காண்கிற சிந்திய கட்டளையிடுவீராக கத்தாவே. அந்த ஆண்டவரே வியாதிக்கு காரணமாய் இருக்கிற எந்த பாவமாய் இருந்தாலும், எந்த சத்ருவின் திட்டமாய் இருந்தாலும் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்க வல்லவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா. மருத்துவமனைகளுக்காய், டாக்டர்மார் நர்ஸ்மார்களுக்காய் ஆண்டவரே, மருத்துவ பகுதியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தாவே, வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆறுதல் கொடுக்கிற தேவன் அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க கத்தாவே. ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாம் வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிறார்கள் ஆண்டவரே, தொடர் வியாதிகள் கத்தாவே வேதனையிலே தவிக்கிறார்கள் கத்தாவே, மருத்துவ வசதியின்றி தவிக்கிறார்கள் அப்பா, மருந்துகள் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா, பணம் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா. இதெல்லாம் ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்திலே எல்லாம் இலவசமாய் கொடுக்கப்படும் ஆண்டவரே, ஆனாலும் கத்தாவே அவர்கள் மனம் திரும்ப ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. இந்த இதுக்கு காரணமாயிருக்கிற எல்லா சத்ருவின் திட்டங்களை முறியடித்து என் தேவனே இவர்களை எல்லாம் குடும்பங்களை எல்லாம் நீர் ஆறுதல் படுத்தி ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா, நீங்கள் மற்ற ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்க கூடிய ஒரு சுபாவம் எங்கள் தேசத்திலே கடந்து வர கத்தருக்கு உதவி செய்யணும். ஒருத்தருடைய குறையை இன்னொருத்தர் மன்னிக்க கூடியதாய், ஒரு மனித அபிமானங்கள் வரக்கூடியதாய் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனை பரிசுத்தரே, இப்பொழுதும் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தகப்பனே அப்பா, இந்த மன்னிக்கிற சுபாவங்கள் ஒப்புதலுக்கும் காணப்படத்தக்கதாக என் தகப்பனே நீங்க உதவி செய்யும்படி ஆகும் உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நான் என்ற அகந்த உருமாப்பு இருக்கும் வரைக்கும் அந்த மன்னிக்கிற சுபாவங்கள் வராத ஆண்டவரே. அந்த அகந்தையும் அகங்காரங்களும் நீங்கி போகத்தக்கதாக அந்த தாழ்மை உள்ள இருதயத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இப்படிப்பட்ட இந்த அன்பில்லாத சுபாவங்களினால் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் பிடிவுகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே அப்பா, துன்பங்களும் ஆண்டவரே அப்பா, போட்டிகள் பொறாண்மைகள் ஒருவனை ஒருவன் கொள்ளுறது அழிக்கிறது ஆண்டவரே, இப்படியான காரியங்களில் இருந்து கர்த்தாவே நீர் எங்கள் தேசத்தை எங்கள் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று அந்த சத்துருவின் சுபாவங்கள் எல்லாரையும் விட்டு விலகி போகத்தக்கதாக என் ஆண்டவரே நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வாக்கு கொடுத்த என் கர்த்தரே இயேசப்பா ஆண்டவரே, அந்த பரிபூர்ணத்துக்குள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக அவர்களுடைய குண இயல்புகளை நீர் மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இரக்கம் காணப்படட்டும் எங்கள் தேசத்திலே, காணப்படட்டும் எங்கள் ஜனங்கள் மத்தியிலே, காணப்படட்டும் எங்களுடைய ஜனங்கள் இந்த காரியத்திலிருந்து விடுதலையாகட்டும் ஆண்டவரே. அப்பா, மற்றவர்களை திரும்பி பார்க்கிற குணங்கள் இல்லை கர்த்தாவே, எல்லாம் அன்பு தணிந்து போகிறது கர்த்தாவே. என்னேசரே, நான் நான் எனக்கு எனக்கு என்று அந்த சுபாவங்கள் பெருகி கொண்டு வருகிறது கர்த்தாவே. என் ஆண்டவரே, இந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, மற்றவனை நேசிக்கிற இருதயம், மற்றவனுக்கு கொடுக்கிற சுபாவங்கள், விட்டு கொடுக்கிற சுபாவங்கள், மன்னிக்கிற சுபாவங்கள் பெருகத்தக்கதாக என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படியாக ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம், நீங்களே பொறுப்படுங்கள், வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா கிருபையா இறங்கி உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.
0: ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாக்களில் எங்கள் தேசத்திலே செல்வ பெருக்கை நம்பி அங்கு தீவினைகள் கலத்து கொண்டு போகிறதை நாங்கள் காண்கிறோமாகவே. இதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா, எங்கள் ஜனங்கள் கர்த்தாவே உம்மை பலனாய் கொள்ளாதபடி கர்த்தாவே செல்வ பெருக்கை நம்பி கர்த்தாவே தங்கள் தீவினைகளை பலத்து கொண்ட மனுஷராய் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த நிலையில் இருந்து அவர்கள் விடுதலை பெற விடுவிக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எனக்கும் தாசை வரும் பர்வங்களுக்கு நீராய் என் கண்களை இருப்பேன் என்று சொன்ன தகப்பன் நீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உலகத்துக்குள்ளும் ஆமிசத்துக்குள்ளும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே தங்கள் செல்வங்களை பெருக்கத்தை நம்பிக்கொண்டு செல்வ பெருக்கி ஆண்டவரே பெருக்கிக் கொண்டு இருக்க ஆண்டவரே விருப்பப்படுகிற இந்த ஆத்துமாக்கள் பாதாளத்துக்கு போகாதபடி பரிசுத்த வழியை காணக்கூடியதா என் தேவனே, துக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல இவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் உம்முடைய வேத வசனத்துக்கு முன்பாக திருப்பப்பட கர்த்தாவே, உம்முடைய நீதிக்கு முன்பாக திருப்பப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரும் சோதி தருகிறவருமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, மிருக கூடம் உள்ள மனுஷர்களாய் இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே, மூடர்களாய் இருக்கிறார்களே, உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்களே கர்த்தாவே. இவர்களுடைய நிலைமைகள் மாற்றப்படட்டும் ஐயா ஆண்டவரே, மாறுதல் அடையட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆக்கின தீப்பை எங்கள் தேசத்தின் மீது வைக்காதபடி கர்த்தாவே, ஒரு கிருபையினால், ஒரு இரக்கத்தினால், ஒரு தயவினால், ஒரு அன்பினால் நீர் அவர்களை ஆண்டவரே மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்திலே அப்பா. பூமி அதிர்ச்சிகளோ கர்த்தாவே, கடல்கள் பொங்கவோ ஆண்டவரே, வறட்சிகள் வரவோ கர்த்தாவே விடாது இருப்பீராக கர்த்தாவே. எங்கள் தேச மக்கள் வாழ்வடிய செய்வீராக உம்மை ஆண்டவரே. எங்கள் தேசமா மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தாவே உம்மை சேவிக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே ஒவ்வொருதரே மாற்றுங்க, ஆவியான ஒவ்வொரு சிந்தைகளையும் இருதயங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள் ஆண்டவரே கடைசி நாட்கள் ஆண்டவரே சபையில இருக்கிற பிள்ளைகள் கூட ஆவியில ஏவப்பட்டு கர்த்தாவே அன்றைக்கு சிமியோன் ஆண்டவரே ஆவியில ஏவப்பட்டு கர்த்தாவே ஆலயத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குழந்தையாய் ஆண்டவரே அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஜெபித்தது போல இந்த நாட்களும் ஆண்டவரே தேவ ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கர்த்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவியினால் ஏவப்பட்டு கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எல்லாரையும் நீ தாங்கி நலி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரமங்களை நடத்தட்டும் ஆண்டவரே, உங்களுடைய வல்ல கரமங்களை நடத்தட்டும் ஐயா, குடும்பங்களை நடத்தட்டும் ஐயா, வீடுகளை நடத்தட்டும் ஐயா, பிள்ளைகளை நடத்தட்டும் ஆவியானவரே. இந்த நாளை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே, இயேசுவின் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக கர்த்தாவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. சும்மா நீங்கள் சங்கம வானொலிக்காகவும் சங்கம வானொலியிலே சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அது பங்கு கொள்ளுற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்று அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கம வானொலிக்காகவும் நீங்க எங்களுக்காக நெஞ்சம் பண்ணுங்க. கர்த்தாமே கூட இருந்த எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தந்து நடத்துவாராக.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்படியே சப்பா, இந்த சங்கம ஊழியங்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் ஊடாக ஆண்டவரே அநேகர் பயனடைகிறார்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற சகோதரனே அவருடைய குடும்பத்தை நீங்க குறிப்படுத்தி வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அதே போல அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கிற ஆண்டவரே அந்த அபிஷேக ஆராதனைகளை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிற அந்த இணைப்பிலே வந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியர்களோடும் நிற்கூட இருந்து தொடர்ந்தும் வழி நடத்துங்கள். இந்த ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தியுங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள், உங்கள் திருக்கரம் பாதுகாத்து தொடர்ந்தும் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே இன்னும் அநேகர் ஆண்டவரே இதை கேட்கவும் இந்த ஊழியங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பயன்பெறவும் ஆண்டவரே நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே உள்ளடி விழாக்க குடும்பத்தை உடைய கரத்துக்குள் தருகிறேன். சகோதரியோடும் கணவனோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சுகபலங்களை கட்டளையிட்டு இன்னும் இந்த ஊழியங்களை

0: இடுங்கள் ஆண்டவரே. இவளுடைய பிரியாணங்களை வாய்க்க பண்ணி அந்த இடத்திலும் நல்ல மனுஷ தயவுகளையும் நீங்கள் கட்டளையிட்டு கர்த்தாவே சந்தோஷத்தோடு போய் சந்தோஷத்தோடு திரும்பி வரத்தக்கதாக உம்முடைய சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய சமூகம் முன்பாக சென்று காரியங்கள் ஒப்பந்தை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். தடைகள் யாவை நீக்குங்க ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக முற்று முழுக்க நன்றி செலுத்தி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்குகிறேன். நல்ல
1: நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் தாமே எங்களையும் எங்கள் தேசங்களையும் கர்த்தர் காத்து நடத்த வேணும் என்ற ஜெபத்திலே வழி நடத்துகிற அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற தேசங்கள், வாழ்கிற தேசங்கள், வாழ்கிற தலைவர்கள், ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சுவாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாவோடு நீர் கூட இருப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைக்கு கூடுத்த சுகபலம் ஆரோக்கியம் வல்லமைக்காய் உமை துதிக்கிறோம். போக்குவரத்து பாதுகாப்புகளுக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்க துதிக்க ஜவாவி வல்லமைய கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மூலியத்தில் எடுத்து ஆண்டவரே கர்த்தாவே வரங்கள் வல்லமினால் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கணவனுக்காய் கைவிட்டு செய்யும் காரியங்கள், கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆசீர்வாதம், பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கல்லிடுமையா. பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே, படிப்பிலே, படிப்பு ஞானத்திலே, அறிவிலே, புத்தியிலே, கெட்டித்தனத்திலே, வல்லமிலே பெருக கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், வருங்காலங்கள், தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற சபைகள் கர்த்தாவே, பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரே என் தகப்பனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்தை, தேச மக்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபை கர்த்தாவே எங்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமையும் உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சுபாரு பல்லவியோடும் முடித்துக் கொள்ளும்.
0: தடைகள்

0: தேவங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிமே.
1: ஆமென், ஆமென், ஆமென். இந்த இரவு வேளையிலும் சகோதரி சுபாஷினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து

நடத்துகிறோம். அதே வேளையிலே சவரி சவரி ஜனத்தவர்கள் காலையில் 8 மணி முதல் இதுவரை நேரமும் இணைந்து வழங்கினார் ஜபங்களை. இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்தர்லாமை அவரோடும் அவருடைய குடும்பத்தாருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அவர் டொரண்டோ பகுதியிலே வந்து தனது வெளியிட்டு வரும் பொழுதும் கத்தருடைய கரம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும், பலர் ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். நாளை காலை வேளையிலே இலங்கைக்கான உலக நாடுகளான ஜெபத்தோடு திரும்பமாக சந்திப்போம். சௌரி சுபாசினியும் அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் இதாக்கும்.

0: அருமையான இதுவரை நேரமும் இலங்கைக்காக விசாரணமாக சௌரி சுபாசன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் சௌதி தேனத்தவர்கள் தேவன் தேசத்திலும் இணைந்து ஜபித்தார்கள். உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜபித்தோம். கத்தர் அவருடன் கூட இன்னும் வழி நடத்துவாராக. ஜபங்கள் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன், ஆமேன், ஆமீன். நாங்கள்
1: இணைந்திருக்கிறோம்
0: சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் 10 நிமிடமாக இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரை தொடர்ந்து சுசேகரின் வாணர் அவர்கள் தேவசை எடுத்து வருவார். அந்த வகையிலே ஆயத்தமாவோம். அந்த வகையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட் அம்மா. சகோதரி ஒவ்வொரு புதன்கிழமையிலும் மானிப்பாய் பகுதியிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு வருகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து பெண்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு புத்தகத்தை ஆயத்தப்படுத்தி ஸ்காப்ரோவிலே வெளியிடுகிறார். அடுத்த வாரத்திலே அடுத்த சனிக்கிழமை அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரயாணங்கள் காரியங்கள் எல்லா காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபியுங்கள். இந்த வழியில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அம்மா. வழி நடத்துங்கள். ஆமேன், கர்பி.
2: Amen, amen, amen, amen, amen. Stotram ayya, stotram ayya, stotram ayya, stotram ayya. Thudikurum ayya, thudikurum ayya, thudikurum ayya. And the kale vilika, stotram the yava vilika. Stotram nandhi sulurum ayya, nandhi sulur ayya. Navur kulaadappa, stotrangal, stotrangal, stotrangal. சுதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனகவிங்கத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேராவிங்கள், கேராவிங்கள், பரிசுத்தவான்கள் போத்தூர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்களும் மாத்திரங்களை தாழ்த்துறோம் சுவாமி. கடுப்பாதபடியில் ஒரு மனமாய் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தாரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையப்பா, எல்லாம் உங்களுக்கு கிருபை தானப்பா.

ஆண்டவர், எங்களோட பலம் நல்ல ஆண்டவரே, எங்களோட சுயம் அல்ல ஆண்டவரே, உங்களோட கிருபை எங்களை தாங்கி வருவபடி நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். கிருபை கிருபை மட்டுமா நடத்தின கருபை, உடைய வரியந்தம் இருக்கிற கிருபை அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. பிதாவே என்று கூப்பிட தந்த கிருபை ஆண்டவர் மாத்திரம் ஆண்டவரே, மாத்திரம் ஆண்டவரே, எங்களை குள்ளைகளாக நீ ஏற்றுக் கொண்டிருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். துதிக்கிறோம் ஜெவங்களும் என்னப்பங்களோட சமூகத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி. உங்களுடைய இரக்கங்களும் மன்னிப்புகளும் தயவுகளும் உண்டு சுவாமி. எங்களுடைய நிமித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தின்படி எங்களுடைய கிருமையின்படி நாங்க வந்திருக்கிறோம் சுவாமி. நன்றி சொல்லுவோம், உங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே, தெய்வத்தின் மூலம் எங்களை நடத்துறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் உங்களை கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதான் அப்பா மட்டுமா எங்களை நடத்துகிற சுவாமி. நன்றி இந்த காலங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு எல்லாம் காண்கிறது சுவாமி. கடைசி நாட்களில் பொல்லாங்கனின் காலத்தில் ஐயா அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோரும் சுவாமி. மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. இவர்களுக்கு வேண்டி ஆண்டவரே பலத்தை கொடுத்தருளுங்க, மனம் திருவுதலை கொடுத்தருங்க, சிறையிருப்புகளை மாற்றிக் கொள்ளுங்க சுவாமி. தகப்பனே இணங்களுக்காக வேண்டிக் கொள்ளுற வேண்டிக் கொள்ள அவர்களால் முடியாது சுவாமி. தகப்பனே இங்க விடுதலை ஆக்கினாம யாவை விடுதலை ஆவாரம் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே அந்த இணங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. விடுதலை விடுதல் இந்த கிருபையின் காலம், அனுக்கிற காலம் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அவர்கள் நாட்களை போக்கி கொண்டிருக்காதபடி தகப்பன் இப்பொழுது இன்றே ஆண்டவரே கிருபையின் நாள் என்று சொல்லி, அனுக்கிற காலம் என்று சொல்லி மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும். அப்போ அந்த காலங்களில் நடக்கிற கொடுமைகள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சத்தியத்திற்கு படுகிறவளாய், கற்பனைகளை கை கொள்ளுகிறவளாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீருக்கு பயந்து வாழுகிறவளாய் ஆண்டவரே, இந்த நாட்கள் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். கூட வரவைக்கு முன்பாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. அப்பா கிருவே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, இறக்கும் செய்யுங்க சுவாமி, எல்லனை கொடுங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி. யுத்தங்கள் அப்பா, யுத்தங்கள் ஆண்டவ, யுத்தத்தில் எல்லாம் கண்ணீர் அப்பா, பாடுகள் அப்பா, தவிப்புகள் அப்பா ஐயா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. இவருடைய குற்றங்கள் பாவங்கள் குறைகள் எல்லாம் நீக்கி ஒரு விஷயம் ஆண்டவரே, இவர்களை மன்னித்து இவர்களை இறக்கம் செய்யபடியாய் வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீங்க, உங்களை போல தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீங்க மன்னிக்கிறதில் எவ்வளவோ தயவுபடுத்துகிறோம் ஆண்டவரே, மன்னிங்க சுவாமி. அவருடைய குற்றங்கள் குறை எல்லாம் மன்னித்து இந்த யுத்த நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர், ஒரு சமாதானம் ஆண்டவரே, இவர்களுக்கு உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய வார்த்தை இவர்களை மேற்கொள்ளட்டும் சுவாமி, வார்த்தையினால் விடுதலை பெறட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களை சந்திங்கப்பா, எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சாப்பனே, கண்கள் தேவனே, உங்களோட கண்கள் அவர்கள் மேல் இறக்கமாயிருக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அவப்பனே வியாதி அஸ்தர்களாண்டவர், வியாதி வியாதி வியாதி அப்பா, வியாதி பெருக்கும் அதிகம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கத்தாவே வியாதியில் எல்லப்படுகிற ஜனங்கள் பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. கத்தாவே வியாதி கொடுமை ஆண்டவரே, ஜனங்களின் கூக்குரல் ஆண்டவரே, சகோதரனே இலக்கம் செய்யுங்கப்பா. இவர்கள் மனம் திரும்பப்பட்ட வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவரே நீங்க வெற்றி சிறந்த தேவன் சுவாமி. ஆண்டவரே நீங்க தான் வியாதிகளை குணமாக்குற தேவன்,
இங்கதான் பரிகாரிய கத்தர் என்று சொல்லி ஆண்டவரை ஜனங்கள் உங்களை நோக்கி வியாதி இல்லாண்டவரை கூப்பிடட்டும் சுவாமி, கூப்பிடட்டும் ஆண்டவர், கூப்பிடட்டும் ஆண்டவர், குற்றப்படுத்துங்க சுவாமி, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி ஆண்டவரே. ஆண்டவர் நாட்களில் கத்தாரே அப்பா, வியாதியில் இருந்த ஒவ்வொரு மனிதரும் உங்களை தேடி வந்த போது தகப்பனே எல்லாரையும் தொட்டு சுவமாக்கு நீங்க சுவாமி, தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற பிரவார சுவாமி, வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவங்களை தேடட்டும் சுவாமி, நீங்க தானப்பா பரிகாரியாக கத்தர், நீங்க தானப்பா சுகத்தை கொடுக்கிற கத்தர் என்று தேடுகிறவர்களாய் மாறட்டும், சுகத்தை பெறட்டும் சுவாமி, தேவைகளோடு இருப்பார்களா நான் தேவைகள் எல்லாம் சொல்லிக்கிற உதவிகளை கட்டளையிடுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே, வியாதியஸ்தர்களை பாருங்க சுவாமி, பாருங்க சுவாமி, வியாதியில் கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க சுவாமி, மரண தருவாயில் இருப்பார்கள் ஆனால் இவருடைய ஆத்மா வந்தவரே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, இவர்களுக்காக அப்பா முதியோர்கள் ஆண்டவர், எத்தனையோ முதியோர்கள் ஆண்டவர், உதவியற்றவர்கள், அனாதவர், அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய், ஆதரவற்றவர்களாய் ஆண்டவரே, எத்தனையோ முதியோர்கள் வைத்திய சாலைகளும் நிரம்பி வருகிறார்கள் சுவாமி ஆண்டவரே, நமதியர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, ஆறுதலை கொடுங்கப்பா, தயவை உண்டு பண்ணுங்கப்பா, நமதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், நமதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, நமதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் காப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி காப்பனே, நாக்கு தேசங்களில் இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர் நீதி வரட்டும், உண்மை வரட்டும், தேவ பயம் உண்டாகட்டும், அப்போ தேசங்களை எல்லாம் பகுத்து ஜனங்களை குடிய மத்தி ஆளுகையை வைத்த தேவன் நீங்க ஆண்டவரே, நீங்க அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக நீங்க கொடுத்த தேவன் ஆண்டது நன்மையாகவே இருக்கட்டு சுவாமி, அதப்பணி தலைவர்கள் எங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தேசங்களில் நீதி இல்லாமல் ஆண்டவரே புரட்டப்பட்ட நிலையில் கண்ணீர் ஓடுவாத மக்கள் அநேகம் ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் அநேகம் ஆண்டவரே, இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி செய்யும் தலைவராக தலைவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக்கிற குடும்பங்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டும் ஆண்டவரே, இவருடைய ஆளுகையில் முன்மாதிரியாக முதலிடமாக வேதம் இவருடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி, அப்பா வேதத்தில் எல்லா காரியங்களையும் நீங்க சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி, அவைகளை ஆண்டவரே கை கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவரே நடக்கிறவர்களாய், வேதத்தை ஆளுகிறவர்களாய் இவர்களை நடத்திங்க, வேத ஞானவர்களை நிறப்பட்டு நிறப்பட்டு நிறப்பட்டு, இப்படியாக அதிகாரத்தில் உள்ள ஒருவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அதிகாரத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, ஐயா தேசத்தை காத்து கொண்டிருக்கிறோம், மாறான வீரர்களுக்காக ஆண்டவரே, எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறது, எந்த எல்லைகளில் எல்லாம் காவல் காத்து கொண்டு நிற்கிறார்களோ சுவாமி, இவர்களை எங்கள் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே, இவர்களை பொழுதும் ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவர்களா, ஆண்டவர தேசத்தை காத்து கொண்டிருக்கிறவளா, இவர்களை வழி நடத்துங்க சுவாமி, இவருடைய ஆத்மா இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே, இவருடைய காலங்கள் ஆண்டவரே கூட கரத்தில் இருக்கிறபடினா ஆண்டவரே, இவர்கள் இப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் அந்த இடங்களை எனக்குறா, இவர்களை வழி நடத்துங்க, இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் அங்கெல்லாம் எந்த இடங்கள்ல இருக்கிறார்களோ அப்பா, அந்த இடத்தினாலும் கூட சிறையினால் ஓடி சொட்டையினால் மறைத்து அந்த பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம், நம்முடைய ஆசீர்வாதமே அவர்கள் மேற்க வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி, இப்படி யாரான வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், ஐயா தேசம் எல்லாம் வறட்சி வேலை இல்லை, கூக்குரல் அப்பா ஜனங்களுடைய கூக்குரல்,
தகப்பனே, ஒருவர் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே உங்களுடைய முகத்தை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவருடைய கூப்பிடு கூப்பிடுகள் ஆண்டவரே, ஐயா இவருடைய கூப்பிடுகள் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை எட்டுவதாக இருக்கட்டும் சுவாமி. அப்பா அவர் தங்களுடைய மனசுக்கு வெள்ளத்தினால் அல்ல ஆண்டவரே, சுயத்தினால் ஆண்டவரே போராடாதபடி தகப்பனே. அப்பா நீதி நிமித்தம் ஆண்டவரே, அப்பா தங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் நிமித்தம் ஐயா ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஆண்டவரே சமத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக நிகழும் அகப்பனே காண்கிறீர்கள் சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே வறட்சி ஆண்டவரே போய்கொண்டே போகிறது சுவாமி, போய்கொண்டே போறது ஐயா. ஒரு விஷயம் ஒரு விஷயம், இவர்களுக்கு மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னதகப்பனே, இவருடைய பாதகரங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க உங்களுடைய முதுகு பின்னாக தெரிந்து விட்டு ஆண்டவரே இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம், இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. ஒரு நேர உணவு இல்லை ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் அவ்வா பசியப்பா தகப்பனே, நீங்க எல்லா உணர்வுகளும் பூமியில வாழ்ந்த தகப்பன் ஆண்டவரே, பசியின் கொடுமை தெரியும் சுவாமி. மனாந்திரத்துல கூட உங்களிடமாய் மூன்று நாட்கள் தங்கியிருந்த மக்கள் சாப்பிடாமல் போனால் வழியிலே தொய்ந்து போவார்கள் என்று சொல்லி இறக்கப்பட்ட ஆண்டவர், அவர்களுக்கு உணவளித்த தேவன் ஆண்டவர், நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறுவதில்லை ஆண்டவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே காண்கிற தேவனே, இவர்களுக்கு இறக்கம் செய்ய ஒரு நேர உணவு சுவாமி தகப்பனே, ஒரு நேர உணவுக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களை போஷிங்கப்பா போஷிங்கப்பா போஷிங்கப்பா. அப்பா காக்கை ஒன்னும் கூப்பிடும் போது அவர்களுக்கு உணவு கொடுக்குற, காக்கைக்கும் உணவு கொடுக்குற தேவன் நீங்க. அப்படியான தேவன் ஜனங்கள் நீதி இறங்கி ஆண்டவரே இவர்களை போஷிக்கும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம், போஷிக்கும்படியாய் வண்டி இறக்கம் செய்யுங்கப்பா, சொலிப்பை கட்டளையிடும்படியாய் தகப்பனே. இந்த நாட்களில் இந்த காலங்களில் உங்களோட வார்த்தை வார்த்தை வசனம் இவர்களை போஷிக்கட்டும் சுவாமி தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்றோம் தகப்பனே. ஆண்டவரை ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மிகவும் முக்கியமான காலமாயிருக்கிற சுவாமி, எங்க பார்த்தாலும் தகப்பனே பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கைப்படியாமல் தாண்டவ மாறிக்கொண்டிருக்கிற காலங்கள் ஆண்டவர், இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக, இந்த கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்கு விசாசின் தந்திரங்களோடு ஆண்டவரை, ஜனங்களுடைய போராட்டங்களோடு ஆண்டவரை தகப்பனே, அப்பா நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே தாங்கங்கப்பா பலப்படுத்துங்கப்பா. எந்த நிலையிலும் தகப்பனே அவர் ஊழியத்தை வசதியாக செய்து விடுவாதபடி எப்பொழுதும் உற்சாகம் உள்ளவர்களை ஆண்டவரே, நல்ல ஸ்தானாதிபதிகளாய் எங்களோட ஊழியத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே, ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக வேண்டி ஒவ்வொருவரையும் காண்கிறது சுவாமி, பலப்படுத்துங்கப்பா, அபிஷேகத்தினால் இறப்புங்கப்பா தகப்பனே. விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, கத்தாவே விழுந்து போன விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர் எத்தனையோ பேர்களான இந்த காலத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி தகப்பனே. தகப்பனே சத்ருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி ஜனங்களை கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிற காலம் ஆண்டவ தகப்பனே, வெள்ளம் ஆவியானவரே இவர்களை ஆட்கொள்ளும்படியாய் வண்டிக் கொள்வது சுவாமி, திரும்பட்டும் சுவாமி, ஊழியத்தை விட்டு போன ஊழியர்களுக்காக வண்டிக் கொள்வோம் சுவாமி, இவர்கள் மறுபடியுமாய் திரும்பட்டு மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே, ஊழியத்தின் மகிமை அவர்களை திரும்பமா கொண்டு வரட்டும் சுவாமி. அப்பா உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே சத்ருவானவன் சுவிசித்து விடாதபடி தகப்பனே, இவர்கள் உங்களுடைய ஊழியத்தை கட்டுறவளாய் எழும்புறவளாய் எழும்பட்டு சுவாமி, எழும்பட்டு அந்த மனம் இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி, இவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம் சகப்பனே, ஆசீர்வாதம் நடத்துங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, திரும்பமா இந்த ஊழியர்கள் எங்கெங்குள்ளா நிலையில இருக்கிறார்கள் சுவாமி, எந்தெந்த நிலையில எல்லாம் விழுந்தார்களோ சுவாமி, தகப்பன் எல்லாவற்றிலும் தூக்கி விடுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம்
ஆண்டு சொல்லுவோம் தகப்பனே. அப்பா அந்த வேலையிலும் ஆண்டவரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா தூமந்திரங்களில் சபைகள் எங்களை ரத்தத்தின் கிரகத்தினால் கொல்லப்பட்ட சபை. அப்பா கொடுத்த விலை அதிகமாண்டவர் இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் வேண்டிக் கொள்ளுவோம். அப்பா அந்த நாட்களில் ஆண்டவரே சபையை காத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஐயா அவங்கள வார்த்தை சொல்லுற பாதாளத்தின் வாசம் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தை மேன் ஆண்டவரே பாதாளம் சபையை மேற்கொள்ளாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்கட வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா. ஆண்டவரே இதுவரை நடத்துற தேவனே எங்கட வார்த்தையினால் சபைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. மனவாத்தி சபையப்பா இது வரும்போது எடுத்துக் கொள்ளுற சபை அப்பா. பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தமாகட்டும் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவையோடும் உண்மையோடும் அன்பே அன்போடும் சபையை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே சபைகளில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். குடும்பம் குடும்பமாக சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சபைகளுக்காக வேண்டி ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வழியில் நிற்கிறவர் சுவாமி. இவர்களும் கூட பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க நேசிக்கிறவரும் எல்லாரையும் நேசிக்கிறவரும் இவர்களின் சபையில கொண்டு சுரக்கிற இருதயத்தை கொடுங்க சுவாமி. இவருடைய இருதயம் தாழ்த்தப்படட்டும் கீழ்படியட்டும் சபைகளில் வந்த ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சபையில் நிற்கிற போதர்மாருக்காக உதவிகளுக்காக சபையை நடத்தக்கூடிய வளத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, நல்ல மேய்ப்பர்களாக மந்தைய மேய்க்கிறவர்களால் ஆசீர்வாதத்தை கொடுங்க. உங்களோட கட்டளைகளுக்கு படிந்தவர்களால் சபையை நடத்துகிறவர்களா இவர்களை நடத்துங்க சுவாமி. போதர்மா குடும்பங்கள் உதவியுடைய எல்லாரும் சாட்சி உள்ளவர்களா உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களா ஆண்டவர் முன் மாதிரிகளா. அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கட்டும் சுவாமி. தவப்பனி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தவப்பனே சாட்சியத்தின் சுவிசேஷம் சலையாதிகளுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்னது மணி. இந்த நாட்களில் ஆண்டவரே சலுகாதிகளுக்கு அறிவிக்கப்படுவதால் நன்றி, நன்றி அப்பா, இருவே அப்பா, இருவே அப்பா. அப்பா எவ்வளவு அன்புள்ளவர் அப்பா. ஒருவர் தான் கெட்டு போக கூடாது அந்த சித்தத்தின்படி அப்பனே அவ்வளவு அன்பு நிறைந்தது. பிறந்த மருவே பரவன குமாரனை விசுவாசிக்கிறவனவனவன் கெட்டு போகாமல் நித்திய இவனை அடையும் அவரை தந்தரல் இவ்வளவாக உலகத்தில் அன்பு உண்டிங்கப்பா, அன்பு உண்டிங்க. இந்த அன்புக்கு ஆண்டவரையால் அகல வீரம் இல்லை ஆண்டவர். அப்படியான அன்புள்ள தேவன் இந்த நாட்களிலும் ஆண்டவரே பரவல இடங்களிலும் ஆண்டவரே அப்பா உங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படி ஒரு நாள் நன்றி சொல்லுறோம், கோடி நன்றி சொல்லுறோம், கோடி நன்றி சொல்ல. அதுக்குரிய காலங்கள் எல்லாம் தந்திருக்குறீங்க சார். டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள் டெலிவிஷன்கள் ரேடியோக்கள் இன்னும் ஆண்டவரே கம்பைகள் இருக்கிற போன்கள் எல்லாத்திலும் கூட வார்த்தை சொல்லப்படுவோம். நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஞானங்கள் கேட்டு கீழ்படியட்டும் சுவாமி, கீழ்படியட்டும். சகாபனே இதை நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே சகாபனே காரியங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அப்பா உற்சாகத்தோடும் உண்மையோடும் தியாகத்தோடும் ஊழியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. எவ்வளவு பாடுகளாயிருந்தாலும் சுவாமி ஐயா அவர்களது நிலை நின்று ஆண்ட ஊழியத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டி ஆண்டவரே படைக்கப்பட்ட நாங்கள் கிராமங்கள் இருண்ட தேசங்கள் இன்னும் அநேகம் உண்டு சுவாமி. இத்தனையோ மக்கள் இருளுக்குள் இருக்கிறார்கள் சுவாமி. அப்பனே இந்த இனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. ஆண்டவரே நீங்க போன இடமெல்லாம் ஆண்டவரே வெளிச்சம், வெளிச்சம், வெளிச்சம். ஆண்டவரே நீங்க போன இடங்களில் எல்லாம்
விடுதலை அப்படியான தேவன் நீங்க இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேணும் அனுபவிக்கிறோம், காண வேணும் அனுபவம். படைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் ஆண்டவரை திறக்கப்பட்டு ஆண்டவர் வெளிச்சத்தை காண்கிறவர்களா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுறப்பா. இந்த மாய ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்ய ஆண்டவரே ஜனங்கள் வேணும் சுவாமி. ஒவ்வொருவரும் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் மாறட்டும் சுவாமி. அவருடைய வார்த்தைகள் இல்ல ஆண்டவரே உங்களுடைய மகிமை விளங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே உங்களை அன்பு வெளிப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே காண்கிற மக்கள் ஆண்டவரே படசாலியானாலும் தெருக்களானாலும் ஆண்டவரே வேலை ஸ்தலங்களும் ஒரு வார்த்தை இருந்தாலும் சொல்லி ஆண்டவரே உங்களை அன்பை சொல்லட்டும் சுவாமி. சொல்லட்டும் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, மாற்றுங்க சுவாமி, மாற்றுங்க, மாற்றுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. என்னமா ஆண்டவரே எத்தனையோ கஷ்டமான இடங்களில் நிற்கிற மிஷனரிகள் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கா வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. தாங்குங்கப்பா, கண்ணீரப்பா, வியாதியப்பா, அடிக்கப்படுகிறவர்களப்பா, துன்பப்படுகிறவர்களப்பா, எல்லாவற்றிலும் எல்லாமாக நீங்க அவர்களை தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்க. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவருடைய குடும்பங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கப்பா. இங்குள்ள மக்களும் ரட்சிக்கப்பட்டு வாழ்வாதாரப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிறதே நீங்க சுவாமி, தேவைகளை கொடுக்கிறதே நீங்க சுவாமி. அப்பா தேவைகள் எல்லாம் சந்திக்க தெய்வமே இந்த நாட்களில் வாழ்ற ஜனங்களுக்காக வேண்டி அன்புதான் இந்த மூணு காலம் ஆண்டவர். கொடுமையான காலம் ஆண்டவர். ஐயா குடும்பங்கள் பிரிந்து உறவுகள் பிரிந்து தகப்பனே, என் தகப்பனே, கண்ணீரோடு வாழ்ற மக்கள் அப்பா. இவர்களுக்கு ஒரு கீழ்ப்படிவு வேணும் சுவாமி. உங்களுக்கு பயப்படும் பயம், அன்புக்கு கீழ்ப்படுகிற பயம் இவர்களுக்கு வேணும் சுவாமி. ஒருவரே நேசித்து ஆண்டவரே ஒருவரே தாங்கி குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். அப்ப அந்த குடும்பங்களுக்காக வேண்டி குடும்பெல்லாம் பிரிவு நிலம் இருக்கிறார்கள். அவர்களுடைய கடினங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் சுவாமி. நாங்களை தாழ்த்தட்டும், குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், பெற்றோர்கள் ஒன்று சேர்களுக்காக வேண்டி எப்படியாக வேண்ட தேசங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். வேண்டி எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி. இலங்கை தேசத்தை பாருங்க சுவாமி. அப்பா இலங்கை தேசம், இலங்கை தேசம் ஆண்டவரே, இன்னும் இன்னும் ஆண்டவரே தகப்பனே, பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் போய் கொண்டுதான் அப்படியும் தகப்பனை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. திருப்ப வல்லவர் நீங்க, திருப்ப வல்லவர் நீங்க ஆண்டவர். தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம், தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இறக்கம் செய்யுங்க, உங்களுடைய இறக்கம் தானப்பா வேணும், உங்களுடைய மன்னிப்பு தானப்பா வேணும். ஆண்டவரே உங்களுக்கு கிருபை தான் கிருபை பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளு, வாங்கிக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் கருத்து தம்பையே சொன்னாம வேண்டிக் கொள்ளுங்க.

0: உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விஜயித்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே அந்த ஜெபங்களை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான வாழ்த்து கொண்டு இந்த வேலையில் விடைபெறுவோம். நாளை காலை வேலையில் இதே வேலையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே.
1: நடத்துவாரா உங்களோட ஊழியத்தில் அந்த இணைந்திருக்கிற சகோதரர்களை ஆசீர்வதித்தாரா? ஆமீன், ஆமீன்.

0: வழிநடத்தினார். இணைந்து ஜெபிக்க மறுகோலை பிள்ளைகள் என்றபொழுதும் ஜெபிக்க போகிற ஒருவர் சார்பிலும் அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் ஐயா அவர்களை வரவேற்போம். வேத பாடத்துக்காக இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கதிரை கரத்திலே போயிருக்கிறோம். வேத வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க போகிறவங்களை பிரசுத்தாவியானவர்களாமே நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கதிர் உதவி செய்வாராக. நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மறு ஒழிப்பிலே கேட்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட பேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்கின்ற வேளையிலும் கேட்கின்ற வேளையிலும் கதிர் தாமே அவர்களோடும் பேசுவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. God bless you. Amen.
1: Amen. நன்றி ஐயா, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஐயா எக்கோ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இயேசுவின் நாமத்திலே ஆமென். இதனாலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே சங்கீதம் 33:18-19 வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். தமது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த பகுதி முதலாவது பகுதியிலே எங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தரை சார்ந்து இந்த நாட்களில் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த நம்பிக்கைகளே நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெருகிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். முந்தைய நாட்களிலே நாங்கள் பகுதி இரண்டாவது நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால் விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பில் இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது பிலீவர்ஸ் அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் விசுவாசிகளின் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய இயல்பான தன்மைகளும் கிறிஸ்துவின் தன்மையும் தேவனுடைய வார்த்தையும் ஆகியவற்றின் மீது அஸ்திவாரப்பட்டுள்ளதை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய. ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால் அங்கே தேவனுக்குள்ளே இந்த நாட்களிலே அவருடைய நன்மையின் மூலமாய் அங்கே அஸ்திவாரப்படுகிறதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரன் சகோதரிய, அப்ப அதை குறித்துதான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய இந்த அடிப்படை நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால் அங்கே அவர்கள் அந்த தேவனுடைய இயல்பான தன்மையையும் கிறிஸ்துவுடைய தன்மையையும் தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றின் மேலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டுமா, அத்திவாரப்பட வேண்டும். அப்ப விசுவாசியாய் இருக்கிற மனுஷன் முதலாவது தேவனுக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஒரு அத்திவாரத்தை இந்த நாட்களை போட வேண்டும். அப்படியாக போட்டு இந்த நாட்களை காரியங்களை செய்வாரா இருந்தால்தான் அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் எவ்வளவு கரிசனையும் உண்மையும் இந்த நாட்களில் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே சங்கீதம் 22 இந்த நாட்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, இந்த சங்கீதம் 22 நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், என் தேவனே என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த சங்கீதம் 22 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 4 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே அங்கே 3-4 வாசிக்கிற வேளையிலே இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமா இருக்கிற தேவரே பரிசுத்தரும் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் அங்கே விடுவித்தவர் என்று சொல்லி நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 22 ஆண்டவுடைய அந்த சிலுவை பாட்டை குறித்து இந்த நாட்களை சங்கீதக்காரர் இந்த நாட்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடுக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் இருந்து தேவன் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களை விடுதலை செய்தார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட ஒரு சூழ்நிலையிலேயே கதறியபடியே இந்த சங்கீதத்திலே இந்த நாட்களை காட்டுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவன் கடந்த காலங்களிலே தேவன் தமது பிள்ளைகள் மேல் இந்த நாட்கள் காட்டிய அக்கறையையும் ரட்சிப்பையும் இந்த நாட்கள் அதிசயமானதை பற்றியும் சிந்திக்கும் போது அந்த தேவன் அவனையும் இக்கட்டிலே இந்த நாட்களே மீட்டு இந்த நாட்களே காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களை உறுதியாக நம்பப்படுகிறதாக இந்த நாட்களை இருக்கிறது எங்கே பார்க்கிறோம். பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களே பார்ப்போமா இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இந்த நாட்களே ஒரு காலத்திலே இந்த நாட்களே கொண்டு போகப்பட்டார்கள். எப்படியாக கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு அடிமையாக இந்த நாட்கள் எகிப்து தேசம் கொண்டு போகப்பட்டார். அப்ப அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு அந்த இடத்திலே இருந்து பாருங்கள், தேவன் தன்னுடைய யோசேப்பு மூலமாய் தன்னுடைய தரிசனங்கள், தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த எகிப்து தேசத்துக்கு காண்பிக்கும்படியாக தேவன் யோசேப்பினுடைய தலையை எகிப்து தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படியாக உயர்த்தி இந்த நாட்களை அந்த இடத்திலே வைத்திருந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், யோசேப்பும் யோசேப்பினுடைய அந்த அவர்களுடைய அதாவது கோத்திர பிதாக்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த 12 கோத்திர பிதாக்களும் அந்த இடத்திலே அந்த பஞ்சகாலத்திலே வந்து இந்த நாட்களை தங்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்திலே பெருகி கொண்டு போறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக யோசேப்பு மறித்ததற்கு பின்பாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்திலே வருகிறார். அந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களில் எகிப்தியருக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் இந்த நாட்களை வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் இந்த நாட்களில் இங்கே சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே எங்கள் பிதாக்களும் இடத்திலே வைத்த நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் நம்பின நம்பிக்கை நிமித்தம் நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த சங்கீதம் 22:4 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த யாத்ரா புஸ்தகம் முழுவதையும் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே சிருஷ்டிகராகிய கர்த்தர் நம்முடைய உண்மைகளையும் இந்த நாட்களை விசுவாசங்களையும் அங்கே விசுவாசம் உள்ள மக்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கவும், ஏனெனில் அந்த செயல்களை எல்லாம் செய்து நடத்தினவர் என்பதை காணலாம் என்பதையும், கானான் தேசத்திலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்து அவர்களை விடுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே அற்புதங்கள் எல்லா அற்புதங்களை செய்தார். இந்த நாட்களே அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை போன்று தமது ஆண்டவர் பெயரிலே உள்ள தமது விசுவாசத்தை இந்த நாட்களே காட்டி இந்த நாட்களே எழுப்பும்படியாகத்தான் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு எப்படியாக என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள், 105 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள், அவருடைய செய்களை ஜனங்களுக்கிலே பிரஸ்தாவப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவரை அங்கே என்ன செய்தார்களாம், அவர்கள் பாடி அவருடைய அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டினார்கள். அவருடைய வல்லமையை குறித்து அவர் செய்த அதிசயங்கள் இப்படியாக இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அங்கே பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த ஜனங்களை நெருக்கத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே அங்கே அவர்களை கொண்டு வந்தார் என்றால் பாருங்கள், 24 வசனத்தில் சொல்வது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாயிருக்கிற நமக்கு செய்கிற காரியம், நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் நம்மை இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், பலவான்களாய் இந்த நாட்களை தேவன் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக அந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்படியானால் இந்த கர்த்தருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை இந்த நாட்களே பலவான்களாக மாற்றி இந்த நாட்களே தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் நம்முடைய சகாயம், அதாவது நமக்கு ஒத்தாசை, நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு அதாவது எப்படி என்று சொன்னா நமக்கு ஒரு பெலன் அப்படியாக இந்த நாட்களை இருக்கிறது என்று யாரிடத்தில் இருக்கிறது? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் அந்த காரியம் இருக்கிறது என்பதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் சங்கீதக்காரன் எப்படியாக ஆண்டவரோடு இந்த நாட்களே அங்கே அவர் இந்த நாட்களில் இருந்து பலப்பட்டார் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். எபிரேய ராக்கத்திலே பார்க்கிறவர்களிலே பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தைரியம் கொண்டு நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொண்டு நடந்தார்கள். அந்த இடத்திலே பாருங்கள், அதனால அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு உண்மையான காரியம் தான் அருமையான அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? இன்றைக்கு எதை எடுத்தாலும் பயம், நாய கண்டா பயம், அருமையான கத்துடைய பிள்ளைகளை இருட்ட கண்டா பயம். இந்த நாட்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் அப்படியாக பயம் வருகிறது என்று சொல்லி சொன்னால், சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால் பயத்தை போடுகிறான். பயப்படுகிறவர்களும் அருவறுப்பானவர்களும் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. பல்லூராட்சியத்தை சந்தரிக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே வருகிறவர்கள் இந்த நாட்களே தைரியம் உடையவர்களாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறவர்களிலே பயத்து நிமித்தம் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களே தங்களுக்குள்ளே ஒரு தடை சுவர்களை போட்டு இந்த நாட்களே அவர்கள் வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த எபிரேய ராக்கத்தில் இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள். யாத்திராம புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறவர்களிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏழாவது வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தையினுடைய கண்ணோட்டத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைகளை இறங்கி பார்ப்போமா இருந்தால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை இந்த நாட்களே அவர் என்ன செய்கிறார், அவர் தனக்கு ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான். எகிப்தியர் என்று சொல்லப்படுகிற காரியம் உலகத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. உலகத்தாரால் வருகிற சுமைகள், உலகத்தாரால் வருகிற வேதனைகள், உலகத்தாரால் வருகிற நிந்தைகள், உலகத்தாரால் வருகிற உபத்திரவங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள் இங்கே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை போட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாதபடியும், தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாதபடியும் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்வார். இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த கரைய குடும்பங்களை எடுத்து பாருங்க, இன்றைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர் நிற்பாங்க. என்ன காரணம்? அவர்களுக்குள்ளே அந்த பாருங்கள் அந்த அந்த எகிப்தினுடைய சுபாவம் அவர்களுக்குள்ளே இருக்கு. என்ன வேண்டு சொல்லி சொன்னா சொல்லுவார்கள், நீ மதம் மாறிவிட்டாய், மதம் மாறி நீ திருமணம் செய்து விட்டாய், அதனாலே உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுடைய செத்த வீட்டு கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஜனங்கள், ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள், முட்டாளான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இது நம்முடைய கலாச்சாரத்திலும் நம்முடைய காரியத்திலும் இந்த நாட்களை ஊறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வெளிநாட்டவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அவள் ஒரு 16, 17, 18 வயசு வந்து அவன் வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் இந்த நாட்களே அவர்களை புறம்பே விட்டுவார்கள், நீ போய் இந்த நாட்களே உன்னுடைய காரியத்தை பார்த்து வேலையை செய்து காரியங்களை செய்து கொள்ளும் சொல்லி. அப்ப அதன் ரீதியில் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு தனிமை உள்ளே வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பழகி கொள்ளுகிறார்கள், பழக்கப்படுத்தப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களை திருமணம் செய்கிற காரியத்திலே கூட இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெற்றோரிடத்திலே வந்து கேட்கிறவர்களில் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாதபடி அந்த திருமணத்தை கூட இந்த நாட்களை செய்து வைப்பார். அது ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அருமையான கத்தோட பிள்ளைகள், ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்துக்குள்ளே அந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களே இல்லை என்பதை அங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தோட பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்துடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே, இந்த யாத்ரா ஆறாம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, தேவன் இந்த உலகத்தினுடைய பாரங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை என்ன செய்கிறார், நம்மிடத்திலே இருந்த நாட்களை அதை நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது, சுமையை இறக்கும்படியாக தான் ஆண்டவர் நாட்களை நம்ம ரசிக்கிறார். இன்னைக்கு அருமையான கத்தோட பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, இன்னைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், இந்த அந்த நாட்களை பாருங்க, அந்த வயசானவர்கள் மூட்டையை சுமந்து கொண்டு இந்த நாட்களே அப்படியே போவார்கள். ஒரு மைல் தூரம், ரெண்டு மைல் தூரம், மூன்று மைல் தூரம் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை நடந்து அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். போகிறதும் பாரதும் போக்கும் வரத்துமாக அந்த நாட்களை இருக்கிறதே பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் போகிறதை பார்க்கும் பாருங்கள். சில இடத்திலே பார்க்கிற வழியிலே இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட சில காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார், எல்லா காரியத்தையும் செய்ய ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், சில கவலைகள், சில பிரச்சனைகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிற நோக்கம் அல்ல, அவர்கள் அதை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு திரிவார்கள். டெலிவன் அடிச்சு அவரு சொல்வார், பிரதர் இப்படியா பிரச்சனை, பாஸ்டர் இப்படி செய்து விட்டார், பிரதர் எல்டர் இப்படி செய்து விட்டார், இப்படியா விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் கழிச்சு கொண்டுவார், ஒருவனை ஒருவன் கொண்டன் பண்ணி இந்த நாட்களை கழிச்சு கொள்வார். அருமையான கத்தோட பிள்ளைகளை, ஒன்று பேர் ஐந்து ஏழு சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை நீங்கள் உங்களை பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன், அப்படியானால் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ கொண்டு வந்து என்னுடைய பாத தண்டையில வா. இன்னைக்கு பிரச்சனைகள் நெருக்கங்களோடு ஆலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டு ஒரு ஊழியர் வந்து நாக்களை ஜெபம் பண்ணுற வழியில் உங்களுக்கு என்ன பிரதர் சிஸ்டர் பிரச்சனை இருக்கு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, முன்னுக்கு வா உங்களுக்கான ஜெபிக்கிறோன்னு சொல்லி, அப்ப அந்த இடத்துல அவுட் ஆஃப் ஹோல் விட்டோன்னா முன்னுக்கு போவார்கள். போனோட ஜெபம் பண்ணுற வழியே ஜெபம் பண்ணி காரியங்களா முடிஞ்ச பிறகு அதே பிரச்சனை சுமந்து கொண்டு அடுத்த நாளும் நாக்கில் சொல்வார்கள், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், டெய்லி வந்து அதே ஜோமா இருக்கும். ஏனென்றால் இந்த மூட்டையை தூக்கி கொண்டு போற மாதிரி நம்முடைய ஆக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு சிவச்சுக்கு வருவாங்க, ஆனா ஆண்டவுடைய பாதத்திலே அந்த பிரச்சனைகளை வைக்கிறது இல்ல, மறுபடியும் அந்த பிரச்சனையை திரும்பவும் சுமந்து கொண்டு போவாங்க. அவன் சுமந்து பழக்கப்பட்டு போச்சு, பழக்கப்பட்ட ஆவி, பழக்கப்பட்ட காரி, பழக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், மறுபடியும் சுமந்து கொண்டே இந்த நாட்கள் பாரத்தோடு தான் திரிகிறார்களே ஒழிய ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த நாட்களை அங்கே திரிவதில்லை. அருமையான கத்துடைய உள்ளவர்களே, யோவான் எட்டாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, அங்கே 36வது வசனத்திலே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று அந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் குமாரன் ஏற்கனவே எங்களை விடுதலை ஆக்கி விட்டார், இன்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு அங்கே ஒரு விடுதலை, பிசாசினுடைய பிடியிலே இருந்து, பிசாசினுடைய கட்டிலே இருந்து, பாவங்கள்ல இருந்து, பாவ கட்டிலே இருந்து, சாவ கட்டிலே இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுவிட்டோம். அருமையான கத்தோட பிள்ளைகள், ஆனால் விடுதலை பெற்ற நாங்கள் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றவர்கள் போல் இந்த நாட்களை நடப்பதல்ல, ஆனா விடுதலை பெறாதவர்கள் போல் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், போக்கும் வரத்துமா இந்த நாட்களில் இருக்கிறோமே ஒழிய, ஆனால் அந்த மெய்யான தேவனிடத்திலே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களில் அவர்கள் வைக்கிறதில்லை என்பதை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த யாத்ரா புஸ்தகத்திலே தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்கே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எகிப்தியர் என்று சொன்னால் உலகம், உலகத்தினுடைய காரியம், உலகத்தின்படி நடக்கிறவர்கள், உலக இச்சையின்படி நடக்கிறவர்கள், அது பெற்றோரா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி. சில வேளையில பாருங்கள், பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிப்படைக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெற்றோரை ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன காரணம், அவர்களை இந்த நாட்களை பாருங்களேன், அவர்கள் வயசான அந்த வயதொரு மடங்கள்ல இந்த நாட்களை அவர்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியே விட்டுருவாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க. நேற்றைய நாட்களில் கூட ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் கேட்டேன். இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஒரு குடும்பத்தில் பாருங்கள், மூன்று பொம்பளை பிள்ளைகள் இந்த நாட்களில், அந்த மூன்று பொம்பளை பிள்ளைகள், ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவரை தாயாருக்கு இந்த நாட்களில் சுகம் இல்லை. எத்தியோப்பிய தேசத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த தாயாருக்கு கேன்சர் வியாதியிலே அவர்கள் இந்த நாட்களே இடுப்புக்கு கீழே இந்த நாட்கள் இயங்காதாம்னு சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக இந்த நாட்கள் அந்த சகோதரி இந்த நாட்களை சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரி இந்த நாட்களே அந்த நாட்டிலே இருக்கிறார்கள், ஆனால் அருகிலே இருக்கிறார்கள். அந்த தாயாரை போய் விசாரிப்பதோ, அந்த தாயாரை போய் பார்க்கிறதோ காரியங்களே இல்லை. தங்களுடைய பாடுகளும் தங்களுடைய காரியங்களுமாய் உலக கவலையோடு இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனா இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் இந்த இடத்துல இருந்த நாட்களே அந்த வெக்கேஷன் டைம்ல போய் தாயை விசாரிக்கிறது மட்டுமல்ல, தாயை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நன்னியை இந்த நாட்களை வைத்திருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர்கள் போய் அந்த தாயினுடைய காரியங்களை கவனித்து செயல்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள், எப்படியான காரியம் என்றால், என்ன காரணம் என்றால், அந்த உலக காரியங்கள், அந்த உலக காரியங்கள் இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறபடினால் அந்த சுமையோடு அவர்கள் விடுவிக்கப்பட முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறத எங்கே பார்க்கிறோம், அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனா பாருங்கள், இந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்கள் அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்திலே ஒரு விடுதலை இல்லாதபடி, விடுதலை பெறாதபடி இந்த நாட்களை நடந்து கொண்டு வருகிறது. நிமித்தம் அந்த தாயாருடைய காரியத்திலே அவர்கள் இந்த நாட்களை அதற்கு அங்கே பொறுப்பேற்க முடியாத நிலையிலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். கவலைக்கிடமான காரியமாக இருக்கிறது. இதே போல அநேக காரியங்கள் இந்த நாட்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்கள் ஒரு சில பெற்றோர்களை கொண்டு போய் அநாதை ஆச்சிரமங்களிலே, அதாவது நாட்கள் வயோதிபர்களுடைய மடங்கள்ல இந்த நாட்களை சேர்த்து விடுவார்கள். அறிமான கத்துடர்கள் ஏனென்று பார்த்தால் இந்த நாட்களே தங்களுக்கு வேலை பழு காரியங்கள் இந்த நாட்களே, அதனாலே நாங்கள் இவர்களை வைத்து பராமரிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த நாட்களே ஒரு தீர்மானத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அறிமான கத்துடைய பிள்ளைகளே அந்த சுமையை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், இவர்களால இந்த நாட்களே கத்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து ஒரு விடுதலையோடு அந்த பெற்றோரை பார்ப்பதற்கு இந்த நாட்களில் அவர்களால் முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறத எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாத்ரா புத்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே இங்கே, அதாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்கள் தேவனாய் இருப்பேன், உங்கள் பேர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்க உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கத்தர் என்று அறிவீர்கள். ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறபடி, அதில் அலிஸ்டவேல் புத்திரர்கள் கத்தரை நோக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலே நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை நான் இந்த நாட்களை மீட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த எகிப்தியர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவர்களை இந்த நாட்களை இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமையாக இந்த நாட்களை வச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் அவர்களுடைய அந்த பெருமூச்சுக்கள், அவருடைய காரியங்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனோடு இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே தேவன் அவர்களோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். யாரோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியாயிருக்கிற இந்த சந்ததிகளோடு இந்த நாட்களில் தேவன் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த உடன்படிக்கையின் படி இந்த நாட்களை தேவன் இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே அந்த ஒரு சிலர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த எகிப்தினுடைய பாரத்தை விட்டோ, எகிப்தினுடைய காரியத்தை விட்டோ அந்த நாட்களை அவர்களுக்கு வெளியிலே வர அந்த நாட்களை மனமே இல்லை. நீங்க பாருங்க, இந்த யாத்ரா புஸ்தகத்திலே வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா, மகத்துவமான அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தார், அது மட்டும் இல்ல வெட்டாந்தரியாக மாற்றினார் இந்த நாட்களை. வேதம் சொல்வது கீழ்காட்டை வீச பண்ணி வெட்டாந்தரியாக மாற்றி இந்த நாட்களை அவர்கள் நட சேருமில்ல சுருதியுமில்ல ஒன்றுமில்ல நடந்து வந்துட்டாங்க, கொண்டு வந்து வனாந்திரத்துக்கு வந்தாச்சு. இந்த இந்த ஒரு பெரிய ஒரு, அதாவது பெரிய ஒரு காண்டம் என்று சொல்லுவோம். அருமையான கத்துடைய எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சமுத்திரத்துக்கெல்லாம் நடந்து வர்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் தான். நீந்தவும் இல்ல இந்த நாட்களில் ஒன்றுமே இல்லை, அவர்கள் நடந்தே வந்தார். ஆனால் இவ்வளவு காரியம் நடந்ததுக்கு பின்பாக கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வந்து நிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் நாங்கள் எகிப்தில இருந்தால் அதை செய்திருப்போம், இதை செய்திருப்போம், அப்படியாக வாழ்ந்திருப்போம், எங்களை கொல்லுவதற்காக இங்கே கொண்டு வந்தீர்கள் சொல்லி மோசியோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கும். அறிமான அன்பு பிள்ளைகளை, அப்ப சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த எகிப்தினுடைய நினைவுகள் எண்ணங்கள் அவர்களால் மறக்க முடியாது. அதான் முந்தின வாழ்க்கை என்று சொல்லுகிறது. இப்ப கிமு கிபி என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நாங்கள் கிபிக்கு பிறகு வந்ததுக்கு பின்பாக கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை வித்தியாசமாக அந்த நாட்கள் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. சிலர் இந்த நாட்களே கிறிஸ்துவோடு வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும், ஆனால் தம்முடைய பழைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கை எப்படியாக வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழ்ந்து அந்த வாழ்க்கையை தான் மறுபடியும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களா இந்த நாட்களே இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், தேவன் இந்த நாட்களே தேவனை விசுவாசியாத மக்களுக்கு நம்பிக்கை இந்த நாட்களே ஏதாவது எந்த ஏதும் இல்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லையா? நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நீ எகிப்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, எகிப்தை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இந்த நாட்களே இல்லை என்பதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் எப்படியாக இந்த நாட்களே இருக்கிறது சொல்லி சொன்னார் கத்துடைய பிள்ளைகளே. தேவன் மேல் இந்த நாட்களே முழு நம்பிக்கை கொள்ளவும் மேலும் அதிக அதாவது அதிக காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை நாட்களை அழிப்பதற்காக மனுஷ குமாரனாய் வந்தார் என்று விசுவாசிகள் இந்த நாட்களே நம்புகிறார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எப்படியாக வந்தார் என்பதை குறித்து நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை வாசிப்போம். ஒன்று யோவானின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்துக்களை நாங்கள் வருகிற வேளை இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் கத்திருந்த நாட்களே அங்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்ற சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக மனித குமாரந்த நாட்களை வெளிப்படுறார். அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார் என்று பார்க்கிறவர்களே சாத்தான் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிடப்படுகிறோம். வேதம் சொல்றது அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது அவனை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா, அப்ப இதை குறித்து தான் இந்த நாட்களே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்துல கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ரெண்டு குழந்தையின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசமாகாதிருக்கிறபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்குடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். இப்ப பாருங்க அந்த வசனத்தை, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய, அந்த சுவிசேஷம் தேவனுடைய ஷடோ, ஷடோ ஆஃப் த லோட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஷடோ ஆஃப் த கோட் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள் அந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலாக அந்த நாட்களை இருக்கிறதா, அதான் அந்த மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுறது. அப்ப சுவிசேஷம் அருமையான கத்தோட பிள்ளைகளே ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது மகிமை பொருந்தினதாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள் வேதத்துல பாருங்கள், எடுத்து கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை செல்லோருடைய பாதங்கள் மலையிலே எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுவது. அருமையான கர்த்தர் ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு வார்த்தை. அப்ப ஒரு சுவிசேஷருடைய பாதங்கள் நாட்கள் எப்படியாக இருக்கிறதாம், அங்கே தேவனுடைய சமூகத்தில் இந்த மலையிலே பார்க்கிற வேளையிலே அழகாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த சுவிசேஷகன் நடந்து நடந்து போய் கிராமங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் பட்டணங்களுக்காக இந்த நாட்களை பாருங்கள் பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வேதம் நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த சுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தாராம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் அந்த சுவிசேஷத்தின், இந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன செய்யுமா, அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை பாருங்க, இந்த வசனத்திலே மூன்று பிரிவுகள் வருது. முதலாவது பாருங்கள், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான மகிமையை குறித்து சொல்லி, இரண்டாவது சுவிசேஷத்தின் ஒளி, மூன்றாவதாக பார்க்கிற வழியிலே அவ்விசுவாசிகளாய் அவர்களுக்கு இந்த நாட்களே என்ன செய்யலாம், அது இந்த நாட்களே பிரகாசிக்க முடியாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறானாம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி. அவன் என்ன செய்கிறான், நீ சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது, அவனுடைய விருப்பம் சுவிசேஷம் பிரசங்க கூடாது, பிரசங்கப்பட்டால் அந்த நாட்களை தடையை கொண்டுருவான், மலையை கொன்றுவான், அல்லது வெள்ளப்பெருக்க கொன்றுவான் இந்த நாட்கள், அல்ல ஜனங்களுக்குள்ள கலகத்தை கொன்றுவான், அல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியில கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனங்களுக்கும் இந்த நாட்களை பிரச்சனையை உருவாக்குகிறான். அருமையான கத்தோட்ட பிள்ளைகளே, அது மட்டுமல்ல அவர்களுக்கு பாருங்கள், அப்போதுல பௌரடிகளா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழிய பாதையில பாருங்கள், கல்லறிகள், அருமையான கத்தோட்ட பிள்ளைகளே, அடித்தார்கள், கல்லறிகிறார்கள், அடிச்சு போட்டு விடுறாங்க, கல்லடிக்கிறாங்களே. அருமையான கத்தோட்ட பிள்ளைகள், நீங்கள் இப்ப கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக, சில ஆண்டுகள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது மதுரை தேசத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே மதுரையிலே இருந்து அதாவது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி

அவரே ஆண்டவர் இந்த நாட்களை சொன்னார், இந்த நாட்களை நீ போய் இந்த கிராமத்துக்கு போய் இந்த நாட்களே போய் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை பிரசங்கி சுவிசேஷ ஊழியத்தை செய்யன்னு சொல்லி. இவர் ஆண்டவரத்தில் கேட்டார், ஆண்டவரே என்னிடத்துல பணம் இல்லையா ஆண்டவரே, நான் இப்படியாக அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்து ரொம்ப தூரமா இருக்கே, நான் இருக்கிற இடம் தூரமா இருக்கே சொன்ன வழியில ஆண்டவர் சொன்னார், நீ போன்னு சொல்லி சொன்னார். நீ போன்னு சொல்லி சொல்லி இந்த நாட்களே சொல்லிவிட்டு சரியன்னு சொல்லி இவர் ஜோம் பண்ணி கொண்டிருந்த வழியிலே திடீரெண்டு டெலிகிராம் வந்து, அந்த நாட்களே டெலிகிராம் தான், டெலிகிராம் வந்து அதாவது இந்த போஸ்ட்பியோன் கொண்டு வந்த நாட்களை சொன்னான், ஐயா உங்களுக்கு பணம் வந்திருக்கிற கொஞ்சம் காசை கொடுத்தான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அந்த பணத்துல அந்த அவர் அந்த யார் அனுப்புதுன்னு சொல்லி சொன்னாலும் இந்த நாட்கள் அந்த அனுப்பினுடைய பேரையும் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அவர் அந்த அந்த பியோன் இந்த நாட்களே சொல்லி இருந்தார். இவர் எனக்கு தெரியாதே என்று சொல்லி இந்த நாட்களை இவர் விசாரித்து அந்த இடத்திலே போய் அவரிடத்திலே கேட்ட இடத்திலே அவர் சொன்ன மறுமொழி என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொன்னார் இந்த பணத்தை உனக்கு அனுப்புன்னு சொல்லி, ஆனா உண்மை எனக்கு முன்பின் தெரியாது, கர்த்தர் என்ன நித்திரை கொள்ளவே இந்த நாட்களை விடவில்லை, இந்த பணத்தை உனக்கு அனுப்பினதற்கு பின்பாகத்தான் கர்த்தர் எனக்கு நல்ல நித்திரை கட்டளையிட்டார்னு சொல்லி அங்கே அவர் சொன்னார். இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு தெரியாது என்ன காரியம், அதுக்கு பின்பாக என்ன காரியம் தெரியாதுன்னு சொல்லி என்னுடைய வேலையை பணத்தை அனுப்புவதான். அப்படியே அந்த பணத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்யற பவுலஸ் சொல்லி இந்த பாஸ்டர் அந்த இடத்திலே பாருங்கள், மனைவியை கூட்டிக் கொண்டு இந்த நாட்களே போய் அந்த ட்ரெயின்ல போய் இந்த நாட்கள் டிக்கெட் எடுக்கிற வழியில பாருங்கள் என்ன காரணம் என்றால், சரியாக அவர்கள் இருவருக்கும் அந்த டிக்கெட்டு கணக்காகத்தான் அந்த பணம் இருந்தது, எந்த விதமான காரியம் கூடியோ குறைப்போ இல்லை, கணக்காக மட்டமா இருந்தது. போய் இந்த நாட்களை சொல்லப்பட்ட இடத்துக்குள்ள போய் இறங்கி விட்டார். இறங்கி அந்த இடத்திலே பாருங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை சுயத்தை சொல்கிற வேளையிலே அது பயங்கரமான இந்து மக்கள் இருக்கிற இடமாக அந்த இடத்துல இருந்த வேளையிலே பாருங்கள் ஒரு சம்பவம் நடந்த என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் சுயத்துக்கு அவர்கள் எதிர்த்து நின்ற ஜனங்கள் அவரை இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவரை இந்த நாட்களை துன்புறுத்தி அடித்து காரியங்களை செய்து ஒரு பெரிய ஒரு மரத்திலே கட்டி வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி எல்லாம் செய்து விட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு போற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை அவர்கள் கொண்டு போடுவார்கள். ஆனால் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அடித்து அவர் இயலாத தருவாயில் இந்த நாட்களிலே அவருடைய கரங்களை அதாவது கயிறிலே கட்டியிருந்த கைகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து இந்த நாட்களை விட்டு விட்டார். அவர் ஆண்டவரத்திலே கேட்டார், ஆண்டவரே இதற்காகவா நீங்க இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்திலே கேட்டார்னு சொல்லி ஆண்டவரத்திலே கேட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி பார், உன்னை கட்டியிருந்த மரத்தை திரும்பி பார்னு சொல்லுகிற வழியிலே, அப்படியே அது பெரிய மரமா அந்த மரத்தை திரும்பி பார்க்கிற வழியில அந்த மரம் பார்த்து கொண்டு நிக்கவே அந்த மரம் அப்படியே பட்டு போய்விட்டது. அவருமையான கத்தோட வழியில் என்ன மகத்துவமான காரியம், அந்த காரியம் நடந்ததற்கு பின்பாக அந்த ஜனங்கள் அந்த அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் மிக பயம் உண்டாகி விட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவரை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த இடங்களை கொடுத்து அவர் அந்த ஒரு ஆலயத்தை கட்டி இந்த நாட்கள்லே அநேகர் இந்த நாட்கள்லே அந்த இடத்துல ஆராதித்து வருகிறார்கள். இப்ப அவருடைய பிள்ளைகள் தான் இந்த நாட்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சகோதரியே பாருங்கள், அந்த தேவனுடைய காரியம் அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பாருங்கள் யாருடைய சாயலாக இருக்கிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவினுடைய அதாவது தேவன் கிறிஸ்து பாருங்கள் அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியாளாகி அவர்களுக்குள்ளே பிரகாசிக்காத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாகிய தேவனானவன் அவர்களுடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்து வைத்திருக்கிறார், குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அறிமான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷங்கள் அதாவது பிரசங்கிக்க முடியாதபடி கோஸ்பில் அதாவது பிரீச் பண்ண முடியாதபடி தேசங்களை இந்த நாட்களே கட்டி வைத்திருக்கிறான், தேசத்துக்கு போக முடியாது. பரிமாண கத்துடைய பாருங்க, கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ளே சுவிசேஷத்துக்கு செய்ய போனால் இந்த நாட்களே ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்கள். இந்த நாட்களே வேதம் சொல்ற பாருங்க, யூரோப்பா தேசத்திலே பாருங்கள் ரிச்சர்ட் உம்பராயன் பாருங்கள் இந்த நாட்களே அதாவது இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே யூரோப்பாவிலே இந்த நாட்களே அந்த நாட்களே இருந்தவர் அவருடைய அவரிடம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக அந்த நாட்களே இருந்த நிமித்தம் அவரை போட்டு சுவிசேஷத்தின் நிமித்தம் அவரை சிறைச்சாலையிலே போட்டு அடித்து அங்கே அவருடைய மலத்தை அவர் தின்னும்படியாக அந்த நாட்களை அடிச்சு துன்புறுத்தினார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு இறைச்சல் இந்த நாட்களை வந்தாம் அந்த சிறைச்சாலையிலே. என்னென்று பார்த்தால் தூதர்கள் வந்து நின்றார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், உங்களுடைய ஜெபத்தை இந்த நாட்களே எங்களிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் ஜெபம் பண்ணார், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த இடங்களை ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லுகிற வேளையிலே அப்படியே தூதர்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு விதைத்து விட்டு மறுபடியும் வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அந்த காரியத்தை

0: முடித்து விட்டோம் அருமையான கர்த்தருடைய ஊழியர்கள். நெருக்கமான சூழ்நிலை இன்றைக்கு அந்த தேசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அருமையான. ஏன் அப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்தால் அவர்கள் இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுவார்கள் என்ற நோக்கத்தில் இந்த நாட்களிலே அவர்களுடைய மனதை அங்கே அவன் என்ன செய்கிறான், குருட்டாட்டமாய் வைக்கிறான். நீ இயேசு ஏற்றுக் கொள்ள கூடாது. சில இடத்துல பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டு பெற்றோர் என்ன செய்வேன், நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ மதம் மாறிட்ட, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, நாங்கள் பரம்பரை இந்துவாக்கள், நாங்கள் பரம்பரை இப்படியான இருக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம், நீ அப்படியாக இருக்கிறாய், ஆனா நீ இன்றைக்கு இப்படியாய் மாறிட்டாய் என்று சொல்லி நாட்கள் அவர்களை தள்ளி விடுகிறார்கள். சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு தேவருடைய மனுஷன் இருந்த அந்த நாட்களே பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களே நடந்தது. என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவருடைய அவர் சீக்கிரா இருந்தபடினால் அவரோடு பாருங்கள் இந்த நாட்களே அவர் அங்கே முதல் அந்த வேதத்தை வெறுத்து நின்றவர், வேதத்தையே கிழித்து காரியங்களை செய்தவர். ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டார். தொட்டதற்கு பின்பாக அவருடைய சொந்த பெற்றோரே அவருக்கு என்ன செய்தார் சொன்னால், உணவிலே நஞ்சை கலந்து இந்த நாட்களே கொடுத்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த நஞ்சு அவரை சேதப்படுத்தவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் இங்கே அந்த சுவிசேஷத்தில் இந்த நாட்களே அந்த ஒளி அவர்களுக்குள்ளே நாட்களை பிரசங்கிக்கப்படுவதற்காக
1: அவர் தியாகத்தின் பங்கா பெற்றோம்.
0: பிரசன்னமானது நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அவர்கள் இந்த நாட்களே அங்கே பிரகாசமாகாத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை இந்த நாட்களே என்ன செய்கிறான் சொன்னால், குருட்டாட்டமாய் வைக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சொல்லி சொன்னால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த தேசத்திலேயோ அந்த பட்டணத்திலேயோ அந்த தீவிலையோ அந்த நகரத்திலேயோ அந்த நாட்களே பிரசங்கிக்க முடியாதபடி இந்த நாட்களே தடைகளை இந்த நாட்களே உண்டு பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சோதனை சோதரி. அதைத்தான் இங்கே குருந்தி ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள் அங்கே இன்றைக்கு இந்த நாட்களே பாருங்கள் இதன் நிமித்தம்தான் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் அந்த விசுவாசிகளுக்குள்ளே இந்த நாட்களே நம்பிக்கை அற்ற நிலையிலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் காரியம் என்னவென்றால் அவனே அவர்களை இந்த நாட்களே அந்த இடத்திலே பாருங்கள் அவன் இந்த நாட்களை தடுத்து வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சோதனை. கலாத்தியரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான்காவது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படிக்கு தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே இருந்த நாட்களை தேவன் விடுவிக்கும்படியாக அந்த நாட்களை இந்த காரியத்தை செய்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள் இப்படியாக இந்த காரியத்தின்படி வருகிற வேளையிலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நம்முடைய பாவங்கள்ல இருந்து சாவங்கள்ல இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாக தான் தன்னைத்தானே இந்த நாட்களே ஒப்பு கொடுத்து அவர் இந்த நாட்களே தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் கலாத்தியர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரர். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே அங்கே எபிரேயர் நாக்கத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எபிரேயரின் புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால், ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவருக்கு இந்த நாட்களை பாருங்கள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இந்த நாட்களை இருக்க அவரும் அவர்களை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் அங்கே உடையவர்களானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள் அந்த பதினாறாவது வசனம் சொல்லுகிறது, ஆகிய ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு அங்கே உதவியை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக அந்த நாட்களை கை கொடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாருடைய சந்ததிக்கு தேவன் அந்த நாட்களை உதவி செய்தார்? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் அந்த நாட்கள் இந்த காரியம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யார்? இன்றைக்கு நானும் நீங்களும் தான் அந்த ஆபிரகாம் சந்ததியிலே வந்தது மட்டுமல்ல, அந்த ஆபிரகாம் சந்ததி ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததி ஊடாக அந்த நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்றியும் புத்தப்பட அன்றியும் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய அவர்களுடைய புத்திரர்களாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி மேலே கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த எபிரே ராகத்திலே பார்க்கிறோம், தேவன் இந்த நாட்களை நம்மை விடுதலை பண்ணும்படியாக அந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்த கார லோகாதிபதியுடைய காரியத்திலே நம்மை விடுதலையாக்கும் பண்ணும்படியாக இந்த நாட்களை இந்த பூமிக்கு இந்த நாட்களை வந்தார். ஏனென்றால் அவன் இந்த நாட்களே மரணத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே சொல்லி இந்த நாட்களில் ஜெயம் பெற்றவராய் இந்த நாட்களே இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஐயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறிக்காமல் இந்த நாட்களை காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களே அவரிடத்திலே இருந்த இந்த நாட்களே ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களை வேதத்திலே பாருங்கள், பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுவது, அவர் போய் இந்த நாட்களில் நோவாவின் காலத்திலே இந்த சுவிசேஷத்தை அறியாமல் இருந்த ஜனங்களுக்கு போய் அவர்களை பிரசங்கித்து அவர்களை அந்த இடத்திலே இருந்து விடுதலையாக்கி மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இந்த நாட்களை வெற்றி சிறந்தார் சொல்லி பார்க்கணும். கொலோசியர் 1 முதலாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், அந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால், சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படியாக தேவன் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்ப்போமா? இருந்தால் அவர் தாருங்கள் இந்த நாட்களே கையெழுத்துக்களை குலைத்தார், இந்த நாட்களே எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களே ஏதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி, அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசானவன், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே இல்லையே, அவர் வெற்றி சிறந்து விட்டாரே. அப்படியானால் பாருங்கள், அவருடைய துறைத்தனங்கள், அவருடைய அதிகாரங்கள், அவருடைய வல்லமை எல்லாம் இந்த நாட்களை அங்கே அடிக்கப்பட்டு இந்த நாட்களை ஆண்டவர் அங்கே வெற்றி சிறந்ததை அங்கே இந்த நாட்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தது நோக்கம் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களே தன்மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே அவரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்தான் இந்த நாட்களே நாங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே 1 யோவான் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 யோவான் புத்தகத்திலே இந்த நாட்களே 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே என்னோடு கூட நான் வாசிப்போம். இந்த நாட்களே 1 யோவான் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 19 வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வாசிக்கின்றேன் பாருங்கள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம் அங்கே பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் எப்படியாக இந்த நாட்களே நாங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலகம் இன்றைக்கு பொல்லாங்குக்குள்ள இருக்கு. இன்றைய பாருங்கள், அநேகரை பாருங்க, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வீழ்ச்சி காரணம் என்ன? அவர்கள் இந்த நாட்களே உலகத்துக்குள்ளே விழுந்தது நிமித்தம், பொல்லாங்குடைய கையிலே பிடிப்பட்டது நிமித்தம் தான் இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. அதாவது தொடங்கேக்களை பாருங்கள், அனலாக அக்னியாக நாட்களை தொடர்ந்து ஊழியை செய்தாங்க. இன்றைக்கு ஆக்களை பார்த்து ஆக்களை காணல, அட்ரஸே இல்லை. என்ன காரணம்? உலக காரியம், பண ஆசை, பொருள் ஆசை, இப்படியான காரியங்களுக்குள்ள இந்த நாட்களே வந்து விழுகிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டி முடியாதபடி இந்த நாட்களை இடையிலே இந்த நாட்கள் என்ன வருகிறது என்றால் தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கானவன் அவனை தொடான். அப்படியானால் இந்த நாட்களே உண்மையாகவே தேவனாலே பிறக்க வேண்டும். நாங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை சுந்தரச்சராக ஏற்றுக்கொள்கிறது அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களை அங்கே சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அந்த 20 வசனம் சொல்லுங்க, அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை இந்த நாட்களை தந்திருக்கிறாள் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார், இருக்கிறார் என்பதை குறித்து நாட்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது விசுவாசிகளின் நம்பிக்கை அடிப்படை எப்படியாக இருக்க வேண்டுமா? தேவன் மேலே அந்த பற்றுதலை இந்த நாட்களே வைக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே வேறு எதிலும் இந்த நாட்களே அந்த நம்பிக்கை இந்த நாட்களே வைக்க கூடாது என்பதை தான் சொல்லப்படுது. இன்னைக்கு நீ விசுவாசியா இந்த நாட்களை இருந்தா என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல பணத்தின் மேலே வைக்காத. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்னைக்கு முக்கியமான காரியம் என்ன சொல்லி சொன்னால் இன்றைக்கு எதன் மேலே இந்த நாட்களை அந்த நம்பிக்கையை வைத்து நாட்களை நடக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களே இந்த வார்த்தை ஊடாக பேசும்படியாது இந்த கிருபைகளுக்காக நான் கத்தரை சோதரிக்கிறேன், ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவை இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியா நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதரம் ஐயா. ஆண்டவரே விசுவாசியின் இந்த நாட்களே நம்பிக்கையின் அடிப்படை ஆண்டவரே உம்மோடு இருக்க ஆண்டவரே கத்தாவே, உலகத்தோடு அல்ல ஆண்டவரே, ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உலகத்திற்கும் உமக்கும் இந்த நாட்களே ஊழியம் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனாலே அவர்கள் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வர்களாய் இந்த நாட்களே இருக்க நிறைந்த கிருபையை கொடுக்கும்படியா சூபிக்கிறேன் ஐயா. அடியேனே மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களே மூட்டு முழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா.
2: ஆமென் ஆமீன். கத்துடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வேதத்திருக்கிறீர்கள். கத்துட தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்துடைய கரத்திலே போயிருக்கிறோம். நாளை நாளில் இதே வயலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய கரத்திலே போயிருக்கிறோம். நாளை நாளிலே வேதாக மக்கள் இவ்வளவு நேரத்தில் இந்த வேலையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வார்த்தைகளை பெற்றுக் கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூடாக பேஸ்புக் கூடாக தளத்துக்கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இன்றைக்கு பாட்டு ஒன்று போட்டுருங்க ஐயா.
2: விளங்கில் ஐயா.
0: இன்றைக்கு பாட்டு, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி தலைப்பை போட்டு பாட்டு ஒன்று போட்டு.
2: ஆமென். பாட்டு ஓகே. நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: காட் பிளஸ் யூ.
2: ஆமென். நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேகரேட்டின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வேதிக்கிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
3: Recording stopped.
2: அந்த வேளையில் இந்த ஊழியர் பாஸ்டர்
3: Recording in progress.
2: காரண அவர்களை அழைக்க இருக்கிறோம். இதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் இதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் இந்த ஊழியரை வரவேற்போம். கத்துடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழிய காரியங்கள் குடும்ப காரியங்கள் மனதின் வாஞ்சைகள் தேவை ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளோடு வெளிப்படுகின்ற பொழுதும் கத்துடைய அவர் கூட வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாரா. கத்தர் கருத்தில் அவரையும்
4: உங்களிடம்
2: ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். உங்களுக்கான நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வழியில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
4: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மதில் பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீமை என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இந்த தீமையிலிருந்து விடுவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அப்போ அந்த விடுதலை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்நேரத்திலும் அவர் கிருபையை கொடுக்கிறார். பவுல் எழுதும் போது தீமோத்தே என்ற ஒரு குமாரன் தன் வாழ்க்கையில் அநேக தீமைகளை அனுபவித்து வருகிறார் என்று அவர் அறிந்தபடினாலே தன்னுடைய குமாரனுக்கு விசுவாசத்தில் அவரை தட்டி எழுப்பவும் விசுவாச வாழ்க்கையில் அவருக்கு துணை நிற்கவும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து அவரை பலப்படுத்தவும் அவர் எழுதுகிற இந்த சத்தியத்தை குறித்து வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது எவ்விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்கிறார், தட்டி எழுப்புகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், விடுதலையின் செய்தியை கொடுக்கிறார், கலங்காதே கர்த்தர் இருக்கிறார் என்று தேற்றுகிறார், வாக்குத்தத்தமாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து. அப்போ இந்த தீமையை கொண்டு வருகிறவன் யார்? தீமையை விதைக்கிறவன் யார்? தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை உடையவன் யார்? இவெல்லாம் கேள்விகளை கேட்கும் போது அதற்கு பதில் வருகிறவன் சாத்தான். தீமை செய்ய துடிகிறான். ஒன்று, தீமை நம்முடைய உலகத்தின் வாழ்க்கைக்கு குறித்ததான காரியங்களில் தீமை செய்ய வருகிறான். அடுத்தது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீமை செய்கிறான், குடும்பத்திற்கு தீமை செய்கிறான், கணவன் மனைவிக்கு தீமை செய்கிறான், பெற்றோர் பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்நேரத்திலும் தீமையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை மாட்டாரா? இந்த தீமையினால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அநேகர் பிசாசு தூண்டி விடுகிற தீமையினாலும் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். தியானம் செய்வது கிடையாது, வேத வசனத்தை வாசித்து ஆண்டவர் பேச வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பது கிடையாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டியது, எதற்காக நான் தீமை அனுபவிக்கிறேன், இந்த ஊழியத்திலே தீமை அனுபவிக்கிறவர்கள் வேறு, பிசாசு போராட்டத்தோடு வெறிதனத்தோடு நம்மள தாக்க வருகிறான். அவனை நாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நமக்கு உபத்திரத்தை கொண்டு வருவோம், துன்பத்தை கொடுக்கவும் வேதனை கொடுக்கவும் போராட்டத்தை கொடுக்கவும் பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறான். இந்த தீமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, கர்த்தருடைய வல்லமை தேவை, கர்த்தருடைய நாமம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவித்து, உனக்கு வருகிற தீமை எதுவா இருந்தாலும் கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் விடுவித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தரை நம்பினபடினாலே இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமையான காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று அவன் போடுகிற பிளான் சக்சஸ் ஆகாமல் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் முழங்காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன், தம் பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன், தன் பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன், தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறவர். அப்ப இந்த உலகத்துல தான் தீமை அனுபவிக்க முடியும், இந்த உலகத்துல தான் தீமை தொடரும், இந்த தீமை பிசாசினால ஆட்டி படைக்க முடியும். ஆனா பரலோகம் ஒன்று இருக்குது, இது பூலோகம் பரலோகம். பரலோகத்துல என்ன காப்பாற்றுவார், பரலோகத்திற்கு போவதற்கு என்ன காப்பாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார், அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லுகிற இந்த பவுல்வை பார்க்கும் போது காப்பாற்றுகிற விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர், நம்ம எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர் ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், தீமை வராதபடி காப்பாற்றுகிறவர், பிசாசு உன்னை தொடாதபடி காப்பாற்றுகிறவர், எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி காப்பாற்றுகிறவர். தீமை உன்னைய மண்ணைய மோதும் போது கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் விடுவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேதாகம வசனங்களை குறித்து இந்த வேளையில் உங்கள் மதியிலே சில காரியங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்மியானவளே, வேதம் சொல்லுகிறது 34:17, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது, நீதிமான் யார், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன். நீதிமான் யார், பாவ மன்னிப்பை பெற்றவன். நீதிமான் யார், இயேசுவை விசுவாசிக்கிறவன். நீதிமான் யார், இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவன். நீதிமான் யார், இயேசுவின் மூலமாக கிருபை பெற்றவன். நீதிமான் யார், அடிமை தினத்தில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார், சாப கட்டில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார், பிசாசினுடைய கிரியையில் இருந்து விடுதலை கொடுத்த கர்த்தரை தொடர்ந்து நேசிக்கிறவன். இந்த நீதிமான் உடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வது என்னவென்றால் தீமையிலிருந்து அவளை விடுவிக்கிறார். தீமை நின்று விடுவிக்கிறார். இன்றைக்கு பௌர்ணமி, இந்திய தேசத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிற, என்னுடைய அனுபவத்தின் ரீதியிலே பேசுகிற, அநேக கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் பயப்படுவது இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு. அமாவாசை முன்னதாகவும் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு முன்னதாகவும் இந்த பிசாசின் கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய இருளின் அதிகாரத்தினாலே அவன் விசுவாசிகளை தான். ஆனால் ஒரு முட்டி போட்டு நிற்கிற முழங்கால் யுத்தத்தில் நிற்கிற ஒரு விசுவாசியை அவன் தாக்க முடியாது. நேகருடைய குடும்பங்களில் பில்லி சூன்யம், நேக குடும்பங்களில் மாந்திரிகத்தினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகள், ஏவலின் ஆவினாலே தாக்கப்படுகிற குடும்பங்கள். தீமை நின்று உன்னை விடுவிக்கும் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் உனக்கு எழும்பினாலும், யார் உனக்கு விரோதமாய் செய்தாலும், அவருடைய இரத்தத்தினாலே பிசாசை அழித்தவர், அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே பிசாசை சிலுவையிலே கொன்றவர் இன்றோ உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார், இன்றோ உனக்கு வாதாடுகிறவராயிருக்கிறார். அந்த கர்த்தர் தீமை நின்று விடுவிக்கிறார். பிசாசு என்னதான் தீமை கொண்டு வந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர், உனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை நீதிமான் பிள்ளை என்ற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறவர். அவர்கள் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். நெருக்கமான தீமையை கொடுத்து நெருக்குகிறான் பிசாசு. விசுவாசத்தில் முன்னேறாதபடி நெருக்குகிறான், பண கஷ்டத்தினாலே நொறுக்குகிறான், வியாதியினாலே நொறுக்குகிறான், உபத்திரத்தினாலே நொறுக்குகிறான், வேதனையினாலே நொறுக்குகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை நாளுக்கு நாள் அவனுக்கு நன்றாக தெரியும். ஏசு வரப்போகிறான், நியாயாதிபதியாய் வரப்போகிறான். அந்த நாளிலே நான் பரிதாபமாய் எரிகிற அந்த அக்னி கடலிலே நான் தள்ளப்பட போகிறேன்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிழ்ச்சி
1: மாட்சிமை நிறைந்த தேவனாண்டவரே, சூத்திரம் மூலமாக செய்தியை கொடுத்தீர்கள், நன்றி. அமைய அவருடைய ரத்தம் இல்லாவிட்டா எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய ரத்தத்தின் மூலமா தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். எங்களோட பாவங்கள் கரைகளை யாவற்றை நோய்களையும் குணமாக்குற தகப்பன் ரத்தத்தை குறித்து இன்றைக்கு பேசுனீங்க சிஸ்டர். அருமையான வார்த்தையின் மூலமா கொலோசியர் இருந்து உங்க வார்த்தைகளை கொடுத்து லேவியர்கள், கொலேசியர், கலேசியர், எல்லா எபீரியர், எபீரியர், எபிசியர் இந்த சப்டஸ் மூலமாக நீங்க பயந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமே, இயேசுவின் ரத்தம் தான் ஜெயம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தா அங்க கிட்டை வராது. ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் எங்களை அணுகாதவன் அருமையான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீர்கள். எத்தனை பேர் கத்தர் இப்பவும் பாவியில ரட்சிப்பதற்கு எங்கள் மத்தியில் அப்படி ஊழியக்காரர்களை கொண்டு ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர், உங்களையும் கத்தர் மென்மேலுமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் மென்மேலாக ஆசீர்வதிப்பாராக. கத்தருடைய வார்த்தையை, கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு பாஸ்டர் சாமுவேல் ராஜா அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட்.
0: பார்மைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம்
2: வழியாக நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சத்தின் ஊடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எசேக்கியலின் புஸ்தகம் 12:28. எசேக்கியல் 12:28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த எசேக்கியல் 12:28 நாம தியானிக்க போகிறோம். என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்ற தலைப்புல நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நாம் அதுக்கு முன்பதாக எவை எவைகளெல்லாம் தாமதிப்பது இல்லை என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஒரு 4 குறிப்பை நாம தியானித்து பிறகு நாம ஒரு குறிப்பை தியானிக்கலாம். இப்படியாய் நாம வாசிக்கிறோம். 2 பேதுரு 3:9. 2 பேதுரு 3:9. வாக்குத்தத்தங்கள் தாமதிப்பதில்லை. 2வது இப்படி நாம வாசிக்கிறோம். எபிரேயர் 10:37. வருகை தாமதிப்பது இல்லை. 3வது ஆபக்கூக் ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம். ஆபக்கு ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனம். தரிசனம் தாமதிப்பது இல்லை. நான்காவது ஏசாயா 46:13 இப்படி சொல்லுகிறது, ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. எவைகளெல்லாம் தாமதிப்பதில்லை என்றால், வாக்குத்தத்தம் தாமதிப்பதில்லை, வருகை தாமதிப்பதில்லை, தரிசனங்கள் தாமதிப்பதில்லை, ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் 28:12-28 என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை. ஆகவே இந்த நாளிலே நாம ஒரு வார்த்தையை நாம வாசித்து அதை நாம தியானிக்கலாம். எவைகளெல்லாம் தாமதிப்பது இல்லை என்று சொல்லப்பட்ட நான்கு குறிப்புல ஒரு குறிப்பை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். வருகை தாமதிப்பது இல்லை. எபிரேயர் 10:37 இப்படி வாசிக்கிறோம், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வருகை தாமதிப்பது இல்லை. ஆகவே இந்த நாளிலே வருகையை பற்றி நிறைய செய்திகளை நாம கேட்கிறோம். எனக்கு இந்த நாளிலும் ஆண்டவர் உள்ளத்தை பாரப்படுத்தின ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் வருகை நாட்களில, அதாவது தாமதம் பண்ணும் பொழுது என்ன என்ன சம்பவங்கள் பூமியிலே சம்பவிக்கும் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. வருகை தாமதிக்கிற பொழுது என்னென்ன காரியங்கள் பூமியிலே சம்பவிக்கும் என்பதை குறித்து மிக வேகமாக ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரெண்டு காரியம், உலகத்துல என்ன என்ன காரியங்கள் சம்பவிக்கும், திருச்சபைகளிலே என்ன என்ன காரியங்கள் சம்பவிக்கும். வருகை தாமதிக்கிற பொழுது திருச்சபைகளிலே என்ன சம்பவிக்கும், இந்த உலகத்துல என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, உலகத்துல என்ன என்ன சம்பவிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க டிவிகளை திறந்து பார்த்தால், நீங்க யூடியூப்களுக்குள்ள போய் பார்த்தா, பேஸ்புக்ல பார்த்தா, இந்த உலகத்துல என்ன என்ன சம்பவிக்கிறது என்பதை சாதாரணமாக நம்ம கண்டுகொள்ளலாம். ஆனால் அதை தாண்டி வேதத்துல இருந்து திருச்சபைகளுக்குள்ள என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை குறித்து ஒரு சில குறிப்புகளை மிக வேகமாக சொல்லி நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது வசனம் பாருங்க, யாத்ராமத்தின் புஸ்தகம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 32:1 வசனம். அதாவது நீங்க திருச்சபைகளுக்குள்ள என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது என்பதை குறித்து மிக வேகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 32:1 வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த போது, வேதம் சொல்லுகிறது துணிகரமான செயல்களில அவங்க ஈடுபட ஆரம்பித்தாங்க. நல்லதாக நீங்க வருக தாமதிக்க தாமதிக்க திருச்சபைகளில இன்றைக்கு துணிகரமான செயல்கள் நடைபெறுகிறது நீங்க பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் எங்கும் கேள்விப்பட்டிராத செயல்கள், எங்கும் கேள்விப்பட்டிராத காரியங்கள் இன்றைக்கு துணிகரமாக திருச்சபைகளிலே நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மோசே இறங்கி வர தாமதித்த பொழுது என்ன நடந்தது, அவர்கள் ஒரு பெரிய கண்டுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் எங்களை முன் நின்று வழி நடத்துகிற தெய்வம் என்று சொல்லி தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் அங்க வாசிக்கிறோம். நாம் அதை தாண்டி இன்னொரு புதிய பாட்டுல ஒரு வசனத்தை நாம வாசிக்கலாம். பாருங்க, புதிய பாட்டுல வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 25:5. வருகை தாமதிக்கிற பொழுது திருச்சபைகளுக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை மிக வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது 25:5 மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வருக தாமதிக்கிற பொழுது ஒரு என்றும் இல்லாத ஒரு மயக்கம், ஒரு நித்திரை மயக்கம் சபையை கவ்விக்கொண்டிருக்கிறது நீங்க இன்றைக்கு பார்க்கலாம். பாருங்க, முன்பு போல ஜனங்கள் உற்சாகமா இல்லை, விழிப்பாக இல்லை, ஆர்வமாக இல்லை, ஏதோ ஒரு நித்திர மயக்கத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறது போல நம்மளால உணர முடியும். எங்கும் இந்த திருச்சபைகளுக்குள்ளே என்றும் இல்லாத அளவு வருகை தாமதிக்க தாமதிக்க திருச்சபைகளிலே ஒரு வகையான மந்த குணம் உண்டாகி இருப்பதை நீங்க பார்க்க முடியும். ஒரு விறுவிறுப்பு இல்லாம, ஒரு வேகம் இல்லாம, எல்லாம் தனிந்து போய் ஒரு நித்திர மயக்கத்துக்குள்ள திருச்சபை இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். வருகை தாமதிக்கிற பொழுது சம்பவிக்கிற காரியங்கள். நான் இன்றைக்கு உங்களோடு கூட இதை தாண்டி இன்னொரு சம்பவம், புதிய ஏற்பாட்டிலிருந்து அல்ல, பழைய ஏற்பாட்டிலிருந்து வருகை தாமதிக்கிற பொழுது என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு மிக வேகமாய் ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நாம் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிகள் தான். முதலாவது பாருங்க, நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம், நெகேமியா 13வது அதிகாரம். வருகை தாமதிக்கிற பொழுது என்ன என்ன காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்துல திருச்சபைகளுக்குள்ள சம்பவிக்கிறது என்பதை நாம வேதாகமம் நமக்கு நிறைய வசனங்கள், நிறைய காரியங்கள் போட்டு காட்டுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நான் உங்களோடு கூட இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாய் பார்க்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம் தொடக்கம் 10வது வசனம் வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி நாம வாசிக்கிறோம். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியா தொபியாவோடு சம்பந்தம் கலந்தவனாயிருந்து முற்காலத்திலே காணிக்கைகள், சாம்பிராணிகள், பனிமூட்டுகள், லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காக்கிறவருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளின் தசமபாக ஆசாரியர் சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு பெரிய அறைய அவனுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தான் என்று இங்க நாங்க வாசிக்கிறோம். இந்த நெகேமியா கதையை கொஞ்சம் நான் உங்களுக்கு நீங்க மிக இலகுவா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நெகேமியாவை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இந்த நெகேமியாவை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். பாருங்க, நெகேமியா முதலாவது வர்ற இடிந்து போயிருக்கிற மதில்கள் எல்லாம் கட்டி சீர்படுத்தி உடைந்து பலிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆலயத்தின் சகல வேலைகளும் எல்லாம் அங்காங்கே அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டது. ஒன்றும் நடைபெறாத அந்த காலத்துல நெகேமியா அவர் வந்து அந்த ஆலயத்தின் மதில்களை மிக வேகமாக அவர் என்ன செய்தார் என்றால், அதை கட்டி எழுப்பி எல்லாம் சீராக்கி வைத்து விட்டு ஏதோ ஒரு அலுவல் காரியமாக திரும்பவும் அவர் என்ன செய்கிறார், பாபிலோனுக்கு போய்விடுகிறார். சில கவனிங்க, முதல் முறை வருகிறார், உடைந்து போன, இடிந்து போன, சுட்டரிக்கப்பட்ட, எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் சீர்படுத்தி சீராக்கி சரி செய்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு ஏதோ ஒரு அலுவல் காரியமாக அவர் என்ன செய்கிறார், அந்த பாபிலோனுக்கு போய்விடுகிறார். இப்ப நல்ல வசனத்தை பாருங்க, 13வது அதிகாரம் 6வது வசனம். இதெல்லாம் நடக்கும் போது நான் எருசலேமில் இல்லை, பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவின் 32வது வருஷத்திலே நான் ராஜாவிடத்துக்கு போய் சில நாட்கள் பின்பு திரும்ப ராஜாவிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு. இப்ப நல்ல கவனிங்க, இந்த நெகேமியா போய் கொஞ்சம் வர தாமதித்த பொழுது, நல்லா இந்த இடத்துல நான் அதுதான் சொல்ல வருகிறேன், நெகேமியா அந்த வேலைகள் எல்லாம் முதல் முறை அவர் வந்து செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டு அவர் ஒழுங்காக சகலவற்றை நேர்த்தியாக அழகாக செய்து விட்டு மறுபடியும் அவர் பாபிலோனுக்கு போயிட்டு திரும்ப அவர் வரும் பொழுது அங்கு நடைபெற்ற சம்பவங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, முதலாவது இந்த நெகேமியாவுடைய கதையிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், முதலாவது நெகேமியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், தொபியா என்கிறவர் பிசாசானவனுக்கு அடையாளம். இந்த கதையில இந்த சம்பவத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவங்க அந்த நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட அறை அல்லது தொபியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறை, அதுதான் நாம திருச்சபையாகிய நாம. நல்ல கவனிங்க, இந்த நெகேமியா தங்கி இருந்த இந்த அறையில என்னென்ன நடந்தது என்று நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது அந்த ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது, முக்காலத்தில காணிக்கைகளும் சாம்பிராணிகளும் பனிமூட்டுகளும் லேபியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவு காக்கிறவருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் என்பவைகள் தசமபாகம் ஆசிரியர் சேரு படைப்பான காணிக்கைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தான். இப்ப நல்லா கவனிங்க, நெகேமியா தங்கியிருந்த இந்த அறையில வைக்கப்பட்டிருந்ததான பொருட்களை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா அவர் தங்கியிருந்த அந்த அறையில இந்த ஏழு வகையான பொருட்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, நெகேமியா போய் பாபிலோனுக்கு போய் திரும்பி வர தாமதித்த பொழுது அந்த எலியா சீப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசாரியன் என்ன செய்தானா, தொபியாவோடு கூட சம்பந்தம் கலந்து விட ஆரம்பிக்கிறார். எனக்கு பிரியமான தேவஜானமே, இன்றைக்கும் தேசத்துல தேவன் தன்னுடைய சொந்த சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை மிகவும் அழகாக நேர்த்தியாக ஆண்டவர் அதை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த இடையில நடக்கிற சம்பவம் தான், இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, ஆண்டவர் தான் நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தும்படி அவர் பிதாவிடத்துல போய் திரும்ப வரப்போகிறார். இந்த நேரத்துல என்ன நடக்கிறது, இந்த நெகேமியா போய் திரும்ப வருகிறதுக்கு முன்னதாக அந்த தொபியாவோடு இந்த ஆசாரியன் சம்பந்தம் கலந்து விட்டான். பாருங்க, எது நடக்க கூடாதோ இதெல்லாம் அவர் வருவதற்கு முன்னதாக அவர் வர தாமதிக்கிற பொழுது நடக்கிற சம்பந்தங்கள், நடக்கிற உடன்படிக்கைகள். பாருங்க, புற ஜாதிகளோடு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது, அந்நிய நுகத்துல நீங்க பிணைக்கப்படக்கூடாது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது என்கிற அந்த கட்டளைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அதை மீறி துணிகரமான செயல்கள் இன்றைக்கும் திருச்சபைகள்ல சாதாரணமாக நடந்து கொண்டு வருகிறதே நீங்க பார்க்க முடியும். தாமதிக்கிற பொழுது திருச்சபைகளிலே நிறைவேறுகிற நடைபெறுகிற அலங்கோலமான காரியங்களை உங்கள் கண்கள் ஊடாக இன்றைக்கும் நீங்க பார்க்க முடியும். தாமதிக்கிற பொழுது திருச்சபையில் இருக்கிற மக்கள் துணிகரம் கொண்டு பாவம் என்று தெரிந்திருந்தும் அந்த பாவத்தை துணிகரமாக செய்கிற ஒரு காலத்துல நீங்களும் நான் வந்திருக்கிறோம். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 4:27 இப்படி வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று ஒரு வசனம் வருது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசு என்ன நினைக்கிறான், நாம பிசாசாக போனாதான் நம்மளை விரும்புறாங்க, இல்ல நம்மளை வெறுக்கிறாங்க, நம்மளை புறக்கணிக்கிறாங்க, நம்மளை திறக்கிறாங்க. அவனும் என்ன செய்யறான், மிக தந்திரமாக உள்ளே நுழைய வர ஆரம்பிக்கிறான். இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க, புறஜாதி ஒரு ஆளு நீங்க திருமணம் செய்யும் பொழுது அப்புறஜாதி யார், அந்த புறஜாதிய தகப்பன் யார். இப்ப நாம என்ன சொல்லுகிறோம், நாம ஆண்டவோட பிள்ளைகள், நம்முடைய தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்ப புறஜாதி ஒரு ஆள் தகப்பன் யாருன்னு கேட்டா நம்ம நேரடியா சொல்லலாம், அது பிசாசு தான். அப்படி இருக்கிற பொழுது இப்ப நாம சம்பந்தம் கலந்துட்டா, நல்ல கவனிங்க, இப்போ சாத்தான் நம்முடைய வீட்டுக்குள்ள உரிமையோடு வர ஆரம்பித்து விடுகிறான். ஏன்னா நாம அவட மகளைத்தான் முடிச்சிருக்கிறோம், அவன் நமக்கு சம்பந்தி ஆகி விடுவான். அவன் வரும் பொழுது மிக உரிமையோடு வருகிறான், மகனை பார்க்க போற நான், மகளை பார்க்க போகிற நான் அப்படிங்கிற உரிமையோடு நம்முடைய வீடுகளுக்குள்ள அவன் வந்து விடுகிறான். இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க, தொபியாவிட்ட இந்த தொபியா இந்த எலியாசாப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசாரியனுக்கு உரிமையோட வருகிறான். அப்படி வரும் பொழுது நடக்கிற சம்பவத்தை தான் நீங்க வாசிக்கிறோம். அந்த நெகேமியா தங்கியிருந்த இந்த அறையை இந்த தொபியாவுக்கு இந்த எலியாசிப் என்று சொல்லுகிறவர் திறந்து கொடுக்கிறான். இப்ப நெகேமியா இருந்த அந்த அறைக்குள்ள இப்ப யார் இருக்கிறது என்றால் தொபியா வந்திருக்கிறார். தொபியா வந்திருக்கிறார். இப்போ நடக்கிற சம்பவத்தை பாருங்க, தொபியா வந்த உடனே நெகேமியாவுடைய அறையிலிருந்த எல்லா பொருட்களையும் தூக்கி வீசியாச்சு. நீங்க நல்லா கவனிக்க, நான் உங்களுக்கு இதுல நிறைய ஆவிக்குரிய ஆழமான அர்த்தங்களை நான் சொல்ல முடியும். தொபியா உள்ள வந்த உடனே நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா, நெகேமியா பாவித்த, நெகேமியா சேமித்து வைத்த, நெகேமியா இது இருக்கட்டும் நான் போயிட்டு வரும் வரைக்கும் இது இருக்கட்டும் என்று பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த அத்தனை பொருட்களையும் இந்த தொபியா உள்ள வந்தவுடனே அந்த அறையிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து வெளியே எரிந்து விடுகிறான். என்ன என்ன வைத்திருந்தான் என்பதை பற்றித்தான் நாம இன்றைக்கு அந்த அந்த வசனத்துல நாம தியானிக்க போகிறோம். வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது. முதலாவது பாருங்க அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம், ஐந்தாவது வசனம். காணிக்கைகளை, நல்லா கவனிங்க, காணிக்கைங்கிறது வந்து அந்த காலத்துல நெகேமியா ஆலய ஆராதனைகள் திரும்பவும் ஆரம்பிக்கப்படுகிறது. தடைப்பட்டிருந்த நீண்ட காலமாக நடைபெறாத ஆராதனைகளை நெகேமியா நின்று சகலவற்றை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி அங்கு ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப அங்கு காணிக்கைகள் சேர்க்கப்படுகிறது, தசம பாகங்கள் சேர்க்கப்படுகிறது, எல்லாவற்றையும் ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறான். இப்ப நடக்கிற சம்பவம் பாருங்க, தொபியா வந்து உட்கார்ந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள இப்ப அந்த வீட்டுல இருந்த காணிக்கைகளை தூக்கி வெளியே வீசிவிட்டான். இன்றைக்கும் காணிக்கை என்கிறது ஒரு போஜன பலிக்கு அடையாள், ஒரு ஒரு ஆண்டவருடைய சனங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல நின்று செய்கிற காரியங்களில ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்து நமஸ்காரம் செய்கிற ஒரு இடத்துல ஒரு காணிக்கை சேர்க்கப்படுகிறது என்றால் அது ஒரு பெரிய போஜன பலிக்கு அடையாளம். இப்ப தொபியா வந்து உட்கார்ந்துட்டார், என்ன நடந்தது, காணிக்கைகளை தூக்கி எறிய ஆரம்பித்து விட்டார். இப்ப நடக்கிற காரியம் இன்றைக்கு திருச்சப்ப மக்கள் பாருங்க, காணிக்கை போடுகிறது ஏதோ ஒரு சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கணும், விருப்பம் இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்ன, அந்த தொபியா அந்த காணிக்கையை தூக்கி வீசி விட்டான். முன்பு அந்த காணிக்கை உள்ள இருந்தது, நாம ஆண்டவோட காரியத்துக்கு நல்ல கைகளை விரித்து நாம ஆண்டவுடைய ராஜ்யத்தின் வேலைக்கு தாராளமாக கொடுத்திருப்போம். இப்ப நீங்க நாம நம்மள ஆராய்ந்து பார்ப்போம், இப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மங்கி போயிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போயிட்டு அப்படி என்றால் நம்முடைய அறைக்குள்ள யாரு வந்துட்டார் என்றால் தொபியா வந்து விட்டான். இரண்டாவதாக வசனத்தை பாருங்க, ஐந்தாவது வசனத்துக்குள்ளே நில்லுங்க, வசனத்தை பாருங்க இப்படி வாசிக்கிறோம். இரண்டாவது சாம்பிராணியை தூக்கி வெளியே வீசி ஆயிட்டு. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது சாம்பிராணிங்கிறது என்ன, நல்ல கவனிங்க, ஒரு வாசன திரவியத்தை உண்டாக்குகிற ஒரு பொருளுக்கு தான் சொல்கிறது சாம்பிராணி என்று சொல்லு. இப்ப நடக்கிற சம்பவம் என்னவென்றால் இந்த தொபியா உள்ள வந்தபோது இந்த சாம்பிராணியை தூக்கி வெளியே வீசி விட்டான். சாம்பிராணி என்கிறது துதிக்கு சோத்திரத்துக்கு ஜெபத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. தூபம் போல நம்முடைய ஜெபங்கள், தூபம் போல நம்முடைய ஆராதனைகள், தூபம் போல நம்முடைய விண்ணப்பங்கள், தூபம் போல நம்முடைய மன்றாட்டுகள் ஒவ்வொன்றும் இப்ப என்னவாயிட்டான், தொபியா வந்து உள்ள அமர்ந்த பொழுது அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப குறைந்து போய்விட்டது. செபிக்க விருப்பம் இல்லை, ஆராதிக்க விருப்பம் இல்லை, ஆண்டவரா தேடுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை உண்மையா நின்று பாடி துதிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போய்கிட்டு. முன்பு ஒரு காலத்துல நெகேமியா நம்முடைய அறைக்குள் இருந்த காலத்துல அவைகளெல்லாம் பத்திரப்பட்டிருந்து ஸ்திரப்பட்டிருந்தது. நாம் துதிக்கிறதுல ஆர்வமாயிருந்தோம், ஜெபிக்கிறதுல ஆர்வமாயிருந்தோம், ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஆர்வமாயிருந்தோம். இப்போ என்ன நடந்தது, அந்த தொபியா உள்ள வந்து உட்கார்ந்த போது அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போகிற ஒரு காலத்துல நாம வந்து நிற்கிறோம். மூன்றாவதா வசனம் சொல்லுகிறது பாருங்க, காணிக்கையை தூக்கி வீசி ஆயிட்டு, சாம்பிராணியை தூக்கி வீசி ஆயிட்டு. இப்ப நடக்கிற சம்பவம் பாருங்க, பனிமூட்டுகள் எல்லாம், தொபியா ஒரு வகையான பனிமூட்டுகள், நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள்ல ஆலயத்துல நாம இப்ப கொம்யூனியனுக்கு தான் பாவிக்கிற பாத்திரங்கள் இருக்கிறது போல பனிமூட்டுகளும் வைத்திருக்கிறார். இந்த பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் இந்த தொபியா உள்ள வந்த பொழுது தூக்கி எறிந்தாயிற்று. இப்ப நடக்கிற சம்பவம் என்னன்னா, இந்த பனிமூட்டுகளை எப்படி பார்க்கிறேன் என்றால் ஆண்டவருக்கு செய்கிறதான ஊழியங்கள், ஆண்டவருக்கென்று நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது எவ்வளவு ஆர்வமாக விருப்பமாக வேகமாக ஆண்டவரோட வேலையை செய்தோமோ, இப்ப நாள் செல்ல செல்ல செல்ல ஆண்டவர் வர தாமதிக்க தாமதிக்க நம்முடைய அறைக்குள்ள தொபியாவுக்கு நாம் ஒரு இடம் கொடுத்துட்டதுனால தொபியா உள்ள வந்ததுக்கு பிறகு இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விருப்பங்கள் ஊழியம் செய்யறதுக்கு விருப்பம் குறைந்து போய்விட்டது. முன்பு மிக வேகமா ஓடிக்கொண்டிருந்த அந்த ஊழிய அந்த அனுபவங்கள் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போயிட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஆத்தும ஆதாயங்களை செய்து கொண்டிருந்த நாம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவைகள் கணிஞ்சு கொண்டே போய்விட்டது. காரணம் என்ன? தொபியா நமக்குள்ள இருந்த அந்த நல்ல பனிமுட்டுகளை தூக்கி எரிந்து விட்டான். மிக வேகமாய் நான் சொல்லுகிறேன். அதுக்கு பிறகுதாக அங்க நடக்கிற சம்பவத்தை பார்க்க தானியங்கள் இருந்ததான். அங்க வாசிக்கிறோம், அவர்கள் காவலாளருக்கு பாடகருக்கு என்று கட்டளை பண்ணப்பட்ட தானியம் என்று சொல்லக்கூடிய நிறைய பயிர்கள் பயிர்கள் நிறைய சாப்பாடு திரவியங்கள் போன்ற நிறைய சம்பவங்கள் அங்கு இருந்திருக்கிறது. எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து விட்டாயிற்று. நான் என்ன சொல்ல வருகிறேன்? அப்போஸ்தல உபதேசங்கள், ஆண்டவர் தந்த நல்ல செய்திகள், நல்ல வார்த்தைகள், நல்ல ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் தானியங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நம்ம ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இதுவரை நம்ம கேட்ட தேவ செய்திகள் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவோ நல்ல நல்ல தானியங்களை நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம். நல்ல தானியங்கள் நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருந்தார். இப்போ நடக்கிற சம்பவம் என்ன? தொபியா வந்து இந்த அறையில தங்கின பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் தானியத்தை தூக்கி எரிந்து விட்டான். ஆண்டவருடைய வார்த்தைகள் மறக்கப்பட்டு போய்விட்டது. ஆண்டவருடைய வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு விலகி போய்விட்டது. முன்பெல்லாம் நாம ஜெபிக்கும் பொழுது நல்ல வேத வசனங்களை சொல்லி சொல்லி நாம ஜெபிச்சிருப்போம். இப்ப வேத வசனங்கள் வருகிறது இல்லை, எல்லாம் மறந்து போயிட்டு சாதாரணமா போயிட்டு. காரணம் என்ன? வருகை தாமதிக்க தாமதிக்க ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் உள்ளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொபியா தூக்கி எரிந்து விட்டார். வேதத்தின் வேதம் சொல்லுகிறபடி சபையினுடைய பரிதாபமான ஒரு நிலைமையை தான் நாம் இங்க வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு நாம வாசிக்கிறோம் பாருங்க, அதே வசனத்துல திராட்சரசம், திராட்சரசம் வைத்திருந்தான். நெகிமியா இருந்த பொழுது அந்த அறைக்குள்ள திராட்சரசம் பத்திரப்பட்டிருந்தது. திராட்சரசம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? ரட்சிப்பின்

அந்த உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியது அல்ல, ஆத்மாவை சந்தோஷப்படுத்தக்கூடியது அல்ல. அவைகளெல்லாம் அற்ப சந்தோஷம், அழிந்து போகிற சந்தோஷம். சாப்பிட இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, பொருள் இருக்கிறதா, என்னதான் நம்மளை சுற்றி எல்லாம் நிறைவா இருந்தாலும் அது நம்முடைய திருப்திகரமான சந்தோஷமாயிருக்க முடியாது. தேவன் தருகிற அச்சமிய சந்தோஷம்தான் நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் சந்தோஷமாக புஷ்டி உள்ளதாக வைத்திருக்க முடியும். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? வசனம் பாருங்க, திராட்சரசத்தை தூக்கி எறிந்து விட்டான். திராட்சரசம் திருவிருந்துக்கு அடையாளம். அந்த திராட்சரசத்தை இன்றைக்கு மனுஷர்கள் பாருங்க, சாதாரணமாக திருவிருந்தெல்லாம் இப்ப நீங்க இந்த மாதம் எடுக்கலையா, பரவாயில்ல நம்ம வார மாதம் எடுக்கலாம், பரவாயில்ல நம்ம இன்னொரு மூணு மாதம் கடந்து சென்று எடுக்கலாம், பரவாயில்ல நம்ம எடுக்காமலே விட்டுடலாம், அவசியம் இல்லை அப்படின்றலாம் சொல்லுகிற ஒரு காலத்துக்கு இன்றைக்கு திருச்சபையினுடைய நிலைமை மாறிவிட்டது. காரணம் என்ன? நெகிமியா இருக்க வேண்டிய அந்த அறைக்குள்ள தொபியா வந்து குடியேறினதுனால. அடுத்ததாக நான் மிக வேகமாய் போகிறேன், வசனம் சொல்லுகிறது பாருங்க, எண்ணெயை தூக்கி அவன் வெளியே எரிந்து விட்டான். எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். முன்பெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்நிய பாஷையை பேசி பரவலாக நாம என்ன செய்வோமா, அந்த ஆவியில நிரம்பி நம்மை அறியாமல துதித்து துள்ளி குதித்து முழு சபையிலும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துகிறது போல நாம ஆவில நிரம்பி ஆண்டவரை ஆராதித்திருப்போம். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? இப்ப நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுகிறத பெரிய சாதாரணமாக எடுத்துக்கொண்டாங்க. அது விருப்பம் இல்லை, அது பேசணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்க நம்ம பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஆவியானவரை குறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசமும் குறைந்து போகிற ஒரு காலத்துல நம்ம வந்து நிற்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது தொபியா நம்முடைய அறைக்குள்ள வந்துட்டான். நாம சொல்லுகிற அத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இந்த நேரத்துலதான் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்துத்தான் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்ல விரும்புகிறேன். வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த 13வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம், திரும்பவும் அந்த நெகேமியா பாபிலோனுக்குள்ள வாரார், திரும்பவும் வாரார். திரும்பவும் வந்த பொழுது என்ன நடக்கிறது பாருங்க, 8வது வசனம் சொல்லுகிறது, அதனால் நான் மிகவும் மனமடிவாகி, அதாவது தொபியா வந்து அந்த அரமனையில தங்கியிருக்கிறத கேள்விப்பட்ட பொழுது அவர் என்ன செய்யறாரா, மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே தூக்கி இருந்து விட்டான். நல்லா கவனிங்க, மறுபடியும் நெகேமியா வாரான். நெகேமியா வந்து செய்த வேலை என்ன தெரியுமையா? வேதம் சொல்லுகிறது தொபியா உள்ள இருந்ததுனால தொபியாவின் சரக்குகள், தொபியாவினுடைய அந்த அத்தனை வீட்டு தளபாடங்களையும் நெகேமியா தூக்கி எறிந்து விடுகிறான், எல்லாவற்றையும் சுத்திகரித்து விடுகிறான். அது மட்டுமல்ல, மறுபடியும் நெகேமியா எதெல்லாம் அந்த அறைக்குள்ள இருந்ததோ திரும்பவும் அதை கொண்டு வர ஆரம்பிக்கிறான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வசனம் சொல்லுகிறது அந்த 9வது வசனத்துல இப்படி வாசிக்கிறேன், நான் பின்பு அறை வீட்டுகளை சுத்திகரித்து கரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளை சாம்பிராணியும் அங்கே திரும்பவும் கொண்டு வந்து வைத்தேன். அழகவ நீங்க இந்த வசனத்துல இருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், திரும்பவும் ஆண்டவர் நமக்கு அந்த வாக்கியத்தை தருகிறார். என்ன ஆண்டவரே, நம்மட வாழ்க்கையில சில நேரம் நம்மள அறியாம இந்த தொபியாவுக்கு நம்ம இடம் கொடுத்திருப்போம் என்று சொன்னால், தொபியா நமக்குள்ள வந்ததுனால நமக்குள்ள இந்த மாதிரி தாக்கங்கள், தொபியாவுடைய தாக்கங்கள் நமக்குள்ள இருக்குமானால் மறுபடியும் நாம நெகேமியாவை நோக்கி பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு தாவீதை போல் ஆண்டவரே திரும்பவும் எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும், திரும்பவும் அந்த ஜெப வல்லமையை தாரும், திரும்பவும் அந்த ஆத்தும பாரத்தை தாரும், திரும்பவும் நான் உண்மையிலே இன்னும் அதிகமாய் வல்லமையாய் பயன்பட உதவி செய்யும். அந்த அந்த அந்த இடத்துல நான் இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன். வசனம் சொல்லுகிறது பாருங்க, நடந்த தொபியா வந்த உடனே நடந்த காரியம் என்ன, ஊழியத்துல இருந்த ஆசாரியர்கள் என்னவாம், லேவியர்கள் எல்லாரும் அதை விட்டுட்டு சொந்த வேலைகளுக்கு ஓடிவிட்டார்கள். ஆலயத்துல விரும்பி வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழியக்காரர்கள் தொபியா வந்ததுக்கு பின்பதாக அந்த அறையில தொபியா வந்து அமர்ந்தது.

0: செம்பதாக அந்த ஊழியத்தையே விட்டுட்டு அவர்கள் வேறு இடங்களுக்கு ஓடி போய் வேலை செய்து பிழைக்க ஆரம்பித்தார்கள். வசனத்தை பாருங்க, 10வது வசனம். பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளி நிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதை நான் கண்டு கொண்டேன். நீங்க ஊழியம் செய்கிறவர்கள் இந்த வருட தாமதிக்கிற பொழுது இந்த சம்பவங்கள்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. வருட தாமதிக்க தாமதிக்க இந்த பூமியில நடக்கிற சம்பவங்கள், ஊழியர்கள் ஊழியத்தை விட்டு ஓடி போக ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு தொபியா வந்து தங்கியிருக்கிறதுனால. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் மறுபடி நம்மை தூக்கி எடுத்து நிலைநிறுத்த அவர் விரும்புகிறார். மறுபடி நம்மை கட்டி எழுப்பி நம்மை அவருடைய ராஜ்யத்தின் வேலையில அவர் நம்மை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், திரும்பவும் என்னை உயிர்ப்பியும் ஆண்டுகிற, திரும்பவும் என்னை எடுத்து கட்டும் ஆண்டுகிற, திரும்பவும் நான் உமக்கு பயன்படுகிற பாத்திரமா என்னை மாற்றும் ஆண்டவர். ஆண்டவரே, உங்களோட வருகையிலும் நான் ஆண்டவரே தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக, உமக்கென்று ஆண்டவரே சாட்சியாய் நிற்கத்தக்கதாக, உம்முடைய ராஜ்யத்துல என்னையும் ஒரு கருவியாக பாத்திரமாக என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கை திரும்பவும் எடுத்துக்கட்ட அவர் வல்லவராக இருக்கிறேன். நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உமது சமூகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தர திரும்பவும் நீர் எங்களை கட்டும்படி செபிக்கிறோம், திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்கும்படி செபிக்கிறோம், திரும்பவும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல எங்களை பயன்படுத்துங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதிக்க தாமதிக்க இந்த உலகத்துல எவ்வளவோ சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் தலையை நிமிர்த்தி ஆண்டவரே எங்கள் முழங்கால்களை நிமிர்த்தி உமக்கென்று இன்னும் வல்லமையாய் செயல்படும், இன்னும் அதிகமாய் செயல்படும் எங்களை திரும்ப தாங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஆமேன். அதிகமாக கர்த்தருடைய அன்புக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கிறதற்கும் அவருக்குள்ள நாங்கள் தூரம் போகாமைக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ள எப்படி நாங்கள் நிலைநிற்க கட்டத்து கொடுத்தீங்க. ஆமே, சில நேரத்தில் ஊழியர்காரர்கள் விட்டு விட்டு போறார்கள். கடைசி காலத்தில் அவருக்குள்ள நாங்கள் உயிர்ப்பிக்க வேணும், பலன்பட வேணும். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக இன்னும் அதிகமாக முடங்கி அவருக்குள்ள நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குற அந்த நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். பார்த்தா அருமையான வார்த்தைகள் மூலமாக நீங்க எங்களுக்கு கற்பிக்க கொடுத்த கிருபிகளுக்கு நன்றி. ஆமே, அதிகமான வார்த்தைகளை கொடுத்திருந்தீர்கள், நன்றி செலுத்துறேன். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ள மறந்திருந்து உங்களை இன்னும் உபயோகப்படுத்துவதற்கு ஆக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வார்த்தையை நீங்க பயந்து கொடுத்ததற்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய ஊழியர்களையும் கர்த்தர் கூட இருப்பாராக. யாவருக்கும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நாம் மட்டுமே மகிமைப்பட வேணும். வாலிப குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர் நன்றி.
2: பாஸ்டர் சாமுவேல் ராஜா, இது வந்து சிஸ்டர் ராஞ்சினி, நீங்க கொடுத்த இந்த வார்த்தையை நான் ஒரு பொழுதும் இந்த மாதிரி கேட்டதே இல்லை. அப்படி ஒரு ஆசீர்வாதத்துடன், அது ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்துடன் என் மேல வந்து விழுந்த என்ன கத்தர் அந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிறார். அது பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது, நான் கற்றுக்கொண்டேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இது சரியான ஒரு அடிப்பு, அந்த டீப் வேர்ட், அதைத்தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி எனக்கு வந்து கத்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதுக்காக நான் கத்திருக்கேன். எல்லா மகிமையும் அவரின் நாமத்தையே உயர்த்தி கர்த்தர் உங்களை மூலமாக உங்களை பலர் அந்த வீதியிலே உங்களை பலன்படுத்துவதற்காக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமேன், காட் பிளஸ் யூ.
1: ஆமேன், ஆமேன். அவருடைய அன்பின் அகலம் உயரம் அகலமா கற்றுக் கொடுத்தீங்க, நன்றி.
3: அருமையான ஒரு குறிப்பாட தந்திகள் நிகழ்மையால இன்றுதான் அந்த நிகழ்மை அதிகாரில இத்தனை வெளிப்பாடு இருக்கு என்பதை இன்றுதான் நான் கண்டு கொண்டேன். ஆழமான சத்தியத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். இன்றுதான் நீங்க சொல்லும் பொழுது, வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதான் அது ஒரு ஆழமான சத்தியத்தை இன்றுதான் கற்றுக்கொள்ள. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களை கைட்டு செய்யும் ஆதிங்களையும் ஆசீர்வதி இந்த வழிபாடு உங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்,
0: ஆமென். God bless you, Pastor.
1: ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு பாஸ்டர் ஆண்டோன் ராசன் அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர்.
5: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். ஆமேன்.
1: வாருங்கள் பாஸ்டர்.
5: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: உங்கள் அருமையான செய்தியை கேட்பதற்கு வாருங்கள். வந்து
6: சங்கமம், சங்கமம்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததைக் கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை என்றான். அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்துப்போனான். அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது அவன், இது அமாவாசியும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. பின்பு பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வாட்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி. எரேமியா 52 அதிகாரம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்தான். அவன் 11 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அவனுடைய தாயின் பெயர் அமூத்தாள். அவள் லீப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தி. யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9 வருஷம் 10 தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிராக பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11 வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4 தேதியிலே பஞ்ச நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ஓடி ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கும் நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு வயல்வெளியின் வழியே போய்விட்டார்கள். ஆனாலும் கல்தேயருடைய ராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் சிதேக்கியாவை கிட்டினார்கள். அப்பொழுது அவனுடைய ராணுவத்தார் எல்லாரும் அவனை விட்டு சிதறி போயிருந்தார்கள். அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசாரிடத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே இவனுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுத்தான். பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாரையும் ரிப்லாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணம் அடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான். 5 தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவற் சேனாதிபதியான நேபு சராதான் எருசலேமுக்கு வந்தான். அது நேபுகாத் நேசார் என்னும் ராஜா பாபிலோனை அரசாளுகிற 19 வருஷமாயிருந்தது. அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்னியினால் சுட்டெரித்து போட்டான். காவற் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் ராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்குகளை இடித்து போட்டார்கள். ஜனத்தில் ஏழைகளான சிலரையும் நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனங்களையும் காவற் சேனாதிபதியாகிய நேபு சராதான் சிறைகளாக கொண்டு போனான். ஆனால் தேசத்தாரில் ஏழைகளான சிலரை காவற் சேனாதிபதியாகிய நேபு சராதான் திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டு வைத்தான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் வெட்டு கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் ஆராதனைக்குரிய சகல வெண்கல பணிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். பசும்பொன்னும் சுத்த வெள்ளியுமான கிண்ணங்களையும் தூப கலசங்களையும் கலங்களையும் சட்டிகளையும் விளக்கு தண்டுகளையும் கலயங்களையும் தரகங்களையும் காவற் சேனாதிபதி எடுத்துக்கொண்டான். சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்து வைத்த 2 தூண்களும் 1 கடல் தொட்டியும் ஆதாரங்களின் கீழ் நின்ற 12 வெண்கல ரிஷபங்களும் ஆகிய இவைகளுக்குரிய வெண்கலத்துக்கு நிறையில்லை. அந்த தூண்களோ வெனில் ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமாயிருந்தது. 12 முழ நூல் அதை சுற்றும். 4 விரட்கடை அதன் கனம். உள்ளே குழாயாயிருந்தது. அதன் மேல் வெண்கல குமிழ் இருந்தது. 1 குமிழின் உயரம் 5 முழம். குமிழிலே சுற்றிலும் பின்னலும் மாதளம் பழங்களும் செய்திருந்தது. எல்லாம் வெண்கலமாயிருந்தது. அதற்கு சரியாய் மற்ற தூணுக்கும் மாதளம் பழங்களும் செய்திருந்தது. 96 மாதளம் பழங்கள் 4 திசைகளுக்கும் எதிராக செய்திருந்தது. குமிழை சுற்றிலும் செய்திருந்த மாதளம் பழங்கள் 100. காவற் சேனாதிபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2 ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசற்படியின் 3 காவற்காரரையும் பிடித்துக் கொண்டு போனான். நகரத்திலோ வென்றால் அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளில் நகரத்தில் அகப்பட்ட 7 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைமையான சம்பிரதியையும் தேசத்து ஜனத்திலே பட்டணத்தின் நடுவில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்துக் கொண்டு போனான். அவர்களை காவற் சேனாதிபதியாகிய நேபு சராதான் பிடித்து அவர்களை ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய்விட்டான். அப்பொழுது பாபிலோன் ராஜா ஆமாத் என்னும் தேசத்தின் பட்டணமாகிய ரிப்லாவிலே அவர்களை வெட்டி கொன்று போட்டான். இவ்விதமாக யூதர்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத்நேசா, சிறைப்பிடித்து போன ஜனங்களின் தொகை எவ்வளவென்றால், 7ஆம் வருஷத்தில் 3023 யூதரும், நேபுகாத்நேசாருடைய 18ஆம் வருஷத்தில் எருசலேமிலிருந்து 832 பேர்களும் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத்நேசாருடைய 23ஆம் வருஷத்தில் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் யூதரில் 745 பேர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். ஆக 4600 பேர்களாம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனுடைய அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு
1: 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அன்பின் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படியெனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்ஞானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் 1 கொரிந்தியர் 13 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறை உள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று. Praise you, Lord. Recording in progress. Worship you, Lord. Praise you, Lord. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 7 வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க நினைக்கின்ற சூழ்நிலைகளை கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு வெற்றியை தரும்படி ஆசீர்வதிக்கின்ற ஒரு நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவினுடைய போராட்டங்கள் மிதம் மிஞ்சி ஜலப்பிரவாகங்கள் போல் மேலெழும்பி உங்களை மூழ்கடிக்கும்படி காணப்படலாம். அவற்றை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். உங்களுக்காய் அவர் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி யோர்தானை போன்ற சூழ்நிலைகளை, சவால்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதியின் கூறுகளை கர்த்தர் பின்னிட்டு திரும்பும்படி செய்து உங்களை ரட்சித்து காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரின் சத்தம் தன் ஜனத்தை காத்ததை குறித்து தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பெலிஸ்தர் மிஸ்பா என்கிற இடத்திலே எதிர்த்து நிற்கிறார்கள். அதை அறிந்த இஸ்ரவேலர்கள் பயப்பட்டு தீர்க்கதரிசியாம் சாமுவேலிடம் முறையிடுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை நோக்கி, உங்களில் அவிவிசுவாசங்களை எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று கூற, இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பிக்க கர்த்தர் அவர்களின் விண்ணப்பங்களை கேட்டு மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்து இஸ்ரவேலருக்கு முன்பாக விழப்பண்ணி முறியடித்து பெரிய ஜெயத்தை பெற்றுத்தந்தார் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பலரும் பல வகைகளில் சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு விசுவாசத்தை இழந்து போயும் சூழ்நிலைகளுடன் போராடி மேற்கொள்ள முடியாதபடிக்கும் வேறு வழிகளை இஸ்ரவேலர்கள் தேடி போனதை போல உங்களில் சிலர் நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, சுகத்திற்கான தீர்வை தேடி எங்கேயும் கிடைக்காமல் மனம் நிலையற்று கண்ணீரோடும் பயத்தோடும் கலங்கிய இருதயத்தோடும் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காய் உங்களின் சூழ்நிலைகளுக்கு எதிராய் மகா பெரிய சத்தத்தை தொனிக்க பண்ணி நீங்கள் கடக்க முடியாத சூழ்நிலைகளை முறியடிப்பேன் என்கிறார். கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதாயும் பெண்மானை ஈனும்படி செய்கிறதாயும் காற்றின் கடலின் சீற்றத்தை ஓய பண்ணுகிறதாயும் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களின் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிரந்தரமான விடுதலை உண்டு. எவைகளெல்லாம் இதுவரையில் உங்களை ஆளுகை செய்ததோ அவைகளின் துறைத்தனங்களை, அதிகாரங்களை இன்றைக்கு கர்த்தர் முறித்து போடுகின்றார், விடுவிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காமலும் பயப்படாமலும் முழு இருதயத்தோடு கர்த்தரையும் அவரின் வார்த்தைகளையும் விசுவாசியுங்கள். கர்த்தரின் சமூகத்தில் காத்திருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றிடுவார், ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன்.
2: கர்த்தருக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வை. நீதிமொழிகள் 3:5. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையில் நாம் வாழும் போது நம்மை அவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றும் படிக்கு அது நம்மை செம்மையாக வழி நடத்தும். ஆனால் நமது சுய புத்தியை மாத்திரம் சார்ந்து எடுக்கும் தீர்மானங்கள் நம்மை தேவனிடத்திலிருந்து வழித்தப்பி போக செய்துவிடும். ஆதலால் முழு இருதயத்தோடும் தேவனில் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவரே நம்மை நேர் வழியில் நடத்துவார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன் என்பது அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. மாறாக நமது இஷ்டம் போல் தீர்மானங்களை எடுத்துவிட்டு அதில் தவறு நடந்தவுடனே கர்த்தர் எனக்கு இப்படி செய்தது ஏன் என கேட்பது சரியா? மொத்த பழியையும் தூக்கி கர்த்தர் மேலேயே போட்டு விடுகிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எடுக்கும் எந்த தீர்மானமும் பிழையாக போக வாய்ப்பில்லை. ஆனால் அதில் தடையேதும் வரலாம். மனம் தளராமல் கர்த்தரிடம் அதை விட்டு விடுங்கள். அடுத்த வேலைக்கு கடந்து போவோம். தடைப்பட்டதற்கு நிச்சயம் ஒரு நோக்கம் இருக்கும். அவரே சரியான நேரத்தில் காரியத்தை பாக்கிய பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless
3: you. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 29 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 2026 இந்த காலை வேளையிலும் ஆண்டவரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை உங்களை வாழ்த்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் வேத வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 2:20 வசனத்தை வாசிப்போம். இருந்தால் அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனாகிய தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். அவருடைய ஊழியக்காரனாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கோ என்றால் எருசலேமிலே பங்கில்லை, அங்கே பாத்திரமும் இல்லை, உங்கள் பேர் அங்கே விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடன் சொன்னேன் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நெகேமியா அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக இந்த நாட்களே அங்கே வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பின்படி, ஆண்டவருடைய தரிசனத்தின்படி, ஆண்டவருடைய தியானத்தின்படி இந்த நாட்களிலே இந்த ஊழியத்தை நெகேமியா இந்த நாட்களிலே அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் இந்த நாட்களிலே ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இருக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அங்கே அவருக்கு எதிராக அந்த நாட்களிலே செயல்படுகிற ஜனங்களாக அந்த ஜனங்கள் இருந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட அதே விதமாகத்தான் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, சம்பல்லாத்தோவும் அமோனியாவினாகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசேமும் இதை கேட்டபோது எங்களை பரிகாசம் பண்ணி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மூன்று வகையான ஜனங்களை இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியத்துக்கு, உங்களுடைய ஊழியத்துக்கு தடையா இருக்கிற மூன்று வகையான ஆவிகளை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மூன்று வகையான காரியங்களையும் பார்க்கிற வேளையில் எப்படி என்று சொன்னால், அங்கே கள்ள தீர்க்கதரிசியின் ஆவியும் அந்திகிறிஸ்துவின் ஆவியும் இந்த நாட்களிலே, அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையில் இந்த கடைசி காலத்திலே பொய்யின் ஆவிகள் இந்த நாட்களிலே செயல்படுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு தேவன் எப்படியாக திருத்துவ தேவனாக இருக்கிறானோ அதே விதமாக பிசாசும் அங்கே இந்த நாட்களிலே தன்னுடைய தன்மையை இந்த நாட்களிலே திருத்துவமாக அந்த நாட்களிலே மாற்றி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இந்த மூன்று காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே இந்த 19 வசனத்திலே பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்தார்களாம், பரியாசம் பண்ணுகிறவர்களா, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து இவர்கள் பரியாசம் பண்ணி கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் செய்யப்படுகிற வேளையிலே பரிகாசம் பண்ணுவார்கள். இதை இவனால் எப்படி கட்டி முடிக்க முடியும், இவனோடு தான் ஆண்டவர் பேசுவாரா, நம்மோடும் பேச மாட்டாரா என்று சொல்லி இந்த நாட்களிலே அநேகருக்கு அநேக கேள்விகள், அநேகருக்கு அநேக காரியங்கள் இந்த நாட்களில் உருவாகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் அங்கு அன்று ஆண்டவுடைய ராஜ்யத்தை, ஆண்டவுடைய ஆலயத்தை இந்த நாட்களிலே கட்டியெழுப்பும்படியாக நெகேமியா அந்த நாட்களிலே செயல்படுகிற வேளையிலே அநேகர் அந்த இடத்திலே வந்து இந்த நாட்களை பாருங்கள் அங்கே எதிராக செயல்பட்டார்கள். ஆனால் ஒரு சிலரோ ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே கூட ஆண்டவுடைய வருகை இந்த நாட்களிலே சமீபமாக இருக்கிறபடினாலும் கடைசி காலமாக இந்த நாட்களில் இருக்கிறபடினாலும் ஒரு சிலர் தான் நம்முடைய ஊழியத்தில் இந்த நாட்களிலே சேர்ந்து எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று செயல்படுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலர் அதை குறித்து இந்த நாட்களிலே பரிகாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இவர்களுக்கா தேவன் அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், இவர்களுக்கா தேவன் அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பரிகாசம் பண்ணி இந்த நாட்களில் அந்த ஊழியத்தை நிராகரிக்கிற தேவனாக இந்த நிராகரிக்கிற ஜனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, காலத்தையும் நேரத்தையும் அறிஞ்ச இந்த நாட்களில் நாங்கள் செயல்பட வேண்டும். பரிகாசம் பண்ணுகிறவர்கள் பரிகாசம் பண்ணி கொள்ளட்டும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவுடைய காரியத்தை இந்த நாட்களிலே கட்டி முடிப்போம். ஆண்டவுடைய காரியத்தை இந்த நாட்களிலே ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். நெகேமியாவை போல் அரங்கத்தை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
4: Recording stopped.

உம்முடைய பின்மாறி மலையோடு பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் சபைகளில் உண்டாவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக அன்பின் பிதாவே.

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. தாளந்தை கொடுத்து நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜோம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை வேளையிலே சங்கம வானொலி நடத்துகின்ற உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியை இன்றைய நாளே நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். நீர் உலகத்திலே பிரிந்தெடுத்த பிள்ளைகள் வந்து உம்மை நோக்கி துதித்து ஆராதித்து பாடல்களை பாடும் பொழுது சுவாமி, உமது பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்பட வேண்டுமாக செபிக்கும். ஆவியானவரே இந்த நிகழ்ச்சியை என்று நீர் பொருட்படுத்த வழிநடத்த வேண்டுமாக செபிக்கும். ஒரு அபிஷேக மலை எமது பிள்ளைகள் மீது ஊற்றப்பட வேண்டுமாக செபிக்கும் சுவாமி. இந்த நிகழ்ச்சி 97 ரேடியோக்கள் கேட்கும்படியாகவும் உலகம் அங்கும் துணிக்க நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றியான. இந்த நிகழ்ச்சியில் ஆசோதி வருகிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியிலே அநேகர் வந்து கலந்து கொண்டு உமது நாமத்தை மையப்படுத்தவும், நீதான் உண்மையான தெய்வம், வேறு ஒரு தெய்வம் இல்லை, அந்த ஒன்றான தேவனை கண்டுகொண்டு உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் நீ கேட்கிற தேவனே, அந்த கிருபைக்காமுக்கு நன்றி ஆண்டு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீர் தொடக்கமதல் முடியவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளை முதலாவதாக நாங்கள் சாந்தி ஜஸ்ட் நோரே சிஸ்டரை அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்தி. சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியில துதித்து ஆராதித்து பாட வந்தீர்கள். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், 10 நிமிடங்கள் தருவேன், வழிநடத்துங்கள். ஆமேன்,
1: அமேன், அமேன், அமேன். தகப்பனே சோத்திரம், ஐயா சோத்திரம். இந்த நேரத்துக்காக நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே, எவ்வளவு தடைகள் வந்திருந்தாலும் இந்த இடத்துல குழந்தைங்களை ஒற்றுமித்து கூடி வைத்திருக்கிறதுக்காக நன்றி. எல்லாரும் பேருக்கு மேல, 2 பேருக்கு மேல நீங்க கூடி இருந்த இடத்துல நீங்க வந்து வாசம் செய்யறேன் சொன்ன தகப்பனுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குறதுக்கும் குணமாக்குறதுக்கும் பலத்தை கொடுக்கறதுக்குமா நன்றி சொல்லி அப்பா இந்த துதியை தொடங்குறேன். அப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா நாங்க பாவியா இருந்தாலும் எங்களை மன்னிக்கிறவன் நீரா இருக்கிறீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசப்பா ஆண்டவரே கத்தாவே, செய்த பாவம் என் கண்ணில்

ஆமாமாப்பா, அப்பா எங்கடமான உம்மோட தினம் ஆண்டவரே, அப்பா உம்மோட கூட இருக்க ஆண்டவரே, அந்த உம்மோட பாதத்துல இருக்கங்களை எல்லாருக்கும் கட்டு தந்த ஜீவ ஆவியானவரே, அப்பா எங்களோட நடத்தும் அப்பா, ஆவியானவரே ஊற்றும் ஐயா, அப்பா ஜீவ ஆவிய ஊற்றுங்க ஐயா எங்களுக்கு ஆண்டவரே, நன்றிதா பா. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆண்டவரே, சிங்கா

ஆமாம் தகப்பனே, ஆராதனை ராஜா, உமக்கு சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. அப்பா மனிதரை மீட்க பரலோகம் சேர்க்க ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்க ஐயா உங்களுக்கு சோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, ஆதி ராஜா, சோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஐயா. அப்பா மகிழ்ச்சியோடு துதிக்க எங்களுக்கு ஆண்டவரே கூட இருக்கிறவரே, உமக்கு சோத்திரம் அப்பா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவரே சுராஜா, எங்கள் மனதில் பூத்த மனம் மேசும் ரோஜா, ஏ சுராஜா சாரும் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவரே சுராஜா, எங்கள் மனதில் பூத்த மனம்

கடத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, சேற்று நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். அற்புதரே அதிசயமே, அற்புதரே.

மகிழ்ச்சியோடு துதிக்கிறே, மனம் மகிழ்ந்தே துதிக்கிறே, மன்னவரே சுராஜாயே சுராஜா சாரன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாட்டினி, நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாட்டினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாட்டினீரே, பாவியாக இருந்த எங்களை பரிசுத்தமாய்

எத்தனைத்தே கொண்டாரே, நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே.

0: அப்பாஹாமே, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா. சோத்ரம் ஐயா, சோத்ரம் ஐயா. தகப்பனே அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா கோடான கோடி நன்றி சொல்லுறோம் அப்பா. இவ்வளவு பேரும் ஆண்டவரே சங்கம வானொலியில இணைந்திருக்க வேண்டிய உவாசத்துல ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கேட்கிற ஜபங்களை ஏறெடுக்கிறதுக்காக அப்பா உங்களோட பாதத்துல வைத்திருக்கிறோம் அப்பா. உங்களோட ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களின் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீரப்பா, சந்திக்கிறவராய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு பெலனை தருகிறவராய் இருக்கிறீங்க. எதுவும் தடைபடாதபடி அப்பா இன்னுமா இந்த வானொலியில வர முடியாத இருக்கிறவர்களை உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பெற வைக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா அப்பா. தடைகளை உடைத்து எறிகிறவராய் இருக்கிறீரப்பா. முன்னே போய் செம்மையாக்குறதுக்காக நன்றி அப்பா. இந்த வானொலியில மகேந்திரன் பிரதரே ஆண்டவரே உங்களோட கரத்துல தருவரும் தலைமை தாங்கி இந்த உவாசை நடத்தி முடியும் வரைக்கும் ஆண்டவரே உங்க கரத்துல தருறோம் ராஜா. உங்க கரத்துல தருற பெல்லனை அப்பா ஆசீர்வாதத்தை கொடுங்க ஐயா. அப்பா பாதுகாத்து வச்சுக்கொள்ளுங்க ஐயா. சுக பெல்லத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இதுல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் அப்பா ஜீவாவி ஆணிவரே அப்பா உங்களுடைய ஜபாவியை எங்களை ஒவ்வொருவருக்கும் ஊற்றுங்க ஐயா, ஊற்றுங்க ஐயா. எங்களுடைய ஜபங்களை கேட்கறதுக்காக நன்றி அப்பா. தரமான ஜபங்களை எங்களை தர வச்சு ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஜபங்களுக்கு நீங்க காதுகாத்து பதில் சொல்றதுக்காக நன்றி. கோடான கோடான நன்றி சொல்லுகிறேன் இயேசு நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே முதலாவதாக வந்து துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினவர் சிஸ்டர் சாந்தி நோர்வே. அந்த அவரே அந்த குடும்பங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாங்கள் ரஜினி அலங்காரம்னு அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் மேகலா வாசை அழைக்க
2: இருக்கிறேன். Thank you, Lord, for this wonderful time once again, Lord, on a Saturday morning in Canada and many parts of the world having their different time zones that they have joined in, and probably even a Sunday morning in many other places or Sunday evening. Lord, we thank you, Lord, for the way we can, Lord, come and worship you, Lord, even on the day of rest and also as we prepare, Lord Jesus, this weekend, Lord, for us to come, Lord, in the same manner, Lord, worshiping you, praising you, honoring you and lifting your name up, Lord, from the nations of the world that have joined us, Lord, together. So we thank you, Lord, for this wonderful privilege, Lord, even as 97 stations has also, Lord, joined us at this moment, Lord, on a special day for the worship, Lord Jesus, that is taking place and already, Lord Jesus, broadcasting from Toronto, Canada, Lord. So we thank you for that, Lord. Father, in Jesus' name, we, Lord, commit every single person that have joined us, Lord, especially on a day, Lord, when they could not attend services in other parts of the world, where this would, Lord, be such a blessing for them, Lord, that they would be, Lord Jesus, participating, Lord, in the worship, Lord, as we, Lord, bring forth many that are joining us and praising you, worshiping and, Lord, glorifying your name at this time. So we ask these things, Lord, and many that are gathering, Lord, would also, Lord Jesus, come and worship you and praise you, Lord, and the word that is going to go forth also, Lord, from Pentecostal Assemblies of Colombo, Lord, coming through, Lord, from Pastor Lord, that you would also bless the word, Lord, that is going to come through as well, Father. We give it all into your very hands as we go into continued worship in Jesus' name. Anni anni thudhi seivai enakkadangada kirumai kai endru thaangum en puyame

0: some escape, light in the darkness. My God, that is who you are. That is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. That is who you are. When I thank you, Lord. Thank you, thank you, thank you. But சத்தம் நிற்குது என்னன்னு தெரியல. Thank you, thank you, thank you, Lord, Father. I commit this, Lord Jesus, whatever that is coming through this technical problem, Lord. I commit it into your hands, Lord. I pray, Lord Jesus, even as more than seeking, Lord, I want to continue to pray and worship and thanksgiving, Lord, coming to you, Lord, in the name of Jesus, Father, in Jesus' name alone. Father, there has been so much of thundering going on, Lord, in the atmosphere where we are right now. Through the night, Lord, and something is going on with the technical service because of that. Lord, we commit it, despite of it, Lord, into your hands, Father. And we, Lord, come to you, Lord, in your name, Lord. Lord, Father, we, Lord, pray, Lord Jesus, that as you have been worshipped, as you have been glorified, as you have been honored, Lord, you are coming through your people, Lord, to touch them, deliver them, set them free. And Lord, manifest your glory and your power and your presence over them, Lord Jesus. And whatever, Lord Jesus, that may come through, Lord, because of technical difficulties, Lord, you would take care of it as well, Father. Smoothing it out, Lord, in every way. And we thank you for that, Lord, in Jesus' name. There's nothing impossible with you, my Master. Lord, thank you, thank you, thank you, O God. Thank you, Jesus. You are a good God. You are a loving Savior. Thank you, Jesus. Praise you, Lord. Worship you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Lord, we thank you, Jesus, once again, Lord. Even as, Lord Jesus, you have, Lord Jesus, made your people, Lord, come to a place, Lord Jesus, of worship and praises and thanksgiving. They, Lord Jesus, know, Lord, that you inhabit the praises of your people, and they have seen, tasted and seen that the Lord is good. And no matter what what's going on, Lord, in their lives, Lord, more than we come, Lord Jesus, with their requests, Lord, you want us, Lord, first of all, Lord Jesus, give that place of adoration and praises and thanksgiving. And you have even asked us, Lord, let our requests be made known to God through our praises and thanksgiving. And then, Lord Jesus, when you are, Lord Jesus, exalted and honored and lifted up, Lord, you would come through, Lord, with your blessing accordingly. And also, Lord, take care of the request, Lord. Father, I pray, Lord Jesus, even as many, Lord, that have joined with all of what they need, Lord, all of what they are, Lord. But this is the time, Lord, we are giving to you, Lord, that you are the one, Lord Jesus, who have said, Lord, oh God, do not turn to the right or to the left, but look unto me, the author and the finisher of your faith. Therefore, Lord, many are gathering, Lord Jesus, in your name, just to take time to praise you and thanks, worship you, Lord Jesus. Thank you, thank you, thank you, Lord Jesus. Lord, I pray, Lord Jesus, even as others are also coming and joining us, Lord, that we would, Lord Jesus, give them all into your hands, Lord, even as we have already prayed, Lord Jesus, that you are the one who is seated on the throne of grace, of mercy, love and power, and the way you want to bless, Lord, the way you want to come through, Lord, and you are honored, and thereby, Lord, I commit it all into your hands, Lord, even as Brother Mahendran is hosting it, be with him as well, Father, and Brother Leslie as well, recording and doing all the rest. Lord, we commit them all into your hands as well, Father, and all the rest of the handmaidens of the Lord and the pastor as well. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen. Thank you, Sister Rajni Alangarmani. Sister Rajni Alangarmani, Tingakkilamaiyile நித்திய விடயத்திலே ஆங்கில நிகழ்ச்சி நடத்துகிற சோதரி கத்திரத சோதரி அபரி விதமாக ஆசிரியப்பதாக தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மேகலா வாசலைக்கு போறேன். அதுக்கு பிறகு ஒரு ஜெப விண்ணப்பம் முடிய பாஸ் ரேண்டன் ராசனா தலைக்க போறேன். இப்பொழுது சிஸ்டர் மேகலா வாஸ் கொழம்பு ஸ்ரீலங்கா சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே வந்து துதித்து ஆராதித்து பாட வருகிற சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா அவரை அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே துதித்து ஆராதித்து பாடல் பாட வந்திருக்கீர்கள், உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள்.
2: ஹலெலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் எப்பொழுதும் உண்டாகட்டும். இந்த சங்கம வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில நாங்கள் தேவாதி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், நாங்கள் மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், நாங்கள் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹலெலூயா, ஹலெலூயா. கர்த்தருக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிற தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் துதித்து ஆராதிப்போம். ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீ நேற்று இன்றும் என்றும் மாறாத பரிசுத்த தேவன். உமை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. இந்த நாள்ல, இந்த வேளையில தகப்பனே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் உம்முடைய கிருபை இறங்கினபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி, கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற நாமம் அல்லவோ. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. பாதைகளை செவ்வைப்படுத்தி எங்களை ஒரு நிலைப்படுத்தி வழி நடத்துகிற தேவன், நான் உங்களுக்கு முன்பாக போய் கோணைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று வாக்களித்த உன்னதமான தேவனே, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் துதித்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு. உன்

தோல் மீது சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு.

தோள் மீது சுமக்கின்றவர். மேரியாவிலா பிரகாமையே, அவர் காணாதவர் போல் இருந்தார். மேரியாவிலா பிரகாமையே, அவர் காணாதவர்

அவர் காணாதவர் போல் அயர்ந்தார் கப்பலின் அடித்தட்டிலே. அவர் காணாதவர் போல் அயர்ந்தார் எழுந்து வந்தார் அதட்டி சென்றார் அக்கரை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார் அதட்டி சென்றார் அக்கரை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உண்மை.

வர் தோல் மீது சுமக்கின்றவர், தோல் மீது சுமக்கின்றவர். ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. தேவாதி தேவனங்களை காணாதவர் போல் இருந்தாலும் அவர் எங்களை காண்கிற தேவன். அவருடைய கண்கள் எங்களை காண்கிறது, இமைகள் எங்களை விசாரித்து அறிகிறது. அவர் தூரத்தில் இருந்து நான் உன்னை விசாரிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கூப்பிடுகிற காக குஞ்சுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் அவர் எங்களை எவ்வளவு ஆழமாய் நேசிக்கிற அன்பான தேவன். அவருடைய கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அவருடைய கிருபையின் நிமித்தமாய் நாங்கள் நிற்கிறோம், நடக்கிறோம், அசைகிறோம். அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அவரே எங்கள் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறபடினாலே கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

ஒடுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒடுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கத்தரே.

இதுவரை காத்தவர் இனியும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர். கத்தரை உயர்த்திடும் காலம், நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும், கிருபை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு தோய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு தோய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் ஆசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் ஆசைக்கப்படுவதில்லை. கத்தரை உயர்

0: ஹலெலூயா ஹலெலூயா. நன்றி தகப்பனே, உம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லையே. உம்முடைய கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே எங்களுக்கு தந்து எங்களை ஆண்டவரே உற்சாகமான ஆவியினால் எங்களை துதிக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையான பலன் வரும். இளைச்சிக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அது நிமித்தம் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்து உன்னதமான தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. நன்றி நன்றி நன்றி கோடான கோடி நன்றி. இந்த வேளையில் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே நோய்களை குணப்படுத்தினபடி நானே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வானொலிக்காக பாடுபடுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இனி வரப்போகிற ஜபிக்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியில ஆண்டவரே வெளிச்சத்துக்கூடாக ஆண்டவரே உழைக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே ஐயாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே நேரம் பாராதபடிக்கு காலை மாலை இரவு என்று பாராதபடிக்கு ஆண்டவரே உமக்கென்று உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஆண்டவரே ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல தருகிறேன். நீர் கூடேறும் ஐயா, வழி நடத்தும், காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல அருமை தகப்பனே. ஆமேன், ஹல்லேலூயா,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் மேகலவாஸ், கொழும்பு, ஸ்ரீலங்கா. அந்த மகளே வந்த குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெப விண்ணப்பத்துக்கு போறோம். அதற்கு பிறகு பாச அந்தன் அழைக்க போறேன். இன்றைய மூன்று ஜெப விண்ணப்பத்துக்காக ஜெபிக்க வருகிற சிஸ்டர் ஆனந்தராசா, சுஜாதா, கிளிநொச்சி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஆனந்தராஜா.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
1: இன்றைய மூன்று ஜெப குறிப்பு, முதலாவதாக நேபாள தேசத்திலே இயற்கை அழிவின் காரணமாக அநேகர் மறுத்து போனார்கள். தேவனின் கோபாக்கினையும் நான் அறியோம். நேபாள தேசத்துக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று பாடப்பட்டு ஜெபியுங்கள். ரெண்டாவதாக படியிலிருந்து விழுந்தவர் பிரத இளங்கோ, படியிலிருந்து விழுந்து சுகம் பெற்றிருக்கிறார். அவர் பரிபூர்ண சுகம் பெற்று வேலைக்கு போக வேண்டும், குடும்பஸ்தர் வேலைக்கு போக வேண்டும் என்று பாடப்பட்டு ஜெபியுங்கள். மூன்றாவது, ஒரு சிறு குழந்தை தோளிலே வெள்ளை படர்ந்திருக்கு, போக மாட்டேன். இந்த குழந்தைக்கு நோகம் நோகா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. அதுக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான காலை தொடக்கம் இந்த மாலை வரையும் சுவாமி சங்கம வானொலி ஊடாக எங்கள் அன்பான சகோதர சகோதரிகளோடு மறுபடியும் ஆண்டவரே இன்றைய நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க ஒன்றிணைந்து உபவாசத்தோடு தகப்பனே உம்முடைய திருமுகத்தை தேடி வந்து நிற்கின்ற ஒவ்வொருதரையும் உங்கள் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி தகப்பனே. இதுவரை நேரமும் உங்களை மகிழ்வித்து அழகாக உங்களை ஆண்டவரே சந்தோஷப்படுத்திய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஆசீர்வதியுங்க. இன்னும் தொடர்ந்தும் ஆண்டவரே எங்கள் ஜெப விண்ணப்பங்கள் செய்திகள் அனைத்தையும் நிறைவாக எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. விசேஷமாக தகப்பனே இந்த நேரத்திலும் தகப்பனே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாத்திரத்தை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே இந்த நாளிலும் சுவாமி நேபாள தேசத்தில் தகப்பனே எத்தனை விபத்துக்கள் நடந்தும் அந்த நேபாள தேசத்தில் ஆண்டவரே அந்த வெள்ளப்பெருக்கு ஆண்டவரே அன்று நோவாவின் காலத்தில் ஆண்டவரே வெள்ளப்பெருக்குகள் வந்து அழிவுண்டும் தகப்பனே. அதை போல் நான் இனி செய்ய மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதே போல நான் இனியும் நான் செய்ய மாட்டேன் என்று எங்களுக்கு பொருத்தனை செய்திருக்கிறீங்க தகப்பனே. இது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. தேவனே, இந்த நேபாள தேசத்தில் அகப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மிஷனரி ஊழியர்கள் ஆண்டவரே, எத்தனையோ ஊழியர்கள் உமக்காக பாடுபட்டார்கள் தகப்பனே. அந்த இடத்தில் சென்று பணிபுரிந்து தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை மீட்பதற்காக எத்தனை பிள்ளைகள் பாடுபட்டிருப்பார்கள் தேவனே. இந்த நேரத்திலும் சுவாமி, இந்த இடத்திலே எதற்காக அந்த அனர்த்தங்கள் வந்ததோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் உம்முடைய சித்தம் நிறைவேறும் தேவனே. உலகத்திலே ஆண்டவரே இவைகளெல்லாம் நடைபெறும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. ஆனாலும் பிதாவே, முடிவு உடனே வராது தேவனே. இந்த நேபாள தேசத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. குடும்பங்களில் காணாமல் போனோர்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் என்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரே, உறவுகள் காணாம போயிருப்பார்கள், ஊழியர்கள் காணாமல் போயிருப்பார்கள் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களுக்காக ஏங்கி ஏங்கி ஆறுதல் இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடமைகளை இழந்து, உறவுகளை இழந்து சுவாமி கண்ணீரோடு பாரத்தோடு யார் யார் இருக்கிறார்களோ தகப்பனே, அவர்கள் உள்ளத்தில் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்க தகப்பனே. தேவனே, உம்முடைய 1000 வருட அரசாட்சியிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் முகமுகமாய் சந்திப்போம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்க ஒரு போதும் ஒருவரையும் விட்டு விடாத தேவன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. இந்த இயற்கை அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சுகம்பலம் கொடுங்க சுவாமி. அங்கங்கள் ஆண்டவரே அவர்களுடைய எல்லா அவயவங்களில் ஏற்பட்டிருக்கும் காயங்களாக இருந்தாலும், உள் இருதயங்களில் ஏற்பட்டிருக்கும் வலிகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு

0: சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து வழி நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, அந்த மகனுக்கு உச்சி முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய திரு ரத்தத்தினாலே ஆண்டவரே தெளிக்கின்றேன், அவர்கள் வீட்டு நிலைகளில் தெளிக்கின்றேன். சுவாமி, சத்ருவானவன் இவர்களுக்கு விரோதமாக என்னென்ன திட்டங்களை வைத்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுங்க. என் மகனுக்கு பரிபூரண சுகம் பெற்று ஆண்டவரே நல்ல செய்தியை கேட்க செய்யுங்க தகப்பனே. விசேஷமாக மூன்றாவது விண்ணப்பமாக ஆண்டவரே, சிறு பெண்ணை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைக்கு ஆண்டவரே தோலில் ஏற்பட்டிருக்கும் இந்த வியாதியை நீங்க ஆண்டவரே சுஸ்தமாக்குற தேவன் ஆண்டவரே. அன்றும் நீங்கள் ஆண்டவரே குஷ்டரோகங்கள் தொழிநோயாளிகளை குணமாக்கு நீங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த பிள்ளையையும் இந்த சிறு பெண்ணையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பெண்ணை ஆண்டவரே தொடுங்கப்பா. உங்கடா ஐந்து காயங்கள் பட்ட கரங்களினால் ஆண்டவரே நீங்க இந்த பிள்ளையை தொட வேண்டும் அப்பா. இந்த பிள்ளையின் எதிர்காலம் உம்முடைய கரங்களில் தானப்பா இருக்கிறது. இந்த பிள்ளையை நீங்க என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு படைத்தீர்களோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் பிதாவே, உம்முடைய நாமம் உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பிள்ளையை நிறைவாக நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளையின் மீதும் உம்முடைய திரு ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் இயேசப்பா உம்முடைய ரத்தத்தினால ஆண்டவரே தூய்மை அடைவதாக, பரிசுத்தப்படுவதாக. எல்லா விசுவாசின் கிரியைகளோ மந்திரவாத கட்டுக்களோ பெல்லி சூனியமோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன். என் பிள்ளையை ஆண்டவரே இந்த சிறை இருப்பிலிருந்து நீங்க விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. இந்த பிள்ளை உமக்கு சாட்சி உள்ள பிள்ளையாக, இந்த குடும்பம் உமக்கு சாட்சி உள்ள குடும்பமாக நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றேன் தகப்பனே. தகப்பனே, உம்முடைய கிருபை எப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரோடும் கூடவாக இருக்க வேண்டும். இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த இணைப்பை நடாத்துகின்ற ஐயாவை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிங்க. இதில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு பணியாட்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எவ்வளவோ சத்ருவானவன் விரோதங்களை கொண்டு வந்தாலும், பிசாசானவன் எங்கள் ஜபங்களை கேட்க தடை செய்திருந்தாலும், அந்த தடைகள் யாவையும் நீக்கி போட்டு ஆண்டவரே இவர்கள் எந்தெந்த இடத்தில் இவர்களின் குரல்கள் ஒலிக்கின்றதோ அந்த இடமெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. இவர்கள் ஒவ்வொருவருடைய இல்லந்தோறும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. இந்த நேரத்தை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த நேரம் இன்று இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீங்க ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து, எப்பொழுதும் உம்மிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து வாழ இயேசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே சங்கம வானொலி இணைந்திருக்கின்ற அத்தனை சகோதரர்கள் ஆண்டவரே இந்த ஜப விண்ணப்பத்தில் கேட்கப்பட்ட அந்த நேபாள தேசத்து மக்கள் மற்றும் ஆண்டவரே அந்த படியில் இருந்த மகன் மற்றும் ஆண்டவரே அந்த சிறு பெண் அவ யாவையும் இயேசப்பா கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென்.
1: ஹலோ,
2: ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே வந்து ஜெபித்தவர் சிஸ்டர் ஆனந்தராதா சுஜாதா, ஸ்ரீலங்கா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. அந்த மகளை ஆசிரியப்பாக தொடர்ந்து நாங்கள் பாச அஞ்சன் தாசன் அழைக்க போறேன். அதுக்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதற்கு பிறகு சிஸ்டர் அகிலா மகாதேவா. மன்னிக்க வேண்டும், இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி நடந்து கொள்ளும்போது சத்ருவானவன் சில வித பிரச்சனையை கொண்டு போட்டிருக்கோம். அதுக்காக நாங்கள் உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். காரணம், இந்த ஜெபம் பண்ணும் நேரத்திலே இந்த பிசாசுக்கு பிடிக்கவில்லை. ஆர்வம் ஒருவர் தவறான காரியங்களிலே போட்டிருந்தார். காரணம், இந்த பிசாசானவன் இந்த ஜெபங்களை தடுக்கிறவன். எப்படியா அந்த ஜபம் செய்யக்கூடாது. எப்படி இருந்தாலும் நாங்கள் ஜபத்தை செய்து முடித்தோம். கத்தரங்களை ஆசுவைத்த கத்திரிக்கை சோசம். தொடர்ந்து நாங்கள் பாச ஆண்டன் தாசனா இருக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் பாச ஆண்டன் தாசனா.
3: ஓ பிரைஸ், பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் தி லார்ட்,
4: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட்.
2: நீங்க இல்ல, நீங்க நில்லுங்க பாச, நீ நில்லுங்க பாச. ஆண்டன் தாசன் ஸ்காப்ரோன்ட்டாரியோ. தொடருங்கள் பாஸ்டர்.
3: Hallelujah. Thank you, brother. Thank you. Sorry for that. நாங்கள் அன்பான இயேசுவை அழைப்போம். எங்களுடைய அன்பான இயேசு இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும்படியாக, அவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக, ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய அபிஷேகத்தை பெறாத ஒவ்வொருவரும் உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தோட்டம் பரிசுத்தாவியை பெறாத ஒவ்வொருவரையும் நீர் பெறும்படியா பரிசுத்தாவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான் மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறீர்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.

நான் நம்பாமல் இருப்பேனோ, இருள் உன்னை சூழாதே.

அழியாத வாழ்வு எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த நித்திய வாழ்வு, அழியாத வாழ்வு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபை

உன்னை சூழாதே, தேவரொழி உன்னை வழி நடத்தும். அம்மாண்டலியினுடைய வாழ்விலே இந்த கேட்டுக்கொள், ரொம்பருடைய வாழ்விலையும் மரண இருள், துக்கம் என்ற இருள், பாபம் என்ற இருள், சாபம் என்ற இருள் அகன்று போவதாக. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இருள் உன்னை சூழாதே, தேவரொழி உன்னை வழி நடத்தும். அன்பான இயேசு உன்

ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்வு. எங்களுடைய கடன் எல்லாவற்றை நீர் உம்முடைய பரிபூரணத்தில் இருந்து எங்களுக்கு தருகிற தேவன் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ ஒவ்வொருவருக்கும் பல ஞான புத்தி அறிவை கொடுத்து வழிநடத்துவீராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், நீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தை பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாக்கு, நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் வாக்க பண்ணதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தை ஒரு பொழுதும் பொய் சொல்லாது. வானம் மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது அப்படியோ அப்படியே உடைய வாயிலிருந்து புறப்படும் வசனங்களை ஆசீர்வதி

மண்டபத்திலே இறங்கி வந்து மன்னாவே எங்களுக்காக இறங்கி வந்து மனித உருவத்தில் எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு நீர் காயப்பட்டி, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நீர் நொறுக்கப்பட்டி, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கிய இயேசு அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டி உம்முடைய தள்ளுப்புகளால் நாங்கள் குணமாகிறோம். ஆமென். என்

அழைக்கிறப்பா, நான் உன்னை அழைக்கும் இயேசு வல்லோ. ஆமென். உயிரோடு

நினைத்தேனாலும் உம்மைத்தான் காண வேண்டும். நீர் இன்றி ஒரு நொடியும்

0: கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடு நீர் இணைப்படும்படியாக, எங்களுக்காக நீர் உயிரை கொடுத்த ஒரே ஒரு உயிர் உள்ள தெய்வம் நீர் என்பதை தெரிந்து கொண்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும். உங்களை தொட்டது போல உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரையும் தொட்டும். துதிகன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் பாடி துதித்து ஆராதித்து பாஸ் அண்டன் ராஸ்னாம் ஸ்காபரோன்டாரியோ தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொடி அழைக்க போறோம். டொடிக்கு பிறகு சிஸ்டர் அகிலா மகாதேவா, அதற்கு பிறகு தேவ செய்தி கடன் செல்ல போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமென், ஆமென். நன்றி, ஆமென் ஐயா. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்களுக்கு இந்த காலை நேரம் இந்த உபவாச அபிஷேச கூட்டத்தை திறந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவரும். உங்களோட நாமத்தின் மூலம் நாங்க எதை கேட்டாலும் எங்களுக்கு தருகிற அந்த பரிசுத்தமான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், கத்தர் என்னை கேட்டருடி விசாலத்திலே வைத்திருந்த வைத்தாராமே அப்பா. எங்களை நீங்க விசாலத்துல வைத்திருக்கிற உங்களுடைய அன்புக்காண்டி நன்றி செலுத்துறேன். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் மேல் பெற்றதலா இருப்பது நலம். ஆமீன் அப்பா. பிரபுகளை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பெற்றதலா இருப்பது நலம் என்று கூறி ஆண்டவரே கத்தருடைய வார்த்தைக்கு அப்பா நாங்க கீழ்ப்படிந்து வந்து இந்த உபவாச ஜபத்தை உபவாச கூட்டத்தை ஆண்டவரே நீங்க தொடக்கிறவரும் முடிக்கிறவரா இருந்து உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலம் எங்களை வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைக்கானி நன்றி அப்பா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா அப்பா. உங்களோட புது கிருபையின் மூலமாக யாவரையும் அழைத்து வைத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்க உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவி நீங்க பரிசுத்தமா இருப்ப போல எங்களுக்கும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று பரிசுத்தமாக எங்களை எங்களை அப்பா டூ தாய் வில் அப்பா. உங்களை உங்களோட சித்தத்தின் படி ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க. எங்களுக்கு உங்களுக்குரியவர்களாக எங்களோட இருதயம் பரிசுத்தமா இருப்பதற்கு அதிகமாக பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட கிருபையின் மூலமாக முடிசூற்றி யாவரையும் உங்களோட திரு சித்தத்தின் படி நடக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா, நன்றி அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவி இல்லாவிட்டால் எங்களை மனுஷரால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. அந்த அற்புதத்தை எங்கள் ஜீவியத்துல கொடுத்து எங்களுக்கு புது வாழ்வை கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கானி நன்றி, நன்றி அப்பா. அப்பா நாங்க உங்களை விட்டா நாங்க யாரிடம் போவோம் ஐயா, யாரிடம் செல்வோம் இறைவா அப்பா. இந்த வெளிப்படுத்தல யாவருக்கும் கொடுத்து வழி நடத்தி கொண்டு இருக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி இயேசுப்பா, நன்றி, நன்றி, நன்றி அம்மா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவி

கவலை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்று தாருமா வியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும்.

எதிரிகள் என் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கனைகள், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பெலவீன்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போ

ஆமென். அவருடைய பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்தா தான் எங்களுக்கு ஜீவன் இருக்கும். எங்களுக்கு அவருடைய நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று கூறியபடி அந்த ஊற்று தண்ணீர்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஊற்றும் பொழுது அந்த பரிசுத்தமான ஆவியானவர் மட்டுமே எங்களுக்கு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த இந்த காலை நேரமப்பா உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலம் ஒவ்வொருத்தரையும் கொண்டு ஆண்டவர் உங்களோட சித்தத்தின் போல நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. எங்களுக்கு நாங்கள் புதிதான வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களை பரிசுத்தமாக்குவது

0: காவினியை நீங்க அழித்தீங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு நாங்க எங்க செல்ல வேணும், என்ன சொல்ல வேணும், எங்களோட வார்த்தை மூலமாக, கிரிகைகள் மூலமாக, அப்ப உடைகளின் மூலமாக, எல்லாவற்றிலும் எங்களை நீங்க பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிரிவேலுக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அந்த ஊற்று தண்ணீரை அதிகமாக யாவருக்கிலும் ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி, நன்றி. ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். அதுக்கு நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியம் என்னேச கத்தரே, ஆவி என்பரங்களினா என்னை நிரப்பும், ஆவி என்பரங்களினா என்னை நிரப்பும். கண்மலையை பிளந்துவ நாந்திரத்திலே, கத்தாவேயும் ஜனங்களே தாகம் தித்தீரே. பள்ளத்தாக்கில மலைகளில தண்ணீர் பாயம் தேசத்தை நீர் வார்க்களித்தீரே, ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கத்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. கனி தந்திட நான் செலி தங்கிட, கத்தரின் கரத்தில் நித்தம் ஞானம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியம் என்னே சுர்க்கத்தரே, ஆவி என்பரங்களினா எம்மை நிரப்பும், ஆவி என்பரங்களினா எம்மை நிரப்பும். ஆமேனப்பா. இவ்வளவு நேரம் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின் போடு உங்களோட ஆவியின் வரங்களினால ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கொண்டு வந்தாண்டே, எங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து நீங்க அழைத்து அழைப்புக்கு பாத்திரராக எங்களை அழைத்து வந்த கிருபேலுக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இது லேசான கூட்டம் இல்லை, இது லேசான காரியமும் இல்லை உங்களுக்கு அப்பா. இந்த அபிஷேகத்தை ஊழியத்தை வெளிப்படுத்தி கொடுத்த அந்த பிரதர் லெஸ்லிக்கான நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த ஊழியத்துல உள்ள ஒவ்வொருதலுக்கும் மைந்திரனையாக்கு மாண்டவரே, நீங்க கொடுத்த தரிசனங்கள், நீங்க கொடுத்த அப்பா அந்த கனிகளுக்கு நான் நன்றி செலுத்த அப்பா. உங்களோட சித்தம் இல்லாட்டி எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்தபடியானவரே எல்லாவற்றையும் யாவரையும் உங்களோட திரு ரத்தத்தினால மூடி வெற்றி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கூறியபடி எங்களுக்குல ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களே நீங்க பெரிதான காரியங்களை வழிநடத்தி கொண்டு வந்து புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு வந்து சேர்க்க கிருபைக்கான நன்றி செலுத்துறேன். இப்போ சிஸ்டர் சுபாவுக்கான நன்றி செலுத்துறேன். அவங்க அப்பா ஆவியோடும் உண்மையோடும் அப்பா உத்தம ஊழியக்காரியாக வந்து எங்கள் மத்தியில் நித்திய வெளிச்சத்தில் வந்து சங்கமம் வானில் நித்திய வெளிச்சத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களை எங்களை நீங்க கேட்டீங்கப்பா. அவங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அந்த கணவருக்கு ஆவண்டி இன்னும் அதிகமாக புதிதான பெல்லனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் உங்களை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான பாக்கியத்துக்கு நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் டோலி, கல்கரி, கனடா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அகிலா மாதவ் அழைக்க போறோம். அதுக்கு பிறகு தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளில் தேவ செய்தியை கொண்டு வருகிறார் பாச ஜேதுதாசன், பெண்டிகோஸ்டல் அசம்பிளி ஆஃப் அத்திகுரியா, கொழும்பு, ஸ்ரீலங்கா. இப்போது நான் சிஸ்டர் அகிலா மகாதேவ் அழைக்க போறோம். பாச அண்டன், பிளீஸ் டேர்ன் ஓ ஆஃப் யோர் மைக் பிளீஸ். ஓகே, சிஸ்டர் அகிலா மகாதேவா.
2: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதிக்க வந்திருக்கீங்க. ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்க. ஆமென்.
2: ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். கர்த்தராய் இயேசு வாரம் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக.

ஆயத்தமாகிடுவோம் நாமே, அயராது உழைத்திடுவோம்.

விசுவாசமன் பே நம்பிக்கை கொண்டே உலகினை ஜெயித்திடுவோம். மகிமையை நோக்கி உலகினை மறந்து ஓட்டத்தில் ஜெயம் பெறுவோம். ஆயத்தமாகிடுவோம், நாமே அயராது உழைத்திடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே அவர் துதி பாடிடுவோம். மனம் மகிழ்ந்து தினம் புகழ்ந்து ஆவியில் ஆட்பறிப்போம். அத்துமனே சேரன்பயேசு வேகம் வருகிறாரே. வசனங்கள் நிறைவேறும் கடைசி காலம் கருத்தினில் கொண்டிடுவோம். ஜீவ சுடரொளி பட்டயமேந்தி சாத்தானை ஜெயித்திடுவோம். ஆயத்தமாகிடுவோம், நாமே அயராது உழைத்திடுவோம். அல்ல

அற்பரிப்போம் அத்துமனே சேரன்பையே சே வேகம் வருகிறாரே.

ஆயத்தமாகிடுவோம் நாமே, அயராது உழைத்திடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே அவர் தூதி பாடிடுவோம். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம். இரண்டாம் வரிக்குரிய அடையாளங்கள் பூமி எங்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. பயத்தோடு நடக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேறும்படியாய் இந்த காலை வேளையிலும் கனடா தேசத்திலிருந்து, மொன்றியல் பட்டணத்திலிருந்து, குபெக் ப்ரொவின்ஸிலிருந்து உண்மை மயமைப்படுத்த அடியனை இணைத்துக் கொண்டதுக்காக நன்றி செலுத்தி உண்மை நன்றியோடு கூட நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள், புகழ்ச்சி பலிகள், கீர்த்தி பலிகள், ராஜ்யத்தின் பலிகள், ஆனந்த பலிகள், சமாதான பலிகள், துதி பலிகளை செலுத்தி பரலோகத்தின் தேவனை பணிந்து கொள்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அக்களிக்கிறோம் கர்த்தாவே. உதுமகத்தான நாமும் ஒன்றை உயர்த்தப்படவும் போற்றப்படவும் மயமைப்படவும் பாத்திரம் உள்ளதென்று சொல்லி பணிந்து தொழுது கொண்டு ஆர்ப்பரித்து ஆராதித்து நிற்கிறோம். மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடே, மனவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படே. அல்லேலூயா, ஆனந்தமே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடே. மகிமையானவர் மறு ரூபமானவர் சிச்சிலி பலம் இவர் கின்னர தோட்டம் லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே. மேன்மையானவர் மகா மேன்மையானவர் பொத்தல வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுகுதே. இரத்தினங்களும் இளநீலமும் படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. வெண்குதிரை மேல் உலாவ வருகிறார் வெண்கீடமும் தலையில் ஜொலிக்குதே. வெண் சிங்காசனம் புன் சிரிக்குது நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுது. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மனவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, ஆனந்தமே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, கோடி கோடி நன்றிகளும் சோத்திரங்களும் துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம். எக்கால துணியோடு மாறவாறு இடிமுழக்க மின்னலோடு ஜுவாலித்தர் அக்னியோடு பிதாவின் மகிமையோடு பரிசுத்த வான்களோடு பரிசுத்த தூதர்களோடு பேரோசுள்ள கைத்தாளங்களோடு மத்தியாகத்தில் பிரசன்னமாக இருக்கிற எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்காய், பகிரங்க வருகைக்காய், காத்திருக்கிற நீதிமான்களுக்காய், பரிசுத்த வான்களுக்காய், பரலோக பிரஜைகளுக்காய் நன்றி செலுத்தி கர்த்தாவே. ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று எம்முடைய வருகை தாமதித்து வருகிறது. அதற்காகவும் நன்றி செலுத்தி கர்த்தாவே. அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும். சாதாரண தண்ணீர் அதிக சுவை நிறைந்த திராட்சசமாய் மாற்றியது போல இந்த 21st century மக்களையும் கர்த்தர் தம்முடைய கடாட்சியத்தினால், தம்முடைய இரக்கத்தினால், தம்முடைய மனதுருக்கத்தினால், தம்முடைய ரட்சிப்பின் கேளத்தினால் நிரப்பி அவியானவரை மாற்றும் என்று கரத்தில் ஒப்புக் கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பி

0: Worship the Lord. Praise the Lord, brother.
1: Amen, amen, amen. இதுவரை நேரம் துதித்து ஆராய்ந்த சாகிலா மகாதேவா கத்திர அந்த மகளே அவருடைய ஆமென் லோர்ட் ஜீசஸ் கமிஷனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். இதுவரை இந்நேரமும் ஆராதித்தோம், துதித்தோம், பாடல் பாடினோம், விண்ணப்ப ஜபங்களை எடுத்தோம். தொடர்ந்து அங்க தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: இன்றைய நாளே தேவ செய்தியை ஆசீர்வதித்து பாச ஜீவானந்தன் ஜபிக்க போறார். அதற்கு பிறகு தேவ செய்தியை கொண்டு வருகிற பாச ஜேசுதாசன் Pentecostal Assembly of Adiguria, Colombo, Sri Lanka. இவருடைய செய்தியை சங்கம் வானொலி 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறார்கள். இவருடைய செய்திக்காக பாடுபட்டு ஜெபிக்க பாச ஜீவானந்தன் அழைக்க போறோம். பிரசோட் பாச ஜீவானந்தன். ஓ, அது போயிட்டா, அது போயிட்டா. ஓகே ஓகே. பிரசோட் பாச ஜேசுதாசன், பிரசோட்.
3: Praise the Lord.
1: புதல் தடவையாக சங்கம வானொலியின் உபவாச சுதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தியில் தேவ செய்தியை கொடுத்து வந்திருக்கிறீர்கள். பெண்டிகோஸ்டல் அசம்பிளி ஆஃப் அத்திகிரியா கொழும்பு ஸ்ரீலங்கா. உங்களுடைய முதல் தடவையாக நீங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டுமில்லை, உங்களுடைய செய்தியை 97 ரேடியோவில் சங்கம வானொலி தொடர்படுத்தியிருக்கின்றது. உலகம் எங்கும் உங்களை தோணி தோணிக்க போகின்றது. இப்பொழுது ஆவியானவர்களுக்கு கொடுத்த தேவ செய்திக்காக காத்திருக்கிறோம். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென்.
3: தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட்.
1: ஹல்லேலூயா.
3: தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசேஷமாக சங்கமம் இந்த இணையதளத்தோடு கூட இணைவதற்கும் தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக சோத்திரம். என்னை அழைத்து என்னை இதை பங்கு பெற்றி இதனுடன் பங்கு பெற்றி இந்த ஊழியத்திலே ஒரு உண்மையும் உத்தமமாய் நிற்கிற ஒரு உண்மையுள்ள நண்பனாக உண்மையுள்ள மகனாக என்னை ஏற்றுக்கொண்டபடி நான் கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தி இந்த செய்தி கர்த்தருக்குள்ளாக முழு உலகம் எங்கும் போவதற்கு இந்த ஒளிபரப்பை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த நிறுவனத்துக்காக, அந்த ஊழிய குடும்பத்துக்காக, அந்த இணையதளத்துக்காக கர்த்தருக்கு சோதனை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். என்னோடு கூட இந்த வேலையில இணைந்திருக்கிற அனைத்து இரத்த சொந்தங்களுக்காக, கிறிஸ்துக்குள் அனைத்து இரத்த சொந்தங்களுக்காக கர்த்தருக்குள்ளாக நன்றி செலுத்தி துதித்து சோதனை பண்ணி முன்பதாக ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு ஊழியக்காரியும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தகப்பனும் கர்த்தருக்கு நன்றி ஆராதனை செலுத்தினார்கள். இந்த சனிக்கிழமை விடிய காலையில் நீங்க ஐரோப்பா கண்டத்திலும் ஆசியா கண்டத்திலும் எந்த கண்டத்தில இருந்து இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அத்தனை பேருக்கும் அந்தந்த நேரத்தின் படி கர்த்தருக்குள்ளாக மகிமையும் துதியும் சோத்திரமும் என்ன மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக த பெண்டிகோஸ்ட் அசெம்பிளி ஆஃப் அத்துருகிரிய திருச்சபையின் சார்பிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் தாமே இன்றிருந்து இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து கர்த்தருக்குள்ளாக பயபக்தியோடு இந்த காலகட்டத்தில் எந்த விதத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும், யாரை யாரை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட சிசத்துவத்தை இல்லாட்டி நல்ல கோலையமாரை நல்ல ஒரு திடகாத்திரமான ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கர்த்தருக்குள்ளாக பாடி துதித்து சோதனை பண்ணுவது மாத்திரமல்லாமல் கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தையை கைப்பிடியுங்கள், என் வார்த்தையை கை கொள்ளுங்கள், என் வார்த்தையை உட்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் ஜீவனும் அதுக்குள்ளாக பலத்தையும் அதுக்குள்ளாக ஆசீர்வாதத்தையும் சுகத்தை பெறுவீர்கள் என்று தேவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக என்னை இணைத்து கொண்ட அனைத்து தகப்பன்மாருக்காக, அனைத்து உடன் ஊழியர்களுக்காக, அனைத்து இந்த சங்கமம் ரேடியோ இணையதளத்துக்காகவும் நான் நன்றி செலுத்தி தொடர்ந்து நம்ம வார்த்தையை கடந்து செல்வோம். ஆண்டவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். புதிய ஏற்பாட்டிலே ரெண்டாவது தீமோத்தி புத்தகம், ரெண்டாம் அதிகாரத்திலே ரெண்டாம் வசனத்திலிருந்து 24 வசனம் வரை நீங்கள் குறித்து கொள்ளலாம். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருப்பார்களானே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு ஊழியக்காரியும், ஒவ்வொரு போதகரும், ஒவ்வொரு போதகர் அம்மாவும், ஒவ்வொரு தாய்மாரும் தகப்பன்மாரும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், அதே விதமாக இந்த செய்தியை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த செய்தியின் பின்னணி, இந்த செய்தியின் முக்கிய கருத்து, இந்த செய்தியின் உண்மையான செய்தியை நீங்கள் கேட்டு அதை அதுக்குள்ளாக அதன் அர்த்தத்தையும் அதன் விளக்கத்தையும் அதன் பலத்தையும் அதன் ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்களுடைய பின்னணியும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு விசேஷமாக மீண்டும் சொல்றேன், புதிய ஏற்பாட்டிலே 2 தீமோத்தி புத்தகம், இல்லாட்டி 2 தீமோத்தி நிருபம், நிருபத்திலே 2 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 24 வசனம் வரை உங்களுக்கு முடியும் குறித்து கொள்ளலாம். நான் செய்தியை சுருக்கமாக இந்த வானொலியிலே ஒளிபரப்பு செய்கிறபடியினால் நாங்கள் வாசிப்பதை விட இந்த செய்தியின் சுருக்கத்தை, இந்த செய்தியின் முக்கியமான கருத்தையும், முக்கியமான அந்த சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள் இருக்கிற முக்கியமான தன்மையும், அது ஏன் சொல்லப்பட்டது, எதுக்காக சொல்லப்பட்டது, யார் யாருக்கு சொல்லப்பட்டது, அதுக்குடாக இந்த நாளிலே, இந்த வேலையிலே, இந்த காலை வேலையா இருக்கலாம், மாலை வேலையா இருக்கலாம், ராத்திரி வேலையா இருக்கலாம், நீங்க எந்த நாட்டிலே, எந்த ஊர்ல, எந்த வீட்டிலே எப்படிப்பட்ட சூழ்நிலிருந்து எங்களோட கூட இணைந்திருக்கிற அனைவருக்கும் இந்த வசனமானது, இந்த செய்தியானது நிச்சயமாக ஆசீர்வதிப்படுவது எந்தவித சந்தேகமும் இல்லை. இயேசுவின் நாமத்தினால் விசேஷமாக 2 தீமோத்தி 2 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, தேவ பிள்ளை,
4: My son, மகிபுதா, அப்படி இல்லாட்டி என் நேசகுமாரன், இல்லாட்டி என் பிள்ளை, தேவ பிள்ளை. விசேஷமாக கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய கிறிஸ்தவன் என்று சொன்னான், இல்லாட்டி ஆவிக்குரிய கிறிஸ்தவன், இல்லாட்டி ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், உலகத்திலே பல கோடி மக்கள் இருக்கார்கள், பல கோடி மக்களே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்தானம் பெற்று ஆவி அபிஷேகத்தை பெற்று இப்படிப்பட்ட கூட்டங்களுக்குடாக உபவாச ஜெபம், ஞாயிறு ஆராதனை, மாலை ஆராதனை, பெண்கள் கூட்டங்கள், இப்படிப்பட்ட பல கூட்டங்கள், அது இந்தமாக இந்த வேலையில நினைவு கூற விரும்புகிறேன், சமூக இணையதளம், சமூக இணையதளத்துக்குடாக 4 நிமிஷம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்படி போட்டு சந்தர்ப்பத்தின் நிலையிலே ஒரு கிறிஸ்தவன் என்றால் இந்த அடையாளங்கள், இந்த 7 அடையாளங்கள் நான் சொல்ல போகிறேன், இந்த 7 அடையாளங்களும் உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா, இல்லாட்டி இருந்தால் அதை மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை பழகி பெருக்க வகை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாவிட்டால் இந்த செய்தி இன்று நீங்க கேட்கும் பொழுது அது உங்களுக்குள்ள கிரியை செய்யும், அந்த செய்தியானது உங்கள் மனதில பதித்துக்கொண்டு அதன் பிரகாரம் ஜீவிக்க முயற்சி செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிச்சயம் 1 காரியம் 2 தீமோத்தி 2 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, தேவ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் தேவனுக்கு பிள்ளையாக மாற வேண்டும், அப்படி சொந்த மகனாக, சொந்த மகளாக மாற வேண்டும், அது ஒரு உரிமை, கிறிஸ்தவனுக்கு கிடைக்கிற உரிமை. நம்முடைய நான் திருமணம் முடித்திருக்கிறேன், எனக்கு ஒரு ஒரே பேரான குமாரன் ஜோஷுவா ரசல் இருக்கிறார். அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகிற உறுதியானது, நீ என் மகன், நீ என் மகள் என்ற உறுதியை, இல்லாட்டி நீ தேவ பிள்ளை, நீ தேவனுடைய மகன், நீ தேவனுடைய மகள் என்பதை யாரும் மறக்கக்கூடாது, யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் முதலாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அடையாளம், நீங்க நிச்சயமாக தேவ பிள்ளையாக மாற வேண்டும், தேவ மகளாக, தேவ மகனாக நீங்க மாறி இருக்கீங்க, மாற்றப்பட வேண்டும். அப்படி இல்லாத அந்த உரிமை, இல்லாட்டி அந்த எங்களுக்கு எந்தெந்த நாட்டுல பிறந்தாலும், எந்த ஊர்ல பிறந்தாலும் நமக்கு ஒரு பிறந்த குறிப்பை கொடுப்பாங்க, அந்த பிறந்த குறிப்பில இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள் என்பதை தெளிவாக அந்த பர்த் சர்டிபிகேட்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பேர் அந்தினி ஜேஸ், அப்பட பேர் அந்தினி, அந்தினி ஜேசுதாசன். அப்படி என்றால் அப்படிப்பட்ட உறுதியை ஒவ்வொரு கிறிஸ்தவனும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பல பேர் அறிவீர்கள், இயேசு கிறிஸ்துவை பல பேர் தெரியும், இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள், ஒரு தெய்வம், ஒரு இறைவன் தெரியும். அந்த இறைவன் அந்த ஆண்டவர், அந்த இறைமகன் யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் அவரை நாங்கள் சுந்தரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய மகனாக மகளாக மாறுகிறோம். இந்த இடத்திலே பவுல் தீமோத்திக்கு சொல்கிறார், நீ தேவ பிள்ளை. பவுல் தன் வளர்ப்பு மகனுக்கு சொல்கிறார், நீ என் தேவன்,
3: தேவ பிள்ளை, இல்லாட்டி நீ தேவனுடைய மகன் என்பதை உறுதிப்படுத்தி சொல்கிறார். இந்த வேலையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும், சமூக இணையதளத்தோடு கூட இந்த ரேடியோடு கூட இணைந்திருக்கிற என் அருமை மகனே, என் அருமை மகளே, என் அருமை தகப்பனே, தாயே, நீங்க ஒவ்வொருவரும் தேவ பிள்ளையாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், இயேசு கிறிஸ்துவின் அபிப்பிராயம். இயேசு கிறிஸ்து வந்ததே அந்த காரியத்தை சிலுவிலே நிறைவு செய்வதற்கு. அவர் செய்துவிட்டு போய்விட்டார். அவர் நம்மை ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த வேலையில பரிசுத்த ஆராதனை நடத்தினீங்க, பரிசுத்த ஆவியில நிறைந்து நமஸ்காரம் பண்ணீங்க. அந்த ஆவியானவர் தாமே உங்களை ஒவ்வொருவருக்குள்ளாக கிரியை செய்கிறார். அவர் உங்களை உறுதிப்படுத்துவார், இந்த மகன் ஜேசுதாசன் என் மகன், இந்த அந்தனி என் மகன், அப்படிலாவிட்டால் ஜோஷுவா என் மகன், அப்படிலாவிட்டால் லெஸ்லி என் மகன், அப்படிலாட்டி ஒவ்வொருவரையும் பேர் பேராக பேர் சொல்லி உங்களை ஒரு அழைத்திருக்கிறார். அதை மறந்து போக வேண்டாம். கிறிஸ்தவனுக்கு முதலாவது அடையாளம் நீங்களும் நானும் தேவ பிள்ளை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அதைத்தான் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 சொல்கிறது. நாங்கள் நேரம் போகிறபடினால் சீக்கிரத்தில் போகும். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 3 சொல்கிறது, நமக்கு ஒரு கிறிஸ்தவன் என்றால் ஒரு போர் சேகவனாக மாற வேண்டும், அப்படிலாட்டி ஒரு ஆர்மி கமாண்டரா, இல்லாட்டி ஆர்மி சோல்ஜரா மாற வேண்டும். யுத்தத்திலே நம்ம இலங்கையில நேவி, ஆர்மி, ஆபோஸ், பல ராணுவ வீரர்கள், போலீஸ், சிவில் ஆரக்ஷன், சிவில் இதில் இருக்காங்க, அதே போல சிஐடியில இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ மகன், ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாய் தேவ ராஜ்யத்துக்கு உழைக்கிற பிழைக்கிற மகனா இருந்தால் அந்த மகன் அந்த மகள் ஒரு போர் சேவகனாக மாற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இரண்டாவது அடையாளம் தான். முதலாவது அடையாளம் நீங்க தேவனுடைய மகன் என்பது, மகள் என்பது முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளம் தான் நீங்களும் நானும் ஒரு நல்ல போர் சேவகன். சொன்னோன்னு லெஸ்லி ஐயா சொன்னோன்னு துதிக்கணும். லெஸ்லியா சொன்னோன்னு டக்குன்னு என்ன செய்யணும், நீங்க பிரசங்கம் பண்ணணும். லெஸ்லியா சொன்னாருன்னா இந்த மகனவி பாத்துடுவாங்க, இந்த விசிட்டி பைக் பாத்துடுவாங்க, இந்த ஊழியத்தை நாங்க சங்கமம் ரேடியோ செய்கிறோம், நாங்க இப்படிப்பட்ட கதை செய்ய போகிறோம், நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட கருத்து ஆயத்தமானு சொன்னணும். அந்த அந்த அன்னை இல்லாட்டி அந்த சொன்னுடன் செய்வது தான் ஒரு போர் சபனுடைய தன்மை. ஒரு போர் சபன் என்றால் சோர்விடக்கூடாது, சோம்பேறியா மாறக்கூடாது, அந்த எந்த விதத்திலோ ஏதோ தானே ஜீவிக்க கூடாது. போர் சிவகன் என்றால் ஒரு ஆர்மியிலோ நேவியிலோ யாப்போஸ்ல இருந்தால் அவன் சொன்னவுடன் கட்டளையிட்டுடன் டக்குன்னு சப்பாத்தை போடணும், தன்னுடைய எல்லா ஆடைகளையும் அணிந்து கொண்டு தன் போருக்கு முன்னுக்கு போகணும். அதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த காலகட்டத்தில பிசாசை எதிர்த்து நிக்க, இந்த எல்லா விதமான கெட்ட ஆவிகளையும் எதிர்த்து நிக்க, இந்த லோகாதிபதி கெட்ட ஆவிகளுக்கு விரோதமாக எழுப்பி நிக்க, நீங்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு போர் சேவகனாக, ஒரு போரில் இந்த இரத்தத்துக்கும் மாம்சத்துக்கும் இல்லை, இந்த யுத்தம் இருக்கிறது. இந்த அந்தகார லோகாதிபதி ஆவிகளோடு, இந்த கெட்ட ஆவிகளோடு, பிசாசோட தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த போராட்டம். இந்த போராட்டத்திலே நீங்களும் நானும் ஒரு பங்கு வகிக்கிறோம், ஒரு அங்கத்தவராக இருக்கிறோம். அப்படி என்றால் ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் ஒரு போர் சேவகனாக, போர் சேவகன் என்பதை மறந்து விட வேண்டாம். முதலாவது தேவ பிள்ளை, இரண்டாவது ஒரு போர் சேவகன், மூன்றாவது 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 5 சொல்கிறது, நீங்களும் நானும் ஒரு நல்ல விளையாட்டு வீரன். பார்க்குறோம், ஒலிம்பிக் விளையாட்டு இருக்கிறது, கிரிக்கெட் விளையாட்டு இருக்கிறது, ஃபுட்பால் விளையாட்டு இருக்கிறது, எந்த விளையாட்டு விளையாடினாலும் அந்த விளையாட்டுக்கு முன்பதாக அந்த விளையாட்டை பற்றி, அந்த விளையாட போகிற அந்த விளையாட்டை பற்றி நம்ம நல்லா அறிந்திருக்க வேண்டும். அது நீதி நியாயம், அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதில் ஆர்டர் அண்ட் லோ எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்திருக்க வேண்டும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி போயிட்டு விளையாட முடியாது, கேரம் அடிக்க முடியாது, கிரிக்கெட் அடிக்க முடியாது, ஃபுட்பால் அடிக்க முடியாது, பாக்ஸிங் அடிக்க முடியாது, ஓட முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதே போல தேவன் ரூல் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு பரிசுத்த வேதாபத்தில் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே மோசஸ்க்கு ஆண்டவர் 613 சட்டத்திட்டங்கள், இல்லாட்டி 10 கற்பனைகள் விவரித்து சொன்னால் 613 நியாய பிரமாணங்கள் இருக்கிறது. சில கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், சில கிறிஸ்தவர் தெரியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு கூட மோசஸுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட நியாய பிரமாணங்கள், இல்லாட்டி சட்டோபூர்வமான கோர்வை இல்லாட்டி அந்த 10 கற்பனைகள், கற்பனைகள் 613 இருக்குது. அது சுருக்கமா எடுத்தால் 10 கற்பனை யாத்ரா புத்தகத்திலே, உபாகம் புத்தகத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிலவங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியாது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மெய்யான தெய்வம், ஆண்டவர் ஆவியானவர் கூடாக மோசஸ்க்கு சீனாய் மலையில வைத்து கொடுத்த அந்த நியாயப்பிரமான கட்டளைகள் 613 என்பதை மறந்துவிட வேண்டாம். அது சுருக்கமாக எடுத்தால் 10 கற்பனை, 10 கற்பனையை நாங்கள் விவரித்து சொன்னால் 613 சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அத்தனையும் ஆண்டவர் கொடுத்தார் யூத மக்களுக்கு, அதை மீறினார்கள், கீழ்படியாம போனார்கள். அதற்காக ஆண்டவர் தன் ஒரே பிரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். அதற்குடாகத்தான் இன்று நீங்களும் நானும் இந்த இணைப்போடு இணைந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பு தயவை ஒவ்வொருக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு மக்கள், ஒவ்வொரு மகனும், ஒவ்வொரு மகளும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தகப்பனும் உங்களுக்கு தேவ பிள்ளையாக, தேவ பிள்ளையாக தேவன் அழைக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல போர்சவர்கள் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், எல்லை அடித்தாலும், வாலிபால் அடித்தாலும், பாக்ஸிங் அடித்தாலும், அந்த உலக பிரகாரமாக அந்த விளையாட்டில் எப்படி விளையாடி, டென்னிஸ்ல விளையாட்டி எப்படி வெற்றி பெறுகிறாரோ அதே விதமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே இந்த விளையாட்டு விளையாடுவதற்கு கிறிஸ்து, கிறிஸ்துவின் ராஜ்யம் என்ற இந்த பிட்டணியில இல்லாட்டி அந்த கிரவுண்ட்ல விளையாடுவதற்கு உங்களையும் என்னையும் ஒரு வீராங்கனையாக, ஒரு வீரராக தேவன் தெரிவு செய்திருக்கிறார். மகனாக, அதுவாக போர்சவகனாக, ஒரு விளையாட்டு வீரனாக தெரிவு செய்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். நாலாவது காரியம் 2 தீமோத்தேயு 2:6 சொல்லுகிறது, ஒரு பயிரிடுகிறவன், ஒரு விவசாயி, நீ உங்களையும் என்னையும் ஆண்டு ஒரு விவசாயியாக மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு விவசாயி ஏதோ தான் என்பதை விதைக்க மாட்டார், அந்த விதையை விதைக்க முன்பதாக அந்த நிலத்தை பார்க்க வேண்டும், கால்நிலையை சூழ்நிலையமாக பார்க்க வேண்டும், அந்த நிலத்தின் தன்மையை பார்க்க வேண்டும், அந்த மண்ணின் தன்மையை பார்க்க வேண்டும், அதுக்கு தண்ணீர் இருக்குதா, அந்த அந்த நிலத்திலே விதையை விதைத்தால் நல்ல அறுவடையை பெற்றுக் கொள்ளலாமா என்று ஒரு விவசாயி நுணுக்கமாக, ஞானமாக, ஒரு ஆர்வமாக, ஒரு நல்ல விவசாயி நாங்கள் பார்க்கிறோம். கிழக்கு பகுதி, அது வடக்கு பகுதி, அதுமாக அன்றாதபுரம், புலனர்வு, பல பல விவசாயிகளுக்காக நம் நாட்டு விவசாயிகள் உழைக்கிற பிழைக்கிற அந்த அரிசி, அந்த காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே போல ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் நல்ல ஒரு விவசாயியாக மாற வேண்டும். விவசாயி ஏதோ தன்மை விதைக்க மாட்டான், அது தேவனுடைய வசனம் அந்த விதையை நல்ல நிலத்தில் விதைக்கும் பொழுது நீங்கள் 60, 30, 60, 90 அதுக்கு மேலாக அறுவடை பெற்றுக் கொள்ளலாம். அதே விதமாக இந்த சங்கமம் ரேடியோ கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக ஒரு விதையை விதைக்கும் பொழுது தன்மையை பார்த்து, அந்த நிலத்தை பார்த்து, அந்த வயலை பார்த்து, அந்த விவசாயம் செய்கிற அந்த பகுதியை பார்த்து நீங்கள் நல்ல நல்ல விதைகளை விதைக்கும் பொழுது நீங்கள் 30, 60, 90 பல அறுவடைகளை பெற்று ஆசீர்வாதமாக வாழ முடியும். அதே விதமாக பார்க்கிறோம் ஜோசப் நல்ல ஒரு விவசாயி, ஈசாக் ஒரு நல்ல விவசாயி. அதே போதுமா உங்களையும் என்னையும் இந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து ஆவியான கூட தெரிவு செய்திருக்கிறார். கிறிஸ்துவ ராஜ்யத்திலே ஒரு விவசாயியாக மாறுவதற்கு மறந்து விட வேண்டாம். நீங்க ஒரு நல்ல தேவ பிள்ளை, நீங்க ஒரு நல்ல போர் சேவகன், நீங்க ஒரு நல்ல விளையாட்டு வீரன், அதுமாக நல்ல ஒரு விவசாயி என்பதை மறந்து விட வேண்டாம். இது 3 காரியங்கள் இருக்கிறது, நான் பார்க்கலாம் சீக்கிரத்திலே. 2 தீமோத்தேயு 2:15 சொல்கிறது, நல்ல செயல்பாடு உள்ளவன், திறமை மிக்க, நல்ல உற்சாகமா இருக்கிற, எதை சொன்னாலும் டக்குன்னு செய்யக்கூடாது. இந்த சொன்னவுடன் ஜெபிக்கணும், சொன்னவுடன் சாட்சி பார்க்கணும், சொன்னவுடன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சொன்ன உடன் சபையில ஆவது, இல்லாட்டி வீட்டு கூட்டங்கள் ஆவது, அப்படி இல்லாட்டி பைபிள் ஸ்டடியா இருக்கலாம், உபவாசமா இருக்கலாம், எதனாலும் செயல் மிக்க திறன் உள்ள மனுஷனாக மாற வேண்டும். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது செயல்படுத்துகிறவன், நல்ல செயல்படுத்துகிறவன், சொன்னவுடன் நினைக்கும் பொழுதே, இல்லாட்டி இந்த ஒளிபரப்பை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற ஐயா லெஸ்லியா இருக்கலாம், மற்ற பெரியவராக இருக்கலாம், அவர்கள் சொன்ன அவர் நினைக்கும் பொழுதே எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் செயல் திறன் உள்ள ஒரு நல்ல போர் சேவகன், ஒரு நல்ல விளையாட்டு வீரன், ஒரு நல்ல தேவ மகன், அது விதமாக நல்ல ஒரு விவசாயியாக மாற வேண்டும், செயல் திறன் இருக்க வேண்டும். எந்த விதத்திலோ கவலையோ கண்ணீரோ சோர்வோ அப்படி இன்னைக்கு நாளைக்கு ஜெபிக்கிறேன், நான் நாளைக்கு நான் நமஸ்காரம் பண்றேன், நான் நாளைக்கு வாரத்தை கொண்டு வரேன் அப்படி இல்லை. ஒரு கிறிஸ்தவன் அடையாளம் வந்து சொன்னுடன் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் உண்மையான ஜீவனுள்ள பரிசுத்தாவிக்குள்ளாக இருக்கிற ஜீவனுள்ள தேவ பிள்ளை என்பதற்கு ஒரு அடையாளம் என்பதை மறந்து போக வேண்டாம். அது விதமாக 2 தீமோத்தி 2:20-21 சொல்கிறது, நீங்க சுத்திகரிக்கப்பட்ட நல்ல பாத்திரம். ஆமேன். நாங்கள் ரட்சிக்க பாவ மன்னிப்பு பெறுகிறோம், பாவ மன்னிப்பு பெற்று கிறிஸ்துக்குள்ளா வளர்கிறோம். கலர் கிறிஸ்துக்குள்ளா வளர வளர பாவத்தை அறிக்கையிட்டு ஒன்னு யோவான் 1:9 சொல்வது போல, நாம் அவர் நீதிமானா இருக்கிறார், அவர் நீதியுள்ள தேவனா இருக்கிறார், உங்களை உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்களை மன்னித்து ஒரு நல்ல திறனுள்ள திறன் மிக்க ஒரு அபிஷேகம் பட்ட ஒரு நல்ல பாத்திரமாக உருவாக்கி எடுப்பதற்கு தேவன் அதை நிச்சயமாக செய்திருக்கிறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோம், அதே விதமாக சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம். சுத்திகரிக்க பாத்திரத்துல தான் நல்ல தண்ணீர் ஊத்த ஊத்த ஊத்த ஊத்த அந்த ஆவியானவர் அபிஷேகம், அந்த ஓயில், அந்த எண்ணெய் ஊட்டப்பட நாங்கள் அபிஷேகத்தை நிரம்பி வழியும் பொழுது அந்நிய பாசிலையோ இல்லாட்டி தீர்க்க தரிசனத்திலோ செயல்பாட்டிலோ சபையின் செயல்பாட்டிலோ இல்லாட்டி எல்லா ஊழியத்திலும் நீங்கள் அந்தந்த நாட்டிலே அந்தந்த உங்களுக்கு சொந்த சர்ச் இருக்கிறது, அந்தந்த திருச்சபைக்கு உண்மையும் முத்துவமாய் ஊழியக்காரர்கள் சேர்ந்து அதுமாக இந்த இணையதளத்தோடு கூட இந்த சமூக இணையதளத்தோடு கூட சேர்ந்து செய்கிற ஊழியங்கள் ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக எனக்கு முன்பதாக நமஸ்கரிக்கப்பட்ட நமஸ்காரம் செய்த அந்த போதகர்மார், அந்த போதகர் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் அபிஷேக பாத்திரமாக நிரம்பியிருந்தார்கள். அவருடைய துதி ஸ்தோத்திரம் அந்த விதத்திலே உண்மையான உள்ளத்திலிருந்து துதி ஸ்தோத்திரம் வந்தது பாடல்களை பாடினார்கள். அந்த அபிஷேகம் சுத்திகரிக்க பாத்திரத்துல தான் தேவனுடைய அபிஷேகம் நிறைய நிறைய நிறைய நிறைய ஆண்டவர் நல்ல தேவ மகனாக, நல்ல ஒரு போர்சவகனாக, நல்ல ஒரு விளையாட்டு வீரனாக, நல்ல ஒரு விவசாயியாக உங்களையும் இன்னும் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் கிறிஸ்துவ ராஜ்யத்திலே.
5: அது இதுமாக பார்க்கிறோம் ஒரு ஊழியக்காரர். கடைசியாக 7வது காரியம் வந்து 2 தீமோத்தி 2:24 பார்க்கிறோம், ஒரு ஊழியக்காரன் இதெல்லாம் செய்து கொண்டு வரும் பொழுது உண்மையும் உத்தமம் பெற்ற என்னுடைய தேவதாசன் என்பது, தேவதாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதை தேவன் இயேசு கிறிஸ்து அன்று சொன்னது போல இன்று உங்களையும் என்னையும் பார்த்து இந்த சங்கமம் ரேடியோ இணையதளத்துக்கூடாக, இந்த சோசியல் மீடியாவுக்கூடாக, இந்த வாட்ஸ்அப்பு கூடாக இணைந்திருக்கிற அனைத்து இரத்த சொந்தங்களையும் ஆண்டவர் கடைசியில ஒரு உறுதியுள்ள கிறிஸ்துவ அடையாளம் கொடுக்கிறார். நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய ஊழியக்காரி, நீ என்னுடைய ஊழியக்காரன் என்பதை அடையாளப்படுத்துகிறார். அதை மறந்து போக வேண்டாம். நான் இன்று பேசிய காரியம் பிரசங்கத்தின் தலையங்கம் கிறிஸ்துவனை குறித்து இருக்கிற 7 அடையாளங்கள். கிறிஸ்துவனை குறித்திருக்கிற 7 அடையாளங்களை பத்தி சுருக்கமாக விளக்கமாக உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு புரிந்து கொள்ள விதத்திலே நான் தெளிவுபடுத்தினேன். 2 தீமோத்தி 2:3-24 அந்த 7 காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறித்து கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம், மீண்டும் அதை வாசிக்கலாம். வாசிக்கும் பொழுது நான் சொன்ன காரியம் 1வது காரியம் உங்களையும் என்னையும் தேவ பிள்ளையாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். 2வது உங்களையும் என்னையும் போர் சோதகனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். 3வது ஒரு விளையாட்டு வீரனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். 4வது செயல்பாடு திறன் உள்ள எந்த நிமிஷமும் நல்ல திடகாத்திரம் உற்சாகம் பலன் துதிக்கும் பொழுது சோதிக்கும் பொழுது வார்த்தை கொண்டு வரும் பொழுது கைகளை வந்து ஜெபிக்கும் பொழுது எந்த கருத்து செய்தாலும் உற்சாகம் செய்யும் பொழுது கயிறு செய்கிற சகல பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதே விதமாக
3: சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் குயவன் கையில இருக்கிற களிமண்ணை போல நீங்கள் நான் இருக்கிறோம். அவருக்கு ஏற்ற பாத்திரமாக மாறுவதற்கு இந்த காலையிலே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை வார்த்தையிலே நிரப்பியிருக்கிறார். அவருக்கு உகந்த பாத்திரமாக மாறுவதற்கு இடம் கொடுங்கள். அவர் அது மண்ணை நல்ல களிமண்ணை நல்ல பிணைந்து அதை வடிவமாக உருவாக்கும் பொழுது நீங்கள் நல்ல பிரசித்தி பெற்ற இல்லாட்டி உகந்த நல்ல பாத்திரமாக மக்கள் மத்தியிலும், நீங்க வேலை செய்யும் தொழில் தொழில் மத்தியிலும், உங்களுடைய சபையின் மத்தியிலும், நீங்க இருக்கிற நாட்டின் மத்தியிலும், நீங்க ஒரு விவசாயியா இருக்கலாம், நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கலாம், இப்படிப்பட்ட தொழில் இருந்தாலும் அந்த இடத்திலே தேவன் உகந்த பாத்திரமாய் உங்களை உயர்த்துவார் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசிரியப்படியாக கடையை பார்க்கிறோம். கடைசியாக உங்களையும் என்னையும் தேவன் நிச்சயமாக ஊழியக்காரி ஊழியக்காரன் என்று அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஏழு காரியங்களும் நிச்சயமாக உண்மையான பெந்தெகோஸ்த கிறிஸ்தவன் இல்லாட்டி அபிஷேகம் பெற்ற ஆவியிலே அபிஷேகம் பெற்ற ஞானஸ்தானம் பெற்ற ஆவியின் ஞானஸ்தானம் பெற்ற பாவமானி பெற்ற ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனுக்கு இந்த ஏழு அடையாளங்கள் இருக்குதா இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் காணப்படாட்டி அப்படிப்பட்டவர்கள் காணும்படியாக நீங்கள் ஒவ்வொருக்கு சொல்லி அடையாளப்படுத்தி உங்களை ஆண்டவர் என் மகனே, என் அம்மா அம்மா, என் அப்பா, என் மகனே மகளே, இப்படிப்பட்ட காரியம் நீ ஒரு கிறிஸ்துவ பிள்ளையா இருந்தால் நீ இப்படிப்பட்ட அடையாளம் உங்களுக்கு காணப்படணும், இப்படிப்பட்ட அடையாளம் உனக்கு இல்லையே, இதை நீ சரிப்படுத்திக் கொள்ள என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஆவியான உதவி செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வேலையிலே இந்த செய்தியை கொண்டு வருவதற்கு தேவன் கிருபை செய்தார். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரும் ஆசிரியப்பார். கடைசியாக உங்கள் அனைவருக்காக ஜெபம் பண்ணி இந்த செய்தியை முடிவு கொண்டு வருகிறேன். மீண்டுமாக இந்த செய்தியை இந்த ஒளிபரப்பை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் திருச்சபை போதகர்மாருக்கும் கையளிக்கிறேன். ஒரு விசையினோடு சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே உங்களை ஒருவரையும் தேவ பிள்ளையாக, ஒரு நல்ல விளையாட்டு வீரனாக, ஒரு போர் சேவகனாக, ஒரு விவசாயியாக, ஒரு செயல்பாடு திறன்மிக்கவனாக, ஒரு நல்ல பாத்திரமாக, ஒரு ஊழியக்காரனாக உருவாக கிறிஸ்தவன் என்றால் இந்த ஏழு அடையாளங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அடையாளங்கள் இல்லாவிட்டால் அது சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். சரிப்படுத்துவதற்கு தேவனிடத்திலே நீங்கள் பாரம் உங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் தாமே இந்த காலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் ஒளிபரப்பு ரேடியோ ஒளிபரப்புக்குள்ளாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து அனைத்து அனைத்து இரத்த சொந்தங்களையும் தேவன் ஆசிரிப்பார். கடைசியாக உங்கள் ஊருக்காக சிறிய ஜெபத்தை செய்து என்னுடைய பிரசங்கத்தை முடிவு கொண்டு வருகிறேன். மீண்டுமாக இந்த நேரத்தை மற்ற காரியங்கள் செய்து கொண்டு போகும்படியாக கையளிக்கிறேன். ஒரு விசை செவங்கடும். அருமையான ஆண்டவர் சுவாமி, அப்பா பிதாவே, இந்த சந்தர்ப்பத்துக்காக சோத்திரம். இந்த காலை வேளையிலே கத்தாவை ஐரோப்பா நாட்டிலிருந்து காலை வேலை எங்களோடு கூட இருந்திருக்க இந்த உபவாச ஜெபத்திலே ஆண்டவர் சுவாமி ரெண்டு தீமோத்தி ஆண்டவர் சுவாமி இரண்டாம் அதிகாரம் ஆண்டவர் சுவாமி இரண்டாம் வசனத்திலிருந்து 24 வசனம் வரை ஆண்டவருடைய பவுல் தீமோத்துக்கு எழுதும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் என்றால் இந்த ஏழு அடையாளங்கள் நிச்சயமாக தேவை. அப்படிப்பட்ட அடையாளங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்டு மறு ஒழிப்பை கேட்க போகிற அப்படி கேட்டு அப்படி இருக்கிறவர்கள் மென்மேலும் பழகி பிறகவும், அப்படி இல்லாதவர்கள் அந்த நிலைமைக்கு வரத்தக்கதாக நல்ல ஒரு மகனாக, நல்ல ஒரு மகளாக, தேவ பிள்ளையாக, போர்சவகனாக, நல்ல ஒரு கிறிஸ்துவத்துக்குள்ளாக நல்ல விளையாடுவதற்கும், அது மாதிரி ஒரு விவசாயியாக நல்ல அறுவடை செய்கிற விதைக்கிற ஒரு விவசாயியாக, ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற விவசாயியாக மாறுவதற்கும், நல்ல செயல்பாடு உள்ள எதை சொன்னாலும் நிமிஷத்துல ஆயத்தம் உள்ளமில்லாக நான் இதை செய்யத்தக்க கிருபை செய்யும். அது விதமாக ஆண்டவரே உகந்த பாத்திரமாய் மாறுவதில் செய்யும். கடைசியாக உமக்கு முன்னுக்கு நிற்கிற கடைசி நாள் ஒரு நல்ல உத்தமமான ஊழியக்காரன் பெயர் பெறுவதற்கு உதவி செய்த அடையாளம் ஏழு அடையாளங்களும் நிச்சயப்படுத்திக் கொண்டு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வேலையில யாராவது நோய் வாய்ப்பட்டிருந்தால், பிரச்சனைகள் இருக்குமாயின், கஷ்டங்கள் இருக்குமாயின், ஆண்டவர்களோட உடன்படியை சுபிக்கிறேன். சங்கமம் ஒலிபரப்பு ரேடியோ இணையதளத்தோடு கூட இணைந்திருக்கிற அனைத்து இரத்த சொந்தங்களையும் நினைவு கூர்ந்து ஜெபித்து உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன். நீர் போரப்படும் நடத்தும் இயேசுவின் நம்ம பிதாவே. ஆமென்.
1: நன்றி பாச ஜேதுதாசன். இன்றைய நாள் முதல் முறையாக சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியை வந்து செய்து கொடுத்து கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், அதாவது ரெண்டு தீமிச்சு இரண்டாம் அதிகாரம் 2-26 வசனங்களுக்குள்ள இந்த பொக்கிஷமான வார்த்தைகளை எடுத்து தந்தீர்கள். தேவ பிள்ளையாக மாற வேண்டும். ஒருவன் ஆண்டவரை சொந்த ரட்சகராயிட்டு கொண்டால் அவன் அபிஷேகம் பெற்றான், அவன் முத்திரை போடப்படுகிறான். தேவன் நீ தேவனுடைய பிள்ளை, சைல்ட் ஆஃப் காட் என்று அவனுக்கு முத்திரை போடுகிறான். ரெண்டாவது போர்ச்சவனாக மாறவன், அதாவது தேவனுக்கு முன்னோடியாக தேவன் என்னென்ன வழியில் நடந்தாரோ அதே மாதிரி ஒரு முன்னோடியாக மாற வேண்டும். சட்டத்தின்படி 10 கட்டளை கற்கல்ல வேண்டும். விவசாயி சொன்னால் வார்த்தைகளை விதைக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒரு விவசாயி உலகமும் சென்று இந்த வார்த்தைகளை விதைக்க வேண்டும். விதைத்து தேவனுடைய நாமத்தை மாயப்படுத்தி ஆத்மாதாயம் செய்ய வேண்டும். ஒரு விவசாயி எப்படி விதைத்து நெல்லை எடுக்கிறானோ அதே மாதிரி நாங்கள் ஆத்மாதாயம் செய்ய வேண்டும். உற்சாகமாயிருக்க வேண்டும். உற்சாகம் என்று சொன்னால் கேட்ட உடனே ஒன்றும் சொல்லாமல் உடனுடனே பதில் கொடுக்கக்கூடிய அந்த உற்சாகத்தை ஆவி இருக்க வேண்டும். சுத்தரிக்கப்பட்ட பாத்திரம், ஆமா, நாங்கள் பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணி சுத்தரிக்க பரிசுத்த வாழ்க்கை, நாங்கள் பரிசுத்த வாங்க உண்மை உத்தமமான ஊழியம் அது அது கடைசியாக உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். ஒருவர் ஊழியம் செய்ய அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வார்த்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்ல, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேறி கொண்டு போவோம். அருமையான வார்த்தை கொடுத்து மிகவும் மாசம் வந்தது. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க, அதாவது நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்டா, நீங்கள் சிங்களத்திலே கொடுக்குற ஊழியக்காரன் போல தெரியுது. உங்களுடைய வார்த்தையிலிருந்து நீங்க சிங்களம் நன்றாக கதைப்பீர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நானும் சிங்களம் பேசுவேன். மிகவும் ஆசுவாக வந்த பாச தொடர்ந்து உங்களை 97 ரேடியோவிலே உங்களுடைய செய்தி போய்கொண்டிருக்கிறது. அநேகர் கேட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவிலிருந்து அத்துகிரியா குடும்பிலிருந்து நீங்கள் கொடுத்த வார்த்தையை இந்த சங்கம வானொலியின் மூலம் 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரம் பாஸ்டர் ஜேதுதாசன் இந்த பெந்திகோஸ்டல் அசம்பிளி ஆஃப் அத்திகிரியா கொழும்பு ஸ்ரீலங்கா இதில் இருந்து செய்து கொடுத்தார். அத்திகிரியா இந்த இடத்துல இருந்து மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் முடிவு தேதியை எடுக்க போகிறோம். முடிவு தேதியை எடுக்க பாஸ்டர் ஜீவானந்தன் போய்விட்டார். சிஸ்டர் ரஜினி,
6: Amen, amen.
1: Crossing prayer,
6: Brother Mahendran. Amen. Thank you, thank you, thank you, Lord, for this wonderful word, Lord, that the Pastor Anthony Yesudasan from the Pentecostal Assemblies of Athulagiriya, Sri Lanka, came and shared with us from Colombo, Sri Lanka. Thank you, Lord, for this wonderful word, the challenging word that you had enabled him, Lord, guided by the power of your Holy Spirit to come.

0: Canada. And these are the handmaidens of the Lord and the pastor that have joined us in worshiping the Lord. And we thank you for all their services and all that they have done and served him with in spirit and in truth, just like the Lord has called us to serve him and love him and praise him and worship him this morning. And as we continue to do this tomorrow morning, once again, as we join together on a Sunday morning here in the North American continent and all the rest of the other time zones and places as they join us as well across the land and the seas, and the 97 stations joining us accordingly. In Jesus' name, thank you, thank you, thank you, Father. I mean, as you are bringing such a way of blessing the nations of the world, blessing, Lord Jesus, is the key. When they come and they join us, Lord, and they worship together, Lord, you when you are blessed, when you are glorified, honored, and lifted up, you will draw all people unto yourself. And that is the blessing in which we, Lord Jesus, reap the blessings of all these stations, all the way from Sangamam Radio Gospel, deriving all the way from the head office of Toronto, Canada. It's Brother Leslie has been putting it together with the recordings as they go also into YouTube and Facebook and all the rest, however it might come in. Lord, we thank you. We thank you, Master. And also for Brother Mahendran to be able to, Lord Jesus, host it once again today. And then again, as we all gather together tomorrow morning, in Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajini Alangarmani, for your closing prayer. God bless you and your ministry. Amen. Tundu nanga ellore aathma vesuluvoma ellore mic on pannunga. Sister Akila Maideva ellaru mic on pannunga. Dodi dodi okay. Ella ondu sadhi sollu. In aathma ve
2: kathri stotri stri
1: rule ve
2: ya parishuddha namate stotri.
1: கடந்து கொண்ட தேவ பிள்ளைகள் துதித்து ஆராய்ந்து பாடல் பாடு தேவ பிள்ளைகளையும் பார்த்த தாசனையும் தேவன் அபரிதமாக ஆசிரியப்பாங்க.
3: ஆமீன் ஆமீன்.
4: வெல்கம்.
3: அருமையான தேவசதி கூடாக வழி நடத்திய தேவஊழியர் பாஸ்டர் ஆண்டனி கேசுதாசன் அவர்களையும் அவருடைய சபையையும் அவருடைய குடும்பத்தாரையும் கனடாவிலிருந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுக்கப்பட்ட தேவசெய்தி பலருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தடை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளை நாளிலே திரும்பவுமாக இதே நேரத்தில் இணைந்து தேவசெய்தி எடுத்து வரப்போகிற அவரை பரசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கொடுக்க போகிற செய்தியை கத்தர் தாமே ஆயத்தப்படுத்தி எங்களுடைய வானொலிக்காக எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்திய சௌர மருந்தனைய அதிகால வேளையில் அவர்களுக்கு எங்களுக்கு இப்பொழுது 10 மணி, அவருக்கு காலை 7 மணி அதிகால வேளையில் இணைந்தார்கள். அதேபோல் சௌரி ரஞ்சினி அலங்காரமணி கூட 7 மணி, அவர்களுக்கு சகோதரி டொலிக்கு 8 மணி, இப்படியாக அதிகால வேளையில் இணைந்து கத்தருடைய ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக. அது மட்டுமல்லாமல் உற்சாகத்தோடு பாஸ்டர் கொடுத்த வார்த்தையின்படி 7 காரியங்களை கொடுத்திருக்கிறார். அவர்களை உற்சாகமாக இந்த நேரமும் நாங்கள் பாஸ்டரை கேட்டேன். 2-3 நாட்களுக்கு முன்னதாக வந்து செய்தி கொடுக்க முடியுமாண்டு அவர் சொன்னார். நான் கண்டிக்க போகிறேன், வந்து கட்டாயமாக செய்தி கொடுப்பேன் என்று. அதே போல் இந்த ஊழியர்கள் எவர் ரெடி என்று சொல்வார்கள். எவர் ரெடி என்று சொல்லி ஒரு பேட்டரி இருக்கிறது ஊரிலே. அதே போல் எல்லா நேரத்திலும் சகோதரர் மைந்தனையா, சகோதரி ரஞ்சினி, சகோதரி டாலி, அத்தோடு சகோதரி மேகலா வாஸ் கூட, அது மட்டுமல்ல கிளிநொச்சியிலேருந்து நேகிற சகோதரி சுஜாதா ஆனந்தராஜா, கவி கவிந்தா, சகோதரி சாந்தினி அவர்கள் கூட நோர்வேலேருந்து இவரடியாக வந்து ஊழியங்களை செய்கிறார்கள். கேட்க முன்னதாகவே அவர்கள் இணைந்து ஜெபிக்கிறீர்களா, செய்து கொடுக்கிறீர்களா, துதிக்கிறீர்களா, பாடல் பாடுகிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது கத்தடைய ஊழியத்தை செய்ய தயங்காமல் செய்கின்ற ஊழியக்காரரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்த பாஸ்டர் ஆண்டனி ஜீசுதாசன் அவர்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். முதல் முதலாக எங்களுடன் இணைந்து இதை எடுத்து வந்திருக்கார். நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே இணையக்கத்தர் உதவி செய்வாராக, தங்கு தடை என்று வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே 4-5 பேர் ஒரே அடியாக இணைந்து அந்த கூச்சலை போட்டார்கள். அதுக்காக மன்னிப்பு கூறுகிறோம். அவர்கள் சனிக்கிழமை செய்கிற இந்த ப்ரோக்ராமிலே எங்கே நாங்கள் இவற்றை நாங்கள் ஃபேஸ்புக்கிலே யூடியூப்பிலே எக்ஸ் தளத்திலே போடுகிறோம் அந்த லிங்கை. அதில் வந்து குழப்பம் செய்கிறவர்களாக இருக்க அந்த குழப்பத்தின் ஆவிகளை கத்தர் கடிந்து கட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். அவர்களையும் அவர்கள் இந்த லிங்கை கண்டு வருகிறார்கள், கத்தரண்டை திரும்ப வேண்டும் அவர்கள். அதற்காக நாங்கள் ஜெபித்துக்கொள்வோம். எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களும் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்கிறார்கள். கனடாவிலிருந்து, யூரோப்பிலிருந்து, இந்தியாவிலிருந்து, இலங்கையிலிருந்து, சிங்கப்பூர்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்து செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் தாமே ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வத்து வழிநடத்துவார்கள். கத்தரை கருத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்து கொண்டு நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து சங்கமம் வானொலி டீம் சார்பில் சகோதரன் லெஸ்லி இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். உங்களுக்கு காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறுகிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.
4: Amen.
5: Amen. Amen. Amen. God bless you.
3: God bless you. Pastor, நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை
5: சந்திப்போம்.
3: நிச்சயமா.
5: Amen. நிச்சயமா.
3: Amen. God bless you.
6: Recording stopped.
3: Sorry, ரஞ்சினி என்ன சொல்ல போறீங்களா?
0: நன்றாக நடந்தது. இங்க சரியான தண்டர் ஸ்டார்ம், ராத்திரி சரியான பெரிய இடி முழக்கங்கள். ரெண்டுபடியால் இந்த நெட்வொர்க் தான் கட் பண்ணி கொண்டிருந்தது. அதால ஜபிக்க முடித்துட்டான், ஒரு அளவுக்கு பாட முடியாம இருந்தது. மற்றும்படி நல்லா நடந்தது. எல்லாரும் பாஸ்டர் கூட அங்கிருந்து கொழும்புல வந்து டைமுக்கு வந்து கண்டிக்கு போயிட்டு வந்து மெசேஜையும் கொடுத்துட்டார். நல்லா இருந்தது. எல்லாரும் வந்து சேர்ந்தவை நன்றாக நடந்தது. தேங்க்யூ.
3: ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த லிங்க்ல வரும் பொழுது பேர்களை படத்தை ஏதாவது ஒரு படத்தை போடுங்கள் பாஸ்டர் அண்டனி. இப்போ நீங்களும் ஒரு படம் ஒன்றை போடுங்கள், பேர்களை எழுதுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பேர்களில் வருவார்கள். அதை நான் எனக்கு தெரிந்தவருடைய பெயரை அதை நான் மாற்றி வருகிறேன். அதே வேளையிலே இப்படியாக வந்து தொந்தரவு கொடுக்கிறவர்களும் வருகிறார்கள். அதனாலே நீங்கள் பேர்களை ஒழுங்காக போட்டு விடுங்கள். அதே வழியிலே படங்களை போடுங்கள். வித்தியாசமான ஆட்கள் வரும் பொழுது நாங்கள் இந்த என்னென்று சொல்கிறது கண்ணிலே எண்ணெய் வைத்து பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டு இருக்க வேண்டி இருக்கிறது. அதனாலே பேர்களையும் படங்களையும் ஒழுங்காக போடுங்கள் சகோதரி. பாஸ்டர் நீங்களும் ஒரு படத்தை பேரில் போட்டு விடுங்க. உங்களுடைய பேர் அதில் வந்திருக்கிறது பிரச்சனை இல்லை. அந்த தெரியாதவர்களை நாங்கள் கட்டுப்படுத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 4 பேர் திடீரென ஒரே அடியாக வந்து விட்டார்கள். அதனாலே நான் ஒன்றொன்றாக கட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனாலும் கத்தர் உதவினார். அவர்களை பிளாக் பண்ணியிருக்கிறோம். அந்த பிளாக்கிங் வந்து ஒரு நாளுக்கு தான் நிற்கும் நினைக்கிறேன். அதனுடையால் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். வேளையில் சனிக்கிழமைகளில் தான் இந்த பிரச்சனைக்கு வருகிறார்கள். கத்தர் அவர்களையும் சந்திக்க வேண்டும், அவர்களையும் ரட்சிக்க வேண்டும், சந்திக்க வேண்டும். குழப்பம் என்று வருகிறவர்களை ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
6: ஆமேன்.
7: இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
8: ஒன்று சாமுவேல் 2:30 நம்மை மாட்சிமைப்படுத்துபவனை நாமும் மாட்சிமைப்படுத்துவோம்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள்
1: சங்கீதக்காரன் இவ்விதமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதியிருக்கிற சங்கீதம், என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அவர் என்னை விடுவித்தார். முப்பத்தி 34 சங்கீதம் 19 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகள் அனைத்திலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

உபத்திரம் இந்த உலகத்தில் உண்டு. நீ பசுத்தத்தில் வாழும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். விசுவாசத்தில் வளரும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். ஒழுங்காக ஆலயத்திற்கு போகும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைப்பான். தெய்வ பக்தியோடு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய வீட்டிலே நீ நிற்கும் போது, தேவனுடைய சமூகத்தை நாற்கும் போது பிசாசு உன்னை நொறுக்க பார்ப்பான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் நீதிமான்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அநேக உபத்திரங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலுமிருந்து அவனை விடுவிக்கிறார். அனைத்தில் இருந்து விடுவிக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம். யார் விடுவிப்பது? கர்த்தர் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கிறார். நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம்.

கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் வருகையும் காத்தருள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். இதுவரையிலும் பார்க்கப்பட்டது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உலகத்துக்குரிய வாழ்க்கை, சரீரத்துக்குரியதான வாழ்க்கை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வருக்கையும் காத்தருள்வார். உன் ஆத்துமாவை காப்பார், அதான் முக்கியம். இந்த சரீரத்திற்கு வர்ற தீமை, இந்த உலக வாழ்க்கைக்கு வருகிற தீமை, குடும்பத்திற்கு வருகிற தீமை, இவெல்லாம் உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் உள்ளே வாழ்கிற ஆத்துமா அது கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினாலே கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த ஜீவனுள்ள நாமம் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய நாமம். இயேசு என்னும் கர்த்தர் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை கிருபையின் மூலமாக எடுத்து வந்தார். அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். இதுல எந்த மாற்று கதையே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாங்க.

சங்கீதம் 91 9-10. கத்தரை உன் அடைக்கலமாக்கினால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. கத்தர் உன் அடைக்கலமானால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை அணுங்காது. அப்போ தீங்கு உன்னை அணுங்காது, அப்ப தனிப்பட்ட வாழ்க்கை அது. வாதி உன் கூடாரத்தை நெருங்காது.

கத்தரும் அடைக்கலமாயினால் தீங்கு உன்னை அணுகாது. கத்தர் உனக்கு அடைக்கலமானவர் மாறினால் தீங்கு உன்னை அணுகாது. வாலி உன் கூடாரத்தை நெருங்காது. தீங்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருங்காது அணுகாது. வாதை என்பது வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், தொற்று நோய்கள், சிலது தீராத வியாதிகளாய் மாறுகிறது. தீராத வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிற நாயகனாய் அவர் கடந்து வருகிறார். நம்முடைய வீட்டை வேலி அடித்து காப்பாற்றுகிறார். நம்முடைய வீட்டின் வாசலில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் வீட்டு வாசலிலே. உன்னை காக்கும்படி, உன்னை ஆதரிக்கும்படி, உனக்கு உறுதுணையாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். இது கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கூடாரத்தை, நாம் வாழ்கிற வீட்டை, நம்முடைய வாழ்கிற வீட்டுக்கு சுற்றிலும் அவர் நமக்கு நித்திலமாக வேலி அடித்து காப்பாற்றுகிறார். கூடாரத்துக்குள் சமாதானம், கூடாரத்துக்குள் அன்பு, கூடாரத்துக்குள் கர்த்தர் அவரே மகிமைப்படுகிறவராய், கூடாரத்துக்குள் பலிப்பிடத்தை கட்டி அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய நாமத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது நம்முடைய கூடாரத்தில் இருக்கிற இருள்கள், வாதைகள், தீமையான காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எசையா 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் ஒரு நீதிமானுக்கு. ஒரு தீமையை அனுபவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதாவது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெண்டென்றும் அரசாளுகிறவர். பயப்படாதே என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், பயந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் அவர் கிருபையை அருளுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயப்படுகிறோம். பிசாசு ஒரு தீமையை கொண்டு வந்து விட்டால் அவன் தீமைக்கு விரோதமாய் போராடுவதில் நாம் பலப்பட வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். பயப்படாமல் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். பயப்படாமல் கர்த்தரை நம்ப வேண்டும். பயப்படாமல் கர்த்தரோடு இருக்க வேண்டும். பயப்படாமல் கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ள வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ வேண்டும். பயப்படாமல் முட்டியில் நிற்க வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையாய் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த தீமை வந்தாலும் நான் விடுவிப்பேன். எந்த தீமை வந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன். எந்த வாதை வந்தாலும் உனக்கு குணமாக்குவேன். எந்த தீமை உன்னை அணுகினாலும் அது உனக்கு சேதத்தை படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாங்க.
அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறவர் என்ன பண்றாருனா ரெண்டு காரியத்தை பண்றாரு. ஒன்னு பலப்படுத்துகிறார், ரெண்டாவது சகாயம் செய்வார், சகாயம் பண்ணுகிறார். பணம் நஷ்டமாயிட்டே இருக்குதுனாக்கா சகாயம் பண்றாரு, அது நஷ்டம் ஆகாதபடி தடுத்து நிறுத்துறார். சகாயம் இன்னொரு வார்த்தை கிருபை கொடுக்கிறாரு. பலப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி ஆண்டவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உன்னை வீக்னஸ் விட மாட்டாரு, உன்னை பலவீனமா அடைவதற்கு விட மாட்டாரு, தீமை செய்யறவன் உன்னை மேற்கொள்வதற்கு விட மாட்டாரு. நீ பலவீனமா இருக்கும் போது உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய், பலப்படுத்துகிற பசுத்தாவியை உனக்கு அனுப்பி அவர் பலப்படுத்துகிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே சகாயம் பண்ணும் தேவன், உன்னை பலப்படுத்தும் தேவன், அவத்தான் வாக்குத்தத்தை கொடுக்கிற. பயப்படாத மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். இந்த வாக்குத்தத்தமான வசனம் எல்லாம் தேவனுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள். அவைகளை விசுவாசிக்கும் போது அவைகள் நம்மை காப்பாற்றும், அவைகள் நம்மை விடுவிக்கும், அவர்கள் அவைகள் நம்மை எந்த தீமை நின்றோம் அவ அடிமைதனத்திற்கு போகாதபடி நம்மை காப்பாற்றக்கூடிய கர்த்தரவர். ஏசாயா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களிலும் அக்னியிலும் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. நீ தண்ணீர்களில் அக்னியிலும் நடந்தாலும், தண்ணீர் ஓடுகிற அந்த தண்ணீரை நிறுத்த முடியாது, அக்னி அந்த அக்னிக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அப்படி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் என்றால், உன்னோடு நான் இருப்பேன் எல்லா சமயத்தில, எல்லா நேரத்திலும், எல்லா சோதனையில, எல்லா போராட்டத்தில, எல்லா தீங்கிலும், எது உனக்கு நேர்ந்தாலும், எந்த வாதை உன்னை தாக்கினாலும், எல்லாவற்றிலும் நான் உனக்கு கூட இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர், பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். நீ தண்ணீர் உன் மீது புரளவில்லை, அக்னி நடந்தாலும், அக்னினாக்கா இந்த சரீரம் வந்து எரிச்சிடும், அந்த அக்னிய எரிச்சிடும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதான். நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர்,

0: யாவைகள் உன்னை மேற்கொள்ளாது? எவைகள்? அக்னியோ தண்ணீரோ? எதுல நீ நடந்தாலும் அவைகள் ஒன்னு உன்னை இசங்கு பண்ணாது. நான் இருக்கிறேன். இந்த உலகத்துக்குரியது தண்ணீர், இந்த அக்னி. பிசாசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த தண்ணீரும் அக்னியும் கத்தரால படைக்கப்பட்டவைகள். அதுல போய் நீ சிக்கி கொள்ளும் போது அங்க கூட நான் இருப்பேன். அது தண்ணீரின் மூலமாக, அக்னியின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்பட்டாலும் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அங்கே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாதாக சுவிசேஷம் 6:13 இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசுவே சொன்னார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இது வந்து பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் இந்த தீமையை கொண்டு வந்து கத்தர் நிறுத்துகிறார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோதனைக்குள் பிரவேசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். தீமை நின்று எல்லா ரட்சித்துக் கொள்ளும். அது ஒரு ஜபமா இருக்க வேண்டும். என் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். வேண்டுதல் செய்யும், ஜபத்திலே கொண்டு வந்து நிறுத்து. பிசாசு எந்த தீமையும் கொண்டு வந்து உன்னை தாக்காதபடி தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா என்று வேண்டுகிற ஒரு இதயமா இருக்க வேண்டும். வேண்டுகிற ஒரு ஆத்மாவை இருக்க வேண்டுகிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி அல்ல, தீமையானவர்களிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளக்கூடாது, தீமையானவனிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். இது ஒரு வேண்டுதல். அப்போ தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு. தீமையை நம்மத்திலே குடும்பத்திலே விதைக்கிறவன் பிசாசு. ஆண்டவரிடத்தில் எந்த தீமையான காரியங்கள் வராததற்கு முன்னே என்னை காத்துக்கொள்ள என்று ஜெபிக்கிற விசுவாசித்தா. வந்த பிறகு அணைப்போடுறதை விட வராதுக்கு முன்னே ஜெபிக்க வேண்டும். அந்த பிறகும் ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டு தெசலோனிக்கர் 3:3 கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையானவனிடமிருந்து காத்துக்கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் உண்மையில் இருக்கிற கர்த்தர். அந்த உண்மையான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர் அவர், வாதாடுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார், தள்ளாதபடி இருக்க காப்பாற்றுகிறார், தீமை நின்று காத்துக் கொள்வார். அவர் கூட இருக்கிறார், எந்த தீமை வந்தாலும் காத்துக் கொள்வார், எந்த தீமை வந்தாலும் காத்துக் கொள்வார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். 1 பேதுரு 5:10 சிறிது காலம் பாடுபட்ட பின் சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். சிறிது காலம், சிறிது காலம் பாடுபட்ட பின், அப்போ சிறிது காலத்தில் பாடுபட்ட, உபத்திரம் அடைந்த, தீமை அடைந்த எங்களுக்கு கர்த்தராகிய தேவன், கிருபையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். பூரணப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பார், பலப்படுத்தி சிறிது காலம் தொடர்கிறது தீமை, தொடர்கிறது பாடுகள், தொடர்கிறது நெருக்கங்கள், தொடர்கிறது அவமானங்கள், தொடர்கிறது வேதனைகள், தொடர்கள், இவையெல்லாவற்றில் இருந்தும் உன்னை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் என்ன தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், என்ன தீமை உன்னை மோதி கொண்டிருந்தாலும், என்ன தீமை பிசாசு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எடுத்துக்கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த வார்த்தை உண்மையாகவே சத்தியம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். இந்த பெரியவருடைய நாமம் மகிமையின் நாமம். அந்த பெரியவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆகவே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தம்முடைய மக்களை எல்லா தீமை, உபத்திரம், சோதனை, சத்ருடைய தாக்குதல்கள் மற்றும் ஆபத்தில் இருந்து விடுவித்து காத்து நடத்துகிறவர் என்று உண்மையை வலியுறுத்துகிறது, வலியுறுத்துகிறன. இவற்றை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு ஆராதனைக்கான கர்த்தர் எல்லாத்தையும் நின்றும் விடுவிக்கிறார் என்ற இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நம்மை காத்து கொள்ள கிருபை கொடுக்கிறது. தீமை நின்று விடுவிக்கின்ற கர்த்தரவ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பிசாசு உன்னுடைய விசுவாசத்திற்கு, உன்னுடைய பரிசுத்தத்திற்கு விரோதமா என்ன தீமையை கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை சமைப்படுத்துவார். ஒவ்வொருத்தரும் நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தை சிந்தி காப்பாற்றி மீட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், துணையாய் நிற்கிற கர்த்தர். ஆகவே என்ன தீமை இருந்தாலும் உங்களுக்கு என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விடுவிக்கிற கர்த்தராய், உங்களை காப்பாற்றுகிற கர்த்தராய் இருப்பாராக. இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாய் இயேசுவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். தீமை நின்று விடுவிக்கிற கர்த்தர் நீர், தீமை நின்று எங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். எம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து கொள்ளும், ஆதரியும் காப்பாற்றும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப உயிர் மிச்சு பெருச்சும். தீமை இருக்கிற நேரத்தில் சோதனைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் அவர்களை நிலை நிறுத்தும், காப்பாற்றும், ஆதரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஐயா,
1: ஆமேன், ஆமேன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க பாஸ்டர் இந்த செய்திக்கு?
0: கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் என்ற செய்தி கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை தான் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு உழைப்பில் கேட்க போகின்ற ஒரு சார்பிலும், பேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற, கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கருத்திலே போய்க்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பவும் திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம்,

0: 5:30க்கு
1: ஆரம்பமாக நீங்கள் 6:30க்கு வந்தா காணும்.
0: 6:30 ஒரு ப்ரோக்ராம்ல இன்டர்நேஷனல் ராபோஷன் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு 5:30 இருந்து 6:00 என்ன கூட ஓகே, 5:30 6:15 6:30 என்ன கூட பரவாயில்ல.
1: ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் ஒரு ஒரு சில வர்ஷிப் செய்துட்டு உங்கள்ட்ட தந்துட்டு திருப்பி கண்டினியூ வந்தோம்.
0: எடுத்து
1: வந்தார் சார்பாக தங்கவேல்.

0: உண்டாக்கி இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையிலே எங்களுடைய காலை வேலை, அவருடைய மாலை வேலை, அந்த வேலையை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen.
1: God bless you, brother. Thank you.
0: Amen.
1: Thank you.
2: Recording stopped. Amen.

செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னியே, உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்க மேல ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க

சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். நிறைய பேர் சோர்வான இந்த வேளைகளிலும் தற்கொலை செய்யலாம் என்று நினைத்த நேரங்களிலும் நான் வெவ்வேறு தேசங்களுக்கு செல்லும் பொழுது இதை சாட்சியாக சொல்லுவார்கள்.

கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்ப சூழ்நிலையில சுவாமி எங்களை கண்ணோக்கி பாரும், எங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரையும் நோக்கி

சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதே பாக்கியத்தை அடிமைக்கும் கொடுத்தீரே, உம்மை துதிக்கிறேன் நாதா.

வருகை தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்தில் இருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். இந்த வானொலியில் 365 நாளும் வாசித்து முடிக்கத்தக்கதாக வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இருந்து சில அதிகாரங்களையும் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்ப இருக்கின்றோம். வேதாகமத்திலிருந்து இதை ஒரு வருடம் முழுவதும் வாசித்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.

ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வேதாகமத்திலிருந்து வாழ்வை எமக்கு தரும் வார்த்தைகள். இந்த சங்கமம் வானொலியில் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

வார்த்தைகள் வேதாகமத்தில் இருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். ஒவ்வொரு கேளுங்கள், ஆசீர்வாத கொள்ளுங்கள்.

அக்னியே, கல்மழையே, அவர் சொற்பொழி செய்யும் பெருங்காற்றே, காட்டு மிருகங்களே, சகல நாட்கள்

0: Yes.
1: Recording in progress.
2: வரவேற்கிறோம் அருமையானவர்களை எங்களுடன் ஊழியர் ஏப்ரஹாம் அவர்கள் மன்னிக்க வேண்டும் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். சுத்தாவியானவர் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வர போற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இன்றும் காண்போம், என்றும் காண்போம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேன்மையால் மகிமையால் வெற்றிகரமாக நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள் நீர் கிரியை செய்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிரியை இப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் பூரண விடுதலை, பூரண நன்மை இப்பொழுது இன்றைக்கு மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமையை காண்பார்களாம் விடுதலை உண்டாயிருப்பதால் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம் மத்தேயு 5:43 43-ம் வசனத்திலிருந்து 48-ம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இலகுவாக அல்லது வேகமாக இவைகளை படித்து விட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் உட்கார்ந்து தியானிப்பது கம்மியாக குறைவாக இருக்கிறது. அதனால்தான் வேத தியானம் மிக மிக அவசியம். ஆமேன். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சுத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை என்று சொல்வதை பார்க்கலாம். எங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டுமானால், எங்களுக்கு எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் நாங்கள் அவர்கள் மூலமாய் கிரியை செய்கிற சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளில் எங்களுடைய மாமிசம் என்ன செய்கிறது, அவர்களுக்கு விரோதமாய் ஆட்டோமேட்டிக்காய் கிரியை செய்கிறது. அல்லது எங்களுடைய மாமிசம் என்னத்தை விரும்புகிறது, அவர்களுக்கு தவறான காரியம் நடக்க வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் எங்களுடைய உள்ளம் பிரயாசப்படுகிறது. அப்படி செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். கவனியுங்கள், பழைய உடன்படிக்கையின்படி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு. இது வந்து பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவின் படி, புதிய உடன்படிக்கையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் அந்த சத்துரு
0: கவலைகளை மாற்றுவார். நீ கூப்பிடுகிற சத்தம் அவரிடத்தில் எட்டுகிறது. அன்று ஆபேலின் இரத்தத்தின் சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டியிருக்கும் என்றால், ஏன் மகனே நீ கூப்பிடுகிற சத்தம் அவருக்கு கேட்காமல் போகுமோ? உன்னுடைய சத்தத்தை கேட்கிறவர் உன் அருகில் இருக்கிறார். இதோ நீ உன்னுடைய மனக்கண்களில் கண்டால் அவரை நிச்சயம் காண முடியும். அவரின் தோள்மேல் கரங்களை போடுவதாய் உணர்ந்தார்.

0: நோயினால் நான் பாதிக்கப்பட்டேன். என்னுடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் உருக்குலைந்து கொண்டே போனது. என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தேன். மருத்துவர்களிடத்தில் ஓடினேன். மருத்துவர்கள் என்னை பரிசோதித்து விட்டு, தம்பி நீ 35 வயதுக்கு மேல், இந்த உலகத்தில் நீ வாழ்வதே கடினம், பல பாடுகளை சந்திப்பாய், இப்பவே அதனால நீ நன்றாய் ஓய்வெடுத்து உன் சரீரத்தை கவனித்துக் கொள் என்று என்னை சொன்னார். அத்துடைய பிள்ளைகளை 19 வயது என்ன தெரியுது ஒன்று மரியாதை.
1: Recording in progress.

0: ஒன்று ராஜாக்கள் 16 அதிகாரம். பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனானியின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று. அவர், நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால் இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டைப் போல ஆக்குவேன். பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார். பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. பாஷா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரன் ஆகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாஷா தன் கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்டதன் நிமித்தமும் இவர்களைப் போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் தீர்க்கதரிசியினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று. யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26ஆம் வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான். ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரமனை உக்ரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறி கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்தில் அவனை வெட்டி கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அவன் ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த போது அவன் பாஷாவின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான். அவன் இனத்தாரையாகிலும் அவன் சிநேகிதரையாகிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயையாகிலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை. அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யெகூவினால் பாஷாவை குறித்து சொல்லி இருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் வீட்டாரை எல்லாம் அழித்து போட்டான். ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே 7 நாள் ராஜாவாயிருந்தான். ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபெத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கி இருந்தார்கள். சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொண்டு போட்டான் என்பதை அங்கே பாளையம் இறங்கின ஜனங்கள் கேட்டபோது இஸ்ரவேலரெல்லாம் அந்நாளிலே தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது உம்ரியும் அவனோட கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபெத்தோனிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள். பட்டணம் பிடிபட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரமனையை தீக்கொளுத்தி அதிலே செத்தான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்களின் நிமித்தம் அப்படி நடந்தது. சிம்ரியின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள். பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். ஆனாலும் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள். திப்னி செத்து போனான், உம்ரி அரசாண்டான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31 வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாயிருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபமூட்டும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான். உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உம்ரி தன் பிதாக்களோட நித்திரையடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38 வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதுமல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரத் தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களெல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன்
1: எரேமியா 42 அதிகாரம். அப்பொழுது எல்லா ராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்படும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாய் இருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும், உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்ச பேரே மீந்தி இருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன், இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் இருக்க கடவர். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். 10 நாள் சென்ற பிறகு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது அவன் கரேயாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடு இருந்த எல்லா ராணுவ சேர்வைக்காரரையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உண்டான சகல ஜனங்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறதில்லை என்றும் நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்ப தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்துக்கே போய் அங்கே தரித்திருப்போம் என்று சொல்வீர்களே ஆகில், யூதாவில் மீந்தி இருக்கிறவர்களே, அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் எகிப்துக்கு போக உங்கள் முகங்களை திருப்பி அங்கே தங்க போவீர்களானால் நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும், நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும், அங்கே சாவீர்கள். எகிப்திலே தங்க வேண்டும் என்று அவ்விடத்துக்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷருக்கும் என்ன சம்பவிக்கும் என்றால் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவார்கள். நான் அவர்கள் மேல் வரப்பண்ணும் தீங்கினாலே அவர்களில் மீதியாகிறவர்களும் தப்புகிறவர்களும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் கோபமும் என் உக்கிரமும் எருசலேமின் குடிகள் மேல் எப்படி மூண்டதோ அப்படியே என் உக்கிரம் நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல் மூளும். நீங்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவில் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை இந்நாளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் என்று அறியுங்கள். உங்கள் ஆத்மாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். நீ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதன்படியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீர்கள். நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கும் அவர் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பின எந்த காரியத்துக்கும் செவிகொடாமற் போனீர்கள். இப்போதும் தங்கி இருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற ஸ்தலத்தில் தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவீர்கள் என்று.
0: மாற்கு 16 அதிகாரம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம் ஆனார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசதி

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறக்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளில் அநேக உங்களின் காரியங்களில் வெற்றி கிடைக்க, நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள பல வகைகளில் முயற்சி செய்தும் பலரின் ஆலோசனைகளை கேட்டும் காத்திருக்கிறீர்கள். ஆனால் அவைகளில் எந்த பதிலும் இல்லாமலும் காரியங்கள் தாமதமாகியும் காணப்படுவதால் மனம் சோர்ந்து போய் நம்பிக்கையை சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. ஆகவே கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது. எனவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் புதிய காரியங்களை பெரிய அற்புதங்களை செய்ததை குறித்து தியானிப்போம். யோவானின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவ்வேளையில் இயேசு தண்ணீரை மொண்டு வர சொல்லி திராட்சரசம் இருந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றச் சொல்கிறார். அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி முன்புள்ள திராட்சரசத்தை காட்டிலும் சுவை நிறைந்ததாய் காணப்படுகிறது. பந்தியில் பரிமாறவும் படுகிறது. வந்தவர்கள் பாராட்டியும் ஆச்சரியமடைந்தும் மகிழ்ந்திருந்தனர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் குறைவுகளும் பலவீனங்களும் இயலாமைகளும் பல தடைகளும் குடும்பத்தில் பிரிவுகளும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருதயத்தில் பயத்தோடும் கலக்கத்தோடும் எப்படி கல்யாண வீட்டில் குறைவுபட்டு போன திராட்சரசத்திற்காக கலங்கி நின்றார்களோ அப்படியே நீங்களும் இன்றைக்கு கலங்கியவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு உங்களின் குறைவுபட்டு போன பகுதிகளில் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்

0: கருணைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காய் மரித்த உயிர்த்த இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராதும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் குறைவுகளை நிறைவாக்கி முன்பிலும் அதிக சுவையுள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: பூச்சியும் துருவும் கெடுக்காததும் கள்ளர் கண்ணமிட்டு திரடாததுமான பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். மத்தேயு 6:21. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உலகத்தின் பொக்கிஷங்கள் நிலையற்றவை. செல்வம், புகழ், பதவி அனைத்தும் ஒரு நாள் மறைந்து போகும். உலகத்தில் நாம் சேர்ப்பவை நித்தியமானவை அல்ல. பரலோக பொக்கிஷங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும். தேவனுக்கான கீழ்ப்படிதல், பிறருக்கு செய்யும் அன்பின் செயல்கள், சுவிசேஷ ஊழியம், தேவனுக்காக செய்யும் தியாகங்கள். உங்கள் பொக்கிஷம் இருக்கும் இடத்தில் உங்கள் இருதயமும் இருக்கும். தேவனில் முதலீடு செய்பவரின் மனம் தேவனை நோக்கி இருக்கும். உலகத்தை நேசிப்பவர் உலகத்திலேயே பற்றுக்கொள்வார். நித்தியத்தை நோக்கி ஜீவியுங்கள். இன்று நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பரலோகத்தில் பலன் உண்டு. தேவன் எதையும் மறக்காமல் பலன் அளிப்பவர். இன்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் உலகத்திற்காக வாழ்கிறேனா அல்லது இயேசுவிற்காக வாழ்கிறேனா என்று. இந்த உலகத்தின் நிலையற்ற பொக்கிஷங்களை விட நித்தியமான பரலோக பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். திறமை, நேரம், செல்வம் அனைத்தையும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 20 வியாழக்கிழமை 2026 இந்த காலை வேளையிலும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத தியானத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதி 1 புத்தகம் 12:16 வாசிக்கிற வேளையிலே, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சீ திஸ், தி லார்ட் இஸ் அபவுட் டு டு before you என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நின்று இந்த நாட்களில் செய்கிற காரியங்களை நாங்கள் இன்றைக்கு நின்று பார்க்க வேண்டும். மகத்துவமான தெய்வமாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை இந்த நாட்களிலே செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:38, நசனா இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஆனாலும் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இந்த நாட்களிலே இப்படியான ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களே கர்த்தருக்கு விரோதமாக இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே தேவனை விட்டு பின்பற்றாமல் அவர்களை விட்டு பின்மாற்றமாய் போயிருந்தாலும் அடிக்கடி அவர்கள் விழுந்து போனாலும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் வந்து தேவனை சார்ந்து கொள்வார்கள். இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதன்படியே இந்த நாட்களே கர்த்தர் இந்த நாட்களே அவர்களுக்கு ஒரு ராஜாவை இந்த நாட்களே அங்கே ஏற்படுத்தினார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களை பார்க்கிறோம் தீர்க்கதரிசி மூலமாக. ஆனாலும் ஒரு காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையில் இந்த சவுல் ராஜாவாக வருகிற வேளையிலே பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அவர்கள் சாமுவேலோடு சாமுவேலுடைய காரியங்களோடு பேசுகிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார், ஆனால் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணாமலும் கர்த்தருக்கு பயந்து இந்த நாட்களை அவரை சோபித்தும் அவருடைய சத்தத்திற்கும் கீழ்ப்படிந்தால் நீங்கள் உங்களை ஆளுகிற

யாவும் உங்கள் தேவனாகிய கத்தரை பின்பற்றுகிறவராய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்க வரும் பிள்ளைகளே. ஒரு தேசத்தை ஆளுகிற ஜனங்கள் இந்த நாட்களில் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கத்தரை இந்த நாட்களில் கத்தரிடத்திலே வர வேண்டுமா இருந்தால், அந்த தேசத்தின் குடிகள் என்ன செய்ய வேண்டுமா இருந்தால், கத்தருக்கு பயந்து அவரை சேவிக்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கத்தருடைய சத்தத்திற்கு தேசத்தின் குடிகள் இந்த நாட்களில் கீழ்ப்படுகிற வேளையிலே தான் அங்கே நம்முடைய நம்மை ஆளுகிற அந்த ராஜாவினுடைய காரியம் இந்த நாட்களில் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவரை பின்பற்றுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்க மட்டுமல்ல, தேவன் இந்த நாட்களிலே அவர்களோடு கூட நடத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக இந்த நாட்களிலே கலகம் பண்ணுகிற வேளையிலே அங்கே தேவனுடைய கரம் அந்த தேசத்திலே இருக்காது, அந்த ஜனங்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே இருக்காது. அந்த ஜனங்கள் அழிவைத்தான் சந்திக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அதனாலே தான் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் இந்த நாட்களை விரோதமாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை என்ன செய்யுங்கள், நின்று பாருங்கள். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே, ஆண்டவரை அறிந்து பிள்ளைகள் இந்த நாட்களே ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகள், ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாட்களே அவருடைய கண்களுக்கு முன்பாக செய்கிற பெரிய காரியத்தை இந்த நாட்களில் நீங்கள் காணும்படியாக, தேவன் நம்முடைய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் இன்னும் இந்த முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இந்த நன்மைகளை செய்வார். அதனாலே அவரிடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே அந்த காரியத்தை நாங்கள் பொறுத்திருந்து அமைதியாக நின்று இந்த நாட்களில் நாங்கள் அந்த காரியத்தை பார்க்க வேண்டும். இந்த வாக்கு தத்துவத்தை கேட்கிற பிள்ளைகளே, இன்றைய நாளும் ஜெபத்திலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய அவரை ஆராதிக்கிற அந்த அபிஷேகத்திலும் நிறைந்த நாட்களே, அவருடைய சமூகத்திலே வந்த இந்த நாட்களே இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கலா இருந்தால், கர்த்தர் இன்றைய நாட்களே இப்பொழுது இந்த நாட்களே உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்கிற பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்கும்படியாக தேவன் நாட்களே அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தைக்கு வாக்கு தத்துவங்கள் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்கு தத்துவத்தின் ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.

0: ஆமீன் ஆமீன். இருபதாம் தேதி எட்டாம் மாதம் இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி ஆவணி மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாட்களையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானே ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சங்கீதம் 55:22 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்கப்படுகின்ற அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 15, எரேமியா 41, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாடு மார்க்கு 15 அதிகாரம் வெற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் சில நிமிடங்கள் என்ற அந்த காரியங்களை நாங்கள் அனுப்பி தருகிறோம். ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அந்த வார்த்தைகளுக்கூடாக, தியானங்களுக்கூடாக கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஜெவ வேளைக்கூடாக கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஜெவங்களுக்கூடாக வழி நடத்துவோம். இந்த வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரீசலோட்டம்மா, உங்களுக்கு காலை
1: வணக்கம்.
0: உங்களிடம் படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. ஆமேன்
1: ஆமேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹலேலூயா தகப்பனே. இந்த வேளையிலும் ஐயா ராஜா, நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ அப்பா. அப்பா ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் சொல்லி நாங்கள் அந்த ஆண்டவரே அந்த வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துகிறோம். தகப்பனே, நிர்வாக அவசரத்தை அனுப்பி குணமாக்குற தேவன் ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. தகப்பனே, உடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாங்கள் நீதிமான்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே, உடைய கிருபையினால் அழைக்கப்பட்ட நாங்கள் நீதிமான்கள் அப்பா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரம் ஐயா ராஜா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆவியா அனுவரே, எங்களை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக ராஜா. இரக்கங்களின் தேவனே, கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் என் ஆவியானவரே, இந்த விளையிலும் உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹாலேலூயா தகப்பனே. ஆண்டவரே மக்கள் சோத்திரமையா ராஜா. ஹாலேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே மத்துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவனே தகப்பனே, உமக்கு சோத்திரமையா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஓ ஹாலேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா ராஜா. நன்றி ராஜா. ஹாலேலூயா சூத்திரமையா ராஜா. ஹாலேலூயா. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம்

நாங்கள் கூடி வந்தோம் பிரசன்னம் தாரும் தேவனே. பக்தர்கள் போற்றும் நாதா பரிசுத்த தெய்வம் நீரே. கேருவின் சேராவின் துதி பாடிடும் பரனே நின் பாதம் பணிகின்றோம். பிரசன்னம் தாரும் தேவனே உன்

குடி வந்தோம் நீரெல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறாரும் இல்லையே உந்தனின் சமூகத்தில் இழைப்பாரிட சந்ததமும் அருள் புயந்திடுமே

கூடி வந்தோம். நல்ல மீட்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நிலைக்க நல்லருள் தந்துவிடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல்

திவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறேன். பேரின்பம் இந்நாளும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆராதிப்பேன். பிரசன்

ஹல்லேலூயா. அப்பா மை துதிக்கிறேன் ஐயா ராஜா தேவனே. தகப்பனே, என் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலையும் உண்டப்பா ராஜா. எங்கள் ஆவியானவரே எங்களை நடத்தி செல்லும் அப்பா ராஜா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்கள் கண்கள் அங்கும் இங்கும் பார்க்காதபடி, காதுகள் உம்முடைய வார்த்தையை மட்டும் கேட்கும்படி ஆண்டவரே அப்பா ராஜா, எங்களுடைய வாய்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படி உம்மை புகழும்படியும் ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை பேசும்படியும் ஐயா, எங்கள் சிந்தன மண்டலங்கள் உண்மையே சிந்திக்கும்படி ஐயா ராஜா, இந்த நாளில் ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனே, சகலத்தை புதிதாக்குறேன், இதோ சத்தியம் உண்மையும் உள்ள வார்த்தைகள் இது எழுதுன்னு சொன்னீர் ஐயா ராஜா. தகப்பனே, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதை நீங்கள் அறியீர்களா? வனாந்திர வழிகளில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளில் தண்ணீர் தடாகத்தையும் உண்டாக்குவேன் சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புவித்ததனை விடாமல் காக்க வல்லமுள்ள தேவனப்பா ராஜா. ஹாலேலூயா. தகப்பனே மக்கு சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா ராஜா. தகப்பனே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. சோத்திரமையா ராஜா தேவனே. தகப்பனே மக்கு சோத்திரமையா ராஜா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் குடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, நீயும் பாதம் பணிகிறோம். வானமும் அது சிங்காசனம், பூமியும் அது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்து மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். சாரோ நின்றோ ஜாலிலி புஷ்பம், சாந்த சுரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, நடியும் பாதம் தொழுகிறோம். கத்தர் செய்த உபகாரங்கள் கணக்கெடுத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தே ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அதிசயமானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. சாரோனின் ரோஜாவே, நீலி புஷ்பமே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, கட்டுண்டவர்கள் விடுதலையாகட்டும் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நோய்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக ராஜா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வியாதியின் கொடுமையிலிருந்து ஜனங்கள் விடுதலையாவார்களாக. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. கடன் தொல்லையிலிருந்து ஜனங்கள் விடுதலையாகட்டும் அப்பா ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதஸ்தலம் ஐயா ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே, எங்களை ஒப்புவிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கங்களின் பிதாவே, இயேசு என்கிற நாமம் வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே, பாதாளத்திலும் ஐயா ராஜா மேலான நாமம் அப்பா ராஜா. தேவனே மக்கு சூத்திரம் ஐயா. இயேசு என்கிற நாமம் அல்லாமல் எங்களை விடுதலையாக்க வேறு ஒரு நாமம் இல்லையப்பா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஹாலேலூயா. தகப்பனே அப்பாவுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயமான காரியங்களை நாங்கள் இந்த நாளிலே கண்டோம் அப்பா ராஜா. தடைகள் விலகட்டும், சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக.
விசேஷமாக விசுவாச குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா, ஊழியக்காருடைய வாண்டவரே வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா ராஜா, இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாகட்டும் ஐயா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே, தடைகள் நீங்கி போவதாக ராஜா. தகப்பனே ஆண்டவரே உமக்கு சோத்திரம். சத்ருவின் வல்லமகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் முறிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே இதோ ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, அப்பா பிதாவே, ஒருவர் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாக இருக்கிறீர் ஐயா. பரலோகத்தின் ஆண்டவரே திறவு கோல்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா ராஜா. பாலிவ பிள்ளைகள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே சிந்தன மண்டலங்களிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தேவனே நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன் ஐயா ராஜா. விசுவாச குடும்பங்களிலே, ஊழியக்கார குடும்பங்களிலே ஐயா ராஜா, ஆண்டவராகிய தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அற்புதங்களை செய்கிறீங்களா ஐயா ராஜா. ஆண்டவரே கிருபை உண்டாவதாக, பாலிவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருபை உண்டாவதாக. ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிருபை உண்டாவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. ஹாலேலூயா ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, உம்மை சூத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே ஹாலேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமி தனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே, வானம் பூமி தனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே. அல்ல

ஹல்லேலூயா. மாந்தர் போற்று நாமம், விண்தூதர் வாழ்த்தும் நாமம், பூபுலகோர் போற்று மேன்மையான நாமம், பூபுலகோர் போற்று மேன்மையான நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு உன்னதர் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு உன்னதர் நாமமே. பாவம் போக்கும் நாமம், துய வாழ்வழிக்கும் நாமம். இயேசு இயேசு இயேசு இயேசு ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அப்பா பிதாவே, வாழ்வை அருளுகிற நாமம் ஆண்டவரே, உங்களுடைய நாமம் அப்பா ஆண்டவரே. முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, சத்துருவானவன் கொல்லவும் அழிக்கவும் வகதிடுகிறான், நானும் உங்களுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் நீங்கள் பரிபூர்ணமடைய வந்தேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக மீட்கப்படுவார்கள் சொல்லி எபேசியர் முதலாம் அதிகாரத்தில சொல்லப்படுகிற தகப்பனே ஆண்டவரே, முக்கு சூத்திரம். ஆவி மண்டலங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரே தேவனே நீர் ஆதரிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. என் தகப்பனாய தேவனே, முக்கு சூத்திரம் ஐயா. விசேஷமாவ வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஐயா பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இருளின் அதிகாரத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே, நிராசட்டை வண்ணப்பட்டவரும், மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீர் ஐயா. எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. உடைய விசுவாச குடும்பத்து பிள்ளைகளுக்கு ஐயா சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில வந்ததையா. உம்முடைய தழும்புகளால் இந்த வாலிப பிள்ளைகள் குணமாகிறார்கள் அப்பா ராஜா. தடைகள் விலகி போறதை ஆவியானவர் கிரிய செய்கிறீர் ஐயா. என் ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு ஐயா ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். நுகங்களை முறிக்கின்ற இயேசுவின் நாமம், வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஆண்டவரே இயேசப்பா ராஜா, தகப்பனே ஆண்டவராய் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நுகங்களை முறிப்பீராக, சத்துடைய வல்லமைகளை முறிப்பீராக. சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. பாவம் போக்கும் நாமம்,

வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே. பேனடுங்கு நாமம் கடும் நோயகற்று நாமம், பேனடுங்கு நாமம் கடும் நோயகற்று நாமம். ஹலிலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, ஹாஸ்பிட்டல்லையோ வீடுகளிலோ வியாதிகளின் ஆண்டவரே, கொடுமையில சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு என்கிற நாமம் விட்டுதலி ஆக்குறதப்பா ராஜா. இயேசு என்கிற நாமம் ஆண்டரை உச்சந்தலைந்து உள்ளம் கால்வரை இறங்குறது ஐயா. இயேசு என்கிற நாமம் ஆண்டரை சருந்தின் உள் பார்ட்ஸ்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அந்த நாமம் கிரிய செய்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து வியாதியின் கொடுமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம் ஐயா. சத்ருவின் வல்லமைகளை முறிக்கிறோம் ஐயா. இயேசு என்கிற நாமத்தை நாங்க கட்டவிழ்க்கிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. பேனடுங்கு நாமம் கடும் நோயகற்று நாமம், நேற்று மென்று மென்று மாறிடாத நாமம், நேற்று மென்று மென்று மாறிடாத நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே. ஹலிலூயா ராஜா. சர்ப்பங்களை தீள்களை மிதிக்கவும், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தேவனே அப்பா ஆண்டவரே, அவயவங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, பே நடுங்குற நாமம் அப்பா. ஆண்டவரே, இயேசு என்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லையப்பா ராஜா. என் தகப்பினையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே, தேவனே அப்பா, தேவனே மக்க சோத்திரமை, அடைக்கலமான நாமம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பானப்பா ராஜா. நாங்கள் நீதிமான்களப்பா ராஜா. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் நீதிமான்களப்பா ராஜா. என் தகப்பனே, எங்களுடைய சுய நீதி அல்ல, உம்முடைய நீதியை ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதப்பா ராஜா. உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதப்பா ராஜா. உமக்கு சூத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் விடுதலையாக்கப்படுகின்ற நேரம் அப்பா ராஜா. தகப்பனே அப்பா, அவை ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிற தேவன் அப்பா, அற்புதங்களை காண செய்கிற தேவன், உம்முடைய புறப்பே அற்புதம் அப்பா ராஜா. இயேசு, இயேசு, இயேசு, இயேசு, இயேசு. ஆண்டவரே, அன்றைக்கு கல்லையா கடற்கரையிலே ஆண்டவரே அற்புதத்தை செய்த நாமம் அப்பா ராஜா. பேதுருடைய வலையிலே ஐயா ராஜா, ஆண்டவரே ரெண்டு படங்கு நிரம்பத்தக்கதாக மீன்களை கொண்டு குவித்த நாமம் அப்பா. என் தகப்பனே ராஜா, குஷ்டரோகிகள் உள்ளத்தில் வந்தார்கள் அப்பா, பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய ஆண்டவரே சமூகத்திலே கொண்டு வந்த ஆண்டவரே, ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை நீர் சுகமாக்கி அனுப்பினீரப்பா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் நமக்கு விடுதலை தருகிற நாமம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்ந்த தருவேன் சொன்ன தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா. முள்ளம் தண்டலே ஆண்டவரே அப்பா, வளைவோடு இருக்கிற அந்த சகோதரி மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அந்த வளைவு நிமிடட்டும் ஆண்டவரே, அந்த வலி மறையட்டும் ஆண்டவரே, அந்த சரீரத்திலே புஷ்டியும் பசுமையும் உண்டாகட்டும் அப்பா ராஜா. தடைகள் நீங்கி போவதாக ராஜா. சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக ராஜா. என் தகப்பனே, நீர் ஒருவரே அதிசயங்களை காண செய்து தேவனப்பா ராஜா. ஆண்டவரே, அந்த வலியை இயேசுவின் நாமத்தில நாங்கள் சபிக்கிறோம் ஐயா. அத்தி மரத்தை சபித்தது போல ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற வலிகள் உபாதைகளை நாங்கள் சபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் அற்புத நாமத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் அப்பா ராஜா. தகப்பினியமுக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆண்டவரே, அநேகருடைய ஸ்தோத்திரங்களை நான் கிருபை பெறுகிறதப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் கிருபை பெறுகிறதப்பா. ஆண்டவராகி தேவனே, உடைய கிருபைக்கு காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா ராஜா. இனிமை தங்கு நாமம் பிய இன்னல் மாற்று நாமம், இருளின் பயங்கள் நீக்கு ஈடில்லாத நாமம், இருளின் பய

0: வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே. சாவை வென்ற நாமம், பவசாபம் போக்கும் நாமம். ஹலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையில் மையராஜா இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்து சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற நாமம் அப்பா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எல்லா சாபங்களும் விக்கிற ஆராதன சாபங்கள், ஆண்டவரே பரம்பரை சாபங்களை இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தை நாம் முறிக்கிறோம் ஐயா. வாழ்வு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹாலேலூயா. ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரப்பா. உம்முடைய ஜனங்களை விட்டு விலகுறதும் இல்லையே, அவர்களை கைவிடுகிறதும் இல்லையப்பா ராஜா. உம்முடைய நாமம், உம்முடைய நாமம் இயேசுவின் நாமம். இயேசு, இயேசு, இயேசு, இயேசு, இயேசு. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களப்பா ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரமையா, உம்முடைய நாமத்தை அறிந்த நாங்களப்பா ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. ஆண்டவரே காற்றையும் கடலையும் அடக்கின நாமம் அப்பா. ஆயலோன் மேலும் கிரியோன் மேலும் சூரியனின் சந்திரனின் நிக்கம் பண்ணின நாமம் அப்பா ராஜா. ஆண்டவரே குஷ்டரோகிகளை குணமாக்கின நாமம் அப்பா. ஆண்டவரே நாயனூர் விதவையினுடைய மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பின நாமம் அப்பா. லாசர்வ உயிரோடு எழுப்பின நாமம் அப்பா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இயேசு, இயேசு, இயேசு, இயேசு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ராஜா. ஆண்டவரே எங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம் ஐயா, எங்களை விடுதலையாக்குற நாமம் இயேசுவின் நாமம் அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற நாமம் இயேசுவின் நாமம் அப்பா ராஜா. அந்த நாமத்தை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், பிரகடனப்படுத்துகிறோம் வானத்திலும் பூமியிலும். ஆண்டவரே தேவனே அப்பா, ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். நாங்கள் அண்டுகின்ற நாமம் இயேசுவின் நாமம். எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கின்ற நாமம் இயேசுவின் நாமம். எங்களுக்கு ஆண்டவரே ஆற்றலை அருளுகிற நாமம் இயேசுவின் நாமம். எங்களுக்கு அதிசயங்களை காண செய்கிற நாமம் இயேசுவின் நாமம். எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற நாமம் இயேசுவின் நாமம். எங்களை அறியாமைகளை அடக்குகிற நாமம் இயேசுவின் நாமம். எங்களுக்கு அறிவை ஊட்டுகிற நாமம் இயேசுவின் நாமம். எங்களுக்கு ஞானத்தை போதிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். ஹாலேலூயா. எங்களுக்கு ஞானத்தை தாருமப்பா ராஜா. இந்த பூமியிலே வாழங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எமக்கு சோத்திரமையா ராஜா. ஆண்டவரே எமக்கு சோத்திரமையா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா, ஞானத்தின் வலது கையில் ஆண்டவரே திருக்காயுசும் ஆண்டவரே நிலையான செல்வம் உண்டு அப்பா ராஜா. என் தகப்பனே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாருமவியா ராஜா. ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. உலகத்துக்குரிய ஞானம் அல்ல ஐயா, தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. எப்படி பேசுவது ஆண்டவரே தேவனே, எப்படி சிந்திப்பது, எப்படி காரியங்களை தீர்மானிப்பது, எப்படி நடப்பது ஆண்டவரே, எப்படி வாழ்வது என்கிற ஞானத்தை எங்களுக்கு கொடுமாப்பா ராஜா. எப்படி பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வருமானங்களை ஹேண்டில் பண்றதப்பா, எப்படி பில்லுகளை பே பண்ணுறது, எப்படி மோர்கேஜ்களை பே பண்ணுறது என்கிற ஞானத்தை எங்களுக்கு தாருங்கேசப்பா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் அப்பா. அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா. எங்கள் வீட்டுக்கு தலைவர் அப்பா. ஹாலேலூயா. இயேசப்பா. எங்கள் வீட்டுக்கு தலைவர் இயேசப்பா. எங்கள் வருமானத்துக்கு தலைவர் இயேசப்பா. பில்லுகளை கட்டுகிறவர் இயேசப்பா. ஹாலேலூயா. எங்கள் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுகிறவர் இயேசப்பா. எங்களுக்கு சரீரத்திலே ஆண்டவரே நல்ல போசாக்கு கொடுக்கிறவர் இயேசப்பா. அப்பா, அப்பா, அப்பா. எங்கள் வீட்டின் தலைவர் இயேசப்பா. ஹாலேலூயா. தகப்பனே அப்பா, பிதாவே உம்முடைய கரத்தில்
1: இருக்குத்தானே ஐயா,
0: எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே மொக்க சோத்திரமையா, சோத்திரமையா ராஜா. தகப்பனே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. சாவை வென்ற நாமம், பாவசாபம் போக்கு நாமம், சர்வ வல்ல நாமம் இயேசுவின் நாமமே. சர்வ வல்ல நாமம்.

0: வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னதர் நாமமே. ஹலிலுயா. ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்வு உம்முடையதா பாராச்சா. ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கின்ற ஆண்டவரே தாலந்துகள் வரங்கள் எல்லாம் உம்முடையவைகளா பாராச்சா. ஆண்டவரே, உம்முடைய கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அந்த கனிகள் உருவாக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, மற்றவர்களை ஆண்டவரே போஷிக்க கூடியதாக வரங்கள் ஆண்டவரே, தாலந்துகள் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எங்கள் வாழ்க்கையிலே பிறப்பிக்கப்படுவதாக ராஜா. தகப்பனே, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தினீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசிர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், அதே வழியிலே ஆலய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமே கூட இருந்து ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளையும் ஆசிர்வதித்து போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும் அனுகூலமான காரியங்களை கத்தர் வழி நடத்தி தருவாராக. எல்லா வாஞ்சைகளையும் நிறைவேற்றி தருவாராக. வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், வானொலி கூட இணைந்து இருக்கிற ஊழியர்கள் சார்பிலும், அதே வேளையிலே வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து கத்தரண்டை அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாகவும் வழி நடத்தினார் கத்தர் தாமே. அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஜப வேளை கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்கிறோம். அப்படி இணைந்திருங்கள், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு செகண்ட் தாருங்கள். ஆமீன். இன்று 20ஆம் தேதி 8ஆம் மாதம், 20ஆம் தேதி ஆவணி மாதம், 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:29.
2: Recording in progress.
1: டொரண்டோ நேரம் காலை 8:29. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, எந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் எவ்வ வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்காக கத்தர் தருகின்ற வார்த்தை: கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:22 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள்: 1 ராஜாக்கள் 15, எரேமியா 41, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து மார்க்கு 15வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கெட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். அத்தோடு தேவனுடன் சில நிமிடங்கள் நற்சிந்தனை, அஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த காரியங்களுக்கூடாக கத்தர் வழி நடத்தியிருப்பார். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். மாலை வேளையிலே எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன், மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். சௌரி ரதி பாலசிங்கம் அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் இரவு வேளையில் எங்களுடன் சௌரி சுயாத்தா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்களில் ஒரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணைய போகிற ஊழியர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வரவேற்போம். சகோதரி ரதி பாலசிங்கம், பேசலோட்டம்மா. நீங்க நிக்கலுமா அல்லது போகணுமா?
3: நான் 3 மணி வரை நிற்பேன். அதுக்கு இல்ல நேத்து போனும், நான் அதுவரையும் 3 மணி வரையும் நிப்பேன்.
1: ஓகே ஓகே. சௌரி டாலி, நீங்கள் வேலையில் நிக்கிறீங்களா?
4: எனக்கு போக போதுன்றது, நான் வேலையில ஆல்ரெடி வந்துட்டேன்.
1: ஓகே சௌரி. ஐரீன் அவர்கள் இந்த வேலையிலும் தொகுத்து வழங்குவார். உங்களுக்கு முதல் ஜபத்தை சௌரி டாலிக்கு கொடுங்கள். சௌரி ஐரீன், நீங்கள் வழி நடத்துங்களமா. காட் பிளஸ்.
5: அலையிலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. அந்த மாலை வேலைக்காய் நன்றி ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் கத்தாவே அப்பா, கூடி ஜெபிக்க கத்தாவே தேவன் கொடுத்த கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு ஆராதனையில எங்களை வழி நடத்தினபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வர இருக்கிற பிள்ளைகள் தடைகளை நீக்கி போட்டு வந்து சேரத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்யும்படியா, அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவர் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னென்ன விண்ணப்பங்களுக்காய் ஜெபிக்கணுமோ தேவன் எங்களுக்கு உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம், ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஜெலி சிஸ்டர், ஜெலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
6: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் கூப்பிட்டீங்களா?
5: உங்களுக்கான விண்ணப்பம் சிஸ்டர், தேசத்தின் தலைவர்களுக்காக ஆளுநர்கள், பிரதமர், முதல் அமைச்சர்கள் வரை அரசு அதிகாரிகள் ஞானத்தோடும் நீதியோடும் ஆளுகை செய்ய அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர்.
6: ஆமே ஆமே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரையும் கூட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து குடிக்கும்படியா ஜபிக்கிறேன். வந்த ஊழியக்காரனும் கூட கரத்துலையும் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இந்த நாட்டுல இருக்கிற ராஜாக்கள், அதிபதிகள் யாவரையும் ஆண்டவரே, இந்த நாட்டுல ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாத வண்ணமாக ஆண்டவரே உங்களோட சமாதானத்தை கொடுத்து யாவரையும் அப்பா வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். வாக்கு தத்துவம் செய்தவர், வாக்கு மாறாதவர். உங்களோட வாக்கு தத்துல நாங்க நிலைத்து நிற்கும் பொழுது நான் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்க. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீர் நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துவதற்கு தந்த அந்த வாக்கு தத்துவங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்களை சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட ஊழியக்காரர் ஆண்டவரே அங்கே ஜெபிக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதங்களை நடப்பதற்கு அந்த நாட்டில ஆண்டவரே உள்ள யுத்தத்துல உள்ள ஆண்டவரே யுத்தத்துல அப்பா எல்லா விதமான தேசத்திலும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு அற்புதத்தை வழி நடத்தும்படியாக ஜோதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்துதி செய்ய தொடங்கினவுடன் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நீரே தானப்பா அப்பா. யாவரையும் உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. மனுஷரால் முடியாத காரியங்கள் உங்களால் மட்டுமே கூடும் என்று கூறி ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதித்து ஜோபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன். சுருக்கமா ஜெபிக்க வேண்டி வந்துச்சு சிஸ்டர், மன்னிச்சுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கூட தேவன் நாளிலையும் ஜெபித்துக் கொள்கிறோம். கத்த தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெனட் சிஸ்டர் வந்திருக்கிறாங்க பிரதர், நடத்துவாங்களா?
1: அவர் கேட்டுக்கொண்டிருப்பாரம்மா.
5: நான் பாஸ்டர் ஐயாவை வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
7: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஐரீன். பிரைஸ் தி லார்ட்.
5: நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. தேசங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா 33 லட்சம் கிராமங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அதே போல எங்களுடைய இலங்கை தேசத்திலும் கூட அநேக கிராமங்கள், எஸ்டேட் பகுதிகள் இல்லைனா அந்த காடு ஓரங்கள்ல இருக்கிற கிராமங்கள், அந்த எஸ்டேட்கள் எல்லாம் இன்னுமே இயேசு யாரண்டே அறியாமல் அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அதே போல சுவிசேஷ பணிக்காக அநேகர் எழும்பணும். தேசங்களிலேயும் சுவிசேஷமா எல்லாருக்கும் இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படணும், ஆத்துமக்கள் ரட்சிப்படையணும். எல்லாருமே இந்த வருகையில செல்லத்தக்கதான ஒரு கிருபையை முழு தேசங்களுக்கும் தேவன் கொடுக்கணும். அதுக்காக அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை தேவன் எழுப்பி தேசங்களிலே ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க பாஸ்டர். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார்.
7: ஆமீன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த தகப்பினை உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒவ்வனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அன்பு கூர்ந்த அந்த தேவன் மகனை தந்து எங்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டார். ஆண்டவரே, இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், சின்னமாக இலங்கை இந்தியா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலேயும் உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக. ஆண்டவரே, இந்த காலங்களில பொல்லாத வழிகளில மக்கள் போகிறார்கள். நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த காலத்தில் நடக்கும் என்ற காரியங்கள் நடைபெறுகின்றன. ஆனாலும் நீர் இரக்கம் உள்ளவர், எல்லாரையும் நேசிக்கிற தேவன். அந்த இலங்கை தேசத்தில அந்த சுவிசேஷ தடைகளை எடுத்து போடும்படியாக அந்த தேசத்தில இயேசுவை அறியாத மக்கள், அறியாத கிராமங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள ஆண்டவரே அறுவடையோ மிகுதி வேலை ஆட்களோ குறைவு அந்த தேசத்தில அறுவடை காட்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தின் மேல மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் புறப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தீமை செய்கிற ஆவிகள் அந்த தேசத்தின் மேலே இருந்து இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். தீமைகள் அந்த தேசத்தில் ஒழிந்து பாவ சாபங்கள் ஒழிந்து அந்த மக்கள் நற்குண சாலிகளாக அந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக, தொழில்நுட்பத்தில முன்னேறின தேசமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மால எல்லாம் கூடும் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நீக்கம் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நீர் ஒரு கணத்தில மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். இந்தியா தேசத்தில 3,00,000 கிராமங்களுக்கு மேலாக சுவிசேஷம் அறிவிக்கப்படாதபடி காணப்படுகிறது. ஆண்டவரே, அந்த தேசமும் உம்மை தேடுகிற தேசமாக, உம்மை நோக்கி பார்க்கிற தேசமாக அந்த தேசத்திலே இருக்கிற யுத்த மிருகங்கள் அகன்று நீர் அந்த தேசத்தை புறப்படுக்கும்படியாக. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இந்திய தேசம் அறிந்து கொள்ள, இந்திய தேசம் இலங்கை தேசம் இயேசுக்காக வாழ நீ பெரிய காரியங்களை அந்த தேசங்களில் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு எல்லா தேசங்களுக்காக விஞ்ஞப்பிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் கிறிஸ்தவர்களிடத்தில் ஒரு மனத்தை கொடுக்கும்படியாக. அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்துல கூடி இருந்து அந்த போயிருந்த பொழுது அந்த இடத்துல இறங்கின அதே மகிமையினாவியானவர் இந்த காலங்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாகவே நோக்கி பார்க்க ஒன்றுபட்டு அந்த எழுப்புதல்களை நாங்கள் அதுல பக்கம் பெற்றுக் கொள்ள எல்லா சபைகளையும் நீர் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறது. அவருடைய சாயலின் ரூபத்தின்படியே நீர் படைத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் வேண்டுமாக உம்மிடத்தில் அமர வேண்டும், உம்முடைய எழுப்புதலை காண வேண்டும். சமாதானத்தை, அன்பை, சமாதானம், சந்தோஷம், வித்தியணக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய 9 விதமான கனிகளையும் வரங்களையும் பெற்று ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற மக்களும் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் இல்லாமல் இந்த தேசங்களை அசைக்க முடியாது. உலகத்தை கலங்குகிறவர்கள் ஒவ்வொரு தேசத்திலே இந்த இந்திய சங்கம் ரேடியோ ஊடாக எல்லா தேசங்களுக்குள்ளே வந்துவிட்டார்கள் என்ற ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக அங்கு விசேடமாக இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களை நீர் இழுத்து கொள்ளும்படியாக தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் எல்லோரும் வரத்திருப்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ள புத்தெய்வமே ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப பாவத்தை விட்டு மன திரும்ப ஆண்டவரே, ஒரு மத மத மாற்றம் அல்ல, இது மனதை மாற்றிக்கொள்வது. தீய வழியில வாழுகிற மக்கள் இயேசுதான் நன்மையான வழி, மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டு இலவசமாக கிருபையினால் எங்களை ரட்சித்தது போல ஒவ்வொருவர்களையும் எழுப்புதல் காலங்களை உருவாக்கி ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம்.

0: மக்களும் ஒரு எழுப்புதலை நோக்கி பிரயாணம் செய்ய அந்த எழுப்புதலின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள நெற்குணசாலிகளாக மாற்ற உங்களுடைய ஞான புத்தி அறிவை அடைந்து துன்பார்க்கன் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தின் பிரியமாக இருக்க ஒவ்வொரு தேசங்களுக்கு கிருபை செய்வீராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்படியாக ஒரு தேசங்களுக்கும் தேசங்களிலே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் உள்ளத்தை கொண்டு தெரிந்திய சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த சுவிசேஷ ஊழியம் இந்த வானலைகளுக்கு ஊடாக செல்லுகிற தேவனுடைய வார்த்தைகள் வானியும் உறைந்த மனையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவருக்கு விதையை புசிக்கிறவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது அப்படி அப்படியே உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு இந்த ரேடியோ கூடாக செல்கிற ஒவ்வொரு வசனங்களும் ஆசீர்வதிக்கிற வேலையை குணமாக்குற வேலையை செய்துவிட்டுத்தான் திரும்புகிறதற்காக மக்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நடந்திருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர் ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டருக்காக உடைய குடும்பத்திற்காக கடவுளுக்காக மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த ஊழியத்தை நடத்துகிற சிஸ்டருக்காக தொழில் சிஸ்டருக்காக இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காகவும் பெயர் குறிப்பிடாத ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி அந்த படகில அன்றைக்கு நோவாவின் படகில ஏறுகிறது போல நோவா குடும்பம் மட்டும் ஏறுகிறது. அதனால் இந்த காலத்துல எல்லாரும் அந்த இயேசுவின் படகில ஏறி அந்த நித்திய வாழ்வை கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத வருடமே இல்லாத அந்த ராஜ்யத்தில ஒவ்வொருவரும் வந்து சேர்வார்களாக இயேசுவின் நாமத்தில ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறீர்கள் என்பதை நேசிக்கிறார்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கத்திரங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியா தேசங்களிலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரப்போகிறபடியா நன்றி செலுத்துகிறேன். உங்களை பாரமான சேதத்தை கேட்டு தேவன் அப்படியா செய்வாராக. உங்களுக்கு நன்றி பாஸ்டர். உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து உங்களுக்கும் நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமேன்.
1: God bless you, Pastor. Thank you. தொடர்ந்து நாங்கள் ஆனந்த ராசான்னு ஒருத்தர் இருக்காங்க. Praise the Lord, ma.
2: Praise the Lord, ma. Praise the Lord.
1: Praise the Lord. Praise the Lord, ma. உங்களுக்கான ஜெப விண்ணப்பம் வந்து இந்த நாட்களிலே பாத்தீங்கன்னா சரியான ஆக்சிடென்ட்கள் விபத்துக்கள் நடக்குது. இந்த விபத்துக்கள் எல்லாம் தடுக்கப்படணும். இந்த விபத்துக்கான காரணங்கள் வந்து வாலிப பிள்ளைகள் அதிகமாக அந்த பைக் ஓட்டுறவங்க வந்து வேகமாக ஓட்டுறதுனால அநேக ஆக்சிடென்ட்கள் நடக்கிறது. அதே போல தூக்க கழகத்துல இரவு நேரங்களிலே வாகனம் ஓட்டுகிறவர்கள் அவர்கள் அதிகமாக ஆக்சிடென்ட் படுறாங்க. இளம் தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் ஆக்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று போறதுனாலேயே அநேகமான ஆக்சிடென்ட்கள் நடக்கிறது. இப்படியா இந்த சிக்னல்ல நிக்காம போறது இப்படியான காரியங்கள் நிறைய அதிகப்படியான விபத்துக்கள் நடக்கிறது. இந்த விபத்துக்கள் எல்லாம் தடுக்கப்படணும். அவங்க வாகனம் ஓட்டுகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கணும். இந்த குடிச்சிட்டெல்லாம் ஓட்டுறவங்க அவங்க உணர்ந்து கொண்டு இத்தனையோ உயிர்களும் அவங்களிடத்துல அது எல்லாவற்றையும் பொறுப்புல இருந்து அவங்க செய்யும்படியாக அந்த விபத்தின் ஆவிகளை தேவன் தேசங்களில இருந்து எடுத்து போடும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஜெபிக்கிறவங்களே
2: ஆசீர்வாதம். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த அருமையான காலை பொழுதிலும் மதிய வேளைகள் மற்றும் இந்த இடத்தில் சுவாமி மாலை வேளையில் அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சுவாமி இந்த அன்பான சகோதரர்களோடு இணைந்து ஆண்டவரே எங்கெங்கு எந்தெந்த தேசங்களில் இருக்கிறார்களோ நான் இன்று வரையும் அறியேன் சுவாமி. ஆனாலும் தேவனே, நீர் எல்லா சகோதரர்களையும் ஒருமித்து வாசம் செய்யும் வேளைகளில் நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. இரண்டு பேராவது மூன்று பேராவது உன் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தகப்பனே, பல்வேறு தேசங்களில் இருந்தாலும் என் அன்பான சகோதரர் சகோதரிகளோடு இணைந்து இந்த மாலை வேளையிலும் அப்பா உங்களை நோக்கி பார்க்கின்றோம். விசேஷமா

0: ஆண்டவரே, என்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை உம்முடைய பாதப்படியில் ஒப்புவிக்கின்றேன். தகப்பனே, நாங்கள் கேட்பதற்கு முன் நீங்க அறிகிற தேவன், நீங்க காண்கிற தேவன். ஆனாலும் எங்கள் நாவினூடாக சுவாமி நீர் எல்லா தேவைகளையும் கேட்க விருப்பமுள்ள தேவன். அப்பா, இந்த நேரத்திலும் சுவாமி எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். சுவாமி, உம்முடைய கரத்துல இருந்து இந்த பூமிக்கு படைத்த அத்தனை ஜீவன் ஆத்துமாக்கள், ஆண்டவரே, மானிட மக்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த மானிட மக்கள் சுவாமி எத்தனையோ பாவ வலைகள் விரிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த பாவ வலைகளில் தகப்பனே பிசாசானவன் சிக்குண்டு போக, வழி தப்பி போக வைக்கும் ஒவ்வொரு மக்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எனக்கு கொடுத்த விண்ணப்பம் விபத்தின் காரணத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், வாலிபர்கள், ஆண்டவரே, இந்த வேளையிலும் சுவாமி எங்கெங்கெல்லாம் இந்த விபத்தின் ஆபத்துக்குள் இந்த பிசாசானவன் இழுத்து செல்கின்றானோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. விபத்தினால் சுவாமி எலும்புகளோ தசைகளோ நார்களோ ஆண்டவரே சிதை உண்டு போகலாம், ஆனாலும் தேவனே நீர் உம்முடைய ஆணிபட்ட கரத்தினாலே எங்களை உருவாக்கினீங்க தகப்பனே. அழகான உருவங்களை உருவாக்கும் வேளைகளிலும் பிசாசானவன் எங்கள் அழகுகளை கெடுத்து போடுவதற்காக ஆண்டவரே அவன் போடும் ஒவ்வொரு திட்டங்களும் உமக்கு தெரியும் சுவாமி. விபத்தினால் நேரிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று சொன்னீங்க தகப்பனே. ஆனாலும் யார் யார் இந்த வேளையிலும் சுவாமி விபத்துக்குள் உள்ளாக்கப்பட்டு மன உளைச்சல்கள், தசை நெறிவுகள், நரம்புகள், எலும்புகள் முறிவடைந்த நேரத்திலும் ஆண்டவரே யார் யார் என்னை இந்த விபத்தில இருந்து விடுதலையாக்க யார் உண்டு என்று ஏங்கி ஏங்கி எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. தேவனே, எங்கள் கண்கள் பாவப்பட்ட கண்கள் சுவாமி, எங்கள் பாவப்பட்ட கண்களை உங்களால் தான் விடுதலையாக்க முடியும். உம்முடைய ஒளியினூடாகத்தான் எங்கள் கண்கள் திறக்கப்பட வேணும் தகப்பனே. இந்த இருளான உலகத்தில் சுவாமி பாவத்தை நோக்கி ஓடி வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் எல்லையை மீறி ஆண்டவரே விபத்துக்குள்ளாக்க போகின்றார்கள். பிசாசானவன் எங்கே என்று இருக்கிறான் தகப்பனே? பிள்ளைகளை கொண்டு போய் படுகொலைக்குள்ள, மரணத்துக்குள்ள, பாவத்துக்குள்ள மறிக்க அவன் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறான். தேவனே, இது நீடித்த நாட்கள் அல்ல, அவனுடைய காலங்கள் நெருங்கி விட்டது சுவாமி. உம்முடைய ராஜ்யம் வெகு சீக்கிரம் ஆண்டவரே இந்த பூமிக்கு வரப்போகிறது தகப்பனே. அவனுடைய யேசப்பா, உம்முடைய கால்களினாலே அவனின் தலையை நசுக்கி போட்டு விட்டீர். ஆனாலும் அவன் வாள்கள் இப்பவும் துடித்து கொண்டே இருக்கிறது. வாள்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சுவாமி. ஆனாலும் தேவனே, இந்த பயங்களை, இந்த அச்சங்களை எங்கள் உள்ளத்திலே எடுத்து போடுங்க. சத்ருவானவனுடைய பிடிகளில் அகப்படுகின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க தகப்பனே. விடுதலை உண்டு. குமாரனை உம்மை நேசித்தால், உம்முடைய திரு ரத்தத்தினால நாங்கள் தூய்மை அடைந்தால் தான் சுவாமி எங்களுக்கு விடுதலை உண்டு தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் பாவப்பட்ட கண்களை திறவும், எங்களுக்கு ஞானமுள்ள கண்களை கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குகந்த பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் கூடவாக இருந்து வழி நடத்தி செல்லுங்கள் தகப்பனே. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் வாலிப பிராயத்தில் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் சுவாமி தங்கள் எல்லைகளை மீறி செல்கின்றார்கள். சென்ற வேளையிலும் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு மரணத்தை தழுவுகின்ற தருவாயில் கூடி எத்தனைய பிள்ளைகள் இன்று ஆண்டவரே வைத்தியசாலைகளில் இருக்கிறார்கள். வைத்தியர்கள், ஊழியர்களை ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற சிகிச்சையை கொடுக்க வேணும். மரண தருவாயில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே, இந்த விபத்துக்களில இருந்து எங்கள் ஒவ்வொரு மக்களையும் நீங்க பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. பிதாவே, உம்மை எப்பொழுதும் ஒவ்வொருவருடைய கண்கள் தேட வையுங்கப்பா. அன்று ஆண்டவரே சகேயு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தான். அவனின் உள்ளத்திற்கு ரட்சிப்பு வந்தது தகப்பனே. அன்று ஆண்டவரே, சிநேகிதர்களுக்காக ஜோபு உம்மை நோக்கி பார்த்தான், அவருக்கும் ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க தகப்பனே. ஆண்டவரே, இன்றும் ஆண்டவரே தானியலை போலவும் ஆண்டவரே மூன்று வேளை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாங்க, புது புது கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அன்று எஸ்தர் ராணி தன் நாட்டுக்காக தன் தேசத்திற்காக சுவாமி உம்மை நோக்கி பார்த்தாள், அவளுக்கும் ஆண்டவரே நீர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவளை உயர்த்தி வைத்தீர். அதே போல ஆண்டவரே, இந்த உலகத்திலும் எத்தனையோ பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் வேதனைகளோடு பாரத்தோடு இருக்கிறார்கள் தகப்பனே. கண்ணோக்கி பாருங்க, இந்த பிசாசின் கட்டுக்களில இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க தகப்பனே. இந்த வேளையிலும் சுவாமி, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்கள் காணால் விட்டாலும் உம்முடைய கண்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன், நீர் அறிகிற தேவன், எங்களை விசாரிக்கிற தேவன் சுவாமி. பிதாவே, இவர்களுடைய வாதையில் எந்த கூடாரமும் ஆண்டவரே அணுகாமல் சத்ருவானவன் இவர்களுக்கு விரோதமாக எங்களுக்கு விரோதமாக என்னென்ன திட்டங்களை வைத்திருந்தாலும் நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் தேவனே, உம்முடைய அனுமதியின்றி எங்களை தொட முடியாது சுவாமி. உம்முடைய அனுமதியின் ஊடாகத்தான் ஆண்டவரே எங்களுக்கு சோதனைகள் வேதனைகள் பாரங்கள் வருகிறது தகப்பனே. ஆனாலும் தேவனே, எங்கள் திராணிக்கு மேலான சோதனைக்கு அனுமதி கொடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக தொட்டு ஆசீர்வதியுங்க. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் வேதனைகள் பாரங்கள் யாவையும் ஏசப்பாவின் முதுகின் மீது நான் வைத்து விடுகிறேன். ஏசப்பா, நீங்க வல்ல தேவன், எங்கள் பாவங்களை சுமந்து எங்களை விடுதலையாக்குற தேவன். இந்த மாலை வேளையிலும் சுவாமி, யார் யார் பாரத்தோடு இருந்தாலும் அவர்கள் பாரத்தை யாவையும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் முதுகின் மீது வைத்து விடுகிறேன். பிதாவே, இந்த வாரம் இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்க இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி. ஆண்டவரே, இந்த நிகழ்வை நடாத்துகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய புது புது கிருபையினால நிரம்பி வழிய செய்யுங்க. உடல் சுகம் நலமோடு சுவாமி, ஆவியின் கிருபையோடு புது புது கிருபையினால சுவாமி இந்த நிகழ்வினை நல்ல முறையில நடாத்தி எங்கெங்கெல்லாம் இந்த நிகழ்வின் ஒளிகள் ஒழிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் கூடவாக இருந்து ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வரும்போது சுவாமி உமக்குகந்த பிள்ளைகளாக நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. எந்த பிசாசுக்கும் நாங்கள் அடிபணிந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூதர்கள் ஊடாக எங்களை காத்திருளுங்க. அக்கினி வேலியடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஏசப்பா உம்முடைய கரத்திலே இந்த இணைப்பில் இருக்கிறவர்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், விபத்துக்குள்ளாக்கப்பட்டவர்கள், விபத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், எந்தெந்த குடும்பமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசப்பா, நீங்க நிறைவாக உம்முடைய இரத்தத்தினாலே எல்லார் மீதும் தெளிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய வீட்டு வாசல் வழியே தெளிக்கிறேன். சத்ருவானவன் உட்புகாதபடி காத்திருளுங்க. ஏசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
1: ஆமேன், ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேசங்களிலே விபத்துகளையும் வீண் இரத்த சிந்துதலையும் தேவன் தடுத்து நிறுத்தணும் சொல்லி நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அப்படியே செய்ய போறதுக்காக தேவனுக்கு நன்றி. உங்களையும் உங்களுடைய குடும்பங்கள் ஊழியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றாராக. நன்றிமா.
0: நன்றி.
1: தொடர்ந்து நன்றி. தொடர்ந்து நாங்கள் சகோதரியோட பேர் தெரியல, கடைசி நம்பர்
2: ரதி பாலசிங்கம்.
1: ரதி பாலசிங்கம், சிஸ்டர்
2: Praise the Lord,
1: sister. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதோடு கூட வைத்தியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பொய்யான சர்டிபிகேட்டோட வந்து அநேக வைத்தியர்கள் இந்த நாட்களிலே பிழையான மருந்துகள் இன்ஜெக்ஷன்கள் அதெல்லாம் கொடுத்து அநேகர் மறித்து போறாங்க. இப்படியான வைத்தியர்கள் மனம் திரும்பணும், அவங்க நல்லா படிச்சுட்டு வரணும். அதே போல நர்ஸ்மார் அங்கே வேலை செய்யற தூய்மை பணியாளர்கள் அவங்க ஒவ்வொருவரையும் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிங்க. இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா 480 மேற்பட்டதான மருந்து மாத்திரைகள் குறைவாக இருக்கிறது. குறைவுன்னா இல்லவே இல்லை. அப்ப அதெல்லாம் வந்து அந்த சுகாதார அமைச்சர்கள் அதுக்கான தீர்மானங்கள் எடுக்க நடவடிக்கைகளை எடுத்து ஜனங்களுக்கு தேவையான மருந்துகள் இன்ஜெக்ஷன்கள் அதெல்லாம் கிடைக்கணும். அதே போல வைத்தியசாலையில அதிகப்படியான உபகரணங்கள் இல்லை, அந்த உபகரணங்கள் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி வைத்திய துறைக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர்.
2: அன்பான இயேசுவே, இந்த வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே கத்தாவே அப்பா நீங்கள் பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் கொடுக்க போறபடியால் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு நன்றி செலுத்த ஒவ்வொரு மக்களையும் என் ஆண்டவர் கண்ணோக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே, நீங்கள் பரம வைத்தியர். ஆண்டவரே நீங்க சொல்ல ஆகும் கட்டளோடு நிற்கும் தகப்பனே. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வியாதிகளோடு துன்பங்களோடு வேதனைகளோடு இருக்கிறாளோ அப்பா நீ அவளுக்கு ஒரு சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கத்தாவே, கத்தாவே பிள்ளைகள், ஆண்டவரே எந்தெந்த வேதனையால் ஆண்டவரே ஐயா கத்தாவே காயங்களோடு இருக்கிறாளோ கத்தாவே, என் ஆண்டவருடைய ஆண்டவரை ஆறுதல் படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே, துயரப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவரே அவளுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேதனையோடு துடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆறுதல் அளிப்பீராக சுவாமி. என்னென்ன வியாதியினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாளோ கத்தாவே, என் ஆண்டவரே மருந்துகள் இல்லாமல் துடிக்கிறாளோ கத்தாவே, என் ஆண்டவரே அவளை கண்ணோக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே கத்தாவே பொய்யான சர்டிபிகேட்டுகளோடு ஆண்டவரை வெளியேறி கொண்டிருந்த ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே கத்தாவே மருத்துவர் மாளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மருத்துவர்களை என் ஆண்டவரே கத்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே என் ஆண்டவரே இவர்களை வெளியேற்றும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே பொய்யான சர்டிபிகேட் எல்லாம் கிழித்தறியப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே அப்பா அப்பா நீங்கள் அவர்களை ஆளுக செய்யும். ஆண்டவரே மனிதனை நம்புவதை பார்க்கலும் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள தேவனை நம்பப்படுவது மாத்திரம் ஆண்டவரே உம்மை தேடிக்கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே இவர்கள் இந்த பொய்யின் ஆவியிலிருந்து இவர்கள் விடுதலை அடையவும் ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே, என் இயேசுவின் நாமத்தை நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் பொய்க்கு தந்தை அல்லப்பா, என் ஆண்டவராம் இயேசுவே கத்தாவே நீர் விடுதலையாக்குவீராக. என் ஆண்டவர் இந்த பொய் சேர்த்துவீர் எல்லாம் கிழித்தெறிந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே இவருடைய உள்ளத்துல பேசும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் கர்த்தர் ஒருவர் பேசுவீராக, என் தெய்வம் பேசும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசும் தெய்வம் அப்பா, பேசாத கல்லோ மரமோ அல்லப்பா, என் தகப்பன் அவளோடு பேசுவீராக. என் ஆண்டவரே கத்தாவே இது உமக்கு பிரியமில்லாத காரியம் அப்பா. என் ஆண்டவரே கத்தாவே நீங்கள் பேசும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உண்மை உள்ளவனை கண்டுபிடித்து ஆண்டவரே ஐயா அவர்கள் ஆண்டவரே கத்தாவே இந்த ஆண்டவரே ஐயா இந்த டாக்டர் வேறிய செய்யத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாக சுவாமி கத்தாவே, ஒவ்வொரு ஆண்டவரே தாதி மாறலுக்கான நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அன்போடும் ஆண்டவரே ஆதரவோடும் ஆண்டவரே இந்த நோயாளிகளை கவனிக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த அன்பின் இறுதியத்தை அவளுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனோ தானோண்டவர்களை ஆண்டவரே நோயாளிகளை பார்க்காதபடி ஆண்டவரே அப்பா நீ அவளோடு கூட இருந்து அவளை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய உள்ளத்திலே என் ஆண்டவர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தங்களுடைய தாய் தந்தை என்று நினைக்கத்தக்கதாகவும் சகோதரர்கள் என்று நினைக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே ஒவ்வொரு நர்ஸ்மார் மத்தியிலும் என் ஆண்டவரே அவருடைய உள்ளங்கள் என் ஆண்டவரே பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆவியினால் அவர்களை நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா நீ பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே இருந்தால் அவருடைய உள்ளங்கள்ல இருந்தால் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே இந்த நோயாளி நல்லா கவனிப்பாளே கத்தாவே. அந்த அன்பின் இறுதியத்தை அவளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக சுவாமி உடைய மகள் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே ஆண்டவரே 480 மருந்து ஆண்டவரே மாத்திரைகள் இல்லை என்று ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கத்தாவே கேள்விப்பட்ட போதும் ஆண்டவரே எஸ்அப்பா கத்தாவே நீர் ஆண்டவரே இந்த மருந்துகளை ஆண்டவரே கத்தாவே இந்த நாட்டுக்கு நீங்கள் கொடுத்துதவும் படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னுமாக சுவாமி ஆண்டவரே அப்பா கத்தாவே எல்லா பொருட்களையும் ஆண்டவரே சந்திக்க வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயந்திரங்களை கொடுப்பீராக ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு கத்தாவை
3: பிரசங்கியுங்கள்.
2: என்னென்ன குறைவுகளோடு ஆண்டவரே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வழியும் காணப்படுவதை கத்தாவே என் ஆண்டவரே அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைப்பீராக இயேசப்பா ஆண்டவரே கத்தாவே. இந்த வெளிநாடுகளில் ஆண்டவரே எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறது போல ஆண்டவரே எங்கள் தாய் நாட்டிலும் ஆண்டவரே குறைவில்லாதபடி ஆண்டவரே எல்லாம் நிறைவாக இருப்பது என்று சொல்லத்தக்கதாக தேவனே நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வைத்திய சாலையிலும் என் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே கத்தாவே. இன்னும் பெரிய காரியங்களை இந்த வைத்திய சாலைகளிலே நீங்க செய்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவருடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு வைத்திய சாலைகளிலும் கூட ஆண்டவரே கத்தாவே ஆண்டவர் ஒவ்வொரு டாக்டர்ஸ் மாரோட வைத்தியரோடு கூட ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இந்த செபங்களுக்கு பதில்களை கட்டிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாக ஆண்டவரே கத்தாவே இந்த சங்கமம் ரேடியோ ஊடாக நடைபெறும் ஒவ்வொரு காரியங்களுக்கா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே சுவிசேஷம் என்னும் ஆண்டவரே பாதரட்சி ஆண்டவரே ஆண்டவரே சுமந்து சென்று கொண்டிருக்கிற ரேடியோ ஊடாக தேவன் பெரிய காரியத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தினூடாக அநேகர் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேகர் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே கத்தாவே. இயேசுவே கத்தாவே இன்னும் யார் யாரெல்லாம் இந்த ரேடியோவை கேட்காமல் இருக்கிறார்கள் கத்தாவே அவர்கள் கேட்கத்தக்கதாக இன்னும் பாதைகள் திறக்கப்படத்தக்கதாக உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நடத்தி கொண்டிருக்கிற மகனுக்கா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் மகனையும் அந்த அவருடைய குடும்பத்தையும் என் ஆண்டவர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிதான காரியங்களை இன்னும் ஆண்டவரே தரிசனங்களை உடைய மகனுக்கு கொடுத்து என்னென்ன தரிசனங்களை ஆண்டவரே மகனுடைய இதயத்தில் இருக்கிறத கத்தாவே தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக தேவனே உதவி செய்யும்படியாய் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் வைத்திய துறையிலே நல்ல தீர்மானங்களை எடுக்க அரசாங்கங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாராக. தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற சந்திப்பாராக. நன்றி சிஸ்டர். தொடர்ந்து நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி மேகலா சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. மேகலா வா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
4: ஜெபிக்க முடியுமா சிஸ்டர்? ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்.
1: நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க சிஸ்டர். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் தேவனை இன்னும் புட்டு வரணும் சொல்லி ஜெபிச்சு கொள்ளுங்க. அவங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தெல்லாம் அவங்க மீண்டு வரணும், அவங்க தவறான வழியிலே போகாத படிக்கு. அநேக பிள்ளைகள் தற்கொலையின் வழிக்குதான் எது எடுத்தாலும் போறாங்க, அப்படி போகாத படிக்கு இந்த தற்கொலை நாவியெல்லாம் தேவன் எடுத்து போடணும். அதே போல போனுக்கு அடிமையா இருக்கிற அந்த பிள்ளைகள் மீண்டு வரணும், படிப்பிலே கவனம் செலுத்தவும், பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு கீழ்படி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அதே போல அவங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையின்படி அவர் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாகவும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவனுக்கென்று எலும்பி பிரகாசிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஜெபிக்கிற உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வேலையை தந்தபடினாலே கூடான கொடி ஸ்தோத்திரம். ஆமேன், ஹாலேலூயா. அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும். இந்த வேலையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த ஆறு கண்டங்களையும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவரையும் சூழ நீர் பாளையம் இறங்குவீராக இந்த நாட்கள்ல ஆண்டவரே. அவர்கள் தாங்கள் எடுக்கிற முடிவு சரி என்று சொல்லி ஆண்டவரை பெற்றோரையோ மற்றவர்களையோ மதிக்காதபடி எந்த திட்டங்களையும் ஆண்டவரே தீர்மானங்களையும் யோசனைகளையும் அவர்கள் செய்யாதபடிக்கு நீர் காத்து கொள்ளுவீராக. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் இருப்பதனால் தகப்பனே தாங்கள் ஒரு முடிவெடுத்து தாங்களே ஆண்டவரே தாங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது நீங்க காண்கிறீங்க தகப்பனே. அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ பாலியம் இறங்கும் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடும் ஆண்டவரே. உலகத்தில் ஆண்டவரே எத்தனையோ ஞானமான காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் தேவனே உம்முடைய தெய்வீக ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உம்முடைய பக்கமாய் நீர் இழுத்துக் கொள்வீராக. அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கத்தக்கதாகவும் நீ கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வளர்ந்து வருகிற இந்த வாலிப பிள்ளைகள் தான் இனி வருகிற ஆண்டவரே எதிர்கால சந்ததி ஆண்டவரே. அவர்களை சூழ நீர் பாளையம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த உலகத்தை ஆண்டவரே அவர்கள் ஆளப்போகிறவர்கள் அது மாத்திரமல்ல, தேவனுடைய சபைக்கு ஆண்டவரே அவர்கள் தேவனுடைய சபைக்கு நிக்க போகிறவர்கள் ஆண்டவரே. ஒரு பாஸ்டராக, ஊழியக்காரர்களாக, ஆண்டவரே வர்ஷிப் லீடராக ஆண்டவரே நிக்க போகிறவர்கள் அந்த வாலிபர்கள் தகப்பனே. அவர்களை சூழ நீர் பாளையம் இறங்குவீராக. அவர்களுக்கு எதிராக கண் வைத்து பிசாசானவன் இருக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்படட்டும். அவர்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீ சொன்னீரே வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன் இதயத்தை காத்து கொள்வதனால் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும். ஸ்கூல்ல சரி, ஆபீஸ்ல சரி ஆண்டவரே, வீடுகள்ல சரி ஆண்டவரே, கர்த்தாவே உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். பெற்றோர்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கோபம் ஊட்டாதபடிக்கு அன்பாக ஆறுதலாய் வார்த்தை சொல்லி அவர் தேவ பக்தியில சின்ன காலத்திலே இருந்தே அவர்களை நடத்தத்தக்கதா ஆண்டவரே. பெற்றோருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ண வேணும், எப்படி இந்த பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும், இவர்களை எப்படி நாங்கள் தேவனுடைய பக்கமாக இழுக்க வேண்டும், ஒரு வார்த்தையை சொல்லுகிற வழியில் எவ்வண்ணமாய் அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான தெளிந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிபர்களோ சிறுவர்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த பாஸ்டர்ஸ் ஆண்டவரே கவனமாய் நடத்த தக்கதாகவும் அவர்களோட அன்பை பேசி கர்த்தருடைய வழியில் அவர்கள் நடத்த வேண்டிய வழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே நீர் உதவி செய்கிறபடி நாளே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. காடுகள் மலைகள் என்று சொல்லி எதையும் பாராதபடி எத்தனையோ வாலிபர்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட வாலிபர்கள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ ஆண்டவரே உம்முடைய பக்கமாக எப்படி இழுக்க வேண்டுமோ, எப்படி வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல வேண்டுமோ அதற்கேற்ற ஆண்டவரே வார்த்தையை நீர் கொடுப்பீராக. அதே போல ஆண்டவரே தங்களுடைய முடிவு சரி என்று சொல்லி தேவனை அறியாத அறிவுக்குள்ள ஆண்டவரே பிள்ளையான முடிவுக்குள்ள பிசாசானவன் கொண்டு வருகிற திட்டங்கள் இந்த நாட்கள்ல கேம்ஸ் என்று சொல்லியும் ஆண்டவரை வெச்சாரம் வேசித்தனம் என்று சொல்லியும் ஆண்டவரே ஹெரோயின் போதைவஸ்து காரியங்கள் என்று சொல்லியும் எத்தனையோ காரியங்கள் இந்த வாலிபர்களுக்கு முன்பாக நிற்கிறதப்பா. அவர்களை இந்த காரியத்திலிருந்து நீங்க தப்பு வைக்க வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அறிந்து கொள்ளட்டும். எந்த காரியத்திலும் தற்கொலை என்ற முடிவுக்கு போகாதபடி இந்த நாட்கள்ல யார் வாலிபர்கள் எந்த வாலிபர்களோ ஆண்டவரே தற்கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம், உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் மூடுகிறோம். அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, ஒரு மனிதனை அனுப்பி பேசும் ஆண்டவரே, நீர் தாமே ஆண்டவரே கழுதியை கொண்டு பேசி அந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி நீரே. அதே வண்ணமாக ஆண்டவரே யாராவது ஒரு மனிதன் மூலமாய் பேசி அந்த தற்கொலையில் இருந்து அந்த பிள்ளைகள் வாலிபர்கள் ஆண்டவரே தப்பத்தக்கதாக உதவி செய்யுங்க. அதே போல ஆண்டவரே எத்தனையோ வாலிபர்களை சீரழிக்கிறார்கள் ஆண்டவரே, எத்தனையோ குழந்தைகளை ஆண்டவரே குழந்தைகள் என்றும் பாராதபடிக்கு ஆண்டவரே பிசாசானவன் என்ன காரியத்துக்காக இப்படியான அழிவுகளை கொண்டு வருகிறானோ ஆண்டவரே நாங்கள் அறியோம் தகப்பனே. ஆண்டவரே அவர்களை தப்பு வைப்பீராக. பிறந்த குழந்தையை கூட ஆண்டவரே மிருகத்தனமாய் ஆண்டவரே பயன்படுத்துகிறது நீங்க காண்கிறீங்க. அந்த காரியத்தில் இருந்து கூட ஒவ்வொருவரையும் தப்பு வைப்பீராக என்று ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்காக இந்த வாலிபர்கள் எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் யூடியூப்ல பாக்குற வழியில எத்தனையோ வாலிபர்கள் வீதி வீதியாக சென்று உம்முடைய ராஜ்யத்தை சொல்லுகிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அவர்களுக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் உருவாக்கப்படுகிற வேளையிலும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவரே அவர்களை எந்த சேதமும் அணுகாதபடி இரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் மூடிக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே ஆறு கண்டங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் தேவனை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாராயிருந்தாலும் ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து உம்முடைய பக்கமாக இழுக்கிற கருவிகளை நீர் பயன்படுத்த போகிறபடினால் எமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றிமா கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்வாராக. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுப்பாராக. ஜெபித்த உங்களையும் உங்கள் குடும்பங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து நான் ஜெபித்து முடிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம்.
4: இந்த நாளிலே சகோதரி ஜனத்துடைய மகளுடைய பிறந்த நாள், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கனடாவில் நிற்கிறார்கள், ஆனாலும் அவருடைய பிறந்த நாளுக்காக ஜெபித்துக்
1: கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையின் தேவனே மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலக தேசங்களை எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பசையினாலே வாடிக்கொண்டிருக்கிற கர்த்தாவே அனை நாடுகள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பஞ்சத்தின் பிடியிலே சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் தேவன் நீங்க அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த தேசத்தின் கர்த்தாவே பொருளாதார காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியால் சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பசியால் வாடி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்நாடம் ஆகாரத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியால் சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஆய் கர்த்தாவே. அப்பா சத்தான உணவு இல்லாதபடிக்கு அநேக கற்பிணி தாய்மார்கள் கர்த்தாவே. அப்பா பிரசவத்திலே பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளாக பிறக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான காரியங்கள் எல்லாம் தேசத்திலே எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான உணவுகள் கிடைக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் பொருளாதார காரியங்களை தேவன் மேம்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிற அரசாங்கத்துக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க தேவன் இந்த நாளிலே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே இந்த நாளிலும் கத்தாவே ஜன சகோதரருடைய மகளை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகளுக்கு இந்த நாளிலும் கத்தாவே ஒரு நாளை ஒரு வருடத்தை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பா கடந்த வருடம் முழுவதுமாய் தகப்பனை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மகளுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன திட்டங்கள் தீர்மானங்கள் வைத்திருக்கிறீரோ கத்தாவே, எல்லா காரியங்களையும் தேவன் இந்த வருடத்திலே நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகளுடைய ஆயுசு நாட்களை தேவன் நீடித்து கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே கத்தாவே, இந்த நாளிலும் அந்த மகளை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகள் கயிற்று சேர வேலைகள் காரியங்கள் ஊழியங்கள் கத்தாவே எல்லாவற்றிலும் தேவன் நீங்க கூட இருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையான காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாஸ்தோத்திரம் நாளிலும் கத்தாவே தேவன் மகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அநேக பிறந்த நாட்களை காண தேவன் உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. பாஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. ஜன சகோதரிக்காய் சுபிக்கிறேன், மகளை ஆசீர்வதிங்க. மகள் போயிருக்கிற காரியங்கள் நேர்த்தியாய் சரியாக செய்து முடித்து விட்டு வர தேவன் உதவி செய்யுங்க. அந்த இடத்திலே மகளோடு தேவன் நீங்க கூட இருக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகள் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய கணவருக்காய் மகனுக்காக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களோட கூட இருங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா சகோதரிக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. தேசம் விட்டு தேசம் போயிருக்கிறாங்க. அந்த இடத்திலே கத்தாவே அந்த கிளைமேட் காரணமாக மகளுக்கு எந்த பலவீனங்களும் வராத படிக்க கத்தாவே உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி மகளை பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கத்தாவே வந்து கலந்து கொண்டு ஜெபித்த ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்துட்டு சென்றவர்கள் வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவர்களும் வருகிற நாட்களிலே தொடர்ந்து வந்து கலந்து கொண்டு கத்தாவே மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கத்தக்கதான பிள்ளைகளாய் தேவன் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். லெஸ்லி அண்ணா சரிதா சகோதரியின் குடும்பத்தில் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க. இணைப்பிலே இணைந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறாங்களோ எல்லா தேவைகளையும் நிறைவாய் சந்தித்து கொடுங்க. இந்த இணைப்பிலே இருக்கிற பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருப்பார்களானால் திருமண காரியங்களை தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. யாராவது சுகஹீனமா இருப்பார்களானால் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, இம்மட்டுமா எங்களை நடத்தினதுக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தெய்வன் நாம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நேரத்தை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னையும் தெய்வன் எடுத்து பயன்படுத்துறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கண்டு நானும் எலும்பி நிற்க தெய்வன் எனக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நடத்தின எபினேசரே மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படிய இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
4: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரே கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வழியிலே அதிகால வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். அந்த ஜபங்கள் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு அதற்கான பதில்களையும் பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கிற சௌரி சுஜாதா அவர்கள் கிளிநொச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி முதல் ஆவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்த அதிகால வேளையில் இணைந்த சௌரி டோலி, கால வேளையில் இணைந்த ராசனயம் அவர்கள், மாலை வேளையில் இணைந்த சகோதரி ரதி பாலசிங்கம் அவர்கள், அதே வேளையில் இணைந்த மற்றவர்கள் ஜபிக்க முடியாமல் கடந்து சென்றவர்கள் சகோதரி ஜானட், சகோதரி சாந்தினி அவர்கள், சாந்தி அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்தார்கள். அதே போல இணைந்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இணைய முடியாதவர்களையும் கத்தர் தாமே இணைத்து வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே திரும்பமாக உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நேரடி ஜெப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். வானொலி கூடாக சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே பல்வேறு ரேடியோக்களில் இணைந்திருக்கிறீர்கள், பல்வேறு நாடுகளிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிப்போம். அந்த ஜபங்களில் உங்களையும் தாங்குகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். நாளை விசேடமாக தனது பிறந்த நாளை கொண்டாடிய சகோதரி ஜானட்டுடைய மகளுக்காகவும் கனடாவிலே தங்கியிருக்கின்ற பொழுதும் கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்தர் கூட்டி கொடுத்த அந்த வருடத்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டு கனடாவில் தங்கியிருக்கின்ற பொழுதும் அவருடைய சந்தோஷம் சமாதானத்துடனும் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த விளையின் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

0: அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
1: துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய ஒரு மாதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட்டிக் கொடுத்தீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, கடந்த 5 மாதங்களும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து நீர் எங்களை வழிநடத்தி வந்த இரக்கத்திற்காக கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவ சோதனைகளிலே நீர் கொடுத்த விடுதலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சரீர சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகள் புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெயிலின் அகோரத்தினாலே சரீரங்கள் பாதிக்கப்படாதபடி காத்துக் கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, பற்பல விதமான ஆவிக்குரிய கூட்டங்களிலே பங்கு பெற உதவி செய்தீர் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை குறித்தும் உம்முடைய வார்த்தைகளை குறித்தும் மேலும் மேலும் கடந்த மாதத்திலே அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய கல்வி ஆண்டிலேயும் ஆண்டவரே, விரும்புகிற பாடத்திற்கு, விரும்புகிற கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே நீர் எந்த இடத்திலே அவர்களுக்கு இடம் வைத்திருக்கிறீரோ, உம்முடைய நோக்கம் எதுவோ, உம்முடைய திட்டம் எதுவோ, அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தவறான நட்புகளுக்கு கல்வி ஆண்டிலே பிள்ளைகளை நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். நல்ல விசுவாசமுள்ள ஐக்கியங்களை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாய் கல்விக்கு தேவையான பண சகாயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை சிறந்த கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. ஒருவேளை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்க சித்தம் கொள்வீர் என்றால் அதற்கேற்ற பண சகாயத்தையும் கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு சரியான நேரத்திலே சரியான நபரை அனுப்பி கர்த்தர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் என்னுடைய வானொலி நேயர்களிலே பலர் பற்புலமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். வாத நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. தங்கள் வாழ்க்கையிலே வழக்கமான பணிகளை தொடர்ந்து செய்ய முடியாத நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஐயா. நரம்பு பலவீனங்களிலே இருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு கர்த்தர் பலப்படுத்தும், சுகப்படுத்தும், எடுத்துக் கொள்கிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் பற்பல சூழ்நிலையினாலே கடன்பட்டு கடன் பிரச்சனைகளிலே மாட்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே தேவையான பண சகாயத்தை அற்புதமாய் கொடுத்து அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் பக்கத்து வீட்டுக்காரர்களாலே பாதிக்கப்பட்டு மனம் நொந்து கஷ்டப்படுகிறவர்கள் உண்டையா. அப்படிப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் இறங்கி சகாயராயிருந்து அண்டை அயலாகத்தாரோடு நல்மனம் பொருந்த உண்மையான அன்போடும் ஐக்கியத்தோடும் அந்த தெருவில் அவர்கள் வாழ கர்த்தர் இறங்கி உதவி செய்தார்களும். வேலை நிரந்தரமாகவில்லையே என்ற கவலையோடு இருக்கிறவர்கள் உண்டையா. எத்தனையோ ஆண்டுகளாய் நான் நிரந்தர பணி கிடைக்காமல் இருக்கிறேன் என்று யோசிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே ஆண்டவரே வேலைகளை நிரந்தரமாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். புதிய இடத்துல கடந்து சென்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீடுகளை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நல்ல கிறிஸ்தவ ஐக்கியங்களை அந்த இடத்துல நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் பற்பல காரணங்களினாலே குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவருக்காக ஒருவர் தங்களை அர்ப்பணித்து வாழவும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்காதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அருமையான கணவன் மனைவிக்கு இடையிலே குடும்பத்தார் யாராவது தலையிட்டு அவருடைய சந்தோஷத்தை கெடுக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பல குடும்பங்களிலே அன்றாடக தேவைகள் கூட சந்திக்கப்படாத நிலைமையிலே கஷ்டப்படுவர்கள் உண்டு. கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய அனுதின தேவைகளை சந்தித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். வாலிபர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். சிறுவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். வயோதிப நிலைமையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக செபிக்கிற உள்ளங்களுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த ஒலிபரப்பு ஊழியமானது எண்ணற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியத்திலேயும் இன்னமும் ஊழியத்தை விரிவாய் செய்ய தேவையான அர்ப்பணிப்புள்ள ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட இதயத்தோடு செபிக்கிறோம். அநேக மாவட்டங்களிலே ஆண்டவரே TWR ஊழியத்திற்கென்று பணியாளர்கள் இல்லை ஐயா. தங்கள் வாழ்க்கையில உண்மை அதிகமாய் நேசிக்கிற, ஊழியத்திற்கென்று தங்களை உண்மையாய் அர்ப்பணித்த சரியான ஊழியர்களை எங்களோடு இணைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற உடைய பிள்ளைகளோடு நாங்களும் இணைந்து உமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீரே அவர்களுக்கு புதிய நன்மைகளையும் புதிய கிருபைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை நோக்கி பார்த்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் அவர்கள் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வேத வசனங்கள் மேலே வாஞ்சிய உள்ளவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்ற தீர்மானம் உள்ளவர்களாக, ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்து கருத்தோடு கர்த்தருடைய வசனங்களை கேட்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்களில் அநேகர் குறிப்பிடுத்து வருகிறீர்கள், அந்த வசனங்களை மீண்டும் பகலிலே வாசித்து தியானிக்கிறீர்கள், உங்கள் நண்பர்களோடு வேலை செய்யும் இடத்திலே உங்களோடு வேலை செய்கிறவர்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். இதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையானது வெறுமையாக திரும்பாது, நம்முடைய வாழ்க்கையிலே அது எவ்வளவோ மாற்றங்களை கொடுத்திருக்கிறது. அதற்காக அடிக்கடி நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த வானொலி நிகழ்ச்சிகளை நீங்கள் கட்டாயம் அநேகருக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். சிலர் இதற்காக மிகவும் முயற்சி எடுக்கிறீர்கள், உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் அநேகரை இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படியாக ஊக்குவிக்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வருகை சமீபமாகிறது, நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோமாக. அருமையானவர்களே, நாம் இன்று 2 யோவான் நிருபத்தின் அறிமுகத்தின் தொடர்ச்சியையும் முதல் வசனத்தையும் சிந்திக்கப் போகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கள்ள போதகர்களோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற கேள்விக்குரிய பதிலை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் சற்று அதை நினைவிற்கு கொண்டு வந்துவிட்டு தொடர்ந்து யோவான் புஸ்தகத்தின் அறிமுகத்தை சிந்திப்போம். கள்ள போதகர்களோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதாவது இதை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று யோவான் தனது 2வது நிருபத்திலே கூறியிருக்கிறார். 7வது வசனத்திலே, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள், இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறான் என்று பார்க்கிறோம். கள்ள போதகர்களோடு நம்முடைய உறவு, நம்முடைய தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் இதுவே இந்த நிருபத்தின் கருப்பொருளாக இருக்கப் போகிறது. நாம் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய விளக்கத்திலே நாம் தாறுமாறாக போய்விடுவோம். இன்றைய நாட்களிலே அன்பு அன்பு அன்பு என்று அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இது வேதத்தின்படியானது அல்ல. நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று இவர்களால் சொல்லப்படுகிறது. ஆனால் சிலரை நாம் அன்பு கூறக்கூடாது என்றும் அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்லியிருக்கிறது. 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவைகள் என்பது இப்படிப்பட்ட மக்களை அடையாளப்படுத்துகிறது. அடுத்ததாக நாம் ஒரு முக்கியமான வார்த்தை குறித்து சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 2வது 3வது நிருபங்களிலே யோவான் என்ன சொல்லுகிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 1வது நிருபத்திலே யோவான் கூறியிருக்கிறதை கவனியுங்கள். 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சத்தியமும் ஒளியும் ஒன்றாக இருக்கிறது. அவை தேவனுடைய வார்த்தைதான். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அன்பும் சத்தியமும் ஒன்று கொண்டு பிரிக்க முடியாதவை. இந்த இரண்டின் சுருக்கமாக இயேசு இருக்கிறார். அதாவது அன்பு சத்தியம் இந்த இரண்டின் அவதாரமாக இயேசு இருக்கிறார் என்று சொல்லலாம். ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரே சத்தியம், அவரே அன்பு, அவரே தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரே தேவனாக இருக்கிறார். சத்தியம் என்ற வார்த்தையோடு கூட அடுத்த ஒரு வார்த்தை இந்த சிறிய கடிதத்திலே முக்கியமான இடத்தை பெறுகிறது. அது என்ன தெரியுமா? நடத்தல் என்ற வார்த்தையாகும். 2 யோவான் 4வது வசனத்தை பாருங்கள். அங்கே யோவான் ஒன்றை கூறுகிறதை கவனிக்க வேண்டும். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று பார்க்கிறோம். இங்கே நடக்கிறது என்ற வார்த்தை வருகிறதை கவனியுங்கள். அடுத்ததாக 2 யோவான் 6வது வசனத்தையும் பாருங்கள். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. 1வது நிருபத்திலே யோவான் சொல்லுகிறார், 1 யோவான் 3, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும்
தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிறவனும் தேவனவன் அல்ல. அந்த நீதி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். மேலும் கிறிஸ்துவினுடைய தெய்வத்துவத்தை மறுதளிப்பது என்பது நீதியை செய்யாததாயிருக்கிறது. பிரியமானவர்களே, சத்தியமே முக்கியமானது. அடுத்ததாக, தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருப்பது என்பது இரண்டாவது இடத்தை பெறுகிறது. அதாவது நடப்பது என்ற காரியம் இரண்டாவது இடத்தை பெறுகிறது. இந்த ஒரு இரண்டாவது வார்த்தையோடு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் எதிரான முனையின் முடிவிற்கு செல்கிறோம். சத்தியம் மட்டும் முக்கியமானதல்ல, நடத்தலும் முக்கியமானதே. ஆகவே நாம் சகோதரர்களை நேசிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஆகையால் இந்த நிருபம் முதலாம் நிருபத்தினுடைய சரி நிலையான கருத்தை நமக்கு தரவில்லை. நம்முடைய இன்றைய காலகட்டத்திற்குரிய ஆலோசனையாக காணப்படுகிற அன்பு அன்பு என்று நமக்கு எதிர்படுகிற யாவரையும் அன்பு கூற வேண்டும் என்ற கருத்து வேதத்தின்படியானது அல்ல. அன்பை குறித்து இங்கே யோவான் சொல்லும் பொழுது அது தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே உள்ள அன்பு என்பதே யோவான் தெளிவுபடுத்துகிறார். நாம் இதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அன்பை குறித்து அநேகர் தவறான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சகோதரனாக சகோதரியாக அன்பு கூற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அன்பை குறித்து யோவான் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய குடும்பத்தில் உள்ள இந்த அன்பு சபையிலே இன்று காண்பிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்துவிட்டவர்கள், ஆவிக்குரிய சபையின் உறுப்பினர்கள் யாவரும் தேவனுடைய அன்பை சகோதரர்கள் மத்தியிலே காண்பிக்க வேண்டியது அவசியம். சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கை இது அவசியமானதே. அதே வேளையிலே இந்த அன்பு எல்லை தாண்டி போகக்கூடாது என்பதையும் நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் தேவன் இதை தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே காணப்பட வேண்டும் என்று ஒரு எல்லையை வரையறை செய்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய விசுவாச பயணத்திலே கள்ள போதகர்கள் யோவான் நாட்களிலே எதிர்பட்டது போல நமக்கும் எதிர்படலாம். அவர்கள் விசுவாச துரோகிகள், உண்மையிலேயே அவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள். அதாவது இவர்கள் கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை மறுதளிக்கிறவர்கள். யோவான் சொல்கிறார், இவர்கள் உங்களுக்கு எதிர்படும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு அன்பை கொடுக்க வேண்டாம், அவர்களை வரவேற்று உபசரிக்கவும் அவர்களை வாழ்த்தவும் வேண்டாம் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, வேத புரட்டர்களை உங்கள் வீட்டிற்குள்ளே அனுமதியாதிருங்கள். அவர்கள் உங்கள் விசுவாசத்தை இல்லாமல் போக செய்து விடுவார்கள். நீங்கள் ஏற்கனவே வேத வசனங்களை வாசித்து தொடர்ந்து வேத வசனத்தை சிறப்பாய் கற்று விசுவாச வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தவறான போதனை செய்து உங்களை விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்யக்கூடியவர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள் உங்கள் வீட்டிற்குள்ளே நுழைய முயற்சிப்பார்கள் என்றால் அவர்களை நீங்கள் அனுமதிக்க கூடாது. யோவான் முதலாம் நிருபத்திலே யோவான் கூறின காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள இந்த இரண்டாம் நிருபம் மிகவும் உதவியாக இருக்கிறது. அவர் கிறிஸ்தவத்தில் உள்ள இரண்டு எதிர் கொள்கைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது சத்தியம் மற்றும் அன்பு. இவை இரண்டுமே முக்கியமானவைகள் தான். ஆனாலும் இவை இரண்டிலே சத்தியம் அன்பு எது முக்கிய இடத்தை பெறுகிறது? இதில் எது பெரியது என்ற கேள்வி எழும்புகிறது. அதை குறித்துதான் யோவான் இங்கே சொல்லுகிறார். இரண்டு யோவான் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன். நமக்குள் நிலை நிற்கிறதும் எண்டெண்டைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தை நிமித்தம் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. இந்த இரண்டாவது யோவான் நிருபம் தனிப்பட்ட முறையிலே எழுத

உள்ள அலுவலக காரியத்தை ஊழியரை அல்லது போதகரை குறிக்கும். இங்கே யோவான் மூப்பன் என்று அழைத்துக் கொள்ள காரணம், அவர் சபையிலே தனக்குள்ள பொறுப்பை குறித்தே அவ்வாறு சொல்லுகிறார் என்று உறுதிபட சொல்லலாம். இப்பொழுது தனக்கு வயதாகிவிட்டது என்பதை அர்த்தப்படுத்தியும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவருக்கு 90க்கும் மேலாக வயது இருந்திருக்க வேண்டும். இங்கே அவர் தன்னுடைய அழைப்பாகிய அப்போஸ்தலர் என்ற பெயரை பயன்படுத்தவில்லை என்பதை கவனியுங்கள். இதற்கான காரணம் தெளிவானது. அவர் யாருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறாரோ அவர்கள் இவருடைய அதிகாரத்தை ஏற்கனவே ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர் தன்னை மூப்பன் என்றுதான் அழைத்துக் கொள்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட என்பது சபையில் உள்ள ஒரு பெயர் பெற்ற பெண்மணியின் பெயராக இருக்கலாம், அல்லது யோவான் தம்முடைய சிந்தையிலே அங்கே உள்ள ஸ்தல சபையை நினைத்து இவ்வாறு சொல்லியிருக்கவும் கூடும். அதேபோல பிள்ளைகள் என்பது அந்த பெயர் பெற்ற பெண்மணியின் சரீரப்பிரகாரமான பிள்ளைகளை குறிக்கிறதாக இருந்திருக்கலாம், இல்லை என்றால் அந்த சபையின் ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்திருக்கலாம். இரண்டு வழிகளிலேயும் அதற்கு விளக்கம் சொல்லலாம். ஆனாலும் இது ஒரு தனி நபரை பற்றி சொல்லுகிறது என்பதை விட சபையை பற்றி சொல்லுகிறது என்பது மிக பொருத்தமாய் இருக்கும். இன்றைய சபையையும் சேர்த்துதான் இது சொல்லுகிறது. விரிவான எல்லையை இது உள்ளடக்கியிருக்கிறது. அதாவது சபை என்றவுடன் ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவையோ அல்லது ஒரு ஸ்தல சபையையோ இது குறிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய விசுவாசிகளின் கூட்டம் முழுவதையும் இது குறிக்கிறது. இந்த நிருபம் பல நூற்றாண்டுகளாக சபைக்கு பொருந்துகிறதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிருபத்திலே எழுதப்பட்டுள்ள காரியங்கள் சபையை ஆக்கப்பூர்வமாக நடத்தி செல்கின்றன. இன்றைய நாட்களிலே சபையானது அன்பை மிகவும் முக்கியத்துவப்படுத்தி பிரசங்கித்துக் கொண்டிருப்பதனாலே இந்த நிருபம் மிகவும் தேவை என்று கருதுகிறேன். ஏனென்றால் அன்பு என்பது என்ன என்று அதற்குரிய சரியான கண்ணோட்டத்தை இது கொடுப்பதோடு தவறான அன்பை குறித்தும் இது எச்சரித்து நம்மை நல்வழிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த நிருபம் இன்றைய நாட்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று. பிரியமானவர்களே, இங்கே சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் என்று முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல சத்தியம் என்ற வார்த்தை இந்த நிருபத்திலே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. சத்தியம் என்பதே இந்த நிருபத்திற்கு திறவுகோல் வார்த்தையாகவும் காணப்படுகிறது. கிறிஸ்தவ அன்பிற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அது சத்தியத்திற்குள் இருக்கிற தேவனுடைய குடும்பத்திற்குள்ளானவர்கள் மத்தியிலே காணப்பட வேண்டும். சத்தியத்தின்படி என்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தையையும் மேலும் தேவனுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும். சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவள் என்று சொல்லும் பொழுது யோவான் இரண்டு காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக, அவருடைய அன்பை பெற வேண்டிய நபர் இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு விசுவாசியாகத்தான் இருக்க வேண்டும். அதிலும் அவர் உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, அதாவது இரண்டாவதாக, இதை வலியுறுத்தி கூறுவதிலே அவர் உண்மையாக இருக்கிறார். அதாவது அன்பை வெளிப்படுத்தி காண்பிப்பது என்பது ஒரு சாதாரணமான பயனற்ற வார்த்தையாக இருக்கக்கூடாது. அதில் பக்தி வேஷம் காணப்படக்கூடாது. உண்மையாக யோவான் வெளிப்படுத்துவதை இங்கே பார்க்கிறோம். நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் என்று முதலாவது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இங்கே யோவான் விசுவாசிகளின் ஐக்கியத்தில் உள்ள மற்றவர்களையும் இணைத்து சொல்கிறார். அவர்களும் இந்த சபையை அல்லது அந்த சபையில் உள்ள பெயர் பெற்ற குறிப்பிட்ட பெண்மணியை நேசிக்க வேண்டும். இவளுடைய சிறந்த சாட்சி நிமித்தம் அவ்வாறு அந்த அம்மாள் மீது அன்பு கூற வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் சபை உறுப்பினர்கள் யாவரையும் நேசிக்கிறீர்களா? உங்கள் சபையில் உள்ள எல்லாரையும் ஒன்றுபோல நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ஒருவேளை அவர்கள் விசுவாசத்திலே சற்று உங்களைப் போல உயர்வாக இல்லாவிட்டாலும் குறைவாக காணப்பட்டாலும் அவர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். அடுத்ததாக, சத்தியத்தை நிமித்தம் என்ற ஒரு வார்த்தையை முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம். இதற்கு சத்தியத்தை காக்க வேண்டும் என்ற அர்த்தம். தேவனுடைய சத்தியமானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டியது அவசியம். இந்த அநேக தேவ ஊழியர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக பிரசங்கிக்க மக்களை கவர பலதரப்பட்ட முறைகளை பின்பற்றுகிறார்கள். அவர்கள்

0: வேத வசனம் சொல்லுகிறது எதுவோ அதை அப்படியே சொல்ல மாட்டார்கள். வேத வசன விளக்கத்திலே எதுகை மோனை போட்டு அதை மறைவாக பொதிந்து வைத்து போதிப்பார்கள். ஆனால் வேத விளக்கங்கள் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். சில பிரசங்கிமார்கள் வேதத்தின் சில உபதேசங்களை விசுவாசிக்கிறதில்லை. அவர்கள் தங்களுக்கு பிடித்த சிலவற்றை மட்டும் பிடித்துக் கொண்டு மற்றவைகளை விட்டுவிடுகிறார்கள். ஒரு பிரசங்கியார் அவ்வாறு சில உபதேசங்களை விசுவாசிப்பதில்லை. இவரை ஒரு நாள் தேவ ஊழியர் ஒருவர் சந்தித்தார். அந்த பிரசங்கியார் சில காரியங்களை நம்புவதில்லை என்பதை அறிந்திருந்த இந்த தேவ ஊழியர் அந்த உபதேசங்களை குறித்து இவரிடத்திலே பேச்சு கொடுத்தார். இவற்றையெல்லாம் நீங்கள் விசுவாசிப்பதில்லையாமே என்று ஊழியர் கேட்டவுடன் அந்த பிரசங்கியாருக்கு எரிச்சலாக வந்தது. இருந்தாலும் இவர் அவரிடத்திலே அதை தெளிவுபடுத்தும்படி கேட்டுக்கொண்டார். அவர் அதை தெளிவுபடுத்தாமல் தன்னுடைய அவிசுவாசத்தை மறைக்கவே முயற்சி செய்தார். தான் அந்த உபதேசங்களை விசுவாசிக்கவில்லை என்பதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் காணப்பட்டார். ஒருவரின் விசுவாசத்தை நாம் குறை சொல்ல முடியாது. அது நம்முடைய விசுவாசத்திலிருந்து வேறுபட்டதாக இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தை மதிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்களோ அதிலே தெளிவாக இல்லாவிட்டால் அவர்கள் விசுவாசத்தை மதிக்க முடியாது. நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் என்று நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு என்றென்றைக்கும் சத்தியம் இருக்கிறது. இன்றைய நாட்களிலே நாம் எவரையும் நம்ப இயலவில்லை. ஒரு தலைவரையோ அறிவியல் அறிஞரையோ மேதைகளையோ அல்லது பேர் புகழ் பெற்ற செல்வந்தரையோ நாம் நம்ப இயலாத போது ஒருவரை நாம் முற்றிலும் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியம் நமக்குள் நிற்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர் இந்த காரியங்களை நமக்கு சாத்தியமாக்குகிறார். அடுத்ததாக இந்த சத்தியம் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதாகும் என்றும் பார்க்கிறோம். சத்தியமானது ஒருபொழுதும் மாறாதது. இது மாற்றக்கூடியதும் அல்ல. ஒருவர் இவ்வாறு கூறினார், எது உண்மையோ அது புதியதல்ல, எது புதியதோ அது உண்மையல்ல என்று கூறினார். மீண்டும் கூறுகிறேன், கவனியுங்கள். எது உண்மையோ அது புதியதல்ல, எது புதியதோ அது உண்மையல்ல. சில விதிவிலக்கை உடைய அநேக பொது விதிகளைப் போல இதுவும் பொதுவாக உண்மையாகவே காணப்படுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் உங்களுக்குள்ளே நிலை நிற்கிற சத்தியத்தை பெற்றிருக்கிறீர்களா? என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிற சத்தியத்தை சுதந்திரித்திருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே கர்த்தரிடத்திலே ஜெபித்து நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பியுங்கள். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே தலைவராயிருக்கும் பொழுது நீதியோடும் நேர்மையோடும் சத்தியத்திலே நிலை நிற்க அவரே உங்களுக்கு பலன் தருவார். இந்த உலகத்திலே எது உண்மை என்பதை அறிந்திருக்கிறோமோ அதிலே உறுதியோடும் தைரியத்தோடும் நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. இயேசு உங்களை
2: வரலப்பர் நற்செய்தி 6:37 இவ்வாறு சொல்லுகிறது, என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். மத்தேயு 11:28-30. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்கள் மேல் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். உங்கள் ஆன்மாவிற்கு இழைப்பு.

0: ப்ரைஸ் லோட் அம்மா.
1: ப்ரைஸ் லோட் ஐயா, ப்ரைஸ் லோட்.
0: சாரி அம்மா, லேட்டா போச்சு. நீங்கள் ஹாஃப் அன் அவர் செய்யலாம். வெல்கம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜெபங்களுக்கு ஊடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். வழி நடத்துங்க அம்மா. காட் பிளெஸ் யூ. ஆமென்.
1: சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஐயா, சோத்ரம் ஐயா, சோத்ரம் ஐயா, சோத்ரம் ஐயா. அப்பா நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கா யுப வேலைக்கா நன்றி. உங்களோட சமூகத்துல காத்திருக்கிறோம் சுவாமியே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆனவங்கட வேலை நேரம் ஆண்டவரே எங்களை நடத்துறபடினா நன்றி சொல்றோம். எல்லாம் கிருபையப்பா, எல்லாம் கிருபையப்பா. எங்களோட சிந்தனைகளும் இல்லை சுவாமி, எங்களுடைய வழிகள் இல்லப்பா. உங்களுடைய வழிகளின்படி ஆவியானவரே எங்களை நடத்துறபடினா நன்றி. இந்த யுப வேலைக்கா நன்றி ஐயா. என்ன யபங்களை நடத்த வேணுமோ அந்த யபத்து கூட எங்களை நடத்துறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபை அப்பா, கிருபை. பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்த சகப்பனே, இந்த விளையிலும் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளும். கோடி மக்கள் அப்பா, கூடான கோடி மக்கள் அப்பா, ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். நீங்க காண்கிற தேவன் அப்பா, நீங்க காண்கிற தேவன். பூமியும் கிடையாது, எங்களை தான் பார்க்கிற தேவன். இந்த நாட்கள் இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும், மனம் திரும்பணும். பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப வேணும். தகப்பனே, கடைசி நாட்களில் நிக்கிறோம் சுவாமி, கொடுமையான காலங்களில் நிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களில் ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், வேண்டி கொள்ளும். காண்கிற மக்கள், காணாத மக்கள் உறவு என்று சொல்லி ஆண்டவரே வேண்டி கொள்ளுறோம். மனம் திரும்புதல் உண்டே இவருடைய வாழ்க்கையில வேணும் சுவாமி. ஆண்டவரே ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி, ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். சத்தியத்தை கீழ்ப்படியும் சத்தியம் ஒன்று சுவாமி. கேட்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய் ஆண்டவரே மாறட்டும் சுவாமி. கீழ்ப்படியட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றட்டும், தங்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ளட்டும் சுவாமி. வேண்டிக்கிறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக்க. பூமியும் கடையாந்திர உள்ள மக்கள் ஒவ்வொருக்கா வேண்டிக் கொள்ளும். அன்னை போல இருக்கங்க, உங்களுக்கு தானப்பா உண்டு, உங்களுக்கு தானப்பா உண்டு, உங்களுக்கு தானப்பா உண்டு. மன்னிக்கிற தேவன் நீங்க, மன்னிக்கிற தேவன் மன்னிங்க சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஜனங்களுக்காக. வியாதியஸ்தர்கள் ஐயா, வியாதியின் கொடுமை அப்பா, கண்ணீர் அப்பா, வேதனை அப்பா, வியாதியஸ்தர் படும் துன்பங்கள் அப்பா. தகப்பனே, இவர்களுடைய வியாதிக்கு காரணமாக இருக்கிற சகல சாபங்கள் நீக்கப்பட்டு ஐயா இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும், சுகத்தை பெற வேணும் சுவாமி. உங்களை நோக்கி கூப்பிடுவார்களா? உங்களை நோக்கி பரிகாரிய கத்தன் நீங்க, குணமளிக்கிற கத்தன் நீங்க, சிறுவையிலே சுமந்து நீத்த கத்தன் நீங்க என்று சொல்லி ஆண்டவரையே கீழ்ப்படிந்து சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. வியாதி படுக்கையில் இருக்க முதியோர்கள், ஆண்டவரான ஆதரவாய் கிடக்கிற முதியோர் சகப்பனை இறக்கம் செய்யுங்க. பாருதலுக்கு ரொம்ப சுவாமி உதவி, உத்தாசலை கட்டளை எடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே இந்த நாட்களில் தேவ பயம் உண்டாகட்டும், தேவ நீதி உண்டாகட்டும். எங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் சுவாமி, அந்த அதிகாரம் எல்லாம் உங்களால் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் உண்மையுள்ளவர்களாய், நீதி உள்ள அதிகாரங்களாய் மாற வேண்டும் என நியமிக்கவும் ஆண்டவரும். அப்பா புதிய காலங்களில் நிற்கிற ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவி ஐயா பயங்கரமான காரியங்களா இருக்கிற சுவாமி. அப்பா இந்த தலைவர்களையும் வழி நடத்துங்க சுவாமி. ராணுவ வீரர்களையும் ஆண்டவரே தேசங்களுக்காக வைத்த ஊழியர்கள் ஆண்டவர், அவர்களும் ஆண்டவர் தேசங்களின்மையும் உத்தரவுமாய் உள்ளவர்களாய், தேசத்தை காக்கிறவர்களாய், தங்கள் ஆத்மாவை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவளாய் கேட்டு இவர்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். ஐயாக நாங்கள் எவிக்கத்தானப்பா முடியும், ஜனங்களுக்காக எவிக்கத்தான, அதிகாரங்களுக்காக எவிக்கத்தான் முடியும். அப்பா இறக்கம் செய்கிற தேவன் நீங்க, இறக்கம் செய்கிற தேவன் அகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம். இறக்கத்தின் தேவன் நீங்க ஆண்டவரே, வேண்டிக் கொள்ளுவர்கள் கீழ்ப்படிவார்களாக, மரமாத்தை பார்ப்பார்களாக, ஆசீர்வாதத்தை காட்டிலிருந்து சுவாமி. தேசங்களில் அணி திருட்டப்பட்ட நிலையில மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கட்டும், அருண்மைகளை கட்டில் சுவாமி என் மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அகப்பனே, கூடிய காலங்கள் வரப்படியான நிலைமையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தேசங்கள் நிற்கிற மக்களுடைய நீதி ஆண்டவரே, ஐயா நீங்க இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டி ஐயா, கடைசி நாட்கள், கடைசி நாட்கள் ஐயா, வல்லாங்கனக்குள் கிடைக்கிற காலங்கள் ஆண்டவர், இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கிற ஊழியத்தை செய்கிறவர்களும் ஆண்டவர்கள் உங்களோட சொல்லாத வெக்கங்களை அணிந்தவர்களாய் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் ஆண்டவரை இணைக்கத்தக்கதாய் அவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. இந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், நிலப்படுத்துங்க சுவாமி ஆண்டவரே. சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளும், பரிசுத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும் சுவாமி ஆண்டவரே. சபைகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் அநீதி உண்மை உள்ளவாய், உண்மையுமாக ஆவியோர் மாறாதிக்கிறவர்களாய், சபையை நேக்கிற நேசிக்கிறவா, அன்புள்ளவர்களை கட்டுகிறவா, சபைகள் பெருகட்டுமாண்டவரே, சபைகள் பெருகட்டுமாண்டவரே, ஆசீர்வதிக்கப்படட்டும், பரிசுத்தமாட்டும், குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். அகப்பனை வழியில் நிற்கிற மக்களும் ஆண்டவரே ஐயா, அது எப்போ சில காலங்களில் ஆண்டவரே சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த நாட்களுடைய அதிசயம் ஒரு ஆசை உண்டாம்படி ஆய்வண்டி கொள்கிறோம் சுவாமி. சபைகளில் சேரட்டும் சுவாமி, இப்படியா சபைகளுக்காக, சபையில் நிற்கிற போதவர்களுக்காக, உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. நீங்க நடத்துங்க பார்த்தா, அவைகள் எல்லாரையும் பார்த்து கொள்ளுங்கப்பா. நம்முடைய தாயா உயிரக்க உரமே இருப்பதா, இவர்கள் குடும்பங்கள் மேல் இருப்பதாக, பிள்ளைகள் மேல் இருப்பதாக ஆண்டவரே. சபையில் இருக்க போதர்மருக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. சபையை மேய்த்து ஆண்டவரே, வருகையிலே ஆண்டவரே, அவர்கள் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுற சபைகளாக ஆயத்தப்படுகிற, ஆயத்தப்படுத்துகிற போதவர்களாய் நடத்துங்க. வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, வார்த்தைகளை கொடுங்க, சாட்சியுள்ள ஈவியத்தை கொடுங்க சுவாமி, சுவத்தை கொடுங்க சுவாமி, வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, தேவைகளை சந்திங்க சுவாமி, குடும்பங்கள் எல்லாத்தையும் நடத்துங்க சுவாமி. அப்பா அப்படியாவது இவளுக்கார ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய தயவுதானா, அவங்களோட இறக்கம் தான், அவங்களுடைய மனசபையில நல்லா ஆண்டவரே. இப்படியா ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள், ஊழியர்களுக்காக தேசங்களில் இருக்க போராட்டங்கள், பஞ்சங்கள், வேலை இல்லாத காரியங்கள் ஆண்டவரே, பற்றாக்குறைகள் எல்லாவற்றுக்கும் உங்களோட முகத்தை தேடுவார்களா, உங்களை முகத்தை தேடுவார்களா, முகத்தை தேடுவார்கள், தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களோட முகத்தை தேடி சுயமத்தை பெருத்துக் கொள்வார்கள் ஐயா. இந்த காலத்தில் அப்படியான காலமாயிருக்கிறது சுவாமி. தகப்பனே நீங்க தானப்பா எல்லாம், எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்க தானப்பா, எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யறது நீங்க தானப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், ஒரு நேர் உணவு இல்லாம தவிர்க்கிற மக்களுக்கு இருக்கும் சேர்க்கப்போ, கண்ணீராப்பா, கண்ணீராப்பா. எங்க இவனுள்ளோர் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, அப்படியான தேவன் ஆண்டவரே, அப்படியான தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க சுவாமி. இவர்களை பார்த்து கொள்ளுங்க, இவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்க இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோயா. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலையாளிகளுக்கு அறிவிக்கப்பட வேணும், அறிவிக்கப்படுகிறபடி நாள் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இந்த விழுந்து போன ஊழியர்கள் விசுவாசத்தை மறுபடி மறுதளித்து ஆண்டவரை சித்தளந்து ஒரு மக்கள் ஊரிற்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்பனே இதன் மகிமையை, இதன் மகத்துவத்தை ஆண்டவரை திரும்ப மாதிரிகள் பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்கப்பா, இவர்களுக்கு நீங்களானப்பா வேணும் ஆண்டவர், உங்களுடைய வழிதானப்பா இவர்களை நடத்த முடியும். இப்படியா வேண்டிக் கொள்ளாஜியத்தின் சுவிசேஷம் சலையாரிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய சித்தம். எங்கும் ஆண்டவரே எங்களுடைய ஊழியன் செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்க சார்ந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி வளர்ந்து எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரே, மீடியாக்கள், ரேடியோக்கள், டெலிவிஷன் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லு கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நல்லதேவன் அப்பா, அவர் வருங்கட்டு போகக்கூடாதுன்னு. ஐயா நீங்க எவ்வளவு மனதுருக்கம் உள்ளதேவர் சுவாமி, ஆண்டவரேவிகளை எல்லாவற்றும் இந்த ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரை உதாசீனம் பண்ணி கொண்டு ஆண்டவர் ஒருவர் தானும் வார்த்தைகளை அசத்தை பண்ணாதபடி பயத்தோடு ஆண்டவரேவிகள் நடக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி எங்கள் அடைக்கப்பட்ட பட்டணங்கள் திறக்கப்படும் குடும்பங்களுக்காகவேண்டிக்கவிகளெல்லாம் சந்திக்கப்படட்டும், கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும், ஆறுதலடைங்க சுவாமி, ஆறுதலை கொடுங்க சுவாமி. இவர்கள் இந்த இடங்களுக்கு ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்பா, வேண்டிக் கொள்கிறோம். காலத்தில் உள்ள அன்புடன் இருந்து போன காலத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஜனங்களை அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. அந்த குடும்பங்கள், குடும்பங்கள் பெற்றவர்கள் மத்தியில் அன்பில்லை ஐயா. ஒருவரையும் காண்கிறது சுவாமி, உங்களுக்கு அன்பினால் நிரப்புங்க, நிரப்புங்க. வருகைக்கு முன்பு உங்களை அன்பினால் நிரப்பப்பட்டு இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். குடும்பத்தில் தலைவரார் அவர் நீங்க என்று சொல்லி உங்களை சேர்த்துக் கொள்ளட்டும். வாலிய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதங்க திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. பெற்றோரும் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்வோம். ஆளுநர் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக எல்லாருக்கும் கூட நீதி வேணும் சுவாமி. உங்களோட நீதிதான் அப்பா எல்லாவற்றையும் செய்ய முடியும். இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. தேசம் பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும். எப்படியா ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். எங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, இந்த தகப்பனே, இந்த தகப்பனே. தேசம் வாழ்வடைய வேணும் சுவாமி. வாழ்வடையவன் எங்களை மூதாதே, எங்களை உறவுகள் எல்லாம் அந்த தேசத்துல வாழ்ந்து நாங்களும் வாழ்ந்த தேசம் ஆண்டவரே. ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு இரக்கத்தை தாங்கப்பா, ஒரு கிருபையை தாங்கப்பா. அந்த தேசம் மாற வேணும், ஆசீர்வதிக்கப்படும். ஆகுமையா, ஆகுமையா, ஆகுமை. எல்லாவற்றையும் அறிந்தாலும் காலத்தில் நேற்றியா நீங்க செய்து கொண்டு வருவீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை மாய்மைப்படுத்துறோம் சுவாமி, எவிக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஒரு யுவங்களுக்காக நன்றி, யுவங்களுக்காக நன்றி அப்பா. கடா தேசத்துக்காக நன்றி ஆண்டவரே, இலங்கை தேசத்துக்காக நன்றி. ரெண்டு தேசங்கள் ஒவ்வொன்றும் வெளிச்சத்தை காண்கிற வழினால் நன்றி ஆண்டவர். கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசத்துக்காக நன்றி, நன்றி. இருபது நாடிக்கம் எல்லாம் அந்த காரங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்க போறபடினால் நன்றி ஆண்டு. ஆகும் ஐயா, ஆகும் ஐயா. எல்லாம் அறிந்ததின் காலத்தில் நீதியின் நியாயம் ஆண்டவரே நீங்க நடத்தி விடுகிற தேவன் சுவாமி. ஆனாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இப்படியாக ஒரு தேசங்களுக்கா, தேச மக்களுக்கா, தேச மக்களின் விடுதலைக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த கடைசி நாட்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உங்களோட பாதத்தில் இருந்து எங்களை தாழ்த்தி, எங்களை தடை மட்டும் தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் ஒருவர் தான் அப்பா எல்லாவற்றையும் மாற்ற முடியும், முடியும் ஆண்டவர்களுக்காக வேண்டிக்கும் ஐயா. அந்த சங்கம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேவைகளை சந்திங்கப்பா, அவர்களை வழி நடத்துங்கப்பா, சுகபலத்தை கொடுங்கப்பா. உங்களோட வார்த்தையின்படி ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படி கத்தாவே, ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களை கூடாக நடத்துங்கப்பா. அவர் பிள்ளைகள் குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கடைசி நாட்களில் ஆண்டவர் எங்களுடைய சட்டையின் மறைவில் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதி இங்க சுவாமி. நடத்துற கிருபை நீங்க சுவாமி, பாதுகாக்கிற தேவன் நீங்க சுவாமி, சமாதானத்தை தருகிற கர்த்தர் நீங்க சுவாமி அப்பா. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம். எல்லா யுவங்களுக்கா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எதுவா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீங்க அறிகிற தேவன் சுவாமி. உங்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவங்களுடைய இருதயங்களை அறிகிற தேவன் சுவாமி, எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் அறிகிற தேவன் சுவாமி, எங்களுடைய வாஞ்சிகளை எல்லாம் அறிகிற தேவன் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தேசத்தின் நம்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். தேசம் உங்களுடைய சுவாமி, நேசிக்கிறோம் சுவாமி. தேசத்தை காத்து ஆண்டவரே மட்டுமாய் அந்த தேசத்தை மாய்மையா வைத்திருக்கபடி நான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். பூமி கடையாந்திரங்கள் எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொடுக்கும் ஐயா. அவங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, மாய்மைப்படுத்துகிறோம் ஐயா. ஐயா எங்களை தரை மாற்றம் தாத்துறோம், நாங்கள் மாத்திரம் சுவாமி. தகப்பனே எங்களை ஆண்டவரின் கிருபையினால இம்மட்டுமா எங்களை நடத்தி தாங்கியவர்கள் கிருபை கிருபை கிருபை நன்றி சொல்லுவோம். கணமும் துதியுமாய்மை நீங்களும் ஏசு நாமத்தை வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதா. ஆமே ஆமே ஆமே.

0: இஸ்லோட்டமா நீங்க தொடருங்கள்.
1: தொடரவா?
0: ஆமா.
1: ஹலோ,
0: தொடருங்கள் அம்மா.
1: சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம், அப்பாபிதாவே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே, ஆயிரம் கோடி நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா போதாதப்பா போதாதப்பா போதாதப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லவும் உங்களை துதிக்கவும் ஜபிக்கவும் போதாதப்பா தோதாது. கிருபை அப்பா, கிருபை கிருபை கிருபை அப்பா, உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த யுவகளுக்காக ஆண்டவரே, கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அங்கு உள்ள ஆண்டவரே, எல்லா பிசாசன்கிரிகளும் ஆதிக்கங்களும் தேசத்தை விட்டு நீங்கி போகும்படி வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. அங்குள்ள ஊழியர்களுக்காக வேண்டி, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இந்த நேரத்துக்கு வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. எங்கெல்லாம் ஊழியர்காரர் நிற்கிறாங்க, ஊழியன் செய்யறாங்க, பலப்படுத்துங்கப்பா பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா இந்த வேலையிலும், ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா அப்பா. அந்த ஊழியர்கள் உங்கெல்லாம் நிற்கிறார்களோ, எந்த இடங்களிலெல்லாம் நிற்கிறாங்களோ, தயவு தாங்கும்படியாக வேண்டிக் கொள்றோம். போராட்டங்களில் எல்லாம் ஆண்டவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. வேண்டிய ஞானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, வார்த்தைகளை கொடுங்க, ஜனங்களை நடத்தக்கூடிய வழிகளில் நடத்துங்க சுவாமி. அப்பா உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரை, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவரை உங்களோட சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் சுவாமி, கொண்டு வருகிறோம் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி தான் அப்பா. எங்களால் சொல்ல முடியும் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாவற்றையும் நடப்புகிற தேவன் நீங்க, நடப்புகிற ஆண்டவரே. இந்த வாலிக பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா உங்களோட அன்பு அன்பு வேணும், அன்பு இல்லாமல் உங்களை அறியான ஆண்டவரே. தகப்பனே இந்த குடும்பங்களில் இருக்கிற கண்ணீர், இந்த குடும்பங்களில் இருக்கிற கண்ணீர், உறவுகள் மத்தியில் இருக்கிற கண்ணீர், ஐயா எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீங்க தான் கூட இறக்கத்தினால் நீக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே இவர்களுடைய காரியங்களும் ஒன்று நீங்க தானப்பா நடத்த வேணும் நடத்த வேணும் நடத்த வேணும். விசேஷமாக அங்கே திரும்ப வந்துருமா இந்த வாலிய புற வாழ்க்கைக்காக இவர்கள் எல்லாம் இவட ஊழியத்துக்கு வேணும் சுவாமி. இந்த வாலிப வயதில் அவருடைய வெள்ளத்தினால ஆண்டவரே எங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகளாய் மாற வேணும். அவர்களுக்கு வேண்டிய வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க, சத்ருவான கையில் இருந்து விடுதலையை கொடுங்க சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகளை கண்ணீர் ஆண்டவரே சிறுமைப்பட்டு ஆண்டவரே அழகிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த நாட்கள் இந்த நாட்கள் இந்த வாலிய பிள்ளையோட கண்ணீர் ஆண்டவரே, இவரோட அலைச்சல்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்க நீக்கி ஆண்டவர் இந்த வாலிய பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யுங்க. பொருள்கள் எல்லாம் ஆண்டவரே பெற்றோருக்கு நீங்க கொடுத்த சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம் ஆண்டவரே, இந்த சுதந்திரங்கள் எல்லாம் காக்கப்படட்டும் காக்கப்படட்டும் காக்கப்படட்டும். இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இந்த வாலிய பிள்ளையோட பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஐயா. உங்களிடமாய் அவர்கள் தங்களை தாழ்த்தி குணமாய் திரும்பி ஆண்டவரே ஐயா, அந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவாய் மாறட்டும் மாறட்டும். அவருடைய சம்பிரதாயங்கள் அல்ல, அவருடைய வழிகள் அல்ல, உங்களுடைய வழிகளில் ஆண்டவரே இவனுள்ளதை ஆராதிக்கிறவளாய் ஆண்டவரே. அந்த பெற்றோர்களை இருதயங்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. இந்த பெற்றோர்களின் கண்ணீர் ஆண்டவரே உங்களோட சமூகத்தில் வரட்டும் சுவாமி, உங்களோட சமூகத்தில் வரட்டும் சுவாமி ஐயா. நீங்க இறக்கம் செய்வீங்க சுவாமி. விசேஷமாக இந்த காலங்களில் இந்த வாலிப பிள்ளைகள் ஐயா உங்களோட ராஜ்யத்தை கட்டுகிறவளாய் தகப்பனே. விளையாட்களோ குறைவு என்று சொன்ன சிசுரர்களுக்கு நீங்க சொன்ன தேவன ஆண்டவரே, ஆண்டவரே வேலையாட்கள் தேவை ஆண்டவரே, இன்னும் தேவை ஆண்டவர் இவ்வளவு கௌரவமாய் உங்களோட வார்த்தையை சொல்ல முடியுமோ அவ்வளவு வார்த்தையா தந்திருக்கிறீங்க சுவாமி. இவைகளை எல்லாவற்றையும் நடப்பிக்கிறதுக்கு இந்த வாலிய பிள்ளைகளை பயன்படுத்துங்க சுவாமி, இந்த வாலிய பிள்ளைகளை பயன்படுத்துங்க சுவாமி அப்பா. உங்களோட ராஜ்யத்துக்கு தேவை சுவாமி. தகப்பனே இந்த பாலிய பிள்ளைகளுக்காக நீ எங்களுடைய பிள்ளைகளை போல நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா, இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஆண்டவரே சுவிசேஷர்களாக மாறட்டும் அப்பா. அவங்களோட வார்த்தையை சொல்லுவர்களாய் மாறட்டும், எங்கு சென்றாலும் ஆண்டவர் எங்களோட அன்பை சொல்லுவர்களாய் மாறட்டும். ஆழ்வுமனப்பால் மெல்லாம் எடுத்து பயத்தையெல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்களோட வெள்ளத்தினால இவர்களை நிரப்பி ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரின் ஊழியன் செய்வர்களாக அப்பா. இந்த புல்லாங்கான காலத்தில் சத்ருவானவன் புல்லாங்கான காலத்தில் போராட்டங்களும் ஆண்டவரே ஐயா இந்த காலங்களிலும் ஆண்டவர் ஜனங்கள் விடுவிக்கப்பட ஆலய பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா, ஆலய பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. சாசன் கிரிகளில் அன்னைக்கு அந்தகாரத்தின் அந்தகாரம் எல்லாம் அன்னைக்கு தேசம் ஆண்டவரே வெளிச்சத்துக்குள் வர வேண்டும் ஆண்டவரே, வெளிச்சத்துக்குள் வர வேண்டும் ஆண்டவரே. நாடா தேசம் வர வேண்டும் சுவாமி, இப்படியா ஒரு தேசங்களும் வர வேண்டும் சுவாமி. விக்கிரகாராதனைகள் எல்லாம் நீங்கி இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவராய் மாறி வேணும் சுவாமி, மாறி வேணும் சுவாமி. பிசாசின் தந்திரங்களும் அவனுடைய வஞ்சனைகளும் தேசங்களை விட்டு நீங்க வேணும் சுவாமி, தேசங்களை விட்டு நீங்க வேணும் சுவாமி. தேசம் எல்லாம் உங்களுடையதான் மாறி வேணும் சுவாமி. மூலமாண்டவரே இன்னுமாய் டெக்னாலஜி வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே கொடுக்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆசீர்வ ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி, ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம். ஒரு பாதபடியில் இருந்து நன்றி சொல்லுறோம், ஜபிக்கிறோம் இரவும் பகலும் ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி, கூப்பிடுகிறோம். தகப்பனே யாரிடத்திலும் ஒரு உதவியும் இல்லை ஆண்டவரே, யாரிடத்திலும் ஒரு உண்மையும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் ஆயினப்போ எல்லாவற்றையும் சீர்திருத்தி ஆண்டவரே எல்லாவற்றையும் நடத்துறது வந்தீங்க ஆண்டவரே. இறக்கந்தானப்போ உனோட கிருபை தான், உங்களோட கிருபை அளவிட முடியாது, அன்பு அளவிட முடியாது. அனாதிகாலம் அனாதிகாலம் முதல் நீங்க ஆளுகை செய்யற தேவன் சுவாமி, நீங்க மாறுவதில்லை ஆண்டவரே. மாறுவ உங்களோட அன்பு, உங்களோட இறக்கம், உங்களோட மன்னிப்பு ஆண்டவரே, சொல்ல முடியாத ஈவுகள் ஆண்டவரே, ஈவுகள் ஆண்டவரே. தகப்பனே சூத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், திரும்ப திரும்பமாய் ஆண்டவரே இந்த காலங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, இந்த காலங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, இந்த காலங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, இருக்கும் செய்யப்பா, இருக்கும் செய்யப்பா. அந்த இனங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு எங்களோட உறவுகள் உண்டு சுவாமி, எங்களோட பெற்றோர்கள் எல்லாருக்கா மன்னிப்பு வேணும் சுவாமி. எங்கெல்லாம் எங்களோட உறவுகள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மன்னிப்பும் இறக்கவும் பெற்று தகப்பனே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும். கிட்டாவே நன்றி சொல்லுறோம், கிருவையப்பா கிருவையெல்லாம் கணம் துதியும் நீங்கள் தானப்பா. தேசம் நாமத்தை வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிதாவே பிள்ளைகளை எல்லாம் காத்துக் கொள்ளுறே, நடத்துறவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி. சுவந்தந்தவரே விளந்தந்தவரே, நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன். நாமத்தை வேண்டிக் கொள்ளுறோம் பிதா. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இங்கு ஜபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்திலே போய்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். அதே வேளையிலே அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை திரும்பமாக ஜப வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சொந்த சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாரான வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்களையும் கர்த்தர்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களை கூடாக வழி நடத்தினார். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் அடுத்த நிகழ்ச்சிகளை கூட கடந்து செல்வோம். கத்திர வழி நடத்துவாராக. ஒரு பாடலோடு இணைவோமா? ஆமீன் ஆமீன்.
2: உம்முடைய மகிமை பிரஸ்தாபத்தை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி பக்தனாகிய மோசே மகிமை மேகத்தில் பிரவேசித்து தேவாதி தேவனுடைய மகிமை பிரஸ்தாபத்தை அனுபவித்தாரே, நாமும் தேவனுடைய மகிமையிலே அவரை தரிசிப்போமா?

Recording in progress. Recording stopped.

0: எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன சொல்றது, ஒரு மாதிரி சரீர பலவீனமா இருந்தாலும் அந்த ஒர்ஷிப்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவர் விசேஷமான விடுதலை கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை.
1: ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஃபார் கமிங், ஜாயினிங். வேற யாரும் இருக்கீங்களா?
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், உண்மையிலேயே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ரொம்ப ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை எனக்கும் பிரயோஜனமா இருந்தது. ஆண்டவர் என்னோட கூட பேசினார். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், தேங்க்ஸ்.
1: வேற யாராவது? லெஸ்லி சண்முகமா?
3: லெஸ்லி
1: சங்கமம். ஓ பிரதர் லெஸ்லி, பிரைஸ் லார்ட். சங்கமம்,
4: பிரைஸ் லார்ட். அம்மா பிரைஸ் லார்ட். நான் இப்ப உங்களுடைய மெசேஜ் பார்த்தேன்.
1: ஓகே, தேங்க் யூ. வெல்கம், வெல்கம்.
4: ஓகே,
1: நல்லா இருக்கீங்களா?
4: ஆமென். நாங்கள் கர்த்தருடைய கிருபையால் நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: பிரைஸ் லார்ட்.
4: நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சங்கமம் ரேடியோ கனடா. யா,
4: பாஸ்டர் ரீகன் ஹோமஸ் இப்பதான் அனுப்பி இருந்தார். நான் கவனிச்சேன்,
1: கேட்டீங்களா மெசேஜ் எல்லாம்? வர்க்ல இருக்கீங்களா?
3: வர்க்ல சிஸ்டர், இப்பதான் கனெக்ட் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிட்டு வாங்க. நான் திருப்பி போயிட்டு கூட வந்தேன்.
1: ஓகே, ஓகே, தேங்க் யூ, வெல்கம். கேட்டக்கு மகிமை.
3: நேனகா செலியாண்டர் சௌதரி, பாஸ்டர் கேர்சாங், தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங் பாஸ்டர் கேர்சாங்.
5: நான் சூரியகுமாரி பேசுறேன். அம்பி பாஸ்டர் சொன்னது போல பாஸ்டருடைய ஆராதனை எப்போதுமே ஆசீர்வாதம் தானே. அவர் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் மூலம் எங்கள் மூலமும் பேசும்படியாய் கர்த்தர் பேசுகிறார். அவருடைய வார்த்தைகள் ஆராதனைகள் ஆசீர்வாதமாக காணப்பட்டது இன்றைய நாளிலே.
1: வந்திருக்கீங்க. Yeah, she's busy. Okay,
6: thank
1: busy.
6: You for everyone. I have to leave now.
3: Yeah, Akka.
1: Thank you for coming.
3: Nandi Salli, Nandi Salli pray panni, naanga closing prayer mudichiduvom.
1: Ambi, Nandi Salli jebikiringla, Pasaya?
6: Okay.
3: Ella closing prayer mudichu.
1: Closing prayer ellathin solli mudichirunga.
6: கிருபையின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு பேசினீர், எங்களோடு இடப்பட்டீர். ஆண்டவரே, விசேஷித்த விதமாக ஒவ்வொருவரோடும் கருத்தோடும் குறிப்போடும் நீர் பேசினீர் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமே திரும்பாதபடி
1: கருத்து
6: நூறுமாக அவர்களுக்குள்ளே கிரிய செய்ய தங்களை அர்ப்பணிக்கும்படியாக என் தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கிரிய செய்யும்படியாக செபிக்கிறேன். வல்ல உள்ளவர்களின் மகிமையான காரியங்களை நீ செய்யும்படியான தொடர்ந்து இந்த ஜூம் நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் கத்தாவே. இவர்கள் மூலமாக அநேகர் தொடப்படுகிறதும் அநேகர் மனம் திரும்புகிறதும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கும் இது ஒரு உதவுகோலாக இருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை ஆசீர்வதியும் இதை நடத்துகிற சகோதரியை ஆசீர்வதியும் தொடர்ந்து உம்முடைய கிருபை கூட இருப்பதாக, வந்திருப்பவர்களோடும் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். இன்னாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி,
7: ஸ்தோத்திரி
1: வெண்முள்ளமயமாய் கர்த்தர் செய்த சகல
6: ஆசீர்வாதங்களும் உங்கள் எல்லோருடன் கூட இருப்பதாக.
7: ராஜா பிரதர் தாம எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து லிங்க் கொடுத்தாரு.
1: நான்
7: நடத்துறதுனால அவர் மூலமாக
8: அவங்களா தந்தாங்க.
7: ஆமா இல்ல டேனியல் பிரதர் குரூப்ல இருந்து நான் அவர் மூலமா தான் பெஸ்ட்ல இங்க வந்து எனக்கு லிங்க் அனுப்பி ஜூம் அறிமுகம் படுத்தினது வந்து அவர் தான்.
1: ஓகே ஓகே. பாஸ்டர் ராஜா போயிட்டாரா இருக்கிறாரா?
7: போயிட்டாரு
1: இருக்கிறாரு. தேங்க்யூ மா.
8: கத்தர் ஆசீர்வாதம்.
2: ஜெபத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு இந்தியா சிவகாசி
1: சிவகாசி.
2: சரிங்க பாஸ்டர்.
1: Thank you for coming. God bless you.
2: Thank you. Thank you.
8: Thank you. God bless you. Indrama, Menakama, Rose, Sister, Risama.
1: Thank you.
7: Thank you.
9: Amen. Bye. God bless you.
1: Bye. Vivo and Yaro Vandirkranga. Vivo.
8: Janai Sister. Vivo. Okay.
1: கல்பனாமா சாம்சங் ஒரு ஆள் வந்திருக்கு. யார் அந்த சாம்சங்?
8: சாம்சங்களும் வந்திருக்கீங்க. யாரு?
7: மேரி பிராங்க்.
8: மேரி பிராங்க்லின் சிஸ்டர் எல்லாட்டிக்கு ஸ்ரீலங்கால த்ரேசா சிஸ்டர் இருக்கீங்களா? அம்மா ஓகே ஓகே நான் லீவ் பண்றேன். God bless you.
7: God bless you.
8: God bless you. God bless you.

0: Recording in progress.
1: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 20 தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு சத்தியத்தின் வெளிப்பாடு. ஆரம்ப வசனமாக 2 கொரிந்தியர் 4:2 பார்ப்போம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஹாலெலூயா. நம்முடைய தொடக்க வசனம் சத்தியத்தின் வெளிப்பாட்டை குறித்து பேசுகிறது. ஆனால் சத்தியம் என்றால் என்ன? அதற்கான பதிலை கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தைகளில் யோவான் 17:17 காண்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம், தேவனுடைய வார்த்தையே சத்தியம். இருப்பினும் வேதாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டப்படும் எல்லாமே சத்தியத்தின் படியான தேவனுடைய வார்த்தை அல்ல. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கும் சுவிசேஷத்தின் ஏற்பாடுகளுக்கும் இசைவானதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே தெய்வீக சத்தியத்தின் வெளிப்பாடாகும். சுவிசேஷத்திற்கு வெளியே சத்தியம் மறைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஆனால் சுவிசேஷத்தில் சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டு திறக்கப்பட்டு தெளிவாக்கப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு வெளிப்படும் வரை சத்தியம் அறியப்படாததாக இருந்தது. தேவனுடைய திட்டம், நோக்கம், சித்தம், எண்ணங்கள் மற்றும் கருத்துகளின் வெளிப்பாடாக அவர் இருக்கிறார். அதனால்தான் பவுல் வெளிப்பாடு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மேனிஃபெஸ்டேஷன் என்ற வார்த்தை. இதே வார்த்தை 1 கொரிந்தியர் 12:7 பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவரின் வெளிப்பாடு என்பது அவருடைய பல்வேறு பரிமாணங்களில் ஆவியானவர் வெளிப்புறமாக வெளிப்படுவதாகும். அதே போல சத்தியத்தின் வெளிப்பாடு என்பது சத்தியத்தின் வெளிப்புற வெளிப்பாடாகும். அதாவது இன்று நமக்குள்ளும் நம் மூலமாகவும் வெளிப்படும் தேவனுடைய வார்த்தையாகும். நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் அறியாத ஒன்றை உங்களால் வெளிப்படுத்த முடியாது. சத்தியத்தில் நடப்பதற்கு முதலில் நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். 3 யோவான் 1:4 கூறுகிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று. தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் உங்களுக்குள் ஆழமாக ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்கள் மனப்பாங்கை ஆளுகிறது. அது உங்கள் சிந்திக்கும் முறையாக மாறி உங்கள் கண்ணோட்டங்கள், கருத்துகள் மற்றும் எண்ணங்களை வடிவமைக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆளுமையை ஆட்கொண்டு உங்கள் மூலமாக வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சத்தியத்தை பேசுவது மட்டுமல்லாமல் உண்மையில் சத்தியத்தை வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். இதனால் தான் அனுமானங்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடாது. அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தையை படியுங்கள். ஏனெனில் வேதாகமம் Osea 6:3 சொல்கிறது, அப்பொழுது நான் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். வல்லமையுடனும் வெளிப்படுத்துவதாகும். தேவனுக்கே மகிமை.
2: என்ற நூல் ஏன் கருதப்படுகிறது என்பதை
1: திரும்ப சொல்கிறது. பரிசுத்த பிதாவே, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஆவியானவரால் என் புரிந்து கொள்ளுதல் பிரகாசமாக்கப்படுகிறது. நான் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிறேன். இன்று நான் சத்தியத்தை வெளிப்படுத்தி உம்முடைய நீதியையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 20th of August 2026, and the topic for today is the unveiling of truth. The opening scripture is taken from 2 Corinthians 4 verse 2. But have renounced the hidden things of dishonesty, not handling the word of God deceitfully, but by manifestation of the truth, commending ourselves to every man's conscience in the sight of God. Our opening scripture talks about the manifestation of the truth. But what is the truth? We find the answer in the words of the Lord Jesus in John 17 verse 17. Thy word is truth. God's word is truth. However, not everything quoted from the Bible is the word in truth. For it to be the word of God, it must be consistent with the doctrine of Jesus Christ and the provisions of the gospel. The gospel of Jesus Christ is the unfolding of divine truth. Outside the gospel, truth remains veiled. But in the gospel, truth is revealed, opened and made clear. Truth was unknown until the Lord Jesus was manifested. He is the unveiling of God's plan, purpose, will, ideas, and opinions. That's why Paul uses the word manifestation. It's the same word used in 1 Corinthians 12 verse 7. But the manifestation of the Spirit is given to every man to profit withal. The manifestation of the Spirit is the outward expression of the Spirit in His varied dimensions. In the same way, the manifestation of the truth is the outward expression of the truth, God's word in and through us today. For you to truly live for Jesus Christ, you need to know His word, because you can't manifest what you don't know. You have to first know the truth to walk in the truth. And as 3 John 1 verse 4 says, I have no greater joy than to hear that my children walk in truth. When you have embedded the word truth of God, it controls your mentality. It becomes your way of thinking and shapes your viewpoints, opinions, and ideas. God's word has taken a hold of your personality and it's being manifesting through you. So God's desire isn't only for you to talk the truth, but to live the truth in reality. This is why you must not live your life on the basis of assumptions. Study the word to know. For the Bible says, then shall we know if we follow on to know the Lord. Hosea 6 verse 3. This is your calling. To know and manifest the truth in clarity, with conviction, and with power. Glory to God. Let's pray. Please repeat after me. Holy Father, I thank you for the gospel of Jesus Christ, which is the unfolding of truth. My understanding is enlightened by your Spirit, and I walk in the light of your word. I manifest the truth and express your righteousness and glory today. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
0: Recording stopped.

0: வேதத்தை நீங்க திறந்து கொள்ள, வேதத்தை திறந்து புலம்பல் 5 அதிகாரம், புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரம் 21 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
1: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
0: பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த கூட்டத்திற்காக ஒரு 2-3 நாளாகவே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அதிகாலையில் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செய்தார். நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமே. ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இக்காலத்தில் நீங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்க சந்திக்கும் போது அந்த காலத்தில் இப்படி இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செழிப்பு இப்போ இல்லையே, ஒரு 7 வருஷத்துக்கு 9 இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்க எந்தெந்த காரியத்தில் இல்லை இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. அந்த காலத்தில் இருந்தது போல இல்லை, அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்தில் என் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த வேதனையோடு இந்த நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்தில் இருந்ததையே நீங்க நினைச்சு இந்த காலம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இனி எப்படி இருக்கும், இனி வரப்போ, இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படிதான் அதை சமாளிக்க போறேன், அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் வாழ போறேன், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டி இருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்போ ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1 லட்ச ரூபா கொடுங்க, அல்லது 2 லட்ச ரூபா கொடுத்தாதான் அங்க சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன், அந்த காலம் போல இல்லையே என்னெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா வேலை இல்லாதவர்கள் நம்ம நாட்டின் சட்டத்தின்படி ஒழுங்கின்படி அரசாங்கத்தில் போய் அந்த வேலை வாய்ப்பு துறையில தங்கள் பெயரை பதிவு செய்வார்கள். அதை பதிவு செய்து காத்திருப்பார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது அவங்க திரும்ப போய் அங்க என்ன செய்யணும், தங்கள் பெயரை ரினியூவல் பண்ணணும். அதை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி போயிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவ்வப்போது தங்களை தாங்களே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தங்களை தாங்களே ஆண்டவருடைய கிருபையினால புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 40ஆம் அதிகாரம், The Book of Isaiah, Chapter 40, Verse 31.
1: கர்த்தருக்கு
0: காத்திருக்கிறவர்களோ
1: புது
0: பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்,
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமான. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லல, தமிழ் அழகா போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் இழந்த பலனை மறுபடியும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்த பலன் எனக்கு இல்லை, அந்த காலத்தில் இருந்தது போல என்னால உற்சாகமா வேலைகளை செய்ய முடியல, அப்போது போன வருஷம் இந்த பலன் எனக்கு இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்றேன். பொதுவாக நம்ம ஊரில் 40 வயசு ஆயிடுச்சுனாலே உனக்கு வயசாயிடுச்சு, நல்ல வேலை செய்யறனோ கூட வேலை செய்ய விடாம ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு வயசாகி போச்சு, அதனால தான் நேற்று சொன்னது இன்றைக்கி சொல்கிறீங்க, உங்களால் முடியாது, உட்காருங்க. நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், காலைப்புக்கு 40 வயதில் இருந்த பலனை கர்த்தர் 80 வயதிலும் கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. இன்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்கள் பலனை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணா மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்ஸ் கொண்டு போய் கொடுக்கிற பணத்தை ஏதோ இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், நேபாளில் மக்கள் வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், பிரெட் வாங்க கூட வழி இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்யணும்னு இங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் போன வாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை அமெரிக்காவில் ஊழியர் செய்யும்போது கூட அங்கேயும் சொன்னேன், சும்மா வீணா மருந்து மாத்திரையெல்லாம் போய் டாக்டர் செலவழிக்கிறத விட அதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாலும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர்கிட்ட, வருமானமே இல்லை டாக்டர்ஸ், ஜோம் அனுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலனை தருவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை. எப்போது ஆண்டவர் புது பலனை தருகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நல்ல கவனிங்க. ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் மணவாளனோடு பிரவேசித்தார்கள்? 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 10 பேர் காத்திருந்தாங்க, 10 பேர் காத்திருந்தாங்க. ஆனால் மணவாளனை கண்டு மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு போனது யாரு? 5 பேர். மற்ற 5 பேரும் கைவிடப்பட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, 5 பேருடைய தீவெட்டி அணைந்து போச்சு. தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருந்து, மழை மழை மழைன்னு எரிஞ்ச தீவெட்டி. மணவாளன் வர லேட் ஆனவுடனே இருந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் எல்லா எண்ணெயும் காலியாக போய் அது கருகி போச்சு தீ. அப்போ ஒன்று மணவாளன் வரும்போது அவங்களால ஆயத்தமாக நிற்க முடியல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 5 பேர் கைவிடப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், இழந்த பலனை கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆமென், ஹல்லேலூயா. எப்ப வேணா காத்திருக்கலாம், பைபிள் சொல்லல. காலையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது காலையில கர்த்தர் தம்முடைய புது கிருபையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமென். யாராவது ஒரு மனுஷன் இங்க வெயிட் பண்ணுங்கன்னா, அவர் சொன்னார் மனுஷனுக்காக காத்திருப்போம். ஒரு அதிகாரி நாளைக்கு வாங்கன்னு சொன்னா 10 மணிக்கு வரனா 8 மணிக்கு காத்திருப்போம். இன்னைக்கு நாமத்தினால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தையை கொடுப்பீர். இன்னைக்கு நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், நான் காலையில போய் என்னுடைய ஆபீஸை திறக்கணும், அதுக்கு முன்பாக உங்களுடைய பாதத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீர் ஒரு வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிறதுலயே மிக பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க. இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் அப்படின்னா வந்துடுறேன் போறாரு, எப்போ வருவாரோ தெரியாது. சிலர் இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா நம்ம வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க நிக்க மாட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், இப்பதான் போனேன் அப்படின்றவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். 103 சங்கீதம் 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 103 சங்கீதம் 5 வசனம்.
1: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
0: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து நல்ல கவனிங்க, என்ன பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து வேதம் சொல்லும் போது ஏசாயா 40:30-31 வசனங்களிலே நீங்கள் பார்த்தாலும், இப்போது வாசித்த 103 சங்கீதத்தில் 5 வசனத்தில் வாசித்தாலும் அங்கு எந்த பறவை சொல்லப்படுகிறது? கழுகைத்தான் சொல்லப்படுகிறது. நல்ல கவனமாய் கேளுங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கத்தான் போகிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்கன்னு நான் சொல்லும் போது ஒரு சிலரால புரிந்து கொள்ள முடியாது. அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற என்ற அந்த வார்த்தையில ஆவியானவர் கழுகை எழுதி வைத்திருக்கிறார். இந்த கழுகு உலகத்திலேயே மிக மிக மிக மிக மிக உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு முக்கியமான பறவை. என்ன பறவை? கழுகுதான். ஆனா இந்த கழுகு ஒரு காலகட்டத்தில் தனக்கு வயதாகும் போது அது ஒரு மலைகளோ குன்றுகளிலோ போய் அமர்ந்து அந்த பழைய சிறகுகள் எல்லாவற்றையும் உதிர்த்து அது கொஞ்ச நாள் அப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கும், அமைதியா காத்திருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா புதிய இறகுகள், புதிய சிறகுகள் அதுல முளைக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது உதிர்ந்த இடத்துல எல்லாம் புது புது புது புது அழகான சிறகுகள் முளைக்க ஆரம்பிச்ச உடனே அது மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உயர் எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து ஏதாயிலும் ஒரு காரியத்துக்காக நீங்க விடாம ஜெபம் நேரம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயர்த்தி ஆகிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு மாதத்துல உயர்த்தக்கூடும், சில நாட்கள்ல ரெண்டு மாதத்துல உயர்த்தக்கூடும், சில நேரத்தில் மூன்று மாதம் கூட உங்களை நம்மை உயர்த்துவதற்கு காலதாமதமாகும். ஒன்று புரிஞ்சுக்கிடணும், எந்த அளவுக்கு காலதாமதமாகுகிறதோ, எந்த அளவுக்கு காலதாமதமாகிறதோ அந்த அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ண, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, வாய்களை திறந்து தேங்க்யூ ஜீசஸ் க்ளோரி, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணும். அப்படி ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்க பலவீனத்தையே நீங்க பெருசா எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க பிளட் பிரஷரோ, உங்கள் சரீரத்தில் இருக்கிற சர்க்கரை வியாதியோ, அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஏதாயிலும் போராட்டங்களோ, ஒருவேளை உங்க கண்களில் மங்கி இருக்கலாம், பார்வை மங்கி இருக்கலாம், உங்க கையை காலெல்லாம் தூக்க முடியாம மடக்க முடியாம இருக்கலாம், படிக்கட்டு ஏற முடியும் ஏறும்போது மூச்சு வாங்கலாம், அல்லது உங்களால் வீட்டு வேலைகளை சரியா செய்ய முடியாம இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்தில் அடிக்கடி ஒரு பல்பட்டேஷன், ஒரு படபடபடபா இருக்கலாம், அல்லது உங்க உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் அல்லவா, இயேசுவின் நாமத்தினால உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. நரம்பு எலும்பு மண்டலங்கள், தசை நார்கள், ஆண்டவரே செவிகளில் இருக்கிற பலவீனங்கள், ஆண்டவரே காது கேட்க முடியாத சூழ்நிலைகள், மங்கி போன கண் பார்வைகள், இயேசுவின் நாமத்தினால இப்போது புதுபலன் அடைவதாக, புதுபலன் அடைவதாக, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே இடுப்பில் இருக்கிற தீராத வலிகள், ஆண்டவர் நீண்ட நேரம் உட்கார முடியாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக. நரம்பு மண்டலங்கள், ஹல்லேலூயா, ஆண்டவரே முதுகு எலும்பில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது சுகமாகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் புதுபலனை கொடுக்கிறீர் ஆண்டவரே, புதுபலனால் நிரப்புகிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்போது இறங்கி கொண்டிருப்பதற்காக க்ளோரி, புதுபலன். ஓ மகாலாபா, எல்லா இரத்த கட்டுகள், எல்லா இரத்த சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை விட்டு, ஆண்டவரே சரீரங்களை வெளியே வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. ஒரு புது பலனை சரீரத்திலே கொடுக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி ஆண்டவரே.

0: ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கைகள் கால்களிலே ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்து விட்டார். வேதத்தை திருப்புங்கள், ரோமர் 12 அதிகாரம், ரோமர் கழுதன் நிருபம் 12 அதிகாரம் 2 வசனத்தை சகோதரன் வாசிப்பாங்க, நீங்க அதை கவனமாய் கேட்க வேண்டும்.
1: ரோமன், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்.
0: உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று, ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நம்முடைய சரீரத்திலே ஒரு புது பலனை ஆண்டவர் தருகிறார். இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். உங்கள் மனது புதிதாகுகிறதுனாலே, மனது புதிதாக வேண்டும். என்னுடைய மனது என்றால் மைண்ட், என்னுடைய மனதில், என்னுடைய மனது அதாவது மன சிந்தை என்று தமிழில் சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் நல்ல உற்சாகமா ஊழியத்துக்கு போவாங்க வருவாங்க, தொழிலுக்கு போவாங்க வருவாங்க, கூட்டங்களுக்கு வருவாங்க போவாங்க, ஆனா அவங்க சிந்தையில ஒரு விடுதலையே இருக்காது. நல்ல உட்கார்ந்து சிலர் பிரசங்கம் கேட்பாங்க, நல்ல பைபிள் வாசிப்பாங்க, சொல்ல போனா ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுடைய சிந்தையில எப்போதும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய சிந்தையில ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா வருமா வராதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா. ஏனென்றால் கடந்த கால தோல்விகள், கடந்த கால வேதனைகள், கடந்த கால துக்கங்கள், கடந்த கால உபத்திரவங்கள், கடந்த காலத்தில் அவள் கடந்து வந்த நெருக்கமான பாதைகள் அவருடைய சிந்தையிலே போராடிக்கிட்டே இருக்கும். சிந்தை ஒரு போர்க்களம் என்று கூட சொல்லலாம். சிந்தையில் எப்போ பார்த்தாலும் அவிசுவாச எண்ணங்கள், பயங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் அடிக்கடி சிலருடைய வாழ்க்கையை அதிகமாய் பாதிக்கிறது. அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் சுதந்திரிக்க முடியல. பிரசங்கம் கேட்க வரைக்கும் நல்லா தான் இருக்கு, பிரசங்கம் கேட்டுட்டு போன உடனே பழையபடி என் சிந்தையில ஒரே போராட்டமா இருக்கு. இங்க இருக்கும்போது ஒரு எண்ணத்தோடு நான் போகிறேன், ஆனால் வீட்டுக்கு போன பிறகு என்னுடைய சிந்தனையில வேறு எண்ணங்கள் வருகிறது. என் சிந்தனையில ஒரு பெரிய போராட்டமாய் இருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். ஆமென். நம்முடைய மனதை என் ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனார் காலத்துல ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம், அதே கஷ்டம் தான் இப்ப இருக்கும், அதே போராட்டம் தான் இருக்கும், அதில் மாற்றம் இருக்காது, அதே பிரச்சனை தான் இருக்கும்.
2: இந்த சுவிசேஷம்
0: போன வருஷம் இருந்தது போலதான் இந்த வருஷம் இருப்பேன், போன மாதம் ஏப்ரல் மாதம் இருந்தது போலதான் இந்த மாதம் இருக்க போகிறேன் என்று நீங்களாகவே உங்க மனதில இப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்து இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது சற்று ஒரு கடினமான ஒரு காரியம். இந்த சரீரத்தில் ஆண்டவர் எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறாரோ அதே போல உங்கள் மனதில தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். இன்று முதல் உங்கள் மனது ஒரு கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற வேண்டும். பிலிப்பியர் கழுதின நிருபத்தை திருப்புங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் கழுதின நிருபம் 2 அதிகாரம் 5 வசனம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க.
1: கிறிஸ்து இயேசுவில் இருந்த
0: சிந்தையே
1: உங்களிலும்
0: இருக்க கடவது. நல்ல கவனிங்க, சிந்தை ரொம்ப முக்கியம், மைண்ட், இந்த மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் எங்க வந்திருக்கேன், கூட்டத்துக்கு வந்திருக்கேன். ஆண்டவர், இப்போது நான் கேட்கிற வார்த்தை இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. உங்க சிந்தையில இந்த வார்த்தைகள் கடந்து போகும்போது அந்த சிந்தையை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்றால் என்ன? பிலிப்பியர் 2:3 வாசித்து பாருங்கள்.
1: ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல்
0: மனத்தாழ்மையினாலே
1: ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள்.
0: தங்களில் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். நல்ல வார்த்தை. வேதம் சொல்லுகிறது தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். நான் ஏற்கனவே ஒரு முறை நம்முடைய பிரேயர் சென்டர் நடக்கிற கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஒரு சகோதரியனை சந்தித்த போது அவங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் மெதுவாக பேசிட்டு சொன்னாங்க, நான் வந்து இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், என் கணவரும் வேலைக்கு போகிறாரு, நானும் வேலைக்கு போகிறேன், ஆனால் உங்களுக்கு தான் சொல்கிறேன் அப்படி. நாங்கள் என்னன்னு கேட்டேன், அவரை விட நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், ஆனால் அதெல்லாம் வெளியே சொல்கிறதே இல்லை. நான் ஒரு நிமிஷம் கூட ஆகலை, திரும்ப அதே வார்த்தை, உண்மையே சொல்கிறேன் பிரதர், வெளியே பார்த்தா தெரியாது, அவரை விட நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படி 2வது முறை சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்ப சொல்றாங்க, அவரை விட சம்பாத்தியம் யாருக்குன்னா எனக்கு தான், ஆனால் நான் அதை பெருமையா நினைக்கிறதே இல்லை, பெருமையா சொல்றதே இல்லை அப்படின்னாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, என்ன தெரியுமா? இந்த ஒரு 5 நிமிஷத்திலே நீ 3 முறை என்கிட்ட சொல்லிட்ட, 24 மணி நேரம் உன் கூட இருக்கானு, அப்போ அவன் நிலைமை என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, அந்த சர்ச்சுக்கு போகிறேன், இந்த சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கறதே இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது தங்களில் உள்ளவர்களாக எண்ணணும். நான் இன்னொருத்தரை பார்க்கும்போது என்னை விட அவர்களை நான் மேன்மையா எண்ணணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்துவின் சிந்தை என்று இந்த வேதம் சொல்லுகிறது. 4வது வசனத்தை வாசிங்க பிரதர்.
1: அவனவன்
0: தனக்கானவைகளை அல்ல
1: பிறருக்கானவைகளையும் நோக்குவான்,
0: பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. இந்த கர்த்தருடைய நாமத்தினால உங்க சிந்தை கொஞ்சம் மாறணும். நீங்க இப்போ நான் எனக்காக அல்ல பிறருக்காக தான் வாழ்றேன் அப்படி எப்படி சொல்லலன்னா, உங்க ஜபத்தை நீங்க பார்க்கணும். நீங்க டெய்லி ஜபம் பண்றதுல நீங்க ஒரு சின்ன பிள்ளைய ஜெபிக்க சொன்னா எங்க அம்மாவை ஆசீர்வதி.

0: தேவசனம் ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். பலதரப்பட்ட துர் உபதேசங்கள், பலதரப்பட்ட பிரசங்கங்களை நீங்க டிவியில கேட்டுட்டு இருப்பீங்க நம்புறேன். நேத்து கூட ஒரு ஊழியர் என்னிடத்துல பேசினார். அவர் சொன்னாரு, இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள்லாம் வித்தியாசமான செய்திகள்லாம் வருது. அதுல ஒரு பிரசங்கம் என்னவா, நேத்து அவர் சொன்னாரு, உனக்கு மரணமே இல்லை. உனக்கு சந்தோஷமா இருக்கா கேக்க? சந்தோஷமா இருக்கா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கு. பைபிள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம என்னைக்கு இந்த பூமிக்கு வந்தோமோ நமக்கு ஒரு மரணத்தின் நாளை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். இந்த பூமியில ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் ஒவ்வொருவனுக்கும் தீர்க்க ஆயுசு நாட்களை தரும்படி நம்ம ஜெபித்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனா இன்னைக்கு நிறைய உபதேசங்கள், இப்படிப்பட்ட கள்ள போதனைகள் இன்றைக்கு நிறைய இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் டிவியில பார்க்கும் போது அது உங்களுக்கு ஒரு பிரமிப்பை உண்டாக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்ற, உங்க சிந்தையில ஒரு மனம், உங்க சிந்தை கொஞ்சம் மாறணும், உங்க மைண்ட் மாறணும். இந்த கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று நீங்க சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல தேவன் உங்க சிந்தையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். தேவனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன, நம்ம மற்றவர்களை மேன்மையா எண்ணணும். கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்ன, பிறருக்கானவைகளை நோக்கணும். கீழே உள்ள 8 வசனம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் வீட்டிலே பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் ஒருவனை உயர்த்துவதற்கு கர்த்தர் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா தரையில தான் உட்காரணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறான். சில பாத்தீங்கன்னா சேர்ல உட்காருங்க அப்படின்னா, இல்ல கீழே உட்காருறேன், இல்ல இல்ல சேர் அதுக்குதான் போட்டிருக்கு, இல்ல இல்ல கீழே உட்காருறேன். இப்ப நீ கீழே உட்கார்ந்ததை பத்தி நீங்க சொல்லல, நீங்க அங்க உட்கார்ந்தாதான் மத்தவங்க சேர்ல உட்கார முடியும், அது வேற. ஆனா நீங்க சிலர் பார்த்தா உட்கார, இல்ல கீழே கீழே உட்காருவாங்க. நல்லா கவனிங்க, சிலர் பாத்தீங்கன்னா அழுக்கு சேலையை கட்டிட்டு வருவாங்க, அழுக்கு ஷர்ட்டை போட்டுட்டு வருவாங்க, அந்த ஷர்ட்டை அயன் பண்ணவே மாட்டாங்க. கேட்டா அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒரு தாழ்மைய போல, ஒரு பழைய பேகை மாட்டிட்டு வருவாங்க, தலையெல்லாம் சீவ மாட்டாங்க, முகத்தையும் கழுவ மாட்டாங்க. பார்த்தா அந்த கத்துடை பிள்ளைகளை அப்படி இருக்கிறதுதான், சிலர் தாழ்மையா இருக்கணும். ஒரு நல்ல உடுத்திட்டு வந்தா ஐயோ நம்மளை ஒரு பெருமைக்காரங்களை போய் நினைப்பாங்க அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இன்னைக்கு கத்துடைய நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற உடைய நல்ல துவைச்சி ஆயன் பண்ணி நீட்டா உடுத்திட்டு வரணும். ஒருத்தராது ஆமைன்னு சொன்னீங்களா, புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி போறீங்க, செயின் இல்லைன்னா கூட கடன் வாங்கி அதுக்கு போட்டுட்டு போறியா இல்லையா, போட்டுட்டு போறீங்களா இல்லையா? இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, ஒரு ஆபீஸ்க்கு வரும்போது, ஒரு ஊழியத்துக்கு போகும்போது, நம்மளை நம்முடைய உடை ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்னைக்கோ போட்ட அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா, வெளியே போய் பாருங்க, அதை மனுஷன் பார்க்க முடியாது. அப்படின்னா நல்லா நீட்டாக உடுத்தணும். பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பார்க்கறது வித்தியாசமா தெரியணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்றேன், ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு தலையை சேவ மாட்டான், சேவ் பண்ண மாட்டாங்க, ஒரு உடுத்த மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. நான் நினைச்சேன்னா அது அதுவா தாழ்மை, அதுவா தாழ்மை, அது தாழ்மை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்போது அவர் நம்மை உயர்த்துவார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கையை வச்சு ஹல்லேலூயா. அப்ப தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம கர்த்தர் கொடுத்ததெல்லாம் அது ஆண்டவர் கொடுத்தது. படிச்சீங்களா, அது கர்த்தர் கொடுத்தது. பணம் கொடுத்தாரா, அது யார் கொடுத்தா,
1: கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார்.

0: கொடுத்தார். கர்த்தரே உயர்த்த உயர்த்த உயர்த்த நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா வந்துடும். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பிலிப்பியர் திருப்புங்க பைபிள். தயவு செய்து இன்னைக்கு கர்த்தர் உங்கள் சிந்தையை மாற்ற விரும்புகிறார். ரினியூ யுவர் மைண்ட். ஆமென். எல்லாம் வேதத்தை திருப்புங்க. பிலிப்பியர் 4:6-7 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: நீங்கள்
0: ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
1: எல்லாவற்றையும்
0: குறித்து
1: உங்கள்
0: விண்ணப்பங்களை ஜபத்தினாலும்
1: வேண்டுதலினாலும்
0: தேவனுக்கு தெரியப்படுத்துங்க.
1: அப்பொழுது
0: எல்லா புத்திக்கும்
1: மேலான
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களையும்
0: உங்கள் சிந்தைகளையும்
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்.
0: நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் இப்ப சிந்தை பற்றி பேசுறேன். முடிஞ்சா கை எங்க வச்சு காட்டுங்க. சிந்தை பற்றி பேசுறேன். நான் என்னதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும் இந்த சிந்தை மாறலன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமே. என்னதான் பிரசங்கத்தை கேட்டேன் பிரதர், மாறுற மாதிரி நான் தெரியல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மாற்றங்கள் வராது. இன்னை கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த பிலிப்பியர் 4:6-7 அந்த வசனத்தின் பின்பாகத்தை பாருங்கள். தேவ சமாதானம், சத்தமா சொல்லுங்க, இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். இந்த சிந்தனையில ஒரு சமாதானம் இருக்கணும். இந்த மைண்ட்ல ஒரு சமாதானம் இருக்கணும். ஆமென். சில படுத்திருப்பீங்க, தூங்கி எந்திரிச்சு சொல்வீங்க, தூங்கினா மாதிரியே இல்ல. நான் சொல்லி வச்சா சொல்றீங்க, இப்ப நீங்க நான் தூங்கினா மாதிரியே நீங்க இல்லைன்றீங்க. இது ஏன்னா இந்த சிந்தனையில எப்ப பார்த்தா பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருந்தா, இந்த கடங்காரன் வருவானே, அவனுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன போகணுமே, அதுக்கு என்ன செய்ய, இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணுமே, இதுக்கு என்ன செய்ய, நாளைக்கு அந்த காரியத்துக்கு வருமா, இதுக்கு என்ன பண்ண, இப்படியே இந்த சிந்தனையிலே யோசித்து நிறைய பேருடைய சிந்தையை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த சிந்தனையில நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தினாலான ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க. இன்னொரு முறை யாருக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு அம்மா பார்த்து கேட்டா எப்படி இருக்கீங்கன்னு, ஏதோ இருக்கிறேன். உங்களை மாதிரி 4 ஒத்தாசை பண்ணீங்கன்னா நாங்க நல்லா இருப்போம். புரியுதா உங்களுக்கு? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள், அவங்க ரட்சிக்கப்பட்ட ஆள் வாயில வர்றது, உங்களை மாதிரி 4 ஒத்தாசை பண்ணான்னா நான் எப்படி இருப்பேனா? நல்லா இருப்பேன். அப்ப அவங்க சிந்தனையில என்ன இருக்கு? யார் உதவி பண்ணுவாங்க? எங்க போனா உதவி கிடைக்கும்? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், என்னைக்கு நீ இந்த பைபிளை உங்க கையில தூக்குனீங்களோ ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க மாறி இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம உங்க ஜபங்களை, உங்கள் ஸ்தோத்திரங்களான எல்லா ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எங்க தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. மனுஷனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. மனுஷங்கிட்ட போய் உங்க பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தேவனுக்கு சொல்ல வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமாதானம் இருதயத்தையும் அப்புறம் சிந்தையும், கை வச்சு சொல்லுங்க, சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணமுடி கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே சத்தமா சொல்லுங்க, என் சிந்தையிலே விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சிந்தை இயேசுவின் சிந்தையாக மாறுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் சிந்தையிலே சமாதானம், என் சிந்தையிலே சந்தோஷம் என் சிந்தையிலே விடுதலை இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக உண்டாவதாக. கொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால என் சிந்தனையை குழப்ப உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசீர்வாதங்களை இப்பொழுது விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு

0: ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சரீரத்தை புதிதாக்கினார், இரண்டாவது சிந்தையை புதிதாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவதாக சீக்கிரம் முடிக்க போறேன், 2 கொரிந்தியர். பைபிள் திறந்த வச்சிருந்தீங்கன்னா திருப்பி பாருங்க, முடிஞ்ச பெண் இருந்தா நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 4:16. 2 Corinthians 4:16.
1: ஆனபடியினாலே
0: நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை.
1: எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும்
0: அழிந்தும்
1: உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
0: நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. இப்போது புறம்பே பார்க்கிற மனுஷன், இப்போ என்ன, நீங்க எனக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனுக்கு பெயர் என்னவா, உள்ளான மனுஷன். வெளியே நீங்க பாக்குறீங்க, இது வெளியே பார்க்கிற மனுஷன். அப்போ உங்க ஒவ்வொருவருக்குள்ள ஒரு உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பெயர் என்ன, இன்னர் மேன், உள்ளான மனுஷன். கத்துடைய பிள்ளைகளே, இப்ப வெளியே பார்க்கிற மனுஷனுக்கு ஒரு 40 வயசுன்னு வைங்க, உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான். இப்போது கர்த்தருடைய நாமத்தில் ஒரு காரியத்தை சொல்ற கேளுங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, புறம்பான மனுஷன் அழிந்தாலும்
2: Recording in progress.

0: Amen, amen, amen. Presto si se doli. Sister Dolly, praise the Lord.
1: Praise the Lord, yeah, praise the Lord. Amen. நன்றி நன்றி இயேசுவே நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசப்பா, நன்றி இந்த மாலை நேரம் நித்திய வெளிச்சத்துல நீங்க எங்களுக்கு புதிதான வெளிப்படுத்தலையும் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய அறிவையும் தெரியப்படுத்தி எங்களை உங்களுக்குள்ள மகள பண்ற கிருபேலுக்கு நன்றி செலுத்துறாரு அப்பா. நீங்க உயிரில தகப்பன் இன்றும் எங்களுக்குள்ள கிருகை செய்து உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறார் அப்பா. யாவரும் உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழிய நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமமே மகிமைப்பட வேணும். கர்த்தருக்குரிய வசனம் எனக்கு இன்றைக்கு தந்த வசனம், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே உமது உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேனப்பா. ஆவியோடு உண்மையோடு உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட திரு சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் வரவழைக்கிறேன். இன்றைக்கு 7 மணியிலிருந்து 9:30 வரையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் யாவரையும் அவருடைய சித்தத்தின்படி வரவழைப்பாராக. எழுதி வச்ச பேப்பர் அங்கே போய்விட்டது, இருந்தாலும் கர்த்தர் எங்களை சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் மூலமாக அவர்கள் வந்து ஆராதனை செய்து 7 மணியிலிருந்து 7:30 வரையும் நாங்கள் துதி ஆராதனையில் எடுத்து வருவோம். அப்பொழுது மகேந்திரன் ஐயா அவர்கள் இல்லை யாவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜபித்து துதி பாடல்கள் எடுத்து வருவார்கள். அப்புறம் சிஸ்டர் ஊழியர்களுக்கான ஜபிப்பார்கள். அப்பொழுது கர்த்தர் அழைக்கப்பட்ட பாஸ்டர் மேரையும் கர்த்தர் அழைத்த சிஸ்டர்ஸையும் கர்த்தர் கொண்டு அவருடைய வார்த்தையை கொடுத்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துவோம். 7:30 to 8:00 வரையும் சிஸ்டர் ஷியானி ஜெயந்த கர்த்தருடைய வேதத்தை எடுத்து தேவனுடைய செய்தியை எடுத்து வருவார்கள், கர்த்தருடைய செய்தியை எடுத்து வருவார்கள். அப்பொழுது மற்றும்படியாக மற்ற பாஸ்டர்ஸ் மேரும் பாஸ்டர் அன்டன் ராசனம் அவர்கள் யாவரும் கர்த்தர் சித்தத்தின்படி அவருடைய செய்தியை எங்களுக்கு எடுத்து வர போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் கர்த்தர் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவரையும் அன்போடு வரவழைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரந்தன் அவர்களை வரவழைப்புமாக. அவர் வந்து துதித்து கர்த்தரை சோஸ்திரித்து தேவன் தியானத்தை எடுத்து வருவார்கள். அவர்களை நாங்கள் யாவரும் அன்போடு வரவழைப்போம். கிரேஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ் மகிமைப்படுத்தும்படியாக வரவழைக்கிறோம். வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
2: நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு அமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நித்தமும் அவர் சொன்னது போல இடைவிடாமல் துதி ஏறெடுக்கத்தக்கதாக தகப்பனே, கர்த்தரை நாங்கள் காலத்திலும் சோஸ்தரிப்போம். அவர் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில துதி ஏறெடுக்கும் போது ஆண்டவரே கிருபை பெருகும், கிருபை சோஸ்திரத்தனால கிருபை பெருகும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே ஆண்டவரே வெளிச்சமா எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவராய் இயேசு வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்றதை ஆண்டவரையும் ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாக இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக ஆண்டவரே நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சம் என்ற அந்த பேரோடு எல்லாருக்கும் வெளிச்சம் ஆண்டவரே உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வர அப்படியாக இந்த அந்த ஊழியங்களுக்கு ஊடாக ராஜாக்கள் எல்லாரும் நடந்து வரத்தக்கதாக தேவன் இந்த ஊழியத்தை ஆண்டவரை இன்னும் பெருக பண்றதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். எங்கள் பலத்தினாலும் ஒன்றுமில்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும், எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்படியாக இந்த தேவனை உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், உயர்ந்த அடைக்கலம், பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே, நீதிமானதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான் சொன்ன வார்த்தைப்படி உம்மா உயர்த்துகிறோம், உம்மா உயர்த்துறோம். அல்லேலூயா.
3: தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, உம் காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரே, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரேன். மாறாத கிருபையே, எம்மை மறவாத கிருபையே, ஆழத்தில்

தோக்கினகுங்கீரோ தரம் தாழ்த்த நினைப்போ முன் சிறந்தானை உயர்த்தி திறம்

கிருபையே ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கிருபையே நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பெலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கிருபையே நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட

அடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, உம் காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே. புளியான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த எங்கள் தேவாதி தேவனே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே.

எனக்கொரு புகலிடம் உண்டு, அவள்தான் ஏசுராஜம். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு

என் கண்ணீரையும் அவள் காண்கிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவள் தான் ஏசுராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவள் தான் ஏசுராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே, அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தரு

0: அவரது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏத்த நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவள் தான் இயேசுராஜா. எனக்கொரு புகழிடம் உண்டு, அவள் தான் இயேசுராஜா, அவள் தான் இயேசுராஜா. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நேசர் நேசர் வெள்ளை போல செண்டாய் ஆண்டவரே கூட இருந்து வழிநடத்துற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி, எல்லா துதிகனமாகமே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி, இயேசுவின் நாமத்தினாலே துதியேற எடுக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் நான் ஒரு வசனத்துக்கூடாக இந்த விசுவாசம் என்ற, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற தலைப்பின் கீழே இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசத்தினாலே தான் அவர் உண்டென்றும், அவரை நம்புகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும். அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படியாக விசுவாசத்தை பற்றி ஒரு சில வசனத்தை நான் அந்த தியானம் பண்ண பிரகாரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். ஒரு மனிதன் தேவனை நன்றாக அறிந்து அவர் இருக்கிற பிரகாரமாக ஒரு அற்புதமான தந்தை, அவர் தான் தேவன், அவர் தகப்பனாயிருந்து புரிந்து கொண்டால் அவரையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிப்பதில் அவனுக்கு பிரச்சனையே இருக்காது. அதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அறிகிற அறிவிலே அறிந்து கொள்ளும் போது தகப்பன் கிறிஸ்துவின் சரீரத்தில் விசுவாசத்தை பற்றியும், விசுவாசம் வருவதற்காக தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வதை பற்றியும் போதிப்பது மிகவும் நல்லம். ஏனென்றால் அந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல சொல்ல கேள்வியினாலே விசுவாசம் பெறுகிறது. அந்த கேள்வியின் சொல்லைக்குள்ள நாங்கள் வார்த்தையை எங்களுக்குள்ள நாங்கள் தியானம் பண்ணணும் என்றால் காதுகளாலையும் கேட்க வேணும், வாயினாலையும் அறிக்க பண்ணணும். காதுகளுக்களால கேட்க கேட்க அந்த விசுவாசம் உறுதிப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வச்சு வேறு எதையும் நாங்கள் திரும்ப திரும்ப திரும்ப கேட்டால் அது பிரயோஜனமற்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்க தேவையில்லை. ஆனா தேவன் எங்களுக்காக நன்மை எழுதி வச்சு இந்த லோகோ, லோகோ என்று சொல்லப்படுது அந்த கிரீக் வேர்டில், அது வந்து அவர் வந்து வெளிப்படுத்தின அந்த அவர் வெளிப்பாட்டை தந்து எங்களுக்கு பைபிளாவோ கூடாக தந்த வார்த்தைகளை நாங்கள் அப்படி எடுத்து விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் தான் எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. அப்ப ஒரு நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் அவரை நன்றாக அறிந்து கொள்ளும் அளவிற்கு அவருடன் எங்களுக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அவரை பூரணமாக நம்ப முடியும். அப்ப தேவனை நாங்கள் பூரணமாக, ஏனென்ற அவர் சில நேரத்துல சில ஒரு நோய்கள் வருத்தங்கள் அல்லது துன்பங்களுக்கு ஊடாக நாங்கள் போகும்போது என்ன நினைக்கிறோம் என்றால் தேவன் அதை எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார், நாங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக அதை அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் அதை நாங்கள் அப்படியாக மாத்தி விடுகிறோம். அப்படி இல்லை, தேவன் எங்களுக்கு அப்படி செய்யறது தேவனும் இல்லை, அவர்கிட்ட தீமை இல்லை. தீமையை பாராத சுத்த கண்ணன் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. தீமையை பாராப தீங்க ஒரு நாளும் தேவனிடம் இருந்து வர்றது இல்லை. நாங்கள் சில நேரம் எங்களோட விசுவாசத்தை நாங்கள் மட்டுப்படுத்துற மாதிரி அவருடைய வல்லமே நாங்கள் சில நேரத்துல மட்டுப்படுத்துறோம். அவர் எப்படிப்பட்டவர், தேவன் இன்னார் என்று சொல்லி அறியத்தக்க ஞானம் எங்களுக்குள்ள குறைவா இருக்கிறபடினால நாங்கள் அப்படியாக சொல்லுகிறோம். அந்த சிறு தூக்கி செல்லும் போது ஒரு சிறு பெண்ணை நாங்கள் தூக்கி செல்லும் போது எங்கள் தந்தை எங்களை கீழே போட்டு விட மாட்டார் என்று நாங்கள் எப்பொழுதும் வந்து வாயினால நாங்கள் அறிக்கை செய்ய தேவையில்லை. ஏன்னா ஒரு தந்தை ஒரு பிள்ளைய தூக்கி கொண்டு போயக்குள்ள அவர் போட மாட்டார் கீழே. ஏன்னா அவ்வளவு பக்குவமா தந்தை எங்க உலகத்தார சொல்றோம், உலக தந்தையை. அப்படி இருக்கேங்க தேவாதி தேவன் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள எப்படியான அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள உறுதியா நிற்கும் போது நாங்கள் அப்படியாக அந்த அவரோட அந்த அன்பு அன்பான அந்த குழந்தைகளைப் போல அப்படியே விசுவாசிக்கணும். தேவன் எங்களுக்கு இப்ப இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார், தேவன் அதையே எங்களுக்குள்ளாக செய்ய போறாரு. அந்த விசுவாச அக்கறையோடு கவனித்து கொள்ள இந்த அறிந்து கொள்ளக்கூடும். அந்த அக்கறையோடு தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் அவர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளும் எல்லா ஜாவற்றையும் அவர் செய்து முடித்து எங்களை இந்த பூமியில அனுபவிக்கும்படியாக இந்த தேவனுடைய வார்த்தையை எங்களுக்குள்ள தந்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை பற்றி என்ன சொல்லுகிறாரோ வேற எதுவுமே செய்யல, அதை அப்படியே நாங்கள் விசுவாசிச்சா போதும். ஆண்டவர் எங்களை பற்றி நன்மை செய்யற ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் வேண்டாம், அந்த நன்மையும் கிருபையும் தான் தொடரும். அதுக்கு மாறான ஒரு சொன்ன வார்த்தையே இல்லை, தேவன் சொன்ன வார்த்தைக்கு புறம்பான வார்த்தையே இல்லை. அப்ப நீ பெலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட வருகிறார். அவர் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்படியே நாங்கள் போகும்போது எங்கட விசுவாசம் தான், ஏனண்டா அவர் இந்த வார்த்தையை தந்திருக்கிற அந்த விசுவாசம், தேவனுடைய வார்த்தை கூட நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுறோம் என்றதான் முதல் முக்கியம். அதான் அந்த விசுவாசத்தை நாங்கள் எப்பவும் உறுதியா பற்றி கொள்ளணும். ஏனண்டா தேவனுடைய வார்த்தை எங்களை பற்றி என்ன சொல்லுறது. அப்ப அதே போலதான், அதே போலவே கிறிஸ்தவர்களை தேவனை குறித்து நன்கு அறிந்து கொண்டால் அவர் தங்களது தேவைகளை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்க முடியும். நான் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் எல்லாமே ரட்சிப்பு உட்பட அவர் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்தினால் கிடைக்கிறபடியால் நாம் அவரை மிகவும் நெருக்கமாக அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் எல்லாமே அவரை அறிந்து கொள்வதனால்தான் பெற்றுக்கொள்கிறோம். தேவனை அறிகிற அறிவே அறிவு என்று சொல்லுகிறது. தேவனை கர்த்தரை அறிகிற அறிவினால நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள. அப்ப தேவனோடு பாத்திரராய் நடந்து கொள்ளும் போது அவர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சரியான விதத்துல நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு இதை தந்திருந்தால் அப்படியே சிறு குழந்தைய போல, அதான் சிறு பிள்ளைகளை போலன்னு சொல்லி ஆண்டவர் மாறாவிடில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் ஒரு வசனத்துல சொல்றார். ஏனென்றா சிறு பிள்ளைகளை போல நாங்கள் அப்படியே அதை எடுத்து நாங்கள் அப்படியே நாங்கள் அதை விசுவாசிக்க வேணும். அதான் தேவனை நன்கு அறிந்தோ, தேவனையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசிப்பது கடினமான காரியம் இல்லை. நன்கு அறிந்தால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் போது அவரிடமிருந்து பெற்றுக் கொள்வதும் கடினமாயிராது. ஆனால் ஒரு மனிதன் தேவனை நன்றாக அறிந்து கொள்ளாதவனாக இருந்தால் அந்த சாத்தான் அது எப்பவும் வந்து தேவனை சிறுமப்படுத்தி அவரை பற்றி எல்லா விதமான பொய்களையும் அந்த மனிதனிடத்தில் சொல்லுவான். ஏனென்றால் அந்த மனிதனுக்கு தேவனை குறித்த அறிவு எதுவும் தெரியாதபடியினால் வஞ்சிக்கிறது. இந்த கருத்தை குறித்து நாங்கள் மேலும் சொல்வதற்கு முன்னால் உங்களிடம் ஒன்றை இந்த உப்பொழுதும் வந்து நாங்கள் விசுவாசத்தை உறுதியா பற்றி தேவனுடைய வார்த்தை எளிமையானது. எங்களுக்கு தெரிந்த ஒரு எல்லா வார்த்தைகளிலும் விட தேவனுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்துல நாங்கள் எப்பொழுதும் எடுத்து அதை உரைக்கும் போது நாங்கள் காதால கேட்கிறோம், இருதயத்துல தியானிக்கிறோம், வாயால பேசுறோம். அப்ப அந்த வார்த்தை எங்களுக்குள்ள உறுதிப்படுகிறது. அப்ப அந்த கால உணவு போலதான் அந்த அப்பம் என்று சொல்லப்படுகிறது. கால உணவு போலயே நாங்கள் எப்பொழுதும் அந்த காலை மாலை மத்தியானம் எந்த நேரமும் நாங்கள் அந்த வார்த்தையை அதுல தரிச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னா எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்க தெரிந்து கொண்ட மரியாள் மாதிரி நாங்கள் தேவனுடைய வார்த்தையை எங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு அதுக்காக நாங்கள் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அதுலயே தரிச்சிருக்கிறேன் இல்லை. இருதயம் எங்களுக்கு அங்க இருக்கிற இருதயத்துல எப்பொழுதும் ஒரு வார்த்தையை வச்சு நாங்கள் எப்பொழுதும் அதை தியானிக்க அது எங்களுக்குள்ள வேர் கொண்டு அது அநேகருக்கு ஆசீர்வாதமா அது பாய்ந்து செல்லும். அப்படியாக இன்றைக்கு இந்த விசுவாசம் என்றதை பற்றி இந்த கருத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படியாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தின.
1: ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தீர்கள். ஆமேன். தேவ தியானத்துல நாங்க அமர்ந்திருந்து அவர்த நீங்க கூறியபடி நாங்க அந்த வார்த்தையில அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு இன்னும் அதிகமான பேலனையும் சத்துவத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய வெளிப்படுத்தலையும் கொடுத்து வழி நடத்துவாராக. நன்றி சிஸ்டர், அருமையாக துதி பாடல்களையும் எடுத்து வந்தீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ சிஸ்டர். நன்றி செலுத்துறேன். அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டு சிறிய பாடலையும் பாடுவார்கள். வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி.
2: இன்றைய நாளே சங்கமா வானொலியிலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலும் வார்த்தையின் வெளிச்சத்திலும் வார்த்தையை கொடுத்த ஊழியர்கள், அது மட்டுமல்ல சனி ஞாயிற்றுக்கிழமையிலே நடக்கின்ற உவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கொடுக்க தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் பாடப்பட்டு ஜெபிக்க வரும். காரணம், இந்த ஊழியர்கள் தங்களை நேர காலம் பார்த்து ஓடோடி வந்து இந்த செய்தியை கொடுக்க அவர்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம். ஜெபிப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நேரத்திலே இந்த சங்கம வானொலியிலே நித்திய வரிசை நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், சுவாமி 97 ரேடியோல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு உழைப்பை கேட்கிற பிள்ளைகள், ரேடியோட கேட்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் ஒரு விஷயம் இணைந்தள்ள வேண்டும் ஆக்கி வைக்கிறேன். அவர் உலகத்தின் சத்தத்தை கேட்காதபடி சுவாமி உமது சத்தத்தை கேட்க ஓடோடி வந்திருக்கிறாள் ராஜா. வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாள் சுவாமி. துதி யாரான சத்தத்தை கேட்க வந்திருக்கிறாள் சுவாமி. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிராமத்திலே சுவாமி இந்த செய்தியை இந்த பாடலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நீர் ஆசீர்வதிக்கிற ஒன்பது பிள்ளைகள் ஆண்டவரே. உலகத்திலிருந்து வேறுபிடித்த பிள்ளைகள், உமக்காக உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், உங்க சத்தத்தை இதத்தினால் மத்தியாரம் கேட்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்குத்தாவே நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கேட்கிற பிள்ளைகள் கேட்கிறதோடு நின்று விடாமல் சுவாமி அவர்களும் வந்து தங்களுடைய தாளந்து கொடுத்து இந்த நிகழ்ச்சியில கொடுத்து உங்க நாமத்தை மயப்படுத்த நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ராஜா. நீர் அப்படி செய்த கிருபைக்கா கேட்டுக்கின்ற பிள்ளைகள் குடும்பங்கள் உற்றார் உறவுகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கேட்கிற பிள்ளைகள் மற்றவர்களுக்கும் இந்த வானிலையை கேட்டு பாருங்கள், ஆசீர்வாதம் ஒரு வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி அவர்களை மற்றவர்களுக்கு சொல்லி இந்த நிகழ்ச்சியை கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா.

இன்ப நாமம் ஆமாண்டோரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்த ஒன்றான மெத்தேவனை கண்டுகொள்ள கிருப செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டோரே, இளைஞர்கள் ஜோதிகள் உமது பாதப்படியிலே வந்து ஜெபிக்கிறேன். இந்த இளைஞர்கள் ஜோதிகள் ரச்சிக்கப்பட சுவாமி நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உலகத்தை நோக்கி ஓடாமல் ராஜா உம்மை நோக்கி வரவும், உங்க சத்தியத்தை கேட்கவும், வார்த்தையின் சத்தியத்தை கேட்கவும் இளைஞர் ஜோதிகளை நீ பொறுப்படுத்த நீர் வழிநடத்த

காந்தம் போல் இழுக்குதே பார. எந்த விடு

ஞாபகசக்தியும் சகோதர பாசமும் தோன்றினாலும் நரகத்திலே ஞாபகசக்தியும் சகோதர

0: ரட்சிக்க முனைந்திட ஜீவ கிரீடத்தை பரலோகத்தில் பெற்றிடுவாய். ஆமாண்டவரே, இந்த இளைஞர்கள் ஜோதிகள் நீரே உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ளப்பட்டு ஓடுவர். நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கேல் சாமி. ராஜா, உலகத்துள்ள தொழில்நுட்ப காரியங்கள் பெருகி பெருகி இந்த நேரத்தை அவன தொழில்நுட்ப காரங்களால் உலகத்தை நோக்கி ஓடுகிறார் சுவாமி. உண்மை நோக்கி வர மறுக்கிறார்கள், பின்தங்கிறார்கள். அவர்களையும் நீர் ஆண்டவர ரட்சிப்புகள் கொண்டு வந்து உமது வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாங்க. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: அமேன், அமேன். ஐயா, அருமையான பாடலையும் பாடி அருமையா ஜெபித்து இருக்கார். கர்த்தரின் நாமத்தியத்தை உங்களையும் கர்த்தரின் மென்மேலுமாக இன்னும் அதிகமாக உங்களோட ஊழியங்கள் கூட இருந்து உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக. நன்றி ஐயா, நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையான ஜப வேண்டுகளை கேட்டோம். கர்த்தருக்கே எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. இப்பொழுது நான் சிறிய ஜபத்தை எடுத்துவிட்டு ஷியானி அவர்களை வரவழைப்போம் தேவ செய்தியை கொடுப்பதற்கு. ஆமே, இப்பொழுது அங்கு ஊழியர்களுக்கான சிஸ்டர் டாலி அவர்கள் ஜெபிக்க போறார்கள். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதலே ஆண்டவரே உங்களோட சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன். உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கையா நாங்கள் இவ்வளவு தகுதியற்ற எங்களை நீங்க தெரிந்து கொண்ட மகா பிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. அப்பா, உங்களால மட்டுமே இதை செய்ய முடியும் அப்பா. மனுஷரால முடியாத காரியங்களை நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. எங்கள் நடுவில் ஆண்டவரே அற்புதங்களை செய்தாண்டவரே. நேற்று நடந்த அற்புதம் இல்லை, இன்றைக்கு இந்த நேரம் இப்பொழுது அப்பா இந்த நிமிடம் புதிதான அற்புதங்களை செய்வதற்கு எங்கள் மத்தியில் இருக்கிறவங்களோட மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் வரப்போற ஊழியக்காரர்களும் ஆண்டவரே, அவர்களுக்குள்ள ஆண்டவரே நீங்க தேவ ஞானத்தையும் உங்களது வெளிப்படுத்தலையும் உங்களோட தேவ செய்தியையும் கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் தொழுந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு தேவ பயத்தையும் அப்பா தாழ்மையும் கொடுத்து உங்களை ஆண்டவரே எந்த நேரம் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் உங்களை நாங்கள் சோஸ்தரித்து உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு தந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமே.

ஆமேன் அப்பா. உங்களிடத்துல எங்களை தெரிந்து கொண்ட அந்த அன்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாங்கள் உங்களை அறிந்து அறியாதவர் போல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்த ஆண்டவரே, நீங்க எங்களை அப்பா எவ்வளவாக நேசித்தீர்களோ அதே போல நாங்கள் உங்களை நேசிப்பதற்கு ஒரு புதிதான கிருபையினாலே முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாத தகப்பன். எங்களுக்குள்ள இப்பொழுது உங்களோட சமூகத்தை நாங்கள் உணர்ந்து உங்களோட சமூகத்துக்குள்ள நாங்கள் சந்தோஷம் உங்களுடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் வேண்டுவதற்கும் உங்களுக்குள்ள அமர்ந்திருப்பதற்கும் எங்களுக்கு உங்களுடைய அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அதிகமாக உங்கள் அண்டையில் அமர்ந்திருப்பதற்கு கிருபை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசுவே.

0: ஆமே, என்னோட தாயினும் மேலாக பேத்ர அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நாங்க வீக்னஸ் ஆயிருக்கும் பொழுது, பலவீனமா இருக்கும் பொழுது அவரை ஒரு கரண்ட போடுற மாதிரி யாரு சாரி ஜபிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பலன் வருகிறது. எங்கள் நாங்க பலவீனமா இருக்கும் பொழுது மற்றவர்களை கத்த தெரிந்தெடுத்து இந்த ஊழியத்துல வைத்து மற்றவர்களுக்காக ஜபிப்பதற்கு அழைத்த ஊழியர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். என்ற அவங்க ஜபிக்கும் பொழுது கத்தர் கேட்கிறார், தாயை போல தேற்றுறார். அவர்கள் ஜெபித்த ஜெபம் யார்தான் சுயினமா இருந்தாலும் எங்களுக்கு ஜெபம் கொடுக்கிற தமிழுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அதான் கர்த்தருடைய வார்த்தை கூறுறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமே, நன்றி இயேசுவே. நீங்க பெரிதான காரியங்களை அறிவிப்பதற்கு எங்கள் மத்தியில் இருக்க உங்களோட வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் கூட கருத்துல மறுபடி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுடைய இதயத்தின்படி எங்களையும் சுத்தமாக்கி இன்னும் அதிகமாக உங்கண்டையில் அமர்ந்திருப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிருபையும் வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இயேசு நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஷியானி அவர்களை வரவழைப்போம். நன்றி சிஸ்டர் ஷியானி. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி. மகிமைப்படுவதாக நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, எங்களை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே உங்களுடைய அன்புக்கு அளவில்லாமல் ஆண்டவரை ஏற்றவர்களாய் எங்களை நடத்தி வருவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, அடுத்த அரை மணி நேரம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை எங்களை ஆட்கொள்ளட்டும். பரிசுத்தாவி ஆண்டவரே, நீங்க வைத்திருக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டு நீங்க எங்களுக்காக என்னென்ன வார்த்தைகள் கொண்டு வருகிறீர்களோ அதையெல்லாம் இனம் கண்டுகொண்டு ஆண்டவரை அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகளை எல்லாம் அப்பிராயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரமங்களை நடத்தட்டும் பரிசுத்தாவி ஆண்டவரே. உங்களுடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தை மாத்திரம் வெளியில வர கிருப செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் ரீபில்டிங் யுவர் ஐடென்டிட்டி, மீண்டும் கட்டப்படுகிற உன்னுடைய அடையாளம் என்கின்ற தலைப்புல ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். மீண்டும் கட்டப்படுகிற உன்னுடைய அடையாளம், இது வந்து ஒரு பெரிய பெரிய சாப்டர், ஒரு வாஸ்ட் சாப்டர். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல என்னால் சொல்லி முடிக்க முடியாது. ஏனென்றால் இது ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில சரியாய் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஏனென்று சொன்னால் அதுதான் கடைசி வரை தேவனுக்காக உடைந்து போகாமல் விழுந்து போகாமல் தரித்திருந்து எங்களை ஓட செய்யும். ஆகவே இதை வந்து சீரியஸாய் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதன் முதல் பகுதியை மாத்திரம் இன்றைய நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிற வாரங்களில் ஆண்டவர்கள் சித்தமானால் அடுத்தடுத்த பகுதிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பாய் கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுல மாத்திரம் இல்ல, உலகம் எங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அநேகருடைய அடையாளங்களை திரும்ப கட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப அடையாளங்களை கட்டி கொண்டிருக்கும் போது அதை சரியாய் புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேகர் விழுந்து போகிற அனுபவத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல இவாஞ்சலிசம் நடக்கிறது, சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது, அநேக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு இன்னொரு பக்கத்துல வந்து ஏற்கனவே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அங்கே விழுந்து போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உலகத்துல கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு அநேகர் வந்து சோர்ந்து போனவர்களாய் கிறிஸ்தவ அந்த அனுபவம், அந்த இலகுவான நுகம் என்கின்ற அனுபவத்தை அனுபவிக்க முடியாதவர்களாய் இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல நாங்க வந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் கொடுக்கிற பதில்களையும் பல விதமான சந்தர்ப்பங்கள்ல பல விதத்துல நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். அற்புதங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாய் கிறிஸ்தவ உலகத்துல நடந்திருக்கிறது. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய சிறு வயதுல இருந்தே என்னுடைய தாய் தகப்பன் எல்லாம் பாஸ்டர் அம்ப்ரோஸ் குணச்சோழன் பாஸ்டர் அவளோடு ராஜேந்திரன் பாஸ்டரோடு இணைந்து வேலை செய்ததுனால அந்த கூட்டங்களில் எல்லாம் அநேக அற்புதங்களை நான் என் கண்களாலேயே பார்த்திருக்கிறேன். செவிடர்கள் கேட்பதையும் குருடர்கள் காண்பதையும் உடவர்கள் நடப்பதையும் அநேக அற்புதங்கள் அப்படியே கொத்து கொத்தாக அற்புதங்கள் நடக்கும். ஜபங்களுக்கெல்லாம் உடனே பதில்களை அநேகர் அனுபவிப்பதை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்க உண்மையிலேயே இது நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபேக்சுவலா ஒரு உண்மையாய் நீங்க ஆராய்ச்சி செய்து பார்ப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை பதில் கிடைக்காத ஜெபங்கள் அநேகம், ஏங்கி ஏங்கி தவித்து கிடைக்க பெறாத அற்புதங்கள் அநேகம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கண்களால. அதனாலதான் சொல்றேன், இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு அந்த அனுபவங்கள் அற்புதங்களை பெற்று அனுபவிக்கிற அனுபவங்கள் எல்லாம் ஒரு தூர பார்த்த ஒரு காரியங்களாய் மாறிவிட்டது. இன்றைக்கு இன்றைய உலகத்துல வந்து அக்கிரமங்கள் பெருகிவிட்டது, உலகம் முழுக்க அநேக மாற்றங்கள் நடக்கிறது. அதே போலதான் கிறிஸ்தவ உலகத்திலையும் பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவுடைய கை குறுகி விட்டதா, இல்ல அவருடைய வல்லமை குறைந்து விட்டதா, இல்ல தேவன் இனிமேல் அற்புதம் செய்யக்கூடாதுன்னு முடிவு செய்து விட்டாரா? இல்ல இல்ல, அவருடைய கரம் குறுகவும் இல்லை, அவருடைய வல்லமை ஒன்றும் குறையல, அவருடைய காண்டவுடைய காரியங்கள் அவருடைய கிரியை எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இன்றைய காலத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலமா இருக்கிறது. ஆண்டவர் ஒரு பெரிய ரீபில்டிங்க மறு சீரமைப்பு மீண்டும் கட்டப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் ஆண்டவர் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். முன்பு தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்புறமான காரியங்களை கட்டியிருக்கலாம், ஆனால் இப்போதோ அவர் நம்முடைய உள்ளார்ந்த ஐடென்டிட்டிய ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ரீபில்டிங். ஆகவே ஒரு காலத்துல என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருப்போம், வேதங்களை படித்திருப்போம், வசனங்களை கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கேட்க வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், மீண்டும் கட்டப்படுகிற அடையாளம், மறுபடியுமாய் கட்டப்படுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே மறுபடியுமாய் கட்டப்படுகிற அடையாளம் அங்கே யோவான் 6:32 வசனம் என்று நினைக்கிறேன். யோவான் 6:32 அவர் எனக்கு தந்தருளினவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சை என்னவென்று சொன்னால், பிதா தனக்கு கொடுத்த அந்த ஆத்துமாக்களை இங்க புதுசா நாங்கள் சுவிசேஷம் ஒரு பக்கம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே இயேசுவை அறிந்த அநேக ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை குறித்த தாகம், அவர்களை குறித்த பாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தில் அதிகமாயிருக்கிறது. அதை குறித்து அவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். என்னை அறிந்த என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அடையாளத்தை பெற்ற என்னுடைய பிள்ளைகள், மறுபடியுமாய் விழுந்து அடையாளத்தை மறைந்தவர்களாய் தொலைத்தவர்களாய் அல்ல மறந்தவர்களாய் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அங்கே தேவன் தன்னுடைய ஆள் மனதில் இருக்கிற அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எல்லாம் நான் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு மறுபடியும் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அவருடைய அடையாளத்தை ஆண்டவர் மீண்டும் கட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் இந்த மீண்டும் கட்டப்படுகிற அடையாளம் முன்பு போல இருக்காது. இந்த புதிதாக ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்வது, அதாவது முதன் முதலாக ஆண்டவுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்த புதிய அடையாளம் ஆண்டவருடைய பிள்ளை என்கின்ற அந்த புதிய அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுகிற அந்த முதல் அனுபவமும், திரும்ப கட்டப்படுகிற அடையாளம் மறுபடியுமாய் கட்டப்படுகிற அனுபவம் வித்தியாசம், பாதை வித்தியாசம். முதல் தடவை உங்களுக்கு அடையாளத்தை நீங்க பெறும்போது உங்களுக்கு இல்லாத ஒரு புது காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க, ஆண்டவரை சந்திப்பீங்க. ஆனால் மறுபடியுமாய் அடையாளம் கட்டப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற முதல் பெருங்காரியம், யூ வில் லூஸ் எவ்ரி திங். நீங்க சகலவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போவீங்க. கேட்கறதுக்கு நிறைய ஷாக்கிங்கா இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கலாம், ஆனால் இதுதான் நிஜம். சில நேரங்களை நீங்க எல்லாத்தையுமே இழக்கலாம், நல்ல கவனமாய் கேளுங்கள், நீங்கள் இழப்பது உங்களுடைய ஐடென்டிட்டி அல்ல, உங்களுடைய அடையாளத்தை அல்ல. நீங்கள் இழப்பது நீங்கள் உங்களுடைய அடையாளம் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிற உங்களுடைய இமேஜ். இன்றைக்கு அநேகர் வந்து அவருடைய இமேஜை வந்து அவர்களுடைய ஐடென்டிட்டியை நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது அவர்களுடைய அவர்களுடைய உருவத்தை, அதாவது வெளியில பாக்குறதுக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ. அதாவது நான் இப்ப பார்த்து உங்களை பார்த்து கேட்டேன்னா, ஹூ ஆர் யூ, நீங்க யார் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பனையானால் இன்றைக்கு அநேகருடைய பதில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய பெயர் இது, நான் இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறேன், இதை படிச்சிருக்கிறேன், கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், எனக்கு இத்தனை பிள்ளைகள், இங்க வீடு இருக்குது, இதை சாதித்திருக்கிறேன், இதை அச்சீவ் பண்ணிருக்கிறேன், ஒலிம்பிக்ல 2 மெடல் வாங்கியிருக்கிறேன். இப்படி எங்களுடைய சாதனைகள், ஆசீர்வாதங்கள், நாங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள், அது மாத்திரமில்ல எங்களிடத்துல இருக்கிற இந்த ஜபத்துல நல்லா ஜபிக்கிறவர்களா இருக்கிறா, ஜபன் வீரன் என்கின்ற அடையாளம், வசனத்திலே வல்லவன் என்கின்ற வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காக நாங்கள் கட்டி வைத்திருக்கிற ஒரு பெரிய இமேஜ், வெளியரங்கமாய் தெரிகிற காரியங்கள், இதெல்லாம் தான் எங்களுடைய அடையாளம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் எங்களுக்கு முதன் முதலில் வைத்த அடையாளத்தின் கருப்பொருளை மறந்தவர்களாய் நாங்கள் வெளியில காட்டுகிற, வெளியில தெரிகிற சாட்சியான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிற பரிதாபங்கள் தான் இது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுக்கு வெளியரங்கமாய் தெரிகிற சாட்சிகள், வெளியரங்கமாய் நாங்கள் காட்டுகிற விஷயங்கள், அல்லது தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்க பெற்ற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் தான் எங்களுடைய அடையாளம் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு நிறைய பேர் மாறிவிட்டோம். அதை அடையாளம் என்று சொல்லி நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை மீண்டும் கட்டும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற முதல் காரியம், யூ வில் லூஸ் எவ்ரிதிங். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் உங்கள் அடையாளம் என்று சொல்லி தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் இழந்து போவீங்க. திஸ் இஸ் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் ரியல் ஐடென்டிட்டி இஸ். To make you understand, you're holding on to an image as your identity. ஆண்டவர் உங்களுடைய ஐடென்டிட்டியை, உங்களுடைய அடையாளத்தை மீண்டும் கட்டும் போது முதலில் அவர் உன்னுடைய அடையாளம் இல்லாத சில காரியங்களை அல்லது பல காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற ஆரம்பிப்பார். இந்த இமேஜுக்கும் ஐடென்டிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இமேஜ் என்று இமேஜ் இஸ் வாட் பீப்புள் சீ, ஐடென்டிட்டி இஸ் ஹவ் காட் சீஸ். இன்றைக்கு நாங்கள் அந்த இமேஜ், அந்த வெளியரங்கமான தோற்றம் தான் எங்களுடைய ஐடென்டிட்டி. அந்த வெளியரங்கமான தோற்றம் மற்றவர்கள் உங்களை பார்க்கிற பார்வை தான், ஆனால் அடையாளம் என்பது தேவனங்களை பார்க்கிற விதம். எங்களுடைய வேலை, வசதி, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, எங்களுடைய கரியர், எங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள், எங்களுடைய நாங்கள் இருக்கிற வீடு, எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய ஜப வாழ்க்கை, வசனத்துல இருக்கிற எங்களுடைய நாலேஜ், உள்ள பைபிள் எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறோம், எங்களுடைய ஞானம், உலகத்துக்கு காட்டுவதற்காக நாங்கள் கட்டி வைத்திருக்கிற ஒரு ஒரு ஒரு பெரிய ஒரு இமேஜ், வெளியரங்கமான அந்த தோற்றம், இது எல்லாத்தையும் நாங்கள் அடையாளம் என்று சொல்லி கட்டி வைத்திருக்கிறோம். கேட்கலாம் அப்படின்னு, ஆண்டவர் என்னுடைய ஆசீர்வாதத்தின் சாட்சி ஆண்டவர் உடைக்கிறாரா என்று கேட்டீங்கன்னு சொன்னா, எஸ். இந்த செய்தி எல்லாருக்கும் இல்லை, இந்த செய்தியின் மூலம் ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு சிலரோடு மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ஞானத்தையும், ஆவிக்குரிய வளர்ச்சிகளையும், எங்களுக்கு புரிந்து கொண்ட வசனங்களையும், எங்களுடைய ஜபங்களின் அழகையும் வைத்து எங்களுடைய அடையாளத்தின் அஸ்திவாரத்தை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய உண்மையான அடையாளம் என்ன? நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நாங்கள் ஆண்டவருக்குள் யார் என்கின்ற அந்த உண்மை, நாங்கள் தேவனுடைய பிள்ளை. அந்த அடையாளத்தை மீண்டும் கட்டுவதற்காக நாங்கள் அடையாளமாய் கருதி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஊடுருவிட்ட எல்லா தோற்றங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு உடைத்தறிவார். அதுதான் அவர் உங்களை மீண்டும் கட்டுகிற வாழ்க்கையில அவர் செய்கிற முதலாவது காரியம். ஏனென்று சொன்னால், இந்த இமேஜ், அதாவது தோற்றம் என்ன செய்யும் என்று சொன்னால், எங்களுடைய ஸ்ட்ரென்த்ல, எங்களுடைய பலத்துல எங்களை நம்ப வைக்கும். ஆனால் தேவனுடைய அடையாளமோ எங்களை தேவனை நம்ப வைக்கும், அவரை டிபெண்ட் பண்ண வைக்கும். உங்களுடைய தோற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை வைத்து நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை கட்டும் போது நீங்கள் உங்கள் சுய பலத்தை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் தேவனுடைய அடையாளத்தை நம்பி வாழும் போதும் முழுக்க முழுக்க தேவனை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எங்களுடைய இந்த சீரீஸுக்கு ஆண்டவர் திரும்ப கட்டுகிற இந்த அடையாளத்துக்கு நாங்கள் யார நாங்கள் ரெஃபர் பண்ண போகிறோம் என்று சொன்னால், வேதத்துல யோபுவினுடைய வாழ்க்கையை வைத்துதான் ஆண்டவர் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறார் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். வேதத்துல யோபுவினுடைய வாழ்க்கையை வைத்து யோபுவினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டினார். புதிதாக கட்டல, அவனுடைய அடையாளத்தை ஆண்டவர் புதிதாய் கட்டவில்லை, அவனுடைய அடையாளத்தை ஆண்டவர் மீண்டும் கட்டுவதை தான் யோபுவினுடைய முழு அதிகாரமும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். யோபு 3:21 நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அவன் பிள்ளைகளையும் வீடு வாசல்கள் சொத்துக்கள் இது எல்லாவற்றையும் இழந்த போது அவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, சால்வையை கிழித்து தன்னுடைய தலையை சிரைத்து தரையில விழுந்து பணங்கி அவன் சொல்லுகிறான், நிர்வாணியா என் தாயின் கற்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்ப போவேன், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அவனுடைய வாழ்க்கை, அவனுக்கு இருந்த காரியங்கள், அவனுக்கு இருந்த பிள்ளைகள், வீடு வாசல்கள், அவனுடைய சொத்துக்கள், இது எதையுமே அவனுடைய வாழ்க்கையை நம்பி இருக்கவில்லை, அவனுடைய அடையாளம் நம்பி இருக்கவில்லை. இங்க யோபினுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னால், பிசாசு சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் கத்தருடைய சமூகத்துக்குள்ள வருகிறான். அவன் வந்து கத்தரை பார்த்து சொல்லுகிறான், கத்தன் எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டபோது அவன் உடனே சொல்லுகிறான், நான் பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். உடனே அங்கே கத்தர் சாத்தானை நோக்கி கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அதுதான் யோபினுடைய அடையாளம். யோபினுடைய அடையாளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே அதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, அங்கே சாத்தான் வந்து தேவனுடைய சமூகத்துல வந்து யோபுவை பற்றி கதைக்கவே இல்லை. அவன் வந்து சொல்லுகிறான், நான் பூமி எல்லாத்தையும் சுத்தி தெரிஞ்சு வந்தனன்னு சொல்லுகிறான். ஆனா அவன் வந்து சொன்ன உடனே ஆண்டவரே கேட்கிறார், என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். அதுல என்ன அழகான விஷயம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து யோபுவுக்கான அடையாளத்தை பிசாசு கொடுப்பதற்கு முன்பதாகவே, மற்றவர்கள் கொடுப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவரே அவனுடைய அடையாளத்தை பேசுகிறார். மற்றவர்கள் பேசுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை பேசுகிறவராயிருக்கிறார். பிசாசு உங்களை குறித்து சொல்வதற்கு முன்பதாக, மற்றவர்கள் உங்கள் சாட்சிகளையோ அல்லது உங்களுடைய தெய்வீக ஞானத்தையோ உங்களுடைய சாதனைகளையோ வெற்றிகளையோ ஆசீர்வாதங்களையோ பற்றி பேசுவதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அது நீங்க கருவுல தோன்றும் போதே உங்களுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தின அடையாளம். இங்க யோபுவுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம் என்ன, அவன் என்னுடைய தாசன், அவன் என்னுடைய தாசன். அந்த என்னுடைய தாசன் என்கின்ற அந்த வார்த்தைக்கு பின்னால, இங்கே நாங்கள் பார்க்கிறோம் யோபுவினுடைய அடையாளத்தை ஆண்டவர் பிசாசு சொல்லுவதற்கு முன்பதாகவே, அதாவது அவன் வந்து சொல்லியிருக்கலாம், இது யோபுக்கு வந்து இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவ்வளவு ஆஸ்தி இருக்கிறது, இவ்வளவு சொத்து இருக்கிறது, இதெல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தானே யோபுவை அறிமுகப்படுத்துகிறார். அவன் என்னுடைய தாசன். ஆண்டவர் அறிமுகப்படுத்துறது அவனுக்கு இருந்த பொருட்களை வைத்து அல்ல, அவனுக்கு ஆண்டவர் எதையெல்லாம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் வைத்து அவனை அடையாளப்படுத்தவில்லை, அவனுக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறார் என்பதை வைத்து அவனை அடையாளப்படுத்தவில்லை. ஆனால் ஆண்டவர் அவன் பிசாசு பேசுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் பேசுகிறார் அவனுடைய அடையாளத்தை. ஏனென்னு சொன்னால் வேற யாரும் அவனுடைய அடையாளத்தை பேசிவிடக் கூடாது. ஆண்டவர் கொடுத்த அடையாளம், அவன் என்னுடைய தாசன். அவன் தேவன் யோபு தேவனுக்கு பயந்தவனும் தீமைக்கு விலகுகிறவனும் அவனை போல பூமியில ஒருவரும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய தாசன் என்று அவனுடைய கேரக்டர்ஸ் குறித்து அங்கே பேசுவதை நாங்கள் பார்க்க முடிகிறதா இருக்கிறது. மனிதர்களை உங்களை கொடுத்து சொல்லுகிற சாட்சியோ அல்லது மனிதர்களை உங்களுக்கு கொடுக்கிற டெபினிஷன் அல்ல உங்களுடைய அடையாளம். தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறது தான் உங்களுடைய அடையாளமாயிருக்கிறது. அன்றைக்கு எப்படி யோபுவுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை என்னுடைய தாசன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கு நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்றைக்கு இவன் என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி, நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி உங்கள் மீது ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த அடையாளத்தை யாரும் வந்து பேசுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த அடையாளத்தை தெரியப்படுத்தி விடுகிறார். இது நமக்கும் பொருந்தும். நீங்க உங்களை பார்க்கறதுக்கு முன்பதாகவே, மற்றவர்கள் உங்கள் வெற்றிகளையும் உங்கள் ஆசீர்வாதங்களையும் பார்க்கறதுக்கு முன்பதாகவே, சாத்தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மீது கை வைப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்கள் மீது வைத்த அடையாளம் ஒரு சைல்ட் ஆஃப் காட். இன்றைக்கு நாங்கள் அந்த அனுபவத்தை மறந்து போனவர்களாய், அந்த அடையாளத்தை மறந்து விட்டவர்களாய், இன்றைக்கு உங்கள் நாங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்துக் கொண்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் வைத்துக் கொண்டு எங்களுடைய அடையாளங்களாய் நாங்கள் மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி மாற்றும் போது நாங்கள் என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய சொந்த பலத்திலே, எங்களுடைய சுய கிரியைகள்ல, எங்களுடைய சுய பலத்துல நாங்கள் நம்புகிறவர்களாய் நாங்கள் மாறி விடுகிறோம். தேவன் கொடுத்த அடையாளத்தை மறந்து விட்டவர்களாய், அதை உண்மையான அடையாளத்தை இழந்து போன அனுபவத்துக்குள் நாங்கள் கடந்து விடுகிறோம். இன்னொரு விஷயம் யோபினுடைய வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள முடிந்தது என்னவென்று சொன்னால், அங்கே கர்த்தர் வந்து யோபு நிறைய கதைக்கிறான், ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்களை பேசுகிறான். அவன் பேசும்போது ஆண்டவர் உடனே என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவர். யோபு பேசுவதை, யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது, நண்பர்கள் பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு விட்டுட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவனுடைய அடையாளத்தை ஞாபகப்படுத்துவதற்காக ஆண்டவர் உடனே பேச ஆரம்பிக்கிறார், நான் அந்த உலகத்தை பதைக்கும் போது நீ இருந்தியோ, இந்த ஆகாய விரிவை எல்லாத்துக்கும் நான் ஒரு எல்லையை உண்டு பண்ணும் போது நீ என்னோட இருந்தியோ, இது சூரியனையும் சந்திரனையும் நான் படைக்கும் போது நீ இருந்தியோ, இதுக்கெல்லாம் எல்லைகளை குறித்து வைத்து இந்த மகா பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் நான் ஏற்படுத்தும் போது நீ என்னோட இருந்தியோ என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மகிமையை அவனுக்கு ஞாபகப்படுத்தி, தான் நான் உனக்கு கொடுக்கிற அடையாளம் தான் முக்கியம், நீ இப்போ உனக்கு குஷ்டரோகம் வந்து புண்கள் உன்னை வேதனைப்படுத்துவதனால நீ உன் உடல்ல அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனை அல்ல, நீ இழந்து போன காரியம் அல்ல, உன்னை அழைத்த நான் இவ்வளவு வல்லமை உள்ளவர், என்னுடைய வல்லமை குறைந்து போகவில்லை என்று அவனுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக, என்னுடைய கை குறுகி போகவில்லை என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக அங்கே அவனிடத்தில் ஆண்டவர் பேசுவதை நாங்கள் யோபு புத்தகத்திலே வாசிக்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் வந்து உங்களுக்காக ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கும் போது, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும் போது, அந்த அடையாளத்தை வந்து யாராவது வந்து அவமானப்படுத்துவார்களா இருந்தால் ஆண்டவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. தெரியுமா, நீங்க தாங்குறீங்களோ இல்லையோ, உங்களை பார்த்து இவர் சைல்ட் ஆஃப் காட், நீங்க ஆண்டவருடைய பிள்ளை என்கின்ற அந்த அடையாளத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாய் உங்களை யாராவது ஏதாவது சொல்லுவார்களா இருந்தால், நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை என்கின்ற காரியத்தை உங்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி உங்களிடத்துல அதை அந்த போலியான ஒரு அடையாளத்தை உட்புகுத்த முயற்சி செய்வார்களா இருந்தால் ஆண்டவரால் அதை பொறுத்து கொள்ளவே முடியாது. அதையும் நாங்கள் யோபு புஸ்தகத்துலதான் வாசிக்க முடிகிறது. எப்படி என்று சொன்னால், அங்கே யோபு இப்படியாய் வியாதியாய் எல்லாவற்றையும் இழந்து, சகலத்தையுமே இழந்து, அவன் வியாதியோட வேதனையா இருக்கும் போது அவனுடைய நண்பர்கள் வந்து அவனுக்கு சொல்லுறாங்க, அவங்க வந்து நிறைய கதைக்கிறாங்க. அந்த யோபு புஸ்தகம் முழுக்க நீங்க வாசிக்கலாம், 3வது அதிகாரத்திலிருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் அவனுடைய நண்பர்கள் அநேக காரியங்களை பேசுறாங்க. அவங்க பேசுறதை நீங்க பாத்தீங்கன்னா, they had the knowledge of God, but அவங்கள்ட்ட தேவனுடைய விஸ்டம் இருக்கே இல்ல, யோபுவுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளத்தை குறித்த ஞானம் இல்லாதவர்களாய், தேவனை குறித்த அறிவு நிறைய இருந்துச்சு. அதுல நீ கதைச்சிங்கன்னு சொன்னா அவங்க முழுக்க முழுக்க தேவனை மகிமைப்படுத்தி தான் கதைச்சிருப்பாங்க. நான் இதை வாசிக்கல, நான் அதைத்தான் யோசிச்சேன், ஆண்டவரே அவங்க உங்களை மகிமைப்படுத்தி தானே கதைச்சிருக்கிறாங்க, பின்னே நீங்க கோபம் கொண்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் 38 அதிகாரம் தொடங்கும் போது இப்படிதான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்த அதுதான் அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த தேவன். 37 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் எதுவுமே பேசல, நண்பர்கள் தான் பேசுறாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று சொல்லி யோபுனுடைய நண்பர்களை ஆண்டவர் கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். கடைசியில யோபு ஆசிர்வதிக்கிறதுக்கு முன்பதாக கூட 42 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஓழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்வதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு உண்மையிலே கோபம் வந்துட்டு அவருடைய யோபனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேல. ஏன் தெரியுமா? அவங்க வந்து தே ஸ்டார்டட் ஜட்ஜிங் இஸ் ஐடென்டிட்டி. அவன் எல்லாவற்றையும் இழந்து போனதின் நிமித்தம் அங்கே அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டாய், ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டாய், அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அடி. ஆண்டவர் வந்து யாரையுமே வந்து அவங்க சொல்றாங்க, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மாக்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும், நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் தான் அதையே அறுப்பார்கள் என்று சொல்லி அங்கே யோபுவினுடைய அடையாளத்தை அவர்கள் கொச்சியப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். தேவன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிசாசு இடத்துல ஆண்டவர் யோபுவினுடைய அடையாளத்தை பேசினவர். என்ன பேசினார்? இவன் என்னுடைய தாசன் என்று அவர் அடையாளம் கொடுத்தார், அவர் அவனுக்கு சாட்சி கொடுத்தார். ஆனால் இது ஆண்டவர் சாட்சி கொடுத்ததுக்கு பிறகு, ஆண்டவர் அடையாளம் கொடுத்ததுக்கு பிறகு இவனுடைய நண்பர்கள் அவனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்த்து, அவன் வாழ்க்கையில் இழந்த காரியங்களை பார்த்து, அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து அவர்கள் உடனே சொல்றாங்க, ஒரு தப்பு தீவினை செய்யாம ஒருத்த நல்லவன் வந்து தீமையை அனுபவித்தது உண்டோ சரித்திரத்துல? ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நீ செய்திருக்கிற தீமையை காணப்படுகிறது, அதனாலதான் தேவன் உண்மை இப்படி அதம் பண்ணி போட்டார். ஏனென்று சொன்னால் தேவன் நல்லவர், பராக்கிரமரன் சொல்லி தேவனை புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனா அதே நேரத்துல யோபுவினுடைய அடையாளத்தை அவர்கள் கொச்சியப்படுத்துகிறார்கள். தேவனுடைய அன்பை பாத்தீங்களா? அவர் அவர்கள் புகழுகிறார்களே என்று சொல்லி அவர்களுக்கு பின்னால் ஆண்டவர் போக எல்லாரையும் என்னை புகழ்ந்து ஆராதிக்கிறாங்களே, என்னை புகழ்ந்து பேசுறாங்களேன்னு சொல்லி அந்த நண்பர்கள் பக்கம் ஆண்டவர் போயிடல. நீங்க என்ன வேணாலும் புகழுங்க, என்ன எப்படி வேணாலும் ஸ்தோத்திரீங்க, ஆனா நான் அடையாளப்படுத்துகிற ஒரு மனுஷனை, அவனுடைய மனுஷனுடைய அடையாளத்தை நீங்கள் பங்கு படுத்தி அதை கொச்சைப்படுத்துவதற்கு நீங்கள் யார் என்று சொல்லி ஆண்டவர், இந்த மனுஷன் யார் என்று சொல்லி ஆண்டவர் கோபப்பட்டு கேட்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்கள் மேல் ஒரு அடையாளத்தை வைக்கும் போது அவ்வளவு கரிசனை உள்ளவராய் ஆண்டவர் அடையாளத்தை வைக்கிறார். ஆகவேதான் அந்த அடையாளத்தின் மீது ஆண்டவர் மிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அடையாளத்தை இழந்து கொண்டு போய்கொண்டிருக்கும் போது அதை கண்டு அதை சகிக்க முடியாதவராய், அதை கண்டும் காணாமல் இருக்க முடியாதவராய் அந்த அடையாளம் மீண்டும் கட்டப்பட வேண்டும். அந்த அடையாளத்தை அவர்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்கள் நான் உயிரோடு கடைசி காலத்தில் எழுப்பப்படும் போது அவர்கள் அதை இழந்து போய்விடக்கூடாது, பல்லோராஜ்யத்தை இழந்து போய்விடக்கூடாது, பிதா எனக்கு கொடுத்த இந்த சிறியவர்கள் ஒருவரையும் நான் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாஞ்சியாய் உங்களுடைய என்னுடைய அடையாளத்தை மீண்டும் கட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவது காரியம், நீங்கள் உங்களுடைய வெளிப்புறமான காரியங்கள் அடையாளத்தை இமேஜை உங்களுடைய அடையாளமாக நினைத்து கொண்டிருக்கும் போது உங்களை அது ஒரு பயத்திலேயே வாழ வைக்கும். நான் தேவனுடைய அடையாளமோ தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைக்க வைக்கும். நீங்க உங்களுடைய காரியத்துல உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை வைத்து, உங்களுக்கு கிடைத்த வெற்றிகளை வைத்து, உங்களுக்கு கிடைத்த ஆவிக்குரிய ஞானங்களை வைத்து மாத்திரம் உங்களுடைய அடையாளத்தை பில் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா அப்பவுமே ஒரு பயத்துல இருப்பீங்க. ஐயோ, நான் இப்படி செஞ்சா, இப்படி சொன்னா, இப்படி கதைச்சா அவங்க என்ன நினைப்பாங்களோ, என்ன நடந்து விடுமோ, அல்லது என்னுடைய அடையாளம் எல்லாம் எல்லாரும் என்னை தூச்சி விடுவார்களோ, இப்படி ஆகி விடுமோ, அப்படி ஆகி விடுமோ, இதை இழந்து விடுவேனோ, என்று சொல்லி இன்றைக்கு பயந்து போய்கொண்டேதான் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஐடென்டிட்டி தேவன் கொடுத்த உண்மையான அடையாளத்தை அறிந்தவர்களாய் அதை நம்பினவர்களாய் நீங்க இருப்பீங்க என்று சொன்னா, எது நடக்கிறதோ அது நடக்கட்டும், எது நடந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, எது என்னை விட்டு போனாலும் சரி, எனக்கு தேவன் கொடுத்த அடையாளம், அவருடைய பிள்ளைங்கிற அந்த அடையாளம் என்னை விட்டு ஒருபோதும் மாறாது என்று சொல்லி திடமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ முடியும். தானியல் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. சிங்க கபில தானியலை போடும்போது அவர் சொல்லுகிறார், என் தேவன் தப்பிக்க வல்லவர், ஆகவே அவர் என்னை கட்டாயம் தப்பிப்பார் அப்படின்னு மாத்திரம் அவர் சொல்லல, என் தேவன் தப்பிக்க வல்லவர் தான், ஆனால் அவர் வல்லவராக இருந்தும் அவர் தப்புவியாமல் போனாலும் நான் பயப்படேன். ஏனென்று சொன்னால் அவர் செய்கிற ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, தேவன் செய்கிற நன்மைகளுக்காக அல்லாமல், அவர் நல்லவர் என்பதற்காக தானியல் தேவனை விசுவாசித்தார். நாங்களா இருந்தா என்ன செய்திருப்போம்? மூன்று வேளை ஜெபம் பண்ண ஒரு மனுஷனை சிங்க கபிக்குள்ள போடுறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் என்று சொன்னால் அவன் ஜெபிச்ச மூன்று ஜெபத்துல ஏதோ ஒரு பிழை இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த கனேகர். மற்றவர்கள் எங்களுக்கு கொடுக்கிற அடையாளம் அப்படிப்பட்டதுதான். ஆனால் தேவன் கொடுக்கிற அடையாளத்தை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டிருக்கும் போது நாங்க மூன்று வேளை ஜெபம் பண்ணாலும் சரி, நாலு வேளை ஜெபம் பண்ணாலும் சரி, சிங்க கபிக்குள்ளே போகிற அனுபவங்கள் ஏற்படும் போது, இந்த சிங்க கபியில என்னை ஆண்டவர் தப்புவியாமல் போனாலும் கூட அவர் தேவன், அவர் எனக்கு கொடுத்த அவருடைய பிள்ளை என்கின்ற அந்த அடையாளம் என்னை விட்டு ஒருபோதும் மாறாது என்று சொல்லி அதை திடமாய் பிடித்து கொண்டவர்களா எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அடுத்தது, நீங்க உங்களுடைய இமேஜ உங்களுடைய தோற்றத்தை நம்பாம இருப்பீங்கன்னு சொன்னான், அடையாளமாய் ஏற்படுத்துவீங்கன்னு சொன்னா, உங்களுடைய இமேஜ உங்களுடைய அடையாளமாய் நினைத்துக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் போது அப்படியே உடைஞ்சு போயிடுவீங்க. யூ வில் பிரேக் டவுன் கம்ப்ளீட்லி. ஆனால் தேவன் கொடுக்கிற அடையாளத்தை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கும் போது, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக அசைவம் இல்லாமல் எப்படிப்பட்ட கொந்தளிச்ச ஜலம் வந்தாலும், புயல் ஏற்பட்டாலும், பெருங்காற்று அடித்தாலும், அதுல எதுலையுமே உடைந்து போகாமல், அப்படியே சுருங்கி விடாமல், துவண்டு விடாமல், அந்த கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களா? ஏனென்று சொன்னால் அவர் கொடுத்த அடையாளத்தை நீங்கள் பிடித்திருக்கும் போது, அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் ஏற்படுகிற எந்த மாற்றமும் உங்களை அசைக்க முடியாதபடி ஒரு இலகுவான நுகத்தை சுமந்தவர்களாய் நாங்கள் மாற ஆரம்பித்து விடுவோம். இந்த கனேகர் வந்து தங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் பதில் கிடைக்காமல் போகும்போது, அவர்களுடைய தோற்றங்களை மாத்திரமே அவருடைய அடையாளங்களாய், அவங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை மாத்திரமே அடையாளங்களாய் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். அவர்கள் வந்து அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காம போகும்போது, அல்லது வாழ்க்கையில காரியங்கள் எதிர்மறையாய் நடந்து எல்லாவற்றையும் இழந்து போகும்போது சமயங்கள் ஏற்படும் போது அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்கப்பட போறதில்லை, ஆண்டவர் எதையோ தர்றதைத்தான் தரப்போறேன், அவர் கொடுக்கறதான் நான் வாங்க வேண்டும், எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறேன் என்று சொல்லி ஒரு உயிர் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழுகிறவர்களாய், அல்லது இருதயம் வந்து ஒரு கல்லாகி போனவர்களாய், இந்த அநேக கிறிஸ்தவர்கள் அடையாளத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் ஆண்டவர் மறுபடியுமாய் உங்களுடைய அடையாளத்தை கட்ட ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் தேவன் கொடுத்த அடையாளத்தை நீங்க நம்பி நடக்கும் போதோ, எல்லாமே இழந்து போனாலும் நீங்க கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் போல உறுதியா நிற்போம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அடையாளம் எல்லாம் நாங்க கட்டின அடையாளம் இல்லை, அது தேவன் எங்களுக்கு கொடுத்த அடையாளம். அவை வாழ்க்கையில அலைகள், புயல் காற்று, எது ஏற்பட்டு நொறுங்கி போகிற அனுபவம் வந்தாலும், அந்த கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டப்பட்ட அனுபவத்துல ஐம் அ சைல்ட் ஆஃப் காட் என்று சொல்லி உறுதியாய் அந்த வார்த்தையை, அந்த அடையாளத்தை நாங்கள் பிடித்தவர்களாய் மாறிவிடுவோம். எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமில்ல, கடைசியா நீங்க கேட்கலாம், இது எல்லாவற்றையும் விளக்குறதுனால நான் சொன்னது மாதிரி, ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது, முதலாவது நாங்கள் எங்களுக்கு நடக்கிற அந்த ப்ராசஸ்ல முதல் ஸ்டெப்பே வந்து நாங்கள் சகலத்தை இழந்து போவோம் என்று சொல்லி சொன்னேன். அப்படி நீங்க கேட்கலாம், இது எல்லாத்தையும் இழந்து போறதுனால என்ன நன்மை, எப்படி இதனால எப்படி என்னுடைய அடையாளம் மீண்டும் கட்டப்படும், இருக்கிற அடையாளத்தை எல்லாம் நான் இழந்தானே போகிறேன் என்று சொல்லி நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் எல்லாவற்றையும் இழக்கும் போது தேவன் நம்முடைய அடையாளத்தை ஒருபோதும் அழிக்கிறதில்லை. நம்முடைய அடையாளம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற போலியான அடையாளங்களைத்தான் அவர் முறிக்கிறார். அதாவது எங்களுடைய அடையாளம் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, எங்களுடைய பதவிகள், எங்களுடைய உறவுகள், பணம், மக்கள் எங்களுக்கு கொடுக்கிற அங்கீகாரம், வெற்றிகள், நம்மை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியா இருக்கலாம், ஆனா இதெல்லாம் எங்களுடைய அடையாளங்கள் அல்ல. இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பகுதி மாத்திரம்தான். ஆனா உண்மையான அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்பதுதான் எங்களுடைய உண்மையான எங்களுடைய அடையாளம். யோபு 42:5 நாங்கள் வாசிக்கிறோம், என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உண்மை காணுகிறது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு, அவனை ஆண்டவர் கட்ட ஆரம்பித்த பிறகு யோபு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். யோபு தேவனை முன்பே அறிந்திருந்தவன், சன்மாக்கனாய் வாழ்ந்தான், நல்லவனாக வாழ்ந்தான். சில இழப்புகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவது உங்களை முடிந்து போக பண்ணுவதற்காக அல்ல, உங்களை மீண்டும் கட்டுவதற்காக, அதாவது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்காக. யோபுவன் வாழ்க்கையில முதல்ல இழந்தது அவனுடைய சொத்துக்கள், பிறகு அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உடலுடைய நலம், அவனுடைய சமூகத்துல இருந்து அவனுக்கு இருந்த அந்த அங்கீகாரம், அவருடைய நண்பர்களுடைய புரிதல், இது எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஆனால் கடைசியாய் அவன் கண்டு அதை எல்லாத்தையும் இழந்து போன உடனே அவன் கண்டுபிடித்த உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? நான் இதுவரைக்கும் தேவனை காதுனாலதான் கேள்விப்பட்டேன், அவர் நல்லவர் என்று சொல்லி அவர் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அவரை நான் நேருக்கு நேராக அவரை சந்திக்க முடிந்தது. இதுதான் கர்த்தரங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது, பழைய மனிதனாக பழைய அனுபவங்களோடு அவர் கற்றதில்லை, ஒரு புது அனுபவத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். அந்த புது அனுபவம் எங்களை வந்து எங்களை வந்து ஒரு புது ஆண்டவரோடு இருக்கிற உறவுல வந்து ஏதோ தூரத்துல கேள்விப்பட்டு தூரத்துல ஏதோ எப்பயோ நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் சாட்சிகளாய் கேட்டு அவரை விசுவாசிக்கிற அனுபவம் இல்ல, அவரோடு சேர்ந்து வாழுகிற ஒரு அனுபவம். வெறும் காதுனால கேட்டு கேட்டு வெறும் வசனங்களை வாசிக்கும் போது யாரோ சொல்லி கொடுக்குற வசனங்களை மாத்திரம் அங்கே பிடித்து கொண்டு அதை நம்பி விசுவாசிக்கிற வாழ்க்கை மாத்திரம் இல்லாம, நீங்க வேதத்தை திறந்து வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள்ல இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கு புலப்படுத்தி உங்களோடு சேர்ந்து நடக்கிற ஒரு புதிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்கு கொடுத்த அடையாளம், அவரும் நீங்க அவருடைய பிள்ளை என்கின்ற அடையாளம். அந்த உண்மையான அடையாளத்தை நீங்க பிடித்துக் கொள்ளும் போது அவர் உங்களுடைய தகப்பன், தூர நின்று நடுவுல ஆள் வச்சு உங்களோட கதைக்க மாட்டேர், நீங்க காதால மட்டும் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டீங்க, அவர்கள் அவரை சந்திக்கிறவர்களா, உங்களுடைய தகப்பன, அவருடைய பிள்ளை என்கின்ற அடையாளத்தை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தகப்பனாய் உங்கள் அருகாமையிலே அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே வரும் காதுகளால கேட்கிறது இல்லாம அவரை சந்திக்கிற ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் வாழ ஆரம்பித்து விடுகிறோம். கண்மாணவர்களே, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பகுதி பகுதியாய் ஒவ்வொரு வாரமும் தியானிக்க போகிறோம். கர்த்தரங்களோடு அநேக காரியங்களை பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அடையாளத்தை திரும்பவுமாய் நீங்க கட்டுக்கிறீங்களே, அதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எந்த கிறிஸ்தவர்கள், எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே, உண்மை அறிந்த பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே நீங்க கொடுத்த அடையாளத்தை இழந்து போனவர்களாய் அல்லது மறந்து போனவர்களாய் ஆண்டவரே, ஒரு இலகுவான நுகத்தை சுமக்க முடியாதபடி மிகவும் பாரமான நுகத்தோடு ஆண்டவரே ஒரு உயிரற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த வார்த்தைகள் போகிற இந்த சமயத்தில் தானே சுவாமி அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைகளும் தொடப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க திரும்ப கட்டுகிற அந்த அடையாளத்தின் அனுபவத்தை பெற்று அனுபவிக்க அவளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மை விட்டு தூர போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மறுபடியுமாய் உம் மண்டைக்குள் கொண்டு வந்து உம்முடைய செட்டைக்குள் கொண்டு வந்து தகப்பனே, தேவன் பிதா உமக்கு கொடுத்த யாரையும் நீங்க இழந்து போக கூடாது என்று வாஞ்சிக்கிற தெய்வம் அல்லவா, அவ்வளவு அன்பு வைத்திருக்கிற தெய்வம் அல்லவா நீங்க ஆண்டவரே. அந்த அன்பிலை விட்டு நாங்கள் விலகி ஓடி விடாதபடி அடையாளத்தை ரெனியூ பண்ண, அதை திரும்ப கட்டி பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உடைய கரம் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்,
2: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் சியானி ஜெயந்தா. இன்றைய நாளே உங்களுடைய செய்தியில ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், ஒரு மாற்றம் வந்திருக்கு. காரணம், ஒரு அருமையான செய்தியை தொடர்ந்து தொடர்ந்து கொடுக்க போறது இன்றைய நாளே பகுதி ஒன்று. மீண்டும் கட்டுகிற ஒரு வாய்ப்பு, இந்த உண்மையான அடையாளம் என்ன, அதாவது யோவை பற்றி மிக தெளிவா எடுத்து சொன்னீர்கள். 37 மட்டும் அவன் பேசினா அந்த ஆண்டவர் பேசவில்லை. 38 அதிகாரம் 1 வசனத்தில் தான் ஆண்டவர் பேசுகிறார். காரணம் நீ சொன்ன மாதிரி நாங்கள் தேவனுடைய சைல்ட் ஆஃப் கோட், எங்களுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. என்னதான் நடந்தாலும் இப்படின்னு ஆண்டவர் எங்களை மறக்க போவதில்லை. இப்போ அந்த இளியகுமாரன் விட்டு பிரிஞ்சு போனான் வரைக்கும் அரவணைச்சார் பிதா. இந்த மகனை வாராசா அழைப்பிச்சு அனுப்பினர், சஜிப்பாக கொடுத்தார். எனவே அருமையான செய்தியை கொடுத்து தொடர்ந்து உங்களோட செய்தி இது 1 பகுதி 2 பகுதி அடுத்த கிழமையில நீங்க சொல்லும் பொழுது மூன்று மாசமா இருக்கும். இந்த செய்தியை 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதுக்காக நான் சொல்றேன். தொடர்ந்து மறு ஒழுப்பில் எங்களை செய்தியை கேட்பார். அது மட்டுமல்ல யூடியூப் ஃபேஸ்புக்கில் கூட இந்த செய்தி போய்கொண்டிருக்கும். கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் மீண்டும் கற்றுகிற வாழ்வு என்ற தலைப்பில் ஒரு அருமையான ஒரு தொடர் செய்தியை கொண்டு வந்தவர் சிஸ்டர் ஷியானி ஜெயந்தா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. நாங்கள் தொடர்ந்து பாச ஜெயராஜ் அழைக்க போறோம். அவர் இந்தியா நாட்டிலே இப்பொழுது அவருக்கு நேரம் 5:30 இல்லை தேசத்துக்கு வந்திருக்கிறார். அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற துதி உவாச கேட்கிற பிள்ளைகள் சார்பிலும் அவர் அன்போடு வர்றே போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜெயராஜ்.
3: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
2: அதிகால வேலை 5:30 தேவனுடைய வார்த்தையை உலகமெங்கும் விதைக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு ஓடோடி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தை இந்த உலகம் முழுவதும் 90 உலகமெங்கும் விதைக்கப்பட வேண்டும். கட்டுன்றோர் விடுதலையாக வேண்டும், சிறப்பற்றோர் சிறையாக வேண்டும். அது மட்டுமில்ல, வருகையில எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தை தொடர்போறது சொல்றேன். இப்ப உங்களோட
3: ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இந்த சங்கமம் வானொலி மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பேஸ்புக், யூடியூப் மற்றும் எல்லா ஆன்லைன் குரூப் மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற எல்லா தேவ மக்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய மனிதன் அருமையான ஐயா மகேந்திரன் அவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். அன்பின் பரலோக பிதாவே, மகிமை நிறைந்த இந்த நல்ல காலை விளக்க நன்றி. நம்முடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஆழங்களுக்குள்ள ஆண்டவரே நேரங்களை நடத்துங்க. வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி கர்த்தரே எங்கள் கண்களை திறந்தருளுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானோர் ஒருவரே தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இருதயத்துல வைத்த வார்த்தைய அவங்க ஒரு வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். என்னன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மள அடையாளப்படுத்தி இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைய அவங்க அந்த சிஸ்டருடைய வார்த்தை மூலயமா ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார். அதற்காக உண்மையாலுமே நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் ஒருவரே என்பதை அது நிமித்தம் நான் என்ன செய்து கொடுறேன்னு கேட்டீங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம். ஆயினும் இன்னும் நான் சொல்றேன், பரிசுத்தாவியானவர் ஒருவரே என்பதை இன்னும் நான் அது ஆழமா என்ன செய்யறோன்னு கேட்டீங்கன்னா உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இந்த நாளில நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1:8 நம்ம வாசிக்க கேட்கலாம். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1:8 நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக.
4: தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
3: ஓகே, ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். இங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், தானியேலை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன் சிஸ்டர், அவங்க முன்னாடி கொடுத்த செய்தியில சொன்னாங்க நம்மளை அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி, அதே கண்டினியூ தான் நானும் சொல்ல போறேன் இன்னைக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன் இருதயத்துல அவன் தீர்மானம் பண்ணி கொண்டது நிமித்தம் அவனுடைய தீர்மானம் அவனை தேசத்துல உயர்த்தினது அப்படின்னு சொல்லலாம், தேசத்துல அவனை அடையாளப்படுத்தினது அப்படின்னு கூட நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்துல அவன் தீர்மானம் பண்ணினான், தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, இன்னைக்கு தானியேல் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடிமையாக பாபிலோன் தேசத்திலிருந்து பிடித்து கொள்ளப்பட்டவன் தான் ஒரு மனுஷன் தான் இந்த தாவீது. சோ இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தன் இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான், இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி வேணாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்துடலாம், எப்படி வேணாலும் மனம் போன போக்குல நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கும் நிறைய பேர்த்துக்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஒருவேளை நான் சொல்றேன், நம்மள நாமளே முடிவு பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயத்துலதான் நம்ம இருக்கிறோம். நம்ம யாருமே, நேற்று கூட எங்க பாஸ்டர்மா எங்களை குறித்து பேசும்போது ஆரம்ப நாட்கள் ஒண்ணு சொல்லுவோம், நிறைய நேரத்துல நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்ல, நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி அப்படிங்கறத போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சில காரியங்கள் பேச ஆரம்பித்தோம். இன்னைக்கு அதே தான் இந்த இடத்துல நான் சொல்றேன், நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, நம்மள வந்து பரிசுத்தாவியானவர் நம்மளை கட்டுப்படுத்துகிறார், பரிசுத்தாவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறார் அப்படிங்கிற, நம்ம பரிசுத்தாவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வே நிறைய நேரத்துல என்ன செய்யாம போயிருதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில அந்த ஒரு எண்ணம் அந்த உணர்வு இல்லாம நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி வேலைனாலும் வாழலாம் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா ஓடிக்கொண்டிருக்கிறோம். சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்முடைய ஓட்டத்தை திருப்புவோம், நம்முடைய நிலைய ஒரு விஷயம் திருப்பி இந்த தானியேல நம்முடைய வாழ்க்கைய நம்ம மாற்றிக்கொள்வோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில தன் இருதயத்துல ஒரு பெரிய ஸ்ட்ராங் டிசிஷன் இந்த இந்த தானியேல் எடுத்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காரியமே என் தேவனுக்கு முன்பாக என்னை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீட்டுப்படுத்திடக்கூடாது. என் தேவனுக்கு முன்பாக என்னை எந்த காரியமும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீட்டுப்படுத்திடக்கூடாது. கவுனிங்க, அவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, ராஜாவின் போஜனம் கூட என்னை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா தீட்டுப்படுத்திடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். கவுனிங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே இன்னைக்கு நம்மளும்
5: சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த
3: தீர்மானத்தை எடுக்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு வேளை இந்த உலகத்துலதான் இருக்கிறோம், இந்த பூமியில தான் இருக்கிறோம், அன்றாட நம்ம பார்க்கிற மனிதர்களோட தான் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். என்ன தீர்மானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமிக்குரிய உலகத்துக்குரிய எந்த காரியமும் என்னை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா தீட்டுப்படுத்திடக்கூடாது, தீட்டுப்படுத்திடக்கூடாது. ஒருவேளை நான் சொல்ல முடியும், ஆரம்ப நாட்கள்ல ஒருவேளை இங்க வெளிநாடுகளில எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்திய தேசத்துல ஆரம்ப நாட்கள்ல இருந்த வைராக்கியம், ஆரம்ப நாட்கள்ல இருந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வர நிலைமையில பார்க்கிறோம். நான் நம்புறேன் முழு உலக நாடுகளும் இதுதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆரம்ப நாட்கள் இந்த வைராக்கியம் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இல்ல, ஆரம்ப நாட்கள் இருந்த இன்னைக்கு ஒரு வாஞ்ச ஜனங்களுக்குள்ள இல்ல, ஆரம்ப நாட்கள் இருந்த ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வருகிறத பார்க்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல காம்ப்ரமைஸ் லைஃப்குள்ளதான் நிறைய பேர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறாங்க. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம், அதே சமயத்துல ஜெபமும் பண்ணிக்கலாம், ஆலயத்துக்கும் போய்க்கலாம், வேதத்தையும் படிச்சுக்கலாம், நான் கிறிஸ்தவன், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற பேரோடையும் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் எதுக்கு உண்மை இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் சொல்றேன் கத்தருக்கும் கத்தருக்கும் உண்மை இல்லாம இருக்கிற நிலைமை, ஈவன் நான் சொல்ல முடியும்னா குடும்பத்துக்கும் என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா உண்மை இல்லாத நிலைமையில நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம். நிறைய பேர் அப்படி இருக்கிறத பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு உண்மை இல்லை, மனைவி கணவனுக்கு உண்மை இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மை இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மை இல்லாத நிலைமை. இந்த நிலைமை தேசத்திலிருந்து மாறி நான் சொல்றேன், தானியேல் அன்னைக்கு சொன்னார் பாத்தீங்களா, எந்த காரியமும் என் வாழ்க்கையில என்னை தீட்டமும்
6: வானொலியானது 24 மணி
3: நேரப்படுத்தலாகாது, என்னை தீட்டுப்படுத்தலாகாதுன்னு காமிச்சதுனாலதான் ஆண்டவர் இந்த தானியேல இன்னைக்கு நான் சொல்ல முடியும், தேசங்களுக்கு ராஜாக்களுக்கு இந்த தானியேல அடையாளப்படுத்தினதை பார்க்கிறோம், அடையாளப்படுத்தினதை பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு சொல்லி ஜனங்களை விட்டு செப்பரேட் பண்ணி காமிக்கிறாரு, அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு கூட்ட ஜனம் உங்களையும் என்னையும் குற்றப்படுத்தும்படி போராடுறாங்க,
6: குற்றப்படுத்தும்படி
3: போராடுறாங்க. அதுவும் நான் சொல்லணும்னா, குறிப்பா இந்த தானியேல எதுல குற்றப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்குரிய காரியத்துல இந்த தானியேல என்ன செய்ய பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, குற்றப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க, குற்றப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் எதை அனுமதிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியேல என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, அனுமதிக்கவே இல்லை. அவனுடைய தெய்வத்துக்குரிய காரியத்துல அவன் மேல குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. தானியேலுடைய தெய்வத்தின் காரியத்துல அவன் மேல எப்படியாகிலும் குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு காரியத்துக்கு எந்த விதத்திலும் தானியேல என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றப்படுத்த முடியாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். ஒருவேளை நான் சொல்றேன், இன்னைக்கு மனுஷங்க அவங்க மேல குற்றம் சாட்டினாங்க, ஆனா ஆண்டவர் தானியேல என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, ஒப்பு கொடுக்கவே இல்லை. எப்படி ஒப்பு கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தானியேல என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கங்களின் கெபிக்குள்ள இந்த தானியேல தள்ளணும் அப்படின்னு நினைச்சாங்க, சிங்கங்களின் கெபிக்குள்ள இந்த தானியேல தள்ளணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, அவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. நம்ம அந்த காரியத்தை வாசிக்கிறோம், தானியேல் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது அந்த மனுஷன், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்தினாலே குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாதே என்றார்கள். தேவனுக்குரிய காரியத்துலதான் இவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றப்படுத்த முடியும். வேற எந்த விஷயத்திலையும் என்ன செஞ்சிட முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, குற்றப்படுத்த முடியாதுன்னு சொல்லி யார் அறிந்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, தானியேலை நேசிக்கிற ஒரு கூட்டம் அல்ல, தானியேலுடைய வளர்ச்சியை விரும்புகிற ஒரு கூட்டம் அல்ல. தானியேல் எழும்பக்கூடாது, தானியேல் வாழக்கூடாது, தானியேல் இந்த தேசத்துல அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச மனுஷங்க. இந்த மனுஷங்க எதை விரும்புனாங்கன்னு கேட்டீங்கன்னா, தானியேலுடைய அடையாளத்தையே அழிக்கணும்னு நினைச்ச ஒரு கூட்ட ஜனம், தானியேலுடைய அடையாளத்தையே அழிக்கணும்னு நினைச்ச ஒரு கூட்ட ஜனம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியேல தேசங்களுக்கு அடையாளமா வச்சார். இந்த தானியேல தேசங்களுக்கு ஒரு அடையாளமாக, அடையாளத்தின் சின்னமாக இந்த தானியேல வைத்தார். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும், ஜபத்திற்கு ஒரு அடையாளம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தானியேல காமிக்க முடியும். வைராக்கியத்திற்கு ஒரு அடையாளம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல காமிக்க முடியும். இன்னும் நான் சொல்ல முடியும்னா, வேத ஆராய்ச்சியாளர்கள் நிறைய காரியங்கள் ஒப்பிடுகிறத பார்க்கிறோம். இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், ஆண்டவருடைய வருகைக்கு இந்த தானியேல் ஒரு அடையாளப்படுத்தினத நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல பார்க்க முடியும். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நம்ம ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு மனுஷனை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல நிறைய பேர் உண்டு. ஆனா அதுல பிரதானமான மனுஷன் ஒருவர் உண்டு என்று சொன்னால் இந்த தானியேலை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியேல் ஆண்டவருக்காக என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, கத்தர் மேல உள்ள வைராக்கியத்தை வெளிப்படுத்தும்படி இந்த தானியேல் என்ன செய்தார் என்று கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றாங்க ராஜா, இன்னைக்கு ராஜா இந்த சதிகாரக நிமித்தம் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, தானியேலை எடுத்து சிங்கங்களுடைய கெபிக்குள்ள போட ஆரம்பித்தாங்க. இந்த காரியத்தை ஒரு விஷய நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்ல முடியும், சிங்கங்கள் அடைபட்டிருக்கிற சிங்கங்கள், கெபிக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற சிங்கங்கள், அது எந்த காலத்திலும் எப்படிப்பட்டதா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வெறித்தனமா தான் இருக்கும். கிடைச்சா உடனே அவங்கள வேட்டையாடிடணும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிற்கும். இன்னைக்கும் கூட நான் சொல்ல முடியும், இந்த பூமியில அழைப்புள்ள மனுஷங்களை, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷங்களை சத்துரு வேட்டையாடும்படி போராடி கொண்டிருக்கிறான்.

ஆண்டவர் அடையாளப்படுத்தணும்னு விரும்புறார், ஆண்டவர் வேறு பிரித்து காட்டணும்னு சொல்லி விரும்புறார். அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய நிறைய தீர்மானங்கள் உண்டு. பிரதானமான ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால், இந்த இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளணும். பண விஷயத்துல ஊழியக்காரங்க உண்மையா இருக்கணும். பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா ஊழியக்காரங்க நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவு, குடும்பம், நம்ம கொடுக்கப்பட்ட சபை, நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்பு, நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியம், அந்த காரியத்துல எந்த மனுஷனும் உங்களையும் என்னையும் தீட்டுப்படுத்தி போடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கவனம் உள்ளவங்களா, ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா நம்ம இருக்க ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டேன். அது ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகணும். ஆண்டுடைய சமூகத்துல அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப உணர்த்துறார், நீ குடும்பமா அந்த இடத்துக்கு போ, நீ குடும்பமா அந்த இடத்துக்கு போ, நீ மனைவி அந்த இடத்துக்கு போங்க அப்படி ஆண்டவர் உணர்த்துறார். நான் சொல்ல முடியும், நாங்க இங்க லோக்கல்ல எங்க சர்ச் பக்கத்துல எங்க போனாலும் குடும்பமா தான் நாங்க என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா ஊழியத்துக்கு போவோம். தனியா நான் எங்கேயுமே என்ன செஞ்சது இல்லைன்னு கேட்டீங்கன்னா போனதே இல்லை. தனியா எங்கேயுமே ஊழியத்துக்கு போனதில்லை. போகாமையாவது இருந்துருவேன், ஆனா தனியா போகவே மாட்டேன். ஒண்ணு நானு என் மனைவி போவோம், பாஷமா போவோம், இல்லையா என் மூத்த பிள்ளை இருக்கிறான், எங்க போனாலும் யாரோ ஒருத்தர் கூட தான் நான் என்ன செய்வேனா போவேன். ஆனா தனியா எங்கேயுமே நான் என்ன செய்யலதுனா போனதே இல்லை. அப்ப அது வெளியூர் பிரயாணப்படுகிறது நிமித்தம் வெளியூர் போவதற்கு சாத்தியம் இல்லாதனால நான் என்ன செய்தேன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு தனியா தான் போறதுக்காக ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன். அப்ப அன்னைக்கு திரும்ப திரும்ப ஆண்டவரின் இருதயத்துல உணர்த்தினபடினால என்ன செய்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே எல்லாருமே குடும்பமாவே கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனைவி ரெண்டு பிள்ளைகள் எல்லாருமே கிளம்பி அந்த இட ஊழியத்துக்காக போறோம். அப்ப அந்த இட ஊழியத்துக்காக போகும்போது அந்த சகோதரி அந்த அந்த அந்த ஊழியத்தை செஞ்சது ஒரு சகோதரி, அவங்க மாத்திரம்தான் அவனுடைய ஊழியத்தை செய்யறாங்க. அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க ஒரு நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெண் பிள்ளைங்க நாலு பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த சகோதரி சொல்றாங்க, பாஸ்டர் நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னாங்க. அப்போ என்னோட மனசுக்கு அது ஒத்துக்கல. நான் சொல்றேன், இல்ல சிஸ்டர் என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, நானும் பாஸ்டரமா இருக்கிறோம், நீங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது, இல்ல பாஸ்டர் நான் உங்களோட தனியா தான் பேசணும் அப்படின்னாங்க. இல்ல சிஸ்டர் பரவாயில்ல சொல்லுங்க, பாஸ்டர்மா தானே நீங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது அவங்க வாழ்க்கை குறித்து சில காரியங்கள் சொன்னாங்க. என் வாழ்க்கை இப்படி இருக்குது, கணவன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்றது போல ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்கி கொண்டிருந்தாங்க. அது ஆவில நானும் புரிஞ்சுக்கிட்டேன், பாஸ்டர்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நிறைய காரியங்கள் சொல்லி வந்து பிள்ளைகளை வந்து முடிச்சாங்க. என்னன்னா, என் பிள்ளைங்க என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க, நான் ஊழியம் செய்யறேன் ஆனா பிள்ளைங்க என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்றாங்க, அப்படி நிறைய காரியங்கள் சொல்லி வந்த சகோதரி அவங்க முடிக்கும் போது, அப்ப நாங்க பிள்ளைங்களோட பேச ஆரம்பிக்கும் போதுதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ இவங்க வாழ்க்கையில ஒரு தவறான அனுபவத்துல இவங்க இருக்கிறாங்க, ஒரு தவறுனுடைய ஆழத்துக்குள்ள இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களோட பேசும்போதுதான் அந்த காரியத்தை உறுதிப்படுத்தணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சகோதரி தனக்கு கணவன் இருக்கிறாங்க, அவங்கள தாலி கட்டின கணவன் அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தங்களோட அவங்க தொடர்புல இருக்கிறாங்க. தொடர்புல இருக்கிறது மாத்திரம் அல்ல, அவங்க அவங்க இந்த பிள்ளைகளையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் அவங்களுக்கு அப்பா அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப இவங்களை கண்ட்ரோல் கட்டுப்படுத்துகிற கட்டாயப்படுத்துகிற ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, எங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை, இவரை பிடிக்கவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே இவர் வரக்கூடாது, எங்க அம்மா ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க, எப்படி பாஸ்டர் நாங்க வந்து அம்மாவை கண்டிக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் சொல்ல முடியுங்க, நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில ஜீவியத்துல கெடுத்து கொள்ளுகிற அனுபவம் இது. இது ஒரே ஒரு சாட்சி, சின்னதான் சொல்ல முடியும். தேசத்துல நிறைய பேர்த்துடைய வாழ்க்கை இன்னைக்கு இதுதான். கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நம்ம இன்னைக்கு பரிசுத்தத்தை இழந்தவங்களா நிக்கிறோம். ஒருவேளை நான் சொல்ல முடியும், தேசங்களுக்கு தேசங்கள் கலாச்சாரங்கள் மாறலாம். நான் சொல்றேன், இந்தியாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கலாம், கனடாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கலாம், இன்னைக்கு அமெரிக்கால ஒரு கலாச்சாரம் இருக்கலாம், எல்லா உலக நாடுகளில வித்தியாசமான கலாச்சாரங்கள் இருக்கலாம். ஆனா அந்த கலாச்சாரங்கள் எதுக்கு பொருந்தும்னு கேட்டீங்கன்னா, தேசங்களுக்கு பொருந்துமே ஒழிய கர்த்தருடைய வேதம் ஒண்ணுதான். பரிசுத்த வேதாங்கமும் எல்லா நாடுகளுக்கும் ஒரே வேதாகமம் தான். தேவனுடைய கட்டளைகளும் தேவனுடைய காரியங்களும் ஒன்னேதான் முழு தேசங்களுக்கும். இன்னைக்கு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, உங்களையும் என்னையும் எந்த காரியமும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருதயத்துல

0: ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்திருக்கலாம் கேட்டீங்க, தீட்டுப்படுத்த ஒரு வேலை இன்னைக்கு நம்ம என்ன செய்திருக்கலாம்னா, ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல நம்ம தீட்டுப்படுத்த அனுமதிச்சிருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லலாம், இன்னைக்கு ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தீர்மானத்தை எடுப்போம், எந்த காரியமும் உங்களையும் என்னையும் தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு சொல்லி நம்முடைய இருதயத்துல ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கலாம். அந்த தீர்மானம் நமக்கு எதை கொண்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே தானியேல் 6:28 வசனத்துல வாசிக்கிறோம். தானியேல் 6:28, தானியேல் chapter 6:28, அதுல நம்ம வாசிக்கிறோம், தரியோவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலின் காரியங்கள் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய மக்களே, ஒருவேளை நீங்க லைவ்ல கேட்கலாம், இல்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த செய்தியை நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுடைய காரியம் என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே உங்களை இனி தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி நம்ம இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுவோம். இருதயத்துல ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனை நம்ம எடுத்துக்கொள்கிற வேளையில எந்த காரியமும் நம்மளை என்ன செய்யாதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை குற்றப்படுத்த முடியாது, தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு சொல்லி எடுக்கிற தீர்மானத்தின் நிமித்தம் ஆண்டவர் உங்க கூட என் கூட கத்தர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துல கத்தர் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய அடையாளத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் உங்க மேல என் மேல வச்ச திட்டத்தை பாழாக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி கத்தர் உங்களை என்னையும் அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அன்னைக்கு ராஜா ஒரு காரியத்தை சொல்றார், தானியேலை சிங்கங்களின் கெபியில தள்ளி விடும் போது எல்லாருமே நினைச்சாங்க தானியேலுடைய வாழ்க்கை இதோட முடிந்தது, தானியேல் என்கிற ஒரு மனுஷனுடைய அடையாளம் இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க, தானியேல் என்கிற ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை இதோட முடிந்ததுன்னு நினைச்சாங்க. ஆனா அதே இடத்துல தானியேலை ராஜாவை கொண்டு தேசத்துக்கு ஒரு அடையாளமா கத்தர் மாற்றினார். ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்கும்போது, ஆமாண்டவரே ராஜா தானியேல் சொல்கிறார், ஆம் ஆம் ராஜாவே, ஆம் ராஜாவே, தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி. ஒருவேளை எந்த சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த நினைக்குதோ, ஒருவேளை உபத்திரவமா இருக்கலாம், இன்னைக்கு நான் சொல்றேன் வியாதியா இருக்கலாம், இல்ல ஒருவேளை பொருளாதாரத்தை சந்திக்கிற வேதனையா இருக்கலாம், எந்த காரியம் உங்களை என்னை தீட்டுப்படுத்த நினைக்குதோ, அந்த காரியங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை என்னை விலக்கி மீட்டு தேசங்களுக்கு உங்களை ஒரு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்துவார். இன்னைக்கு அநேகருக்கு உங்களை என்னையும் அடையாளப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுப்போம், ஆண்டவரே எந்த காரியமும் என்னை தீட்டுப்படுத்தலாகாத, ஆண்டவரே எந்த காரியமும் என்னை தீட்டுப்படுத்தலாகாது. பண விஷயத்துல 100% உண்மையா இருக்கு, எனக்கு கொடுத்த அழைப்புல, எனக்கு கொடுத்த ஓட்டத்துல, எனக்கு கொடுத்த ஆண்டவரே உறவுகளில, எனக்கு கொடுத்த சபைக்கு நான் உண்மையா இருப்பேன், எனக்கு கொடுத்த தரிசனத்துக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை என்னையும் கத்தருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நான் சொல்ல முடியும், சத் வேதத்துல வாசிக்கிறோம், சங்கீதத்துல எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அதுபோல எந்த இடத்துல உங்களை தள்ளிவிடணும்னு நினைக்கிறாங்களோ, உங்க அடையாளத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி ஆண்டவர் உங்களை என்னை ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் கனம் பண்ண விரும்புவார், ஆண்டவர் கனம் பண்ண விரும்புகிறார். வேதத்துல வாசிக்கிறோம், தானியேல் சிங்க கபில தள்ளப்பட்டிருக்கிற வேலையில, தானியேல் சிங்கங்களுடைய கபிக்குள்ள இருக்கிற வேலையில, சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடி ராஜா ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, அந்த சிங்கங்களுடைய வாய கட்டி போட்டதை நம்ம பார்க்கிறோம், கட்டி போட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களும் நானும் எந்த காரியமும் என்னை தீட்டுப்படுத்திட கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் எதை கட்டணுமோ அதை கட்டி போடுவார். உங்களை என்னை அழிக்க நினைக்கிற இன்னைக்கு உங்களை என்னையும் இன்னைக்கு அடையாளத்தை அழிக்க நினைக்கிற சிங்கங்களை போல இருக்கிற வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டு உங்களை என்னைய தேசத்துக்கு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதுல எந்த சந்தேகமே இல்லை. நம்ம இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம், ஆண்டருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, மகிமை நிறைந்த இந்த நல்ல காலை நேரத்திற்கா நன்றி. ஆண்டவரே, இந்த காலங்கள் எங்களை அடையாளப்படுத்துகிற ஒரு காலங்கள், எங்களை நீங்க ஆசீர்வதிக்கிற ஒரு காலங்கள், எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு காலத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர், அதுக்கு முன்பாக எங்களை நாங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியமும் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தம், இந்த வார்த்தையை சொல்லி நம்ம எல்லாருமே ஜெபிக்கலாமா? அடிக்கடி என் வாழ்க்கையில நான் எனக்காக சொல்லி ஜெபிக்கிற ஒன்று, ஆண்டவரே நான் விரும்புகிற பரிசுத்தம் அல்லப்பா, நான் விரும்புகிற பரிசுத்தம் அல்லப்பா, என் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம், நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எந்த நிலையிலையும் என் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறதா மாறட்டும். ஆண்டவரே, என்னோட பரிசுத்தம் என்கிற வாசனை தேசம் முழுசு வீசட்டும். என் பரிசுத்தம் என்கிற வாசனை எந்த விதத்துல அதை நான் கெடுத்து கொள்ள கூடாது ஆண்டவரே, எந்த விதத்திலும் அதை நான் ஆண்டவரே அப்பா விட்டு கொடுக்க கூடாது ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கத்திரங்களை நடத்துங்க. உங்களுடைய வல்லமையுள்ள கரத்துல முற்றிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கமம் வானொலி ஊழியத்தை செய்கிற எல்லா தேவ மக்களுக்காக நன்றி. அருமையான அன்பு ஐயா மகேந்திரன் ஐயா அவர்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களுக்காக நன்றி. அவருடைய குடும்பத்துக்காக நன்றி. அவர் கொடுத்திருக்கிற அழைப்பு தரிசனங்களுக்காக நன்றி. இன்னும் கத்திர கனப்படுத்துங்க. தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இன்றைய
1: நாளில் முதலாவது செய்தி கொடுத்த செய்திக்கும் நீங்கள் கொடுத்த செய்திக்கும் ஒரு தொடர்பு வாழம் இருக்கின்றது. இன்றைய நாளே இந்த ஊழியக்கார் மூலம் ஒரு பெரிய எழுப்புதலை இன்றைய நாளை செய்து கொண்டிருக்கிறார். செய்தியும் கூட செய்தியும் ஒரு தொடர்பு பாலமாக அமைகின்றது. காரணம், டானியல் ஒன்று என்று சொன்னீர்கள், உணவிலே தீட்டுப்படுத்தக்கூடாது, இது அவனுடைய தீர்மானம். அதே போல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் தீட்டுப்பட்டவள், அவளது தீர்மானம் எடுத்தால் நான் இயேசுவின் உடைய தொட்டால் சுகமாவேன். அவளுடைய தீர்மானம் வேற, இந்த தானியோட தீர்மானம் வேற. தானியோட தீர்மானம் தீட்டுப்படுத்த கூடாது. பெரும்பாலும் ஏற்கனவே தீட்டுப்பட்டவள், அது நல்ல ஒரு காரணத்தை சொல்றேன். அருமையான, அதாவது பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் இருக்கும் பொழுது தீட்டுப்பட்டு போக மாட்டோம். நீங்க சொன்ன மாதிரி தேவனை விட்டு விலகி போற காலம் இது. தொழில்நுட்ப சாதனைகள், இந்த உலகம், பிசாசு தேவ பிள்ளைகளை ஆண்டவரிடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொண்டு போகிறான். இவர்களுக்கு இந்த இன்றைய நாளில் கொடுத்த ரெண்டு செய்தி மிக ஒரு ஆசீர்வாதமான செய்தி. அது மட்டுமல்ல, ஆண்டவர்கள் விசேஷத்து தானியலுக்கு விசேஷத்து ஆவி இருந்தபடினாரு, அவனை எவனையும் குற்றம் சாட்ட முடியலை. இந்த சிங்கங்கள், இந்த சிங்கங்களை பற்றிய சத்ருன்னு சொன்னீங்க, நல்ல ஒரு எடுத்து கொடுத்தீங்க. அதாவது அந்த குற்றம் பிடித்தவரை சிங்க கவியில போடுக்க கீழே போகும்னா அந்த சிங்கம் அவளை பச்சித்த காரணம் நீங்க சொன்னீங்க. அந்த சிங்கம் வந்து சரியான பசியில இருக்குன்னு சொன்னீர்கள். நாங்கள் திருட்டுப்படாதபடிக்கு பாதுகாக்க வேண்டும். அருமையான சாட்சியை சொன்னீர்கள். அந்த நாலு பெண்கள் சகோதரி இந்த சாட்சியை சொன்னீர்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த இன்றைய நாளிலே ஆவியானவர் தான் இந்த நித்திய வெளிச்சத்தை செய்திகளை வழிநடத்திக் கொண்டு வருகிறார். காரணம், இதில் ஆண்டவர் 97 ரேடியோக்களை தொடர்படுத்திருக்கிறார். 2000 மேற்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் வந்து இந்த சங்கம வானொலியே தேவனுடைய வார்த்தையை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள், சத்தியத்தை கற்று கொடுத்தீர்கள். அதுக்காக நான் இன்றைய நாள் இந்த வார்த்தைகளை ஊழியர்களுக்காக நான் நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியர்களை இங்க கொண்டு வந்து சேரும் பொழுது இந்த உலகத்துள்ள அநேக தீட்டுப்படாதபடி மக்கள் கழுகூர்ந்து நீரே உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய ஒன்றுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாரா பார்த்தா மீண்டும் கூட சந்திப்போம். ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் செய்து வந்த பாஸ்டர் ஜெயராஜ். இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு ஆவியான ஒரு அசவாட்டம் இந்த செய்தியிலே தொடர்ந்து கொண்டு அதுக்காக நான் நான் சொல்கிறேன். இந்த செய்திகளை உற்றி நோக்கி கேட்கும் பொழுது உங்களுக்குள் உங்கள் இதயம் கொண்டு விட்டு எரியும். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராஜ் தலைக்க போறோம். சீங் த கிங் ஆஃப் கிங்ஸ் அவர் இந்தியா, அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் சனி ஞாயிற்றுக்கிழமையே நடக்கிற உபவாச தூதி யாரான கேட்கிற தேவ பிள்ளைகள் சார்பிலும் அவரை வருவார்கள் நடப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ராஜனா. பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட் ஜீசஸ். குட் மார்னிங். ஸ்தோத்ரம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்தமான திருப்பெயரே ஊழப்படுவதாக போற்றப்படுவதாக. வணக்கம், வணக்கம்.
1: அதிகாலை வேலை தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கு. அது மட்டுமல்ல, ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை நீங்கள் கூட்டங்கள் நடத்துகிறீர்கள். பாஸ்டர் ஸ்டான்லி எவங்கலிஸ்ட் டேவிட் தினகரோட சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறீர்கள். அதுக்கான பாடுபட்டு ஜபிக்கிறோம். அவர்களையும் நினைத்த குடும்பம் வந்து கலந்து கொண்டு வார்த்தையை கொடுக்க பாஸ்டர் ஸ்டான்லி எவங்கலிஸ்ட் டேவிட் தினகரும் கூட லிங்க குடும்பம் அவர்களும் உங்களை போல வந்து வார்த்தை கொடுக்கட்டும். இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒப்புக் கொடுக்கிற நீங்க வழி நடத்துங்க.
2: நன்றி. என் மீட்பரும் உலக ரட்சகரும் நமது மனவாளனும் நியாயாதிபதியும் ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியானவரும் எஜமானரும் நம்முடைய அருமையான நண்பருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான திருப்பெயரால இந்த அருமையான காலை வேளையில உங்களை எல்லாருக்கும் இயேசுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த முத்தத்தோடே உங்களை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான காலை நேரத்துக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே இதோ அடியேன், என்னை நான் தாழ்த்துக் கொள்கிறேன். கர்த்த சமூகத்துக்கு சந்நிதிக்கு வந்திருக்கிறேன். இதோ நான் வாயை பொத்திக் கொள்கிறேன், மூடிக்கொள்கிறேன். ஆண்டவரே பரிசுத்தாவியே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லித்தாங்க. கர்த்தருடைய வசனங்களை பேச கர்த்த கிருபுதாங்க. கலாத்தியர் எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 1:10 சொல்லப்படுறபடி இப்பொழுது நான் தேவனையா மனுஷனியா யாரை கனப்படுத்த நான் துணிகிறேன்? மனுஷனை கனவுகளை கனப்படுத்துகின்றனாய் காணப்பட்டால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே? ஆண்டவரே உண்மை கனப்படுத்த உம்முடைய நாமத்தை மையப்படுத்த இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் அறிவிக்க அவர் தந்த வார்த்தைகளை அனைவருக்கு அறிவிக்கும்படியாக இதோ அடியேன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே என் வாயிலும் நெஞ்சிலும் நினைவிலும் இதயத்திலும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான திரு வசனங்களையும் வார்த்தைகளையும் தாங்க. இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த வசனமாகிய விதை ஒவ்வொரு மனிதருடைய ஆத்மாவிலே விதைக்கப்பட்டு 100 பலன் தரட்டும் ஐயா. கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபைகளை நீ தந்து விட்டபடியால் நன்றி ஆண்டவரே. சோத்ரம். அருமையான இந்த காலை வேளையிலே உங்க எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான சங்கமம் வானொலி மூலமாக, தமிழ் கிறிஸ்தவ வானொலி மூலமாக வார்த்தையின் வெளிச்சம், தேவ வார்த்தையின் வெளிச்சம் இந்த பகுதிக்கு அடியேன் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அதுக்காக ஆண்டவர் நான் துதிக்கிறேன். உங்களை எல்லாரையும் பார்க்க முடியாத ஆண்டவர் கிருபை தந்தாங்க. ஆண்டவராக இயேசுவை மீண்டும் ஒருவரை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், போற்றுகிறேன். இன்றைக்கு அடியேன் கர்த்தரை நாமத்தை மையப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் கொடுக்கப்படுற செய்தியுடைய தலைப்பு குடும்பம். இன்றைய தினங்கள்ல மனம் போக்குல போக்குல வாழக்கூடிய இந்த நாட்கள்ல குடும்பம்னு ஒன்று இருக்கணும். அந்த குடும்பம் எப்படி ஆசிரியக்கப்பட்டிருக்குது? மூணு வகையான குடும்பங்களை பத்தி நான் உங்கள் மத்தியில ஆண்டுடைய செய்தியாக கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக யோசேப்பின் குடும்பம். அதன் பிறகு புதிய ஏற்பாடுல மார்த்தால் மரியாள் லாசரு அவருடைய குடும்பம். அதுக்கடுத்தாப்புல சகேவனுடைய குடும்பம். இந்த மூணு குடும்பங்களையும் பத்தி நாம ஆண்டவரின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. ஆதியாகமம் 2:18 ஆண்டவர் இப்படி சொல்றார், பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆமா, மனுஷன் தனிமையா இருக்குது, ஆதாம் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு 6 எல்லாம் படைத்தார், 7 ஓய்ந்திருந்தார். மனுஷனையும் ஆதாம் மனுஷனாகி ஆதாமை படைத்த பின்பு அவனுக்கு ஏற்ற துணையை அவர் காணவில்லை. அவனும் எல்லா பறவைகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் பார்த்தான், ஆனா அவனுக்கு ஏற்ற துணை காணவில்லை. ஆகவே ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை ஏவாளை உருவாக்கி அவனை விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அது மூலமாக ஏவாளை உருவாக்கி அவனுக்கு அவனிடம் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்து இதோ உன்னுடைய மனவாட்டி என்று அவர் ஆண்டவர் இயேசு அந்த குடும்பத்தை தொடங்கி வைக்கிறார். குடும்ப வாழ்க்கையை முதலில் தொடங்கி வைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய படைப்புகள் மூலமாக ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டார்கள். இதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்பத்துல என்னென்னலாம் காணப்பட வேண்டும், எப்படி இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் இந்த மூன்று நபர்களை மூலமாக உங்களுக்கு நான் இந்த நற்செய்தியை கொண்டு வர ஆசைப்படுகிறேன். யோசேப்பின் குடும்பம், இந்த யோசேப்பு யாக்கோபினுடைய 12 புத்திரர்களில கடைசி மகன். ஆமா, அவன் ரொம்ப செல்ல பிள்ளை, ரொம்ப நாளுக்கு கழிச்சு அவன் பிறந்திருக்கான். கடைசியில பிறந்தனால யாக்கோபுக்கு யோசேப்பு மேல ஒரு தனி பிரியம், அந்த கடைசி பிள்ளை மேல ரொம்ப செல்ல பிள்ளையா அன்பு பிள்ளையா அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அது அவருடைய சகோதரர்கள் மத்தியிலே பொறாமையை கொண்டு வந்தது. ஏனென்றால் யோசேப்பு ஒரு கனவு காண்பவனாக சொப்பனக்காரனாக காணப்பட்டான். அவன் சொப்பனத்தின் வாயிலாக சில காரியங்களை வெளிப்படுத்தின பொழுது அதை அவருடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இது எப்படி ஆகும் என்று அவர்கள் எதிர்கேள்வி கேட்டார்கள். மாத்திரமல்ல, அவருடைய தகப்பனாக யாக்கோபு யோசேப்புக்கு பல வர்ண ஆடைகளை உடுத்து வைத்தான். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு புது காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை கண்ட சகோதரர்களுக்கு பொறாமை கசப்பு அவன் மேல் எழுகிறது. இவனை எப்படியாவது நம்ம ஒழித்து விட வேண்டும், கொண்டு விட வேண்டும் என்று துணிந்து அவர்களே ஒரு பெரிய குழிக்குள் யோசேப்பை போட்டுவிட்டு திரும்பி வந்து விடுகிறார்கள். அந்த வழியாக சென்ற யாத்திரியர்கள் அவனை யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து எகிப்துக்கு கொண்டு சென்று பார்வையினுடைய ஊழியக்காரனிடம் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். போத்தி பாசம் சொல்லக்கூடிய விட விட்டு விடுகிறார்கள். அவன் அவனை சிறையில் அடைக்கிறான். அங்கே அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனால அவன் விடுவிக்கப்பட்டு அரண்மனையில ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாத அவன் அழைத்து வரப்படுகிறான். அப்படி அழைத்து வரப்படப்படுகிற சமயத்துல அவன் அருமையான அந்த சொப்பனத்துக்காக விடுவித்து அதனுடைய அர்த்தத்தையும் சொல்கிறான். இடைப்பட்ட காலத்துல ஒரு காரியம் நடந்தது. போதிபாசுடைய மனைவி அவரிடம் தவறுதலாக கண்ணோட்டத்துடன் அணுகிய பொழுது யோசிப்பு அந்த காரியத்தை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமாக அருமையான போதிபாசுக்கு விரோதமாக நான் மனுஷ பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி தன்னுடைய அங்கியை விட்டுட்டு ஓடி போகிறான். அதனால அவனுக்கு கிடைத்த பரிசு சிறை தண்டனை தான். ஆனாலும் கர்த்தர் அவனை விடுவித்து சொப்பனங்களின் மூலமாக அதன் அர்த்தம் சொல்வதன் மூலமாக அவனை இரண்டாம் நிலையாக உள்ள பெரிய பதவிக்கு அவனை உயர்த்தினார். இந்த யோசேப்பு இது வந்து ஆதியாகமம் 41:39 சொல்லப்பட்டிருக்குது. இவன் வந்து விவேகமும் ஞானமும் உள்ளவன் பரிசு வேதாமம் குறிப்பிட்டு சொல்கிறது. இவனுக்கு முத்திரை மோதிரம் கொடுக்கப்படுகிறது, மெல்லிய வஸ்திரம் தரிக்கப்படுகின்றது, பொன் சரப்பணி கழுத்துல மாற்றப்படுகிறது, இரண்டாம் நிலத்தில் ஏற்றப்பட்டான். எல்லா இடமும் சுற்றி பார்த்து இவனுக்கு எல்லா இவனுடைய கட்டளைக்கு எல்லாரும் அடங்கியிருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அந்தஸ்து அவனுக்கு பதவியும் கொடுக்கப்பட்டது. அவன் தான் அப்புறம் அந்த எகிப்து நகர மக்கள் மாத்திரம் இல்லாம பக்கத்து தேசத்திலிருந்து வர மக்களை எல்லாம் படி அளந்தான். அவன் தான் எல்லாருக்கும் அந்த அந்த அந்த பஞ்ச காலத்துல அவன் தான் எல்லாருக்கும் உதவி செய்தான். அவனுக்கு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்தி பிராவின் குமாரத்தி ஆஸ்நாத் என்பவள் மனைவியாக கொடுக்கப்பட்டாள். இப்படின்னா அவனுக்கு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்குது. பொது வாழ்க்கையில அவன் வந்து உண்மை உள்ளவனும் பரிசுத்தம் உள்ளவனும் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவனமாக காணப்பட்டான். அவனுக்கு அருமையான ஒரு மனைவி ஆண்டவர் இயேசு கொடுக்கிறான். அந்த மனைவியோட அவனுக்கு மனைவியோட வாழ ஆண்டவர் கிருபை தந்தார். 30 அவன் வந்து கல்யாணமாகுது. அவனுக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறார் என்று ஆதியாகமம் 48:13 சொல்லுது. 2 குமாரர்கள், ஒருத்தர் மூத்தன் பேர் இப்ராஹிம், இரண்டாவது பேர் மனசே. இவர்கள் செல்லமாக வளர்க்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, இவன் தன் தகப்பனாகி யாக்கோபையும் தன் கூட பிறந்த சகோதரர்களையும் இஸ்ரேல் தேசத்திலிருந்து இங்க வந்து உணவு வாங்க வந்த பொழுது அவங்களை கண்டு அவங்களோடு உணவு அருந்தி அவங்களை நேசித்து அவனுக்குரிய எல்லா காரியமும் செய்தான். இது வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டும் வேதம் மிக அழகாக சொல்லுது. ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூட்டண்டை உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆதியாகமம் 49:25 அவன் குடும்ப வாழ்க்கை எப்படி ஆசிரிக்கப்பட்டிருக்கான் நல்லா கவனிங்க. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப புரியும். ரொம்ப அழகாக இருக்கும். நான் வாசித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறேன். வானத்தின் ஆசீர்வாதங்கள், ஆழத்தின் ஆசீர்வாதங்கள், உடலுக்குரிய ஆசீர்வாதங்கள், கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் தலைமையில் இருந்தது. ஏனென்றால் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. யோசேப்பின் சிறசின் மேல் அவருடைய முன்னோர்களின் பிதாக்களின் ஆசீர்வாதமும் தங்கிட்டிருந்தது. வருஷ வேதாந்தத்துல பாதியாகம 49 25-27 வரை உள்ள பரிசுத்த தேவ வசனங்களை நீங்க வாச பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. நானும் பார்த்தேன், 12 கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. ஆனா இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வித்தியாசமாக காணப்பட்டது. அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அவன் தலைமையில் இருந்ததாம். அது எப்படின்னா அதுல நம்ம வாசிக்கும் பொழுது நீங்க நல்ல நிலைக்கு வாசித்தீங்கன்னா தெரியும். இவன் 110 வருடங்கள் வாழ்ந்தான் இந்த உலகத்துல. 110 வருடங்கள் யோசேப்பு குடும்ப வாழ்க்கையை அவன் நடத்தினான். மகன்கள் எப்பிராமிக்கு பிறந்த மூன்றாம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். நல்ல கவனிங்க, மூன்றாம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மகன் அவனுக்கு பிறக்க பிள்ளைகள். அது மாத்திரமில்ல, மனாசேயின் குமாரனாகிய மாகீனின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் விளக்கப்பட்டார்கள் போட்டது. பேர பிள்ளைகள் வந்து எவ்வளவு பெரிய பெரிய சொத்து தெரியுமா? அந்த பேர பிள்ளைகளை பார்த்து ரசித்தவங்களுக்கு தான் தெரியாது. ஆமா, அது ரொம்ப அழகானது, அருமையானது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்னால கூற விரும்புகிறேன், விளக்க விரும்புகிறேன். பேரப்பிள்ளைன்னு சொன்ன உடனே என்னுடைய அருமையான பேரப்பிள்ளை, இரண்டாவது மகளுக்கு பிறந்த பேரன் ஜேடன் கிரகம், அவனை பத்தி ஒரு சின்ன ஒரு சம்பவம், நடந்த சம்பவம். ஒரு என்னுடைய இரண்டாவது பேரப்பிள்ளை ஜூடா மார்டின் பிறந்த பிறகு 2 வருடமாக நாங்க மலேசியா சென்று கோலாரம்பூர் சென்று என் பிள்ளைகளை நான் பார்க்கவில்லை, போக முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய சம்பந்தி ஐயா அவர்களும் சம்பந்தி அம்மா அவர்களும் அங்கு சென்று என்னுடைய அருமையான இரண்டாவது மகள் கேண்டா கிரேசிக்கு ரொம்ப ஆதரவாக ஆசுவாமாக இருந்தார்கள். பிள்ளை பேட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் அவங்க இருந்து எல்லா உதவிகளும் செய்து இந்த குடும்பத்தை அவங்கள் ஆதரித்தார்கள். ஆகவே நாங்கள் அங்க செல்ல இயலவில்லை. 2 வருடங்கள் பிறகு நாங்கள் கோலாலம்பூர் பெறப்பட்டு இங்கிருந்து மதுரிலிருந்து பெறப்பட்டு ஃபிளைட்ல சேர்ந்து அங்க இறங்கி அங்க எல்லா இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க அந்த டிராலியை தள்ளிட்டு நாங்க வாரோம் வெளியே. வெளியே என்னுடைய அருமையான மகளும் மருமகனும் சின்ன பேரனும் பெரிய பேரனுக்கு ஜேடன் கிரகாமும் வெளியே நிக்கிறாங்க. நான் அந்த டிராலி நான் தள்ளிட்டே வரேன், என் மனைவி என் பக்கத்துல நடந்து வர்றாங்க. என்னை பார்த்த உடனே அங்கேருந்து ரொம்ப தூரத்துல என்னை பார்த்துட்டான். அப்பா அவனை கையை விட்டுட்டு வேகமாக ஓடி வந்தான். நான் டிராலியை விட்டுட்டு அவனை பார்த்தோட ஓடி வந்தேன். நான் ஒரு முட்டிக்கால போட்டு கொண்டு வெளியே அவனை ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான். தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி, எப்படி இருக்கீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி எனக்கு முத்தம் கொடுத்தான். உலகத்துல ஆண்டவர் எவ்வளவோ ஆசுவாங்களால அரியணை ஆசிரியிருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவனுக்கு எப்படி அதை திருப்பி செலுத்த போறேன்னு தெரியல. நன்றிங்கிற வார்த்தையை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியல. அந்த காலத்துல நான் மிகவும் ஆசிரியப்பட்டவனாக, ஆண்டோரால உயர்த்தப்பட்டவனாக, ஆண்டோர் என்னை எப்படிலாம் ஆசிரியத்தார் என்பதற்கு அந்த ஒரு காட்சி தான் உதாரணமா இருந்தது. உலகத்துல நம்முடைய தாய் நம்மளை அணைத்தது உண்டு, நம்முடைய மனைவி நம்மளை அணைத்தது உண்டு, நம்ம நண்பர்கள் நம்மளை அணைத்துக் கொண்டது உண்டு, முத்தம் கொடுத்தது உண்டு. ஆனா என் பேரன் என்னை அணைத்து முத்தம் கொடுத்தது விலையுறந்த ஒரு பெருள பொருளாக, விலையுறந்த ஒரு சம்பவமாக, எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததாக, என் ஆவி ஆன்மா சரீரத்தில் நிறைவேற்றவனாக காணப்படும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபையை பாராட்டினார். அந்த காலத்துல நான் அழுவதா சிரிப்பதா எப்படி சொல்லுது என்னன்னு தெரியல. ஆனாலும் கூட அந்த சமயத்துல ஆண்டவராக இயேசுக்கு நான் நன்றி சொன்ன இரு கரம் கூப்பி, ஆண்டவரே என் பேரன் எவ்வளவு பிரியமா அன்பாக ஓடி வந்து என் தாத்தான்னு சொல்லி நினைத்து எனக்கு முத்தம் கொடுத்தான் அப்படின்னு நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன். இவைகள்லாம் ஆண்டவருக்கு இந்த நம்முடைய வழிகள் பிரியமான வழிகளாக நல்ல வழிகளாக காணப்பட்டால் நம்முடைய எதிரிகளும் நம்முடைய சமாதானமாக முடி செய்வார்னு பரிசுத்த வேதாமும் சொல்கிறது. நம்முடைய பேரப்பிள்ளைகளோட நாம் செலவிட்ட நேரங்கள் கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபைகள், வேற என்ன சொல்ல. ஆமா, அவனோட செலவிட்ட நேரங்கள், அவனை ட்ரம்ஸ் வாசிக்கும் நான் பார்த்து மகிழ்ந்தது. இப்படி அவனுக்கு கர்த்தராக இயேசு ஒரு பாட்டு என் பிள்ளைகளுக்கு பாட சொல்லி கொடுத்தேன், ஆமேன் ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு ஒரு பாடல். என்னுடைய 2 மூத்த பேத்திக்கும் இளைய பேரனுக்கும் இந்த பாடலை என்னுடைய யூடியூப் சேனல்ல சிங் த கிங் ஆஃப் கிங்ஸ்ல வீடியோ எடுத்து நான் அதை அப்லோட் பண்ணிருக்கிறேன். ஆண்டவரை அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரே என் தலைமுறைகள் இயேசுக்காக பாடணும், என் பரம்பரைகள் இயேசுவையே பாடணும். இந்த ஒரு காரியத்தை நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஆண்டவர் அதே மாதிரி என் தலைமுறைகள் போய் இயேசுக்காக வாழ்றாங்க, அவன் இயேசுவை பாடுறான். பரிசுத்த வேதாந்தத்தில் உள்ள இந்த 66 புத்தகங்களுடைய தமிழ் பெயர்களையும் சொல்லுவான், இங்கிலீஷ் பெயர்களையும் தலைப்பாடமா சொல்லுவான். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எனக்கு கூட மனப்பாடமா சொல்ல தெரியாது. எப்படி எப்படி ஆசுவாங்க பாருங்க. அந்த உண்மை மட்டும்தான் என் தலைமுறைகள் பாடும், உண்மை மட்டும்தான் என் பரம்பரைகள் பாடும், உண்மை மட்டும்தான் என் தலைமுறைகள் சேவிக்கும் என்ற ஒரு பாடலையும் ஆண்டர் கொடுத்து அதனுடைய இசையமைப்பு போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டு நம்ம மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசுவோ இருதயத்தை பார்க்கிறான். இன்னைக்கு யோசிப்பு ஆசிரிக்கப்பட்ட விதத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் 110 வருடங்கள் வாழ்ந்தான். மனாசையின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசிப்பின் மடியில் வளர்க்கப்பட்டாங்க. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் மாத்திரம்ல, யோசிப்பின் எலும்புகளும் இஸ்ரேல் தேசத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது அவனுடைய விருப்ப கடைசி ஆசையின்படி. நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய சாட்சி அவன் தான். சரி, குடும்பம் என்றால் அதுல முதலாவதாக காணப்படுவது நல்ல அருமையான மனைவி. இந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாந்தத்துல மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. குணசாலியான மனைவி புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்போம் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்க போயிருந்தது. நீதிமணிகள் 31:10. இது என்னுடைய வாழ்வில் அப்படியே நிறைவேறிச்சு. என்னுடைய இளமையான வாழ்வில் ஆண்டவர் எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து நான் திருமணத்துக்காக காத்திருந்த பொழுது என்னுடைய கண்களின் நிச்சயப்படி அநேக பெண்கள் எனக்கு அழகாக காணப்பட்டாங்க. அப்பொழுது நான் பரிசுத்த வேதாந்தத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த பகுதியில குணசாலியான சிறியை கண்டுபிடிப்போன் யார் அவள் விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது போடுந்து. ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த குணசாலியான சிறியை எனக்கு கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க, எனக்கு வாழ்க்கை துணையை தாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அது அப்படியே நிகழ்ந்தது. உங்களுடைய வாழ்க்கையில 42 வருடங்கள் திருமண வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நல்ல ஒரு குடும்பம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நாங்கள் உதாரணமாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்தார். நன்றி. அந்த குணசாலியான பெண் என்னெல்லாம் செய்வாளா? அவன் புருஷனை அவள் நம்புவாள், புருஷன் அவளை நம்புவான். அவள் உயிரோடுக்கு நாளெல்லாம் அவனுக்கு நன்மை செய்வாள். மூன்றாவது காரியம், தன் கையில் உற்சாகத்தோட வேலை செய்வாள். வியாபார கப்பலை போல தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருவாள். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி இழக்கிறாள். தன் கையிலின் சம்பாத்தியத்தினால் வயலை விசாரித்து வாங்குகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டுகிறாள், கைகளை பலப்படுத்துகிறாள். சிறுமியானவனுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். குணசாலியான பெண்ணை பத்து. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புறை உடுத்துகிறாள். ரத்தன கம்பளங்கள் உண்டு பண்ணி அதை விற்பனை செய்கிறாள். மெல்லிய புடவைகள் உண்டு பண்ணி அதை வியாபாரம் பண்ணுகிறாள். வருங்காலத்தை பற்றி யோசித்து மகிழ்கிறாள். சோம்பலாயிராமல் வீட்டு காரியங்களை கவனிக்கிறாள். அவள் புருஷன் அவளை போல்கிறான். அந்த குடும்பம் ஆசிரியப்பட குடும்பமாக காணப்படுகிறது. குணசாலியான பிள்ளைகள், குணசாலியான மனைவி அமைவது பெரிய காரியம். புத்தியுள்ள மனைவி அமைது அது மிகவும் நல்லது. ஏன்னா புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். வேதத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத பெண்ணோ தன் கையினாலே அதை எடுத்து போடுகிறாள். வீடு, இந்த குடும்பத்துல இருக்க நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வீடு எப்படி இருக்குமா? ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அது ஞானத்தாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகல விதமான பொருட்களும் நிறைந்திருக்கும்னு படிச்சுட வேதாம் சொல்லியிருக்கும். இதுல முக்கியமா குணசாலிய பெண்ணுக்கு அடுத்தாப்புல பிள் ளைகள். நீதிமொழி 23:24 படம் இவராக சொல்கிறது, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கோருவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். பாருங்க, ஒரு குடும்பம் எப்படி அவங்க எப்படி ஆசிரியப்படுப்பாங்க. புருஷன் ஆசிரியப்பட்டுக்கணும், அவன் கற்றுக்க உண்மையும் உத்தவமும் பரிசுதும் உள்ளவனா காணப்படணும். தன் மனைவிக்கு உத்தமனாக காணப்படணும், உண்மை உள்ளவனாக காணப்படணும். தன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். இந்த பிள்ளைகளை பிரம்பு வச்சு நம்ம கடினப்படுத்தி அவனை அடித்து வளர்க்கும் பொழுது அவன் நல்ல விதமாக வளர்க்கப்படுகிறான். கர்த்தருடைய கர்த்தருக்குள்ள அவன் வந்து மகளும், கர்த்தருக்குள்ள அவன் வாழணும். அவனுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் அழகா சொல்ற. ஒன்னாவது காரியம், மகனே கர்த்தருக்கு ராஜாவுக்கு நீ பயந்து நடக்கணும், கலகக்காரருடைய நீ சேரக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கூடிய காரியங்கள், கலகக்காரருடைய சேரக்கூடாது. தேன் வாய்க்கு இன்பமாய் இருப்பது போல ஞானம் இதயத்துக்கு இன்பமாய் இருக்கும். ஞானத்தை கூட்டிக்கொள். நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பரியரையும் மாம்ச பெருந்தீரி காலரையும் சேராதே. என் மகனே, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவனாய் ஆகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே. என்ன அழகா சொல்லப்பட்டுப்பாரு பிள்ளைகளுக்குள்ள காரியங்கள். என் மகனே, சத்தியத்தையும் ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியதையும் வாங்கு. குடிகாரனாய் ஆகாதே. நீதிமொழி 23:29, குடிகாரனாய் ஆகாதே. கர்த்தருக்கு கர்த்தாய் பற்றும் பயத்தோடும் இரு. பிள்ளையான பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே தகப்பனும் தாயும் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவன் நல்ல வழியில் நடப்பான். இப்போ அந்த வீட்டுல என்னென்னலாம் இருக்கணும், முதல்ல பக்தி, நல்ல பக்தியுள்ள குடும்பமா அது காணப்படணும். இது யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 1:27 திக்கட்ட பிள்ளைகளும் விதவைகளும் படுகிறது, அவளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதும் பிதாவாக தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கு. பக்தினா என்னன்னு பரிசு வேதாம் சொல்லபடி அந்த பக்தியுள்ள குடும்பமாக அது காணப்பட வேண்டும். எபிரேயர் 12:28 மிக அழகாக சொல்கிறது. ஆதலால் அசவிலாத ராஜ்யத்தை விண்ணகத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பக்தியோடும் பயத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். எப்படி ஆராதனை செய்யணுமா? பக்தியோடும் பயத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள். அவன் குடும்பத்தில் என்ன இருக்கணும்? பக்தி இருக்கணும். இரண்டாவது இரக்கமும் தர்மமும் இருக்கணும். யாக்கோபின் சுவிசேஷம் 2:11 மிக அழகாக சொல்கிறது. ஏனெனில் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நம்ம இறங்கியிருக்கோமா? நம்ம தர்ம தான தர்மங்கள் எப்படி இருக்குது? பரிசுத்த வேதாமத்துல அப்போஸ்தலர்கள் எழுதின பரிசுத்த வேதாமத்துல 10:1-2:4 வாசம்னா அங்க கொர்நேலியோ அப்படின்னு சொல்ல ஒரு மனிதனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவனை பத்தி சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாமம் அவனை பத்தி ரொம்ப அடையாளப்படுத்தி காண்கிறது. அதை வாசித்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்மளை தான தர்மங்கள் எப்படி இருக்கணுமா? கொர்நேலியு செய்த மாதிரி இருக்கணுமா? எப்படி நம்மளுடைய இறக்கம் இருக்கணும் பாருங்க. அவன் கொர்நேலியு இத்தாலியா பட்டணத்தை பட்டணம் எனப்பட்ட அந்த பட்ட பட்டாளத்து பட்டணத்திலே 100 அதிபதியாய் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்பவனும் எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். 4 காரியம் அழகாக சொல்லப்பட்டு தேவனுடைய தூதன் அவனிடம் வந்து உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறதுன்னு சொன்னது ஒரு அடையாளப்படுத்தினாங்க. நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய இரக்கங்கள் எப்படி இருக்கணும்? கொர்நேலியு போல இருக்கும். நன்றி நன்றி சொல்லுவோம். அது மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்க தாய் தாயும் தாக்கும் பிள்ளைகளும் உத்தமமாக காணப்பட வேண்டும். உத்தமம் உத்தமமா இருக்கிறது ரொம்ப பிரியமான ஒரு காரியம் ஆண்டவருக்கு. யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 1:12 சொல்லப்பட்டது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரெடிட்டை பெறுவான். அந்த குடும்பத்துடைய அல்டிமேட் எய்ம் அம்பிஷன் என்ன இருக்கணுமா? ஜீவ கிரெடிட்டை பெறும்படியாக அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. அதே போல மார்த்தாள் மரியாள் லாசர் அவங்க குடும்பம் புதிய ஏற்பாடுல இந்த மரியாள் கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை துடைத்தவள். இந்த மரியாள் இயேசு மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் மிகவும் அன்பா இருந்தால் என்று யோவான் பரிசுத்த வேதாகமம் 11:5 சொல்லு. இயேசு அன்பா இருந்தவங்கள்ட அன்பா இருந்த சீசன் யோவான் நம்ம அறிவோம். அதே போல ஒரு குடும்பத்தினர் மார்த்தாள் மரியாள் லாசர் குடும்பத்தினர் நம்ம மேல ரொம்ப அன்பு இயேசு அன்பா இருந்தாரோ. தேவகுமாராய்க்கு கிறிஸ்து என்று மார்த்தாலும் மரியாதை விசுவாசித்தார்கள். அடிக்கடி அங்க வரும்பொழுதுலாம் அந்த பெத்தானியா கிராமத்து பக்கமா வரும்பொழுதுலாம் அவர் வீட்டுல அந்த ஓய்வு எடுத்திருக்கிறார், தங்கியிருக்கிறார். ஆனா லாசர் மறித்த பொழுது அவர் அங்கு இல்லை. லாசர் மறித்து 4வது நாள் தான் ஆண்டவர் காலம் தாழ்த்தி வருகிறார். ஆனால் ஓடி சென்று மரியாதையும் மார்த்தாலும் அவளை இயேசு சந்தித்து, ஆண்டவரே நீங்கள் இங்கு இருந்திருந்தனில் ஆனால் என் சகோதரன் லாசர் மரித்திருக்க மாட்டானே, நீங்க இல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, நீ விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பாய் என்று சொல்லி இயேசு பதில் சொல்கிறார். லாசருடைய கல்லறைக்கு சேர்ந்து உரத்த குரல் இல்ல, முதல்ல தந்தையாக இறைவன் நோக்கி ஜெபம் பண்ணிட்டு லாசருவே வெளிவா என்று அதிகாரத்துடன் கட்டளை கொடுக்க அவன் உயிரோடு எழுந்தான். அதை அங்குள்ள இஸ்ரேல் மக்கள்லாம் யூத மக்கள்லாம் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். மார்த்தால் மேலும் மரியாள் மேலும் ஆண்டர் இயேசு அவள் அன்பா இருந்தார். அவருடைய சகோதரனை உயிரோடு எழுதி அவர்களிடம் கொடுத்தாள். இந்த மரியாள் தான் பரிமள தைலம் என்ற தைலத்தை இயேசுடைய பாதத்தில் பூசிச்சு தலைமயிரால் துடைத்தார் என்று பரிசுதலாம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தாழ்மை பாருங்கள். ஆண்டவராக இயேசு கனப்படுத்தோடைய காரியத்தான் இவை எவ்வளவு மனிதனுக்கு முன்பாக அவர் ஆவார். அது எந்த விதமான இது நினைக்காம கர்த்த சுப்பிரமணத்தை தன்னையே அர்ப்பணிக்கிறார். அவ்வளவு அருமையான ஒரு காரியம். அதே போல சகைவு குடும்பம் சகிய பத்தி சம்பவம் பரிசுத வேதாகமத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 ஒன்று முதல் 9 வரை உள்ள தேவ தேவ வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீர்கள்னா அங்கே பாடல். இந்த சகை ஒரு குள்ளனா இருந்தான். இவன் டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவன். ஆனால் வரி வசூலிப்பதுல உண்மையா இல்லாமல் உத்தமனாய் காணப்படாமல் அநியாயமாய் அநீதியாய் பணத்தை சம்பாதித்தான். ஆகவே மக்கள் எல்லாம் அவனை வெறுத்தார்கள். அவன் இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு அவரை பார்க்க ஓடி சென்றான். கூட்டம் அதிகமா இருந்தவர்களால் அவனை பார்க்க முடியவில்லை. காட்டத்தி மரம் ஒன்றிலே ஏறி மேலே உட்கார்ந்து கொண்டு இயேசுவை பார்க்க ஆவலாய் காத்திருந்தான். காட்டத்தி மரத்தின் பக்கத்திலே ஆண்டவர் இயேசு வந்த பொழுது, சகோதரியே கீழே இறங்கிவான் அப்படின்னு சொன்னார். உடனே சந்தோஷத்தோடு அவன் இறங்கி வந்தான். ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்தான். இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும், அங்கே நான் தங்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சந்தோஷம் தலையாட்டிட்டு வேகமாக கூட்டு போற. அவர் வீட்டுக்கு போனவுடனே நல்லா கவனிங்க, என் ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அநியாயமா என் இடத்துல நான் வாங்கியிருந்தால் நாலத்தனையாக நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன் பாவத்தை அறிக்கிடுறான். நீங்க நம்மள எத்தனை பேர் நம்முடைய பாவத்தை ஆண்டோட அறிக்கிடுறோம். நம்ம எல்லாம் பாவியில் தானே, சிந்தனை சொல் செயல் நடத்தை பாதை பேச்சு வார்த்தை அனைத்திலும் பரிசுத்தம் இல்லாம பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டு சமூகத்துக்கு வரும்பொழுது முதல்ல பாவத்தை அறிக்கை செய்து மனம் அறிந்தி மனம் திருந்தி அறிக்கை விட்டு விட வேண்டும். அப்படிதான் ஆண்டோட இஸ்ரவேலை ஆசிரிக்க வல்லவரா இருக்கிறார் இல்லையா? ஆண்டர் ஆண்டு சொன்னாரு, ஆண்டர் அழகா அந்த வார்த்தை சொல்லுவார், இப்பொழுது இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த குடும்பத்துக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. அவன் தன்னை தாழ்த்தி மனம் வருந்தி மனம் திரும்பி அறிக்கையிட்டதுனால அதுக்கு அதை நிவர்த்தி செய்ய வண்ணமாக அநியாயத்தை விட்டுவிட முடியாத ஏழைகளுக்கு ஆசையில பாதியை கொடுக்குறேன், யாரிடமாவது அநியாயமா வாங்கிருந்த 4000 கொடுப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையின் பொருட்டு சகேவுக்கு குடும்பத்தாருக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா! சகை குடும்பம் அது மாதிரி ஆசிரியப்பட்டது. எவ்வளவு அருமையான ஒரு காரியங்களை யோசிப்பாருங்க. ஆமே நல்லவரிய ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. மார்த்தால் மரியாதை கொடுத்த ஆண்ட ரேசு எங்களுக்கு தந்த அருமையான பாடலை பாடி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். மார்த்தாலே மார்த்தாலே கவலை

தேவ வசனம் உன்னை கை விட்டு விடாதே, நல்ல பங்கு உன்னை விட்டு எடுபடாதே. தேவ வசனம் உன்னை கை விட்டு விடாதே. மார்த்தாளே மார்த்தாளே கவலைப்பட்டு

0: வசனங்களை கை கொண்டாயே, லாசருவை மீண்டும் பார்த்தாலே, மார்த்தாளே மார்த்தாளே கவலைப்பட்டு கலங்காதே, மரியாளே மரியாளே நல்ல காரியம் செய்தாயே. நம்மளே எத்தனை பேர் மரியாளை போல மார்த்தாளை போல ஆண்டவர் ஊழியம் செய்ய அவளை வரவேற்க காத்திருக்கிறோம். நம்ம இதயமாக இந்த வீட்டை திறந்து அவரை வரவேற்று, இயேசுவை வரவேற்று ராஜ சிங்காசனத்துல அவரை அமர வைத்து அவருடைய வார்த்தையில கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அருமை சகோதரி சகோதரியே, அவனுடைய வசனமும் வார்த்தையிலும் பேச அவளா இருக்கிறது. கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன். உங்கள் செவிகளை திறப்பீர்களா? உங்களை இதயத்தை திறப்பீர்களா? அவனுடைய வசனங்களையும் வார்த்தையிலையும் கேட்டு அவன்படி நடப்பீர்களா? என்றால் அவனவன் செய்ய கேட்ட பலன் என்னுடைய கூட வருகிறது. பரிசுத்த வேதாந்தத்துல இருபத்து வெளிப்படுத்தல விசேஷத்துல 22:12 சொல்கிறேன், நாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அதுக்கேற்ற பலன் ஆண்டரோடு ஆண்டராகிய இயேசு கிறிஸ்துவோடு வருகிறது. ஆண்டரே, அருமையான தேவ செய்தியை கொடுக்க முடியாத என்னை வாய திறந்தீர். நான் மௌனமா இருந்தே நீங்க பேசினீங்க, என்னை மறைத்து நீங்க வெளிப்பட்டீங்க. ஆண்டவரே, இந்த பரிசுத்த வேத வசனங்களும் வார்த்தைகளும் ஒவ்வொரு நல்ல இதயமாகி ஒவ்வொருடைய அந்த நிலத்துல விதைக்கப்பட்டு 100க்கு 100 பலன் தரட்டும். மீட்பெரும் இரட்சகரான இயேசுவின் பரிசுத்தமர் திருப்பிறார். ஒவ்வொரு நாங்கள் ஆசிரித்து ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே. ஆமேன்.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளிலே யோசேப்பு குடும்பங்களை பற்றி, யோசேப்பு மார்த்தாள் மரியாள் சகை போன்ற செய்தியை கொடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டுமல்ல, நாங்கள் ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை உங்களோட மீட்டிங்கான ஜோம் பண்றோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில் நீங்க செய்தோ பெர்மனண்டா உங்களுக்கு நேரத்தை தந்திருக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6:00 to 6:30 மட்டும் உங்களுக்கு நிரந்தரமாக இந்த நிகழ்ச்சியை தந்திருக்கலாம். தொடர்ந்து வந்து செய்து கொடுக்கலாம். பாச செய்து கொடுக்கலாம். என்ன கேட்கிறாள்? எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6:00 to 6:30 உங்களுக்கு நிரந்தரமாக இந்த நிகழ்ச்சி நீ நடத்தி கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, பாஸ்டர் ஸ்டான்லி எவங்கலிஸ்ட் டேவிட் தினர் அவருக்கும் தெரியப்படுதுங்க. அவனுக்கு இந்த லிங்கை கொடுங்க, வந்து வார்த்தையை கொடுக்க. கத்தர் பெரிய காரணங்கள் செய்வார் பாஸ்டர். உண்மையிலே மிகவும் ஆசிரமா இருந்தது. கத்தர் உங்களையும் ஊழியங்களையும் உங்களோட பரம்பரையும் உங்களோட சந்தான சந்தனம் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ராஜநாயகம், இந்தியா. சிங் தி கிங் ஆஃப் கிங்ஸ். நீங்க போனீங்கன்னா அநேக பாடல்களை பாடியிருக்கான்னு கேட்கலாம் யூடியூப்ல. அது மட்டுமல்ல, அவருடைய மகளும் மருமகனும் சிங்கப்பூர்லே ஊழியர் செய்கிறார்கள். அவர்களும் வந்து தாழ்ந்த கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அந்த குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார்கள். இன்றைய நாளில் அடுத்ததாக பாஸ்டர் ஆண்ட்ரூ டாஸ்னா தடைக்க போறோம். இன்றைய நாளிலே ஆவியானவர் இந்த என்னென்ன பொறுத்த மட்டும் ஆவியானவர் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுக்கிறார். மிக மிக ஆச்சரியமாக இந்த தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலே பிரித்தெடுத்த ஊழியர்கள் வந்து தெய்வ செய்தியில கொடுக்கும் பொழுது, அந்த தெய்வ செய்தியை நாள் கேட்கும்போது உண்மையிலே எங்களோட இதயம் கொடுத்து விட்டேன். அப்படியே ஆவியானவர் இன்றைய நாளில் இந்த செய்திகளை வளர்த்துக் கொள்வது அதுக்காக நன்றி சொல்வோம். தொடர்ந்து பாச அண்டன் ராசா தலை அவர் வருவர். அடுத்து மறந்துருவனா, ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையிலே 8:00 to 8:30 உபவாச புதிய ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. நீங்கள் கலந்து கொள்ளலாம். சனி ஞாயிற்றுக்கிழமையிலே இந்தியா இலங்கையிலே மாலை 5:00 தொடர்ந்தோடு காலை 8:00 கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அண்டன் ராசா வருவார். டோலி அவர் அழைப்பு கொடுத்தேன். அவர் பாடுறவுடைய படையுங்கள் அண்டன் ராசா. ஆவியானவர் உங்களோடு பேசின வார்த்தையை கேட்க 97 ரேடியோல தொடர்படுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, யூடியூப் பேஸ்புக்ல கூட தொடர்பு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாச, நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்.
2: நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய அன்பையும் அன்புக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் சரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை அன்பு கூர்ந்தவரே, எங்களை முதலாவதாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவே ஜெபிக்கிறேன். முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நாங்கள் உண்மை அன்பு கூற, நாங்கள் பிறரை அன்பு கூற, உங்களுடைய வசனத்தின்படி வாழ இந்த கடைசி காலத்துல எங்களுக்கு உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றாக அமைத்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் யோவான் 4 அதிகாரம் பார்க்கும் பொழுது, தேங்க்யூ ஜீசஸ், 1 John 4:10 வசனத்தில பார்க்கும் பொழுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நேர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தேவன் தம்முடைய குமாரனை எங்களுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக எங்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவன் தம்முடைய உயிரை கொடுத்து எங்களை அன்பு கூர்ந்திருக்கிறார். எப்படியான தேவனுக்கு நாங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஒருவரும் காணாதவரும், காணக்கூடாதவரும், ஒருவரும் கண்டிராதவரும், இப்படியாக ஒளியில வாசம் செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். அன்பானவர், அன்புள்ளவர் தான் எங்களுடைய தேவன். சரீர பிரகாரமாக தேடி அவரை காண முடியாது. அவருடைய ஆவிக்குரிய உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணையும் பொழுது அந்த அன்பு எங்களுக்கு வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரை கூட தேவனுடைய அன்பை நாங்கள் ருசித்திருக்கிறோம். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்திருந்ததினால் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆவிக்குடாக எங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியோடு இணைந்து அவருடைய அன்பை, அவருடைய 9 கனிகளையும் 9 பரங்களையும் நாங்கள் ருசித்திருக்கிறோம். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பிதாவானவர் குமாரனை உலக நிற்கிறாக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி எடுக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். எங்களுடைய தேவன் அன்புள்ளவர், தேவன் அன்பாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். இப்படியான ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். பாருங்கள், நாங்கள் மோசேயை பார்க்கும் பொழுது, மோசே 33 பார்க்கும் பொழுது பாருங்கள், மோசே உம்முடைய மகிமையை காண்பியும், கிருபை உள்ள தேவன் உம்முடைய மகிமையை காண்பியும் என்று கேட்ட பொழுது பாருங்கள், தேவன் கடந்து செல்வதையும் மோசே தேவன் அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் பரிசுத்தம் உள்ள தேவன் அவருடைய அத்தனை குணங்களையும் மோசே அறிந்து கொள்கிறான். கடந்து போகும் பொழுது இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எங்களுடைய தேவனை நாங்கள் ருசித்திருக்கிறோம். அவருடைய ஆவியின் அபிஷேகத்துக்கூடாக யோனாவை பார்க்கும் பொழுது, யோனா 4 நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நெடிய சாந்தமும் மகா கிருபையும் பரிசுத்தம் உள்ள தேவனாக உதவனாக யோனா அந்த மெய்யான தேவனை பார்க்கிறார். பாருங்கள், அந்த அன்புதான் எங்களை இணைக்கிறது. எங்களுடைய தேவனையும் எங்களையும் இணைப்பது அவருடைய பரிசுத்த அவைக்குடாக தேவனுடைய அன்பு எங்களை இணைக்கிறதாக இருக்கிறது. ஒன்று கொருந்திய 13:4 அன்பு நெடிய சாந்தமும் தயமும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அன்புக்கு பொறாமை இல்லை, அது தன்னை புகழாது. இப்படியான அத்தனை நல்ல குணங்களை உடைய தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். 13:4 பார்க்கும் பொழுது 13:1 உனக்கு அடுத்தவனை சிதைவித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை சிநேகிப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்படியாக நாங்கள் சத்துருவையும் நாங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாங்கள் மத்தேயு 5:43 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அன்புள்ளவராக இருக்கிறார். எங்களை துன்பப்படுத்துறவர்களைக்காக எங்களுடைய சத்துருக்களை நேசிக்கும்படியாக பழைய பாட்டில பாருங்க, பழைய பாட்டுக்கு புதிய பாட்டுக்கு உள்ள வித்தியாசம், பழைய பாட்டில பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படியாக இருந்தது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றினார். பாருங்கள், எதிரிகளை நாங்கள் எதிரிகளுக்காக உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் 5:45 நீங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்கள், தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். இன்றைக்கு பாருங்கள், எங்களை படைத்த தேவன் படைத்திருக்கிறார். எங்களை படைத்த உயிரை தந்த எங்களை உருவாக்கின அந்த தேவன் இந்த உலகத்தில மக்கள் ரெண்டு விதமாக வாழுகிறார்கள். ஒரு நல்லவர்களாகவும் வாழுகிறார்கள், ஒரு பகுதியால் மறுபகுதியினர் தீமை செய்து வாழுகிறார்கள். ஆனால் தேவன் ரெண்டு தீமை செய்கிறவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர் தான் எங்களுடைய தேவன். பன்னோத்திலே உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்கள், நல்லவர்களுக்கு மட்டும் தேவன் மழையை கொடுப்பதில்லை, நல்லவர்களுக்கு மட்டும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர்கள் இல்லை. நல்லோரை நேசிக்கிறார், தீயோரை நேசிக்கிறார். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் பாவத்தில பிறக்கிறோம், பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் நல்லோராக தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தீமை செய்கிறவர்களும் ஒரு நாள் தம்மிடத்தில் வரும்படியாக அவர் எல்லாரையும் அழைக்கிற தேவனாக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 5:46 உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். பங்களுடைய தேவனோடுவர் அன்புள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, பரிசுத்தம் உள்ளவராக, நன்மை செய்கிறவராக இருப்பது போல நாங்களும் எங்களை படைத்த தேவனை போல வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நாங்களும் இந்த உலகத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் மதத்தில வாழலாம், பாவத்தில வாழலாம், சாபத்தில வாழலாம், ஆனாலும் தேவனங்களை அழைக்கிறார். எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும். அந்த படைத்த தேவனிடத்துல, அந்த உயிருள்ள தேவனிடத்துல அவர் தன்னிடத்துல வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தான் அவர் எங்களை படைத்தார். அவர் உங்களை படைத்ததின் நோக்கம் அந்த மெய்யான தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை அவரில் அன்பு கூற வேண்டும். பதற்காகத்தான் அவர் எங்களை படைத்தார். மெய்யான தேவனை நாங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நாங்கள் அந்த மெய்யான தேவனை அன்பு கூற வேண்டும். நாங்கள் மத்தேயு 22:37 வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பரங்கங்குடி தேவன் ஒரு அன்புள்ள தேவன். ஒரு அன்பின் கட்டளையை எங்களுக்கு தந்து விட்டு போயிருக்கிறார்.